பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM. பொதுவா ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
1: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Thangam.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பங்கு காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நாம சொல்லிக் கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையும் இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்னேன் சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமேல் எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்ன ஆச்சு?
1: டாக்டர், நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர், ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
0: நேற்று என்ன சாப்பிட்ட?
1: தோசை சாப்பிட்டேன்.
0: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
1: இல்ல டாக்டர்.
0: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
1: ஓகே டாக்டர்.
0: கிருமி எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
1: ஓகே டாக்டர்.
0: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி ஃபெஸ்ட் இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி ஃபெஸ்ட் இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
1: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: போறீங்களா? ரத்தம் வரல, அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனோம். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும் உங்களுக்கு.
4: நாங்க இருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
3: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது.
2: காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: டேய் கொஞ்சம் இருந்தா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
4: அங்கெல்லாம் போக கூடாது சரியா? அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்கு, அங்க போனா உனக்கு தானே பரவும். அதனாலதான் அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
0: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
4: அவங்க போட்டோம், அம்மா சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
0: ஆமாண்டா.
4: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வரா.
0: சரிடா.
5: நேர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. நேர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரும்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்ம கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: சரிடா கண்ணு. ஏமா ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளை போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினாலும் வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம்.
1: பரவாயில்லாமா வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாமா.
1: இல்லம்மா இருந்தாலும் கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா குடிங்க சொல்லி மேலயே கூட்டிட்டு ஜூஸ்
1: சொல்றேன்.
0: நான் தான் அப்பவும் வேண்டாம்னு சொன்ன, இப்ப பாரு மேல எல்லாம் கூட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: என்னமா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற?
1: எந்த நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணும்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இத வந்து நம்ம நிச்சயமா we should take care and preserve it. ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் we should do justice to water. நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து they should feel lucky and நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் தி பாடி. சோ கரெக்ட் வாட்டர் வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, லைக் வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டுல அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும்.

வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே தான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றி

0: இன்றைக்கு திருக்குறளை பற்றி நாம பார்க்க போறோம். திருக்குறள் வந்து ஒன்னாம் கிளாஸ்லேருந்து படிக்கிறது மட்டும் இல்லை, அது பஸ்ல எல்லா இடத்துலயுமே நம்ம பார்க்கறோம். திருக்குறள் வந்து தமிழர்களுக்கு ஒரு அடையாளம் மாதிரி இருக்கு. அப்போ அதனாலதான் திருக்குறளை பத்தி சொல்லும் போது பாரதியார் சொல்றாரு, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்டது தமிழ்நாடு என்று சொல்கின்றார். அப்ப இந்த வள்ளுவர் தந்த இந்த திருக்குறள் வந்து வேதம் என்று சொல்றோம், மறை என்று சொல்கிறாங்க. அப்ப அந்த வேதத்தை வந்து அதனுடைய பெருமை என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர்கள் கூட திருக்குறளை படிச்சிருக்காங்க. இது கேட்கறதுக்கு உங்களுக்கு வியப்பா இருக்கும், ஆனா ஜி யு போப்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயர் திருக்குறளை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா, தன்னுடைய கல்லறையில இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதி வைங்க என்று சொன்னார். இன்றைக்கு கூட நீங்க லண்டனுக்கு போனீங்கன்னா இதை பார்க்கலாம், இது பொய் இல்ல, உண்மையான நிகழ்ச்சி தான். அப்ப அப்படிப்பட்ட அந்த திருக்குறள் வந்து அதனுடைய சிறப்பு என்ன என்று சொன்னா, அளவுல சின்னது மட்டும் இல்ல, அதனாலதான் அது அணுவுக்கு ஒப்பிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுல சின்னதா இருந்தாலும் அதோடைய கீர்த்தி, அதோடைய பொருள் வந்து ரொம்ப பெரிதா இருக்கு. ஒரு குறளுக்கு நீங்க பக்கம் பக்கமா ஒரு நூலே எழுதிடலாம், அந்த அளவுக்கு பொருள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட அந்த பொருள் எப்படி இருக்குன்னு சொன்னா, காலத்துக்கு ஏற்றதாக இருக்கு. இந்த காலத்துல மட்டும்தான் இந்த குறளுடைய பொருள் பொருந்தும், இல்ல இந்த நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும், இல்ல இந்த மதத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு நம்ம வந்து திருக்குறளை அப்படி ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா ஃபேஷன் மாதிரி இல்ல, திருக்குறள் வந்து எல்லா காலத்துக்கும் ஃபேஷனா இருக்கக்கூடிய ஒரு இலக்கியமா தமிழ்ல இருக்கு. ஏனென்று சொன்னா, இப்ப சை நன்றியை பற்றி வள்ளுவர் சொல்றாரு, இல்ல நல்ல நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று சொல்கின்றார். இல்ல அதுக்கு மேல பாத்தீங்கன்னா, எப்படிப்பட்ட சொற்களை சொல்ல வேண்டும். நாம இன்னைக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பத்தி சொல்றோம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பத்தி சொல்றோம், கம்யூனிகேஷன் பத்தி சொல்றோம், இல்ல வந்து மருந்துகள் ஹெல்த் பத்தி, ஹெல்த் கேர் பத்தி சொல்றோம், இல்ல இப்ப உலகம் முழுவதும் சொல்லப்படுவது வந்து என்வாயன்மெண்ட்ங்கிறாங்க. அப்ப அந்த மழை வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், இல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்னா என்ன, இதெல்லாம் கூட திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்க பலருக்கும் இது வியப்பா இருக்கும். ஆனா திருக்குறள் வந்து ஒரு புதையல். எப்படிப்பட்ட புதையல்னு சொன்னா, இப்ப நீங்க பாக்குறீங்க, இன்றைக்கு நம்ம பாக்குறோம் ஒரு கோவில்ல பார்த்தோம்னா, கோவிலுக்குள்ள பல நூற்றாண்டுகளாக கோவிலுக்கு அடியில புதையல் பொதிந்து கிடைக்கிறது என்று பார்க்கின்றோம். இல்ல வேற பல இடங்கள்ல புதையல்கள் கிடைக்கின்றன என்று சொல்றாங்க, பழைய காலத்து நாணயங்கள்லாம் கிடைக்கின்றதுன்னு சொல்றோம். அந்த புதையல்கள் வந்து யாருக்கு சொந்தம்னு பார்க்கும்போது நம்ம அரசுக்கா, மக்களுக்கா, நாட்டுக்கான்னு குழப்பம். ஆனா இந்த திருக்குறள்ங்கிற புதையல் பத்தி பார்க்கும்போது அப்படி நமக்கு பட்டிமன்றம்லாம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னா, இது வந்து தமிழ் தெரிந்த எல்லோருக்கும் பொது என்பது மட்டுமல்ல, உலக மொழிகள் அத்தனையிலுமே திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதனால மொழிக்கு அப்பால் பட்டு தமிழர்களுக்கு மட்டும் சொந்தமாக இன்றைக்கு திருக்குறள் இல்ல, திருக்குறள்ங்கிற புதையல் வந்து உலக மக்களுக்கே சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு புதையலாக இருக்குது. ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ஜப்பான்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ரஷ்யாவில, சீன மொழியில, ஜெர்மன் மொழியில, இப்படி உலக மொழிகள் அத்தனையிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுனாலதான் திருக்குறளுக்கு இன்னொரு பெயர் என்ன என்று சொன்னா, உலக பொதுமறை என்று சொல்றாங்க, உலகத்துக்கே பொதுவான வேதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
1: இப்படிப்பட்ட ஒரு தங்க புதையல நமக்காக தெய்வ புலவர் திருவள்ளுவர் கொடுத்திருக்காங்க. இந்த திருக்குறள்ல பல கருத்துக்கள் இருக்கு. இந்த திருக்குறள்ல வர வாழ்வியல் விளக்கங்களை நமக்காக, நம்ம எல்லாருக்கும் புரியும்படி சொல்றது வந்திருக்கவங்க முனைவர் கோவே கீதா அவர்கள். நமக்காக இந்த திருக்குறள்லேருந்து பல விளக்கங்களை நல்லா நம்ம எல்லாருக்குமே புரியிற மாதிரி ரொம்ப அழகா விளக்கமா எம்ஓபி சமுதாய வானொலியில சொல்ல போறாங்க. இந்த திருக்குறள் குறித்த வாழ்வியல் விளக்கங்களை தவறாம நீங்க கேட்கணும்.
0: வணக்கம். இன்றைக்கு நான்காவது குறளை பார்ப்போம். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. வேண்டுதல் வேண்டாமை, இங்க வேண்டுதல் வேண்டாமை என்று சொல்லும் போது விருப்பு வெறுப்பு இல்லாத தன்மை, எனக்கு இது வேண்டும், இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த விருப்பு வெறுப்பு இல்லாத தன்மை. அப்படி இல்லாதவன் யார் என்று சொன்னால், இலான் அடி சேர்ந்தார்க்கு. அப்படி அந்த வேண்டும் வேண்டுதல் வேண்டாமை இரண்டும் இல்லாதவன், அவனுடைய அடி இங்க இறைவன், அவனுடைய பாதங்களை சேர்ந்தார்க்கு பற்றினார்களுக்கு யாண்டும், யாண்டும் எப்போதும் இடும்பை துன்பம் இல, துன்பம் இல்லை என்று சொல்கின்றார். அப்ப இறைவன் என்று சொல்லக்கூடிய நாம் பார்க்கின்றோம், பல நேரங்களில் நாம் நினைக்கின்றோம், இவங்களுக்கு இது கிடைக்கிறது, அவங்களுக்கு அது கிடைக்கிறது என்று சொல்கின்றோம். எப்படி நான் மீண்டும் நம்முடைய பெற்றோர்களை பற்றி தான் நீங்கள் சொல்ல வேண்டும். எப்படி ஒரு தாய்க்கு 5 குழந்தைகள் இருந்தார்கள் என்று சொன்னால், அந்த 5 குழந்தைகளிலும் தாய்க்கு விருப்பு வெறுப்பு கிடையாது. ஏனென்று சொன்னால், 5 விரல்கள் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால், இதில் எந்த விரல் வேண்டாம் என்று நம்மால் சொல்ல முடியுமா? அந்த விரல் இல்லாமல் நம்மளால் செயல்பட முடியாது. எப்படி 5 விரல்களும் ஒரு போல சேர்ந்து இணைந்து செயல்படுகின்றன, அது போலதான் ஒரு தாயும் அந்த 5 குழந்தைகளிடமும் பாரபட்சம் இல்லாமல் அன்பு காட்டுகின்றன. இறைவனும் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை கொண்ட அந்த தந்தையாகிய இறைவனும் தன்னுடைய தான் படைத்த உயிர்களிடம் விருப்பு வெறுப்பே காட்டுவதில்லை. இவன் இந்தியாவில் பிறந்தான் என்றோ, இவன் அமெரிக்காவில் இருக்கிறான் என்று சொல்லியோ, இல்லை இவனுடைய நாட்டிலே மழை பெய்கின்றது, இவனுக்கு வளம் இருக்கிறது என்று சொல்லியோ இல்லை. நம்ம இயற்கையை பார்த்தோம் என்று சொன்னால்,

நமக்கு இந்த உண்மை ரொம்ப தெளிவாக புரியும். சுனாமி என்று சொல்வது உலகத்தில் எங்க வேண்டுமானாலும் வரும். நமக்கு இந்தியாவில் மட்டும்தான் வரணும், ஜப்பானில் மட்டும்தான் வரும் என்று சொல்ல முடியாது. நில நடுக்கம் என்று சொல்கின்றமே பூகம்பம், அந்த பூகம்பம் எங்க வேண்டுமானாலும் வருகின்றது. இல்ல வெள்ளப்பெருக்கு, மழையினுடைய சீற்றம், இல்ல வறட்சி, இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்கின்றோம். இது உலகம் மொத்தமே பொதுவாக இருக்கிறது. அப்போ அதை பார்க்கும்போது நம்ம தெரிந்து கொள்கின்றோம், நமக்கு அப்பால் பட்டு இருக்கக்கூடிய ஒரு சக்தி இதையெல்லாம் படைத்திருக்கிறது என்று நாம் நம்பும் போது, அந்த சக்தியை நாம் இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த இறைவன் எப்படி வேண்டுதல் வேண்டாமை இல்லாது எல்லோரிடமும் ஒரே மாதிரி செயல்படக்கூடியவன். அதனால நாம் கேட்டாலும் கொடுப்பான், கேட்காமலும் கொடுப்பான். நமக்கு எது தேவை என்று பார்த்து கொடுக்கக்கூடியவன், விருப்பு வெறுப்பு இல்லாமல் கொடுக்கக்கூடியவன், நமக்கு தேவை அறிந்து கொடுக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அவனுடைய பாதங்களை சேர்ந்து விட்டோம் என்று சொன்னால் அவன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வான். நமக்கு எது தேவை எது தேவையில்லை என்று அவன் தெரிந்து கொள்வான். அப்படிப்பட்ட அவன் நம்மை பாதுகாப்பாக, நமக்கு ஒரு செக்யூரிட்டியாக, நமக்கு ஒரு கவசமாக இருந்து நம்மை காப்பதுனால நமக்கு இடும்பை இல துன்பம் எதுவுமே கிடையாது என்று இங்கே ரொம்ப தெளிவாக, இறைவனை நம்புங்கள், இறைவன் அடியை பற்றுங்கள், இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி ஏற்றுக்கொண்டு விட்டால் உங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை. மரம் வைத்தவன் தண்ணி விடுவான் என்று சொல்லுகின்ற மாதிரி நம்மை படைத்த இறைவன் நம்மை காப்பாற்றிக் கொள்வான், பாதுகாப்பான் என்று இங்கே ரொம்ப அழகாக எளிமையாக வள்ளுவர் சொல்லுகின்றார். இன்னொரு நவரத்னத்தை நாம்

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட வொர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, வொர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor.
3: Welcome back, listeners. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை காலையில
4: எந்திரிச்சு எங்க கிளம்பிட்டேன், நான் கோவிட் வேக்சின் போடுறதுக்காண்டி கிளம்பிட்டு இருக்கேன். இரு, நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். ஏன் சிரிக்கிற?
5: நீ என்ன இன்னும் தூக்கத்துல இருக்கியா? 2 மாஸ்க முகத்துல போட்டிருக்க, பார்க்க காமெடியா இருக்க.
4: ஐ, இதுக்கு பேரு தான் டபுள் மாஸ்கிங்.
5: அப்படினா
4: டபுள் மாஸ்கிங்னா முத ஒரு சர்ஜிக்கல் மாஸ்க போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு கிளாத் மாஸ்க போடுறது.
5: எதனால அப்படி?
4: இப்ப கொரோனா முக்கியமா எதனால வருதுன்னு சொல்லு பாப்போம்.
5: கோவிடால பாதிக்கப்பட்ட பேரோட ரெஸ்பிரேட்டரி டாப்லெட்ஸ்னால. கரெக்டா?
4: கரெக்டா சொன்ன. இத தவிர்க்கிறதுக்கு தான் டபுள் மாஸ்கிங்.
5: ஆனா அதுக்கு நார்மல் மாஸ்கே போதாதா?
4: இல்ல, டபுள் மாஸ்கிங் நார்மல் மாஸ்கிங்கோட ரொம்ப எஃபெக்டிவ்னு சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன், அதாவது CDC-ல சொல்லியிருக்காங்க. நம்ம இப்ப காஃப் பண்ணாலோ இரும்புனாலோ நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ் மித்தவங்க மேல படுறது ரொம்ப கம்மியாகும் இந்த டபுள் மாஸ்கிங்னால. நார்மல் மாஸ்கிங்கோட ரொம்பவே ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி ஜாஸ்தி டபுள் மாஸ்கிங்க்கு.
5: அப்படியா? அப்ப கொரோனா பரவுறது கொஞ்சம் குறையும்ல?
4: ஆமா, CDC-ல முத கிளாத் மாஸ்க் போட்டுட்டு டெஸ்ட் பண்ணப்போ 51.4% தான் ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ் பிளாக் பண்ணுச்சு. சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டு டெஸ்ட் பண்ணப்போ 56.1% பிளாக் ஆச்சு. ஆனா டபுள் மாஸ்கிங் போட்டப்போ தான் 85.4% ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ் வராம பிளாக் ஆச்சு.
5: வாவ், ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்ல.
4: ஆமா, இதுக்கே இப்படி சொல்ற. இப்ப நம்மள சுத்தி எல்லாருமே டபுள் மாஸ்கிங் ஃபாலோ பண்ணா 96.4% வரை ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ் வரது கம்மி ஆகிரும்.
5: அப்போ கொரோனா வரது ரொம்ப கண்ட்ரோல் ஆயிடும்.
4: ஆமா, கரெக்டா சொன்ன. அது மட்டும் இல்லாம இப்ப உனக்கு சில மாஸ்க்லாம் லூஸ் ஆகிக்கிட்டே நோஸ்க்கு கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும்ல?
5: ஆமா, அது வேற ரொம்ப தொல்லையா இருக்கு. அப்பப்ப ஏத்தி விட்டுட்டே இருக்கணும்.
4: ஆனா இப்போ நீ டபுள் மாஸ்கிங் போட்டனா அந்த பிரச்சனையே இருக்காது.
5: எப்படி?
4: இப்போ நீ சர்ஜிக்கல் மாஸ்க போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளாத் மாஸ்க் போடுறப்போ சர்ஜிக்கல் மாஸ்கோட எட்ஜஸ்ல ஜென்டலா பிரஷர் கொடுக்கும். சோ அப்போ நல்லா ஸ்கின்க்கு ஒட்டி கிச்சுன்னு நிக்கும் மாஸ்க்.
5: இவ்வளவு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கா? அப்ப நான் இனிமேல் டபுள் மாஸ்க் தான் போடுறேன்.
4: சூப்பர். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, மாஸ்க் மட்டும் போட்டா பத்தாது. சோஷியல் டிஸ்டன்சிங், சானிடைசர் போடுறது, கிளவுஸ் தேவையானப்ப போடுறது, அது எல்லாமும் கரெக்டா ஃபாலோ பண்ணனும். புரியுதா?
5: ஓகே அக்கா, கண்டிப்பா இதெல்லாம் நான் கரெக்டா ஃபாலோ பண்ணி கொரோனா சீக்கிரம் போக வரேன்.
4: வெரி குட்.
5: ஓகே அக்கா, நீ பத்திரமா போய் ஊசி போட்டுட்டு வா.
4: ஓகே, கண்டிப்பா. பாய்.
5: பாய் அக்கா.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இணைந்து வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம். வணக்கம் நேயர்களே, வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம கேட்க போற தலைப்பு தன்னம்பிக்கை. நம்பிக்கை இருந்தா வாழ்க்கையில எல்லாமே சாத்தியம்னு சொல்றது உண்டு. தன்னம்பிக்கை இருந்தா நம்ம வாழ்க்கையை மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையை கூட நம்மளால ஜெயிக்க வைக்க முடியும். தன்னம்பிக்கை எவ்வளவு தூரம் நம்ம கிட்ட இருக்கு, இன்னும் நம்ம தன்னம்பிக்கை எப்படியெல்லாம் வளர்த்துக்கலாம் சொல்ல வராங்க சிஸ்டர் ரஞ்சினி, கேக்கலாமா?
1: வணக்கம் நேயர்களே. எப்படி ஒரு வாகனத்துல அதனுடைய சக்கரங்கள் முக்கியமானதாக இருக்கும் முன்னோக்கி அந்த வாகனத்தை கொண்டு செல்வதற்காக, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறி செல்வதற்கான ஒரு ஆதாரமே நம்பிக்கை, தன் நம்பிக்கை. தன் மீது எவ்வளவு நம்பிக்கை நாம வச்சிருக்கோம், ஒரு காரியத்தை வந்து ஆரம்பம் செய்யும் பொழுது மனதுல எவ்வளவு தூரம் நம்பிக்கையான எண்ணங்கள் வளர்கின்றன, உதிக்கின்றன. என்னால் இதை செய்ய முடியும், என்னால் இதை செய்ய முடியுமா? சின்ன ஒரு வார்த்தையினுடைய வித்தியாசம்தான், முடியும் அப்படிங்கிறதுக்கும் முடியுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கும். அப்ப இது ஒரு வார்த்தைன்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது, அது மனதுல எழக்கூடிய ஒரு எண்ணம். அப்போ ஒரு சின்ன ஒரு எண்ணத்துல ஒரு மாற்றத்துல நம்ம காரியத்திலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பா அந்த ஒரு மனோ சக்தியினால அந்த காரியம் சிறப்பாக நிறைவேறும். முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகத்தோட நம்ம காரியம் செய்யும் பொழுது கட்டாயமா அந்த முழு சக்தி அந்த காரியத்துல ஈடுபட வைக்க முடியாது. அப்போ அந்த காரியமானது முழுமையான வெற்றி பெறாமல் இருக்கக்கூடும். ஆகவே தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. தன்னம்பிக்கை இருப்பவர் பெரிய மலையை கூட அவருக்கு வந்து பாறை மாதிரி தான் தெரியுமா. வரலாற்றுல பார்க்கும் பொழுது மாவீரன் நெப்போலியன் அவருடைய படை தளபதிகள்லாம் ஒரு முறை எல்லாரும் படையோடு போயிட்டு இருக்கும் பொழுது அவருடைய படையை சேர்ந்தவர்கள் சொன்னாங்களா, இந்த ஆல்ப்ஸ் மலையை வந்து கடந்து போகிறது ரொம்ப கடினம், நம்முடைய ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த பக்கம் நம்ம கடந்து போகிறது ரொம்ப கடினம் அப்படின்னு சொன்னாரா, இம்பாசிபிள் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவர் நெப்போலியன் சொன்னார், இம்பாசிபிள், தி வேர்ட் இம்பாசிபிள் இஸ் இன் தி டிக்ஷனரி ஆஃப் ஃபூல்ஸ் அப்படின்னு சொன்னாராம். முட்டாள்களுடைய அகராதியில தான் முடியாதுங்கிற வார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அதன் பிறகு அவர் அவ்வளோ ஒரு நம்பிக்கையோட, தன் நம்பிக்கையோட மற்றவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி எப்படி அவர் வந்து வெற்றி அடைந்தாருங்கிற வரலாறு எல்லாருக்குமே தெரியும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா தோல்வி என்பது எப்போ ஏற்படுது தெரியுமா? மனம் தோல்வி அடையும் போதுதான். வெற்றி எப்போது கிடைக்கும்? மனதை தோற்கடிக்க முடியாத அளவிற்கு உறுதியாக வைக்கும் போதுதான். ஆகவே தன்னம்பிக்கை அப்படிங்கிறது என்ன? சரி, நான் ஒரு காரியத்தை செய்யறேன் அப்படின்னா நான் தன்னம்பிக்கையோட செய்யறேன், தன்னம்பிக்கையோட வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதை பற்றி கூட இன்னும் தெளிவா நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். எதையுமே முழுசா பகுத்தறியாம பின் விளைவுகளையும் யோசிக்காம காரியத்துல உடனே குதிக்கிறது வந்து தன்னம்பிக்கை கிடையாது. தன்னம்பிக்கையில் நிதானம்ங்கிறதும் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, புரிந்து கொள்தல், மென்டல் பேலன்ஸும் அதுல வந்து இருக்கு. இந்த ஒரு அலர்ட்னஸ் இருக்கும் பொழுது, இதெல்லாம் சேர்ந்து இருக்கும் போதுதான் அந்த காரியத்துல வந்து வெற்றிங்கிறது வந்து கிடைக்கும். அதனால தோல்விகள் நம்ம கண்டு நம்ம துவளவும் வேண்டாம். நாம நல்லா யோசித்து நம்ம காரியத்துல இறங்கும் பொழுது, அந்த காரியம் சிறப்பா நடக்கும் பொழுது இன்னமும் நம்முடைய தன்னம்பிக்கை வந்து வளரும். இந்த ஒரு தருணத்துலதான் ஒரு சின்ன ஒரு சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். இமாலய மலைய உச்சி அந்த ஒரு பீக் ஆஃப் த மவுண்டனை ஃபர்ஸ்ட் டைம் போனவர் பற்றி தெரியும், எட்மண்ட் ஹில்லாரி அண்ட் டென்சிங். அப்போ அந்த ஹிலரி வந்து அவ்வளவு ஒரு முயற்சிகள் செய்து நிறைய தோல்விகளை வந்து அடைஞ்சிருக்காங்க, நிறைய அட்டம்ஸ். அப்போ ஒரு தடவையில் அவங்க தோல்வி அடைஞ்சு அவலஞ்ச் ஃபால்னால தோல்வி அடைஞ்சு திரும்பி வந்துட்டாங்க. அப்போ அவருக்காக ஒரு ஏதோ ஒரு பார்ட்டி வச்சிருந்த பொழுது அவர் வந்து பேசினார் எப்படி அந்த மலையினுடைய எக்ஸ்பெடிஷன் இருந்ததுன்னு. அப்போ அவருக்கு பின்னால் ஒரு பெரிய ஹிமாலய மலையினுடைய சித்திரம் வச்சிருந்தாங்க, ப்ளோ அப் பிக்சர். அப்போ அவர் அந்த ஹிமாலய மலையை பார்த்து சொன்னார், ஹே எவரெஸ்ட், யூ கேன் நாட் க்ரோ ஈவன் மோர் பட் ஐ கேன் க்ரோ அப்படின்னார். அதாவது, ஏ ஹிமாலய மலையே, நீ வந்து வளர முடியாது ஆனால் நான் வளர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீச்சை ஆரம்பித்தார். அதன் பிறகு அவர் எடுத்த முயற்சி வெற்றிகரமாக இருந்தது, அந்த இமாலய மலை உச்சி அடைந்தார். அதாவது, தன்னுடைய தன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை எப்பொழுதுமே வளர்த்து கொண்டேதான் செல்ல வேண்டும். எந்த தோல்வியுமே நம்முடைய நம்பிக்கையை குறைக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது தான் நாம் சாதனையை படைக்க முடியும். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வோம், சாதனையாளர்களாவோம். நன்றி. ஓம் சாந்தி.
0: பிறர் உங்களை மதிக்கணும்னா நீங்க முதல்ல உங்களை மதிக்கணும், அதாவது நம்மை நாமளே மதிச்சுக்கணும். அந்த மாதிரி வெற்றி அடையறதுக்கு ஒரு சுலபமான வழி தன்னம்பிக்கை. நம்மளை நாமே நம்மளைன்னா அடுத்தவங்க எப்படி நம்மளை நம்புவாங்க? ஸோ தன்னம்பிக்கை வெற்றிக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சிஸ்டர் ரஞ்சினி சொன்னதை கேட்டிங்களா? உங்கள் வெற்றி உங்கள் தன்னம்பிக்கையில் தான் அடங்கி இருக்கு. வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில் அடுத்தது தியானம்.
1: ஒரு சில நிமிடங்கள் தியானத்தில் அமரலாமா? சௌகரியமாக அமர்ந்து கொள்ளுங்கள். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மனதில் எடுத்துக்கொண்டு எண்ணங்களாக அனுபவம் செய்து கொண்டே வாருங்கள். நான் விசேஷமானவன், இந்த உலகத்தில்

இன்னொருவர் கிடையாது. ஒவ்வொருவருமே தனித்துவம் மிக்கவர்கள். எனக்குள் அற்புதமான சக்திகள் இருக்கின்றன. நான் நினைக்கும் காரியத்தை என்னால் அவசியம் செய்து காண்பிக்க முடியும். என்னிடம் அந்த மனோபலம் இருக்கின்றது. என்னால் எதையும் செய்ய முடியும். என் மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றது. என்னுடைய செயல்களால் நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன், பிறரும் மகிழ்ச்சியை அடைகின்றார்கள். என்னுடைய ஒவ்வொரு நாளும் வெற்றி பயணமாக

0: என்ன நேயர்களே, சிஸ்டர் ரஞ்சனியோட சேர்ந்து நீங்களும் தியானம் செஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். வெற்றி பயணத்துக்கு தன்னம்பிக்கை ஒரு பெரிய டானிக்கா இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் இல்ல, நீங்க செய்யற ஒவ்வொரு செயல்லையும் நீங்க வெற்றி அடையறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். என்ன கிளம்பிட்டீங்களா வெற்றி அடையறதுக்கான முயற்சிகள்ல இறங்கறதுக்கு? இந்த நிகழ்ச்சி வாழ்க்கை வாழ்வதற்கே. நாளைக்கு வேறு ஒரு தலைப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இது MOP சமுதாய வானொலி 107.8 வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் அருணா மற்றும் சிஸ்டர் ரஞ்சனி.
1: வணக்கம்.
0: MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே இணைந்து வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம்.

0: 97.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.

0: உங்க தெருவில் அடிபட்ட மிருகங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி வாட் ஐம் சேயிங் இஸ் நம்ம இப்ப வி ஆர் டோட்டலி இன் லவ் வித் அவர் ஹவுஸ், இன் லவ் வித் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். சோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். சோ இஃப் வி கேன் பிரிங் த சேம் திங் அவுட் சைட் த ஹவுஸ், வில் டெஃபினெட்லி கீப் தி என்வாயன்மெண்ட் கிளீன், வில் டெஃபினெட்லி ஓன்ட் டூ திங்ஸ் தட் வில் ஸ்பாயில் தி என்வாயன்மெண்ட். சோ இது வந்து மனசுல வச்சு, இஃப் யூ ஜஸ்ட் கோ அவுட், இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த ஒரு லவ் வச்சுன்னா வில் டெஃபினெட்லி யூ நோ நாட் ஸ்பாயில் தி எர்த். வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புற, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போகு சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது தாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலை நலவா நிகழ்ச்சியை கேளுங்க.
3: வணக்கம், தாய்ப்பால் வாரத்தையொட்டி எம்ஓபி சமுதாய வானொலி நேர்களுக்கு துர்காபாய் தேஷ்முக் ஆந்திர மகிழ சபாவில் பயிலும் செவிலிய மாணவிகள் வழங்கும் தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை விளக்கும் ஒரு சிறிய நாடகம். பங்கு பெறும் மாணவிகள் கௌரி, வித்யாலட்சுமி, டெய்சி, கலாராணி, லீலாவதி, முத்தமிழரசி, பரிமளா. காட்சி ஒன்று, பங்கு பெறுபவர்கள் கமலாவும் கமலாவுடைய மாமியாரும், இடம் கமலா வீட்டில், நேரம் காலை.
4: ஐயோ, குழந்தை அழுதுட்டே இருக்கே, இந்த கமலா எங்க போனா? கமலா, கமலா, இங்க வா.
5: என்னத்த, எனக்கே வேலைக்கு நேரமாச்சு, நீங்க வேற குழந்தைய தூக்கிதான் வச்சுக்கோங்களே.
4: குழந்தை பாலுக்காக அழுது கமலா, தூக்கி பால் கொடு.
5: என்னால முடியாதத்த, எனக்கே வேலைக்கு நேரமாச்சு, அங்க புட்டி பால் இருக்குது எடுத்து கொடுங்க.
4: ஆமா, உனக்கு எப்பவுமே வேலை தான் ரொம்ப முக்கியமா போச்சு, குழந்தை கவனிக்கிட்டே இல்ல கமலா.
3: காட்சி இரண்டு, பங்கு பெறுபவர்கள் செல்வியும் செல்வியுடைய மாமியாரும், இடம் செல்வி வீட்டில், நேரம் காலை.
6: செல்வி, செல்வி, குழந்தை அழுதிக்கிட்டே இருக்கீங்க, வாமா.
7: ஆ, இத வரேன் அத்தை.
6: செல்வி, குழந்தை ரொம்ப அழுதிக்கிட்டே இருக்கு, அது வரைக்கும் வேணா புட்டி பால் கொடுக்கவா?
7: கொடுக்காதீங்க அத்தை. ஏன், என் குழந்தை நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா?
6: இல்ல செல்வி, குழந்தை அழுதிக்கிட்டே இருக்கே, அதான் கேட்டேன்.
7: என் குழந்தையோட ஆரோக்கியம் தான் அத்தை எனக்கு முக்கியம், நான் எப்பவும் தாய்ப்பால் கொடுக்கறத நிறுத்த மாட்டேன்.
6: சரி செல்வி, அதான் நல்லது.
3: காட்சி மூணு, சில வாரங்களுக்கு பிறகு பங்கு பெறுபவர்கள் கமலாவும் கமலாவுடைய மாமியாரும், இடம் கமலா வீட்டில், நேரம் இரவு.
4: குழந்தை அழுதுட்டே இருக்கு, தூங்கவும் மாட்டேங்குது, என்ன கமலா?
5: தெரியல அத்த, கொஞ்ச நாளாவே குழந்தை இப்படித்தான் இருக்கு.
4: ஆமா, நீ இப்ப கவலைப்படு, நான் எவ்வளவு தடவை சொன்னேன் குழந்தைக்கு ஒழுங்கா தாய்ப்பால் கொடு, தாய்ப்பால் கொடுன்னு, நீ கேட்டாதானே, இப்ப கஷ்டப்படு.
5: நான் வேலையிலே இருந்துட்டேன் அத்த, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்.
4: நல்லா புரிஞ்சுக்கோ கமலா, தாய்ப்பால் கொடுத்தா தான் குழந்தைக்கு நோய் வராம இருக்கும், இல்லனா இப்படிதான் கஷ்டப்படணும். இதோ பக்கத்து வீட்டு செல்விய பாரு, என்னமா குழந்தை கவனிச்சுக்கிறா, இதுவரை அவ புட்டி பாலே கொடுத்தது இல்ல, அதனாலதான் அவ குழந்தை ஆரோக்கியமா இருக்கு.
5: ஆமா அத்த,

0: வயலு, நம்ம வீட்டுக்கிட்ட நர்ஸ் வராங்களாம், அவங்க கிட்ட ஆலோசனை கேட்கலாமா?
1: சரிக்கா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அதன்படி நடக்கிறேன்.
2: பங்கு பெறுபவர்கள் நர்ஸ் கமலா, கமலாவுடைய மாமியார் செல்வி. இடம் கமலா வீட்டில், நேரம் மதியம்.
0: வணக்கம் சிஸ்டர், நான் சொன்னல்ல இவங்க தான் நர்ஸ்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம்மா.
2: வணக்கம் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
3: எங்கம்மா நல்லா இருக்குது. இங்க பாருங்க, எங்க வீட்டு குழந்தை எப்படி வலிஞ்சு போச்சு.
2: குழந்தைக்கு என்னாச்சு? அப்படி என்ன கொடுத்தீங்க?
3: என்ன கொடுத்தீங்கன்னு இல்ல சிஸ்டர், கொடுக்காம போனால்தான் இவ்வளவு கஷ்டமும்.
2: ஓ, தாய்ப்பால் பத்தி சொல்றீங்களா? நான் போற இடங்களில் எல்லா பெண்களும் இந்த மாதிரி பிரச்சனையோட தான் வர்றாங்க.
3: ஆமாமா, இங்கேயும் இதே பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு.
1: இல்லைங்க சிஸ்டர், என் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்காம வேலையிலே கவனத்தை செலுத்திட்டேன்.
2: என்னம்மா இப்படி ஒரு காரணத்தை சொல்றீங்க? எதுக்காக வேலைக்கு போறீங்க? குழந்தையோட எதிர்காலத்துக்காக தானம்மா. குழந்தை நல்லா இருந்தா தானம்மா அதோட எதிர்காலமும் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு வேலைக்கு போன குழந்தைய கவனிக்க முடியலன்னு ஒரு காரணத்தை சொன்னா எப்படிமா?
3: அப்படி சொல்லுங்க சிஸ்டர்.
0: சிஸ்டர், இவங்களுக்கு தாய்ப்பாலோட முக்கியத்துவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: சொல்றாங்க செல்வி, கேளு. குழந்தை பிறந்த அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளேயே குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துடணும். முதல்ல வர பாலை எப்பவுமே வீணாக்க கூடாதுமா. அத சீம்பால்னு சொல்லுவாங்க. அது குழந்தைக்கு பலவித நோயிலிருந்து பாதுகாப்பு தரும்.
1: அப்படிங்களா சிஸ்டர்? தாய்ப்பால்ல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: சொல்றேன் கமலா. தாய்ப்பால்ல கொழுப்பு சத்து, புரத சத்து, மாவு சத்து, உயிர் சத்து, நோய் எதிர்ப்பு சத்து போன்ற எல்லா சத்துக்களும் இருக்குது. இந்த ஒவ்வொரு சத்துக்களும் குழந்தையோட ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் உதவுது.
1: அப்பா, இவ்வளவு சத்துக்களா சிஸ்டர்? இது தெரியாம நான் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேனே.
3: சிஸ்டர், தாய்ப்பால் கொடுப்பதை பத்தி சொல்லுங்களே. இவங்க எல்லாம் இஷ்டத்துக்கு பால் கொடுக்கறாங்க. நாங்கெல்லாம் எங்க காலத்துல இப்படி இருந்ததே இல்லம்மா.
2: சரியா சொன்னீங்கம்மா. தாய்ப்பால் கொடுக்கறதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அது என்னன்னா, குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி இரண்டு மார்பகத்தையும் வெந்நீரால சுத்தமான துணியை வச்சு துடைக்கணும். அது மட்டும் இல்லாம தாயும் ஏதாவது பழமோ பழச்சாரோ பாலோ சாப்பிட்டு தான் கொடுக்கணும். ஒரே மார்பகத்துல மட்டும் பால் கொடுக்காம மாத்தி மாத்தி கொடுக்கணுமா. படுத்துக்கிட்ட எல்லாம் பால் கொடுக்க கூடாது. குழந்தைய மடியில வச்சுக்கிட்டும் குழந்தையோட கழுத்தும் தலையும் அனைத்தபடி கொடுக்கணும். பால் கொடுக்கும் போது அம்மாவோட பார்வை குழந்தை மேலதான் இருக்கணும். மார்பகத்தோட கருப்பு பகுதி முழுவதும் குழந்தையோட வாயில பொருந்தியபடி கொடுக்கணுமா. பால் கொடுத்து முடிச்சதும் குழந்தைய முதுகுல தட்டி கொடுக்கணும். அது நல்லா தட்டி கொடுத்து ஏப்பம் விட்டதுக்கு அப்புறமா அதை தூங்க வைக்கணும்.
0: சிஸ்டர், தாய்ப்பால் கொடுக்கறதுல இவ்வளவு முறைகள் இருக்கா?
2: கண்டிப்பா செல்வி, இப்படி எல்லாம் கொடுத்தாதான் குழந்தைக்கு ஜீரணமாகும்.
1: வேலைக்கு போறதுனால டைமே இருக்கிறது இல்ல சிஸ்டர், எப்படி சிஸ்டர் பால் கொடுக்கறது?
2: வேலைக்கு போயிட்டு வந்து மீதி இருக்கிற இரவு நேரங்கள்ல அடிக்கடி பால் கொடுக்கணும். அது மட்டும் அல்லாம வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சுத்தமான பாத்திரத்துல தாய்ப்பாலை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். ஃப்ரிட்ஜ்ல நீங்க தாய்ப்பாலை வைக்கிறதால அது 24 மணி நேரமும் கெட்டு போகாம பாதுகாப்பா இருக்கும். எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் எடுத்து குழந்தைக்கு ஊட்டலாம்.
1: ஆமா சிஸ்டர், புட்டி பால் கொடுக்கறது நல்லதா?
2: கண்டிப்பா புட்டி பால் கொடுக்கறது குழந்தைக்கு நல்லதே கிடையாதுமா. பால் புட்டிய ஒழுங்கா கழுவாமலும் பாலை ஒழுங்கா கொதிக்க வைக்காமலும் எல்லாரும் கொடுக்கறாங்க. அதுல உள்ள கிருமிகளால வாந்தி, பேதி, வாய்ப்புண் போன்றவையெல்லாம் குழந்தைக்கு ஏற்படும். அதனால புட்டி பாலை தவிர்க்கிறது குழந்தையோட ஆரோக்கியத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கமலா.
1: அப்படிங்களா சிஸ்டர்? தாய்ப்பால் பத்தி இவ்வளவு கருத்துக்களை அருமையா சொன்னீங்க சிஸ்டர். இனிமே நான் ஒழுங்கா தாய்ப்பால் கொடுக்கறேன் சிஸ்டர்.
2: நடந்தா உங்களுக்கு தான் நல்லது கமலா.
3: நன்றிங்க சிஸ்டர்.
2: ரொம்ப நன்றிமா.
4: இதுவரை இந்த நாடக நிகழ்ச்சியில் தாய்ப்பால் பற்றியும் நன்மைகளையும் கொடுக்கும் முறையை பற்றியும் பார்த்தோம். எங்க கருத்துக்களை கேட்ட தாய்மார்கள் எல்லோரும்

0: even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society, our radio,
4: our pride.
5: ஹலோ
6: ஹலோ,
5: இது கார்த்திகோட அம்மாவா?
6: ஆமா மேடம், யார் பேசுறது?
5: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
6: சொல்லுங்க மேடம்.
5: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
6: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
5: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
6: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துடுறேன்.
5: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான், ரொம்ப லாஸ்டா இருக்கான், படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல, மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: programs, better educational facilities and schemes should be extended to women flock from government part, adequate training program on management skills to be provided to women community, encourage women participation in decision making, training on professional competence and leadership skill to be extended to women entrepreneurs, training and counseling on a large scale of existing women entrepreneurs to remove psychological causes like lack of self-confidence and fear of success, counseling through the aid of committed NGOs, psychologists, marginal experts and technical personnel should be provided to existing and emerging women entrepreneurs, continuous monitoring and improvement of training program, activities in which women are trained should focus on their marketability and profitability, making provision of marketing and sales assistance from government part to encourage more passive women entrepreneurs. The women training program should be organized that thought to recognize her own psychological needs and express them. Thank you
1: Sonal. Today's program was very useful because it was about women entrepreneurs. So you are listening to MOP Community Radio 107.8. This is our radio, our community, our pride. This is RJ Nisha signing off. Thank you.
2: You are listening to MOP FM at 107.8 Community Radio.
3: People who take up civil services நிறைய ஒரு ட்ரீம்ஸ் அண்ட் அஸ்பிரேஷன்ஸோட தான் வருவாங்க இந்த கெரியருக்குள்ளே. சில பேருக்கு அந்த பட்டம் பிடிச்சிருக்கலாம், அந்த டைட்டில், இல்லாட்டி சில பேருக்கு வந்துட்டு இந்த சொசைட்டிக்காக நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெரியர் சூஸ் பண்ணிப்பாங்க. சில பேருக்கு வந்து எனக்கு இதுதான், இது எனக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாப் அப்படின்னு நினச்சிட்டு இந்த கெரியர் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு சிவில் சர்வீசஸ் ஏன், எதுக்காக சூஸ் பண்ணீங்க, எதனால் இந்த மாதிரி ஒரு கெரியர் சூஸ் பண்ணீங்க?
4: எனக்கு வாழ்க்கையில் சில நெருக்கடிகள் இருந்தது. எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து நானே சப்போர்ட் பண்ணணும், பிகாஸ் ஐ ப்ராட் தம் டு த வேர்ல்டு, அதனால் இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு பிரிங் தம் அப் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ அதுக்கு நான் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க விரும்பலை. ஐ ஹேட் தட், பீயிங் டிபெண்ட் ஆன் சம்படி ஃபார் சம்திங் வாட் எவர் இட் இஸ், இட் மே பி ஃபினான்ஷியல் ஆர் இட் மே பி எமோஷனல், இட் மே பி ஃபார் ஃபிசிக்கல் ரீசன்ஸ், எதுக்காக இருந்தாலுமே டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஆள். அதனால் ஐ வாண்டட் டு ஸ்டாண்ட் ஆன் மை ஓன் ஃபீட். ஸோ இது பண்ணும்போது நான் ஐ வாஸ் அந்த லுக் அவுட் ஃபார் ஜாப்ஸ். ஸோ அதில் ஸ்டார்டிங் ஃப்ரம் த நர்சரி ஸ்கூல் டீச்சர்ஸ் ஜாப்பு அப் டு திஸ் ஐஏஎஸ் திங், ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் எவ்ரி திங், ஐ வாஸ் அப்பியரிங் இன் மெனி எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் I would have been happy even in case if I ended up as a Montessori teacher or a nursery teacher, because as far as I am concerned, how you are going to do the job, adhu dhaan vandu mukkiyam, neenga eppadi vela seiringa abindrathu dhaan vandu mukkiyam, adhu vandu ungalku thirthikaramaga வந்து அது என்ன, அது அந்த ஒவ்வொரு வேலைக்குமே ஒரு ஒரு ஐடியல் இருக்குது, ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாண்டர்டை அதனுடைய ஹைட்டுக்கு கொண்டு போய் அதை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒருத்தர் யாராக இருந்தாலும் சரியே, அவன் வந்து செருப்பு தைக்கிறவனும் சரி, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியும் சரி, எல்லாரும் சேம் தான், எல்லாரும் ஒரு வேலை தான், அவ்வளோதான் நான் நினச்சது. எனக்கு வேலைகளை பற்றி, இந்த டைட்டில்ஸை பற்றி நான் வந்து அதிகமாக பொருட்படுத்தலை. ஆனால் எனக்கு வந்து அன்னைக்கு இருந்த சில காரணங்களால் வந்து எந்த வேலையுமே பரீட்சை எழுதுனா நான் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிவிடுவேன், எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிடுவேன், ஐ இல் ஸ்கோர் ஹை மார்க்ஸ் ஆல்சோ, ஐ இல் அட்டன் த இன்டர்வியூ, ஐ இல் கோ அவுட் வித் த ஃபீலிங் தட் ஐ ஹவ் டன் வெல், பட் ஃபைனலாக பார்த்தா லிஸ்ட் வரும்போது அதில் என்னுடைய பெயர் இருக்காது. அது எப்படி அப்படி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஏதேதோ காரணங்கள் சொல்லுவாங்க, அதுக்கு பணம் தேவையாக இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் தேவையாக இருக்குது, ஜாதி பலம் தேவையாக இருக்குது, அதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை, இருந்தாலையும் அதை நான் பயன்படுத்திக்க விரும்பலை. தான் உதாரணமாக நான் வந்து காலேஜ் ப்ரொஃபஸருக்கான இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணேன். நான் அந்த இன்டர்வியூக்கு நான் போன போது எனக்கு குழந்தை பிறந்த மூணாவது நாள், அந்த குழந்தையும் வந்து கொஞ்சம் சிக்கலால் பிறந்த ஒரு குழந்தை, அதனால் ஸ்டிச்சிங் எல்லாம் இருந்தது, எனக்கு பெயின் இருந்தது, ஜஸ்ட் டெலிவர்டு அப்படின்றதுனால டாக்டர்ஸ் யாருமே வந்து அட்வைஸ் பண்ணல. வீட்லேயும் எல்லோரும் வந்து இதை விட்டுலாம் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கே நான் போன போது அங்கே என்னோட வந்து படிச்சுட்டு இருந்தாங்களே, எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் படிச்சுக்கிட்டு அவங்களில் நிறைய பேர் என்னுடைய கிளாஸ்மேட்ஸும் அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க அந்த இன்டர்வியூக்கு. அவங்களாம் என்ன சொன்னாங்க, நீ வேறு எதுவுமே சொல்ல வேண்டாம், இது மாதிரி எனக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்குது, இது மாதிரி சர்ஜரி ஆகிருக்கு, நான் 3வது நாள் வந்திருக்கேன் அப்படின்னு நீ சொன்னினாலேயே யூ வில் கிரியேட் எ சிம்பத்தி அண்ட் யூ வில் கெட் த ஜாப் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. பட் ஐ டென்ட் வாண்ட் டு கெட் எ ஜாப் ஃபார் சிம்பத்தி அப்படி, தோ ஐ எம் ஹார்ட் ப்ரெஸ்டு ஃபார் டு கெட் எ ஜாப். இந்த மாதிரி சில வேலைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்தது நான் ரிஜெக்ட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள், தற்செயலாக நான் வந்து ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன் ஒரு நிறுவனத்தில். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அந்த இன்டர்வியூக்கு நான் போயிட்டு வந்த உடனே, வி ஆல்சோ ஹாவ் எ ஹோட்டல், ஸோ நாங்கள் வி வுட் லைக் டு ரெக்ரூட் யூ ஆஸ் எ ரிசப்ஷனிஸ்ட் இன் அவர் ஹோட்டல். அது வந்து யூ வில் கெட் டபுள் த டைம் பே அண்ட் எ கார் வில் பிக்அப் அண்ட் கார் வில் ட்ராப் அண்ட் யூ கேன் ஹாவ் ஃபுட் ஃபார் 2 times or 3 times இந்த ஹோட்டல் இட் செல்ஃப். ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, நீங்கள் கிளரிக்கலாக வர்றதை காட்டிலும் இது எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது, ஒய் டோன்ட் யூ ஜாயின் இட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் எனக்கு வந்து எதை அடிப்படையாக வச்சு அவங்க நான் ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கு லாய்க்காக இருப்பேன் அப்படின்ட்டு எதை வச்சு டிசைட் பண்ணியிருப்பாங்க, ஜஸ்ட்டு பை மை லுக்ஸு, நத்திங் எல்ஸ். ஸோ ஐ தாட் ஐ ஷுட் ஸ்டாண்ட் பை மை டேலண்ட், பை மை மெரிட், ஐ ஷுட் நாட் யூஸ் த ஃபிசிக்கல் லுக் ஆஸ் எ பாயிண்ட் டு கெட் இச் அப்படின்னு தோணுச்சு. அதனால் த நெக்ஸ்ட் டே ஐ நெவர் வென் டு தம், தே கேவ் மீ த யூனிஃபார்ம் அது இதெல்லாம் சாரீஸ் எல்லாம் கொடுத்துனுச்சிருந்தாங்க. பட் ஐ சென்ட் இட் த்ரூ மை கசின் பிரதர் டு கிவ் இட் பேக் டு தம். அதே மாதிரியாக இந்த ஆங்ஸைட்டி டு கெட் ஏ ஜாப் ஐ ஹவ் அப்ளைட் ஃபார் ஒரு ஏர் ஹோஸ்டஸ் போஸ்ட் ஆல்சோ. ஸோ தட் ஃபார் தட் அகெயின் ஐ வாஸ் செலக்டட். பட் அதுலேயும் இதே ஃபார்முலா தான், உட்காந்து யோசித்து பார்த்தேன். இது வந்து அங்கே வந்து அவங்க ஒன்றும் இன்டர்வியூ எக்ஸாமு அது இதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை, ஜஸ்ட் யூ ஹவ் டு கோ மீட் தெம் அண்ட் டூ ஏ பரேட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம் அண்ட் தென் யூ கெட் ஏ ஜாப். ஐ தாட் ஓகே நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து எடுத்துக்கல. இப்படியாக நிறைய வேலைகளை நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்த பொழுதும் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறேன் ஃபார் தீஸ் ரீசன்ஸ். பட் வென் திஸ் கேம் த்ரூ மை வே, நான் எம்ஏ முடித்தேன், எம்ஏ முடித்த உடனே இது எழுதினேன், நான் எழுதின உடனே அது இம்மிடியேட்டாக கிடச்சிடுச்சு. ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் பியூர் மெரிட், யுவர் நாலேஜ், யுவர் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் தான். அண்ட் யுவர் என்ன சொல்கிறது, ஒரு இன்டர்னல் நாலேஜ் பர்சனாலிட்டி அதில் வந்தது, நாட் ஹவ் யூ லுக் டசன்ட் மேட்டர் தேர். ஸோ அந்த மாதிரி வந்தது, அந்த மாதிரி வந்ததுனால ஐ வாஸ் ஹாப்பி டு டேக் இட் அப் அண்ட் ஐ ஆல்வேஸ் ஹேட் திஸ் திங் அட் த பேக் ஆஃப் மை மைண்ட் தட் ஐ ஹாவ் டு கான்ட்ரிபியூட் டு மை லிட்டில் டு த சொசைட்டி அப்படின்றது இருந்தது. ஸோ அதனால அந்த பர்பஸ் சர்வ் ஆகிறதுனால ஐ தாட் ஐ டேக் இட் அப்.
3: எஸ் மேம், வென் ஐ சீம் மோர் லைக் அ பாசிபிள் ஆப்ஷன் பிகாஸ் பெண்கள் எல்லாரும் பார்த்தீங்கனாலே வந்துட்டு ஐஏஎஸ் தான் வந்துட்டு ஆப் பண்ணி நான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இன்னும் ஐபிஎஸ் பண்ணணும் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிங்க, அது எதனால் வந்து நீங்கள் ஐபிஎஸ் சூஸ் பண்ணீங்க?
4: நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணுமா, ஸோ மற்றபடி எங்கள் அப்பாவுடைய ரிலேட்டிவ்ஸ் சில பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு நிறைய குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எப்பவுமே கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க, உனக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணு வந்து உனக்கு நீ செத்தா கூட கொல்லி போட முடியாது, அந்த பொண்ணை ஏன் படிக்க வைக்கிற நீயே, அதுக்கு பதிலாக என்னுடைய சில்ட்ரனை ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்ட்டுலாம் கேட்டிருக்காங்க. அப்போல்லாம் எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, மை மதர் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட்டு, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ரீசன்னு. ஏன்னாக்கா அவங்க வந்து ஷீஸ் அ நைஸ்தட்டிக், மற்ற இதில் ஷீஸ் அ பெரியாரிஸ்ட்டு. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா ரொம்ப பக்திமான, ஆனால் எங்கள் அம்மா இந்த மாதிரியாக அண்டு நிறைய பேசுவாங்க சுதந்திரத்தை பற்றி, அது இதை பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க கதைகள் எனக்கு. அதில் கூட எங்கள் அப்பா அம்மா கருத்து வேறு வேறையாக தான் இருக்கும். எங்கள் அப்பா வந்து ஒரு காந்தி ஃபாலோயர், எங்கள் அம்மா வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான் ஃபாட் ஃபார் த இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற மாதிரியாக எங்கள் அம்மா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் தான் நடக்கும் வீட்டில். ஸோ அதில் வந்து என்னை கொஞ்சம் கூட வந்து யார் என்ன சொன்னாலேயும் எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி வந்து பையன் இல்லைன்றதை ஒரு குறையாக நினச்சதே கிடையாது. நிறைய பேர் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வர்றவங்கெல்லாம் நான் ஒரு 3 குழந்தையாக இருக்கும்போது சொல்லியிருக்காங்க, எனக்கே ஞாபகம் இருக்குது, நீங்கள் போய் ஏன் மறுபடியும் ஒரு டெஸ்ட் எதுவும் பண்ணிக்கக்கூடாது, மறுபடியும் ஒரு பையன் பிறக்கும் இல்லை உங்களுக்கு, ஏன் அப்படியே விட்டுட்டீங்க இதோட அப்படின்ட்டுலாம் கேட்பாங்க எங்கள் அம்மாவை. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பையன் வேற பொண்ணு வேற நான் நினைக்கல, வந்து அது பையன் பையன் வந்தால் என்ன செய்வானோ அதையே பொண்ணாலையும் செய்ய முடியும். ஸோ நாட் தட் ஒன்லி பாய் கேன் டூ திங்ஸ், ஐ பிலீவ் இன் தட். ஸோ அதனால எனக்கு போதும் இந்த ஒரு குழந்தை அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ அப்போது இருந்தே எனக்கு மனசுக்குள்ளற நாம் வந்து ஒரு பொண்ணு அப்படின்ட்டு மற்றவங்கெல்லாம் என்னென்ன செய்கிறாங்களோ அதை விட்டு வித்தியாசமாக எதையாவது நம்ம செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான அலங்காரங்களெல்லாம் பிடிக்காது. இந்த மஞ்சள் பூசிக்கிறது, அப்புறம் இந்த மருதாணி வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியெல்லாம் கூட எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு ஈடுபாடு இல்லாமலேயே இருந்தது. எங்கள் அப்பா அதெல்லாம் ரொம்ப விரும்புவார், அதனால் நான் ஒரு வயா மீடியாவாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு வளர்ப்பு இருந்ததுனால ஐ நெவர் ஃபெல்ட் தட் ஐ ஷுட் லேக் பிஹைண்ட் எ மேன், அது எனக்கு இருந்தது. அண்ட் ஐ நெவர் என்ன சொல்கிறது, நெவர் ஸ்டெப் பேக் ஃப்ரம் ட்ரையிங் எனி திங் அஃப்ரெஷ். ஸோ அது மாதிரியாக இந்த ஐபிஎஸ் வந்த போது பார்த்தாக்க, இஃப் மென் கேன் டூ தேட் வை நாட் மீ அப்படின்னு தான் எனக்கு ஒரு க்வெஸ்டின் இருந்தது. ஸோ தட் ஒன்லி லெட் மீ டு ஹோல்ட் ஆன் டு திஸ். அது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இந்த இதில் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிட்டது. பிகாஸ் மை ஃபேமிலி ஹேஸ் எ ட்ரெடிஷன் ஆஃப் யூனிஃபார்ம்டு சர்வீசஸ். எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, எங்கள் பெரியப்பா எல்லாருமே வந்து யூனிஃபார்ம்டு சர்வீசஸில் இருந்தவங்க தான், ஐதர் ஆர்மி ஆர் போலீஸ். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் நம்ம வீட்டில் ஒரு ஆள் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. பட் மை சாய்ஸ் வாஸ் திஸ் பிகாஸ் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ்.
3: டெஃபினெட்லி அப்படி இருந்துட்டும் வந்துட்டு நான் உங்களோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன் கூகுளில் எல்லாம் பண்ணிட்டு, அப்போ கூட நான் நோட்டீஸ் தட் யூ ஆர் ஸ்டில் அ வெரி பியூட்டிஃபுல் பர்சன். ஸோ அப்போ அவ்வளோ நீங்கள் சொல்லும்போது நான் ஏர் ஹோஸ்டஸ்க்கு கிடச்சிதுன்னு சொல்லும்போதே நான் யோசிச்சேன், ஆமாம் நான் அவ்வளோ அழகான ஒரு ஃபோட்டோலாம் பார்த்துருக்கேன் கூகுள் இமேஜஸில். ஸோ டெஃபினெட்லி ஐ மீன் லைக்
4: இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த போலீஸுக்கு வந்த பிறகும் கூட நான் வந்து ஐ நெவர் சீஸ் டு பி அ விமன், லைக் I enjoyed the status of being a woman. அதனால் போலீஸுக்கு வந்துட்டதுனால ஒரே முரட்டுத்தனமாக இருக்கணும், நாம்ளும் ஆம்பளைங்க மாதிரி இருக்கணும், நாம் வந்து ஆம்பளைங்க போல மாறிடணும், அப்போ தான் நம்ம வந்து எஃபெக்டிவ் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கணும் அப்படின்ற தியரியை நான் ப்ராபகேட் பண்ணவே இல்லை. வி கேன் பி விமன் யூஷுவல், ஆமாம் யூஷுவல் உமன், த ட்ரெடிஷ்னல் இந்தியன் தமிழ் உமன், அட் த சேம் டைம் as a police officer you can be efficient also. Yeah. You can bring this together very easily. Mm-hmm. You ninga vande oru yaping irukkudadu. You need not yap a man to prove that you can do something appdin enak manasil irundathu. Because when you yap something, when you yap someone, that means you are losing originality poidum, appuram avangala vande neenga romba perusa nenikiringa, அவங்க ஈக்குவலாக நினைக்கல அப்படின்னு சொல்லி நினைக்கணும். அதாவது த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அப்ரிசியேஷன் இஸ் இமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஐ நெவர் வாண்டட் டு இமிட்டேட் எனிபடி, ஐ வாண்டட் டு பி மை செல்ஃப். இட் ஷுட் நாட் லூஸ் யுவர் கிரேஸ், இந்த ஃபெமினைன் கிரேஸ் யூ நீட் நாட் கோ ஆல் அவுட் ஆஃப் த வே டு லூஸ் இட் டு பிகம் ஏ எஃபிஷியன்ட் போலீஸ் ஆஃபீஸர் அப்படி தான் நான் நினச்சேன்.
3: அப்புறம் பீயிங் த ஃபர்ஸ்ட் உமன் ஐபிஎஸ், இட்ஸ் அ டைட்டில் நீங்கள் வந்துட்டு டு கேரி ஃபார் அ லைஃப் டைம். ஸோ அது அவ்வளோ சுலபமான டாஸ்க் கிடையாது. அப்படி இருந்துட்டும் நீங்கள் இப்போ சொன்னீங்க அது எவ்வளோ பெரிய ஒரு டாஸ்க் அப்படின்னு சொன்னது லைக் எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. உமன் எஜுகேட் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா வந்துட்டு சில பேர் யோசிப்பாங்க. லைக் எனிவே வந்து 25 வயசு ஆகிட்டா கல்யாணம் பண்ணி விட்டுடணும், மாப்பிள்ளை பார்க்கணும், நிறைய படிச்சிருந்தா மாப்பிள்ளை கிடைக்காது, இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் வாட் வுட் யூ ஃபீல் லைக் டெஃபினெட்லி மேரேஜ் இஸ் அ பார்ட் ஆஃப் சம்படிஸ் லைஃப், ஆனால் அதுக்காக அதை ஒரு பேசிஸாக வச்சு ஒரு பொண்ணை படிக்க விடாமல் பண்ணுறது ஒரு தவறு இல்லையா? ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க?
4: நீங்கள் ரெண்டு கேள்வி இதில் மிங்கிள் பண்ணியிருக்கீங்க. ஒன்றுனஸ் ஆஃப் இன்னொன்று, போலீஸ் வந்து ஒரு மேல் டாமினேட்டட், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஃபஸ்ட்டு விமன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றத பற்றி நான் வந்து சர்வீஸுக்கு வந்த உடனே அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸில் ஸோ மச் ஆஃப் லைம் லைட் வாஸ் ஆன் மீ. ஸோ அப்போல்லாம் நான் நினச்சிருக்கேன் இதில் என்ன இருக்குது, இட்ஸ் ஸோ ஹேப்பன்டு, இட் இஸ் ஜஸ்ட் ஆக்சிடென்டல் ஆர் இன்சிடென்டல் தட் ஐ ஹேப்பன் டு பி த ஃபஸ்ட்டு உமன் போலீஸ் ஆஃபீஸர். நான் இதில் ஒன்றும் கான்ட்ரிபியூட் பண்ணலையே, அப்படி தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் அது. இதுக்கு போய் எதுக்கு இவ்வளவு ரகலை, இவ்வளவு இது பண்ணுறாங்க, இவ்வளோ விளம்பரம் இதுக்கு அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். பட் போக போக வந்து நிறைய சிக்கல்களை சந்தித்த போது, அதை ஓவர் கம் பண்ணும்போது, அதுக்காக நான் எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட வேண்டி இருந்தது அப்படின்றதெல்லாம் நினைக்கும்போது, அட் த எண்ட் ஆஃப் த டே நவ் ஐ திங்க் பீயிங் ஃபஸ்ட் இன் எனி திங் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட்
3: டெஃபினெட்லி
4: அப்படின்றத நவ் ஐ ரியலைஸ் அது வந்து இட் இஸ் ரியலி சம்திங் அப்படின்னு எனக்கு இப்போ தான் தோணுது எனக்கு. ஏன்னா அந்தளவுக்கு அந்த வேர்ல்டு இஸ் மோல் மேல் டாமினேட்டட், மேல் ஓரியன்ட் மேல் சென்டர்டு, அது இன்னைக்கு தேதி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இந்த உமன் வந்து பார்த்தீங்கன்னா விமானம் ஓட்டுறாங்க, டாக்ஸி ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, அங்கே அதிகாரியாக இருக்காங்க. இப்போ இன்றைக்கி வந்து பணக்காரர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து 5 பேர் இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இவங்கள்லாம் வந்து ஒரு இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் திங்ஸில் சாதாரணமாக நடக்கிற விஷயம் கிடையாது. அவங்க வந்து என்ன சொல்கிறது, வகை மாதிரிகள் எக்ஸாம்பிள்ஸை, அங்கே ஒருத்தர் இருக்காங்க, இங்கே ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு சுட்டி காட்டுறதுக்கு தான் இருக்காங்களே தவிர, உங்களுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் த டே மாதிரி அது ஆகலை இன்னும். அதுதான் வந்து உண்மை. அதனால் அப்படி தான் இருக்குது. தெர் இஸ் எ கிளாஸ் சீலிங். ஒருத்தர் வந்து பாலிட்டிக்ஸில் இருக்கலாம், மினிஸ்டராக கூட ஆகலாம், ஆனால் அவங்க வந்து ஒரு ரெகுலர் ஸ்ட்ரீமில் வந்து ரெகுலர் பாத்தில் மினிஸ்டராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரியல் பொலிட்டிக்கல் கேம் எல்லாம் மீட் பண்ணி வந்து மினிஸ்டர் ஆனவங்க ஒருத்தர் இருந்தாங்கன்னா, அந்த மாதிரி மினிஸ்டர் ஆனவங்க நிறைய பேர், அவங்க ஹவவர் மச் தேர் டேலண்டடு, அவங்கள வந்து எப்போ பார்த்தாலே சமூக நலத்துறை, பால்வளத்துறை, ஆமாம், பின்தங்கியவர்கள் முன்னேற்றம், ஆதி திராவிட முன்னேற்றம், இது மாதிரியாக அதில் சில டெக்ஸ் இருக்குது. அந்த டெக்ஸில் இப்போ அவங்கள வந்து பாதுகாப்புக்கு போடுறது, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுக்கு போடுறது, ஃபைனான்ஸுக்கு போடுறது, இதெல்லாம் நடக்கவே இல்லை. இப்போ தான் ஒரு சுஷ்மா ஸ்வராஜ் வந்திருக்காங்க 65 வருஷத்துக்கு பின்னால், அவங்க வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக அவங்க வந்து இருந்துகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் கதை. இதே தான் வந்து ஐஏஎஸ்லேயும் சரி, ஐபிஎஸ்லேயும் சரி, இது தான் நடந்தது. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்து ஜெண்டர் பெண்டர்ஸாக இருப்பாங்க. அவங்க ஜெண்டர் பெண்டர்ஸ்னு நம்ம யார் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, ஒரு ஒரு கோல் வந்து ரீச் பண்ணி ஒரு லெவலை ரீச் பண்ணிவிடுவாங்க, ஒரு பினாக்கிள் ரீச் பண்ணிவிடுவாங்க. தேல் பி குட் டான்சர்ஸ், தேல் பி குட் மியூசிஷியன்ஸு, அதில் வந்து அவங்க வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஆனாக்க அவங்க வந்து என்ன ப்ரூவ் பண்ண விரும்புவாங்கன்னு சொன்னாக்க, அந்த மென்னுக்கு வந்து அடங்கி போகிறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம். நாங்கள் வி ஆர் நாட் ஹியர் டு கிராஸ் வேர்ட்ஸ் வித் யூ அப்படின்றத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மென் ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் சச் பீப்புள். ஸோ அவங்களால சிலது வந்து ரீச் பண்ண முடியுது, அல்லது உங்களுக்கு வந்து பின்னணியில் ஒரு இந்த வாரிசு அரசியல் மாதிரியாக ஒரு பின்னணி இருந்தாக்க அவங்களால வர முடியுது அந்த ரியல் ஹைட் அப்படின்றத வந்து ரீச் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஆளுங்களால் முடியுது. மற்றபடி சாதாரணமான ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா நம்மளை மாதிரி, அவங்க வந்து அந்த இடத்த ரீச் பண்ண முடியறதே கிடையாது. வாட் எவர் இஸ் த ஜாப், லெட் தம் பி இன் த ஆர்மி, லெட் தம் பி இன் போலீஸ், லெட் தம் பி இன் ஐஏஎஸ், லெட் தம் பி இன் ஐஎஃப்எஸ், வாட் எவர் இட் இஸ். இப்போ இந்த மாதிரியான பின்னணி காரணங்களால தான் யாரோ ஒருத்தர் வந்து அங்கே போய் மேலே பினாக்களை எட்டுறாங்க. அவங்க பேர் தான் நம்ம கோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அவங்க பேர் தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி மகளிர் தினம் வரும்போதெல்லாம் பெண்கள் வந்து இப்படி இருக்காங்க, முதலாவது கவர்னர், முதலாவது பெண் கவர்னர், முதலாவது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படிலாம் நம்ம போடுறோம். ஸோ அதனால் நமக்கு அது யோசிக்க வேண்டிய விஷயந்தான். அது வந்து ரொம்ப அதிகம் போலீஸில், பிகாஸ் இந்த போலீஸில் மேல் டாமினேஷன் இருக்குது, பர்சன்டேஜ் வைஸ் அவன் நம்பர் அதிகமாக இருக்குது, அது ஒரு காரணம். ரெண்டாவது த ஆட்டிடியூட் ஆஃப் டெலிவரிங் டியூட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இவங்க மேல் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில குவாலிட்டிஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கிற குவாலிட்டிஸு மென்னுக்கு, பட் விமனுக்கு வந்து அந்த குவாலிட்டிஸ் வந்து அவங்க வந்து தே ஹவ் டு அட்டைன் தட் குவாலிட்டிஸ் சரிங்களா. அது ஒரு ஹெல்த்தி வேல அட்டைன் பண்ணணும், அதுதான் வந்து நல்லதாக இருக்கும். அதை விட்டுட்டு அவன் ஆம்பளை போலீஸ் அடிக்கிறான் உதைக்கிறான் அவன் கெட்ட வார்த்தை பேசுறான்னா அதுக்கு ஈக்குவலாக கெட்ட வார்த்தை பேசணும் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் பண்ணிக்க கூடாது, அதுவும் இருக்குது. ஸோ தெர் இஸ் அ கிளாஸ் சீலிங் அபவுட் எவ்ரி விமன் அச்சீவர்
5: டூயிங் இட் கிரேஸ்ஃபுல்லி.
4: ஆமாம், நீ எவ்ரி அது அது வந்து மறுக்கவே முடியாது, அது இன்னைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்குது.

0: மாறணும்னு தான் நான் நினைக்கிறேன். தென் யூ ஆஸ்ட் மீ அபவுட் விமென்ஸ் அப்லிஃப்ட்மெண்ட் அண்ட் ஆல் தட். இதுக்கு வந்து அவங்கள ரொம்ப ரொம்ப நேசிக்கிற, அவங்கள வளர்த்து ஆளாக்குற பேரண்ட்ஸே கூட காரணமாக ஆயிடுறாங்க அப்படின்னு. அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, பெரியார் சொன்ன மாதிரி அவங்க மனசில் சூழ்ந்திருக்கிறது ஒரு 5000 வருஷத்து இருள். 5000 வருடங்களாக திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப சொல்லி அது வந்து அப்படியே கல்லில் எழுத்து மாதிரி பதிவு செய்யப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண் அப்படின்னா அவன் வந்து கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்று கொடுக்கணும், வீட்டு வேலைகளை பார்க்கணும், புருஷனை கவனிச்சுக்கணும், இதுதான் அவளுடைய முதல் கடமை. இன்றைக்கி நீங்கள் எஜுகேட்டடுன்னு நினைக்கிறீங்களே டாக்டர்ஸு, என்ஜினியர்ஸு, இன்னும் பெரிய ஆசாமிங்கெல்லாம் அவங்களுடைய மென்டல் மேக்கப்பே அப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ உங்களுடைய தலைமுறையில் ஐ சி ஏ கன்சிடரபிள் பர்சன்டேஜ் ஆஃப் மென் கமிங் ஃபார்வர்ட் டு ஷேர் த ஒர்க்கு. அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் இருக்கக்கூடிய துணுக்குகள் கூட பெரும்பாலும் வீட்டு வேலைக்கு கணவன் மனைவிக்கு உதவுவது அப்படின்றத ஒரு காமெடியாக தான் எல்லா பத்திரிகையிலையும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சீஸ்லெஸ்ஸாக அதை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ரிப்பீட்டடாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு அவனை வந்து ஒரு மனைவி சொல்ல கேட்குற ஒருத்தனை வந்து ஹென் பெக்ட்னு பேர் வச்சுருக்காங்க. அவரை தையல் சொல் கேளேல் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. மை விழியார் மனை அகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் பெண்களை காலகாலமாக எல்லா மதங்களும் எல்லா மொழிகளும் இழிவுபடுத்தியே வந்திருக்குது. நீங்கள் நம்ம நாட்டில் உழவுற பழமொழிகளை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில எரிச்சா போச்சு, பத்தினி பெண்ணுன்றவ வாசல் தாண்டாதவ. ஸோ இந்த மாதிரியாக சொல்லி சொல்லி சொல்லி இட் ஹஸ் கான் இன் டு தர் குரோமசோம்ஸ், பிரெயின் செல்ஸ். அதை வந்து அன்லஸ் தே ட்ரை ஹார்ட், அதை ஒதுக்கிறதுக்கு அன்லஸ் எ பர்சன் ட்ரைஸ் ஹார்டு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அன்லஸ் எ பர்சன் இஸ் கான்ஷியஸ் தட் ஐ ஷேல் நாட் டூ இட் அப்படின்ட்டு இருந்தால் ஒழிய அது நடக்கவே நடக்காது. அப்புறம் இன்னைக்கு தேதியில் பெண்களுக்கு வந்து கல்யாணத்தை சீக்கிரமாக பண்ணிடணும்னு அப்பா அம்மா அவங்க முடிவு பண்ணுறது என்னன்னா, ஒரு காலத்தில் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டனன்னு இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் திருமணங்கள் வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நிச்சயிக்கப்படுகிறது ஆச்சுங்களா. இதில் பல கேஸுங்க நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ரெண்டாவது, அந்த ஏஜ் வந்து இஸ் சச் அன் ஏஜ் வேர் இன் யூ அண்டர்கோ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு. ஒன்று படிப்பினுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னொன்று வளர்ச்சி ஹார்மோன் இதனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, அடுத்தது உங்களை சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட உங்கள் காதில் விழுந்துக்கிட்டே இருக்கக்கூடிய சினிமா பாடல்கள், நீங்கள் டிவியை திருப்பினாக்க அதில் வரக்கூடிய அந்த எந்த ஷோவில் இருந்தாலும் சரியே அதில் அவங்க சொல்லக்கூடிய வேல்யூஸு, எந்த பாட்டாக இருந்தாலும் சரியே சினிமா பாட்டு உங்களுக்கு வந்து அது ஃபிசிக்கல் லவ் தான் பேசுமே தவிர ரியல் லவ்வை பற்றி சொல்கிறதே கிடையாது யாருமே. இட் ஸ்டார்ட்ஸ் வித் யுவர் ஃபிசிக் அண்ட் இட் எண்ட்ஸ் வித் யுவர் ஃபிசிக். ஸோ த மூமெண்ட் த இன்ட்ரெஸ்ட் இஸ் லாஸ்ட் இன் த ஃபிசிக், த லவ் இஸ் லாஸ்ட். அதுக்கப்புறம் இல்லை என்ன ஆகுதுன்னாக்க, நீங்கள் விரும்பினாலையும் விரும்பாவிட்டாலையும் பெண்கள் தான் கர்ப்பமாகறாங்க, பெண்கள் தான் வந்து மென்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. அதான் ஒருத்தர் சொன்னார், அவங்க ஆஸ் லாங் ஆஸ் உமன் மென்ஸ்ட்ரேட் அண்ட் ஆஸ் லாங் ஆஸ் உமன் கேரி சில்ட்ரன் சைல்டு, தே கேன் நெவர் பி லிபரேட்டட், தே ஷுட் பி சப்ஜிகேட்டட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய அறிஞரே சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி மிகப்பெரியவங்கன்னு நம்ம நினைக்கக்கூடிய மகான்கள் எல்லாமே கூட பெண்களை வந்து தாழ்த்தி தான் சொல்லியிருக்காங்க, உயர்த்தி சொன்னதே கிடையாது. இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய திரைப்படங்கள் அதை வெகுவாக பலமாக சொல்லிகிட்ருக்குதுங்க அந்த விஷயத்தை. ஸோ இதையெல்லாம் கேட்டு கேட்டு அப்பா அம்மாவுக்கு பெண்ணுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், அவளுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு அமைதியான வாழ்க்கை அமையணும், சிக்கல் எதுவும் அவன் கல்யாணத்தில் வந்துடக்கூடாது அப்படின்ற எக்ஸ்ட்ரா பயம் வேற வந்துருச்சு. நான் சொன்ன அந்த 5000 வருஷத்து இருளோட சேர்ந்து இது வந்திருக்கு. அடுத்தது இந்த தலைமுறையில் தான் நீங்கள் வந்து பெண்களும் ஆண்களும் ஃப்ரீயாக மிங்கிள் ஆகுறீங்க. எஜுகேஷன்காக பர்பஸ்க்காகவாவது இருக்கும், இல்லை நீங்கள் ஜாபுக்கு போகும்போதாவது இருக்கும் இல்லைங்களா, இது மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீயாக மிங்கிள் ஆகுறீங்க. அண்ட் அகேன் இன் ஆல் யுவர் இந்த சமூக வலைதளங்களிலும் அதில் உங்களுக்கு யார் பெண் யார் ஆணுன்னு தெரியாத. எங்களுக்கு கிடைச்ச ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து நிறைய இது மாதிரி பண்ணி அந்த ஆள் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணுடைய கஷ்டமெல்லாம் சொல்லும்போது நிறைய பணத்தை அவளுக்கு லட்சக்கணக்கில் அனுப்பிச்சி விட்டுட்டாரு. பட் ஷி வாஸ் ஆல் த டைம் அவாய்டிங் மீட்டிங். ஒரு நாள் அது ரொம்ப இவர் சந்தேகம் வந்து போய் நேரில் போய் பார்க்கலான்னு பார்த்தாக்க அந்த கொடுத்துருக்க விசாரணை பண்ணி பார்த்தா அப்படி ஒரு பொண்ணே கிடையாது, அது ஒரு ஆம்பளை. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பேரே தெரியாத காதலெல்லாம் வந்துடுது, முகமே பார்க்காத காதலெல்லாம் வந்துடுது. ஸோ இதனால எல்லாம் அப்பா அம்மா வந்து இப்போ எக்ஸ்ட்ராவாக பயப்படுறாங்க. இப்போ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, பெண்களுக்குன்றதில்ல, பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி, இந்த மிங்கிலிங் நடக்கும் பொழுது இந்த ஹார்மோன்ஸ் வந்து போடுற கூச்சல் இருக்கு பார்த்தீங்களா உடம்புல, அது அதிகமாக இருக்கும்போது அதை வந்து நீரூற்றி நெய்யூற்றி நம்ம திரைப்பட பாடல்களும் காட்சிகளும் நம்ம மற்ற ஷோக்களும் வந்து வளர்க்கும் போது உங்களுக்கு வந்து எந்த இதுவும் உடல் ரீதியாக நடந்துட்டால் அதனுடைய சிலுவையை சுமக்க வேண்டியவள் பெண்ணாக மட்டுமே இருக்கிறாள். இதுதான் வந்து பேரண்ட்ஸுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எங்கே வந்து உங்களுடைய நட்பு தொடங்குது, அதனுடைய எல்லை எது, எங்கே உங்களுடைய காதல் தொடங்குது, அதனுடைய எல்லை எது, எங்கே உங்களுடைய குடும்ப வாழ்க்கை தொடங்குது, அதனுடைய எல்லை என்ன, அதனுடைய டாக்ட்ரின்ஸ் என்ன அப்படின்றத பற்றி இங்கே யாருமே சொல்லிக் கொடுக்குறதில்ல குழந்தைங்களுக்கு. ஸோ இதை ஃபாலோ ப்ரே என்ன நடக்குதுன்னு தெரியாமலேயே தே ஆல் கெட் மிக்ஸ்ட் அப் வித் இந்த எக்ஸிஸ்டிங் மிடில் கிளாஸ் வேல்யூஸோடையும் வந்து அவங்களுடைய நிஜமான வாழ்க்கையும் ஆஸ்பிரேஷன்ஸோடையும் தே ஆல்வேஸ் கீப் ஃபைட்டிங். இதுதான் நடக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்குன்னு எனக்கு தோணுது. ஸோ இது அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய பயத்தை உண்டாக்குது, இதுவும் உண்மை தான். ஸோ அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியதாகத்தான் இருக்குது. ஸோ இதை இந்த இதெல்லாம் தெளிவுபடுத்தணும், இந்த தெளிவுகளை எல்லாம் இளைய சமூகத்துக்கு உண்டாக்கணும். முயன்று யாராவது ஒருத்தர் முன் வந்து இதை நடத்தணும், முன் வந்து செய்யணும். இந்த காலந்தோறும் அறங்கள் மாறும். ஸோ அந்த அறங்களை வந்து கற்பிக்கணும் குழந்தைங்களுக்கு, அது இல்லை இப்போ. அதுதான் வருத்தம் தரக்கூடிய விஷயம்.
1: இப்போ வந்து என்னதான் ஸ்கீம்ஸ் நிறைய இருந்தாலும், லைக் சர்வ சிக்ஷா அபியான் அந்த மாதிரியே இருந்தா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் நிறைய பேர் இன்னுமே நம்ம வந்துட்டு சிக்னல்ஸில் வந்துட்டு இந்த ஸ்டிக்கர் வைக்கிறதா இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். ஸோ பெண்கள் மட்டும் இல்லை, லைக் ஈவன் லைக் பாய்ஸ் ஃபார் தட் மேட்டர், சைல்ட் லேபர்ன்றது வந்துட்டு இட் இஸ் வெரி ப்ரிடாமினன்ட் இன் சொசைட்டி நோ. ஸோ சில பேருக்கு அவங்களுக்கு அந்த ரைட் தெரியலை, அதனால ஒழுங்காக பாப்புலரைஸ் பண்ணலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அதை பாப்புலரைஸ் பண்ணுறதுக்கு. அப்படி இருந்துட்டும் நிறைய பேர் வந்துட்டு தெரிஞ்சிட்டு தே ஸ்டில் ஸ்டிக் டு வாட் எவர் தேர் டூயிங், தே டோன்ட் வாண்ட் டு கெட் எஜுகேஷன் ஆர் அ டீசென்ட் லிவிங் அப்படின்னா டெஃபினெட்லி இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் சம் சாய்ஸ் ஆஃப் தேர்ஸ்னு ஐ திங்க். ஸோ இட் மைட் பி பிகாஸ் ஆஃப் சம் ப்ரெஷர்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் சென்டிங் தெம் ஆர் த பீப்புள் ஹூ ஆர் எம்ப்ளாயிங் தெம். ஸோ இதை எப்படி மாற்ற முடியும், இதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம், அதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க?
0: ஐ எம் ஹாப்பி தட் யூ ஹவ் கம் அவுட் ஆஃப் திஸ் உமன்ஸ் இஷ்யூஸ் அண்ட் யூ ஆர் திங்கிங் அபவுட் த சொசைட்டி அண்ட் யூ ஆர் திங்கிங் அபவுட் சைல்ட் லேபர். ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஓகே, இப்போ இந்த காரணம் என்னென்னா, நீங்கள் சொல்கிறீங்க கவர்மெண்ட் வந்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு வெகுபாடு படுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் ஒன்று ஒன்றுமே இந்த விஷயங்களை கொடுக்குற விளம்பரமெல்லாம் இந்த விஷயங்களை நாங்கள் செய்கிறோம், நாங்கள் ரொம்ப நல்லவங்க பார்த்தீங்களா, நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் செய்கிறோம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்மளுடைய வரிப்பணத்திலிருந்து காசை எடுத்து கொடுத்து பத்திரிகைகளுக்கு பெரிய பெரிய விளம்பரங்களை வர வைக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட தேதிகளில் தான் அந்த விளம்பரங்களை அவங்க வந்து வர வைப்பாங்க. இந்த சைல்டு லேபர் டேன்னு ஒரு டே இருக்கும், அந்த டேவில் வந்து இந்த குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்போம், எனக்கு இது மனவேதனை தெரிகிறது அப்படின்னு கேள்வி போட்டிருப்பாங்க. அப்புறம் மனவேதனைப்பட்டால் அப்புறம் நாமெல்லாம் என்ன பண்ணுறது, நிறைய திட்டங்கள் வந்து அங்கே வந்து பேப்பர் வடிவில் தான் இருக்குதே தவிர அதை செயல்படுத்தும் பொழுது தெர் இஸ் மெனி அ ஸ்லிப் பிட்வீன் த கப் அண்ட் த லிப், அதுதான் அங்கே நிலைமை இருக்குது நிலைமை. அது ஒரு காரணம். இப்போ குழந்தை தொழிலாளர்கள் உழைப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உதாரணமாக சிவகாசி எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிவகாசி எக்கச்சக்கமான குழந்தைகள் வேலை செய்கிற ஒரு இது, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரகசியம். இது வந்து சட்ட ரீதியாக தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். எல்லா ஊர்லேயும் லேபர் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார், லேபர் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க போய் பார்த்து இது எல்லாத்தையும் வந்து முற்றாக களைய வேண்டிய பணி அவங்களுடைய பணி. ஆனால் என்ன நடந்ததுன்னா, ஹரிபாஸ்கர் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் போட்டாங்க. அந்த கமிஷன் வந்து குழந்தை தொழிலாளர் பற்றி ஒரு அறிக்கை கொடுத்தது. அந்த அறிக்கை எங்கேயாவது உங்களால் பிடிச்சி எடுக்க முடியுமான்னு நீங்கள் பாருங்கள், ரொம்ப கஷ்டம். அந்த அறிக்கை வெளியிலே விடாமல் அது பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ காலம் கடந்துட்டதுனால ஒருவேளை வெளியே வந்திருக்க கூடும், அந்த கமிட்டி வந்து வச்ச புதுசில் அந்த அறிக்கை கொடுக்கப்பட்ட போது அப்படிதான் வந்து அந்த அந்த கம்ப்ளைண்ட் அப்படியே அமுக்கிட்டாங்க. அதுலேயே வந்து என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னு சொன்னால், இங்கே வந்து குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்பதை வந்து ரொம்ப கடினம், நாம் வந்து அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்னாக்க மாலை நேர வகுப்புகள் வைக்கலாம். ஏன்னா பெற்றோர்கள் வறுமை, விளையாத பூமி, அதுக்கு ஒன்றுமே பண்ணல. இந்த சுதந்திர திருநாட்டில் வந்து அந்த பூமிக்கு தகுந்த தொழிற்சாலைகளை ஏற்படுத்தவே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய மேன் பவருக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து, அவங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுத்து, அவங்களுடைய பர்ச்சேசிங் பவரை அதிகப்படுத்தி இருந்தால் அவங்க வந்து இதை சார்ந்து இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ குடும்பத்தில் எல்லாருமே வேலை செய்யணும். வீட்டில் இருந்தபடி பெண்கள் வந்து அந்த மருந்தை போட்டு பாக்கெட் பாக்கெட்டாக அடைப்பாங்க, குழந்தைங்க போய் அங்கே உட்காந்து அந்த ஃபேக்ட்ரிலேயே பண்ணுவாங்க இதை. அதுக்காக வேண்டிய வண்டியை வந்து கம்பெனி அனுப்பி வைக்கும். ராத்திரி 3 மணிக்கு எந்திரிச்சு அந்த குழந்தைங்க வந்து இப்படி புளியை அடைக்கிற மாதிரி 60 பேர் கொள்கிற பஸ்ஸில் 200 குழந்தைங்களை அடைச்சி அந்த குழந்தைங்க தூங்கிக்கிட்டே இருக்கும். தூங்கிட்டு இருக்கும்போது அப்படி தூங்குற குழந்தைங்களே தூக்கி தூக்கி வண்டியில் போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க, புரிஞ்சுங்களா? ஸோ அந்த வந்து அபாயங்களை எதிர்கொண்டு அந்த குழந்தைகள் வேலை செஞ்சு அன்றைக்கி திரும்பி வந்தால் பெரிய வரப்பிரசாதம். அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வெள்ளம் வர்ற பகுதியில் அந்த பஸ்ஸை விட்டு அப்படியே பஸ்ஸை அப்படியே வெள்ளத்தோடு அடிச்சுக்கிட்டே போயிடுச்சு, அவ்வளோ குழந்தைகளும் இறந்து போச்சு. அப்படியெல்லாம் நடந்ததுக்கு பின்னால் கூட இன்றைக்கி கூட குழந்தை தொழிலாளர்கள் இங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சில கம்பெனிகளில் வெளியில் வந்து எழுதி போடுறாங்க, இங்கே வந்து குழந்தை தொழிலாளர்களை நாங்கள் வந்து எந்த வகையிலும் பயன்படுத்துறது இல்லைன்ட்டு போர்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அது வந்து லேபர் துறையை ஏமாற்றுகிற ஒரு வேலை தான், ஒரு சடங்கு தான். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க இருப்பாங்க. அந்த குழந்தைங்கக்கிட்ட வேலை வாங்குறதுன்னு பத்தாத அந்த குழந்தைங்களுக்கு பொய் சொல்கிறதுக்கு வேறு கற்பிப்பாங்க. அதுக்காக வந்து ரெக்கார்ட் ஃபால்சிஃபிகேஷனெல்லாம் வேறு நடக்கும். அந்த குழந்தைங்களை வந்து திடீர்னு ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்துருச்சுன்னா அது வர்றது ரொம்ப அதிசயம், தப்பித்தவரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைங்க வந்து எனக்கு 19 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, இந்த மாதிரி சொல்ல சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு போதனை நடத்தும். போய் பெற்ற தாயே அந்த போதனையை செஞ்சு அனுப்புவாள். அவங்களே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற வறுமை நிலைக்கு எங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்காவது ஏதாவது காசு வேணும்னு சொன்னால் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் வேலைக்கு போனால் தான் வயிறு கழுவ முடியும், அதனால் வேலையை விட்டு நிறுத்த முடியாது குழந்தைங்கள அப்படின்னு அவங்க கேட்டகாரிக்கெல்லாம் சொல்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. அதனால் வந்து அறிவாசர் கமிஷனில் அவர் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாருன்னு கேட்டிங்கனாக்கா, சரி இருக்கட்டும், அவங்க காலையில் போய் கொஞ்ச நேரம் வேலை செய்யட்டும், அதுக்கப்புறமேல மத்தியானம் 3 மணி 4 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 2-3 மணி நேரம் நாங்கள் வகுப்பு எடுத்து அவங்களுக்கு கல்வியை போதிக்கிறோம் அப்படின்னாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், சின்ன குழந்தைங்க அந்த பிஞ்சு இதில் என்ன கெப்பாசிட்டி இருக்கும், அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் என்ன ஸ்டாமினா இருக்கும், அதை வச்சுக்கிட்டு நாள் முழுக்க வேலை பார்த்துட்டு சாயங்காலம் போல் படிக்கிறதுக்கு அதுங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்குமா?
1: கண்டிப்பாக இருக்காது.
0: ஆமாம், அது ஒரு தண்டனை மாதிரி தான் அந்த குழந்தைங்களே நினைக்கும். அப்போ அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அந்த குழந்தைங்க விரும்புது. ஆமாம், ஸோ விளையாட்டாக கல்வியை கற்பித்தல் அப்படின்றத பற்றிலாம் நிறைய பேசுகிறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய பணமுடைய குழந்தைகள் மட்டும்தான் கற்கிறதுக்கு வசதி இருக்குது, ஏன்னா அவ்வளோ ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, இந்த பள்ளிக்கு வந்து இவ்வளவு பணம் கட்டக்கூடாதுன்றதுக்காக ஒரு கமிட்டியை போட்டாங்க. அந்த கமிட்டியில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரே ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறாரு, அவரே இது மாதிரி தான் வந்து ஃபீஸ் வாங்குறாரு. இதில் இதுதான் நடப்பு. ஸோ இந்த நடப்புகளெல்லாம் மாறணும். ஒவ்வொரு அரசு அதிகாரியும் தனக்கு இடப்பட்ட பணியை ஒரு கான்ஷியஸ்னஸோடையும் டெடிக்கேஷனோடையும் செஞ்சார்னா இந்த நாட்டில் என்றைக்கும் தேனாரும் பாலாரும் ஓடி இருக்கும். திட்டங்களுக்கு பஞ்சமே கிடையாது, அது பற்றி கொடுக்குற விளம்பரங்களுக்கும் பஞ்சமே கிடையாது. ஆனால் அங்கே ஃபீல்டில் போய் பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்கிறதே கிடையாது. நிறைய இடங்கள்ல அதுதான் கதை.
1: நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இல்லாட்டி ஒரு ரைடராகவும் இருந்திருக்கலாம். அண்ட் ஆனால் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, நீங்கள் ரெண்டுமே வந்து சேர்ந்து அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த கெரியருக்குள்ளே வரும்போது என்னோடய ரைட்டிங் இதனால் பாதிக்கப்படும் அந்த மாதிரி எப்பயாச்சும் யோசிச்சிங்களா, இல்லை என்னால் ரெண்டுத்துக்கும் வந்து டைம் ஒதுக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டோட வந்து நீங்கள் எப்பயும் அதை ஹேண்டில் பண்ணீங்க?
0: எனக்கு அது ஒரு சிரமமாகவே இருக்கலாம் மேம், பிகாஸ் ஐ ஆம் யூஸ்டு டு ஒர்க் ஃபார் 18 hours a டே. ஸோ அந்த 18 hours a டேயில் உங்களுக்கு போலீஸ் வேலைன்றது 8 hour 10 hour ஒரு அன்ஃபர்சீன் சர்க்கம்ஸ்டன்சஸ்ன்னு வந்தாக்க அதுக்காக போக வேண்டியது டேஸ் டுகெதர். அது தவிர மற்றபடி வந்து ஒரு ரெகுலர் நார்மல் டே அப்படின்னு சொல்லி சொன்னால் ஐ கேன் ஆல்வேஸ் டிவோட் டைம் ஃபார் மை ரீடிங் அண்ட் ரைட்டிங். அப்படி தான் இருந்தது. அதில் எனக்கு என்ன சந்தோஷம் தான் இருந்தது.

0: பை லாஸ் அண்ட் மேன் பவர். இதை வந்து வெறுமனே நான் ஒரு எழுத்தாளராக இருந்தாக்க நான் செஞ்சிட முடியாது. ஸோ அந்த ரெண்டு ஸ்பியர்ஸ்லையும் ஐ குட் ஆக்ட் அப்படின்றது இட் கேவ் மீ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்லி. அண்ட் அனதர் திங் இஸ், இப்போ ஒரு ரைட்டிங்குக்குன்னு சொல்லி சொன்னாக்க உங்களுக்கு வந்து ஒரு டீப் அனாலிசிஸ், ஸ்டடி, அப்சர்வேஷன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நீங்கள் வந்து மனிதர்கள்லையும் வந்து ஏராளமான மனிதர்களை சந்திக்கணும். அது மனித மாதிரிகளாக இருக்கும் உங்களுடைய படைப்புகளுக்கு, பாத்திரங்களுக்கு. அதே மாதிரியாக எக்கச்சக்கமான நிலப்பரப்புகளை நீங்கள் பார்க்கணும், ஏரியாஸ் நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் கமுதின்னு சொன்னால் எனக்கு அந்த கமுதியினுடைய பிக்சர் எப்படி இருக்குது அப்படின்றது என்ன ஒரு மைண்டில் அந்த பிக்சர் ஏற்படுத்து எனக்கு. அதே மாதிரி ராமநாதபுரம், அதே மாதிரி ஆரல்வாய் மொழி, இது போல் ஒவ்வொரு இடத்தையும் சொல்லும் பொழுது ஹவு தட் பிளேஸ் லுக்டு, இந்த டோபோகிராஃபி ஆஃப் தட் ஏரியா அப்படின்றதெல்லாம் இருந்தது. இட் என்ரிச்சஸ் மை ரைட்டிங். அதுக்கு வந்து இட் இன்ஜெக்ட்ஸ் லைஃப் இன் டு தட் ரைட்டிங். ஆமாம். ஸோ அதனால் இந்த போலீஸ் எக்ஸ்பீரியன்ஸுன்றது, இப்போ மற்ற எழுத்தாளர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க போய் யாரையாவது மீட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு அதுக்கப்புறமேல தான் அவங்க எழுத வேண்டியிருக்கோம். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரூமுக்கு தானாக வந்து வென் தே ஆர் வெரி மச் டிப்ரெஸ்டார், வெரி மச் இன் ஏ மூட் ஆஃப் ஒரு ஆங்ஸைட்டி, ஆர்ட் எல்லாத்தையும் வெளியில் கொட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டல் ப்ரெஷரில் இருக்கிற சிச்சுவேஷனில் மென் அண்ட் விமென் அண்ட் சில்ட்ரன் மீட் மீ. ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு நோ ஹோல்ஸ் பார்டாக எல்லாத்தையும் சொன்னாங்க. அதில் நான் ஒரு பெண்ணாக இருந்ததுனால லாட் ஆஃப் விமென் ஓப்பன்ட் அப் வெரி ஃப்ரீலி வித் மீ, வெரி ஃப்ரீலி வித் மீ. ஸோ இப்போ மென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிகாஸ் ஐ ஹேப்பன் டு பி எ ரைட்டர் அப்படிங்கிறதுனால அவங்க சொன்னாங்க உங்களுக்கு தெரியும் மனுஷங்களுடைய உணர்ச்சிங்க எப்படி இருக்கோன்னு விட்டு, வாட் ஹேப்பன் டு மீ இஸ் திஸ் அப்படின்ட்டு ஒரு ஆள் கூட என்கிட்ட சொல்லுவார். ஸோ அதனால் மற்ற ரைட்டர்ஸுக்கு கிடைக்காத ஒரு அட்வான்டேஜாக எனக்கு அது இருந்தது, என்னது நான் போலீஸாக இருந்தது. ஸோ அதனால் எனக்கு இது சார்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர் தான் நான் நினைக்கிறேன் ரெண்டு இதுவும்.
1: As a writer, you've always been able to convey to people about troubles, triumphs and consequences, and you've always been able to provide your readers with the much awaited punch of confidence in the end. Like oru motivational writing ada neenga eppume vandittu focus panirkeenga unga writing a ungalku idhukku particular reason iruka because creative a nariya vishayathula neenga vandittu vera vishayangala pathi ezhudirkalam apdi irundittum indha oru genre neenga choose paninga idu is it because you wanted to contribute to society or
0: adhaadhe namba eppadi indha society ah paakramo adai kaattilam ஒரு ஒரு 0.1 மில்லிமீட்டராக்கிலும் அதை உயர்த்தணும். அதுக்கு நம்மளுடைய எபிலிட்டி என்னவோ அதன் மூலமாக நாம் ஒரு கான்ட்ரிபியூஷனை பண்ணணும். இப்போ எனக்கு கை வந்தது எழுத்து தான். ஸோ அந்த எழுத்தின் மூலமாக இந்த மனித குலம் நான் சொன்ன மாதிரி அந்த 0.1 மில்லிமீட்டர் மேலே போகிறதுக்கு ஆன விஷயங்களை நம்ம அவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் நான். ஸோ அதனால் அதுதான் என்னுடைய எழுத்துக்களில் அப்படி வந்தது. ரெண்டாவது, எனக்கு மனிதர்கள் அப்படின்றவங்க மேலே தளராத நம்பிக்கை. ஒரு இடத்துல வந்து ஒரு வாசந்தி சொல்லியிருப்பாங்க, எப்பவுமே வந்து மனிதர்கள், மனிதன் கெட்டவனாக இருக்கலாம் ஆனால் மனிதர்கள் நல்லவர்கள் அப்படின்ட்டு ஒரு நாவலில் அவங்க சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயமாக இருந்தது. அதே மாதிரி தான் இந்த ஹெமிங்வே வந்து இந்த ஓல்ட் மேன் அண்ட் தி சீ எழுதியிருக்காரு. ஹெமிங்வே அவர் வந்து என்ன சொன்னார்னா, கடைசியாக நோபல் அவருக்கு கிடைச்ச போது, ஐ எம் ஹாப்பி டு ரிசீவ் திஸ் திங் பிகாஸ் இதில் வந்து குறிப்பிட்ட இந்த நாவலாக மூலம் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், மனிதன் வந்து ஒரு சின்ன எபிசோடில் வந்து தோல்வியுற்றது மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஆனால் மனிதன் எப்பொழுதும் தோற்க மாட்டான் அப்படின்ட்டு அவர் சொன்னார். ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ஸை தான் ஒவ்வொரு எழுத்தாளரும் அவருடைய ரீடர்ஸ்குள்ளார ஏற்படுத்தணும் அப்படின்னு நான் நினச்சேன். அவங்களுக்கு வந்து இட் இஸ் நாட் யுவர் டியூட்டி டு ப்ரெடிக்ட் டூ, உலகம் கெட்டு போச்சு, உலகம் அழிஞ்சு போச்சு, உலகம் மோசமாயிடுச்சு இந்த மாதிரி எனக்கு வந்து தோணலை. பிகாஸ் என்னென்னோ நடக்குது நம்மளுக்கு பிடிக்காததுன்னா போதிலும் கூட, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி கீற்று மாதிரி, ஒரு நம்பிக்கை ரேகை மாதிரி யாராயிலும் ஒரு மனுஷன் வந்து மனுஷன் பெரியவன் உண்மையிலேயே அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு காரியத்தை போகிற போக்கில் செஞ்சுட்டு போவாங்க. இந்த மாதிரியான நபர்களை நிறைய பேரை நான் வந்து சந்திச்சிருக்கேன் என்னுடைய வழியில். ஸோ அதெல்லாம் தான் இந்த மாதிரி நான் என்னுடைய படிப்புகளுக்கு காரணம். ரெண்டாவது, நான் படித்த என்ன சொல்கிற ஆசிரியர்கள் கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது அதுதான். அந்த மாதிரியா

0: விஷயங்கள் தான் நான் வந்து கத்துக்கிட்டேன்.
1: அந்த மாதிரி வேல்யூஸ், ஐடியாஸ் அண்ட்
0: ஆமா அதை தான் நம்ம மனுஷங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது.
1: இந்த சொசைட்டியில் வந்துட்டு ஒரு பெண்ணாக இருந்துட்டு உங்களுக்கு இந்த கெரியர் அண்ட் பர்சனல் லைஃப் ரெண்டத்தையும் வந்து மேனேஜ் பண்ணுறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருந்திருக்கும். அப்படி இருந்துட்டு லைக் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க அண்ட் வாட் வுட் யுவர் அட்வைஸ் பி டு உமன் ஆஃப் திஸ் ஏஜ்? பிகாஸ் இப்போ எல்லாருமே வந்துட்டு ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் யாரும் வந்துட்டு இன்னும் ஹோம் மேக்கர்ஸாலாம் இருக்கிறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? அண்ட் டெஃபினெட்லி கமிட்மெண்ட்னு ஒன்று இருக்கணும். ஆனால் கமிட்மெண்ட்டு அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம், டு ஸ்டே கமிட்டட். ஸோ வாட் வுட் யூ சே ஃபார் ஒன் டு ஸ்டே கமிட்டட் இன் வாட் எவர் தேர் டூயிங்?
0: ஆக்சுவலாக ஆஸ் யூ சே, டு பேலன்ஸ் திஸ் டூ, அது வந்து ஒரு டைட் ரோப் வாக்கிங் தான். அது வந்து எனக்கு எப்படி சாத்தியமாச்சுன்னா, ஒன்று I had able hands to help me in the form of my parents in bringing up my children and all that. அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. இன்றைக்கி இருக்கிற எத்தனை விமனுக்கு அது கிடைக்கும்னு எனக்கு தெரியல, பிகாஸ் ஆஃப் திஸ் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் அண்ட் மைக்ரேஷன் பிகாஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் ஜாப் இது இருக்கு இல்லைங்களா. ஸோ இதனால் எனக்கு வந்து அது இன்றைக்கி எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு தெரியல. அது சாத்தியமாகவிட்டாலையும் கூட தெர் ஆர் லாட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸு, லைக் ரொம்ப நம்பகமான கிரஷஸ் எல்லாம் இருக்குது, ப்ளே ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக வந்து நம்ம சொசைட்டியில் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கிற விஷயங்கள். இது எல்லாம் வந்து கெரியர் உமனை பேஸ் பண்ணி தான் திஸ் திங்ஸ் த்ரைவ் பிகாஸ் ஆஃப் திஸ் திங். அந்த கெரியர் உமனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. வாட் மேட்டர்ஸ் இஸ் த டைம் மேனேஜ்மெண்ட்டு அண்ட் பிளானிங். You should plan the day, you should plan the week, you should plan your year. அப்படிதான் எல்லோரும் வந்து புத்தாண்டு கொண்டாடுறதுனாக்க எல்லாம் ஒரே கே செலிப்ரேஷனாக பண்ணுறாங்க கூச்சல் போடுறதுன்னு. நான் எப்பவுமே என்ன நினைப்பேன், இட் இட் இஸ் எ டே டு டேக் ஸ்டாக் ஆஃப் ஆல் த மிஸ்டேக்ஸ் த யூ ஹவ் கமிட்டட் இன் த லாஸ்ட் இயர் அண்ட் ஹவ் யூ கேன் இம்ப்ரூவ் அப்பான் தட் அட்லீஸ்ட் இன் திஸ் இயர் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினைப்பேன். ஸோ இந்த பிளானிங் எப்பவுமே இருக்கணும், இப்போ பிளானிங் இருக்கணும். வீட்டில் இருக்கிறவங்க நம்மளுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட்டும் பண்ணணும். அது ஹூஎவர் இட் இஸ், நீங்கள் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில் இருந்தீங்கன்னா சேவ் ஹஸ்பண்டை அண்ட் யூ ஷுட் ஹாவே ஒரு நம்பகமான ஒரு மெய்டு. இப்போ அது மெய்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறாங்க, ட்ரெயின்டாகவே இருக்காங்க, அதுக்கு நிறைய ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஆளுங்களை வந்து யூ கேன் வெரி வெல் பே தம் பிகாஸ் போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் ஒர்க்கிங், அதனால் யூ கேன் வெரி வெல் பே தம். அதுவும் இருக்கிறது. பட் நத்திங் லைக் ஹேவிங் கிராண்ட் பேரண்ட்ஸ் அட் ஹோம். ஐ எம் ஆல்வேஸ் ஃபார் தட். ஐ எம் ஆல்வேஸ் ஃபார் ஜாயின்ட் ஃபேமிலிஸ் இஃப் பாசிபிள், பிகாஸ் தட் இஸ் அ சிஸ்டம் வேர் இன் லாட் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு அதிர்ச்சி, லவ், அஃபெக்ஷன் அண்ட் ஃபார் உங்களுடைய என்டையர் லைஃபுக்குமான விஷயங்களுக்கு வந்து ஒரு ஷாக் அப்சர்வர் கூட அது வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இது வந்து சாத்தியமானால் அது அந்த மாதிரி இருந்துட்டா நத்திங் லைக் தட், நத்திங் லைக் தட். அது இல்லாத போது இப்போ என்ன சொல்கிறாங்க, ஸ்டோரி டெல்லிங்குக்கு ஒரு செஷன் வைக்கிறாங்க, அதுக்கு வந்து ஒரு இடம் குறிப்பிட்டு பேப்பரில் செய்தி போடுறாங்க. அந்த ஸ்டோரி டெல்லிங் இன்னைக்கு அடையாறல அப்படின்னா நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் இந்த ஸ்டோரி டெல்லிங்க்கு அங்கே விடணும். அப்படி இல்லை, நம்மளுக்கு வந்து தாத்தா பாட்டியெல்லாம் இருந்தாங்கன்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அதோடைய கூட கொஞ்சம் வேல்யூஸும் வந்துடும் இல்லைங்களா, அதோட கொஞ்சம் பழமொழிகளும் வந்துடும். ஸோ இது மாதிரியாக நிறைய விஷயங்களாகவும்
1: இருப்பாங்க.
0: ஆமாம், அப்புறம் நீ ஒரு மெய்டையே வச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து வேலைக்கு போகும்போது கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியாது. அதே சம்படி டு சூப்பர்வைஸ் தட். இப்போ தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னாக்கா நீட் நாட் யூஸ் தம் ஆஸ் பேபி சிட்டர்ஸ், ஏன்னா அட் தட் ஏஜ் யூ ஷுட் அலோவ் தம் டு ரிலாக்ஸ். அதனால் டு ஹெல்ப் தம், தெர் இஸ் நோ ஹார்ம் இன் ஃபைண்டிங் பெய்ட் சர்வன்ட்ஸ். பட் இந்த பெய்ட் சர்வன்ட்ஸுக்கு ஒரு சூப்பர்விஷனாக ஒருத்தர் இருக்கணும் அப்படின்றது கூட இந்த தாத்தா பாட்டியினுடைய ப்ரெசன்ஸ் வில் ஹெல்ப். ஸோ இந்த மாதிரி லைன்ஸில் வந்து விமன் ஷுட் திங்க். ஏன்னா இப்போ வந்து இந்த சாஸ் பகு வார் இருக்குதுங்களே, அது வந்து தட் ஹஸ் பின் பரீடுன்னு தான் தோணுது எனக்கு. இப்போ வந்து மாமியார் மருமகள்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒன்றாக இருக்கிறாங்க, போகிறாங்க வர்றாங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் அவங்கள கூட வச்சுக்கிறதுக்கு யோசனை பண்ணக்கூடாது. அதனுடைய அட்வான்டேஜஸை இந்த யங் விமன் எஸ்பெஷலி கேரியர் உமன் ஷுட் ரியலைஸ். அதில் ஏதோ ஒன்று ரெண்டு பின் பிரிக்ஸ் இருந்துச்சுன்னா கூட அதை வந்து நீங்கள் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
1: அண்ட் எப்பயுமே வந்து ஒரு ஃபேமிலி பின்னாடி இருக்கிறது இஸ் ஆல்வேஸ் லைக் அ வெரி குட் சப்போர்ட் சிஸ்டம். ஸோ
0: பெரிய எமோஷனல் சப்போர்ட்
1: And today being Women's Day, is there a thought you'd like to share with the women out there, as you truly are an inspiration for all of us for setting our standards up so high? So any thought that you'd like to give women?
0: Never think that you are second to somebody.
1: Mm.
0: You are equally capable.
1: Mm.
0: You can do it. அப்படின்றது தான் வந்து அவங்க மனசில் இருக்கணும். அண்ட் நெவர் டு டிபெண்ட் ஆன் எனிபடி ஃபார் எனி திங். ஆஸ் ஐ செட், ஏன்னா அந்த எமோஷனல் க்ரச்சஸாக நாம் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது கூட இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. உங்களால் வந்து கம்பெனி இஸ் ஆல்வேஸ் குட், மோர் த மெரியர், தட் இஸ் ஆல்வேஸ் தேர். அட் த சேம் டைம், இஃப் இட் ஸோ ஹேப்பன்ஸ் தட் யூ ஹாவ் டு ஃபேஸ் இட் அலோன், ஃபேஸ் இட் போல்ட்லி. அதனால தான் நான் வந்து இப்போ என்னுடைய கெரியரில் எனக்கு நிறைய அப்ஸ்டக்கிள்ஸ் இருந்தது. நான் ஐ குட் ஹவ் ரிசைன்ட் மை ஜாப் அண்ட் காட் ஃப்ரம் த சர்வீஸ். கிரண்பேடியாக தான் பண்ணாங்க அந்த லாஸ்ட் டே ஆஃப் த சர்வீஸ் வரைக்கும் அவங்க இருக்கலை. அந்த அட் ஒன் பாயிண்ட் ஷி ரிசைன்ட் அண்ட் வெயிண்டவே. ஏன்னா அந்த மாதிரி அப்படியான காரணங்களும் அப்படியான சூழ்நிலைகளும் என்னுடைய கெரியர்லேயும் நிறையவே இருந்தது. ஆனால் நெவர் சே குவிட் when there is a problem that you have to face.
1: Yeah.
0: Was my spirit. So I thought I'll sort it out. I will come out of that.
1: Yeah.
0: And I'll tell people that their allegation is false.
1: Yeah.
0: Their charge is false. அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு தான் நான் வந்து வெளியே வருவேன். ஐ வில் நெவர் லெட் கோ இட் இன் த மிடில் ஆஃப் த ஃபைட். அப்படி தான் நினச்சேன் நான். ஸோ தட் கெப்ட் மீ கோயிங் த்ரூ அவுட் மை கெரியர்.
1: Thank you, ma'am. Thank you so much. It's been a wonderful opportunity to talk to you, and I'm like very glad. So there are so many thoughts in this, packed in this, like it's a power pack session where neenga nariya thoughts solirkeenga. So idala definitely vandittu we will implement this, and we will definitely show you that this is a better generation to come, and as youngsters we wish to do our part for that. So thank you so much, ma'am.
0: I have a lot of hopes about youngsters. Whatever people say about youngsters, I always tell them it is a time that we have to learn from the youngsters, because yeah. world has become too technique savvy.
1: Yeah.
0: So adanal we have to learn
1: it
0: from them.
1: It keeps changing.
0: It keeps changing. And avanga vandu or ongoing fight ellarum youngsters every day poda vendi irukku. So namba avanga kitta kattukuradhukku neraiya vishayangal irukku. And yeralamana good things, for example this recent floods is an example as
1: yeah,
0: to
1: definitely.
0: What the youth power can do it
1: abindradhu.
0: அந்த மாதிரி அதில் ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது, ஒரு கொடியும் கிடையாது, ஒரு கட்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆல் ஆஃப் எ சடன் பிகாஸ் ஆஃப் திஸ் இந்த சமூக வலைதளங்களினால அவங்க வந்து காட் டுகெதர்.
1: அது
0: ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு அறிமுகமே இல்லாதவங்க சேர்ந்து தி ஒர்க் லைக் எனி திங். தி ஸ்டுட் லைக் ஒன் பர்சன் டு ஃபேஸ் திஸ் திங். எல்லாமே பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான கெப்பாசிட்டியும் ஒரு மைண்ட் செட்டும் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து அவுட்வர்ட்லியாக பார்த்து இதான் சொல்லலாம், என்னங்க எப்போ பார்த்தாலும் எங்கள் காதில் அந்த இதை மாட்டிக்கிட்டு ஃபேஸ்புக்கில் உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்காக வட்டாதி டூ அப்படின்றலாம் வந்து சொல்கிறாங்க. பட் ஐ டோன்ட் அக்ரி தட். ஐ டோன்ட் அக்ரி வித்.
1: ஐம் வெரி வெரி கிளாட் தட் யூ ஃபீல் தட் வே, லைக் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறீங்க. ஸோ thank you very much, ma'am. It is very wonderful talking to you.
0: Okay.

0: காலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கி மடிந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்க ஐயா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் நினைச்சு ஒரேடிய சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிபட்டவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பம் எல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரத்துக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுறாங்க. அதோட பலன் தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ. இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போட போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து காலப்போக்கில் ஆரம்பிச்சாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பிச்சாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாம இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாம எவ்வளவு மீடியா சொன்னாலும் எவ்வளவு டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாம தான் காரணம், வேற ஒன்னும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்திலேயே ஏதோ ஒண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை மறக்கிறதுக்கு அதை விடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னு சொன்னா இது இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சாதாரணமா இருக்கும். நாளைக்கு ஒரு ஒரு லங்ஸ்ல ஒரு ஹெவி ப்ராப்ளம், வந்து லங்ஸ்ல எந்த டிசீஸ் வந்தாலும் கிளியர் பண்றதுக்கு மெடிக்கலி எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லைன்னு நான் ஒரு டாக்டர் கிட்ட கேள்விப்பட்டேன். ஏன்னா அவ்வளவு அளவுக்கு ஒரு டேஞ்சரான டிசீஸ் வரக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் இந்த ஸ்மோக்கிங். அதனால நீங்களும் பிடிக்காதீங்க, பக்கத்துல இருக்கவங்களையும் பிடிக்க விடாதீங்க. மேக்சிமம் அது கொஞ்சம் கடுமையா இருந்தா கூட நீங்க சொல்றத கேக்குற ஆட்களா இருந்தா அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், அவங்க திருத்த முயற்சி பண்ணலாம். அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் நல்லது செய்தா தரல, நாட்டுக்கும் ஒரு நல்லது செஞ்சதா நான் எடுத்துக்கலாம். நான் தாங்க மேகலா தொடர் இயக்குனர் விக்ரமாதித்யன் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இவங்க நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயங்கள். நீங்களும் கேளுங்க, அடுத்தவங்களையும் கேட்க வைங்க. கேட்ட நல்ல விஷயத்தை முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க.
6: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: வணக்கம் நேயர்களே, இது MOP சமுதாய வானொலி 107.8. இது MOP சமையல் நேரம். நான் உங்க ஆர்ஜே கீர்த்தனா. எப்போதுமே MOP வானொலியில நிறைய புதுசு புதுசா ரெசிபி சொல்லி தருவாங்க. இன்னைக்கும் அதே மாதிரி தான் வித்தியாசமான ரெசிபி சொல்லி தர வந்திருக்காங்க ரெண்டு கெஸ்ட். நானும் ஒரு ரெசிபி சொல்ல போறேன். சரி, வந்திருக்கிற கெஸ்ட் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ பத்மலக்ஷ்மி.
2: ஹலோ கீர்த்தனா,
1: எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கு சமையல் ரொம்ப பிடிக்குமா?
2: ரொம்ப பிடிக்கும், உங்களை மாதிரி தான் நானும்.
1: அப்படியா, சரி. இன்னைக்கு எந்த மாதிரி ரெசிபி சொல்ல வந்திருக்கீங்க?
2: நான் இன்னைக்கு வர குழந்தைங்களாம் வந்து வெஜிடபிள்ஸே சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அதனால குழந்தைங்களை எப்படி வெஜிடபிள்ஸ், ஸ்வீட் கார்ன், அந்த மாதிரி நல்ல பொருட்கள்லாம் எப்படி சாப்பிட வைக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெசிபி சொல்ல போறேன்.
1: அப்படியா, கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கு. சரி வாங்க, ரெசிபி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
2: நேர்களே, நான் உங்களுக்கு இன்னைக்கு ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் சூப் பண்றது எப்படின்னு சொல்லித்தர போறேன்.
1: சரி வாங்க நேர்களே, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு கேட்கலாம்.
2: பொடியாக நறுக்கிய கேரட் 100 கிராம், பொடியாக நறுக்கிய பீன்ஸ் 100 கிராம், பொடியாக நறுக்கிய பர்பிள் கேபேஜ் 100 கிராம்.
1: ஏன் பர்பிள் கேபேஜ் சொல்றீங்க? சாதாரண கேபேஜ் யூஸ் பண்ண கூடாதா?
2: இல்ல, சாதாரண கேபேஜும் நீ யூஸ் பண்ணலாம், பர்பிள் கேபேஜ் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது.
1: அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அதுல இருக்கு?
2: ஏன்னா பர்பிள் கேபேஜ் சாப்பிட்டாங்கன்னா குழந்தைங்களோட இம்யூனிட்டி நிறைய இன்க்ரீஸ் ஆகும், அதனால பர்பிள் கேபேஜ் நீங்க ஜெனரலாவே உங்க சமையல்ல சேர்த்துக்கலாம்.
1: சரி ஓகே, இதுதான் தேவையான பொருட்களா?
2: இல்ல இல்ல கீர்த்தனா, இன்னும் இருக்கு. பேர்லயே ஸ்வீட் கார்ன்றதுக்கே அதை விட்டுட்டீங்களே.
1: சரி சொல்லுங்க, வேற என்ன தேவையான?
2: 200 கிராம் ஸ்வீட் கார்ன், 100 கிராம் பச்சைப்பட்டாணி, அப்புறம் மிளகு, உப்பு, கார்ன்ஃபிளார் மாவு.
1: சரி நேயர்களே, இப்போ நம்ம தேவையான பொருட்களை கேட்டாச்சு, இப்போ எப்படி அதை செய்யறதுன்னு கேட்கலாம். சொல்லுங்க பத்மலக்ஷ்மி.
2: நறுக்கிய காய்கறி, ஸ்வீட் கார்ன், பச்சைப்பட்டாணி எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல வச்சு குக்கர்ல வேக வைங்க. 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வைங்க, மையா குழையணும் காய்கறிலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச பிறகு அந்த வேக வச்ச தண்ணிய மறந்து கூட நேர்களே கண்டிப்பா கொட்டிடாதீங்க.
1: ஏன் அப்படி? அதுல என்ன சத்து இருக்கு?
2: என்ன கீர்த்தனா இப்படி கேட்டுட்டீங்க? எல்லா டாக்டர்களும் சொல்றாங்களே, வேக வச்ச காய்கறியில இருக்கிற தண்ணியில தான் எல்லா சத்துமே இருக்குன்னு. மறந்து கூட கொட்டிடவே கூடாதது.
1: அப்படியா?
2: ஆமா, அதே தண்ணியை தான் வந்து நம்ம இந்த சூப்புக்கு பயன்படுத்த போறோம் கீர்த்தனா.
1: கேட்டீங்களா நேயர்களே, இனிமே மறந்து கூட வேக வச்ச தண்ணிய வந்து கொட்டிடாதீங்க.
2: ஓகே, இப்ப வேக வச்சு எடுத்துருக்கிற காய்கறி எல்லாத்தையும் மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிருங்க.
1: ஏன் அரைக்கணும்? அப்படியே போட்டுற கூடாதா?
2: அப்படியே போட்டா குழந்தைங்க எல்லாம் அதை சாப்பிடும் போது எடுத்து தனியா எடுத்து வச்சிருவாங்க. எப்படி நம்ம சாதத்துலாம் போட்டா எடுத்து வைக்கிறாங்களோ அந்த மாதிரி. ஏன் அரைக்கிறோம்னா, அரைச்சா அவங்களால எடுத்து வைக்கவே முடியாது.
1: இது நல்ல ஐடியாவா இருக்கு.
2: ஆமாம் கீர்த்தனா, நீங்களும் நேயர்களே எல்லாரும் கேட்டுக்கோங்க, இதே எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, கேஸ் அடுப்பை ஏத்திக்கோங்க. நீங்க இதுக்கு முன்னாடி வடிகட்டி வச்சிருக்கீங்களா அந்த தண்ணீர், அந்த தண்ணீரை எடுத்து இதுல ஊத்துங்க. ஊத்தி நல்லா கொதிக்க வைங்க. அது நல்லா கொதிக்கும் போது நீங்க அரைச்சி வச்சிருக்கிற விழுது எடுத்து அதுல நல்லா போடுங்க. அதுவும் நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க, அதுல 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்க மறந்து கூட சுடுதண்ணி விட்டுற கூடாது, ஜில் தண்ணி விட்டு அது கலக்குங்க.
1: ஏன் சுடுதண்ணி யூஸ் பண்ண கூடாது?
2: சுடுதண்ணி போட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க திருப்பி சூப்ல ஊத்தி கொதிக்க வைக்கும் போது கட்டி தட்டிடும். அதுக்கப்புறம் சூப் சாப்பிடும் போது நடுல் நடுல உங்களுக்கு வாயில வரும், அதனால நீங்க கண்டிப்பா சில் தண்ணி தான் யூஸ் பண்ணணும்.
1: ஓ சரி.
2: இப்ப கரைச்சிட்டீங்கல்ல அந்த தண்ணி, அதை எடுத்து அந்த கொதிக்கிற விழுதும் அந்த தண்ணியும் கொதிக்கிறதுல அதுல போடுங்க. போட்டு கொதிக்க வைங்க. இது நல்லா பதம் வரும்போது அதுல கொஞ்சம் மிளகும் தேவையான அளவு உப்பும் போடுங்க, அவ்வளவுதான். கொதிச்சிருச்சுன்னா உங்க சுவையான ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் சூப் தயார்.
1: இந்த சூப் ரெசிபியை கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கே, இப்பவே எனக்கு செஞ்சு பார்க்கணும் போல இருக்கு. என்ன நேயர்களே, உங்களுக்கும் அப்படிதானே இருக்கு? ரொம்ப நல்ல ரெசிபியை ஷேர் பண்ணிருந்தீங்க பத்மலக்ஷ்மி, ரொம்ப ஹெல்த்தியாவும் இருந்தது. நேயர்களும் நான் கண்டிப்பா பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி பத்மலக்ஷ்மி.
2: நன்றி நேயர்களே, இவ்வளவு நேரம் நான் சொன்ன ரெசிபியை நீங்க கண்டிப்பா வீட்டுல செஞ்சு பாப்பீங்கன்னு நம்புறேன்.
1: என்ன நேயர்களே, ஒரு ரெசிபி கேட்டுட்டீங்களா? அதுக்குள்ள போயிடாதீங்க, இன்னொரு ரெசிபி இருக்கு. வாங்க நம்ம இன்னொரு கெஸ்ட பாக்கலாம். ஹலோ ஸ்ரீலேகா.
3: ஹலோ கீர்த்தனா,
1: எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன ரெசிபி எங்களோட ஷேர் பண்ணிக்க போறீங்க?
3: நான் இன்னைக்கு உங்க நேயர்கள் எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி குக்கும்பர் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறேன்.
1: சரி, இதுக்கு என்ன தேவையான பொருட்கள்?
3: இதற்கு தேவையான பொருட்கள் குக்கும்பர் நறுக்கியது, பிரெட் 2 ஸ்லைஸ், பட்டர், சால்ட் அண்ட் பெப்பர், அப்புறம் தேவையான உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ்.
1: சரி, இப்போ இதோட செய்முறையை கேட்கலாம்.
3: முதல்ல குக்கும்பரை நல்லா நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரெட் ஸ்லைஸ் வச்சுக்கோங்க, அது மேலே வெண்ணெயை தடவிக்கோங்க. அதுக்கு மேலே கட் பண்ணி

0: வச்சை, குக்கும்பரை வைங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை அதுக்கு மேலே வைங்க.
1: என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுக்கலாம்?
0: உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ், ஆனியன், செலரி, கேபேஜ், டொமேட்டோ, அது மாதிரி எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கு மேலே தேவையான சால்ட் அண்ட் பெப்பர், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து அது மேலே போட்டுக்கோங்க.
1: இதுக்கு மேலே டொமேட்டோ சாஸும் யூஸ் பண்ணலாமா?
0: இல்லை, அது நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக கொடுத்தா நல்லாயிருக்கும். இது மேலே அப்ளை பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது.
1: ஓ சரி.
0: அதுக்கு மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸை வச்சு டாப் பண்ணி எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம்.
1: இது நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இருக்கும் போல இருக்கே.
0: கண்டிப்பாக இது எல்லா பசங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவரை இல்லாமல் இது ஹெல்த்தி, ஆனால் அவங்களுக்கு தனியாக குக்கும்பர் கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நம்ம இது மாதிரி சாண்ட்விச்சில் செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க.
1: ஆமாம், நீங்கள் சொல்கிறதும் சரிதான். இதை சாஸோட சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். என்ன நேர்களே, இன்னைக்கு ரெண்டு ரெசிபிஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இன்னும் முடியலை, நானும் ஒரு ரெசிபி ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களோட. சரி ஸ்ரீலேகா, நீங்க ரொம்ப நல்ல ஹெல்தியான ரெசிபி ஷேர் பண்ணின்றதுக்கு ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றி கீர்த்தனா. நானும் உங்க நேயர்களுக்கு என்னோட ரெசிபி சொன்னதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன்.
1: இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரெசிபி சொல்ல போறேன். அது வந்து ஹெல்தி சாலட். இதுக்கு தேவையான பொருட்கள்: துருவிய கேரட் 1 கப், நறுக்கிய கேப்சிகம் 1, 1 வெங்காயம் நறுக்கியது, 1 தக்காளி நறுக்கியது, ஸ்ப்ரவுட்ஸ், அது வந்து முளைக்கட்டின பயறு. என்ன நேயர்களே, முளைக்கட்டின பயிர் எங்கே கிடைக்கும்னு யோசிக்கிறீங்களா? கவலையே படாதீங்க, இது ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சிடலாம். பச்சை பயிரை வந்து ஊற வச்சு அதை வந்து தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு துணியில் நல்லா கட்டி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்து ஃபுல்லாக முளைக்கட்டிடும். அது வந்து ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பசங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த சாலடில் வந்து கிரவுண்ட்நட்ஸ், பெப்பர், ஆலிவ் ஆயில், சால்ட், குக்கும்பர் எல்லாமே சேர்க்கிறோம். இப்போ இந்த செய்முறையை கேட்கலாம். ஒரு பவுல் எடுத்துட்டு நறுக்கிய எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்து கலந்துக்கணும். அதில் வந்து கிரவுண்ட்நட்ஸ், பெப்பர், ஆலிவ் ஆயில், சால்ட் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி தழையை தூவி பரிமாறினா ரொம்ப சுவையாகவே இருக்கும். விருப்பப்பட்டால் நீங்கள் லெமன் ஜூஸ் கூட புழிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ஹெல்தியாவே இருக்கும். நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல கூட இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு நீங்க கேட்ட 3 ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியுடன் சந்திக்கும் உங்கள் ஆர்ஜே கீர்த்தனா.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. ஜூலை 17 நாள் இன்னைக்கு உலக நீதி தினம். இதை பத்தி தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
1: ஏய், இன்னைக்கு ஜூலை 17 பா, தெரியுமா?
2: ஆமாமா தெரியும், சண்டே தானே, இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கணும்ப்பா.
1: எப்ப பார்த்தாலும் சண்டே ரெஸ்ட் எடுக்கணும். இத பத்தியே யோசிச்சிட்டேன். நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வர, அத பத்தி கேக்குறியா முதல்ல?
2: ஓ, முக்கியமான விஷயமா? சரி, பேசு பேசு.
1: சரி சரி, இன்னைக்கு வந்து வேர்ல்ட் டே ஃபார் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ், அதாவது உலக நீதி தினம். ஓகேவா? அத பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன், கேட்டுக்கோ. உலக நீதி தினம் வந்து எதுக்கு கொண்டாடுறாங்க, ஏன் கொண்டாடுறாங்கன்னு அப்படின்னு உனக்கு தெரியுமா? சரி, 1998 இருந்து இதை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி இது வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 1998 இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அப்படின்றது தொடங்கப்பட்டது. இது தொடங்கப்பட்ட சமயத்திலிருந்து தான் நம்ம இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் டே அப்படின்றத கொண்டாடுறோம். இந்த உலக நீதி தினம் எதுக்கு கொண்டாடப்படணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நீதி என்பதே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏன்னா வந்து நீதி, நேர்மை, நியாயம், இப்படி வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டிருப்போம். இது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் அப்படின்றத மக்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு நாள் தான் இது.
2: நீ சொன்ன மாதிரி நீதிடா, நேர்மடா, நியாயம்டா, தர்மம்டா இப்படின்னு டைலாக் விட நல்லாதான் இருக்கும். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு நாளா?
1: கரெக்ட், டைலாக் விட நல்லாதான் இருக்கும். நீதிய வந்து வேணுமா அப்படி ஒரு நாள் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது பதில அதை செலிப்ரேட் பண்றதை பத்தி யோசிக்கலாம். ஆக்சுவலா பாத்தனா, பாதிக்கு மேல படங்கள், நம்ம பாக்குற திரைப்படங்கள் வந்து நீதிய பேஸ் பண்ணிதான் இருக்கு. நீதி, உண்மை, இத பத்தின தேடுதல், அத பத்தி தான் வந்து படங்களே எடுக்கிறாங்க. அதே நேரத்துல வந்து உலக நீதி தினம் எதுக்கு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து நீதி போய் சேரணும். அதாவது மக்களுக்கு வந்து எது சரி எது தவறு அப்படின்ற வித்தியாசம் தெரியணும் அப்படின்றது தான் இந்த நாளோட முக்கியத்துவம். இது மட்டும் இல்லாம உலகத்துல வந்து தினமும் வந்து கிரைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. வன்கொடுமைகள் இது வந்து ரொம்ப அதிகமாயிட்டே வருது. இதை வந்து தடுக்கணும் அப்படின்றத பத்தி யங்கர் ஜெனரேஷனுக்கும் சரி, இப்போ அடல்ட்ஸா இருக்கிறவங்களுக்கும் புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த நாள். அதுதான் இந்த நாளோட இம்பார்ட்டன்ஸ். இது எப்படி ஆரம்பிச்சது, நீதினா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்.
2: நீ எல்லாமே சர்வதேசம் சர்வதேசம் சொல்ற, நம்ம லொக்காலிட்டியில நம்ம என்ன பண்ணணும் அத பத்தி ஏதாவது சொல்லு.
1: கரெக்டான பாயிண்ட் தான். ஓகே, சோ வந்து என்ஜிஓஸ் நிறைய பாத்திருப்ப, கரெக்டா? சோ இதுல வந்து சில என்ஜிஓஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, மக்களுக்கு நீதி கொண்டு போய் சேர்க்கறதுக்காக வந்து லாயர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது வந்து எல்லாராலையும் எல்லா நேரத்திலயும் லாயருக்கு ஃபீ பே பண்றது இல்ல, வந்து அதுக்கு தேவையான பணம் வந்து அவங்க கிட்ட இருக்காது. இந்த நிதி உதவிய கூட சில என்ஜிஓக்கள் செய்யறாங்க. அந்த மாதிரி என்ஜிஓக்களை நாட செய்யலாம் மக்கள். இது வந்து ஒரு விதமான விஷயம். அடுத்தது வந்து நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, எஜுகேட் யுவர் செல்ஃப். அதாவது சுத்தி நடக்கிற செய்திகள், சுத்தி நம்ம சொசைட்டில என்ன நடக்குது அப்படின்றது எப்பவுமே புரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து மிக முக்கியம். நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி, எவ்ரி மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுத்தி நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே சுத்தி நடக்கிற கிரைம்ஸ் என்ன, என்னென்ன வன்கொடுமை, என்னென்ன கொடுமைகள் நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு டூல் நம்ம கையில இருக்கு. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இது போல நிறைய விஷயங்கள் நம்ம கையில இருக்கு. இதை வந்து சும்மா வீடியோஸ் பார்த்துட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணாம, ஒரு கம்யூனிட்டி பில்டிங்க்கும் ஒரு அவேர்னஸ்க்கும் இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து போராட்டங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா வந்து ஏதோ சொல்ல விரும்புறாங்க, பெட்டிஷன் போடுவாங்க. ஸோ இந்த போராட்டங்கள், இந்த பெட்டிஷன்லாம் போடும்போது நம்ம வந்து செய்யணும்னு அவசியம் இல்லைனா கூட அவங்க கூட போய் நின்று அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க என்ன செய்ய விரும்புறாங்க அப்படின்றத பத்தி நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்க கூட நின்று. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன ப்ரொட்டஸ்ட்லாம் கூட நம்ம வந்து தூரத்துல இருந்தோ சரி அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு பார்ட்டா இருக்கணும்னு நீங்க வந்து நினைச்சிங்கன்னா நீங்க அதில் போய் ஒரு பகுதியை செய்யலாம். அதுக்கடுத்தது வாலண்டியர். நீங்க வந்து இந்த என்ஜிஓ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. இப்ப வாலண்டியர் சர்வீஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. நீங்க வந்து வாலண்டியர் பண்றது மூலமா நிறைய புது மக்களை பாப்பீங்க, சமுதாயத்தை வந்து இன்னும் நல்லா புரிஞ்சுப்பீங்க. ஒரு சமுதாயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும்னா அந்த சமுதாயத்துக்கு நீங்க ஏதாவது திரும்பி கொடுக்கணும், அதுதான் வந்து வாலண்டியரிங். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். அதே நேரத்துல வந்து நீங்க வந்து பாலிடிக்ஸ், எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, அரசியல் எதுக்குப்பா நமக்கு, அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு இருப்பாங்க. பட் அஸ் யங் பீப்புளா, ஒரு ஃபியூச்சர் ஜென்ரேஷனா வந்து பாலிடிக்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்துல வந்து பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆயிக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸ் தெரிவிக்கலாம், இல்லைன்னா வந்து நியூஸை தெரிஞ்சுக்கலாம். இது மூலியமா வந்து நீங்க அரசியல் அப்படின்ற விஷயத்த வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது நம்ம ஏரியாஸ்ல வந்து லோக்கல் ரேடியோ, கம்யூனிட்டி ரேடியோ கண்டிப்பா இருக்கும்.
2: ஆமா ஆமா, நம்ம ஏரியால கூட எம்ஓபி சமுதாய வானொலி இருக்குல்ல.
1: ஆமா ஆமா, எம்ஓபி சமுதாய வானொலி வந்து 8 ஜோன், அதுகிட்ட வந்து தேனாம்பேட், நுங்கம்பாக்கம் போன்ற பல ஏரியாக்கள்ல இருக்கு. இந்த மாதிரி ஏரியால நீங்க வாழ்ந்தீங்கன்னா இந்த மாதிரி சமுதாய வானொலியை நாடி அவங்களோட உதவியை பெற்று நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சமுதாய வானொலிகள் மூலமா வெளிப்படுத்தலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய டூல். ஏன்னா வந்து ஒரு சமுதாய வானொலி எடுத்தீங்கன்னா அதை வந்து 1-2 பேர் கேட்கறது இல்ல, பல மக்கள் கேட்கறாங்க. அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்துல வந்து ஆக்டிவிஸ்ட் இல்லனா வந்து எழுத்தாளர்கள் இவங்க இல்ல ஓவியர்கள் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து எழுத்தாளர்கள் வந்து வெறும வந்து வார்த்தைகள் மட்டும் சொல்றது இல்ல, பல நேரங்கள்ல வந்து அவங்க மனுஷங்களோட ஒரு பிரதிபிம்பத்தையே அவங்க காட்டுறாங்க அவங்களோட எழுத்துக்கள் மூலயமா. அதனால அவங்களுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்றது மூலயமா வந்து ஒரு விதத்துல வந்து நீங்க கிரைம்ஸ குறைக்கிறீங்க, ஒரு விதத்துல மக்களை புரிஞ்சுக்கிறீங்க, சமுதாயத்தை புரிஞ்சுக்கிறீங்க. இதுக்கு அடுத்தது இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவேரா இருக்கிறது. எப்பவுமே வந்து நியூஸ் அப்டேட்டா இருக்கீங்க, அவேரா இருக்கீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஆக்சிடென்ட் இல்ல ஏதாவது நடக்குதுங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு போகும்போது நீங்க யோசிப்பீங்க, ஓ இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, நம்ம எப்படி கேர்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்றத பத்தி யோசிப்பீங்க. அதே போலதான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போனோம் இல்ல கூட்டமான இடத்துக்கு போனா இங்க ஒரு தெஃப்ட் நடக்குது அப்படின்னா வந்து ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து இது நடக்காம இருக்கணும், சோ நம்ம வந்து அதுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது யோசிக்கணும். சோ வந்து சேஃப்டியா இருக்கிறது அவேரா இருக்கிறது வந்து கிரைம்ஸ் வந்து ரொம்ப குறைக்குது அப்படின்றத வந்து நம்ம பாத்திருக்கோம். கடைசியா நான் வந்து எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா பீ கைண்ட். கைண்ட்னஸ்ன்றதான் வந்து உலகத்திலே ஒரு மிக முக்கியமான அண்ட் இட்ஸ் அ ஃப்ரீ எமோஷன். ஸோ யார் வேணாலும் எங்க வேணாலும் கைண்ட்னஸ் அண்ட் கம்பேஷனை காமிக்கலாம். ஸோ கிரைமை குறைக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து கம்பேஷனேட் இண்டிவிஜுவல்ஸா ஆகணும் அப்படின்றதான் நம்மளோட மெயின் டார்கெட்டா இருக்கணும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஸோ வந்து ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த சோசியல் ஜஸ்டிஸ் டேக்கு நீங்க வந்து உங்களால முடிஞ்ச பங்கு பண்ணுங்க, அதே நேரத்தில் வந்து மக்களுக்கு உதவுங்க. நாளைக்கு யாராவது உங்ககிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, இல்லை எனக்கு எதிராக இந்த வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா மூஞ்ச திருப்பிட்டு போயிடாதீங்க, அவங்களுக்கு கூட நில்லுங்க, அவங்க கூட பக்கபலமா நின்று அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றத புரிஞ்சுக்கோங்க.
2: குற்றம் புரிந்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்டவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: ஸ்டேஷன் எம்ஓபியின் சமுதாய வானொலி. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபிசிஆர்எஸ் 107.8.
1: வெல்கம் பேக் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமக்கு வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். அந்த சந்தேகங்களை யாராவது தீர்க்க மாட்டாங்களா, நமக்கு வழி காட்ட மாட்டாங்களா என்று எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி யோசிப்பவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நிகழ்ச்சி தான் வழிகாட்டுகிறோம் நிகழ்ச்சி. வழங்குவது உங்கள்
2: Connect from the people, by the people, and to the people. It's MOP 107.8. It's enriching.
3: Cheers!
4: மச்சான், நாளைக்கு நியூ இயர், இன்னையோட இந்த குடியை விடுறம்டா. சத்தியம்டா.
5: இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது குடியை வெல்வோம். வணக்கம். உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 இன்னைக்கு உங்களுக்கு வழங்க இருப்பது குடியை வெல்வோம். இந்த 21st செஞ்சுரியில நம்ம முன்னோர்கள் ரொம்ப சரியா சொன்ன நிறைய விஷயங்களை நம்ம பழமொழிகள் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிடுறோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இந்த பழமொழிகள் நம்ம வாழ்க்கையில ஏத்துக்கிறது மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு அழுத்தமான பழமொழி தான் குடி குடியை கெடுக்கும். ஒரு குடிகாரனால அவனை சுத்தி அவனை சார்ந்திருக்க 21 பேரை பாதிப்புக்குள்ளாக்க முடியும். இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. ஒரு ஆல்கஹாலிக்கு எவ்வளவு கவுன்சிலிங் தேவையோ அவ்வளவு கவுன்சிலிங் அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தேவை. இதை சரியா புரிஞ்சு வெற்றிகரமா நிறைய குடும்பத்தையும் பல தனி மனிதர்களையும் காப்பாத்தி வர்றதுதான் ஆல்கஹாலிக் அனானமஸ், ஆலனான் அண்ட் ஆலட்டீன். இன்னைக்கு நம்மளோட 3 பேர் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஆலனான் ஃபேமிலி குரூப் மெம்பர்ஸ். ஆலனான் ஃபேமிலி குரூப் மெம்பர்ஸ்னா யாரு? ஒரு ஃபேமிலியில இருக்க ஆல்கஹாலிக்கை எப்படி சரியா ஹேண்டில் பண்றதுன்றத கத்துக்கிறது தான் இந்த மேஜர் இந்த குரூப்போட ஒரு மோட்டிவா இருக்கு. என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸால இன்னொருத்தவங்களும், இன்னொருத்தவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸால நானும் இந்த ஒரு ஷேரிங் பேசிஸ்ல நிறைய விஷயங்களை கத்துட்டு வராங்க. ஸோ இன்னைக்கு நிறைய வாழ்க்கை தத்துவங்களை அவங்க வாழ்க்கை அனுபவத்து மூலமா சொல்ல வராங்க நம்ம ஆர்ஜே சுபாவோட.
6: நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே சுபா. இந்த ப்ரோக்ராம் குடியை வெல்வோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் குடி பிரச்சனை இந்த காலகட்டத்துல எந்த அளவுக்கு நீடிச்சுட்டு வருது, எந்த அளவுக்கு அதிகரிச்சுட்டு வருதுன்னு. எல்லாருக்குமே இதனால குடிக்கிறவங்க மட்டும் இல்ல, குடிக்கிறவங்களுக்கும் மற்றும் அவங்களோட சமுதாயம் அப்புறம் அவங்களோட குடும்பத்தினர் எல்லாருமே எவ்வளோ அஃபெக்ட் ஆகுறாங்க, அது எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்கு. அந்த அஃபெக்ட் ஆகிறது மட்டும் இதுவா, அவ்வளோதான் அவங்க குடிக்கிறாங்க நம்ம அஃபெக்ட் ஆகிட்டோம், அது மட்டும் இல்லைங்க. இதுலேருந்து மீறுறதுக்கு கண்டிப்பாக ஒரு வழி இருக்கு. அந்த வழியை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நம்ம எம்ஓபி ரேடியோ ஸ்டேஷனில் 3 பேர் இருக்காங்க. அவங்க ஆல்னான் தோழமை குழுவிலிருந்து வந்திருக்காங்க. ஹலோ மேம்.
7: ஹலோ
6: மேம். ஆல்னான் ஃபேமிலி குரூப்ஸ் அப்படிங்கிறாங்களே, அப்படின்னா என்ன?
7: குடி நோயாளியின் குடும்பத்தினர்களுடைய அமைப்பு தான் ஆலனோன் தோழமை என்பது. வந்து ஒருத்தர் குடிச்சா குறைஞ்சது 21 பேர் அவரால் பாதிக்கப்படுது. அப்போ என்ன மாதிரி பாதிப்பு? சாதாரண எல்லா நோய், எந்த நோய் வந்தாலுமே குடும்பத்தில் இருக்கவங்க அவ்வளோ பாதிக்கப்பட மாட்டாங்க, ஆனால் குடி நோயினால் மட்டும்தான் குடியில் வந்து மற்றவங்களும் பாதிக்கப்படுறாங்க. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, நாங்கள் குடி ஒரு நோயின்னு சொல்லுவோம் மற்ற எல்லா, ஏன்னா வந்து நிறைய பேர் கேட்பாங்க இது என்ன நோய், அதை திமிரடிச்சு தானே குடிக்கிறாங்க அப்படின்னு. அது அப்படி பார்க்க முடியாது. ஒரு இது ஒரு நோய். இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார மையமே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு லிஸ்டில் கொண்டு வரப்பட்ட ஒரு நோய் இது. இப்போ இது ஒரு இந்த நோயின் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த நோயும் தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த நோயை நம்ம எப்படி அணுகிறது, இந்த நோயை நம்ம எப்படி அணுகிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த நோய் எப்படி அணுகுன்னு தெரிஞ்சால் தான் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸு அவங்களோட வாழ்க்கையை எப்படி சரிவர நடத்திக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஆல்னான் ஃபேமிலி குழுக்கள் ஆரம்பமாச்சு. இது வந்து 1940s வந்து அமெரிக்காவில் உருவானது இது ஆலனோன் ஃபேமிலி குழுன்னு. இதுக்கு ஆலனோன் இந்த ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஏன்றது வந்து ஒரு சின்ன விளக்கம் மட்டும் கொடுக்குறேன். ஏன்னாக்கா குடினால் அது குடி நோயாளிகள், அதாவது நாங்கள் குடி நோயாளின்னு தான் சொல்லுவோம். குடி ஒரு நோய், குடியில் குடிக்கிறவங்களை குடி நோயாளின்னு சொல்லுவோம். அவர்களுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது, அவர்கள் சேர்ந்த குழு தான், அவர்களுக்கான குழு தான் ஏஏன்னு சொல்லுவோம். இப்போ அவர்களுடைய அது குறிப்பாக வந்து அந்த காலகட்டத்தில் குடித்தது, இப்போவும் நிறைய ஆண்கள் தான் குடிக்கிறாங்க, குடிச்சிட்ருக்காங்க, பெண்களும் குடிக்கிறாங்க, அது ஒரு இது கிடையாது. அப்போது வந்து அவர்களுடைய மனைவிமார்கள் ஒன்றா சேர்ந்து ஆரம்பித்தது தான் வந்து இந்த ஆலனோன் குடும்ப குழுக்கள் அப்படின்றது வந்து. ஏன்னா அவங்க வந்து உட்காந்து பேசும்போது குடியிலிருந்து விடுபட்ட குடி நோயாளிகள் ஒன்றா உட்காந்து பேசும்போது அவங்களுக்குன்னு ஒரு சில கொள்கைகள் பிரின்சிபல் வச்சு அவங்க பேச ஆரம்பித்தாங்க. அப்படி ஓகும்போது அவங்களுக்குள்ள ஒரு அமைதி, ஒரு நம்பிக்கை கிடைச்சது. இதை அவங்க மனைவிமார்கள் பார்த்துட்டு இருந்து இவங்களும் அதை பார்த்தாங்க. ஏன் அப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிம்மதி அமைதியே நமக்கும் கிடைக்கக்கூடாதா அப்படின்னு அந்த எண்ணத்தில் தான் அவங்களும் அந்த பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணி அவங்களும் அதை வந்து அவங்க வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கும் சொபரிட்டின்னு சொல்லுவோம், அது ஒரு செர்னிட்டி, அதாவது ஒரு நிம்மதி கிடைக்க ஆரம்பிக்குது. இது கொஞ்சம் மாற்றி அமைச்சிட்டு ஆலனோன் குடும்ப குழுக்கள் குடிநால பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்ப நபர்கள் இணைந்து ஆரம்பிக்கப்பட்ட அவர்களுடைய என்னது ஷேரிங் இந்த சென்ஸ், இப்போ எப்படி என்னுடைய வீட்டில் குடி ஒரு நோயாக இருக்குது, இல்லது அந்த குடி நோய் இருந்தது, அதில் இருக்கும்போது நான் எப்படி என்னுடைய லைஃப்பை நான் வந்து சரிவர நடத்திக்க முடியும், இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை நான் எப்படி அணுகிறது, அந்த மாதிரியான ஒரு அனுபவ பகிர்வு வந்து இந்த குழுக்கள்ல கிடைக்கிறது. இப்போ வந்து இந்த நாங்கள் எல்லாருமே இப்போ குடிநோயால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே ஒன்றா ஒரு இடத்துல கூடுவோம், ஒன்றா உட்கார்ந்துட்டு நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்த விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணிக்கும் போது, என்னுடைய சோகமாக இருக்கலாம், என்னோடய சக்ஸஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தருடைய ஷேரிங் வந்து ஒரு பலம் கிடைக்குது, ஒரு அனுபவமாக இருக்கு, ஒரு தன்னம்பிக்கை கிடைக்குது. அவர்கள் அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வர முடிஞ்சிட்டாக்கே என்னால் வர முடியாது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எல்லாருமே நிறைய பேருக்கு குடியினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஒரே விதமான பாதிப்புன்னு சொல்ல முடியாது. பாதிப்புகள் எல்லாருக்கும் ஒரே சொல்றது
6: ஒவ்வொரு விதத்துல
7: ஒவ்வொரு விதமா இருக்கு. ஒருத்தருக்கு பாதிப்பு பொருளாதாரத்துல பாதிக்கா இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து வன்முறையினால பாதிப்பு இருக்கலாம். குடிநோயாளி வந்து வன்முறை என்னது அதிகமா வன்முறை செய்யறவரா இருக்கும்போது அதனால அடிவத்தெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு அந்த மாதிரியான பாதிப்பு இருக்கும், ஒரு சிலருக்கு சந்தேகமா இருக்கும். அப்போ இன்னொருத்தருக்கு வந்து செக்ஷுவல் அபியூஸ், ஒரு செக்ஷுவல் வயலன்ஸாக இருக்கலாம், பல்வேறு விதமான பாதிப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க குடிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு கேரக்டர் டிஃபெக்ட்ஸ் அதிகமாக வெளியில் வருது, செய்ய ஆரம்பிக்குது. அப்போ பல விதமான பிரச்சனைகள் அவங்க குழந்தைங்களும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இப்போ இது எப்படி இவங்களை நம்ம வந்து ஒரு ஏன்னா சாதாரணமாக குடும்பத்தை வந்து மனைவிமார்கள் அந்த அவங்க வந்து குடும்பத்தை நடத்திட்டு வரும்போது எப்படி இவங்களை வந்து நல்ல விதத்தில் இந்த குடும்பத்தை கொண்டு போகிறதுன்னு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கைடன்ஸ் எல்லாமே இருக்கும்.

0: இப்போ மற்றவங்களோட அனுபவ பகிர்வு வந்து அவங்களுக்கு ஒரு கைடன்ஸாக தெரியுது. அவங்க அவங்க லைஃப் இப்படி வந்து சரிவர நடத்த முடியும் போது ஏன் என்னால் முடியாது, அந்த நம்பிக்கை அதான் முக்கியமாக வந்து அந்த நம்பிக்கை. எனக்கு பிரச்சனை இருக்கும்போது நீ மட்டும் இல்லை, நாங்களும் உங்க கூட இருக்கோம், அந்த தோழமை வந்து இந்த குழுல எனக்கு கிடையாது. அதனால தான் இது தோழமை குழு ஃபெலோஷிப்புன்னு அப்படின்னு சொல்றது வந்து. ஸோ இது வந்து அது அமெரிக்காவில் ஆரம்பித்தாலுமே இன்னைக்கு உலகம் பூராவும் இந்த குழுக்கள் இருக்கு.
1: ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் இது. மேம் நீங்க ஏ சொன்னீங்களா, அதாவது ஆல்கோஹாலிக்ஸ் அனானிமஸ், அதுவும் அலனான், அதுக்கும் என்ன மேம் சம்பந்தம்? அது தனிப்பட்ட ஒரு விஷயமா இல்லை இதோட லிங்க் ஆன ஒரு விஷயமா?
0: அதாவது ஏல இருந்துதான் அலனான் ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா குடி நோயாளினாலதான் அலனான் தோழமை குழு ஆரம்பிச்சிருக்கு. அவங்க குடி நோயாளி இல்லாம இருந்திருந்தால் குடி நோயாளியினுடைய என்னது அந்த பாதிப்புகள் உட்பட்டவர்களுக்கு இந்த ஒரு தோழமை குழு இருந்திருக்காது. ஸோ அதனால எங்களுக்கும் அவங்களுக்கு தொடர்புகள் இருக்கு. ஆனால் அவங்களுக்கும் 12 steps ஃபாலோ பண்ணுறாங்க. அவர்களுடைய இருந்து அந்த அதே மாதிரி ஃபெலோஷிப் எங்களுக்கு. ஆனால் அவங்களும் நாங்கள் ஒரே குழுக்கள் கிடையாது. நாங்கள் எங்களோட ரிக்கவரி நாங்கள் பார்க்குறோம். அலனன் மெம்பர்ஸ் கூடி நோயாளியினுடைய பாதிக்கப்பட்டவனுடைய ரிக்கவரி நாங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அவங்களுடைய ரிக்கவரியை இது பண்ணுறோம். அவங்க ஒரு நாள் அடிப்படையில் குடியை தள்ளி வைக்கிறோம். நாங்கள் யாருமே குடிக்கிறது கிடையாது. ஆனால் இதிலிருந்து வந்த பாதிப்புகள் எங்களுடைய லைஃபை எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறதுன்னு அதுக்கான வழிமுறைகள் எங்களுடைய ஷேரிங் நாங்கள் எங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து ஒரு சில மீட்டிங்லாம் ஒன்றா ஓப்பன் ஷேரிங் எப்போவாது இருக்கலாம். இப்போ அவங்களோட ரிக்கவரி அப்போ ஒரு அதாவது வந்து இந்த இதில் எல்லாருமே சாதாரணமாக எந்த ஒரு நிறைய பேர் வந்து இந்த அலனானுக்கு வரும்போது என் புருஷன் குடியை நிறுத்தணும்னு சொல்லி தான் வருது. இங்கே வந்து புருஷன் குடியை நிறுத்துறதுக்கு இங்கே எந்த மருந்தும் கிடையாது, அலனானில் கிடையாது. பட் வேற இட் இஸ் பாசிபிள். எப்படின்னா இங்கே வந்து அலனான் மெம்பர் இங்கே இருக்கக்கூடிய இங்கே எங்களுக்கு வந்து 12 steps இருக்கு. 12 steps இந்த வழிமுறைகள் வாழ்க்கையை நடத்துறதுக்கான ஒரு சில வழிமுறைகளுக்கு 12 steps இருக்கு, ட்ரெடிஷன்ஸ் இருக்கு, அதே மாதிரி கான்செப்ட்ஸ். ஸோ இதை வச்சு தான் நாங்கள் வந்து எங்களோட வாழ்க்கையை நடத்துகிறோம். அதே மாதிரி ஸ்லோகன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்லோகன்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணி எங்களோட வாழ்க்கையில நாங்கள் மாற்றத்தை கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காவே அவங்களோட வாழ்க்கை மாறுது. இப்போ எங்க புருஷன் குடிச்சிட்டே இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா ஆக்டிவ் ஆல்கோஹாலாக இருக்கும்போதே இங்கே வரவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம்னு இல்லை, கொஞ்ச நாளைக்கு அப்புறமே அவங்களுக்கு அந்த சேஞ்ச் தெரியும். அப்படி வரும்போது நிறைய நேரத்தில் வந்து ஆல்கோஹாலிக்ஸ் வந்து அவங்க மனைவிமார்களை அலனான் மீட்டிங் வர விட மாட்டாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கும், சந்தேகம் இருக்கும், நிறைய அடி உதவி இருக்கும், திட்டு இருக்கும், நிறைய எதாக இருந்தாலும் இங்கே வரும்போது அவங்களுக்கு கிடைக்கிற தைரியம். ஏன்னா வந்து குடிக்கும்போது நிறைய பேர் அங்கே சண்டை நடக்கும். ஏன்னா குடிக்கிறவங்களும் சண்டை போடுவாங்க, இதை குடி அதனால அந்த பாதிப்பை தாங்க முடியாமல் மனைவிமார்களும் சண்டை போடுவாங்க. என்ன ஆகும்னா இந்த இவங்க மீட்டிங் வர வர இவங்க அந்த சண்டை போடுறத குறைஞ்சிரும். அந்த விமன் வந்து சண்டை போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அவங்க குடிச்சிட்டு அவங்க பேசுறாங்க. அவங்க வந்து அவங்க சரியான ஒரு நல்ல தெளிவான நிலைமையிலேருந்து அவங்க பேசல. இப்போ நம்மளும் அவங்க மாதிரி பேசக்கூடாது, இன்சைன், அதாவது வந்து ஒரு தெளிவற்ற தன்மையில இருக்காங்க. நம்மளும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு அந்த ஒரு தெளிவு தன்மை அந்த பாகுபடுத்தி அறியக்கூடிய ஒரு ஞானம் வந்து இந்த அலனான்ல இருந்து கிடைக்குது. அது அப்போந்தான் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மாற்றிக்க ஆரம்பிக்குது. இப்போ எங்கள் நாங்கள் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் வந்து மாற்றி யோசின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து நம்ம இருக்கிற மாதிரியே போயிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் பார்க்க முடியாது. ஏன் நம்ம ஒரு வேறு விதமாக செய்யக்கூடாது? இப்போ சண்டை போட்டால் நம்ம திருப்பி சண்டை போட்டால் அதில் எந்த பலனும் கிடையாது. எனக்கு நிம்மதி இருக்க போகிறதில்ல, நான் சந்தோஷமாக இருக்க போகிறது கிடையாது. இப்போ நான் சண்டை போடாமல் இருந்தால் என்னோடய ஹெல்த்தை நான் பாதுகாக்கலாம், எனக்கு சந்தோஷத்தை நான் மெயின்டைன் பண்ணிக்கலாம், என்னோட டிக்னிட்டி, ஐ கேன் மெயின்டைன் மை டிக்னிட்டி. எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா? நானும் சண்டை போட்டு வெளியில் அசிங்கப்படுத்துறதை விட என்ன நான் காயப்படுத்துறதை விட என்ன நான் வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நான் தான் முடிவு பண்ணிக்கணும். ஸோ என்னோட சந்தோஷமும் கோபமும் எதுவுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது நான் மட்டும்தான். என்னோட சந்தோஷம் என்னோட கையில் தான் இருக்குது, மற்றவங்க கையில் இல்லை. அதற்கான வழிமுறைகள் வந்து இந்த அலனான் ஃபெலோஷிப்பில் சொல்லி கொடுக்கறது.
1: அவங்களை புரிஞ்சிட்டு நடந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கு.
0: அதேதான், அவங்கள எப்படி புரிஞ்சுட்டு நடந்துக்கிறது அது வந்து எங்களுக்கு அலனோல சொல்லி கொடுக்கறது.
1: இந்த ப்ரோக்ராம் குடியே வெல்வோம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் ஸ்டுடியோட மட்டும் முடியாம இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகிறதுக்காக இப்போ அண்ணா நகர்ல அலனான் மீட்டிங் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அங்க நம்மளோட ஆர்ஜே மீரா போய் அங்க இருக்கவங்க கிட்ட பேசினதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். ஓவர் டு மீரா.
2: தேங்க்யூ சுபா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது குடியே வெல்வோம். நான் இப்ப அண்ணா நகர்ல நடந்துட்டு இருக்க ஒரு அலனான் மீட்டிங்ல இருந்து பேசுறேன். இங்க வந்து ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலியோட இம்பார்ட்டன்டான பார்ட்டான ஹஸ்பண்ட் அண்ட் சன் ஆல்கஹாலிக்கா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் வந்து அலனால் மூலமா எப்படி ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டாங்கன்னு அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்க, கேட்போம்.
3: நான் ஒரு அலனான் மெம்பர். நான் வந்து இதில் ஒரு 15 வருஷமாக இருக்கேன். அப்போ அதுக்கு முன்னே வந்து குடியோடு ரொம்ப போராடிக்கிட்டே இருந்தேன். எங்கள் ஹஸ்பண்டும் குடிப்பார், பையனும் குடிப்பான். அப்போ இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டர்ஸ் மூலயமா தான் மீட்டிங் வந்தேன். மீட்டிங் வந்ததுக்கப்புறம் தான் இதில் வந்து நிறைய குடி வந்து ஒரு நோயின்னு சொன்னாங்க. அது வரல என்னால் நோயின்னு அதை ஒத்துக்க முடியல. அவங்கள ரொம்ப திமிர் பிடிச்சி குடிக்கிற, வேணுன்னே குடிக்கிற அப்படின்னு அவங்கள ரொம்ப திட்டிக்கிட்டே இருப்பேன். ரெண்டு பேருமே திட்டிக்கிட்டே இருப்பேன். இந்த மீட்டிங்குள்ளே வந்ததுக்கப்புறம் குடி வந்து ஒரு நோய், எப்படி கேன்சரு சுகர் அந்த மாதிரி வருது, அந்த மாதிரி குடி வந்து ஒரு நோய். அந்த நோயிலிருந்து கொண்டு வரணும், வெளியே கொண்டு வரணும்னா அந்த அலனான் மீட்டிங் வேணும். இது மூலயமா தான் அவங்களை வெளியே கொண்டு வர முடியும்ன்றது தெரிஞ்சுக்கிட்ட முதல்ல. இப்போ இது ஒரு குடும்ப நோய் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தர் குடித்தா 21 பேர் பாதிப்பாங்க. அப்போ வந்து அந்த குடியோட இப்போ என் பையனுக்கு எப்படி குடி வந்தது அப்படின்னு எனக்கு ரொம்ப கேள்வியாக இருந்தது. இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஜீன் வழியாக அந்த குடி தாக்கும். அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு 15 வயசுலேருந்து குடி இருந்ததால் அது அப்படியே வளரும் தன்மை உள்ள நோய் அந்த குடி. இப்போ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நாளாச்சு. அப்போ பையனுக்கும் இருந்ததுன்னு தெரிஞ்சது. நான் மீட்டிங்குள்ளே வந்ததுக்கப்புறம் பையனுக்கும் குடி பிரச்சனை இருக்குன்னு, இப்போ இந்த மீட்டிங்கை வச்சு நம்ம எப்படியாவது ரெண்டு பேரும் வெளியே கொண்டு வந்துடலான்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ தொடர்ந்து மீட்டிங் வர வர தான் தெரிஞ்சது இந்த குடி பிரச்சனையில் அவரோட எப்படி நான் வாழறது, அவர் எப்படி நான் அன்பாக நேசிக்கிறது, விலகி இருந்து அன்பாயிரு, நிறைய விஷயங்கள் இதில் கிடைச்சிது. அப்போ அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் வாழ்க்கையில். இப்போ ஆரம்பித்த உடனே அவங்கக்கிட்ட என்னால் அன்பாக பேச முடிஞ்சது. பணம்ன்ற வர இடத்துல நோ சொல்ல முடிஞ்சது. அதுக்கு முன்னே வந்து இதில் மாறிடுவார், அவங்க சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உண்மை நினச்சி அவங்கள ரொம்ப பணம்லாம் கொடுத்து கெடுத்துருக்கிறேன்றதை மீட்டிங் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுது. ஏன்னா இந்த பணம் கடனை அடைச்சிட்டு அவங்க குடி நிறுத்திடுவேன்னு வாக்கு கொடுப்பாங்க. அந்த கடனை அடைச்ச உடனே ஒரு 10 நாள் குடிக்காமல் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க குடிக்க போயிடுவாங்க. இப்போ அதெல்லாம் இங்கே வந்து தெரிஞ்சுது. அது வந்து அவங்க வந்து கன்னிங்காக பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு. அப்போ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பணத்தெல்லாம் எப்படி நம்ம அவங்கக்கிட்ட இருந்து வாங்கினாலுமே அவங்களுக்கு திருப்பி தந்தால் திருப்பி அந்த குடிக்கு தான் போவாங்க. அப்போ அதெல்லாம் எப்படி நான் வச்சுக்க முடியும் அப்படின்னு கற்றுக் கொடுத்ததெல்லாம் ப்ரோக்ராம் தான். இப்போ தொடர்ந்து வர வர என்ன நான் வளர்த்துக்க முடிஞ்சது, அவங்க கூட அன்பாக இருக்க முடிஞ்சது, அவங்களோட அடிதடி சண்டைலாம் என்னால் தான் வருதுன்றதை கண்டுபிடிச்சேன். ஏன்னா நான் அவங்க ஒரு குடிச்சிட்டு வந்துட்டா அவங்கள ரொம்ப நான் டார்ச்சர் கொடுக்கறது நானாக இருந்தது. மீட்டிங் வர வர தெரிஞ்சது அந்த டார்ச்சரால் அவர் வந்து அந்த குடியை விட்டு விலக போகிறது இல்லை, அவர் அன்பாக நேசிக்கணும். அப்போ நான் அந்த அன்பு எனக்கு வேற எங்கேயும் கிடைக்கல, இந்த மீட்டிங்கில் தான் கிடைச்சிது. எல்லாருமே அந்த அதுலேருந்து வெளியே வந்ததால் அவங்களால முடியும் போது என்னால் மட்டும் ஏன் முடியாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ அந்த தொடர்ந்து வர வர தான் அந்த மீட்டிங்கோட பலம், நம்பிக்கை, திம்பு அது எல்லாமே எனக்கும் பயன்பட்டுச்சு. அதை நான் ஃபாலோ பண்ணி இப்போது ரெண்டு பேருமே ஹஸ்பண்டு 7 வருஷமாக குடிக்காமல் இருக்காரு, பையன் 3 வருஷமாக குடிக்காமல் இருக்கிறான். இன்றைக்கி இந்த மீட்டிங் மூலயமா நான் ரொம்ப நல்லா ஒரு லைஃப் குவாலிட்டி லைஃப் வாழறேன். அதுக்கு முன்னே வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த மீட்டிங்குள்ளே வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு லைஃப் வாழ முடியுது. கடவுளோட உதவியாலும் இந்த மீட்டிங்கோட மெம்பர்ஸாலும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. பணம் காசு ஹெல்ப் கிடையாது, அவங்கவுங்களோட ஷேரிங் அதை வச்சு நம்ம எப்படி முன்னுக்கு வரலாம் அப்படின்றத கற்றுக்கலாம். இங்கே வந்தால் தொடர்ந்து வரணும், ஒரே நாள் வந்தால் பத்தாது. தொடர்ந்து 90 மீட்டிங் வர சொல்லுவாங்க. அங்கே போய் நம்ம 90 மீட்டிங் உட்காந்ததுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு விஷயம் அதில் புரிகிற மாதிரி தெரியும். அதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில். இன்றைக்கி நான் வந்து ஒரு 2-3 ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்ட மீட்டிங்குள்ள வந்து அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வாழ்க்கையை ரொம்ப நல்லா ஓட்ட முடியுதுன்னா அது மீட்டிங் தான், அலனான் மீட்டிங். அவங்களுக்கு ஏஏ இருக்கு, அவங்க போய் ஒரு நாள் அடிப்படையில் குடியை தள்ளி வைப்பாங்க. நான் இங்க வந்தா நான் ஒரு நாள் அடிப்படையில் என் கோபத்தை தள்ளி வச்சு அவங்க கிட்ட அன்பா இருக்க முடியும். தேங்க்யூ.
2: நான் இங்கே இந்த மீட்டிங்கில் வந்ததில் நிறைய பேரை பார்த்தேன் அலனான் மெம்பர்ஸில். அதில் பார்த்த ரொம்ப வித்தியாசமான ஒரு மெம்பர் கிட்ட தான் இப்போ நம்ம பேச போகிறோம். நிறைய தடவை நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஒரு ஆல்கஹாலிக் ஃபேமிலி மெம்பரால் அங்கே இருக்க அந்த ஃபீமேல் ஃபேமிலி மெம்பருக்கு தான் எல்லா பிரச்சனையும் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு மகன் ஆல்கஹாலிக்காக இருக்கிறதுனால அந்த தந்தைக்கு எவ்வளவு மன உளைச்சல் ஏற்படுதுன்றத வந்து இங்கே நம்ம ஒருத்தர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ சொல்லுங்கள் சார்.
4: Say nearly 6 months have passed since I joined Alana. You know what is Alana? Alana is an international world service organization which gives support to those people who are suffering from the alcoholic family people. See, in my family, my son is an alcoholic. Past 10 years, I have been suffering because of his alcoholism. And he takes his smoking and also he is taking tobacco, chewing tobacco also. So because of all this, I am not able to find out this problem for a very long time. After 7 or 8 years, I have found it. And then I took him to hospitals and I took him to various places. Say, and also I tried, let us say, the spiritual ways and all of this. Say, so many ways I tried. But all in vain. Finally, I put him in a rehabilitation center. And the rehabilitation center, those people told there is a worldwide organization, AA, Alcoholic Anonymous for the Alcoholics. And for the family people, we are having Al-Anon. So I joined the Al-Anon. So here, they allow both the men as well as women. So it is common for all of them. So once I joined this, I thought most of, here in India, most of the members are ladies. Only very rarely men are there. So initially I had some hesitation to participate fully. And later on I found out that I throw myself completely. And it is a source of energy to me. And a source of support to me. So I found that this is not only for those people all suffering from alcoholic families. Even the people from normal families can attend this Al-Anon because all the character defects say nobody is perfect. Our life is only to achieve the perfection. So it is a lifelong journey. Nobody is perfect. So just like that, all the character defects found in me, I was able to going on correcting it. So this is one of the best, what will you say, it's a best forum or it's a best fellowship, it's a best program available internationally and India. But unfortunately, it reaches only a microscopic number of people in India. It is a sad aspect of that. But those who have made use of this, really they are getting benefited. Here I find educated, rich people, uneducated, and from all strata of society I am finding. So poor people we are having. So all of them are getting wonderful service from this organization. And there is no money. We don't carry money or we are not interested in that. We simply assemble at a convenient place. We all come together and share our literature and our own experiences, and from there we gain the strength and support required for us to lead the life. So when the changes occur in my system, automatically my alcoholic son getting himself corrected. So formerly he refused to attend the Alcoholic Anonymous meeting. So I started attending the meeting for the past 4 months. After 4th month, he himself started going to the Alcoholic Anonymous. So he is getting improved. It's really a great wonder for me. And still I cannot say, still I'm facing some problems. He's not going to the job. He's neglecting that. He's chewing tobacco, but he stopped from taking alcohol. That is one benefit. In due course of the time, I think he will leave that habit also, and he will take up the job, and he'll lead a normal life. And people say that alcoholism is a disease. It is a kind of disease. So it will be there till his end of his life. Till the end of his life. So this is a program we have to take all along our life, both for the family people as well as alcoholic people. So this is wonderful. Only I have 6 months of experience. In that experiences, I have gained a very lot. I have peace of mind. I am able to save my energy. And now I have developed a new confidence in me to face the life with all cheerfulness. Formerly, I will be always gloomy. So my son has done such things. There is no life. We are doomed. That is what I have been thinking. Now I have regained all the confidence from the Al-Anon meeting. So here it is okay. Now I am gaining confidence. And this Al-Anon program should be, I should follow till the end of my life. Then only there will be a peace in my family. And also I will be able to cooperate my son. I can lead a peaceful life with my son and all other people. So it's a wonderful program. I really benefited a lot. There is no money. I need not spend any much money. That is another benefit. If I go to a psychiatrist and have a consultation for half an hour, 1 hour, I have to spend 700 or something like that. It is not money oriented. It is only a purely service oriented. And here also they maintain anonymity. That is only a wonderful thing they are doing. So they know they won't reveal our secrets outside. And so what we get, we can full confidence, you can put forth your experiences and share experiences, and the solution will come.
1: இந்த நிகழ்ச்சி குடியை வெல்வோம் உங்களுக்காக நாளையும் தொடரும். இது MOP சமுதாய வானொலி 107.8. வாட்டருக்கு நோ பீருக்கு தானோ சத்தியமானோ. இது MOP சமுதாய வானொலி 107.8. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது குடியை வெல்வோம்.
2: இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க உங்களில் யாருக்காவது ஆலனான், ஆல்கஹாலிக் அனானமஸ் ஆர் ஆலட்டீன் மெம்பர்ஸோட தொடர்பு கொள்ளணும்னா த ஹெல்ப்லைன் நம்பர் இஸ் 8682080066.

0: பஸ் வந்துடா.
1: டிக்கெட் டிக்கெட் வாங்குங்க, டிக்கெட். உள்ளவா உள்ளவா.
0: ஏ ஃபுட்போர்ட்ல ஏண்டா நிக்கிற, மேல வாடா.
2: ஏ பரவாயில்லடா.
3: Do you still want to risk your life by traveling on a foot boat? Think again.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியில இருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே சேர்த்துருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டம் போனார். கூட்டம் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதரு பிளட் பிரதருன்னு எல்லாருக்குள்ளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கோம், சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில் அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து இந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்றைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: please do not drink and drive. Wear your seatbelt. And please adhere to road etiquettes. This is Ujjaini, and you're listening to MOP Community Radio at 107.8.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான்

வணக்கம் நேர்களே, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் ஆர்ஜே அரவி. இன்னைக்கு உங்களுக்காக ரொம்பவே ஸ்பெஷலான வித்தியாசமான நிகழ்ச்சி தொகுத்து வழங்க போறேன். குறை ஒன்றும் இல்லை.

0: என்னடா குறைய பத்தி பேசுறேனே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நாம எல்லோருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்தா கூட தலைவலி, காய்ச்சல், முதுகு வலி, கால் வலி, கை வலி அப்படின்னு நம்ம குறை சொல்லிட்டே போவோங்க. ஆனா சில குழந்தைகளுக்கு பிறவிலேயே உடல் ரீதியான பிரச்சனைகளோட சேர்ந்து மூளை மற்றும் நரம்பு ரீதியான பிரச்சனைகள் கூட இருக்கு. இவங்களை மாற்றுத்திறன் படைத்த பசங்க, அதாவது ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவோம். வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு போராடி வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களோட திறமையை வெளிப்படுத்த உதவி செஞ்சு வாழ்க்கையில வெற்றி பெற வைக்கிறதுக்குனே சில நல்ல ஆத்மாக்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாம மாற்றுத்திறன் படைத்த மாணவர்களுக்கு பாடம் கத்து கொடுக்கற சில ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் தாங்க மீட் பண்ண போறோம். முதலாவதா ரெண்டு பிரைவேட் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் சந்திக்கலாம். வீட்லயே மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு இண்டிவிஜுவலா கிளாஸஸ் எடுக்கிறாங்க. என்ன மாதிரி மாற்றுத்திறன் பசங்களை ட்ரெயின் பண்றாங்க, எப்படி ட்ரெயின் பண்றாங்க அப்படிங்கறத அவங்க கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: என்னோட பேர் வந்து மைத்திலி சேஷாத்ரி. நான் வந்து ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்பெஷல் எஜுகேட்டர்னா நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. ஸ்பெஷல் எஜுகேட்டருங்கிறதவா வந்து ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு டீச் பண்றவா. ஸ்பெஷல் சில்ட்ரன்ங்கிறது வந்து அவனால நார்மல் ஸ்கூல்ல எல்லா பசங்களையும் மாதிரி படிக்க முடியாது. அதுக்கு வந்து தனியா ஸ்பெஷல் ட்ரைனிங் வேண்டி இருக்கு. அதுக்காக நாங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம். அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ங்கிற கேட்டகரியில வந்து ஆர்டிசம் வரும், மென்டலி சேலஞ்சு வரும், அப்புறம் வந்து செரிப்ரல் பால்சி வரும், ஹியரிங் இம்பேர்மெண்ட் வரும், அப்புறம் வந்து பிளைண்டு, இதெல்லாம் அதுல வரும். அதுல வந்து பிளைண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க, அவேர்னஸ் இருக்கு, அவளுக்கு பிரெய்லி மெத்தட் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஹியரிங் இம்பேர்மெண்ட்டுக்கு நார்மலி எல்லாரும் வந்து சைன் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்றா. பட் நாங்க வந்து இங்க அவ பேசுறதுக்கு கத்துக் கொடுக்கறோம். மெயினா பேசுறதுக்கும் லாங்குவேஜும் கத்துக் கொடுக்கறோம். அதை தவிர மற்ற ஃபீல்டுக்கு எல்லாமே தனித்தனியா அதுக்கு ஏதா போல எஜுகேஷன் வேண்டி இருக்கு. நான் வந்து இந்த ஃபீல்டுல நுழையிற வரைக்கும் எனக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன், ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னா என்னன்னு ஒண்ணுமே தெரியாது. என்னோட ஃப்ரெண்டுனால நான் வந்து வித்யாசாகர்ங்கிற ஸ்கூல்ல ஸ்பெஷல் எஜுகேட் ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு நான் போனேன். அங்க போயிட்டு கொஞ்ச நாளா நான் வந்து வாலண்டியரா ஒரு டெய்லரிங் யூனிட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டெய்லரிங் யூனிட்ல ஒர்க் பண்ணும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது, நமக்கு இருக்கிற டேலண்டையும் டைமையும் நம்ம மத்தவாளுக்கு நல்லா யூஸ் பண்ணோம்னாக்கா அவளுக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணித்து ஒரு 3-4 வருஷம் அந்த ஸ்கூல்ல நான் வந்து வாலண்டியரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்னால அங்க போக முடியல. அப்புறம் நான் வந்து இங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பால வித்யாலயா அப்படிங்கிற ஒரு ஹியரிங் இம்பேர்ட் ஸ்கூல்ல வந்து எகெயின் ஒரு 2 வருஷம் வாலண்டியரா போயிட்டு இருந்தேன். அப்படி வாலண்டியரா போகும்போது எனக்கு அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டீச்சர்ஸ் அவ பசங்களுக்கு கத்துக் கொடுக்கறது, அந்த பசங்க அங்க சேர்ந்துட்டு ஒண்ணுமே ஒரு சத்தம் ஒண்ணுமே தெரியாம அங்க வந்து சத்தத்தை கத்துண்டு அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு நல்லா பேசி வெளியில போய் நார்மல் ஸ்கூல்ல எல்லா பசங்களோடையும் மிங்கிள் ஆகி வரதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அப்ப நான் நினைச்சுட்டேன், ஏன் நானும் இந்த ஸ்கூல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இங்கேயே டீச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். அதனால நான் அந்த ஸ்கூல்ல கொடுக்குற 1 இயர் ட்ரைனிங் டிப்ளமோ இன் டீச்சிங் த யங் ஹியரிங் இம்பேர்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் இருக்கு. அந்த ட்ரைனிங் நான் 1 இயர் எடுத்துட்டேன். அது எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்கூல்லயே நான் ஜாயின் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருந்ததுனால அங்க வேலையை விடும்படி ஆச்சு. அந்த வேலையை விட்டுட்டு வீட்டுல இருக்கும்போது அந்த ஸ்கூல்லயே படிச்ச ஒரு பையன், அவனுக்கு அடிஷனல் டிசபிலிட்டிஸ் இருந்ததுனால அவனால ஃபர்தரா அங்க படிக்க முடியல. அவன் வந்து எங்கிட்டன்னு சொல்லும்போது நானே என்னுடைய ஃப்ரெண்டு லக்ஷ்மிங்கிறவர், அவரும் என்னோடவே வந்து அந்த ஸ்கூல்லயே அந்த பால வித்யாலயாங்கிற ஸ்கூல்லயே 1 இயர் கோர்ஸ் பண்ணினவர். எங்க கிட்ட வந்து நீங்க ஏன் பிரைவேட்டா எடுக்கக்கூடாது, எனக்கு இந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் அந்த ஸ்கூல்ல அந்த பையன் வந்து ஃபிட் ஆக மாட்டேங்கிறான், நீங்க எடுங்கோ அப்படின்னு சொன்னா. அண்ட் அவ வந்து எங்க வீட்டு பக்கத்திலேயே வேற இருந்தா, அதனால நானும் என்னோட ஃப்ரெண்டுமா சேர்ந்து என்னுடைய வீட்டுல அந்த பையனுக்காக வேண்டி தனியா ஆரம்பிச்சோம். அதுல இருந்து இப்ப 3 வருஷமா நாங்க கண்டினியூஸா எடுத்துட்டு இருக்கோம்.
2: இப்ப நம்மளோட ஒண்ணுத்தங்க இருக்காங்க, அவங்க கிட்டயும் நம்ம பேசலாங்க. மேம் வணக்கம், ரொம்ப நன்றி எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களோட பேசுறதுக்கு. என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸா இருக்கீங்கன்னு மேம் சொன்னாங்க. நீங்க அப்ராக்சிமேட்லி எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணிருப்பீங்க இது வரைக்கும், அண்ட் அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி மாற்றுத்திறன் இருந்திருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. அது தவிர்த்து இப்போ ஒரு மத்த ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்ல என்ன மாதிரி சிலபஸ் இருக்குமோ அதுக்கும் நீங்க வந்து வச்சிருக்கிற சிலபஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பத்தியும் சொல்லுங்க மேம்.
3: வணக்கம், என் பேரு லக்ஷ்மி ரவீந்திரன். என்னுடைய தோழி மைத்திலி சொன்ன மாதிரி நானும் வந்து இந்த செவித்திறன் குறைஞ்சிருக்கிற குழந்தைகளுக்கு பாடம் நடத்துறதுக்காக ஒரு வருஷம் ட்ரைனிங் எடுத்துருக்கேன் பால வித்யாலயாங்கிற பள்ளியில. நாங்க வந்து ஒரு 3 வருஷமா பிரைவேட் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸா சேர்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்கோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 குழந்தைகளுக்கு இந்த ஸ்பெஷல் ட்ரைனிங் நாங்க கொடுத்துருப்போம். அவர் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னபடி வந்து செவித்திறன் மற்றும் குறையில் இருக்கிறதோட சேர்ந்து மற்ற பிரச்சனைகளும் இருக்கிற ஒரு குழந்தை முதல்ல எங்க கிட்ட வந்தா ஒரு 3 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அவங்க கிட்ட ஆரம்பிச்சு. அதுக்கப்புறமா அதே மாதிரி இன்னும் சில குழந்தைகளை பத்தியும் எங்களுக்கு தெரிய வந்தது எங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, சில ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆடியோலஜிஸ்ட் அவங்க எல்லாம் மூலமா நீங்க ஏன் இந்த குழந்தைங்களுக்கும் உதவி செய்யக்கூடாதுன்னு அவங்க கேட்டாங்க. அதனால இப்ப ஒரு தொடர்ந்து 3 வருஷமா நாங்க வந்து இந்த மாதிரி ஹியரிங் இம்பேர்மெண்ட் மட்டும் இல்லாம அது கூட சேர்ந்து ஒரு ஆட்டிசம் இருக்கிற குழந்தையும் இருக்கு, அது கூட சேர்ந்து செரிபிரல் பால்சி இருக்கிற குழந்தையும் இருக்கு, அது எம்ஆர்ஓம் சேர்ந்து இந்த மாதிரி 2-3 குறைபாடுகள் சேர்ந்து இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு ஹோல்சம் எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம சென்னையில ஒரு எந்த இதுவும் ஸ்கூலும் இல்லை. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இந்த குழந்தைகளுக்கு வந்து நாங்க மெயினா பண்றது என்னன்னா கம்யூனிகேஷன், அதாவது வந்து மத்தவங்களுடைய நம்மளுடைய உணர்ச்சிகள் நமக்கு தோன்றதெல்லாம் மத்தவங்கள்ட்ட எப்படி பரிமாறிக்கிறது, அதை தவிர்த்து சாதாரண ஒரு பள்ளியில போய் மற்ற குழந்தைகளோட சேர்ந்து படிக்கிறதுக்கு அவங்களுக்கும் படிப்பு திறன் கண்டிப்பா தேவை. நீங்க வந்து இன்க்ளூஷன் இன்டகிரேஷன் அப்படின்லாம் நம்ம பேசினோம்னா இந்த குழந்தைகளுக்கு படிப்பு திறன் அகாடமிக்ஸ்ல அவங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் இருந்தாதான் அவங்களால ஒரு சாதாரண ஸ்கூல்ல போய் இருக்க முடியும்.
1: நாங்க வந்து எங்களுடைய கிளாஸ்ல ஒரு நார்மல் ஸ்கூல் மாதிரி ஒரு புக்ஸோ ஒரு சிலபஸோ நாங்க ஃபாலோ பண்றது இல்ல. இங்க அந்தந்த குழந்தைக்கு ஏத்தா போல ஹியரிங் எய்டு ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க சவுண்ட்ஸ் நிறைய அவளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது வரைக்கும் அவ சவுண்டே கேட்டிருக்க மாட்டான். ஆனாலும் முதல் முதல்ல நாங்க தான் சவுண்டே இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். சவுண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அது ஒரு கிட்டத்தட்ட 70-80 ஆப்ஜெக்ட் நம்ம ரியல் லைஃப்ல யூஸ் பண்ற மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ், டேபிள், சேர், இந்த மாதிரி ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நாங்க காமிச்சு கொடுத்து பேசுவோம். அந்த ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் பசங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிச்ச உடனே அதையே வந்து நாங்க பிக்சர்ல காமிக்க ஆரம்பிப்போம். அந்த பிக்சர்ல புரிஞ்சுக்க ஆரம்பிச்ச உடனே அந்த பிக்சரு கீழே அதுக்கு சம்பந்தப்பட்ட வேர்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவோம். அந்த வேர்ட்ஸ் அவளுக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிச்ச உடனே அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நாங்க சென்டென்சஸ் எல்லாம் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த சென்டென்சஸ் கத்துக் கொடுக்கறதுக்கு என்னுடைய ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நாங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங், ஒரு ஆக்டிவிட்டியை பசங்களுக்கு பண்ணி காமிச்சு விட்டு அதையே ஒரு சார்ட்டா ஒரு பிக்சர் எல்லாம் வரைஞ்சு விட்டு அதையே லெசனா எடுத்து அவளுக்கு அதை பத்தி சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாம் முதலே முழுக்க சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து இது மட்டும் இல்லாம நாங்க நிறைய பிக்சர்ஸ்ங்கிறது இதுக்காக ஸ்பெஷலா ஒண்ணு வெளியில எல்லாம் போய் எடுக்க வேண்டாம், நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்ல கிடைக்கிறது, மேகசின்ஸ்ல கிடைக்கிறது, அந்த மாதிரி படங்களையே எடுத்து வச்சுட்டு அந்தந்த படத்துக்கு கீழே அதுக்கு ஏத்தா போல வாக்கியங்கள் எழுதிட்டு அந்த பசங்களுக்கு அந்த வாக்கியங்களை நாங்க படிக்கும் போது அந்த படத்துக்கு கீழே வச்சு புரிஞ்சுக்க வைப்போம். இந்த படத்துக்கு இந்த வாக்கியம் சரியா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்க வைப்போம். அதன் மூலமாவும் அவங்களுடைய மொழி வந்து அவங்களுக்கு நல்லா டெவலப் ஆகும். அதை தவிர நாங்க நிறைய கதை புத்தகங்கள் கூட படிக்கும் போது பெரிய பெரிய வார்த்தை இருக்கிறது, நிறைய எழுதி இருக்கிறதெல்லாம் ஆரம்பத்தில் எடுக்க மாட்டோம். ஒரு வாக்கியத்துல இருக்கிறது, நிறைய பெரிய படம் இருக்கிறது, அப்பதான் நாங்க வந்து அந்த படத்தை பத்தி நிறைய பேச முடியும். அந்த வாக்கியம்ங்கிறது சும்மா படிச்சு காட்டுறதுக்கு தான், மத்தபடி அவங்களுக்கு புரிய வேண்டியது வந்து மற்ற விஷயங்கள். அதனால நிறைய பேசுவோம், அந்த மாதிரி கதை புத்தகங்கள் உபயோகப்படுத்துவோம். அதை தவிர என்ன பண்ணுவானாக்கா, கொஞ்சம் பசங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்ச உடனே ஒரு படத்தை காமிச்சு விட்டு அந்த படத்தை பத்தி நாங்க கேள்வி கேட்டு அந்த பசங்களுக்கு அந்த படத்தை கேள்விக்கு பதில் சொல்ல முடியறதான் பார்ப்போம். அப்படி சொல்லும் போது நமக்கு அவங்களுக்கு எவ்வளவு தூரம் காம்ப்ரிஹென்ஷன் ஆயிருக்கு. இப்ப ஒரு ரோஜாப்பூ படத்தை காமிச்சு படத்துல என்ன இருக்குன்னு கேட்ட உடனே அவங்க ரோஜாப்பூன்னு சொன்னாக்கா அந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்போம். சில சமயம் வந்து சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னாக்கா அந்த இடத்துக்கே குடி கூட்டின்னு போயிடுவோம். இப்ப ஒரு ரோஜா செடியை காமிக்கணும்னு சொன்னாக்கா நாங்க ஒரு பால்கனி கூட்டின்னு போய் அந்த செடியை காமிச்சு பூவை காமிச்சு அதை பத்தியே முழுக்க பேசி கூட நாங்க முழுக்க சொல்லி கொடுத்துருவோம். இதுல முள்ளு இருக்கு, முள்ளு வச்சா குத்தும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால அவங்களுக்கு அந்த செடி கிட்ட போகும்போதே குத்தும், ரோஜா செடினா முள்ளு இருக்கு குத்தும் அப்படின்னு எல்லாம் புரிஞ்சிடும். அப்ப இந்த மாதிரி எல்லாம நாங்க கத்து கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து ஒன்லி ஹியரிங் இம்பேர்மெண்ட், காது கேட்காத குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கத்துக் கொடுக்கறது. பட் எங்களுடைய ப்ரோக்ராம் வந்து இண்டிவிஜுவலைஸ்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம். இந்த காது கேளாததே வந்து உங்களுக்கு வேற வேற இதுல இருக்கும். ஒரு சில குழந்தைக்கு அந்த லாஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், சில எல்லா குழந்தைகளுக்கு வந்து லாஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இந்த கம்மி லாஸ் இருக்கிற குழந்தைக்கு யூஸ் பண்ற மாதிரி நாங்க அதே மெட்டீரியல் யூஸ் பண்ணா கூட ப்ரொசீஜர் கொஞ்சம் வேறப்படும். இப்ப வந்து லாஸ் கம்மியா இருக்கிற குழந்தைக்கு கொஞ்சம் பின்னாடியில இருந்து பேசினாலோ கொஞ்சம் சைட்ல இருந்து பேசினாலோ புரியும், அந்த குழந்தை அதை கேட்டு பதில் சொல்லிடும். லாஸ் ஜாஸ்தியா இருக்கிற குழந்தைக்கு நம்ம வந்து பின்னாடியில இருந்து பேசினா சைட்ல இருந்து பேசினா புரியாது. அப்ப அந்த குழந்தை வந்து நம்ம வாயவும் பார்க்க வேண்டியிருக்கும். பாதி நேரம் பசங்க வந்து பேச்சு கத்துக்கிறது நம்ம வாய் எப்படி அசையறது அதை பொறுத்துதான் அவங்களுக்கு வந்து சத்தம் எப்படி வாய் அசைச்சா வரும் அப்படின்னு தெரியும். அதனால நாங்க வந்து வாய் அசைக்கும் போது நாக்கை எங்க வச்சுக்கணும், உதடை எப்படி வச்சுக்கணும், பல் எங்க வச்சுக்கணும், எப்படி வச்சா எந்த சத்தம் வரும், இதெல்லாம் வந்து நம்ம முகத்தை பார்த்துதான் அவங்க கத்துப்பாங்க. சோ அதுக்காக வந்து நாங்க முகத்துக்கு எதிர்க்க ஒரு வார்த்தையை சொல்லி காமிச்சு இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அதனால அந்தந்த குழந்தைக்கு ஏத்தா போல கத்து கொடுப்போம். இது கூட வந்து இப்ப நாங்க சொன்ன என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி வெறும் ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருந்தாக்கா இது பண்ணலாம். அது கூட வந்து ஒரு செரிபிரல் பால்சி சைல்டு வந்ததுனாக்கா செரிபிரல் பால்சி குழந்தைகள் கூட நிறைய வித்தியாசம் இருக்கும். சில குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் கை கால்லாம் ஆடும், சில பேர் கொஞ்சம் பேசுவா. இப்ப எங்க கிட்ட வர குழந்தைக்கு வந்து சுத்தமா பேசவே முடியாது. பட் அந்த குழந்தை வந்து ஒரு காலத்துல பேசிட்டு இருந்த குழந்தை திடீர்னு பேச்சு சுத்தமா போயிடுது. பட் அவளுக்கு வந்து தனக்கும் எத்தனையோ வேணும்னு சொல்ல வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சொல்றதுக்குனாக்கா அவளுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாலும் அவனால சொல்ல முடியாது. அப்ப நாங்க இந்த மாதிரி குழந்தை வந்தோடனே எங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல, அவ அம்மாக்கும் எங்க போறதுன்னு தெரியல. அப்ப அதுக்காக வேண்டி நானும் என் ஃப்ரெண்டும் மறுபடியும் வித்யாசாகர் ஸ்கூல்ல போய் ஒரு வாரம் ஏஏசி ட்ரைனிங். ஏஏசிங்கிறது ஆல்டர்னேட்டிவ் அண்ட் ஆக்மெண்டேட்டிவ் கம்யூனிகேஷன். அந்த ஆல்டர்னேட்டிவ் அண்ட் ஆக்மெண்டேட்டிவ் கம்யூனிகேஷன்னாக்கா நம்ம நார்மலி கம்யூனிகேஷன்னா என்ன பண்ணுவோம், பேசுவோம் இல்லைன்னா எழுதுவோம். இந்த பசங்களுக்கு பேசவும் முடியாது எழுதவும் முடியாது. அப்ப ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன்னா என்ன பண்ணலாம், அப்ப அதுக்கு வந்து நம்ம பிக்சர்ஸ் யூஸ் பண்ணலாம். பிக்சர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த பிக்சர் வந்து அந்த குழந்தைனால கையால காமிக்க முடிஞ்சா காமிக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ண முடியும், கண்ணால தான் பார்க்க முடியும். அப்ப நாங்க அதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டோம். ஒரு குழந்தைக்கு என்ன வேணும் அப்படிங்கறதுக்கு பிக்சர்ஸ் எதுல வச்சு அந்த எதிர்க்க இருக்கிற பிக்சரை பார்த்து உனக்கு என்ன வேணும். ஃபார் ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம்னாக்கா அந்த குழந்தையை வந்து நம்ம இன்னைக்கு வெளியில கூட்டின்னு போறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம வந்து அந்த குழந்தைக்கு எதிர்க்க ஒரு மூணு நாலு படத்தை காமிக்கலாம். ஒரு கோவில் காமிக்கலாம், ஒரு பீச்சோட படத்தை வைக்கலாம், ஒரு பார்க்கோட படத்தை வைக்கலாம், இல்லைன்னா ஒரு மால் படத்தை வைக்கலாம். வச்சுட்டு உனக்கு எங்க போகணும் அப்படின்னு கேட்கலாம். அந்த குழந்தை வந்து ஒரு மாலோட படத்தை காமிச்சதுன்னா நீங்க அந்த மாலுக்கு நீ கூட்டின்னு போனோம், நீங்க வந்து அவ காமிச்சு அதை கூட்டின்னு போலனாக்கா அந்த குழந்தைக்கு நீங்க அந்த படம் எதுக்கு காமிக்கிறேன்னு புரியாது. நீங்க அந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி படத்தை காமிச்சு இது இதுக்கு அது அதுக்குன்னு சொல்லும் போது அந்த குழந்தை நம்ம அம்மா வந்து நம்மள்கிட்ட கேள்வி கேட்கறா, அப்ப நம்ம இதுக்கு இந்த பதிலை சொல்லணும் அப்படின்னு புரிஞ்சுட்டு சொல்லும். பட் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு வாட்டியும் அந்த மாதிரி வெளியில கூட்டின்னு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அதுக்கு பொருத்தமா ஒரு படத்தை காமிச்சு நம்ம இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம். நீங்க ஒரு பீச்சுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தோம்னா ஒரு பீச் படத்தை காமிச்சு இப்ப நம்ம போயிட்டு வந்தோம் இல்லையா, பீச் பீச்ல மண் இருந்தது பாரு, தண்ணி இருந்தது பாரு, அது என்னெல்லாம் இருந்ததோ அதை காமிக்கணும். அப்பதான் அந்த குழந்தைக்கு ரியலா பார்த்த பீச்சையும் இந்த படத்தோட பீச்சையும் வந்து கனெக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்க எங்க கூட்டின்னு போயிட்டு வந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாலும் அதை மறுபடியும் நீங்க ஒரு படத்தோட வீட்டுல வந்து கனெக்ட் பண்ணி காமிக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்க படத்தை காமிச்சேன்னா அந்த குழந்தைக்கு கனெக்ட் பண்ணி எங்க போனோங்கிறத சொல்ல முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நம்ம அந்த படங்களை காமிக்கலாம். பல்லு தேய்க்கிறதுக்கு கார்த்தால வந்து உனக்கு பிரஷ் பண்ணணுமா, நீ காமி, இப்ப நீ என்ன பண்ண போற, பிரஷ் பண்ண போற காமி அப்படின்னு சொல்றது, அப்புறம் நீ சாப்பிட போற, நீ தூங்க போற, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம படத்தை காமிச்சு சொல்லிட்டே வரலாம். அந்த குழந்தை வந்து உன் என்ன பண்ண போறேன்னு காமிக்கணும். நீ வந்து இப்ப ஆண்டி வீட்டுக்கு நம்ம படிக்க போலாமான்னே காமிக்கணும் அந்த இடத்த. அந்த மாதிரி இருந்தாதான் சரியா இருக்கும். நீங்க வந்து சும்மா கேட்டுட்டு விடக்கூடாது. இந்த மாதிரி நீங்க படத்துல காமிச்சுட்டு அப்புறம் அந்த படத்துக்கு கீழே அதே மாதிரி வாக்கியமா காமிச்சுட்டு இதே மாதிரியும் அந்த பசங்களை கொண்டு போகலாம். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து காலேஜ்ல ஃபைனல் இயர் படிக்கிறா, செரிபிரல் பால்சி இருக்கிற பொண்ணு. அவளை சாதாரணமா பார்த்தா எல்லாரும் இவ ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு தான் நினைச்சுப்பா. ஆனா அந்த பொண்ணுக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸுக்கு அவ காலேஜ்ல அவ்வளவு நல்லா படிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு 10-15 ஃப்ரெண்ட்ஸும் இருக்கா. அவ எல்லாரு கூடவும் கம்யூனிகேட் பண்றா. கம்யூனிகேஷன் ஒரு கம்யூனிகேஷன் சார்ட் வச்சுட்டு அந்த சார்ட்ல வந்து ஆல்பபெட்ஸ் இருக்கும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஹூ வாட் வென் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், சில சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும். அதை வச்சு அந்த பொண்ணு வந்து அவ ஃப்ரெண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்றா. அதுவும் வந்து அவனால விரல் எல்லாம் கூட வச்சு பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது, ஐ பாயிண்டிங் தான் பண்ணுவா கண்ணால. இப்ப வந்து கையை தூக்கி காமிக்கிற குழந்தைகள் கையால பாயிண்ட் அவுட் பண்ணலாம், கையை தூக்கி பண்ண முடியாது விரலால பண்ணலாம், விரலாலையும் பண்ண முடியல கண்ணால பாயிண்ட் பண்ணலாம். அந்த கண்ணால பாயிண்ட் பண்ணும்போது அதை நம்ம புரிஞ்சிட்டு எங்க பாக்குறான்னு புரிஞ்சிட்டு நம்ம அதுக்கு ஏத்தா போல அந்த குழந்தைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம அதை செய்யணும். நம்மளும் புரிஞ்சுக்கணும், அவங்களையும் நம்ம புரிய வைக்கணும். அதுதான் மெயினா இந்த கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் எல்லாருக்கும் வேணும், நமக்கு மட்டும் வேணும்னு இல்ல. இந்த மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்குமே கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. கம்யூனிகேஷனை வச்சுதான் வாழ்க்கையே நடந்துட்டு இருக்கு. அது பாதி ப்ராப்ளம்ஸ் லைஃப்ல வரது கம்யூனிகேஷன், லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். சோ அதனால வந்து நாங்க மெயினா கம்யூனிகேஷனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம் எங்களோட இதுல. அண்ட் இன்க்ளூஷன் பத்தி சொல்லணும்னாக்கா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்.
2: ஆமா, நீங்களே மாலதி மேம், நீங்க இப்ப சொன்னீங்க இல்ல இல்ல அவங்க மைத்திலி மேம், நீங்க இப்ப சொன்னீங்க தட் உங்களுக்கு தெரிஞ்ச செரிபிரல் பால்சி இருக்கிற ஒரு பொண்ணே வந்து ஒரு பாப்புலர் காலேஜ்ல படிக்கிறாங்க, ரொம்ப இன்டெலிஜென்டா, ஷீஸ் டூயிங் வெல் இன் ஹர் அகாடமிக்ஸ் ஆல்சோ அப்படின்னு சொன்னீங்க. அந்த வகையில ஒரு கேள்வி லக்ஷ்மி மேம், நீங்க சொல்லுங்க. இப்போ இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படிங்கறது வந்து ரொம்பவே யூனோ காமன் டிபேட்டபிள் டாபிக் ஆயிடுது. மாற்றுத்திறன் படித்த பசங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல போய் படிக்கணுமா, இல்லனா அவங்க வந்து ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்லயே வந்து கன்ஸ்ட்ரிக்டடா அங்கேயே வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷனோட இருக்கணும், அங்கேயே படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது கேள்வி ஒன்னு. ரெண்டாவது என்ன கேள்வினா, இப்போ நீங்களே முன்னாடி பேசும் போது இன்டெகிரேஷன் அப்படின்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணீங்க. இப்போ இன்க்ளூஷனுக்கும் இன்டெகிரேஷனுக்கும் என்ன வித்தியாசம், அதுவும் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிளீஸ்.
3: இப்போ நீங்க சொன்னபடி வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பாப்புலர் காலேஜ்ல படிக்கிறா, காலேஜ் ஃபைனல்ல படிக்கிறா அப்படின்னு நாங்க உங்கள்ட்ட சொன்னோம் இல்லையா, அது அவளுக்கு எப்படி பாசிபிளா இருந்தது? ஏன்னா அவளுக்கு அவளுக்கு தேவையான அந்த திறமைகளை அவளுக்கு கொடுத்ததுனால, அது வந்து அவளை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அங்க கொண்டு அந்த காலேஜ்ல விட்டதுனால இப்ப அவ ரொம்ப நல்லா அங்க பண்ணிட்டு இருக்கா. இன்க்ளூஷன் கண்டிப்பா, இன்க்ளூஷன்ங்கிறது என்ன, அவங்களை வந்து அந்த மத்தவங்களோட மிங்கிள் பண்ண விடுறதுக்கு. இன்க்ளூஷன்ங்கிறது டிபேட்டபிள் டாபிக் நீங்க சொன்னீங்க, கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன், இன்டகிரேஷன்னா என்னன்னா இந்த குழந்தைகள் வந்து இவங்களுக்கு வந்து மாற்றுத்திறன் இருக்கு, இவங்களுக்கு கிட்ட சில வித்தியாசங்கள் இருக்கு, அதோட இவங்களால வந்து ஒரு நார்மல் ஸ்கூலுக்கு போனா அங்க இவங்களை ஏத்துக்கிறது இல்ல, அதுதான் நம்ம பாக்குற உண்மை. ஆனா ஒரு சாதாரண ஸ்கூல்ல போய் அங்கேயும் இவங்களால அந்த கரிக்குலத்தை சமாளிச்சு அவங்களால அங்க நல்லா பண்ண முடியுங்கிற எபிலிட்டிஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறமா அவங்களை கொண்டு ஒரு ரெகுலர் ஸ்கூல்ல போட்டீங்கன்னா அதுதான் இன்டகிரேஷன். இவங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடணும். இப்ப எங்களுடைய ப்ரோக்ராம் அதுதான், ஒரு 6 வயசு குழந்தை ஒரு ரெகுலர் ஸ்கூல்ல போய் 1வதோ 2வதோ படிக்கணும்னா ஜென்ரலி அவனுக்கு வந்து ஓரளவுக்கு படிப்பு திறன் இருக்கணும், ஒரு டீச்சர் சொல்றத புரிஞ்சுக்கணும், மற்ற பசங்களோட சேர்ந்து விளையாடணும், தன்னை சுற்றி இருக்கிற விஷயங்களை பத்தின அறிவு அவனுக்கு இருக்கணும். அதுதான் சாதாரணமா யாருமே எதிர்பார்க்கிறது. சீக்கிரமாவே இந்த குழந்தைக்கு இருக்கிற இதை கண்டுபிடிச்சிட்டு, குறைபாடை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான உதவியை நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பா அந்த குழந்தையால ரொம்ப நல்லாவே பண்ண முடியும். அப்கோர்ஸ் இது வந்து அந்த குழந்தைக்கு இருக்கிற மாற்றுத்திறன் என்னங்கறத பொறுத்தும் இருக்கு, பட் இன்டகிரேஷன்ங்கிறது தான் வந்து பெஸ்ட். ஏன்னா அந்த குழந்தை வந்து ஆட்டோமேட்டிக்கா போய் எந்த பிரச்சனையும், அவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம, மத்தவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நார்மல் ஸ்கூல்ல செட்டில் ஆகி அங்கேயே நல்லா படிச்சு. இப்ப நிறைய பேர் அந்த மாதிரி, நாங்க எந்த இதுல பள்ளியில பயிற்சி பெற்றோமோ அந்த பள்ளியில இருந்தே வெளியில வந்த நிறைய பேர் இப்ப நிறைய அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பெரிய பெரிய என்ஜினியர்ஸ் அண்ட் சயின்டிஸ்டாவும் இருக்காங்க. அதனால நம்பிக்கை, அவங்களால பண்ண முடியணுங்கிற நம்பிக்கை ஒண்ணு இருக்கணும். ரெண்டாவது, சரியான வழி அவங்களுக்கு சின்ன வயசுல காமிச்சிட்டா நிச்சயமா இந்த குழந்தைகளால இன்டகிரேட் ஆகி நல்லா பண்ண முடியும்.
2: தேங்க்யூ லக்ஷ்மி மேம். சரி, இப்போ எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு நம்ம இந்த ஷோ கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மைத்லி மேம்?
1: நாங்க சொன்ன மாதிரி இப்ப எத்தனையோ விழிப்புணர்வு வந்திருக்கு நாட்டுல, இன்னும் நிறைய வரணும்னு எதிர்பார்க்கிறோம். இன்னமும் மக்கள் வந்து ஒரு சினிமா பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கும் வந்து இந்த மாதிரி டிசபிலிட்டி எல்லாம் ஒரு ஜோக்கா தான் பண்ணிட்டு இருக்கா, அதை பார்த்து நம்மளும் சிரிச்சுட்டு இருக்கோம். அதை ஒரு காமெடியா எடுத்துக்கூடாது. ஒரு காது கேட்காத அந்த காதுல இருக்கிற ஹியரிங் எட பிடுங்கி விடுத்து அப்புறம் அவங்கள பத்தி கச்சாமச்சான்னு பேசுறது, அந்த மாதிரிலாம் பண்ணி எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்கோம். கால் கோண கோணையா நடக்கிறது, இந்த மாதிரிலாம் செஞ்சு இன்னமும் நம்ம அதை காமெடியா தான் எடுத்துட்டு இருக்கோம். இருக்கும். அது இன்னமும் நகைப்புக்குரிய விஷயம் இல்லை, அது ஒரு காமெடியே கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தர் அந்த படத்தை பார்க்கும்போது அவன் மனசுக்கு எவ்வளோ வருத்தப்படும், நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும். அப்புறம் வந்து இந்த விழிப்புணர்வுன்னு சொல்லும் போது இது ஒரு சின்ன சர்க்கிளில் தான் இருக்கு. அதாவது அதால பாதிக்கப்பட்டவர்கள் அவருக்கு கூட வேலை பண்றவா, அவளுக்கு தான் அதை பத்தி தெரிஞ்சிருக்கு. இன்னும் நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் விழிப்புணர்வு இல்லை. நிறைய பேருக்கு ஸ்பெஷல் சில்ட்ரன்னா என்னன்னே தெரியல. ஸ்பெஷல்னா என்னமோ ரொம்ப நிஜமாவே ஸ்பெஷல் அப்படின்னு நினைச்சிருக்கிறா, ஒரு ஸ்பெஷல் மசாலா தோசை இல்லை ஒரு ஸ்பெஷல் இது மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கிறா. ஸ்பெஷல்ங்கிறது வந்து ஸ்பெஷல் சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான வார்த்தை தான். அது வந்து அந்த பேரண்ட்ஸுக்கு தான் புரியும், அதை வந்து டீல் பண்றவாளுக்கும் அது அவளுக்கு தான் புரியும் அது எவ்வளவு கஷ்டமானதுங்கிறது. அந்த பசங்களுக்கு வந்து நாட்டில் இன்னும் நிறைய செஞ்சு கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் அரசாங்கம் என்னென்னமோ செஞ்சுருக்கு, நிறைய பள்ளிக்கூடத்தில் வந்து அவங்களுக்கு இன்டகிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் எல்லாம் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. வேலையிலையும் அவங்களுக்காக கோட்டாஸ் எல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் அதை தவிர பப்ளிக் பிளேசஸில் அவங்க நார்மலாக மூவ் பண்ணுறதுக்கு, நார்மலாக எல்லார மாதிரியுமே அவங்க மூவ் பண்ணுறதுக்கு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணணும். ஒரு வீல் சேரில் போகிற ஒரு சைல்டுனாலேயோ ஒரு மனுஷனாலேயோ ஒரு பர்டிகுலர் இடம் வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கு மேலே அந்த வீல் சேரை உபயோகப்படுத்த முடியலன்னா போக முடியாது. அதுக்கெல்லாம் வந்து நிறைய ஏற்பாடுகள் பண்ணணும். அப்புறம் ட்ரெயினில் எடுத்துட்டீங்கன்னாக்கா, ஒரு ட்ரெயினில் ஒரு வீல் சேர் பர்சனை வந்து ஒரு நம்ம ட்ரெயினில் கூட்டின்னு போனோம்னாக்கா அவங்கள வந்து பாத்ரூம் கூட்டின்னு போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு ஏற்றா போல பாத்ரூம் எல்லாம் கொஞ்சம் பெருசாக, கதவெல்லாம் கொஞ்சம் பெருசாக வச்சா கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். இந்த மாதிரி நார்மலி ஒரு டிசேபிள் சொல்கிறவங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனை வந்து எவ்வளவு தூரம் நார்மலா, எவ்வளவு தூரம் எல்லாரும் மாதிரியும் அவங்களும் லைஃப வந்து பண்ணிக்க முடியும், நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு ஏத்தா போல நம்ம சூழ்நிலையை அவங்க அவங்களுக்கு மாற்றி கொடுக்கணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளை வந்து இன்னமேலும் வித்தியாசமா பார்க்காம அவங்கள நம்மளோட ஒருத்தரா பார்த்து, நம்மளோட ஒருத்தரா அவங்க கூட நம்மளும் சேர்ந்து மூவ் பண்ணணும். அதுதான் இதுல நான் வந்து சொல்லிக்க விரும்புறது. இப்ப வந்து நான் ட்ரெயின்லன்னு சொன்னேன், ட்ரெயின் மட்டும் இல்ல பஸ்ல போறது கூட கஷ்டமா இருக்கு. பஸ்ல படியெல்லாம் ரொம்ப உயரமா இருக்கு, அதனால வந்து பஸ்ல வானால தக்குன்னு ஏற முடியாது. அப்புறம் பஸ் வந்து பஸ் ஸ்டாப்ல நிறுத்துறது இல்ல, கொஞ்சம் நகர்த்தி கொண்டு போய் நிறுத்துறான். அதனால இந்த மாதிரி கால் சரியில்லாதவனால ஓடி போய் எல்லாம் ஏடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவும் இல்லாம மக்களுக்கு விழிப்புணர்வு ஜாஸ்தி இல்லாததுனால இந்த மாதிரி ஒரு கால் சரியில்லாதவ வந்து பஸ்ல ஏறுறோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்கள முதல்ல ஏற விட்டுட்டு நம்ம பின்னாடி ஏறுவோம் இல்லாம எல்லாருமா சேர்ந்து முண்டி அடிச்சுட்டு அவங்களையும் தள்ளிண்டு ஏறுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்காம அவங்களுக்கும் கொஞ்சம் இடம் கொடுக்கணும், அவங்கள கொஞ்சம் முன்னாடி போறதுக்கு வழிவிடணும். இப்போ வந்து நான் அவேர்னஸ்ன்னு சொல்லும் போது இன்னொன்று வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ யாருக்குமே வந்து இப்போ முன்னையெல்லாம் மென்டலி ரிட்டார்டன் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இப்போ வந்து அந்த மென்டலி ரிட்டார்டுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு அது பிடிக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் மென்டலி சேலஞ்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பிசிக்கல் டிசபிலிட்டி அப்படியெல்லாம் சொல்லாமல் பிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வார்த்தைகளும் உபயோகப்படுத்துறதுனால நம்ம வந்து அந்த குறைபாடு உள்ளவர்களை காயப்படுத்தாமல் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ரிட்டார்டட் சொல்லும் போது அதுவே அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அதனால் அந்த வார்த்தையெல்லாம் நான் உபயோகப்படுத்தாமல் இருக்கலாம். அப்ப இன்னொன்னு சொல்லிக்க விரும்புறேன், என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இந்த மாதிரி குழந்தைகளை நம்ம வெளியில கூட்டின் போகும்போது மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. நம்ம குழந்தைக்கு ஒரு குவாலிட்டி லைஃப் கொடுக்கணும்னாக்கா நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டின் போனோம். அப்புறம் நாம வந்து அந்த குழந்தையோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணதான் அந்த குழந்தை நல்லா வெளியில வரும், நல்லா பிளாசம் ஆகி நல்லா வெளியில வரும். நம்ம வந்து அதை வீட்டுக்குள்ள அமைக்க அமைக்க வச்சா அது இன்னும் நாளுக்கு நாள் ப்ராப்ளம் தான் ஜாஸ்தி ஆகுமே தவிர, நீங்க ஆரம்பத்திலேயே அதை கவனிச்சு ஆரம்பத்திலிருந்தே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா கொண்டு வந்துட்டீங்கன்னாக்கா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த குழந்தை தானே தனக்கு தானே நல்ல ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி எல்லாரும் மாதிரியும் நான் வாழ்க்கையை நடத்த முடியும். அதுக்கப்புறம் நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க ஆரம்பத்துல கவலைப்பட்டு பயந்துட்டு இருந்தாதான் வாழ்க்கை முழுக்க அதனால உங்களுக்கும் கஷ்டம், அந்த குழந்தைக்கும் கஷ்டம். நீங்க ஆரம்பத்திலேயே அந்த குழந்தைய சரி பண்ணி கொண்டுட்டீங்கன்னாக்கா அது மற்ற குழந்தைகள் மாதிரி அதுவும் நல்லா படிச்சு வேலைக்கு போய் எல்லாம் உங்களுக்கு ஒரு குறை உங்களுக்கு ஒரு பேர்டனா இல்லாம சில சமயங்கள்ல உங்களுக்கும் நல்லா பாத்துக்கிற மாதிரி அந்த குழந்தை வரும். அதுதான் நான் சொல்லிக்க விரும்புறேன்.
4: இந்த பிரைவேட் எஜுகேட்டர்ஸ் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டோலங்க, எவ்வளவு புது புது டெக்னிக்ஸ் அவங்களே டெவலப் பண்ணி கத்து கொடுக்கறாங்க, நிஜமா ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். அடுத்தது ரொம்பவே பிரபலமான ஒரு நடிகர் நம்ம கிட்ட பேச போறாரு. என்ன சொல்றாரு கேட்கலாம் வாங்க.
5: எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் மோகன் ராமன், நடிகர் பேசுறேன். ரொம்ப அற்புதமான இந்த ஒரு நிகழ்வுக்கு என்னையும் பங்கேற்க சொன்னதுக்கு முதல்ல நன்றி. ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அவங்க ஏன் ஸ்பெஷலா ஆறாங்கன்னு முதல்ல பார்க்கணும். அவங்க இப்படி ஆனது கடவுள் அவர்களுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். ஆகவே அந்த குழந்தைகள் சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதமாகத்தான் நம்ம எல்லாரும் கருதணும். அவங்க எல்லா குழந்தைகளும் படிக்கிற மாதிரி படிக்கணும். அவங்களுக்கும் சமுதாயம் வந்து எல்லா வாய்ப்புகளையும் தரணும் முன்னேறுவதற்கு, முதலில் கல்விக்கு பிறகு தொழிலுக்கு. இப்போ அவங்க சாதாரணமான ஒரு கல்வி பயில முடியுமா, அந்த கல்லூரியில அவங்க பயில முடியுமான்னு கேட்டா அதற்கான சூழ்நிலையை அந்த கல்லூரி ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எனது வாதம். இப்போ ஒரு தியேட்டருக்கு போறோம், சிலர் வந்து வீல் சேர்ல வர வேண்டிய சூழ்நிலாம், அப்போ படிகள் இல்லாம அவங்களுக்கு ரேம்ப்னு ஏற்படுத்துறோம் இல்லையா, அந்த மாதிரிதான் செய்யணும். நம்மளும் எப்படி ஒரு தியேட்டருக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கணுமோ அதே போல் கல்லூரிகள்லயும் அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும். பார்வையற்றோருக்கு பாடங்களை படித்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மற்ற வசதிகள் ஏற்படுத்த வேண்டும். இன்னும் சொல்ல போனா மற்ற குழந்தைகள் அவர்களுக்கு உதவ வேண்டும். அப்பதான் அவங்க வந்து ஆங்கிலத்துல இன்டெகிரேட்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஒண்ணுக்குள் ஒன் ஆவார்கள், ஒன்றாக மாறிவிடுவார்கள், சமுதாயம் ஒன்றாகிவிடும், அவர்கள் ஒதுக்கப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு தனித்தன்மை கொடுத்து அவர்களை ஒதுக்க வேண்டாம், அவர்களையும் சாதாரணமாக நினைத்து கொண்டு எல்லோரையும் போல் அரவணைத்து ஒரு நல்ல பாதைக்கு, நல்ல எதிர்காலத்துக்கு எல்லா சூழல்களையும் சமுதாயம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதற்கு கல்லூரிகளும் கல்லூரிகளை நடத்தி வரும் நபர்களும் முன்வர வேண்டும். இதுவே எனது கோரிக்கை. நன்றி, வணக்கம்.
4: வெல்கம் பேக் டு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குறையொன்றும் இல்லை, நான் ஆர்ஜே ஆர்பி, கேட்டுக்கிட்டே இருங்க.

0: நாம பிரைவேட் எஜுகேட்டர்ஸ் பத்தி கேட்டோம் இல்லையா, இப்ப வாங்க ஒரு பிரபலமான மாற்றுத்திறன் பள்ளிக்கு போய் அங்க கத்து கொடுக்கற டீச்சர்ஸை சந்திக்கலாம். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே நான் ஆந்திர மகிழ சபாக்குள்ள இருக்கேன். இங்க டாக்டர் துர்காபாய் தேஷ்முக் ஸ்கூல் கம் ட்ரைனிங் சென்டர் ஃபார் மென்டலி சேலஞ்ச்ட் அப்படின்னு ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான ஸ்கூல் நடத்திட்டு வராங்க. நான் வந்து இந்த ஸ்கூலை பேசுறத விட இங்க இருக்கிற ஹெட்மிஸ்டர்ஸ் கிட்டயே நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாமே இந்த ஸ்கூலை பத்தி. ஸோ சொல்லுங்க மேம், நீங்க இங்க ஹெட்மிஸ்டர்ஸா இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, நீங்க வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
1: நான் இந்த இன்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு 1992 ஜாயின் பண்ணேன். இங்கே வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த பிள்ளைங்களோட இருக்கிறத வந்து நான் ரொம்ப ஒரு ப்ளஷராக அப்படின்னு நினச்சி இது வரைக்கும் சர்வீஸ் பண்ணணுன்ற அதே மோட்டிவோடு இருந்துகிட்டு இருக்கிறேன். இந்த ஸ்கூல் வந்து 1974 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 1986 ரெகக்னிஷன் கிடச்சிருக்கு. இது வந்து ஆந்திர மகிழ சபாவோடைய ஒரு ஒன் ஆஃப் த யூனிட்ஸ் அப்படி சொல்லலாம். இந்த ஸ்கூல் வந்துட்டு இந்த ஸ்கூலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, இங்கே ரெண்டு செக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஸ்பெஷல் ஸ்கூலு, இன்னொன்று வந்து ஷெல்டர் ஒர்க் ஷாப். இந்த ஸ்பெஷல் ஸ்கூலில் வந்துட்டு நாங்கள் எப்பொழுதும் 4 செக்ஷன்ஸ் இருக்கு. அதில் வந்து 4 கிளாஸஸ், இனி ஒரு கிளாஸ்லேயும் வந்து ஒரு 7-8 அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் வச்சுக்கலாம். அப்புறம் டீச்சர்ஸு 4 பேரும் வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ், அதாவது பிஎட் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு டிப்ளமா இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் டீச்சிங் தி மென்டலி ரீட்டார்டுன்னு ஒன்று முடிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் வெல் குவாலிஃபைட் டீச்சர்ஸ் தான். அப்புறம் இந்த ஸ்கூலில் என்ன பண்ணுறோம்னா, மெயினாக நாங்கள் வந்துட்டு 14 and above தான், அதாவது அடாலிசென்ட் அண்ட் அடல்ட்டு ரீட்டார்டல் பாப்புலேஷனை நாங்கள் இதில் வந்து சேர்த்துக்கிறோம். இந்த இவங்களை சொல்லும் போது என்னன்னாக்கா, இவங்களுக்கு மற்ற இப்போ 0 to 6, 12 இயர்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங்கில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டி இருக்கும். இவங்கெல்லாம் வந்து 14 ஆனதுனால இவங்களுக்கு அதில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டி கிடையாது. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ட்ரெயினபிள் அண்ட் எஜுகபிள் ரீட்டார்டட் தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த ரீடிங், ரைட்டிங், டைம், மணி, மற்ற கம்யூனிட்டி ஓரியன்டேஷன் ஸ்கில்ஸு, லெஷர் டைம் ஆக்டிவிட்டீஸு, அதுக்கு ஒகேஷனல் ஸ்கில்ஸு, இதெல்லாம் வந்து நாங்கள் அகடமிக் சைடில் டீச் பண்ணுறோம். அதாவது பேசிக் ஸ்கில் ஒரு இண்டிவிஜுவலுக்கு அது முக்கியம் இல்லையா, கொஞ்சம் ஒரு சின்ன ஜாபுக்கு போகணுன்னா கூட இதெல்லாம் வந்து பேசிக் இது வேணும் அவங்களுக்கு. இந்த திங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருந்தால் தான் எந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதும் ஓரளவாவது ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க வந்து ஓரளவு அவங்களுடைய ஸ்டாண்ட் ஆன் தேர் ஓன்னு சொல்லுவோம் இல்லையா, ஓரளவுக்கு அவங்க அவங்கள பாத்துக்கிற அளவுக்கு பண்ணணும்ன்ற ஒரு மோட்டிவோட அதை செய்துட்டு இருக்கிறோம். இந்த அகாடமிக் ஸ்கில்ஸ் எல்லாம் இல்லாம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் இங்க டீச் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது அவங்களுக்கு வந்து ரொம்ப டிராயிங், கலரிங்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அது இல்லாம அவங்க ரொம்ப பிரில்லியண்டா வந்து டான்ஸ், மியூசிக் அதெல்லாம் பண்ணுவாங்க. அது நேரில் நீங்கள் கேட்டால் பார்த்தா தான் அது ரொம்ப நல்லா தெரியும். நான்
2: ரொம்பவே எனக்கு ஆர்வமாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறேன்.
1: அப்படியா, அதெல்லாம் செய்வாங்க. அதுவும் பாய்ஸ் வந்து ரொம்ப கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இவங்களுக்கு. இவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் ஒன்று இருக்குது. முன்னே எவ்ரி 3 இயர்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கும். அப்போ அதுக்கு முன்னால் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல் அதெல்லாம் நடக்கும். அதில் வந்து எல்லாமே இந்த பாய்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு 1995 வந்துட்டு, அதாவது 1995 3 பாய்ஸ் அமெரிக்கா கனெக்டிகேட் போயிட்டு 3 கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து எந்த ஏஜில் வந்தாலும் 14ன்றது இல்லை, 21 வராங்க, 25 வராங்க. எனிவே நாங்கள் வந்து இதில் ஃபர்ஸ்ட்ல ஒரு 2 இயர்ஸ் இந்த ஸ்கூல் செக்ஷனில் வச்சு இதிலெல்லாம் ட்ரெயின் அப் பண்ணுவோம். அதுக்கு 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் ஆகும்போது அந்த பையனோட பெர்ஃபார்மன்ஸை வச்சுட்டு அவனோட ஆப்டிடியூடு

0: நாம ஒரு லீடிங் கார்பரேட் ஹோமுக்கு சிம்சனுக்கு வந்துட்டு ஸ்டாம்பிங் பண்ணி தராங்க. கூப்பன்ஸ் அவங்க கிட்ட இருந்து வந்துடும். அந்த கூப்பன்ஸ் வந்து இவங்க ஒன்லி ஸ்டாம்பிங் மாத்திரம் பண்ணி கொடுப்பாங்க, அதுக்கு அவங்க சார்ஜ் கொடுக்குறாங்க. அப்போ இதை இந்த பாய்ஸ் ஷெல்டர்ட் ஒர்க் ஷாப்ல இருக்கவங்களாம் ஸ்டைபண்ட் கொஞ்சம் வாங்குறாங்க எல்லா பாய்ஸும்.
1: ஒரு மாற்றுத்திறன் பள்ளியில கிளாஸ் ரூம் என்வாயன்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப கேட்டோம். அடுத்தது உங்களுக்காக ஒரு பொது நல கருத்து.
2: உன் பேர் என்ன? இங்க வா. ஏய், உன்னதானே கூப்பிடுறேன், காதல விழாதா, இங்க வா.
3: ஏய், என்ன வாயும் பேசாதா, உங்களை தானே கூப்பிடுறோம், வா.
2: இதெல்லாம் வரைஞ்சு என்னத்தை கிழிக்க போதும். சரி சரி, வா வா, நம்மளுக்கு டைம் ஆகுது, நம்ம போலாம் காம்படிஷனுக்கு.
4: குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்த டிராயிங் காம்படிஷனோட வின்னர் பிரியா.
2: அவ யாரும் தெரியுதா? நம்ம கதால கிண்டல் பண்ணிட்டு இருந்தோமே, அந்த பொண்ணு தாண்டி அது. என்ன சொல்ற, அடப்பாவமே, அவளுக்கா இவ்வளவு டேலண்ட் இருக்கு? சோ நம்ம அவளை கிண்டல் பண்ணிருக்க கூடாது. ஆமால, அவங்களுக்கு கூட இவ்வளவு டேலண்ட்ஸ் இருக்கு, நம்ம தான் வந்து அவங்களெல்லாம் போய் கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். இனிமே நம்ம அப்படிலாம் பண்ணவே கூடாதுன்னா.
3: சரி சரி, வா, இப்ப நம்ம அவளோட போய் பேசலாம்.
4: மாற்றுத்திறன் படைத்த பசங்களுக்கும் நிறைய டேலண்ட் இருக்கும். ஆனால் அந்த டேலண்ட்டை புரிஞ்சு அவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு நம்ம தான் வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ மாற்றுத்திறன் படைத்த பசங்களை என்றைக்குமே கிண்டல் பண்ணாதீங்க, இக்னோர் பண்ணாதீங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: உடல்ல இருக்கிற சில நோய்களை தீர்க்கிற சக்தி இசைக்கு இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி சொல்லுது. ஆனா இசை மட்டும் இல்லங்க, நாட்டியம் மற்றும் நாடகம் கூட சிறப்பு குழந்தைகளோட வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னு இந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் நிரூபிச்சுட்டு வந்துட்டாங்க. டான்ஸும் டிராமாவும் ரசிக்க மட்டும் இல்லையா, சிறப்பு குழந்தைகளோட வளர்ச்சிக்கு கூட உதவுதா? ரொம்பவே ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு. வாங்க, இந்த தெரபிஸ்டிய போய் சந்திச்சு அவங்க எந்த மாதிரி தெரபி கொடுக்கறாங்க, அது எப்படி இந்த சிறப்பு குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்போம்.

0: வணக்கம் நேர்களே. மாற்றுத்திறன் படைத்த பசங்களுக்கு டான்ஸ் தெரப்பி அப்படின்னு இப்போ கொடுக்குறாங்க. அது வந்து ரொம்பவே ஒரு புதுமையான முயற்சி. ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு தான் என்னோட இப்போ சுக்கன்யா வந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு அழகான பரதநாட்டியம் அண்ட் கதக் டான்சர் மட்டும் இல்லைங்க, இவங்க ஒரு டான்ஸ் தெரப்பிஸ்ட் கூட. இப்போ டான்ஸ் தெரப்பினா என்ன, அது பண்ணுறதுக்கு இவங்களுக்கு என்ன மோட்டிவேஷனாக இருந்தது, என்ன மாதிரி தெரப்பி கொடுக்குறாங்க, என்ன மாதிரி டான்ஸ் ஃபார்ம் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க, அதை பற்றிலாம் இப்போ உங்ககிட்ட கேட்க போகிறோம். வணக்கம் சுகன்யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மீ.
1: வணக்கம். டான்ஸ் தெரப்பி என்பது இந்த மாற்றுத்திறன் பசங்களுக்கு ஒரு ரொம்பவே மோட்டிவேட்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா ரிதம் சென்ஸுங்கிறது அவங்களோட பிரெயினை டெவலப் பண்ணுற ஒரு விஷயம். இப்போ அவங்களுக்கு வந்து இந்த பசங்க, நான் வந்து டெஃப், மியூட், பிளைண்ட் அண்ட் மென்டலி சேலஞ்ச் பீப்புளுக்கு டான்ஸ் தெரப்பி எடுக்கிறேன். இவங்களுக்கு வந்து ரைட் லெஃப்ட்டுங்கிற டிஃப்ரென்ஸ் கூட ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அது வந்து பேலன்ஸ் இருக்காது நடக்கிறச்சே. ஸோ நம்ம வந்து எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, நம்ம நடக்கிறது, பேசுறது, கேட்கறது, இதெல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் மாதிரி, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி ஒரு விஷயம். ஸோ டான்ஸ் வந்து உங்களுக்கு, டான்ஸ் வந்து ஒரு விஷுவல் ஆர்ட் ஃபார்ம்ங்கிற மாதிரி சொல்லித்தர மாட்டோம். ஸோ டான்ஸ் தெரப்பியில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ரிதம் பேஸ், அவங்களுக்கு வந்து வேறு வேறு ரிதம்ஸ் கொடுத்து அதில் வந்து அவங்கள மூவ்மெண்ட் கொடுக்க சொல்லுவாங்க. வெரி சிம்பிள் மூவ்மெண்ட்ஸ், இப்போ ரைட்டு கொஞ்சம் ஆட்டுங்க, லெஃப்ட்டு கொஞ்சம் ஆட்டுங்க, இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் கொடுத்து அது வந்து ஒரு விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணுறச்சு. அவங்களுக்கு ஒரு ஊக்கம் இருக்கும், சரி இது வந்து நம்ம டான்ஸ் கற்றுக்குறோம், அதனால கற்றுக்க போகிறோங்கிற மாதிரி ஒரு எக்ஸசைஸுங்கிற ஃபார்மை ஒரு ரொம்ப சுவையான ஒரு முறையில் ப்ரெசென்ட் பண்ணுறது தான் டான்ஸ் தெரப்பி. டான்ஸ் தெரப்பியோட மேஜர் கான்ட்ரிபியூஷன் அவங்க ஹெல்த்தில் என்னன்னா, அவங்களுக்கு வந்து மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும், ப்ளஸ் டைரக்ஷனல் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். அவங்களுக்கு வந்து எந்த பக்கத்துலேருந்து ஒரு நாய்ஸ் வருது, ஒரு ட்ரம் பீட்டுக்கும் ஒரு கிட்டார் ஸ்ட்ரிங்கோட பீட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை வந்து சென்ஸ் மூலமாகவும், அதை மீதி சென்சஸ் அவங்களுக்கு உருப்படி இல்லாத சென்சஸ்லேருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். அவங்க எவ்வளோ என்ன ரெஸ்பான்சிவாக இருக்காங்கன்னா, நான் வந்து அவங்க முன்னாடி ஒரு 2 அடி டிஸ்டன்ஸில் ஆடினா, நான் ரைட் ஆடுறேன்னா லெஃப்ட் ஆடுறேன்னா

0: ஆமாம்னு அவங்களுக்கு தெரியுது. ஸோ அவ்வளோ அவங்களோட சென்ஸ் ஆஃப் டச், சென்ஸ் மீதி சென்சஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, அது வந்து ஒரு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அவங்கள மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வரதுங்கிறது த சோ கால்ட் நார்மல் பீப்புளோட ஒரு கடமை. ஸோ அந்த மாதிரி ஒரு முயற்சியில் தான் நான் எடுத்தேன். ஸ்லோலி நான் வந்து டெஃப் ஆர்டிஸ்ட், மல்டி ஹேண்டிகேப்ட், பிளைண்ட் ஆர்டிஸ்டோடலாம் வேலை செய்ய ஆரம்பித்த உடனே, சரி இது மென்டலி சேலஞ்சு சில்ட்ரனுக்கும் பிரெயின் டெவலப்மெண்ட்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப உதவியாக இருக்கும்னு அந்த ஸ்ட்ரீம்லேயும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தேங்க்ஃபுல்லி இதுவரைக்கும் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. டான்ஸ் தெரப்பியை இப்போ ரீசன்ட்லி என்னோட என்ன வென்ச்சர்னா, அரோமா தெரப்பியோடையும் கலர் தெரப்பியோடையும் மர்ஜ் பண்ணுறேன். இது கலர் தெரப்பி வந்து பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாது, அவங்களுக்கு வந்து மேஜர்லி அரோமா தெரப்பி, இவங்களுக்கு வந்து கலர் தெரப்பி. எப்படின்னா ஒரு கலர் என்ன மூடுன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு, ஒரு கலரை காமிச்சு இதை பார்த்து உங்களுக்கு என்ன தோன்றுறது, அதை அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு டாஸ்க்ஸ் கொடுக்கறது. அரோமா தெரப்பியும் அப்படிதான். அவங்களுக்கு வந்து இப்போ பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மள மாதிரி மிரரில் பார்த்து இல்லை இன்னொருத்தரை பார்த்து, இப்போ நம்ம வந்து இதுதான் சிரிப்பு அதுதான் அழுகன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோம், இன்னொருத்தரை பார்த்து அவங்களுக்கு அந்த எக்ஸ்பிரஷன் மூஞ்சில் வராது. அது தன்னுள்ளேந்து அதை டெவலப் பண்ணுறதுக்காக நிஜமாவே ரொம்பவே சேடான ஒரு டியூன், சேடான ஒரு டியூன் போடுவோம், இல்லை ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு ஸ்மெல் கொடுப்போம். ஸோ தட் அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரௌன் பண்ணால் இதுதான் ஃப்ரௌனுன்னு தெரியறதுக்கு, இல்லைன்னா தே ஓன்ட் நோ வாட் ஃப்ரௌனிங்னா என்னன்னு தெரியாது. ஹவ் வில் யூ எக்ஸ்பிளைன் டு தெம் வாட் இஸ் ஃப்ரௌனிங்? ஸோ அந்த மாதிரி அவங்களவே பண்ண வச்சு, ஆ இது பண்ணுறல பார்த்தியா இதுதான் ஃப்ரௌனிங் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரு டான்ஸ் தெரப்பியோட கம்பைன் பண்ணிக்கலாம். கலர் தெரப்பி வந்து அதே மாதிரி ஒரு பிரைட் கலர்ஸ் கொடுத்தோம்னா இந்த மாதிரி பிரைட்டாக அவங்களே ஆடுறாங்க, இட் ரியலி அஃபெக்ட்ஸ் தேர் சென்சஸ். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து அவங்களோட லேர்னிங் எபிலிட்டியை இன்னும் வைடன் பண்ணிகிட்டே போகிறது தான் எங்களோட நோக்கம். வி ஹாவ் அ லாட் ஆஃப் நேச்சர் அப்சர்வேஷன், இல்லை பீப்புள் அப்சர்வேஷன் இருக்கும். ஸோ சில டாஸ்க்ஸ் எல்லாம் ரொம்பவே என்ஜாயபிளாக இருக்கும். என்னென்னா வெளியில் கார்டன் போவோம், அங்கே இலை ஏதாவது விழுறத பார்த்தோன்னா இப்படி தான் இலை விழருது, இந்த இலையை மாட்டி ஆடி காமிங்க அப்படின்னு அந்த மாதிரியான அப்சர்வேஷன். ஸோ தட் தி கீன்லி வாட்ச் வாட் இஸ் ஹேப்பனிங். அப்போ தான் அவங்களுக்கு வந்து சென்சஸ் இன்னும் டெவலப் பண்ணியானும். சி இப்போ அவங்களுக்கு காது கேட்கலன்னா அவங்க கண்ணை வச்சு எல்லாம் கண்டுபிடிக்கணும்னா அவங்க கண்ணு பார்க்குற பார்வை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும். ஸோ அவங்கள சின்ன மைன்யூட் விஷயங்களையும் பார்க்க வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான
1: பேசிக்கலி டைரக்டிங் தெம் டு நோட்டீஸ் ஸ்மால் திங்ஸ் தட் வி ப்ராபபிளி மைட் மிஸ் அவுட்.
0: ஆமாம். ஸோ அது ஏன் அவ்வளோ அவசியம்னா, அப்போ தான் அவங்க அந்த மீதி சென்சஸை வச்சுட்டு அவங்க இல்லாத சென்சஸ்க்கு காம்பன்சேட் பண்ணுவாங்க. அண்ட் சம்டைம்ஸ் அவங்க காம்பன்சேட் பண்ணுறது வந்து ஆக்சுவலி ஓவர் compensation, they are much more brilliant than us. So, சில விஷயங்கள்லாம் as I said, அந்த blind students பண்ணுறத பார்த்தீங்கன்னா you'll be amazed at the way எவ்வளோ வந்து அவங்களோட senses அக்யூரேட்டாக இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நிறைய ஃபீல்ட் ட்ரிப்ஸ் வந்து லோக்கலாகவே சின்ன அங்கேயே இருக்கிற கார்டனில், இல்லை வி வில் ஒரு ஃபிஷ் டேங்க்கை காமிச்சு இந்த ஃபிஷ் இப்படி ஆடுறது பாரு அப்படி ஆடுங்க அந்த மாதிரி எல்லாம் அப்சர்வேஷன் டெக்னிக்ஸ் கொடுப்போம். ஸோ ஆல் திஸ் வந்து அவங்க அப்சர்வேஷன்ஸை டெவலப் பண்ணுறது. பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அது தர முடியாது. ஆனால் அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி நாங்கள் அரோமா தெரப்பி, மியூசிக் தெரப்பியில் நிறைய கொண்டு வரோம். ஸோ பேசிக்கலி டான்ஸ் தெரப்பிங்கிறது எல்லா தெரப்பியோடதும் ஒரு ஒரு சம்மரி மாதிரி.
2: அண்ட் இன்னும் ஒரே ஒரு டவுட் என்னன்னா, நீங்கள் இப்போ ஹியரிங் இம்பேர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கற்றுக் கொடுக்குறீங்க இல்லையா, இப்போ டான்ஸ் தெரப்பி, இப்போ டான்ஸ் அப்படின்னாலே மியூசிக் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனென்ட். இப்போ மியூசிக் கேன் பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் டான்ஸ், பட் டான்ஸ் கேனாட் பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் மியூசிக், பிகாஸ் அதுதான் ஒரு பேஸாக வச்சு வி டான்ஸ் ஃபார் தட் டியூன் ஆஃப் ஃபார் த மியூசிக். இப்போ ஹியரிங் இம்பேர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேனாட் ஹியர் த மியூசிக், ஸோ அவங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுப்பீங்க? வாட் இஸ் வாட் ஆர் த வேஸ் இன் விச் யூ வில் டீச் தெம்? கலர் தெரப்பி ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் தட் இஸ் மோர் ஃபார் கிரியேட்டிங் the mood, but how do they understand the music that is being played?
0: அதான் டெஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மியூசிக் வந்து கேட்காது. ஃபியூ ஆஃப் தெம் வந்து பார்ஷியலி டெஃப், ஸோ அவங்களுக்கு வந்து பார்ஷியலாக கேட்கும், பட் மோஸ்ட் ஆஃப் தெம்க்கு சுத்தமாக கேட்காது. அவங்க வந்து ஆனால் கண்ணால் பார்க்க முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து மியூசிக் அஸ் ஐ செட் இந்த எந்த மாற்றுத்திறன் பசங்களுக்கும் டான்ஸுங்கிறது ஒரு டேலண்ட் ஷோகேஸ் பண்ற ஒரு பிரசன்டேஷன் டெக்னிக். அவங்களுக்கு வந்து பிரசன்டேஷன் ஆஃப் தி ஆர்ட் இஸ் நாட் நெசசரி, அவங்களுக்கு வந்து லேர்னிங் ஆஃப் தி ஆர்ட் தான் இன்னும் இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க வந்து கத்துக்கிறதுக்காக ரிதம் பேட்டர்ன் சொல்லிட்டோம். நாங்க வந்து பாட்டு எடுத்துக்கிறது எப்படின்னா 4 தடவை 4 கவுண்ட்ஸ், அப்புறம் 5 தடவை 3 கவுண்ட்ஸ் அப்படி எடுத்துப்போம். ஸோ தே வில் நோ, நாங்க கவுண்ட் பண்ணுவோம் 1 2 3 4 கவுண்ட் பண்ணா இதுதான் இந்த இந்த கவுண்ட்க்கு ஆடணும்னா நாங்க கை காமிச்சிட்டு இருப்போம். அஃப்கோர்ஸ் வி வில் பி டூயிங் தோஸ் ஆக்ஷன்ஸ் திங்ஸ்ல பண்ணுவோம். கிளாஸ்ல வந்து அவங்க முன்னாடி இனிஷியலி வி வில் ஷோ show our hands to indicate itana beats ku pannona. Later on what we train them is to memorize that numbering.
1: Okay,
0: so when the first oru maasathukku vandu 1 2 3 4 nu fingers ala kaamippom, second oru maasathukku vandu one the first count mattu kuduthittu vittruvom.
1: Okay,
0: meedhi count vandu neenga mentally adhe spacing la neenga yosinga appadina.
1: Okay,
0: idhu dhaan irukum, it's a standard beat. Natta nadula illa beat maarra maadhiri steps la நாங்க போட மாட்டோம். ரொம்ப நடுநடுல வந்து அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடா ஹாஃப் கவுண்ட்ல மாறுற ஸ்டெப்ஸ் எல்லாம் போடுறது இல்ல. ஜெனரலி வி கிவ் தெம் ரொம்ப பேசிக் கவுண்ட்ஸ் அண்ட் கம்ப்ளீட் கவுண்ட்ஸ், இன் சென்ஸ் 4 டைம்ஸ் 4. ஸோ அவங்கள வந்து மெமரைஸ் பண்ண சொல்லுவோம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கவுண்ட் கொடுத்துட்டு இந்த கவுண்ட்ல இருந்து 8 தடவை நீங்க 4 கவுண்ட் பண்ணணும். அப்புறம் செகண்ட் பீட் கொடுத்தானே தட் வில் மீன் இந்த கவுண்ட்ல இருந்து எல்லாம் 3 3 கவுண்ட் பண்ணிட்டு
1: தட் ஆக்டிவேட்ஸ் தி மெமரி
0: மெமரி ஆல்சோ தட் ஆக்டிவேட்ஸ் தி மெமரி அண்ட் தட் வில் மேக் தெம் அவங்க வந்து 3-க்கும் 4-க்கும் 5-க்கும் டிஸ்டிங்விஷ் பண்ண வைக்கும். இல்லனா அவங்களுக்கு கவுண்ட்ஸ் சொல்லி கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ தட் இஸ் ஹவ் தே அண்டர்ஸ்டாண்ட் மியூசிக். பிளஸ் அஃப்கோர்ஸ் ஆஸ் ஐ செட் அவங்களுக்கு வந்து சென்ஸ் ஆஃப் டச் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ நாங்கள் வந்து ட்ரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம், ட்ரம்ஸ் லேசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா அந்த வைப்ரேஷன் இந்த ஏரை வச்சுட்டு அவங்களால பீட் கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் ஹவு இப்போ மல்டி ஹேண்டிகேப் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் டெஃப் மியூட் பிளைண்ட்க்கு நாங்கள் வந்து மியூசிக் எங்களுக்கு மியூசிக் சுத்தமாக கேட்காது, மியூசிக்கும் கேட்காது பார்க்கவும் முடியாது. அவங்களுக்கு 1-2 கூட கவுண்ட் பண்ண முடியாது. ஹவு தே லேர்ன் இஸ் அட் கற்றுக்கரிச்சே அவங்களுக்கு ஒரு 2 ஃபீட் டிஸ்டன்ஸில் ஆடினீங்கன்னா தே வில் பி ஏபிள் டு டெசிஃபர் நீங்கள் ரைட் ஆடுறீங்களா லெஃப்ட் ஆடுறீங்களா எப்படி தொட்டு தொட்டு பார்ப்பாங்க. நீங்கள் என்ன ஆடுறீங்க என்ன கை வைக்கிறீங்கன்னு அதை பார்த்துட்டு லேட்டர் ஆன் ஹெவி பீட்ஸ் இருக்கும்ல நல்ல இந்த மார்ச் பாஸ் ட்ரம்ஸ் அந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிவ் அவுட் அ லாட் ஆஃப் வைப்ரேஷன் தட் வில் அண்ட் அஃப்கோர்ஸ் ஆடுற ஃப்ளோரில் வி வில் கிவ் வைப்ரேஷன். ஸோ நாங்கள் வந்து வி வில் புட் சம்திங் கால்ட் அ பீட் லைன். ஸோ எங்கள் எல்லா பாட்டுக்குமே ஒரு பீட் லைன் வந்து ஒரு 1/2 செகண்ட் முன்னாடி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து பீட் கொடுக்கறச்சே ஆக்சுவலி நாங்கள் பாட்டு கேட்க மாட்டோம். நாங்கள் வந்து இயர்ஸ் க்ளோஸ் பண்ணியிருந்தோம். டீச்சர்ஸ் அண்ட் மை அசிஸ்டன்ட்ஸ் வில் நாட் லிசன் டு த மியூசிக். யா ஸோ அவங்களுக்கு வந்து இதில் என்ன ஒரே விஷயம் நாங்கள் கவனிக்கணும்னா எப்பயுமே அந்த பீட்டுக்கும் அந்த வைப்ரேஷன் ட்ராவல் ஆகிறதுக்கும் ஒரு 1/2 செகண்ட் to 1 செகண்ட் டிபெண்டிங் ஆன் டிஸ்டன்ஸ் ஒரு லேப்ஸ் இருக்கும். ஸோ எங்கள் எப்பயுமே எங்களோட ஒரு டைம் பீட் ஒன்று இருக்கும், அது வந்து எங்கள் பாட்டுக்கு ஒரு 1/2 செகண்டோ 1 செகண்டோ முன்னாடி இருக்கும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஈவன் அஸ் ட்ரெயினர்ஸ் அண்ட் என்னோட அசிஸ்டன்ட்ஸ் இந்த மாதிரியான ஷோக்கு வந்து க்யூ கொடுத்து கிடச்சி ஃப்ரம் தி விங்ஸ் நாங்கள் ஆக்சுவல் பாட்டை கேட்க மாட்டோம். நாங்கள் அந்த பீட் கவுண்ட்டு எங்களுக்கு க்யூ இருக்கிற பீட் கவுண்ட் மட்டும் பார்த்துட்டு அந்த பீட்டுக்கு தான் பீட் கொடுப்போம். ஸோ தட் அதை விட அந்த லேப்ஸை விட்டுட்டு அவங்க வந்து மியூசிக்கு சிங்க் ஆடுவாங்க.
3: தட் இஸ் த ட்ரூலி அ நோபல் திங் தட் யூ டூயிங். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு லைக் தாட் தட் யூனோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு தெரப்பி கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணினதுக்கே வந்து ஐ திங்க் ஐ எம் வெரி இன்ஸ்பயர்ட் அண்ட் ஐம் ஷுர் எம்ஓபி சமுதாய வானொலி நேர்களும் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் திஸ் வித் அஸ். ஒன் லாஸ்ட் க்வெஸ்சன் பிஃபோர் வி கன்க்ளூட். நீங்க பாக்குறதுக்கே தம்மா துணுக்கு இருக்கீங்க, ஆனா காலேஜ் செகண்டர் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு வருஷமா நீங்க இந்த டான்ஸ் தெரப்பி பண்ணிட்டு இருக்கீங்க சுகன்யா?
0: டான்ஸ் தெரப்பிங்கிறது நான் ரொம்ப ரீசெண்டா ஆரம்பிச்ச ஒரு விஷயம். ஒரு 1.5 வருஷமா தான் நான் டான்ஸ் தெரப்பியில இருக்கேன். பட் இனிஷியலி நான் ஆரம்பிச்சது வந்து ஆஸ் அ நார்மல் டான்ஸ் டீச்சர் ஃபார் அதர் கிட்ஸ். ஸோ பரதநாட்டியம் அண்ட் கதக் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறச்சே எனக்கு ஏதோ ஒரு ஷோ வந்தது. அந்த ஷோல தான் இவங்க வந்து பார்த்து ஆஸ் ஐ செட் பிஃபோர் அந்த ஷோல தான் இவங்க பார்த்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ட்ரூப் இருக்கு இவங்களால ஏதாவது பண்ண முடியுமான்னு இவங்க தான் அப்ரோச் பண்ணாங்க. அவங்க அப்ரோச் பண்ணதுக்கு ஐ மஸ்ட் தேங்க்

0: ஒருத்தருக்கு காது கேட்காது, ஒருத்தர் கண்ணு தெரியாது, அவ்வளவுதான். இப்ப சில பேருக்கு, இப்ப காலேஜ்லயே பாருங்க, சில பேருக்கு வந்து நல்லா எழுத வரும், சில பேருக்கு எழுத வராது. இப்ப எழுத வராதவங்களை நம்ம டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னு சொல்றது இல்லையே, அதே மாதிரி அவங்களால பார்க்க வராது, பார்க்க முடியாது. அதனால இந்த ஒதுக்கி வைக்கிறதுங்கிறத கொஞ்சம் நிறுத்திண்டு, அவங்களுக்கு தே டோன்ட் வாண்ட் சிம்பதி. ஹேவிங் ஒர்க் வித் தெம் எனக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட சிம்பத்தைஸ் பண்ணா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, சுத்தமா பிடிக்காது. அவங்க வந்து நம்மளோட நார்மலா, நம்மளோட ஈக்குவலா தான் பார்க்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு தாங்க. நீ உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு, உங்களை நாங்க ஒதுக்கி வச்சு ஒரு செப்பரேட் பொசிஷன் தரோங்கிறது அவங்களுக்கு வேண்டாம். இது வந்து இந்த உமன்ஸ் ரைட்ஸ் தர மாதிரி, உமன்ஸ் ரைட்ஸ் தரணும்னே உமன் வந்து கீழ்த்தரமான இடத்துல இருந்தாதான் அவங்களுக்கு ரைட் தனியா தரணும். இந்த தனியா தரதை விட்டுட்டு மெயின் ஸ்ட்ரீம்லயே நீங்களும் நாங்களும் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை தான் நம்ம இன்னும் டெவலப் பண்ணணும். பிகாஸ் அதுதான் இன்னும் சமுதாயம் முன்னேறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிக்வெஸ்ட் தான் எனக்கு நேயர்கள்கிட்ட. பிளஸ் உங்ககிட்ட என்ன திறமை இருந்தாலும் ப்ளீஸ் இந்த மாதிரியான சில்ட்ரனுக்கும் அந்த திறமையை உங்களால் முடிஞ்ச விதத்தில் அதை சொல்லித்தர ட்ரை பண்ணுங்க. You will be amazed to find new ways of teaching. And it's a very different experience. அது வந்து வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப், நாட் எல்லா ஹெல்ப்புமே மானிட்டரியாக இருக்காது, நிறைய ஹெல்ப் வந்து ஃபிசிக்கலாக வேணும். மானிட்டரி ஹெல்ப் வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கிடைச்சிட்டு இருக்கு, பெரிய கார்பரேட்ஸ் வந்து தந்துடுறாங்க. ஆனால் ஃபிசிக்கல் ஹெல்ப், அவங்களோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்களுக்கு வேணுங்கிறது துணி மணி சாப்பாடு எல்லாம் ஒரு பக்கம், ஒரு எனக்காக ஒருத்தர் இருக்காங்க, இங்க எவ்ரி டே இந்த டயத்துக்கு வருவாங்க, அந்த எதிர்பார்த்து ஒருத்தர் வந்து அவங்களுக்கு ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் தருது தான் அவங்களுக்கு இன்னுமே முக்கியம். ஸோ அந்த மாதிரி உங்களால நேரம் கொடுத்து ஒரு பிசிக்கல் ஹெல்ப் செய்ய முடியும்னா பிளீஸ் தட் வில் பி லைக் தி கிரேட்டஸ்ட் திங் யூ டூ.
1: Thank you so much, Sukanya, for your thought and for sharing your views, your opinions. And art therapy பத்தி MOP சமுதாய வானொலி நேயர்களுக்காக நீங்க ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக பேசினதுக்கு.
2: டான்ஸ் தெரப்பி கேட்கறதுக்கு எவ்வளோ புத்துணர்ச்சியாக இருந்தது இல்லைங்க. அடுத்தது நம்மளோட இருக்காரு மிஸ்டர் வி பாலகிருஷ்ணன். இவர் வந்து சென்னை தியேட்டர் சர்க்கிளில் ரொம்பவே பிரபலமான ஒருத்தருங்க. இவர் ஒரு ரொம்பவே பிரபலமான டிராமா தெரப்பிஸ்ட் கூட. டிராமா தெரப்பியை பற்றி இவர்கிட்ட கேட்போம் வாங்க. வணக்கம் சார். டிராமா தெரப்பினாலே ரொம்பவே வித்தியாசமா இருக்கு இந்த டேர்மே, அப்படின்னா என்ன? அண்ட் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு இந்த டிராமா தெரப்பி எப்படி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க பிளீஸ்.
3: எம்ஓபி சமுதாய வானொலி கேங்கல் வணக்கம். நீங்கள் வந்து டிராமா தெரப்பி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்க, கேள்வி கேட்டீங்க. ட்ராமா தெரப்பிங்கிறது போன ஒரு 10 வருஷத்தில் சென்னையில் ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம். தெரப்பி என்பது ஒரு மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட். ஆனால் இது வந்து ஒரு மாத்திரை வச்சோ அல்லது வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் மாதிரி கிடையாது. இது வந்து நம்ம பண்ணுற ஒர்க், வேலை, நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுற விஷயங்களை வச்சே வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிற ஒரு விஷயம். ஸ்கூல்ஸில் வந்து ட்ராமா தெரப்பிங்கிறது இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிருக்கு, எஸ்பெஷலி வித் ஸ்பெஷல் சில்ட்ரன்னு சொல்ல போனால் எந்த குழந்தைகள் வந்து நம்ம நார்மல்னு எதை நம்புகிறோமோ அந்த விஷயத்தோட கொஞ்சம் தள்ளி இருக்கிற குழந்தைகள் பேசிக்காக வந்து வாழ்க்கை ஏதாவது எந்த விதமான ஒரு லேர்னிங் டிசபிலிட்டியோ அல்லது ஒரு ஃபிசிக்கல் டிசபிலிட்டியோ இந்த குழந்தைகளுக்கு இருக்கும். அது பயாலஜிக்கலாகவும் இருக்கலாம், இல்லை பிறந்ததுக்கு பிறகு எந்த விதமான ஒரு இன்சிடென்ட்னால ஏற்பட்ட ஒரு ஒரு விஷயம்

0: இருக்கலாம். ஸோ பேசிக்லி வந்து எந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கோ அந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளுக்காக இருக்கிற ஸ்கூல்ஸ் தான் நம்ம ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்னு அநேகமாக சொல்லுறோம். இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் வந்து ட்ராமா தெரப்பிங்கிறது இந்த குழந்தைகளுக்கு திருப்பி சமுதாயத்தில் ஒரு நார்மலாக வாழறதுக்கு உதவி செய்கிற ஒரு விஷயம். மோஸ்ட்லி வந்து குழந்தைகளுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னு பார்த்தோம்னா, இட் இஸ் லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். குழந்தைகளுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லாத போயிடும். அவ வீட்டு சூழ்நிலைகள் சூழ்நிலைகள்னாலேயோ அல்லது சமுதாய சூழ்நிலைகள்னாலேயோ அவளுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லாத போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து இந்த குழந்தைகளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் அவளோட க்ரியேட்டிவிட்டி அண்ட் அவளோட யோசிக்கிற அந்த சக்தியை வந்து திருப்பியும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற விஷயங்கள் ட்ராமா தெரப்பி. பொதுவாக சொன்னப்போனாக்க, ட்ராமா தெரப்பிங்கிறது நம்ம சின்ன குழந்தைகளாக இருக்கிற போது எல்லாரும் சமுதாயத்தை சேர்ந்து விளையாடுறது, சமுதாயம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது. குழந்தைகள் வந்து சேர்ந்து விளையாடுறதுக்கு ஒரு பார்க் இருக்கிற மாதிரியோ இல்லை விளையாடுற விஷயங்கள் இருக்கிற மாதிரியோ, அது அந்த மாதிரி விஷயங்கள் இன்னி காலகட்டத்தில் ரொம்ப குறைஞ்சி போயிடுது. ஏன்னா டெலிவிஷன், கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுனால ட்ராமா தெரப்பியில் வந்து இந்த குழந்தைகளுக்கு திருப்பியும் சேர்ந்து விளையாடுறதுக்கு ஒரு விதமான ஒரு குரூப் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு, அண்ட் அவங்களே வந்து யோசிச்ச ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு அந்த ஃப்ரீடம் அண்ட் அந்த ஸ்பேஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதே ஐ மீன் இது ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ரொம்ப ஒரு ஃப்ரீயாக கொடுக்குற ஒரு டெஃபினேஷன். ட்ராமா தெரப்பியில் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. எது வந்து எந்த விதமான பிரச்சனைகள் ஒரு குழந்தைக்கு இருக்கோ அந்த மாதிரி பிரச்சனைகளை டேக்கிள் பண்ணுறதுக்கும், அந்த குழந்தைக்கு வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறதுக்கு வேண்டிய கூடிய விஷயங்களும் அதில் நேரத்தில் இருக்கும். அண்ட் நிறைய நேரத்தில் வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு குழந்தைகளுக்கு இருக்கிற அந்த லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், அதை எடுத்து அவளுக்கு வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு அவளுக்குள்ளே இருக்கிற அந்த பவரை வந்து எழுப்பி விடுறதுக்கு உபயோக உதவி செய்கிறது ஒன்று. ட்ராமா தெரப்பிங்கிறதுல வந்து உங்களுக்கு ஆர்ட் தெரப்பி, மியூசிக் தெரப்பி இந்த மாதிரி விஷயங்களும் ட்ராமா தெரப்பிக்குள்ளே தான் வருது. மியூசிக் யூஸ் பண்ணுறது, அதே நேரத்தில் வந்து குழந்தைகளுக்கு கலர்ஸோட ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து யூஸிங் கலர்ஸ் அண்ட் பெயிண்ட் அந்த மாதிரி விஷயங்களை உபயோகப்படுத்தி அவளுக்கு ஒரு விதமான ஒரு ரிலீஸ் கொடுக்கறது. அண்ட் எல்லாருக்குமே நடிக்க ரொம்ப பிடிக்கும். நம்ம ஐ மீன் ஹியூமன் நேச்சரில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருக்குமே நடிக்க ரொம்ப பிடிக்கும். எதை வந்து ரோல் பிளேன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ப்ரிமிட்டிவ் மேன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கனாக்க வந்து அந்த ரோல் பிளே பண்ணுறது, தட் இஸ் இயற்கையோட சக்திகளை வந்து அவனுக்கு வேண்டின மாதிரி ஆக்ட் பண்ண வைக்கிறதுக்கு ரோல் பிளே பண்ணுறது. இப்போ ஆப்பிரிக்கா மாதிரி இடத்துல எல்லாம் வந்து ஷாமான்னு சொல்லுவாங்க, அதை வச்சு டாக்டர் அவங்க வந்து ஒரு விதமான ஒரு காஸ்டியூம் மாதிரி போட்டுண்டு மேகங்கள்கிட்ட வந்து மழை பெய்யணும்னு ஒரு விதமான ஒரு ரிச்சுவல் பண்ணுறது. அது அங்கேருந்து வருது இந்த விஷயங்கள். இந்த ரோல் பிளே பண்ணுறதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே நம்மளோட நேச்சரில் இருக்கிற விஷயம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணுறது டு பேசிக்கலி சால்வ் ப்ராப்ளம்ஸ். அண்ட் அந்த கான்ஃபிடென்ஸ்கிற விஷயம், ஒரு தன்னம்பிக்கை வந்து குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு ட்ராமா தெரப்பியை யூஸ் பண்ணுறது. அண்ட் மேடை மேலே குழந்தைகளை வந்து நடிக்க வைக்கிறது, ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறம்போது அவங்களுக்கு வந்து ஸ்பீச்சில் இருக்கிற பிரச்சனைகள், பாடி லாங்குவேஜில் இருக்கிற பிரச்சனைகள், பர்சனாலிட்டியில் இருக்கிற பிரச்சனைகள் அது எல்லாமே வந்து சால்வ் ஆகிறது. அண்ட் ஒரு நாடகம்ங்கிறது ஒரு சமுதாய ஆக்ட், அதில் வந்து எல்லாருமே சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், பார்வையாளர் அண்ட் நடிகர்கள் ரெண்டு பேருமே. ஸோ அது வந்து குழந்தைகளுக்கு தெரப்பட்டிக்காக இருக்கு. அண்ட் லைக் ஐ செட், ஆர்ட், மியூசிக் தெரப்பி, டான்ஸ் தெரப்பி, இது எல்லாமே ட்ராமா தெரப்பியோட பார்ட்டு தான். நாடகங்கள் செய்கிறது, தட் இஸ் குழந்தைகள் வந்து அவங்களே சேர்ந்து ஒரு நாடகத்தை உருவாகிறது, ஒரு நாடகத்தை மேடை ஏற்றுறது, அந்த மாதிரி விஷயங்கள் அவள் சேர்ந்து பண்ணுறம்போது அவளுக்கு கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ், ஒரு எம்பவர்மெண்ட், அந்த மாதிரி விஷயங்கள் நாளைக்கு ஸ்கூல்லாம் முடித்ததுக்கு பிறகு அவங்க சமுதாயத்தில் வரும்போது ஒரு நார்மலாக அவளுக்கு வாழ்க்கையை வாழறதுக்கு உதவி செய்கிற விஷயங்கள். அண்ட் இன்னி காலகட்டத்தில் வந்து நாட் ஓன்லி ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் பட் ஆல்சோ நார்மல் ஸ்கூல்ஸ் அண்ட் கார்ப்பரேட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ட்ராமா தெரப்பியை டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணிக்கிறது. நிறைய இடத்துல சைக்கோ ட்ராமாங்கிற பேர் வச்சு இதை சொல்லுவாங்க. அண்ட் கார்ப்பரேட்ஸ்லாம் வந்து இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு அண்ட் குரூப் சினர்ஜி, குரூப் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மாதிரி விஷயங்களுக்கு உபயோகப்படுத்துவாங்க. அண்ட் நார்மல் ஸ்கூல்ஸில் கூட வந்து நிறையா குழந்தைகள் யாருக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பிரச்சனைகள், தன்னம்பிக்கை பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு தன்னுள்ளே இருக்கிற அந்த க்ரியேட்டிவ் பவர்ஸை வந்து திருப்பியும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை வந்து வெளிப்படுறதுக்கும் உபயோக செய்யக்கூடிய விஷயங்கள். இந்த ஸ்பெஷல் எஜுகேஷனுங்கிற விஷயம் ட்ராமா உபயோகப்படுத்தி நான் ஒரு 11 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் 1999-2000 இதை பண்ணிட்டுருக்கேன். அண்ட் மெயின்லி என்னோடய ஒர்க் வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன், அட் சேம் டைம் நார்மல் சில்ட்ரன் கூட கூட உண்டு. என்னோட நாடக குழுலேயே வந்து இந்த சோ கால்டு நார்மல் அண்ட் சோ கால்டு ஸ்பெஷல் ரெண்டு விதமான நடிகர்களும் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அண்டு நாங்கள் மேடையத்துற எல்லா நாடகத்துலேயும் வந்து அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து தட் இஸ் ஒரு காலத்தில் அவங்களுக்கு ஒரு லேர்னிங் டிசபிலிட்டியோ ஒரு ஃபிசிக்கல் டிசபிலிட்டியோ இருந்தது, அது வந்து இன்றைக்கும் அவளுக்கு வந்து ஒரு டிசபிலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த டிசபிலிட்டியை வந்து அவங்க என்றைக்கோ வந்து ஒரு நார்மல் சீக்கே அதை வந்து ஒரு நார்மல் சீ அதில் அச்சீவ் பண்ணிடுறாங்க. அது ஸ்பீச் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அது லேர்னிங் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அது வந்து வேறு ஏதாவது ஒரு மாதிரி ஸ்டட்டரிங் ஆர் ஸ்டாமரிங். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் நான் சொல்கிறது ரொம்ப பேசிக்கான லேர்னிங் டிசபிலிட்டிஸ். அதே நேரத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட் பிரச்சனைகள்லாம் இருக்குது, லைக் ஆட்டிசம், மென்டல் ரிட்டார்டேஷன் அண்ட் டவுன் சிண்ட்ரோம். பட் இந்த மாதிரி குழந்தைகள் கூட ட்ராமா தெரப்பி வந்து நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கு. அவங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கு. வருஷம் நாங்கள் பார்க்குற விஷயம் என்னென்னாக்க, ட்ராமா தெரப்பினாலேயும் இந்த ட்ராமா கிளாஸஸ்னாலையும் அந்த குழந்தைகள்லாம் சேர்ந்து ட்ராமாவில் ஒர்க் பண்ணுறதுனாலையும் அவங்கக்குள்ள அந்த தன்னம்பிக்கையோட கான்செப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது, இம்ப்ரூவ் ஆகிறதே தவிர என்றைக்குமே அது வந்து அவளுக்கு ஒரு அது டெட்ரிமெண்டலாக இருந்தது கிடையாது. நான் பேசிக்லி வந்து படித்தது வந்து ட்ராமேட்டிக் ஆர்ட்ஸ்ன்னு கேட்டேன்னாக்கா, அது வந்து வெறும்னா ஒரு நாடகத்தை மேடையேற்றுறது மாத்திரம் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நாடகத்தை உபயோகம் பண்ணி சமுதாயத்தில் நம்மளால் சமுதாயத்தை இன்னும் ஒரு நல்ல இடமா எப்படி பண்ண முடியும், அந்த விஷயங்களும் உண்டு. அண்ட் எது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவலில் ஒரு மாஸ்டர்ஸ் லெவலில் வந்து நாங்கள் கிளாஸில் படிச்சிருக்கோமோ கற்றுட்ருக்கோமோ அதே விஷயங்களை தான் இன்றைக்கி நாங்கள் வந்து 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் குழந்தைகள் கூட சேர்ந்து உபயோகம் பண்ணுறோம். ஏன்னா நாடகத்துக்கு இருக்கிற அந்த ஆசையும் நாடகத்தில் வேண்டிக்கூடிய விஷயங்களும் சின்ன குழந்தைகளுக்கும் பெரியவாளுக்கும் எல்லாமே சமம் தான். அண்ட் நாங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்பெஷல் ஸ்கூலில் கூட வந்து நாங்கள் வருஷம் நாடகம் பண்ணுறோம், ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறோம். விச் மீன்ஸ் நாங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்டேஜ் ரெண்ட் பண்ணுறோம். அண்ட் குழந்தைகளுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ராமா எப்படி நடக்கிறதோ அந்த எல்லா விதமான விஷயங்களையும் அவளுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ராமாங்கிறது ஃப்ரம் நார்மல் ஆக்டிங் ப்ரொசீஜர் பார்த்தேன்னா ரொம்ப வித்தியாசம் கிடையாது. ஏன்னாக்கா வந்து நடிகர்கள் கூட நம்ம ஒர்க் பண்ணும்போது அவள் பாடி லாங்குவேஜ், ஸ்பீச் அண்ட் இந்த மாதிரி விஷயங்களில் ஒர்க் பண்ணுறது உண்டு. ஒன்லி திங் இஸ் தட் வென் நம்ம ஸ்பெஷல் குழந்தையோட ஒர்க் பண்ணும்போது நம்ம ஒர்க்கிங் ரேட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் கம்பேர்ட் டு சில்ட்ரன் யார் வந்து ஹூஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ் மச் பெட்டர். பட் இந்த இடத்துல வந்து நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இந்த குழந்தைகளை நடிகர்களாகவோ சினிமா ஆக்டர்ஸாகவோ ஆக்கிறது கிடையாது. அவளுக்கு வந்து சோஷியல் ஸ்கில்ஸ் இன்காப் பண்ணிடுதும். அண்ட் சொசைட்டியில் அவங்க வந்து பிஹேவ் பண்ணுறம்போது இந்த நாங்கள் கற்றுக் கொடுத்த ஸ்கில்ஸை உபயோகப்படுத்திட்டு அவள் வந்து சொசைட்டியில் ஒரு நார்மலாக லைஃப் லீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் உண்டு. அண்ட் இப்போ வந்து ட்ராமா தெரப்பி அண்ட் எஸ்பெஷலி ஃபார் ஸ்பெஷல் சில்ட்ரன் இந்த விஷயங்களுக்கு படிக்கிறதுக்கு கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. மாஸ்டர்ஸ் லெவலில், கிராஜுவேட் லெவலில், ஈவன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாக்டரேட் லெவலில் இருக்குது. சைக்கோ ட்ராமா கோர்சஸ் ஆர் ஆஃபர்ட் மோர் இன் த வெஸ்ட். நம்ம நாட்டில் இப்போ இன்னும் அவ்வளவு அது ஆகலை. பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீச்சிங் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவில் வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் ட்ரெய்னர்ஸ் டீச்சர்ஸ் யார் வந்து ட்ராமாவோட டான்ஸோட சிங்கிங் மியூசிக்கோட ஆர்ட்டோட விஷயங்களை வந்து ஸ்பெஷல் குழந்தைகளோட யூஸ் பண்ணுறாங்க அவளுக்கு உதவி செய்யறதுக்கு. இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கிற குழந்தைகளையும் நார்மல் குழந்தைகளும் ஒரே கிளாஸ் ரூமில் படிக்கலாமா படிக்கக்கூடாதாங்கிறது ரொம்பவே ஆர்வமாக இருக்கிற ஒரு டிபேட் ஒரு டாபிக். என்னை பொறுத்தவரை ரெண்டு பேரும் வந்து ஒரே ஸ்கூலில் தான் படிக்கணும். அந்த கிளாஸ் ரூமில் இருக்கிற டீச்சருக்கு வந்து அந்த குழந்தைகளை செப்பரேட்டாக ஹேண்டில் பண்ணுற வேண்டின அந்த கிராஃப்ட் அந்த ட்ரைனிங் வந்து இருக்கணும். ஏன்னா வந்து ஸ்பெஷல் குழந்தைகளை வந்து ஒரு தனி ஸ்கூல்லையே வந்து படிக்க வச்சான்னா நாளைக்கு அவள் சொசைட்டியில் திருப்பியும் வந்து ஒரு நார்மல் காலேஜுக்கு போகும்போது பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் வந்து மற்ற குழந்தைகளுக்கு சோக்கால் நார்மல் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி குழந்தைகள் கூட வந்து சொசைட்டியில் வாழறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் வருது, தயக்கங்கள் இருக்குது. அதே நேரத்தில் சின்ன வயசுலேருந்து இவள் எல்லாரையும் நம்ம ஒரே ஸ்கூலில் படிக்க வச்சோன்னாக்கா ஒத்தொருத்தருக்காக இருக்கிற அந்த சிம்பத்தி எம்பத்தி அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து டெவலப் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த குழந்தைகள் வந்து தன்னை வித்தியாசமாக பார்க்க மாட்டாள். அண்ட் நார்மல் குழந்தைகளுக்கும் வந்து ஸ்பெஷல் குழந்தைகள்னால வந்து அவளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, அவள் நம்ம மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா அவ்வளவு தான், அந்த மாதிரி விஷயங்களை அவளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும். இப்போ ஒரு நார்மல் குழந்தையாருக்கு வந்து மேத்ஸ் சயின்ஸ் இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்டுமே வந்து ஒரு ஆவரேஜாக அதால் வந்து புரிஞ்சுக்க முடியும் பண்ண முடியும். ஒரு ஸ்பெஷல் குழந்தையால அநேகமாக வந்து மேத்ஸில் பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அவர் வரும்போது அந்த ஸ்பெஷல் குழந்தை மேத்ஸ் படிக்காது, அந்த நேரத்தில் அது வந்து ஒரு ஒரு ஹோம் சயின்ஸோ அல்லது ஹோம் எக்கனாமிக்ஸோ அல்லது வேறு ஏதாவது அதுக்கு அந்த குழந்தைக்கு வந்து ஈஸியாக வர மாதிரி ஒரு சப்ஜெக்டை போய் அதை படிக்கலாம். லைக் காலேஜில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஆர்ட்ஸில் டிஃப்ரெண்ட் ரூம்ஸில் போகிற மாதிரி அந்த நேரத்தில் அவங்க பிரிஞ்சுட்டு திருப்பி மெயின் சப்ஜெக்ட்ஸ்க்கு சேர முடியும். அந்த மாதிரி வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷனுங்கிற விஷயம் வந்ததுன்னா நம்ம அது குழந்தைகளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். அண்ட் ஸ்பெஷல் குழந்தைகளுக்கு அந்த சமுதாயத்தில் அவளுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குங்கிற விஷயம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷனுங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப ஆர்வமாக சப்போர்ட் பண்ணுறோம். அது எத்தனை அளவுக்கு வந்து சாத்தியமாகுங்கிறது நம்மளுக்கு இன்றைக்கி சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். லேடி ஆண்டாள் ஸ்கூல் மாதிரி கொஞ்சம் ஸ்கூல்கள் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி நவதிஷா மாண்டிசேரியில் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பட் அட் தி சேம் டைம் வந்து நிறையா மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ஸில் வந்து டீச்சர்ஸ்க்கு ஸ்பெஷல் குழந்தைகளோட டீல் பண்ணுற அந்த ட்ரைனிங் வந்து ட்ரைனிங்கோ எக்ஸ்பீரியன்ஸோ கிடையாது. ஸோ அந்த ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்கு தான் வந்து நம்ம முதல்ல கொடுத்தாங்க.
1: மியூசிக் அண்ட் வாய்ஸ் தெரப்பி இப்போ கொஞ்சம் ப்ராப்ளமா ஆயிட்டே வருது, ஆனா சாண்டிங் தெரப்பி அப்படின்னு ஒன்று ரொம்பவே புதுசா இருக்கு சார், நான் கேள்விப்பட்டேன், அதுல நீங்க ஸ்பெஷலிஸ்ட்னு கூட சொல்றாங்க. சாண்டிங் தெரப்பி அப்படின்னா என்ன, சாண்டிங் எப்படி வந்து இந்த மாதிரி மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, நீங்க அதை எப்படி யூஸ் பண்றீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ்.
0: குழந்தைகள் கூட மியூசிக் அண்ட் வாய்ஸ் தெரப்பி பண்ணுற நேரத்தில் வந்து நாங்கள் சாண்டிங் நிறையா உபயோகப்படுத்துவோம். இந்த சாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிலீஜியஸ் நேச்சராக கிடையாது, பட் அதே நேரத்தில் எல்லா சாண்டிங்குமே அநேகமாக பகவத்கீதை சௌந்தர லஹரி ரிக்வேதம் இந்த மாதிரி இடத்துலேருந்து வருது. பட் அது ஒரு ரிலீஜியஸ் கானோட்டேஷனோட கற்றுக் கொடுக்காத அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பியை மனசில் வச்சுட்டு கற்றுக் கொடுக்கறது உண்டு. இப்போ சம்ஸ்கிருத் சான்ஸ் எடுத்துட்டேன்னா அதில் வந்து எல்லா விதமான அக்ஷரங்களோட உச்சாரணமும் தேவைப்படுறது. அந்த நேரத்தில் வந்து ஸ்பீச்சுக்கு வேண்டின காம்பனன்ஸ் ஆஃப் த ஹியூமன் ஸ்பீச் ஆர்கன்ஸ் தட் இஸ் lips, teeth, pallu, and tongue, நாக்கு அண்ட் த்ரோட் இந்த எல்லா விஷயங்களும் வந்து டிஃப்ரெண்ட் உச்சாரணத்துக்கு டிஃப்ரெண்ட் விதமாக உபயோகப்படுறது. அது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களோட ஸ்பீச் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் மெமரி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் அண்ட் பேசிக்காக வந்து கிளாரிட்டியோட பேசுறதுக்கும்.
1: அடுத்தது ஸ்பாட்லைட் செக்மெண்ட். டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பிரச்சனைகளை மீண்டு திறமையை வெளிப்படுத்தி வாழ்க்கையில நிறையவே சாதிச்சிருக்காங்க. இப்போ சில சாதனையாளர்களை சந்திப்போம் வாங்க.
2: என் என் பேர் ஐஸ்வர்யா ராம்சுந்தர். நான் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் தேர்ட் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறேன். நான் குழந்தையாக இருக்கிறச்சியே எனக்கு படிக்கிறதுல ப்ராப்ளம் இருந்தது, அது டிஸ்லெக்சியான்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து தேர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போறச்சே கூட என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் என் கிளாஸ்மேட்ஸ்லாம், நான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலில் படித்தேன், வித்யா மந்திர் ஸ்கூலில். அப்போது என்னோட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் வேர்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி படிக்க முடியும், பட் எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது. தேர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எனக்கு வேர்ட் ஃபார்மேஷனே வரல. ஸோ அப்போ வந்து எங்கள் ஸ்கூலில் ரெமெடியல் கிளாஸஸ்ன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதர்வைஸ் எனக்கு இன்டெலிஜென்ஸ் வைஸ் எனக்கு கிராஸ்பிங் கெப்பாசிட்டி சேம் அஸ் அதர் ஸ்டூடெண்ட்ஸ், பட் ஆனால் எனக்கு அதை எப்படி ரீப்ரடியூஸ் பண்ணுவோம், அந்த வேர்ட்ஸை படிக்கணுமோ, அது எனக்கு ஒன்றும் புரியாது. ஜென்ரலி இன்டெலிஜென்ட்டாக இருப்பேன், பட் எனக்கு அதை ரீப்ரடியூஸ் பண்ணி படிக்க முடியாது ஒன்றும், அது மற்றவாளுக்கு ஒருத்தருக்கும் புரியலை. ஸோ மை பேரண்ட்ஸ்க்கு வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒருத்தருக்குமே இது என்னென்னு அப்போது தெரியாது. ஸோ அவங்க எப்பவுமே என்னை பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்க, நீ ஏன் படிக்க மாட்டேங்கிற, எல்லாரும் கிளாஸ்ல எல்லாருக்கும் வேர்ட்ஸ் தெரியாது, உனக்கு ஏன் தெரிய மாட்டேங்கிறது. அப்போ வந்து என்னோட ஒரு டீச்சர் தான் ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கு புரிஞ்சது தட் எனக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் ஜென்ரல் பேசிக் காமன் சென்ஸ் அதெல்லாம் இருந்தது. நான் நிஜமாவே முட்டால் இல்லை, பட் ஆனால் எனக்கு அந்த படிக்கிறதுனால தான் என்னால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியலன்னு அவங்களுக்கு புரிஞ்சுது. அப்போ எங்கள் ஸ்கூலில் வந்து ரெமெடியல் கிளாஸ்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அப்போ அந்த கிளாஸ்ல என்ன போட்டாங்க. ஸோ எவ்ரிடே ஸ்கூல் நார்மல் ஸ்கூல் நான் எல்லாரோடையும் படிப்பேன். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் தேர்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கிறச்சு அந்த கிளாஸஸ்க்கு வந்து ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் 3 hours நான் உட்காந்து அந்த டீச்சரோடு உட்காந்துப்பேன். ஸோ அந்த டீச்சர் அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கீதா மிஸ்னு பேர், அவங்க பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து எனக்கு வந்து ஸ்டோரி புக்ஸ் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரொம்ப பேசிக் எல்கேஜி ஆல்ஃபபெட் புக்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ கிளாஸுக்கு ஒரு ஸ்பீடில் போகணும்னா எனக்கு இன்னொரு ஸ்பீட் ஸ்லோவாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது நான் அப்படி படிக்கிறதுனால எனக்கு இட்டுக்குமே ஒரு வருஷம் ஆகிடுது. ஆனால் அந்த ஒரு வருஷத்தில் நான் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட லெவலுக்கு வந்துட்டேன். ஸோ ஒரு 4th-5th வரைக்கும் எனக்கு அந்த டைம் வந்து தேவைப்பட்டது, அண்ட் 5th-க்கு அப்புறம் நான் என் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ ஈவன் டுடே நான் அந்த கீதா மிஸ் இல்லாட்டி நான் எங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியாது, எனக்கு என்ன ப்ராப்ளம்னு கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் எனக்கு ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் 5th ஸ்டாண்டர்ட் அவங்களே ஒரு கார்டு மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்து யூ ஆர் அ வெரி குட் ஸ்டூடெண்ட், பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் எப்பவுமே என்னை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட என்கரேஜ்மெண்ட்னால தான் நான் அப்புறம் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து மை பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட். என் ஸ்கூலில் மார்க்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது, மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபேக்ட் மை மார்க்ஸ் வர் ஹையர். நான் படிக்கிற டைமும் லெஸராக இருந்தது, பட் ஆனால் எனக்கு ஆர்டிஸ்டிக் இன்க்ளினேஷன் மோர். ஸோ நான் பரதநாட்டியம் டான்ஸ் வந்து குழந்தையிலேருந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதில் வந்து ஐ ஸ்டார்டட் அதில் வந்து போக ஆரம்பித்தேன். ஸோ ஒரு 9th ஸ்டாண்டர்டில் என்னோட அரங்கேற்றம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து ஆக்சுவலி ஒருத்தருமே என்னால் லைக் நான் நல்லா படிப்பேன் தெரியும், பட் எல்லாரும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நினச்சாங்க. பட் எனக்கே சர்ப்ரைசிங்காக 10th ஸ்டாண்டர்டில் நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஸோ அது எல்லாத்துக்குமே காரணம் அந்த டீச்சர் தான் என்னை வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஹெல்ப் பண்ணி அந்த ரெமெடியல் கிளாஸஸ் கொடுத்ததுக்கு. அதுக்கப்புறம் காலேஜ் வந்து 12th ஸ்டாண்டர்ட்லேயும் மார்க்ஸ் நல்லா வந்தது. அதுக்கப்புறம் நான் ஆர்டிஸ்டிக் கோர்ஸ் தான் பண்ணுன்னு சொல்லிட்டு விஷுவல் கம்யூனிகேஷன் எம்ஓபியில் ஜாயின் பண்ணேன். இப்போது இந்த ஜேர்னி ஹஸ் பீன் ரொம்ப சூப்பர் ஃபுல்லாக, நாட் ஓன்லி அகாடமிக்ஸ் வைஸ் பட் ஆர்டிஸ்டிக் வைஸ், பெயிண்டிங், மூவி மேக்கிங் அது எல்லாத்துலேயுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஐ எம் ஆல்சோ டூயிங் வெல். எனக்கு அந்த ஸ்லோ லேர்னிங்னுங்கிறது இட் இஸ் சம்திங் இன் த பாஸ்ட், அது முன்னாடி நடந்து முடிஞ்சிடுது, இப்போது அதை பற்றி நல்லா யோசிக்கவே முடியல. இப்போது இன்ஃபேக்ட் ஐ எம் வெரி மச் இன் பார் வித் அதர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக இட் வாஸ் நாட் எனக்கு ஒரு ஹேண்டிகேப் மாதிரி நான் ஃபீல் பண்ணல, நான் குழந்தையா இருக்கிறச்சு யாரோ என்ன அப்போ ஹெல்ப் பண்ணதுனால ஒரு 3 வருஷம் இப்போ நவ் ஐ அம் பெர்ஃபார்மிங் ரியலி வெல். நான் டிஸ்லெக்ஸிக்குங்கிறது ஒரு நெகட்டிவாகவே நினச்சிக்கல, அது ஜஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் மை லைஃபாக நினச்சேன். அது எனிவே நான் ஒரு ஹேண்டிகேப்பாக நினைக்கவே இல்லை, அது ஒரு பாசிட்டிவாக எவ்வளோ கன்வெர்ட் பண்ண முடியுமோ. யூஸ்வலாக டிஸ்லெக்ஸிக் பீப்புள் வந்து ஆர்டிஸ்டிக்காக இருப்பாங்கன்னு ஒரு பிலீஃப். ஸோ அவங்களுக்கு வந்து ஏதி படிக்க முடியாத ப்ராப்ளமாக இருக்கிறதுனால அவங்க பெயிண்டிங் அதில் வந்து அவங்களோட அதே தாட்ஸை அப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நான் எவ்வளோ பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ண முடியுமோ கன்வெர்ட் பண்ணேன். இந்த 3 வருஷம் காலேஜில் வந்து இட் வாஸ் அ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி வந்து ஆக்சுவலி எனக்கு பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அண்ட் ஓவரால் ப்ரொஃபிஷியன்சி ஃபார் அகாடமிக்ஸ் இன் விஷுவல் கம்யூனிகேஷன் கிடைக்க போகுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்லெக்ஸியானால என்னால் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் இப்போ ஐ வுட் சே தட் பிகாஸ் ஆஃப் லாட்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் ஃப்ரம் இன்ஸ்பைரிங் பீப்புள், டீச்சர்ஸ் அரௌண்ட் மீ அண்ட் சப்போர்ட் அரௌண்ட் மீ, ஈவன் திஸ் டிசீஸ் இஸ் நத்திங், எனி திங் இஸ் பாசிபிள், நத்திங் இஸ் இம்பாசிபிள்.
3: நான் ஸ்ரீகலா. நான் வந்து எனக்கு டிஸ்லெக்ஸியா இருக்குன்னு என்னோட 5th ஸ்டாண்டர்டில் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து 1 வருஷம் வந்து அனன்யா டிநகர் ஸ்கூலில் வந்து எனக்கு வந்து 1 வருஷம் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோட என்னால் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்டடீஸோட கோப்பப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தே செட் ஒரு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் உள்ள ஸ்கூலில் நான் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனால் நான் வந்து இன்னொரு ஸ்பெஷல் ஸ்கூல் சங்கல்ப், நார்மல் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல் மாதிரி கோச்சிங் கொடுக்குற ஸ்கூல் சங்கல்ப் சேர்ந்தேன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து.

0: என்னோட சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் அங்கே தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் டுவெல்த் வரைக்கும். நான் வந்து என்ஐஓஎஸ் சிலபஸ் ஃபாலோ பண்ணுவாங்க எனக்கு. ஸோ அதனால் வந்து என்னென்னா என்னால் டென்த் வந்து ஐ வில் ரைட் ரெண்டு வருஷத்துக்கு எழுதுவேன். ஸோ ஃபஸ்ட் வருஷம் வந்து ஐ வில் ரைட் டூ சப்ஜெக்ட்ஸ், இன்னும் ரெண்டாவது வருஷம் ஐ வில் ரைட் அனதர் த்ரீ சப்ஜெக்ட்ஸ். ஸோ அதே மாதிரி தான் வந்து என்னோடய டுவெல்த்தும் ஃபஸ்ட் இயர் டூ லெவன்த் அண்ட் டுவெல்த் டுகெதர். ஸோ அப்போ லெவன்த் ஸ்டாண்டர்டில் வந்து ஐ ரோட் டூ சப்ஜெக்ட்ஸ், டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இன்னொரு டூ த்ரீ சப்ஜெக்ட்ஸ், மீதி த்ரீ சப்ஜெக்ட்ஸ் எழுதினேன். அதுக்கப்புறம் என்னோட நான் இப்போ ஜேர்னலிசம் படிக்கிறேன் அப்படின்னா வந்து என்னோட காரணம் வந்து பேசிக்காக என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். பிகாஸ் என்னோட எவ்வளோ பெரிய ஆன்சர்ஸாக இருந்தாலும் நான் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த விதம் எல்லாமே வந்து இட் வாஸ் லைக் ஒரு ஸ்டோரி சொல்கிற ஒரு விதம். இன்னும் வந்து எல்லா ஒரு பெரிய ஆன்சரையே அது ஒரு பிரேக் பண்ணி எப்படி ஒரு ஃபில் இன் த பிளான்ஸாக ஒரு ஒரு ஃபைவ் ஆன்சர் அந்த ஒரு ஆன்சரோட பிரேக் பண்ணி ஃபில் இன் த பிளான்ஸாக சூஸ் த கரெக்ட் ஆன்சராக மேட்ச் த ஃபாலோயிங் இந்த மாதிரி ஆரம்பிச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து எனக்கு பேசிக்காக பிரச்சனை வந்து ரைட்டிங்கில் தான் இருந்தது. ஸோ நிறையா ஐ ஸ்டார்டட் ரைட்டிங், அதுக்கப்புறம் நிறையா எழுத ப்ராக்டிஸ் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் மோர் ஓவர் எனக்கு இருந்த மெயின் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஐ லேக் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அதுக்கு வந்து டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி தே கிவ் லாட் ஆஃப் கவுன்சிலிங் சார்ட் மோட்டிவேட் பண்ணாங்க. எங்கள் ஸ்கூலில் வந்து இந்த நியூஸ் தினமும் நியூஸ் சொல்கிற விதம் எல்லாம் இருந்தது. அப்போ வந்து என் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, உன்னால் வந்து எழுத முடியாட்டாலும் பரவாயில்ல, நீ வந்து உனக்கு நல்ல கம்யூனிகேட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது, ஸோ அதனால் வந்து நீ ஜேர்னலிசம் எடுக்கலாம், நீ ஜேர்னலிஸ்டிக் ஸ்கில் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் ஜேர்னலிசம் எடுத்தேன். எனக்கு தெரியும் ஜேர்னலிசமில் வந்து இட் இஸ் அ வெரி டிமாண்டிங் கோர்ஸ், இருந்தாலும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது தட் ஐ வில் பி ஏபிள் டு கம்யூனிகேட் வெல்.
1: மாற்றுத்திறனை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட திறமையை வெளிப்படுத்த இப்ப வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? மாற்றுத்திறன் மாணவர்கள் இயல்பான கல்வி முறைகள்ல எல்லோரோடையும் சேர்ந்து நார்மல் ஸ்கூல்ஸ்ல படிக்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்கணுமா எடுக்க கூடாதா, மக்கள் என்ன நினைக்கிறாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க.
2: Sandhya, and I think with regard to special education in Chennai, as far as I've seen, I think it's a very good response that they have towards the subject itself, because I know schools like Lady Andal, they admit kids with special needs into normal classes and they have an assistant with the student to help the student cope with what's being taught. Of course, I don't know how far the children actually grasp and if that's even a good idea. Putting them into mainstream, is it actually a good idea, would probably be better discussed by, you know, qualified people who know the psyche of children like that. But as far as that's what opportunities go, there are schools I know, like Lady Andal is where my brother studies, so I know for a fact that they admit children with special needs but normal students. And of course there's the Vidya Sagar Foundation, which is quite popular in the city. So in that sense, yeah, I think there's no discrimination as such, but opportunities in the long run, I don't really have any statistical evidence here, but yeah, I think maybe they could do one thing. This is just a suggestion. Maybe they need to open more special, purely special education schools. And this course itself in India, if you see, is not very much encouraged. You know, teaching itself, I'm very sorry to say, is not even considered a noble option, you know, a noble career choice anymore. So everyone completely forgets about children with special needs. So if you have more people who are qualified to deal with children like this, and then they're put into mainstream education, I'm sure they would stand at equal opportunity with, you know, other students. So I think maybe at the grassroots level, if they made a few changes like that, it would help out.
3: Hi, I'm Bhavani. I think nowadays special education, it would move forward in terms of what it was many years ago and to what it is now. There are so many different therapies people use right now. My aunt is a special educator, so I've been with her to her classes, and she uses something as simple as cutting carrots to teach them dexterity, and you know, just putting you know, marbles together to, you know, for hand eye coordination and the brain coordination and all that. So I think there are many more avenues which you have in terms of special education, and there's a slow but sure you know, you can see that they're slowly but surely being integrated into society with everybody else. Now there've been, like, there are equally talented children that, you know, who are special children who are equally talented, just, you know, one part of their senses might not be, you know, functioning to its fullest, but they're still equally talented otherwise. So yeah, I think we're definitely moving forward.
4: Hi, I'm Megha from Second Journalism.
3: Well, I personally feel there are a lot of kids today, at least after, you know, the media, it's widely noted there are kids with a lot of problems like dyslexia and minimal brain syndrome and things like that. ADHD is also a very common problem among kids these days. It is being given quite a bit of importance today in most of the schools around the city. But yes, they are not being given proper, you know, opportunities in today's, you know, daily lives. The moment they have a certificate that says they have dyslexia or something, they're ostracized from society in some way or the other. They should be given better opportunities today. There are so many vocations they can take up that are growing today, and that is possible for them to come up in. Like the plastic industry is being wiped out by the paper industry, which is highly growing today, in which these kids can take part and actually come up with something great. I really think that these special kids should be given much more importance, should be given better education, should be given better opportunities, and thereby help them in some way or the other.
4: Hi, na Kritika, final year psychology padikaren. Special children paathilna, I don't think they should be brought into mainstream like normal schools, because avalkana special a irukkara school la kadaikara alav attention they will definitely not get in normal schools. And avaloda development and the way they interact with people, everything will edavadhu or vidathla kandipa affect aagum normal schools la. And opportunities na eduthundona, I still think or a special child abdina eduthunda, there's the stigma attached, it's or mari taboo nu angara mari da ellarume paakara, and that is definitely wrong in a ketena, because they are also pretty much normal and they can do a lot of things that we can do. And enake therinja nariya special children are extremely good dancers and singers, and they're very good in theater. So there's I don't think or special child na, there's no limitation. It's not that they can't do something, they can definitely rise above all of that and prove themselves.
5: Hi, I'm Vidyu, and I'm a college student. When I think of special children, it's not that my heart gets filled with morose or sorrow. In fact, I feel that they have a very, very bright future, considering the fact that so many people are willing to do service to them and, you know, dedicate their life to making their life a more better experience for themselves and their family. There are so many special needs schools all over India, in various parts of the country, and I feel good thinking about it, because it just goes to show that they have hope. Special children can be of anything. They could be mentally handicapped or physically handicapped, and you know, it's not that, you know, just because they have this particular ailment in them that they are any lesser than us. It's very, very it's actually a known fact that special children always have some form of innate hidden talent. It's like, it's, you see it in movies, you see it everywhere. So, you know, I think that what special schools do is they have a beautiful ability to be able to tap that innate talent in them and make them show it out. If they are put in a claustrophobic environment like a normal school with normal children who discriminate these children, they will never be able to find out that they have this hidden talent. There may be like a fantastic painter inside them, or they may be, you know, a beautiful musician inside them. But I believe that special schools is extremely necessary, because these teachers and these social servants have the ability to be able to tap that hidden potential in the child and make them realize it, which is why the world has produced such brilliant handicapped yet amazingly talented people like Beethoven and you know, Ray Charles, and so many people like this who have had a mental or physical ailment and yet have been able to contribute so much to the world. So I believe that it is extremely necessary for special children to be in special schools, where they get that particular attention and they're able to focus on what they love doing the most.
6: I definitely feel that they're not treated any differently from us, but they are given some kind of special aid. Like, I had five physically challenged students in my class. One was autistic and four of them were in the wheelchair. three of them could communicate, the wheelchair students, three of them could communicate to an extent, and one of the boys started walking by the end of 12th standard, but one of the girls, she was had a complete nervous problem, and the IIT students of Chennai had made a system for her to communicate through her eyes using laser treatment. And it's not like they've been left out or anything like that. Even the autistic boy, he couldn't talk, he couldn't understand, but we could understand to a level to what he was trying to infer. And because they have one sense down, the other senses are so, you know, so advanced for them. His mind was so advanced than us. And that girl who had a complete nervous breakdown, she got 93% in her state board exams. I mean, there is nothing different for them. They're treated just like us, but everybody's got to give them a little side, you know, because they are special and they don't have everything we have, and they will be given some kind of concession to everything.
7: Vanakkam, em peru Priya. Enna kettinga and the autistic children, aprama blind, everyone, those special children, avala vandu munnadi irundhadai vida ipo vandu nallave dhaan paathukuraanga nu solven. You have these spastic society, Vidya Sagar abdinra eda irukku, adukapram you have the little flower convent. Angala neenga paathinga ipo those children are given so much opportunity. Ipo vandha munnadi irundhapoda illa ivanga paavam paavam paavan paathadavoda ipo vandu you can find them. Normally enna education kudukuraangala adhe dhaan you see them. And down syndrome children also munnadi irundha மாதிரி இல்ல. என்னோட ஃப்ரெண்டோட பிரதர் கூட இருக்கான். சோ ஹி வாஸ் முன்னாடி வந்து பாக்குறதுக்கு லைக் நான் நினைப்பேன் எல்லா பசங்களுமே ஒரே மாதிரி இருக்காளே பாக்குறதுக்கு, அவளோட என்ன அந்த மூளை வளர்ச்சி இல்லையோ அப்படின்னா. பட் நவ் அங்க போய் நான் ஒரு நாள் அவளுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன், ஐ வெண்ட் ஐ சா தேம் எவ்வளவு நல்லா வந்து ப்ரோக்ராம் பண்றாங்க, நல்லா பாடுறாங்க, அவங்களுக்கு இருக்கிற திறமையும் கொண்டு வராங்க வெளில. சோ டிஸ்லெக்ஸியா ஆல் தோஸ் சில்ட்ரன் ஆல்சோ எல்லாருக்குமே ஈக்குவலா தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு நான் சொல்லுவேன். நார்மலா என்னோட ஃப்ரெண்டோட அம்மா கூட வந்து ஷீ டேக்ஸ் கிளாஸஸ் ஃபார் தீஸ் சில்ட்ரன். இப்போ அவங்க கிட்ட படிச்ச பையன் வந்து முன்னாடி வாய் திறந்து கூட பேச முடியாததுல இருந்து இப்ப நவ் ஹீஸ் டூயிங் இன் MIT படிக்கிறாங்க. சோ அவ்வளவு தூரத்துக்கு அவங்களாலையும் பண்ண முடியும்னும் போது ஐ திங்க் தே ஷுட் பி கிவன் இம்பார்ட்டன்ஸ் டு. தேங்க் யூ.
8: ஹாய், ஐம் வர்ஷா. எனக்கும் ஒரு நெய்பர் இருக்கா, அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கு. ஐவ் சீன் ஹர் க்ரோ. ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் ரொம்ப ரொம்ப அப்ரிஹென்சிவாக இருந்தது அவளோட பேசுறச்சு, ஏன்னா அவளோட எப்படி பேசுறதுன்னு தெரியாது. முன்னே அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ ஏதாவது தப்பா பண்ணி அதனால ஏதாவது அஃபெக்ட் ஆகிட போகணும்னு எனக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஸோ ஐ டென்ட் ரியலி வாண்ட் டு டாக் டு ஹர். பிசைட்ஸ் அதை தவிர எம்எல்ஏ ஏதாவது பழி விழுந்துருமோங்கிறதும் இருக்கு, பிகாஸ் ஹர் பேரண்ட்ஸ் வர் குவைட் ப்ரொடெக்டிவ் ஆஃப் ஹர். பட் ஸ்லோலி வென் ஐ ஸ்டார்ட் to get to know her, I realized she's just like any other child. Though she has a few drawbacks, she didn't really know about it. Avulukku vandu theriyadu nam matha kuzhandhaiga mari ava normal illa ngiradhu. I don't think she even realizes that. I think these kids should be given equal importance and they should be given education. Na paathirukke ava romba romba creative. So if she's given proper education, I think she can do a lot in her life.
9: இப்போலாம் வந்து ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அதாவது நிறைய ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நிறைய எஜுகேஷன்லாம் கொடுக்குறாங்க, அண்ட் அவங்களும் அதில் நிறைய பெனிஃபிட் எடுத்துக்கிறாங்க, நல்லாவும் பண்ணுறாங்க இப்போ ஸ்பெஷல் சில்ட்ரன்னா. ஆனால் ஒன் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, அதாவது இவங்கெல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. அதாவது அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபீஸில் ஜாபோ இல்லை ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தாங்கன்னா, like you know, give them some special job or something so that they can, you know, edhaadu pannala avanga padichathu at least useful ah irukum, illati adu avanga padichathu ellame waste ah ana madri oru edhu irukum. So it's better they get some job in some office and they start working. Avanga padichathu at least konjaadhu use pananum avanga life la, adhu dhaan enoda answer. Thank you.
10: My mother is a special educator and I've literally lived with students with disabilities right from when I was 5 years old. So I don't find them to be abnormal in any way, but I don't think the society thinks that way. We should as a society do something to make them more accepted within the society. I've scribed for people with disabilities. I've scribed for a boy who for his 10th standard board exams, and we should do our, I mean, there are so many opportunities that we can use to actually help these children. So we should use these opportunities, we should help the society in our own way so that they are more accepted, so that they feel more comfortable living with us.
11: Mm-hmm. வாழ்க்கையில் நம்ம நெஞ்சை தொட்ட சம்பவங்கள் நிறையவே இருக்கும் இல்லையாங்க. அந்த வகையில் நான் ஏன் இந்த ரேடியோ ஷோவையே ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குது. நான் வந்து 9th class படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்பாஸ்டிக் சொசைட்டி ஆஃப் இந்தியாலேருந்து ஒரு டீச்சர் வந்து என்னை சந்தித்தாங்க. அவங்களே எனக்கு சில வருஷமாவே தெரியும், ஏன்னா அவங்க என்னோட அம்மாவோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க சொன்னாங்க தட் 10th class போர்டு எக்ஸாம் எழுதுற ஆட்டிசம் அண்ட் செரிப்ரல் பால்சி இருக்கிற மாணவர்களுக்கு ஸ்கிரைப்ஸ் வந்து தேவைப்பட்டாங்க அந்த காலத்துல. ஆனா விழிப்புணர்வு அப்போ ரொம்பவே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சில்ட்ரனை பற்றி. ஸோ நிறைய பேர் வாலண்டியர் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ இந்த ஸ்பாஸ்டிக் சொசைட்டி ஆஃப் இந்தியாலேருந்து நிறைய ஆசிரியர்கள் அவங்களோட நெய்பர்ஸ் கிட்ட போய் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாக்க ஸ்கிரைபா ஹெல்ப் பண்ணுறதுக்காக கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு இது ரொம்பவே ஒரு வித்தியாசமான விஷயமா இருந்தது, ஏன்னா அப்போ எனக்கும் அவ்வளோ லைக் தெரியாது இந்த மாதிரி ஆட்டிசம்னா என்ன, செரிப்ரல் பால்சினா என்னன்னெலாம் எனக்கு தெரியாது. ஆனால் சரி, உதவி கேட்குறாங்களே, நம்மளால முடிஞ்ச சின்ன விஷயத்த நம்ம போய் பண்ணுவோம் அப்படின்னு நானும் வாலண்டியர் பண்ணேன். நான் பிஸ்னஸ் ஸ்டடீஸ், ஹோம் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆங்கில பரீட்சை ஸ்கிரைபா இருந்தேங்க. அண்ட் அந்த பையன் வந்து ஆட்டிசம் அண்ட் செரிப்ரல் பாலிசி இருக்கிற பையன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 10th class போர்டு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டான். அது எனக்கு ரொம்பவே ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமா இருந்தது. பிளஸ் ஐ காட் வெரி வெரி இன்ஸ்பயர்ட். ஸோ அப்பலேருந்து இப்போ வரைக்கும் நான் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு ஸ்கிரைபா இருக்கேன். இந்த ஒரு சின்ன ஸ்டோரி வந்து நான் உங்களுக்கு எதுக்கு சொன்னேன்னா, அதுதாங்க ரீசன் நான் இன்னைக்கு இந்த ரேடியோ ஷோக்கு இந்த டாபிக் எடுத்தது. நம்ம வாழ்க்கையில நான் சொன்ன மாதிரி நிறைய நெஞ்சை தொட்ட சம்பவங்கள் இருக்கும் இல்லையா. இந்த ஷோவை நான் ஹோஸ்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என் வாழ்க்கையில என்னால மறக்கவே முடியாதுங்க. நாம சின்ன சின்ன குறைகளால மனம் முடிஞ்சு போகாம அதை மீண்டு வாழ்க்கையில நிறைய சாதிக்கணும். அதுக்கு நம்மளுக்கு மனப்பக்குவமும் தேவை அண்ட் கண்டினியூட் ஹார்ட் ஒர்க்கும் தேவைங்க. ஸோ இன்னைக்கு நான் சந்திச்ச மாற்றுத்திறன் மாணவர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், என்ன ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் இந்த ஷோ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்பி நான் விடைபெற போறேன். நான் RJ ஆரபி, கேட்டுக்கிட்டே இருங்க. இது MOP சமுதாய வானொலி 107.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாலுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுன்றதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகேன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகேன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் எவ்வளவு?
1: அது வாங்க 800 ரூபா.
2: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
0: இங்க இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்ல ISI மார்க் இல்லையே.
1: அதுங்களா?
0: ISI மார்க் இல்லைன்னா ஸ்டெபிலைசர் வாங்க மாட்டேன்.
3: ஆம் நேயர்களே, ISI மார்க் உள்ளதே மட்டும் வாங்குவோம், அதுவே தரத்திற்கு உத்தரவாதம்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல் வுமனா நீங்க அப்படிங்கறத பத்தி ஒரு 2 லைன் சொல்ல முடியுமா?
6: சக்சஸ்ங்கிறது அவங்க உங்களோட அளவுக்கோல் தான். எனக்கு இன்னும் பார்த்தா என்னோட சக்சஸ் போறலன்னு கூட தோணலாம். உங்களுக்கு என்ன பாக்கும்போது நான் சக்சஸ்ஃபுல் உமனா தோணலாம். நான் இந்த அளவுக்கு வரணும் அப்படின்ட்டு தேவையில்லாம மண்டை போட்டு உடச்சிட்டுலாம் வாழ வேண்டாம். பட் சக்சஸ்ஃபுல் உமன் நான் என்ன சொல்லுவேன்னா, எமோஷனலா நம்மளை நாமளே கண்ட்ரோல் பண்ணிட்டு நைட்ல பார்த்தா நிம்மதியா தூங்கணும். தேவையில்லாத கிரீடினஸ் எல்லாம் இல்லாம ஐம் ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் பிராக்டிஸ் பண்றதுதான் ஒரு பெரிய சக்சஸ். அதை பிராக்டிஸ் பண்ணிட்டா எனிபடி கேன் பி அ சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங். சோ என்ன பொறுத்த வரைக்கும் அதை வேணா நான் சொல்லலாம். நான் வந்து கரியர்ல சக்சஸ் ஆனதையோ பெருசா ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் ஆனேன் அண்ட் ஐ எம் செல்ஃப் மேட் உமன் அப்படிங்கறத எல்லாத்தையும் விட, ஐ எம் ஏபிள் டு ஸ்லீப் ஹாப்பிலி அண்ட் ஐ எம் ஏபிள் டு பிராக்டிஸ் ஹாப்பினஸ். தட் வே ஐ எம் சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங்.
5: ஓகே, நீங்க ஏதாவது சோஷியல் சர்வீஸ் ஏதாவது பண்றீங்களா? ஆர் யூ இன்ட்ரஸ்டட் இன் ஆல் திஸ்?
6: நான் சந்தோஷமா இருந்து மத்தவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறதே பெரிய சோஷியல் வர்க் நான் நினைக்கிறேன்.
5: கதையா

0: பெரிய சோசியல் ஒர்க்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். அது வந்து ஒரு ஒரு ஹியூமன் பீக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஏன்னா நம்ம சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, ஒரு மனிதனா பிறந்தவன் வந்து 5 ஜீவராசிக்கு உணவு வைக்கணும்பா, அதே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான். ஒரு ஈ, எறும்பு, காக்கா, நாய், நரி, நிறைய பிடிக்க முடியாது இப்பெல்லாம். அதனால காக்கா ஒண்ணா பிடிச்சிக்கலாம், நாய் அந்த மாதிரி, பூனை, மாடுக்கு இது கொடுக்கறது, சக மனிதர்களுக்காவது உணவு கொடுக்கணும், யாராவது ஒருத்தருக்காவது கொடுக்கணும்னு அந்த காலம் மாதிரி சிவனடியார்களுக்காக காத்துட்டு இருந்து அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டுதான் நம்ம சாப்பிட முடியுங்கிற நிலைமை இல்ல. அரிசி வைக்கிற வேலையில யாராவது வராங்கனால கதை சாத்திர அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கிறோம் கூப்பிடலான்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க எல்லாருமே இல்லையா. சோ அட்லீஸ்ட் இத வந்து பிராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த உலகத்துல எல்லாமே ஒரு ரொட்டேஷன்ல போய்கிட்டு இருக்கோம் நம்ம, அதுவே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான். ஒரு உறவும், ஒரு ஒருத்தருக்கு உணவு கொடுக்கறதுமே. இன்னொன்னு நீ சொல்லணும்னா, சின்ன வயசுல எங்களுக்கு எல்லாம் ஒரு வித்தியாசமான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருந்தாங்க, அவங்கள பார்த்து நாங்க எல்லாம் வளர்ந்தது. உதாரணத்துக்கு லால் பகதூர் சாஸ்திரி, அவங்க பேரே நீங்க எல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருத்தர் இருந்தாருங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது, சொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க இல்லையா. அவர் வந்து திங்கக்கிழமைகள்ல மாத்திர ராத்திரியில எல்லாருமே ஒருவேளை உணவை தவிர்த்து கோதுமையோ ஏதோ அந்த மாதிரி கம்மியா சாப்பிட்டு அந்த உணவை வந்து நீங்க சேர்த்து வச்சு ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னாரு. அது வந்து ஐ வாஸ் வெரி யங் தட் டைம், மைண்ட்ல நல்லா பதிஞ்சு போச்சு. கரெக்ட் தானே, 3 வேளை சாப்பிட்டா ஓகே, முதல் வேளை சாப்பிடுறவங்க வந்து யோகி, 2 வேளை சாப்பிட்டா அவங்க வந்து போகி, 3 வேளை சாப்பிட்டா ரோகி, 4 வேளை சாப்பிடுறவங்க தேச துரோகிகள் அந்த நாட்டுல இருக்காங்க. சோ அது முதல்ல அதுல கட் பண்ணாலே, பேசிக்கா வயிற்று ஒப்பிட்டாலே, எல்லாருக்கும் பசிங்கிறது அடங்கி போனாலே உனக்கு அடுத்த தாட் வர ஆரம்பிச்சு, என்ன செய்யணும், உதவி செய்யணுமா, படிக்கணுமா, நம்ம முன்னுக்கு வரணுமா, நம்ம என்ன செய்யணும்னு பேசிக்கா அதுக்குண்டான வழிய வந்து சின்ன வயசுல சொல்லி கொடுக்குறாங்க எங்களுக்கு எல்லாம். இந்த காக்காக்கு வெய்ய இப்ப வந்து குழந்தைகளுக்கு பர்த்டே என்னும் பொழுது கோவே கிஃப்ட் மாதிரி கொடுன்னு குடுக்கறது பழக்கறாங்க. அந்த குடுக்கறதுங்கிறது பழகினால உங்களுக்கு வந்து அந்த சோசியல் கமிட்மெண்ட் வந்துருது.
1: உங்களோட ரோல் மாடல் இதுக்கெல்லாம்
0: என்னுடைய முன்னோர்கள் எல்லாருமே, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே. எனக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறாங்க. சாதாரணமா வீட பெருக்க வரவுளும் சொல்லி கொடுக்கலாம், நாம யார்கிட்ட என்ன பாடம் கத்துக்கிறோம்ங்கறதா. ஏன்னா எல்லார்கிட்டயும் எல்லா நல்லதும் இருக்கு, நம்மளை விட அதீதமான தெளிவுகளும் இருக்கு வாழ்க்கையை பார்த்தவங்க கிட்ட. அவங்க எந்த மட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே அவங்க எல்லாம் ரோல் மாடல் தான் எனக்கு.
1: உங்களோட எந்த ஏஜ்ல இருந்து இதை நீங்க இன்கல்கேட் பண்ணா இதெல்லாம் பண்ண?
0: சின்ன வயசுல இருந்து. ஏன்னா அந்த காலத்து வாழ்க்கை முறையே வேற. இந்த ஒரு 20 வருஷமா ரொம்பவே மாறி போச்சு. இன்னொன்னு என்னன்னா, முன்ன வந்து ஒரு சர்வோதயா பானைன்னு எல்லாரும் வீட்லயும் இருக்கும். சங்கர மடத்துல இருந்து கரெக்டா மாசத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த பானையை வாங்கிட்டு போவாங்க. தினமே நம்ம அரிசி போடும் பொழுது ஒரு கைப்பிடி அரிசி அதுல போட்டுடணும். சோ மாச கடைசியில பாக்கும் போது ஏதோ ஒரு கொஞ்சமா சேர்ந்துரும். 10 வீட்டுல வாங்கிட்டங்கனால அந்த அரிசி வந்து எல்லாருக்குமே ஆகும். ஏன்னா வேத பாராயணம் படிக்கிற பசங்க அப்பெல்லாம் வந்து ரொம்பவே ஏழ்மை இருக்கும் பொழுது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இந்த அரிசியை வாங்கிட்டு போவாங்க. இந்த தாட்டு, லால் பகதூர் சாஸ்திரி மாதிரி ஒரு பெரிய தலைவர் சொன்ன தாட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் கேட்டு கேட்டு சின்ன வயசுல இருந்து நாங்க வளர்ந்த விதம் எங்களுக்கு உதவி பண்ணிருக்கு. இந்த சோசியல் கமிட்மெண்ட் என்னும் பொழுது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும், அதனால இந்த எங்கேயாவது பிச்சைக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா ரோட கிளீனா வச்சுக்கணும், அவங்க வீட்டு வாசல கிளீனா வச்சுக்கிட்டாலே போறோம். இது பண்ணவே மாட்டேங்கிறோம். நம்ம பிளாட்ஃபார்ம்ல ஸ்கூட்டர் போற அளவுக்கு எல்லாம் நம்ம வந்துட்டோம். ஏன்னா டிராபிக் ஜாம் ஆச்சுனால 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்கிறதே இல்ல. என்னமோ இவனுக்கு மாத்திரம் தான் டிராபிக் ஜாம் ஆன மாதிரி சைட்ல பெடஸ்ட்ரியன்ஸ் போற வழியில் இப்ப நான் பார்த்தேன், இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ரோட்ல அர்ஜென்ட் பிளாட்ஃபார்ம் எல்லாம் போறது. இன்னும் கொஞ்சம் போனா அங்க கூவத்துல விழுந்துருவான், கவலைப்பட மாட்டான் போல இருக்க. சொன்னேன், சரி இந்த அளவுக்கு அவசரத்துல இருக்கோம் நம்ம, அந்த ஒரு பொறுமை, இந்த ஒரு 5 நிமிஷத்தினால நம்ம உயிரும் போகலாம் காலும் போகலாம்ங்கறதெல்லாம் இல்ல. மத்தவனுக்கு இடைஞ்சல் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் போயிடணும், அப்படி நான் போய் சேர்ந்தோம், நான் சுயநலமா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தாலே அது பெரிய சோசியல் ஒர்க். சுயநலத்தை தவிர்த்துட்டு சுத்தத்தை கொஞ்சம் வளர்த்த ஆரம்பிச்சாலே பெரிய சோசியல் ஒர்க். அதை வந்து உங்களை மாதிரி இளைஞர்கள் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா பெட்டர். ஏன்னா கேட்ச் தம் எங்கன்னு உங்களுக்கு இன்னும் கீழே இருக்கலாம், ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்ப வந்து இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன், இந்த பட்டாசு தொழிற்சாலையில எங்க வீட்டுல வந்து குழந்தைகள் பட்டாசு வெடிக்கிறதே இல்லை, 4-5 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா என் பொண்ணு இந்த சமிக்தாட்ட சொன்ன போது இந்த மாதிரி பட்டாசு தொழிற்சாலையில குழந்தைகள் தான், அப்புறம் பீடி தொழிற்சாலையிலயும் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு சொன்ன போது எத்தனையோ குழந்தைகள் தீ விபத்துல செத்து போயிடும். என்ன பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு வந்து கரண்ட் ரொம்ப செலவாகும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ராத்திரி வேளையில கரண்ட் செலவாகுங்கிறதுனால கதவெல்லாம் மூடிட்டு ஓவர் டைம் ஒர்க் பண்ண வச்சு அந்த பிள்ளைகளை மெழுகுவத்தி ஏத்தி வச்சுட்டு அந்த பிள்ளைகள்லாம் பட்டாசு தொழிற்சாலையில வேலை பண்ணும். ராத்திரியில தீ பொறி பறக்கும் பொழுது காலையில குழந்தைகளை இறந்து போயிருக்கும். காலையில ஒரு நியூஸ், அவ்வளவுதான் காலம். பட்டாசு தொழிற்சாலை காலையில் குழந்தைகளும் இவர்களும் தீ விபத்தில் கருகினார்கள். ஐயோ பாவம், முடிஞ்சு போச்சு, நம்ம முடிச்சிட்டோம். ஆனா தீபாவளி அந்த வருஷம் நம்ம கொண்டாடுவோம். இதை நம்ம பண்ணாமல் இருந்தாலே தீபாவளி வந்து இந்த அளவுக்கு பட்டாசு கொளுத்தணும்னு இல்ல. இந்த குழந்தை தொழிலாளர்களை நாம ஒதுக்கிறதுக்கு அவங்களோட வாழ்க்கைய முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை நாம பார்க்கலாம். அண்ட் நெவர் என்கரேஜ் இந்த டிராபிக் சிக்னல்ஸ்ல அங்க இங்க பிச்சை வாங்குற

0: குழந்தைகளோ கை குழந்தைகளை வச்சுட்டு பிச்சை வாங்க வரவங்களையும் நீங்க என்கரேஜ் பண்ணாமல் இருந்தாலே பெரிய சோசியல் ஒர்க். சின்ன சின்னதா தண்ணிய வேஸ்ட் பண்ணாம அந்த மாதிரி நம்ம அன்னைக்கு உண்டான வாழ்க்கையில சின்ன சின்னதா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த பழக்கம் வந்துருக்கனால உங்களுக்கே அந்த அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிடும். இது ஒண்டிதான் இளைஞர்கள்ட்ட நான் கேட்கிறேன்.
1: இன்னொன்னு
0: வந்து குழந்தைகளை நம்ம அடாப்ட் பண்றதே இல்ல, அந்த குழந்தைகள் தான் நம்ம பேரண்ட்ஸ் அடாப்ட்
1: பண்ணிக்கிறது.
0: இஃப் தட் பர்டிகுலர் சோல் டசன்ட் டிசைட், தி சோல் தான் டிசைட் பண்றது பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் டோன்ட் டிசைட். அப்படியே பார்த்ததுன்னா எத்தனை பேரண்ட்ஸ் குழந்தை இல்ல. தி சோல் டிசைட்ஸ் ஒன்லி comes to the parents.
1: நீங்க அவ்ளோ கேரிங்கா இருக்கீங்கோ இதெல்லாம் வந்துட்டு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆண்டி.
0: இல்லம்மா, யாருமே அவங்க அவங்க குழந்தைன்னு எடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா தான் பாத்துக்குவாங்க. அதுல வந்து சுயநலம்தான். இன்னொன்னு தெரியுமா, இன்னைக்கு வந்து நிறைய கப்பல் அடாப்ட் பண்ணிக்க ரெடியா இல்ல, பண்ண ரெடியா இருந்தா குழந்தைகள் இல்ல. அந்த ரேஷியோ தான், குழந்தைகள் கம்மியா தான் இருக்காங்க. அங்கங்க நிறைய குழந்தைகள் விட்டு வச்சிருக்காங்களே, ஏன் யாருமே அடாப்ட் பண்ணிக்கலான்னு கேட்டா எல்லாரும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னா இது இருக்காது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ முதல்ல பிறந்தா அடுத்தது அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கு எல்லாருக்குமே. என்ன இவங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள், இதனோட ஜாதகம் என்னவோ, இது என்ன ஆகுமோ, அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள்ல தான் கெட்டு போறது. அதை விட நம்ம பேசாம ஒரு நல்ல நாளும் கிழமையினா யாராவது பொறுப்பேற்றுட்டு நடத்துறாங்கன்னா அங்க கொண்டு போய் ஸ்வீட் கொடுத்துட்டு இல்லைன்னா பண்டிகையை கொண்டாடிட்டு வந்துருவோம் நம்ம. அதோட நம்ம கடமை முடிஞ்சு போயிடுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. பொறுப்பு ஏத்துக்கிறதுக்கு தான், அதுதான் முதல்ல நான் சொன்னேன், பலவிதமான பொறுப்புகள் இருக்கு. சுத்தம் சுகாதாரம் வந்து எல்லா விதத்திலையும் மனசா வாச்சா கர்மனா சுத்தம் இருக்கணும். அந்த வார்த்தைகள்லயும் வரணும், செய்கையிலயும் அந்த சுத்தம் இருக்கணும். அதை வந்து பழகிறதுக்கு பயப்படுறதுனாலதான் எல்லா வித பிரச்சனைகளுமே இருக்கு நமக்கு. அதாவது குழந்தைகள் இனிமேதான் உலகத்தை பார்க்கணும். ஓல்ட் ஏஜ் ஹோம் இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல, டெஸ்டிடியூட் விமன் இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல. பொறுப்புகள் யாரும் எடுத்துக்காத்தனால தானே எல்லாருக்கும் அவரவர்கள் வாழ்க்கையை வாழணும். அதனால அம்மா அப்பா வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, ஓல்ட் ஏஜ் ஹோம்ல ஜாலியா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிக்னிக் ஸ்பாட் மாதிரி, இவங்க ஜாலியா இருப்பாங்கன்ற எண்ணத்துல அந்த மாதிரி ஆரம்பிச்சாச்சு நம்ம. அடாப்ஷன் வந்து இட்ஸ் நாட் அ பிக் மேட்டர். இன்னும் கொஞ்சம் போனா ஐ திங்க் எவ்ரி ஃபேமிலி ஷுட் அடாப்ட் அ ஓல்டர் பர்சன். ஒரு பாட்டியாவோ ஒரு தாத்தாவோ அடாப்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா இட் வில் பி பெட்டர்.
1: பாட்டி எல்லாம் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆண்டி. அவ கதை எல்லாம் கேட்காம வி கிட்ஸ் ஆர் டோட்டலி
0: இல்ல. அது இன்னொன்னு சொல்லிடுறேன், எல்லா பாட்டியும் சந்தோஷமா இருக்கும் சொல்ல முடியாது. கொஞ்சம் அப்படியே பிளேடு போடுற பாட்டிகளும் இருப்பாங்க. ஆனா யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட். என்னோட அம்மாவா இருந்தா, என்னோட அத்தையா இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னுட்டு. தேர் ஆர் சம் கப்பிள் தே ஹவ் அடாப்டட் சம் ஆஃப் தி எல்டர்லி பீப்புள் ஆல்சோ.
1: நம்ம மாரல் வேல்யூஸே நம்ம பாட்டி இல்லாத போது கத்து
0: கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்லைனாலும் அவங்க ஏதோ ஒரு தொணத்தொணா கூட சில நல்ல விஷயங்கள் சொல்ல செய்வாங்க. நமக்கே வந்து ஓ இது மாதிரிலாம் நடந்திருக்கா வாழ்க்கையில, சேவிங்ஸ் எந்த விதத்துல அப்பலாம் நம்ம சேர்த்து வைக்கலாம், எந்த விதத்துல நம்ம சிக்கனமா வாழலாங்கறத கண்டிப்பா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதனால அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் தப்பா போனா பிரச்சனை ஆயிடும். அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் குறையும், பிரச்சனைகள் குறையும்.
1: ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி.
0: ஓகே ஆண்டி, தேங்க் யூ.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மனிதர்கள் பலவிதம், அவங்களோட சிந்தனையும் வெவ்வேறு விதம். இந்த மாதிரி பலவிதமான மக்களை போய் சந்திக்கிற ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் மனிதர்கள் பலவிதம். இத உங்களுக்காக வழங்குறது MOP சமுதாய வானொலி 107.8.
3: From the people, by the people and to the people. It's MOP 107.8. It's enriching.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்போ வந்து நம்மளோட எம்ஓபி சமுதாய வானொலி பல புதிய நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்திக்கிட்டு வருது. உடலே நலமா, உணவே மருந்து, சமுதாயத்திற்காக இவர்கள், இந்த மாதிரி பல புதிய நிகழ்ச்சிகளை நீங்க கேட்டு மகிழ்ந்துகிட்டு வரீங்க. அந்த வகையில எம்ஓபி சமுதாய வானொலி வழங்குற இன்னொரு நிகழ்ச்சி தான் மனிதர்கள் பலவிதம். மனிதர்கள் பலவிதம் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில நம்ம யாரோட குரலை கேட்க போறோம்? நமக்காகவே உழைக்கிற, நமக்காகவே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமா உழைக்கிறவங்களோட குரல் தான் நீங்க இந்த நிகழ்ச்சியில கேட்க போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து ஒரு கட்டிட தொழிலாளியா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம துணிகளை வந்து இஸ்திரி போடுறவரா இருக்கலாம். இந்த மாதிரி நமக்காகவே வந்து அவங்க உழைக்கிறாங்க. நாம ஒரு ஒயிட் கலர் ஜாப்ல வந்து நம்ம ரொம்ப டிப்டாப்பா போய் உட்கார்றதுக்கு இவங்க இல்லைன்னா நம்மளால கண்டிப்பா முடியாது. யோசிச்சு பாருங்க, உங்களோட துணி எல்லாத்தையுமே வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து டைமுக்கு வெளுத்து கொடுத்து டைமுக்கு இஸ்திரி போட்டு கொடுக்காம இருந்தாங்கன்னா உங்களால வந்து வேலைக்கு அதாவது டிப்டாப்பா போய் இறங்க முடியுமா? உங்க வீடு நீங்க புதுசா கட்டுறீங்க, வெறும் சிமெண்டும் செங்கலுமா இருக்கு, ஒரு பெயிண்டர் வந்து அதை பெயிண்ட் அடிச்சு கொடுக்காம உங்களால அந்த வீட்டுல போய் வாழ முடியுமா? சோ இவங்கெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க இல்லைன்னா வந்து நம்மளோட வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் இல்லாதது, அந்த விஷயத்தோட ஆப்சன்ஸ் வந்து நம்மளால உணர முடியும், அதோட இல்லாமே நம்மளால உணர முடியும். இந்த மாதிரி நாம இதுவரைக்கும் கேட்காதவர்களோட குரல், நாம வந்து அவங்களை பேசவே அனுமதிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம அவங்க கிட்ட ரொம்ப கமாண்டிங்கா நடந்துப்போம். அது வந்து ஏன் அப்படிங்கறது நமக்கே தெரியாது, ஆனா அது ஆக்சுவலி அப்படி பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கடினமா உழைக்கிறவங்களுக்கு வந்து தகுந்த மரியாதை கூட கொடுக்கறது கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த மாதிரி ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயத்தை தான் நம்ம சமுதாயத்துல பாத்துக்கிட்டு வரோம். அந்த வகையில மனிதர்கள் பலவிதம் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில இதே மாதிரி சமுதாயத்திற்காக நமக்காக உழைக்கிறவங்களோட குரலை தான் கேட்க போறீங்க. அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்க ஏன் இந்த தொழிலுக்கு வந்தாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப மனதை பாதித்த ஒரு விஷயம் என்ன, அவங்களோட கனவு என்ன, இது எல்லாத்தையுமே வந்து நாம இந்த மனிதர்கள் பலவிதம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில கேட்க போறோம். நிகழ்ச்சிக்கு போலாமா?

0: வணக்கம் நேர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 எஃப்எம். வீட்ல சேர்ற குப்பைய கார்பரேஷன் குப்பை தொட்டியில போடுறதோட நம்ம வேலை முடிஞ்சதுன்னு விட்டுறோம். ரோட்ல போகும்போது குப்பைய ரோட்ல அப்படியே விட்டுட்டு போறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? இந்த குப்பையெல்லாம் யார் எடுத்துட்டு போறாங்கன்னு யோசிச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம மனிதர்கள் பலவிதம் நிகழ்ச்சியில குப்பை சேகரிக்கும் தொழிலாளர்கள், அதாவது ராக் பிக்கர்ஸ் பத்தியும், அவங்களுக்குன்னு அமைக்கப்பட்ட ராக் பிக்கர்ஸ் அசோசியேஷன் மற்றும் பல விஷயத்த பத்தி பேச போறோம். இந்த சமுதாயத்துல அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ங்கிற நோக்கம் எல்லாருக்கும் இருக்கணும். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது நான், உங்கள் ஆர்ஜே ஜனனி மற்றும் ஆர்ஜே கிருஷ்ணா. நம்ம தினசரி வாழ்க்கையில நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். என்னைக்காவது ரோட்ல ஒரு பெரிய பை தூக்கிட்டு வழியில இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளிட்டு போற மனிதரை பத்தி யோசிச்சிருக்கோமா? அவங்க இதெல்லாம் எதுக்கு செய்யறாங்கன்னு விசாரிக்க கூட நேரம் இல்லாம நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நம்ம டிஸ்கஷன் பேனல்ல இன்னைக்கு சென்னை வேஸ்ட் பிக்கர்ஸ் அசோசியேஷன் செக்ரட்டரி மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் இருக்காரு. குப்பை சேகரிக்கும் தொழிலாளர்களோட உரிமைகளை ஆதரிச்சு பேச அட்வொகேட் மிஸ்டர் தரணிதரன் இருக்காரு, மற்றும் இவங்க ஃபேஸ் பண்ற ஹெல்த் இஷ்யூஸ் பத்தி பேச டாக்டர் ஸ்ரீதர் இருக்காரு.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: இந்த குப்பை சேகரிக்கும் மக்கள்னா யாரு, அவங்க என்ன பண்ணுவாங்க?
2: குப்பை சேகரிக்கும் தொழிலாளர்கள் வந்து பல வகையில இருக்கிறாங்க. நீங்க தெருவில் சாதாரணமா ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ இல்ல சிறு குழந்தைய கூட தோளில் ஒரு பிளாஸ்டிக் பைய சுமந்துக்கிட்டு நடந்து குப்பை தொட்டியா கிளறி அதுல தேவைப்படுகிற பொருட்கள் அந்த பையில போட்டு போற காட்சி நீங்க பார்த்துருப்பீங்க. காகம் இப்படி வந்து இறந்து போன விலங்குகளை சாப்பிட்டு மனித சமுதாயத்துக்கு துப்புரவு பணியாற்றுகிறது, அதுபோல நீங்கள் கழிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பொருட்களை அவங்க பணமாக்கி அவங்க வாழ்க்கை அதில் நடத்துகிறாங்க. ஆக நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பெருங்குடி டம்ப்யார்டு, இந்த கொடுங்கூர் டம்ப்யார்டு அங்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பெரிய போராட்டங்களாக நடத்துகிறாங்க. அதில் பெரும்பகுதி பணமாக்கக்கூடிய ஒரு பெரிய விலை மதிப்பில்லாத பொருட்களை நீங்கள் வந்து லாரி மூலமாக கொண்டு போய் மண்ணில் போச்சு வீணாக்குறீங்க. அதை எரிக்கிறது மூலம் மேலும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிறோம் நாம். ஆனால் அது வைக்கிற அதுக்கு ஒரு மாற்றாக எரிக்கிறதுக்கு மாற்றாக இங்கேயே அந்த விலை போகக்கூடிய பொருட்களை சேகரித்து அதில் தங்களோட சாப்பாட்டை கவனிச்சுக்கிற ஒரு சாதாரண மக்கள் தான். குப்பை சேகரிக்கும் தொழிலில் இன்னைக்கு இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தினுடைய விலை மதிக்க முடியாத உழைக்கும் சக்தியினுடைய ஒரு பகுதி அவங்க. விவசாய கூலிகள், தலித்துகள், பழங்குடி மக்கள், நரிக்குறவர்கள், அவங்களும் வந்து குஜராத்தில் வந்திருக்கிற ஒரு பழங்குடி மக்கள் தான். அவங்க வந்து ஒரு புறம்பெயர்ந்த பழங்குடி மக்கள். இந்த மாதிரி முன்ன வந்து விவசாய கூலிகளா வேலை செய்தவங்க.
1: இந்த நரிக்குறவர்கள், பழங்குடி மக்கள், இருளர்கள், இவங்க எல்லாம் யாரு, இவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: நரிக்குறவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களது வந்து பரம்பரை தொழில வேட்டையாடும் தொழில் தான். அவங்க கிட்ட இந்த துப்பாக்கிய இந்த இயற்கை ஆர்வலர்கள், அவங்க பறவை வேட்டையாடக்கூடாது, பூச்சியை வேட்டையாடக்கூடாது, செடி வளரணும் அப்படின்னு சொல்றவங்க. நான் அந்த இயற்கை வளர்ச்சிக்கு மாறுபாடானவங்க கிடையாது, ஆனா வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் உயிர்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. அடிப்படையிலேயே வந்து மனிதன் வந்து விலங்கினங்கள், மனிதனும் ஒரு விலங்கினம் தான். ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு அடித்து சாப்பிட்றது, அந்த விலங்குகள் படிப்படியாக வளர்ச்சி அடைவது வந்து இயற்கை நேரி. ஆனால் அந்த இயற்கை ஆர்வலர்கள் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்ததுனால தமிழ்நாட்டில் இன்னொன்று ப்ரோ போலீஸ் கவர்மெண்ட்டாக அன்றைக்கி 91 வந்தாங்க. அந்த 91 முதல் தான் நினைக்கிறேன் அந்த நரிக்குறவர்கிட்டருந்து இருக்கிற துப்பாக்கியை கைப்பற்றிடுச்சு அரசாங்கம். அதுக்கு பதிலாக அந்த பாரம்பரியமாக அவங்க வந்து வேட்டையாடி தொழில் செய்து வந்தவங்களை கம்பீரமாக நீங்கள் பாசிமணி ஊசி வைக்க போங்க, 7000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த கார்டு ஒன்று போட்டாங்க. அதாவது பழங்குடி மக்கள் நரிக்குறவர்கள் நலவாரியம்னு ஆரம்பித்தாங்க. அந்த சம்பளம் என்பது வாழ்க்கை நடத்த போதுமானதாக இல்லை, அதனால் அவங்க வந்து இப்போ தனியாக குப்பை பொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு புறம் பழங்குடி மக்களை பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்கள் இருளர், பள்ளியர் போன்ற தமிழ்நாட்டுடைய பாரம்பரியமான பழங்குடி மக்கள் இன்னைக்கு இருக்கிற இயற்கை மருத்துவத்தை இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துக்கு தொய்வில்லாமல் கொண்டு வந்து சேர்ந்த மக்கள். அவங்க மருத்துவத்தில் பழங்குடி மக்களை போல சேர்ந்தவங்க யாருமே கிடையாது. அந்த மக்களை இன்னைக்கு நகரத்து விதிகளில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நம்ம ஆளாக்கியிருக்கிறோம். இதுக்கு காரணம் வனச்சட்டம். இந்த வனச்சட்டத்தினால காட்டில் வசித்த பழங்குடி மக்களை வந்து நகரத்து தெருக்களை நோக்கி தரத்தி விட்டுட்டோம். இன்னொரு புறம் நிலமற்ற விவசாய கூலிகள் முதலெல்லாம் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பெங்களூர் நோக்கி போவாங்க. விழுப்புரம், திருவண்ணாமலை அந்த மாதிரி மாவட்டங்கள், வேலூர் மாவட்டங்களில் இருக்கிறவங்க இன்றைக்கி வந்து வட மாவட்டங்களில் ஏற்பட்ட நில வளர்ச்சி. இன்னொன்று மார்க்கெட்டில் வந்து பெங்களூரை விட சென்னையில் கொஞ்சம் அதிகமான கூலி கிடைக்குது, ஆனால் பெங்களூர் லிவிங் கண்டிஷன் வந்து கொஞ்சம் பரவாயில்ல. இது மாதிரி சாக்கடை நெளியும் தெருக்கள் வந்து பெங்களூரில் அவ்வளோவா இல்லை. அவ்வளோ மோசமான வாழ்க்கை நிலையில் கால்வாய்க்காரை ஓரங்களில், சாக்கடை நதி ஓரங்களில் மனிதன் ஏன் பலவந்தமான வாழ்க்கை கழிக்கிறான்னா இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற நில வளர்ச்சி தான். இப்படி நிலமற்று விவசாய கூலி வேலை இழந்து வனத்திலிருந்து துரத்தப்பட்டு தங்களுடைய பாரம்பரியமான வேட்டை தொழிலிருந்து அவங்கள துரத்தப்பட்டு வந்தவங்க தான் இந்த மக்கள். இந்த அடித்தட்டு உழைக்கும் மக்கள் தான் இன்றைக்கி குப்பை சேகரிக்கும் தொழிலாளராக மாற்றம் பெற்றிருக்கிறாங்க. இப்போ இந்த இருளர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விவசாயம் கூட அவ்வளோ தெரியாது. அவங்களுடைய விவசாயம் வந்து ரொம்ப சிறிய அளவிலான விவசாயம், மூலிகை வளர்ச்சி, அப்புறம் இயற்கை பொருளை சேகரிக்கிறது, தேன் இந்த மாதிரி மருந்துகளை சேகரிக்கிறது, இந்த மாதிரி தான் விவசாயம். பேசிக்கான விவசாயம் ஏர் உழுவுறது, மாடு கட்டணு போகிறது, அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தெரியாது பெரிய அளவு விவசாயம். அதே போல் நம்ம நரிக்குறவுகளுக்கும் விவசாயம் தெரியாது. எந்த ஒரு தொழிலுமே தேர்ச்சி இல்லாதவங்க. சென்னையில் விவசாய வேலையே அது, விவசாயம் தெரிஞ்சால் விவசாயம் தான் செய்வான். விவசாயம் தெரியாதவன் இன்றைக்கி இருக்கிற கட்டட தொழிலோ இல்லை வேறு எந்த தொழிலோ ஆட்டோ ஓட்டுறதோ எதுவுமே தெரியாது. அதனால் ஆரம்பத்தில் சோறு போடுறது தான், கையில் கிடைக்கிறத பொறிக்கு போட்டு அன்றாடம் அன்னைக்கு ஒரு வேளை பசி ஆறணும் அந்த பழக்கத்தின் அடிப்படையில். இதில் என்னென்னா இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவாங்கள்ல, சுதந்திரமான தன்மை, சுயேட்சத்தன்மை இதில் ரொம்ப அதிகம். அதனால்தான் நிறைய பேர் இந்த தொழிலை தொடர்ந்து செய்கிறாங்க.
1: இந்த குப்பை சேகரிக்கும் மக்களுக்கான இப்படி ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்ன சார்?
2: குப்பை சேகரிக்கும் தொழிலாளர்கள் வந்து உதவியாக இருக்கிறாங்க, வாழ்வதற்கு வேற வழியே இல்லாமல் இதையே ஆதாரமாக நம்பி இருக்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் மேலே வந்து காவல்துறையினுடைய அடக்குமுறை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. தீர்க்க முடியாத பல வழக்குகளுக்கு வந்து அவங்க வந்து பலியாடுகளாக ஆக்கப்படுற ஒரு அவலநிலை வெளியே தெரியாமே இருக்குது. கட்டட தொழிலாளருக்கும் அதே நம்ம தான். இங்கே வர்ற நீங்கள் சொல்கிற ஆங்கிலத்தில் சொல்கிற மைக்ரண்ட் லேபர்னு வட மாநிலங்கள்லேருந்து வர்றவங்களாம் இப்போ நீங்கள் செய்தித்தாளில் நிறைய பார்த்துருப்பீங்க, அப்படி திருடினாங்க இப்படி திருடினாங்க. ஆனால் எல்லா சமுதாயத்துலேயும் சமுதாயத்தோட எல்லாத்துலேயும் நல்லவங்க இருக்கிறாங்க, கெட்டவங்க இருக்கிறாங்க. கெட்டவங்கள வந்து தண்டிக்கிறதுல வந்து யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் எதிர்த்து வாதாட முடியாத தங்களுக்குன்னு ஒரு வலிமையான அமைப்பை தோற்றுவிக்க ஒரு போராட இயலாத ஒரு சாதாரண எளிய மக்களை இந்த சமுதாயம் இன்றைக்கி இருக்கிற எல்லா அடுக்கு மக்களையும் தான் நான் குற்றம் சாட்டுறேன். உயர்தட்டு மக்கள், மேல்தட்டு மக்கள், நடுத்தர வர்க்க மக்கள் எல்லாருமே வந்து இந்த குப்பை சேகரிக்கும் தொழிலாளர்கள் ஒரு அருவறுப்பாக பார்க்குற ஒரு நிலைமை இருக்குது சமுதாயத்தில். இப்போ பொதுவாகவே இந்த பொருளாதார மாற்றங்களால் மக்களிடையே ஒரு அவநம்பிக்கை வந்துருக்குது. அவநம்பிக்கை இருக்கும்போது பொதுவாகவே எளிய மக்கள் மேலே எல்லா குற்றங்களுடைய சுமையும் எளிய மக்கள் மேலே சுமத்துகிற ஒரு அவலம் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது. அதனால் இந்த மக்கள் தங்களுக்கான ஒரு பாதுகாப்பு அமைப்பாக இந்த அமைப்பை உருவாக்கணுன்ற நோக்கத்தில் தான் குப்பை சேகரிக்கும் தொழிலாளர் வந்து தொழிலாளர்கள் தான். அவங்க வந்து ஒரு வகையில் இந்த ஆட்சிக்கு, அரசு நிர்வாகத்துக்கு, மாநகராட்சிக்கு ஒரு வகையில் உதவிகரமாக தொண்டு செய்கிறாங்க. அவங்க அவங்கள குப்பை பொறுக்குபவர்கள் அப்படின்னு கொஞ்சம் ஒரு மோசமான வார்த்தைகளை நீங்கள் குறிப்பிட்றங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறது அவங்கள குப்பை சேகரிப்பவர்கள். நீங்கள் அவங்கள வந்து என்விரான்மெண்டல் வாலண்டியர்ஸ்னு நீங்கள் சொல்லணும். அவங்க சுற்றுச்சூழலுக்கு தொண்டு புரிகிற தொண்டர்கள். இந்த குப்பை சேகரிக்கும் தொழிலில் வந்து பொதுவாக ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் இருக்காங்க. தலித்துகள், பழங்குடி மக்கள், நரிக்குறவர்கள், இந்த மாதிரி சமுதாயத்தினுடைய ஒரு மெயின் ஸ்ட்ரீம்னு சொல்கிறீங்களா, அந்த மெயின் ஸ்ட்ரீம் லைஃப்பில் இருந்து ஒதுங்கி வாழ்கிற மக்கள் வந்து இந்த வேலையை செய்கிறாங்க. அதுலேருந்து அவங்க வாழ்க்கை நடத்துகிறாங்க. பொதுவாகவே அவங்களுக்கும் ஒரு இந்த சமுதாயம் இருக்குதுல, அவங்களுக்கும் உறவு நிலை சரியில்லாமல் நிலமை இருக்குது. அதனால் அவங்கள ஒன்றை வைக்கிற ஒரு முயற்சியாக எங்களை புரிஞ்சுக்காங்க, எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் கேளுங்க, எங்களுடைய குறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்காங்க அப்படின்னா சமுதாயத்துக்கும் அரசாங்கத்துக்கும் சொல்கிறதாக தான் இந்த சங்கம் நாங்கள் ஆரம்பித்தோம்.
1: இந்த அசோசியேஷனில் இருக்கிறவங்க சென்னையில் எந்தெந்த பகுதியிலிருந்து இருக்கிறவங்க?
2: சென்னை முழுக்க இருந்து இருக்கிறாங்க. நாங்கள் தான் இந்த குப்பை சேகரிக்கும் தொழிலாளர் சங்கத்தினுடைய ஏக பிரதிநிதிகள் நான் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே இந்த மக்களுக்கு உதவணுன்ற நோக்கத்தில் பல தலைவர்கள் வந்து பல அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க. சைதாப்பேட்டையில் வந்து சென்னை தூய்மை தொழிலாளர் சங்கம்னு ஒரு சங்கம் நீண்ட காலமாக சைதை அன்புதாசன்றவர் நடத்திட்டு வர்றாரு. நம்ம புகழ்பெற்ற இடதுசாரி இயக்கத்தினுடைய தலைவர் டாக்டர் எஸ்ஆர்கே அவங்களுடைய மகள் கீதா அவங்க வந்து தமிழ்நாடு அமைச்சாரா தொழிலாளர் சங்கத்தில் தனியாக இல்லாமல் குப்பை சேகரிக்கும் தொழிலாளர்களையும் ஒருங்கிணைச்சு அவங்க ஒரு அமைப்பாக உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கிறாங்க. பல அம்பத்தூரில், அண்ணா நகரில் இது மாதிரி ஒரு அமைப்புகள், சில தொண்டு நிறுவனங்கள் கூட இவங்களுக்கு சங்கம் என்ற பேரில் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர்றது, அவங்களுக்கு வந்து சில குறிப்பிட்ட வசதிகளை ஏற்படுத்தி தர்றதுன்னு அவங்களுக்கு தொண்டு செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போ வளர்ந்து வர சுற்றுச்சூழல் உணர்வினுடைய அடிப்படையில் நாங்கள் வந்து இது வந்து ஒரு அமைப்பாக உருவானா நல்லாயிருக்கும், பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு ஏதாவது வேலை குறைந்தபட்ச உத்தரவாதம் ஏதாவது வழங்கும் அப்படின்னு தான் அந்த நம்பிக்கையில் ஆரம்பித்தோம். குப்பை சேகரிக்கும் தொழிலாளருக்கும் ஒரு அடிப்படை பாதுகாப்பு, அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம், அவங்க ஒரு தொழிலாளர்கள்ன்ற ஒரு அங்கீகாரம். சென்னையில் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஏறத்தாழ 100,000+ மக்கள், 10,000+ வந்து குடும்பமாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு சோகமான இது என்னென்னா, ஆந்திராவிலேருந்து மீனவர்கள் வராங்க. ஆந்திரா அனந்தபூர் மாவட்டங்களில் அந்த மீனவர்கள் வந்து கடலோரங்களில் வந்து அந்த மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டு அந்த மக்கள் வந்து அதுக்கு முன்னால் அவங்க வந்து விவசாய வேலையும் தெரியாது, கட்டட வேலையும் தெரியாது. அவங்க வந்து சென்னையை நோக்கி ஓடி வராங்க. சென்னை இந்த பெருங்குடி டம்ப்யார்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டீம் வந்துருக்குது, 200-300 பேர். இந்த மாதிரி பல டிரான்ஸ்ஃபர் ஸ்டேஷன் சொல்கிறாங்க, குப்பை மாற்று நிலையங்கள், அந்த குப்பை மாற்று நிலையங்களில் வந்து அவங்க அடைக்கலம் ஆகுறாங்க. புலம்பெயர்ந்த தொழிலாளிகளையும் அந்த மாதிரி இந்த தொழில் வந்து ஈர்த்திருக்குது. அதில் மொழி எல்லைகளை கடந்து வயிறு பசி ஒன்றே ஒரே நோக்கமாக வந்து மக்கள் வந்து வேலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 100,000 பேர் மேலே இருக்கிறாங்க.
1: இப்ப நீங்க சொன்னீங்க குடும்பமா வந்து குப்பை சேகரிக்கிறாங்கன்னு, அப்ப இந்த சின்ன பசங்களும் இதுல இருக்காங்களா, குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்களா, அவங்கள எல்லாம் படிக்க வைக்கிறது இல்லையா?
2: நடக்க தெரிஞ்ச குழந்தைகள் எல்லாருமே வந்துடுறாங்க. நடக்க பழகின உடனே அந்த குடும்பங்களை சேர்ந்த பிள்ளைகள் அங்க வந்துடுறாங்க. கல்வி என்பது அவங்களுக்கு வெறும் இதுதான். சில பேர் படிக்க வைக்கிறாங்க, ஒரு நரிக்குறவர்களே கொஞ்சம் பேர் படிக்க வைக்கிறாங்க. அவங்கள படிக்கிற வீதம் ரொம்ப குறைவு.
1: அது ஏன் அப்படி?
2: வீடே இல்லை, குறையே இல்லை. எங்க படிப்பாங்க, எந்த எங்க பொருட்களை வச்சுக்குவாங்க?
1: ஆனா அவங்களுக்கு இந்த பசங்களை படிக்க வைக்கணும், அவங்க எல்லாருக்கும் நிலைமையில இருக்க கூடாது அப்படின்னு ஒரு
2: எல்லாருக்கும் ஆவல் இருக்குதுங்கான வாய்ப்பு இல்லையா? எல்லாருக்கும் ஆவல் இருக்கு. இப்ப எல்லாருக்குமே வந்து நான் இருக்கிறேன்னா என்னுடைய மகன் நல்லா வரணும்னு தான் நான் ஆசைப்படுவோம். இதுதான் மனித குலத்தினுடைய தொடர்ச்சியான ஒரு இது.
1: சென்னையில எந்தெந்த பகுதிகளில் இந்த குப்பை சேகரிக்கிறவங்க இருக்காங்க?
2: பொதுவா குடிசை பகுதிகளில் இப்போ 100,000 பேர்னு சொன்னேன் இல்லைங்களா, கண்ணகி நகர் அந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளில் இருக்கிறாங்க. அப்புறம் பெசன் நகரில் வந்து அந்த இடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. இங்கே குறிப்பிட்டு சொல்ல முடியாதுதான். அந்த பெருங்குடி அந்த குப்பை கிடங்கு வாசல்லையே நிறைய பேர் படுத்துருக்குறாங்க, அங்கேயே இருக்கிறாங்க. ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கிறவங்க இந்த சைதாப்பேட்டில் இருக்கிற ஸ்லம் போர்டிலேருந்து ஒரு பெரிய டீம் வந்து எடுக்கிறாங்க. அவங்களுக்கு தான் வீடு வாசலோடு இருக்கிறாங்க. நிறைய பேர் நடைபாதைகளில் இருக்கிறாங்க, பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறாங்க, பள்ளிக்கூட வாசல் பக்கத்தில் இருக்கிறாங்க. எங்கே இருந்தால் அவங்களுக்கு பாதுகாப்பு ஓரளவுக்கு இருக்குமோ அங்கே தங்கியிருக்கிறாங்க. நிறைய வீடு இருக்கிற மக்களும் இருக்காங்க, வீடற்ற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க.
1: இந்த சங்கம் எப்போ உருவானது?
2: இது வந்து இன்னும் நடக்கக்கூட முடியாத ஒரு சின்ன குழந்தை, இன்னும் தவழக்கூட இல்லை. நாங்கள் ஆகஸ்ட் 16 தான் ஒரு பெரிய முயற்சிகளுக்கு அப்புறம், பொதுவாகவே இவங்கெல்லாம் உதிரி தொழிலாளர்கள், நரிக்குற ஒரு குடியிருப்புக்கோ இல்லை ஒரு தரித்து குடியிருப்புக்கோ இல்லை ஒரு மீன ஒரு குடியிருப்புக்கோ, எந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எந்த குடியிருப்பில் இருந்தாலும் அங்கே வருகிற மக்கள் வந்து எதுக்காக வராங்கன்னா அவங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தான். இந்த குடியிருப்புகளுக்கு வர்றவன் நரிக்குறவளை பார்த்து படம் எடுக்க வர்றவன், தலித்துகளை பார்த்து படம் எடுக்க வர்றவன், மீனவர்களை பார்த்து படம் எடுக்க வர்றவனா அவங்க ஒரு குறிக்கோளை வச்சிருக்கிறாங்க. அந்த குறிக்கோளை ஒரு ஆவணமாக ஒரு படமாக பதிவு செய்துட்டு அந்த மக்கள் பின்னால் என்ன ஆகுறாங்க அதை பற்றி கண்டுக்காமல் போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் பகுதிக்கு வர்றவங்க அவங்களுடைய குறிக்கோள் நிறைவேறினவுனே அந்த மக்களை அப்படியே துண்டா விட்டுட்டு காணாமல் போயிடுவாங்க. அதனால பிற அடுக்கு மக்களை பற்றி இந்த மக்களுக்கு எப்போதும் அவநம்பிக்கை இருக்குது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நடுத்தர வர்க்கத்தை பற்றியோ மேல்தட்டு வர்க்கத்தை பற்றியோ இந்த நீண்டகால அனுபவத்தின் பயனாக ஒரு அவநம்பிக்கை இருக்குது. இந்த அவநம்பிக்கையை போக்கி நீங்களும் மருத சமுதாயத்தில் ஒரு பகுதி, நாமும் எல்லாரும் ஒன்றிணைந்து போராடுவோம், நம்முடைய கோரிக்கைகளை சமுதாயம் கேட்கும், நமக்கு துணை நிற்கும்ன்ற நம்பிக்கையை உருவாக்குறதுக்காக தான் போக்கணும் இந்த மாநாடு நடத்தணும்.
1: இந்த குப்பை பொறுக்கும் போது குப்பை தொட்டிக்குள்ள கை விட்டு பொருட்கள் கலெக்ட் பண்ணும் போது நிறைய ஜெர்ம்ஸ் இருக்கும் அதுக்குள்ள. இப்படி அவங்க என்னைக்கும் பண்றதுனால இவங்க உடலுக்கு எந்த பாதிப்பும் வர்றது இல்லையா, இவங்களுக்கு எந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் வர்றது இல்லையா?
2: மாசம் 30 மினரல் வாட்டர் சாப்பிடுற ஆளு ஒரே ஒரு நாள் டீ கடையில் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சாருன்னா அவருக்கு டயரியா வரும். 30 ரோட் சைடில் தண்ணி குடிக்கிறவனுக்கு டயரியா வராது. ஆனால் இவங்களுக்கு இருக்குது உடலியல் பிரச்சனைகள் இருக்குது.

0: தொடர்ச்சியாக நடக்கிறாங்க. ஒரு பெண் வந்து டெய்லி வந்து வாக்கரே வந்து சுகர் இருக்கிறவனே 6 கிலோமீட்டர் நடந்தால் போதுன்றாங்க. இவங்க கட்டாயமாக 20 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்குது. இல்லைன்னா இவங்களுடைய வாழ்நாள் குறைவு. ஏன்னா கடுமையான உழைப்பு, சுகாதாரமற்ற வாழ்க்கை, சத்தான உணவு இல்லாமல், சரியான மருத்துவ கவனிப்பு இல்லாமல். இப்போ பொதுவாகவே வந்து அவங்களுக்கு மலேரியா திறந்த வெளியில் தான் படுத்து தூங்குறாங்க. மலேரியாவுடைய பாதிப்பு அதிகம். அது ரிப்பீட்டட் மலேரியான்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப மலேரியா வர்றது அவங்களுக்கு வரும். மது பழக்கத்தினால அந்த குடல் நோய்கள் வந்து சர்வசாதாரணம். அப்புறம் மற்ற புகையிலை பொருட்களை வந்து இப்போ சென்னைக்கு வந்த மாதிரி நகரங்களுக்கு வந்து அவங்க பழகிக்கிறாங்க. அதுக்கு முன்னே கிராமத்தில் புகையிலை பொருட்கள்லாம் கிடையாது. அந்த மாதிரி நோய்கள்லாம் இருக்குது. ஆனால் அது அவங்க பொருட்டாக கருதாத அளவுக்கு வறுமை வந்து அவங்கள சிந்தனை ஆக்கிரமிச்சு, முதல்ல சோறு, அது பிறகுதான் எல்லாமே. அடிப்படையாக வயிற்றை நிரப்பியாகணும். உடலியல் பிரச்சனை இருக்குது தான். நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து பொருட்படுத்துவதில்லை, இருக்குது தான். பொருட்படுத்தி அதுக்கு வந்து நேரத்தை செலவிட்டு அவங்களால நடமாட முடியாது, முடங்கி போகிறாங்க அப்படின்னும் போது மருத்துவரை தேடி ஓடுவாங்க.
1: இப்போ ஸ்ரீனிவாசன் சார் சொல்றாங்க, என்னைக்கும் குப்பை சேகரிக்கிறதுனால அவங்களோட உடலுக்கு எந்த பாதிப்பும் வர்றது இல்லைன்னு. இது உண்மையா? இத பத்தி நம்ம டாக்டர் ஸ்ரீதர் சார் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் ஆர் எஸ் ஸ்ரீதர். நான் மருத்துவனாகவும் மனித உரிமைகள் ஆர்வலராகவும் செயல்பட்டு வருகிறேன்.
3: குப்பையில தான் எல்லா கழிவும் இருக்கும். குப்பையிலயும் கிருமிகள் இருக்கும். ஜாண்டிஸ் வரும், ஹெப்படைட்டிஸ் வரும். உடலின் எல்லா பாகங்களையும் பாதிக்கக்கூடிய கிருமிகள் வந்து குப்பைகளில் இருக்கிறது. இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் வேஸ்ட்னா மருத்துவமனையில இருந்து வரக்கூடிய கழிவுகள்னா அதுல வந்து நோயாளிகள் போட்டு ஊசி எல்லாம் இருக்கும். குப்பைகள் அள்ளும் போது அந்த ஊசி கையில குத்துச்சுன்னா நோய்கள் பரவும் இல்லையா? ஸோ மனிதர்களே குப்பைகளை அள்ளும், மனிதர்களே வந்து இந்த மாதிரி குப்பைகளை வந்து அலசும் வேலையை செய்யும் பொழுது குப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள், குப்பையில் இருக்கக்கூடிய ஊசிகள், மருத்துவமனையில் பயன்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஊசிகள், கழிவுகள், இதன் மூலமாக பல நோய்க்கிருமிகள் பரவ வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலம் குப்பையை வந்து கையால் தொட்டு வேலை செய்பவர்களுக்கு அவர்கள் உடலில் உள்ள அனைத்து பாகங்களையும் பாதிக்கக்கூடிய கிருமிகள் பரவும் வாய்ப்பு இருக்கிறது. நோய் வருவதாக இருந்தால் அது வந்து தாமதமாக கூட சில நோய்கள் வந்து உடலை தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சில நோய்கள் வந்து உடலுக்குள் கிருமி புகுந்தாலும் அந்த நோயின் தாக்கம் தெரிவதற்கு கொஞ்சம் காலமாகும். ஸோ அவருக்கு எல்லா நோய்களும் உடம்பில் இருக்கலாம், ஆனால் அது அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். குறிப்பாக குழந்தைகள் இப்படிப்பட்ட குப்பைகளை அள்ளுவது, மலத்தை கையால் அள்ளுவது போன்ற பணிகளை மனிதர்கள் செய்வதே தவறு. அதுவும் இதை இப்படிப்பட்ட இழிவான பணிகளை வந்து குழந்தைகள் செய்வது இதைவிட தவறு.
1: ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மனிதர்கள் பலவிதம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: இந்த கருத்தை வழங்குபவர்கள் எம்ஓபி சமுதாய வானொலி நேயர் செந்தில்குமார், மிஸ்டர் அசோக். இதை பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வணக்கம்,
1: வெல்கம் பேக். இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மனிதர்கள் பலவிதம் நிகழ்ச்சியில சென்னை ராக்பிக்கர்ஸ் அசோசியேஷனின் செக்ரட்டரி மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தொடர்ந்து என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம்.
2: அவங்க காலையில எப்ப வேலைக்கு போவாங்க, என்ன பண்ணுவாங்க, எப்படி இருக்கும் அவங்களோட ஒரு நாள்?
3: காலையில எந்திருக்கிறாங்க, காலையில 4:30 மணிக்கு எந்திரிக்கணும். ஏன்னா கரெக்டா 6 மணிக்கெல்லாம் அந்த மாநகராட்சி வண்டி வந்துடும். மாநகராட்சி வண்டி எப்படி குப்பையும் எடுத்தோம்னா, அந்த ஒரு பெரிய குப்பை தொட்டிருந்தா ரெண்டு சைடு ரெண்டு கிளிப்பு மாதிரி இருக்கும், அதை ஒரு ரெண்டு ஆம் வந்து அணைச்சி அப்படியே தூக்கி அந்த கம்ப்ரஸர் உள்ள இழுத்துக்கும், லாரிக்குள்ள குப்பையை முழுக்க இழுத்துறோம். அப்புறம் காலி தொட்டியை கீழே போட்டுருவாங்க, அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாநகராட்சி வண்டி 6 மணிக்குள்ள வந்து வர்றதுக்குள்ள அதுக்கு அந்த நேரத்துக்குள்ள இவங்க எந்திரிச்சு அதில் அவங்களுக்கு என்னென்ன காசு பண்ண முடியுமோ அந்த பொருட்களை எடுத்தாக வேண்டியா இருக்கும். 4 அடி தொட்டி, அது சக்கரம் 1.75 அடி, தொட்டி 3.25 அடி, 4 அடி தொட்டி. ஒரு பெண்ணுன்னா அவங்க கழுத்து வரைக்கும் வந்துடும், ஆணுனா கை எட்டலாம். அதனால ஆணும் பெண்ணும் சில நேரம் இருட்டு வேலையா இருந்தா ஆணும் பெண்ணும் சேர்ந்து கிளம்புறாங்க.
2: பெண்களும் நிறைய பேர் இருக்காங்களே இந்த தொழில்.
3: ஆமா, இதுல பழங்குடி மக்கள்ன்றதுனால பழங்குடி மக்கள்ல வந்து ஆண் பெண் வேறுபாடு எல்லாம் கிடையாது. அது நம்ம சமுதாயத்தில் தான் ஆண் வந்து ஒரு ஜான் மேல, பெண் வந்து ஒரு ஜான் கீழே. பழங்குடி மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த பண்பாட்டை இன்னும் காப்பாற்றுறாங்க. அங்க வந்து சமுதாய சமத்துவம், ஆண் பெண் வேறுபாடு அதெல்லாம் கிடையாது. உழைக்கிறதும் சமமா உழைப்பாங்க, அவங்க எல்லா உரிமைகளும் சமமா இருக்கும். உரிமை என்பது அடுத்தவங்க கொடுத்து வாங்குறதில்ல, அவங்க வந்து அனுபவிக்கிறது. நீங்கள் வந்து மனைவிக்கு நான் இந்த ரைட்ஸ் கொடுத்துருக்குறேன், இந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்குறேன்னு நம்ம சமுதாயத்தில் தான் சொல்லுவாங்க. அது ஆரிய ஆதிக்கம் பெற்ற ஒரு சமுதாயம், அவங்க அந்த தத்துவம்லாம் அவங்களுக்கு தெரியாது. இயல்பாகவே வந்து பழங்குடி மக்கள் மத்தியில் அந்த சமத்துவம்லாம் இருக்குது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் கிளம்புவாங்க, சேர்ந்து உழைப்பாங்க, சேர்ந்து வீடு திரும்புவாங்க, சேர்ந்து சாப்பிடுவாங்க, சேர்ந்து உறங்குவாங்க. அதில் வந்து ஆண் பெண் அது அந்த வேறுபாடுகள் அதெல்லாம் கிடையாது. 4 மணிக்கு கிளம்புவாங்க, 4:30 மணிக்கு அந்த குப்பை தொட்டிக்கு போனோன்னா 6 மணிக்குள்ளே குப்பை தொட்டி ரவுண்டை முடிச்சிடணும். ஏன்னா மாநகராட்சி வண்டி எடுத்துருவாங்க அதுக்குள்ளேயே, அதனால் கிடைக்கிறத வரைக்கும் எடுத்துடணும். அதனால் பெண் வந்து ஊக்கு வச்சு எடுப்பாங்க, ஆண் வந்து உள்ளே இறங்கி கூட எடுப்பார். பெண்ணால் கொஞ்சம் ஏறது சிரமமில்லையா, உடல் அமைப்பினால, மற்றபடி அந்த அடக்கத்தினால இல்லை, உடல் அமைப்பினால அவங்க ஏறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அவங்க எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. அதன் பிறகு 6 மணிக்கு மேலே இந்த குப்பை தொட்டியில் சேகரித்து வச்சுட்டு சில நேரம் அதையும் கொண்டுட்டே போவாங்க. தெருவாக ஒரு ரூட் வச்சுருப்பாங்க. வெசநகரில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பொதுவாகவே 22-24 குடும்பம் இருக்கிறாங்க. இதில் 3 குடும்பத்தை சேர்ந்தவங்க கடற்கரை ஓரமாகவே போவாங்க. அங்கே நல்லா நடக்கிற வசதி கொண்ட கடற்கரைகள்லாம் நிறைய அதிகம். வெசநகர்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி நீலாங்கரை வரைக்கும் வாக்கர்ஸ் இதெல்லாம் இருக்குது. பொதுவாக ஈவினிங்கில் வந்து பொழுதுபோக்கு, மாலையில் பொழுதுபோக்கு இடங்களாகவும் இருக்குது. அதில் வந்து இந்த பிளாஸ்டிக் பாட்டிலுங்க, அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட அட்டை பெட்டிங்க, நிறைய இந்த மாதிரி யூஸ் பண்ண பொருட்கள், குப்பை பிளாஸ்டிக் பொருட்கள், பேப்பர் அந்த மாதிரிலாம் இருக்கும் நிறையா. அதுக்காக காலையில் போவாங்க. அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக போவாங்க, 5 மணி 6 மணிக்கு மேலே. ஆனால் வந்து இந்த குப்பை தொட்டி எடுக்கிறவங்க 6 மணிக்கெலாம் அந்த ரவுண்டை முடிச்சிருவாங்க. அது மாதிரி வீதி வீதியாக போவாங்க, ஒரு குறிப்பிட்ட வழியாக போவாங்க.
2: இந்த சேகரித்த கழிவு பொருட்கள் எல்லாம் இவங்க எங்கே போய் கொடுப்பாங்க? எல்லா கடையிலையும் இவங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இவங்க கொடுக்குற ஐட்டம்ஸ் எல்லாம்?
3: பொதுவாக பெரிய கடைகளில் வாங்குறதில்ல, அது வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கடினமான விஷயம். இப்போ வந்து பேப்பர் எடுத்துன்னு வர்றாங்கன்னா அந்த பேப்பர் வந்து நீங்கள் வந்து வீட்டில் போடுற செய்தித்தாள் வந்து ஒரே கட்டாக கனமாக ஒரு வடிவத்தில் அழகாக கட்டி எடுத்துன்னு போக முடியும். ஆனால் இவங்க சேகரிக்கிறது வந்து ஒரு பேப்பர் ஒரு சைஸில், ஒரு பேப்பர் இன்னொரு சைஸில், ஈரமாக ஈரம் இல்லாத அதெல்லாம் இருக்கும். பொதுவாக வந்து இந்த பழங்குடி மக்களுக்கு வந்து திருமணம் இந்த மாதிரி விசேஷங்களுக்கு கடன் பெறுவது, அவர் வந்து மாசி பண்டிகைன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ரொம்ப முக்கியமான விழாவாக கருதுவாங்க பழங்குடி மக்கள் வந்து. அவங்க நரிக்குறவளாக இருந்தாலும் சரி, இவங்க ட்ரைபல்ஸாக இருந்தாலும் சரி, தலித்துக்கெல்லாம் மாசி பண்டிகை வந்து ரொம்ப முக்கியமான. அந்த நேரத்தில் பெருமளவு பணம் செலவு பண்ணுவாங்க, அது வறுமையை மிஞ்சி பணம் செலவு பண்ணுவாங்க. அதுதான் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் ஒரு கடையிலேயே வர்த்தக உறவு வச்சுவாங்க. 1 மாதம் கூட நீங்கள் பொருள் போடலைனா கூட அவர் வந்து உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவுக்கு ஏதாவது பண உதவி செய்வார். ஆனால் பார்த்தீங்கன்னா வட்டி கொடுமை அந்த மாதிரி கொடுமைகள்லாம் அதில் கிடையாது. அது ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஏற்றத்தாழ்வில் என்ன சொல்றது, நெகிழ்ச்சியான ஒரு வர்த்தக உறவு.
2: இந்த குப்பை சேகரிக்கும் மக்களோட கல்ச்சரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
3: ஒழுக்கத்துல, பண்பாட்டுல, நெறிகள்ல சிறந்தவங்க அந்த மக்கள், உழைக்கிற மக்கள். அவங்களுக்கு நிறைய கோட்பாடுகள் இருக்கு. சாதாரண ஒரு இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சொசைட்டில இருக்கிற ஆளால பின்பற்ற முடியாத பல நெறிகள் அவங்க கிட்ட இன்னும் இருக்கு, உயிரோட இருக்கு.
4: நல்ல கட்டுப்பாடு, பெரியவங்களுக்கு மதிப்பு, கூட்டு மனப்பான்மை, எல்லைகளை மீறாமல் இருக்கிறது, பண்பாட்டோடு இருப்பது, மரபு விதிகளை பின்பற்றுவது, அப்படின்னு சிறந்த பழக்கங்கள்லாம் இன்னும் பழங்குடி மக்கள் மத்தியில் இருக்குது. குப்பை சேகரிக்கும் தலித்துகள் இந்த மாதிரி எல்லாமே ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த நெறிகளை இன்னும் காப்பாற்றின்னு வராங்க. அதை வந்து எங்களை பொறுத்தவரைக்கும் பெருமைப்படக்கூடிய அம்சம்தான். ஒரு மாடர்ன் ஆள்கிட்ட இல்லாத நல்ல அம்சங்களும் எங்கள் மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் தான் வாழ்கிற வாழ்க்கை முறை தான் சிறந்தது கிடையாது. அதை விட சிறந்த வாழ்க்கை முறையை, ஓற்றக்கூடிய வாழ்க்கை முறையை இந்த உழைக்கும் மக்கள் பின்பற்றுறாங்க. அவங்கள பற்றி வச்சிருக்கிற தவறான கணிப்புகளை, யூகங்களை நீங்கள் தவிர்த்தணும். அதை நாங்கள் கேட்டுக்கிறோம். வாய்ப்பு இல்லாமல் உங்களை மாதிரி படிச்சுட்டு அலுவலகத்துக்கு போய் வேலை செய்ய வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் தான் எங்கள் ஆளுங்க குப்பை சேகரித்து வயிறு நிரப்புறாங்களே தவிர, உங்களோட பண்பாட்டில் ஒழுக்க நெறிகளில் பல மடங்கு சிறந்தவங்க. அதை நான் அடித்து சொல்வேன்.
5: இந்த குப்பை சேகரிக்கும் மக்களில் இந்த குடிப்பழக்கம் நிறையா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அது உண்மையா?
4: பொதுவாக ஒவ்வொரு நாளும் மதுபானம் இல்லாமல் பழங்குடி மக்கள் நாளை கழிக்கிறது இல்லை, ட்ரங்கார்டுன்னு சொல்கிறது இல்லை. குடிகாரம் என்பது வேறு, ஹேபிச்சுவல் ட்ரங்கர் வேறு. இவங்க உணவு பழக்கமும் தொடர்ச்சியாக அது இருக்குது. மது என்பது 6000 வருஷமாக இருக்குது, அது உணவில் ஒரு பகுதி. நல்ல தரமான மதுவாக நீங்கள் என்ன தான் வந்து மது குடிக்காதன்னு பிரச்சாரம் பண்ணாலும் அவங்களுடைய வழக்கத்தை வந்து மாற்ற முடியாது. இன்னொன்று, பொழுதுபோக்கம் இல்லை அவங்களுக்கு. நம்ம உட்காந்துருக்கிற இடத்துல வந்து அவங்க 20 பேர் வரைக்கும் தங்கக்கூடிய அவ்வளோ நெருக்கமான உறவுகளை பேணுறவங்க. அவங்க வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கதவு இருக்கும், சுற்றி எதுவுமே இருக்காது. அதில் எப்படி இருப்பாங்க? அதனால் மது இல்லாமல் அவங்களால வாழ்க்கை நகர்த்த முடியாது. எல்லாருமே அப்படி தான். குப்பை சேகரிக்கும் தொழிலாளர்கள் அடிப்படையாக வசதியை தேடிக்க முடியாது இல்லையா? நல்ல குடியிருப்பு இருக்க முடியாது. ஸ்லம்போர்டு வீடு கூட, இப்போ குடிசை மாற்று வரைய வீடுகள் கூட இடிஞ்சு விடுற நிலைமையில தான் இருக்கு.
5: இப்போ இவங்களுக்கு கிடைக்கிற வருமானமே ரொம்ப கம்மி, அதுல என்னைக்கும் குடிக்கிறாங்கன்றீங்க. அப்புறம் அது தேவையா? காசு இருக்கிறதுனால தானே அவங்க குடிக்கிறாங்க.
4: அதான், இது வந்து ஒரு அடிப்படையான கேள்வி. அவங்க வந்து ஒரு மரபில் வந்தவங்க, அதை முற்றாக ஒழிக்க முடியாது. அவங்களுடைய வாழ்க்கை முறை அது. உழைக்கிற மக்கள் உணவுல ஒரு பகுதி அப்படின்றத ஒரு பார்க்கணும். அது வந்து ஒரு விரிவான அலசல் வேணும்.
5: இது இப்ப குடிக்கிறதுனால இவங்களுக்கு உடல்ல என்னென்ன வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான் குடிக்கிறாங்களா இல்ல?
4: தெரியும்,
5: தெரிஞ்சுதான் குடிக்கிறாங்க.
4: தெரியும். அதாவது நீங்க தத்துவங்கள்ல வந்து, நீங்க நடுத்தர வர்க்கத்து மக்களை விட தத்துவங்கள்ல வந்து தேர்னவங்க அடித்தட்டு மக்கள். சமூக யதார்த்தம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். குடிச்சா சாகும், தெரியும் தான். ஆனால் அன்றைக்கி ராத்திரி தூங்க முடியாதுல்ல. கொசு, நாத்தம், நெருக்கடி, இதில் வந்து நைட்டு தூங்கலாம், காலை வேலையாக செய்ய முடியாது. ஏதாவது ஒரு இது வேணும்.
5: குப்பை சேகரிக்கும் மக்களே பொதுமக்கள் எப்படி பார்க்குறாங்க?
4: இப்போ தான் இப்போ வந்து இந்த மீடியாஸ் உருவாக்கியிருக்கிற அவநம்பிக்கை வந்து பொதுவாக இருக்குது. பொருளாதார மாற்றங்களால் ஏற்படுகிற குற்றங்கள் வந்து அதிகமாயிடுச்சு. குற்றங்கள் வந்து அதிகமானவை சமுதாயத்தில் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவநம்பிக்கை. அப்பப்போ பேப்பரில் அறிக்கை விடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீட்டுக்கு யார் வந்தாலும் வந்து ஓட்ட வழியாக பாருங்கள், கதவு நேரடியாக திறக்காதீங்கன்னு. இந்த அவநம்பிக்கை பொதுவாக அடி மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்குது. யாரையுமே வந்து ஒரு குற்ற நோக்கில் பார்க்குற ஒரு பார்வை வந்து வளர்ந்து போச்சு. இதை தவிர்க்க முடியாது. ஏற்றத்தாழ்வான வளர்ச்சியில் இந்த மாதிரி பார்வையை தவிர்க்க முடியாது. அது எங்களுக்கு யதார்த்தமாக புரியுது.
5: விவசாயம் தொழில் தவிர்த்து உங்களுக்கு இந்த வேலை மட்டும்தான் தெரியுமா? இவங்க ஏன் வேற வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணுறது இல்லை? வேற வேலை
4: இப்போ பொதுவாக ஏன் அவங்க தனியாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க? எந்த அமைப்புலையும் வேலை செய்கிறதுக்கு விரும்புகிறாங்க? நான் சொன்ன மோசடி தான். இன்னொன்று, ஒரு அமைப்பில் இது இந்த பழங்குடிகள் எல்லாமே சுதந்திரமான சுயேட்சையான தன்மையில் மரபு ரீதியாக வாழ்ந்தவங்க. ஒரு முதலாளிகிட்ட வேலை செய்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது. பழங்குடிகளை பார்த்தீங்கன்னா மலை தான் அவங்களுக்கு அன்னை. வார விடுமுறை கேட்கறது இல்லை காய்ச்சல்னா விடுமுறை கேட்கறது, எந்த மேலே அதிகாரியும் அவங்க அனுமதி தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் அவங்க வேலைக்கு சேரும்போது அவங்களுக்கு கிடைக்கிற சலுகைகளை விட அவங்க மேலே திணிக்கப்படுற சுமை தான் இருக்கும். அதனால தான் அந்த வேலை வாய்ப்பில் சில பேர் வெறுக்கிறாங்க. வந்து இப்போ பொதுவாக பழங்குடி மக்கள் வந்து பண்டிகைக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கும் குடும்ப உறவுடைய நிகழ்ச்சிகளுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. ஆனால் வந்து நீங்கள் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு லீவு வேணும்னா ஒரு ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்கணும். ஆனால் நீங்கள் நல்ல சம்பளம் ஒரு 25,000-30,000 சம்பளம் கொடுத்து அந்த மாதிரி விதிகளெல்லாம் கொண்டாந்தீங்கன்னா ரைட்டு. தர்ற சம்பளம் வந்து அடிமட்ட சம்பளம். ஆனால் விதிகள் வந்து ரொம்ப மோசமான விதிகள்னும் போது அதனால தான் அவங்க இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்றத ஒரு செகண்டரியாக வச்சுக்கிறாங்க.
5: நம்ம இந்திய சட்டப்படி இந்த குப்பை சேகரிக்கும் மக்களுக்காக சிறப்பு சட்டங்கள் இருக்கா? இதை பற்றி பேச வராங்க ஹைகோர்ட் அட்வொகேட் தரணிதரன் சார்.
6: ரேட் பிக்கர்ஸ் வந்து அது ஒரு தொழிலாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்கள வந்து அவங்கள ஏதோ ஒரு கேட்டகரைஸ் பண்ணி தனியாக இது பண்ண வச்சிடல. அதனால் அவங்களுக்கு அப்படின்னு கிடையாது, அவங்களையும் சாதாரணமாக எல்லாரையும் பார்க்குற மாதிரி தான் அவங்களையும் பார்க்கணும். இது வந்து சமுதாயத்தை சீர்திருத்ததுக்காக சில இருக்கக்கூடிய அமைப்புகள் அவங்கள எடுத்துகிட்டு போய் அவங்க கிளீன் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து ஒரு சீர்திருத்தம் பண்ணி வேறு தொழிலை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. கவர்மெண்ட்டில் எல்லாரும் போல தான் அவங்களையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக அவங்களுக்காக ஒரு ஒரு ஸ்கீமோ சட்டமோ வச்சுல. ஜென்ரலாக யாருமே வந்து பிச்சை எடுக்கக்கூடாது, அனாதையாக சுற்றி தெரியக்கூடாது. இவங்களுக்கெல்லாம் வந்து கார்பரேஷனில் கூட்டி போய், அனாதையாக சுற்றி தெரியவங்களும் கூட்டிகிட்டு போய் அந்த ஒரு காப்பகம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து அவங்களுக்கு ஷெல்டர் ஃபுட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க யாரும் அதுக்கு போகிறதில்ல, அப்படி போனாலும் அங்கே இருக்கிறது இல்லை. அதனால் அரசாங்கம் அவங்களுடைய கடமையை ஓரளவுக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா இதில் வந்து நிறைய வருமானம் வந்து அந்த வேக்சிக்கிறதுக்கு இதில் நிறைய வருமானம் கிடைக்குது. ஈஸியாக காசு பார்க்கறதுனால அவங்க பிக்கப் பண்ணி பண்ணிகிட்ருக்குறாங்க.
7: தமிழ்நாட்டில் இருந்துட்டும் அவங்க ஒரு சிட்டிசனாக கன்சிடரே ஆக மாட்டாங்களா?
6: சிட்டிசனாக இல்லையாங்கிறது வந்து வாக்காளர் இதில் வந்து அவங்களுக்கு வாக்காளர் உரிமை இருந்ததுன்னா அவங்க வந்து சிட்டிசன் தான் கண்டிப்பாக. அப்போ வாக்காளர் உரிமைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுடைய விலாசம் இருக்கணும். இவங்களுக்கு வந்து வாடகையோ இல்லை சொந்தமோ இல்லை யாரோ தெரிஞ்சவங்க இடத்துலையோ அவங்க இருக்கிறதா அவங்க அட்ரஸ் கொடுத்தா தான் அவங்க வந்து வாக்காளர் அட்டையில் இருக்க முடியும். இவங்க எல்லாருமே ஒரு குடும்பத்துலேயோ ஒரு இடத்துலையோ ஒரு வீட்லேயோ இருந்து வந்தவங்க தான். இவங்க யாரும் தனியாக ஆகாயத்துலேருந்து வந்துடலை. ஜேக் பிக்கர்ஸாக இருக்கட்டும், பெக்கர்ஸாக இருக்கட்டும்லாம் அவங்களுக்குன்னு ஒரு இடம் ஒரு அதாவது இருந்திருப்பாங்க, ஒரு ஆர்கன் அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த கண்டினியூ இருந்ததுன்னா கிடைக்கும். இல்லை இப்போ அவங்க வெளியூர்லேருந்து இங்கே வந்துட்டாங்க கிடைக்காது. அவங்களுக்கு வந்து எதுவும் கிடைக்காது, ஓட்டர் ஸ்பெஷலியும் வர முடியாது, ரேஷன் கார்டும் கிடைக்காது. கார்பரேஷன் நடத்தக்கூடிய கார்பரேஷன் நிறைய இடத்துல வந்து அது மாதிரி இந்த அனாதிகள் ஹோம் மாதிரி வச்சுருக்காங்க, வீடு இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க. அந்த இல்லத்தில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு இருந்தால் அது வந்து அவங்க மூலமாக நீங்கள் போனாக்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து ஒரு அட்ரஸே இல்லாமல் ஐடென்டிட்டி இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு இது வந்து இது இந்த இது வந்து நல்ல கேள்வி. ஆனால் இது வந்து அரசாங்கம் தான் இதை பற்றி தீர்மானிக்கணும். நம்ம வந்து ஒரு தனி மனிதர்கள் நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது. இதில் பல சிக்கல்கள்லாம் இருக்குது. ஏன்னா இவங்களை மாதிரியே வந்து இப்போ ரேக்டிஃபிகேஷன் சொல்ல அதே இல்லை நிலைமையில் டெரரிஸ்ட் கூட வந்து 10 நாளோ 1 மாதமோ 2 மாதமோ அதே மாதிரி ஒரு மென்டலி ரிட்டையர்ட் மாதிரி இது மாதிரி ரேக்டிஃபிகேஷ் மாதிரி இருந்து டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதாகவும் புக்கில் படிச்சிருக்கோம், நியூஸில் நியூஸ் பேப்பரில் பார்த்துருக்கோம். சமுதாய நோக்கத்துக்காக நல்லது பண்ணணும், அவங்க வந்து முக்கிய நிலைமை இருக்காங்க, அவங்கள பாதுகாக்கணும்ன்றதுக்காக ஹோம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இவங்க அங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஒரு வரைமுறைக்குள்ள வந்தாங்கன்னா ஒரு வரைமுறைக்குள்ள வரணும், அவங்க சொல்கிறத கேட்கணும். இவங்களுக்கு வந்து அட்ரஸ் தெரியும், அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னா இங்கே உங்களுடைய வீடு, எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை ஆனால் எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, ஊர் அங்கே தான் இருக்குது, நான் அவங்கள்ட்ட பண்ட போட்டுட்டேன் போக மாட்டேன்னு சர்டிஃபிகேட் பர்டிகுலர் இப்படி ஒரு கொடுத்தா அவங்களுடைய அங்கே கார்டில் அவங்க பேர் இருக்குதா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே கொண்டு ஏதாவது ஒரு இதாக பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அங்கேயும் உங்கள் யாரோ உங்கள் பேர் ஒரு வீடு வீட்டை விட்டு வந்துட்டு இருப்பார், அவங்க இதில் கார்டில் பேர் இருக்கும், அவருடைய ரேஷன் எத்தனை நபருக்கு தகுந்த மாதிரி ரேஷன் கொடுத்தனா அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. இவர் வீட்டில் சண்டை போட்டு இங்கே வந்திருப்பார். இப்போ இங்கே இவருக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா அங்கே அது வந்து டபுள் என்ட்ரி ஆகும். இதெல்லாம் எப்படி கிராஸ் பண்ணுறது, கிராஸ் செக் பண்ணுறது, இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதனால் வந்து இவங்க அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக போச்சுன்னா இதுக்கு வந்து அரசாங்கம் வழி பண்ணால் தான் இவங்களை நம்ம வந்து சமுதாயத்தில் கீழ்நிலையில் இருக்கிறவங்கள பாதுகாக்கணும், அவங்கள முன்னேற்றணுங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. அதை பண்ணுறதுக்கு என்னென்ன தடங்கல்கள் இருக்குதோ அதை முதல்ல நீக்கணும். அவன் போய் அதை ஆரம்பிச்சிட்ட பிறகு இவங்களுக்கு ஒரு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்ட பிறகு அதை வந்து பல பேர் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு அது கோர்ட்டில் போய் அது தடை பண்ணுவாங்க. இது பண்ணதுனால அப்புறம் வந்து அதனுடைய என்ன சொல்ல விமர்சனங்கள் வரும், இதெல்லாம் யோசிக்காமலே இப்படி பண்ணிட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. அதனால் பல விஷயங்களை யோசித்து தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. இவங்களால் சூஸ் பண்ணி இதுக்கு வந்திருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்ல மைண்ட் இருக்கும், சூஸ் பண்ணி அந்த இதுக்கு போயிருக்காங்க. நிறைய பேர் வந்து அதில் கொஞ்சம் பேர் வந்து அந்த மைண்டே இருக்காது, இது சூஸ் பண்ணி வந்திருக்க மாட்டாங்க, வேறு வழி இல்லாமல் வந்திருப்பாங்க. அதே மாதிரி மென்டலாகவும் அவங்களுக்கு சரியாக இருக்க மாட்டாங்க, வேறு ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. இது எடுக்க தெரியும், அந்த பேப்பர் எடுக்க தெரியும், கடையில் கொடுக்க தெரியும், ஏதோ காசு கொடுத்தாங்க சாப்பிட தெரியும், அப்படி தான் இருக்காங்க. அதில் அதை நம்ம வந்து அதை பகுத்தறிஞ்சு பண்ணணும்.
5: இவ்வளோ நேரம் இந்த குப்பை சேகரிக்கும் மக்களை பற்றி இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்த சென்னை ராக்பிக்கர்ஸ் அசோசியேஷனின் செக்ரட்டரி சி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், டாக்டர் எஸ் ஸ்ரீதரன் அவர்களுக்கும், அட்வொகேட் தரணிதரன் அவர்களுக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார்.

0: இந்த குப்பை சேகரிக்கும் மக்களை பத்தி இன்னும் மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க நம்ம கூட கோட்டூர்புரம் நரிக்குறவர்கள் சங்கத்தின் தலைவர் கோதாவரி அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க.
1: வணக்கம், உங்க பெயர்?
2: கோதாவரி. நரிக்குறவர் தலைவரா இருக்கிறேன். இந்த ஊர்ல டிச்சி தாங்கி கோட்டூர்புரம் இருக்கிறேன். தொழில்னாக்கா மணி தொழில் பண்றேன். சில பேர் வந்து இந்த பேப்பரில் பொறுக்குறாங்க, பேப்பர் பொறுக்குறாங்க, மசாலா பொறுக்கு, மசாலானாக்கா பிளாஸ்டிக் சாமான், பொம்மை சாமான் பிளாஸ்டிக், அது பொறுக்கி போடுறாங்க. 175 வீட்டில் வந்து 125 பேர் பொறுக்குறாங்க, 50 பேர் மணி ஊசி எடுக்கிறாங்க. அதனால இந்த ஊரில் வாழ்ந்துருக்குறோம். இந்த ஊரில் வந்து எப்படின்னா ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இருக்கிறோம். இங்கே இந்த ஊரில் வந்து பஸ்ஸு கிடையாது, இந்த ஊரில் பஸ்ஸு கிடையாது, இந்த ஊரில் வந்து கடை கிடையாது, இந்த ஊர்

0: தண்ணி தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது சரியா. அப்பத்திலேருந்து இங்கே வாங்கியிருக்கிறோம் நம்ம. ஆனால் கவர்மெண்ட்டை பார்த்து அண்ணா இன்ஸ்டியூட்டில் பார்த்து எங்களுக்கு வந்து இந்த இடம் ஊட்டியிருக்கிறாங்க, 2.5 ஏக்கரா ஊட்டியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு. அதில் வந்து வீடு வந்து ஒரு ஆச்சு அம்மா ஆச்சியில் கட்டி கொடுத்தாங்க, சின்ன சின்ன வீடு. அதில் இந்த ஜனத்துக்கு வந்து எங்கெங்கே போகிறதோ எதனா காசு வாங்க மாட்டோம், காசு கொடுக்க மாட்டாங்க, அவங்களே சாப்பிட்றதுக்கு நல்லா கஷ்டப்படுறாங்க எங்கெங்கன்னா. அதனால தான் இந்த பேப்பர் தொழிலுக்கு போகிறாங்க தொட்டியில். அந்த தொழிலில் ரொம்ப பாதிப்பு வருது, ஊசி மாத்திரை போகிறது கூட காசு அதில் கெடுக்கிறது இல்லை. 100 ரூபாய் கிடைச்சாக்கா என்ன சாப்பிடாக்குறதா இல்லை வந்து சாப்பிட்றதா?
1: அது எங்கிருந்து குப்பை எடுப்பீங்க? இந்த கார்ப்பரேஷன் வண்டியில எல்லாம் போட்டு தருவாங்களே? இங்க பெருங்குடி அந்த மாதிரி
0: ஆமா போடுறாங்க. அங்க போக மாட்டோம், அங்க வேற ஆளுங்க போடுறாங்க. அங்க வந்து வேற தமிழ் ஆளுங்க,
1: தமிழ்நாடு
0: வந்து தெருல தெருல போகும்போது அல்ல எடுப்பாங்க. ஆமா தெருல இந்த தொட்டிங்க ஊட்டி இருக்கு இல்லையா, இந்த வண்டி போறாது அள்ளி போறது முன்னாடி இவங்கள போய் பாப்பாங்க. இவங்க போய் கிளறி கெடுக்கிறதே எடுத்துருவாங்க. காலைல வந்து நைட்டு 3 மணிக்கு போவாங்க, நைட்டு 2 மணிக்கு போவாங்க. அப்படியே அந்த தொட்டி தொட்டி தொட்டி பாத்துக்கோ வந்து இந்த வண்டி எத்தனை மணிக்கு வருது? 4 மணிக்கு வருது. 4 மணிக்கு தூக்கி போயிடும், 4 மணிக்கு தூக்கி போயிடும். இவங்க வந்து 2 மணிக்கு போவாங்க, 2 மணி 1 மணிக்குள்ள ரோட் ரோடா தானே வச்சிருக்கிறாங்க. அந்த தொட்டி தொட்டியை எடுத்துக்கொண்டு போய்க்கொண்டு போவாங்க. அப்புறம் வந்து இங்க உட்காந்துட்டு எதனா ஷோர் மீர் ஆக்கி சாப்பிடுவாங்க, எதனா ஷோர் ஆக்கி சாப்பிடுவாங்க, இல்ல ஷோர் தான் வாங்கி சாப்பிடுவாங்க.
1: ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஒரு நாள் இப்படி காலையில போறீங்க,
0: காலையில போயிட்டு சரி 200 ரூபாய் கிடைக்கும் கண்டிப்பா.
1: இல்ல காலையில 10 மணிக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி எப்ப போவாங்க?
0: போக மாட்டாங்க, வீட்டை தான் என்ன பண்றது, எவ்வளவு தொட்டில கை வைக்கணும், ஒரு தொட்டில எவ்வளவு இருக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லி அது நோண்டணும், வண்டியில போகணும். 10 தொட்டி பார்த்தா ஒரு ஆள் டேஞ்சர் ஆகி போகுது. அப்ப அதுக்குதான் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறது, குளிச்சு மிளச்சி ரெஸ்ட் எடுத்து அது இருக்கிறது சேர்த்து வைக்கிறாங்க. இந்த சேர்த்து வச்சிருக்கிற ஒரு மூட்டை ஒரு நாளைக்கு இந்த சேர்த்து சேர்க்கறது. ஆமா அப்படி அப்படியே சேர்த்து வைப்பாங்க. அது என்ன பண்ணனாக்கா 10 நாளைக்கு போனாக்கா 10 மூட்டை இருந்துருவாங்க. அத்தர் ஒரு 4-5 நாள் இருந்துருவாங்க. அதெல்லாம் ஒன்று ஷார்டிங் பண்ணி தனித்தனியாக பொறுக்கிட்டு ஒரு மொத்தமாக போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கத்தில் இருக்குது கடை, பக்கத்தில் இருந்து கொடுத்துருவோம், பக்கத்தில் காசு ஆகி போடும். ஆமா டன் கணக்கில், கிலோ கணக்கு, கிலோ கணக்கு. ஒரு கிலோ வந்து இப்போ பிளாஸ்டிக் வேலை வந்து 5 ரூபா, வாட்டர் கேன் இந்த வாட்டர் கேன் வந்து 30 ரூபாய்க்கு போச்சு இப்போ, அது 30 ரூபா. அப்போ ஒரு 10 கிலோ போட்டோம்னாக்கா கொஞ்சம் காசு வரும், அதனால தான் கொஞ்சம் சேர்த்து போடுறது. அந்த 10 கிலோ 5 கிலோ தான் வரும், எவ்வளோ பெருசு மூட்டை போட்டோம்னு வயிற்று கிடையாது.
1: ஆமாம் கிடைக்கிற காசு வச்சு தான்,
0: காசு வச்சு தான் சாப்பிட்றது. அந்த காசு
1: சாப்பிட்றதுலே போயிடும்,
0: போயிடும். அது வந்து ஒரு 4 நாள் ஆகிடும். இப்போ இது எடுக்க சாட்டின் தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு அட்டை இருக்கும், அதில் பிளாஸ்டிக் எடுக்கணும். அப்படியே வாங்க மாட்டாங்க, போட்ட உடனே தனித்தனியாக எடுத்து தனித்தனியாக கொடுக்கணும். தனித்தனியாக அவங்க ஒரு பை கொடுப்பாங்க, 10 பை கொடுப்பாங்க, 10 கலர் இருக்கும். இந்த 10 கலரில் 10 பொறுக்கிட்டு அவங்களுக்கு போடணும். இது அப்படியே டெவலப் பண்ணுற, அது சம்பாதிக்கிறது போகிறதுக்கும் சாப்பிட்றதுக்கு தான். ஆனால் எத்தனை ஒன்று இதுக்கு இந்த வீடு கட்டலாம் அது கட்டலாம்னு சொல்லி வராது, சரியாகாது.
1: இந்த சேகரித்த பொருட்கள் எல்லாம் எப்படி ரீசைக்கிள் பண்ணுவீங்க? அந்த பொருட்களுக்கெல்லாம் என்ன ஆகும்?
0: இப்ப அட்டை போகுது இல்லையா, அட்டை போய் அந்த அட்டை போயிட்டு திண்டு புது அட்டையா வருது. பேப்பர் இங்கிருந்து போகுது, ஒயிட் பேப்பர் போகுதுனாக்கா துண்டு துண்டா, அங்கே அந்த மிஷின்ல போயிட்டு புது பேப்பரா வருது. பிளாஸ்டிக் பொம்மைங்க அதெல்லாம் போகுது இல்லையா, அப்படியே ரிட்டர்ன் பண்ணி அந்த ஆய்க்கல்ல மேலேந்து எடுத்து குடம் வருது, புது புது குடம் பொம்மைங்க அதெல்லாம் அப்படியே அனுப்புறாங்க. அதுதான் மாத்து இது போகுது, வேற ஒண்ணும் கிடையாது. இது கீழே போடுறது கிடையாது, வாட்டர் கேன் எடுக்கிறோமே இந்த வாட்டர் கேன் வந்து நம்ம தண்ணி குடிச்சிட்டு போட்டுடுறோம், மெரிச்சிடறாங்க மண்ணு ஆயிருக்கு. அந்த வாட்டர் கேன் எடுத்து போய் உன் திரும்பி அந்த வாட்டர் கேன் போட்டு உன் திரும்பி புதுசா புதுசா காய்ச்சி புதுசா பண்றாங்க, அப்படிதான் வருது.
1: இந்த நரிக்குறவர்கள்னா நீங்க தானா?
0: நாங்க தான் நரிக்குறவர். ஆமா குருவிக்காரன்,
2: குருவிக்காரன்
0: நரிக்குறன் சொன்னவங்க தான் குருவிக்காரன். ஆமா ஆமா நாங்கள் சில பேர் வந்து அவங்க ஜாதி முறை வந்து நரிக்குறவர் தான், ஜாதி வந்து நரிக்குறவர். நீங்கள் சில பேர் கூப்பிடும்போது என்ன சொல்லுவீங்க, அந்த குருவிக்காரன் அந்த போறானே அதை கூப்பிடு கூப்பிடு, அவர் என்னவோ எடுத்து போறா இருப்பார், அந்த மணி மிஷி அதை வித்து கொண்டு அந்த குருவிக்காரன் கூப்பிடுங்க, குருவிக்காரச்சி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு தான் அது ஒரு பேசு, அதே தான் அம்மா கூட அதே அரிஸ் பண்ணாங்க. குருவிக்காரன் ஒன்று தான், நரிக்குறவர்னு ஒன்று தான், ஒரே ஜாதி தான். ரெண்டு அந்த நரிக்குறவரும் குருவிக்காரன் ஒரு பாஷை தான், ஒரே எண்ணம் தான். அதனால ஷெட்யூல் ஜாதியில சேர்க்கணும். நாங்கள் வந்து பணக்காரன் பணக்காரன் சொல்லி இத்தனையோ வருஷம் எங்களை யாருக்கும் சேர்த்ததே கிடையாது. இப்போ அம்மா மூலியமாக டெல்லிக்கு அனுப்பிச்சு எழுதி அனுப்பிச்சிருக்கிறோம். தாழ்ந்தப்பட்ட ஜாதியில் எங்களுக்கு சேர்க்கணும் சொல்லி, தாழ்ந்தப்பட்ட ஜாதியில் சேர்த்தா தான் எங்களுக்கு ரோடு வரும், வீடு கட்டி கொடுப்பாங்க. எதுனா அது மணி ஊசி விற்போம், எதுனா ஒரு திருடு பண்ண மாட்டோம், ஒரு கொள்ளை அடிக்க மாட்டோம், ஒன்றும் எதுனா நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் குடிசல்காரமாக தான் நாங்கள் நடக்கிறோம். நாங்கள் கஷ்டப்பட்டாதான் சாப்பாடு குழந்தை குட்டிங்களுக்கு. காட்டுல தூரமா இருப்பாங்க, அவங்க தனியா எலி புடிச்சு சாப்பிடுவாங்க, பாம்புங்க புடிச்சு வந்து விற்பாங்க, விஷம் எடுப்பாங்க. அவங்க ஜாதி பேர் வில்லியன் சொல்றது, வில்லியன் காட்டுக்காரங்க சொல்றது, வில்லியன் வில்லியன்.
1: இந்த சின்ன பசங்க கூட குப்பை பொறுக்கிறதுக்கு போறாங்களா? நீங்க அப்படி அனுமதிக்கிறீங்களா?
0: போகுது போகுதா? துட்டு காசு இல்லைன்னுக்குதான் போகுது சேகரிக்கு, அதுவும் பொறுக்கிறது போகுது. அஞ்சு வயசு சின்ன வயசுலேருந்து ஒரு நாலஞ்சு பசங்க சேர்ந்து போயிடுவாங்க இது பொறுக்கிறதுக்கு. அதனால தான் நிறைய குழந்தைங்க நின்று போச்சு. திரும்பி வந்த டீச்சரே வந்து வந்து கூப்பிட்டு போறாங்க, அப்போ கூட போக மாட்டேன்றாங்க. ஷர்ட்டு கொடுக்குறாங்க வந்து அங்கே சத்துணவு சாப்பிட கூட சாப்பிட மாட்டேங்குது. அங்கேருந்து வீட்டுக்கு வருது, வீட்டுக்கு சாப்பிட சாப்பிட அனுப்பிச்சிரும். அது போல என் பொண்ணு கூட படிச்சு கூட இருந்தது, ஏழாவது படிச்சு எட்டாவதுல நின்று போச்சு, போக மாட்டேங்குது. இங்கே குப்பை போயில தொழில தான் போகுது. எவ்வளோ அடி அடித்தாலும் போக மாட்டேங்குது, எவ்வளோ அடி அடித்தாலும் போக
1: மாட்டேங்குது.
0: நான் படிக்கல, நான் முதியோரில் வந்து சொல்லி கொடுத்தாங்க, அது ஒரு பேர் மட்டும் போடுது. நான்
1: நீங்கள் எப்படி உங்கள் பசங்களை படிக்க வைக்கிறீங்களா?
0: அதே படிக்க வைக்கிறோம், நம்ம தான் இப்படி ஆகிட்டோம். அதனால கார்பரேஷன் அனுப்பினே இருக்கோம். எப்படியாவது ஒரு ஒரு நூறு பேர் அளவு போகிறாங்க வீட்டு வீட்டுக்கு, மூணு பேர் நாலு பேர் ஒருத்தர் அப்படியே நூறு பேர் போகிறாங்க எப்படியாவது. கார்பரேஷனில் எல்லாம் ஷூ தராங்க, எல்லாம் பை தராங்க, அந்த ஸ்கூல் போகிறதுக்கு புக்கு தராங்க, எல்லாமே தராங்க.
1: உங்களோட பாஷை என்ன, எப்படி இருக்கும், எந்த பாஷை நீங்கள் பேசுவீங்க?
0: உங்கள் பாஷை வந்து லாலா, முன்ன வந்து குஜராத் பாஷை வரும். அப்படியே இந்த காணனா சாப்பாடுக்கு போய் காணன் நம்பாங்க, நாங்கள் தான் நம்போம். அவங்க சாப்பாடுன்னு சொல்லலாம், ஹிந்தியில் முஸ்லீமில் சச்சப்பானிம்பாங்க, நாங்கள் பானின்னு சொல்லுவோம். எல்லாம் அப்படி தான் கலந்து வரும். ஆனால் அந்த பாஷை இந்த பாஷை பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். இப்போ நாலு பாஷை கலந்து எங்களுக்குன்னு பாஷை கிடையாது, எய்த்து கிடையாது, இப்போ தான் சேர்க்குறாங்க. அவங்க பாஷை டிஃப்ரென்ஸ்.
1: எந்த மாதிரி உணவுகள் நீங்கள் சாப்பிடுவீங்க? வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா, எந்த மாதிரி ஐட்டம் சாப்பிடுவீங்க?
0: சோறு சாப்பிடுவோம், இல்ல அதெல்லாம் சாப்பிட மாட்டோம். வக்கா குக்கா சாப்பிட மாட்டோம், தூரக்கிற நான் சாப்பிட மாட்டேன். என் வயசுல இருந்து சின்ன வயசுல இருந்து பிடிக்கல. ஆர்கறி கோழிக்கறி அதான் சாப்பிடுவேன் நான். தூணக்கறி எல்லாம் சாப்பிட மாட்டேன், தூணக்கறி எலுக்கறி எல்லாம் சாப்பிட மாட்டேன். சில பேருக்கு பிடிச்சி போகுது, சில பேருக்கு ஒத்துச்சு வருது, சில பேருக்கு பிடிக்கல. அதுதான் இவர் கூட இப்ப பூனைக்கறி
1: சாப்பிட்டாரு.
3: குள்ளநரி பூனை அது கேடிக்கும், வலை போட்டு பிடிப்போம்.
0: வெளியில இருக்கிற பூனை தான் பிடிச்சிட்டு,
3: வெளியில இருக்கிற பூனை
0: ஹோட்டலுக்குள்ள கிழிச்சு பூனைங்க சாப்பிடுது இல்லையா,
3: அந்த
0: பூனை பால் குடிக்குது. அது போல பூனைங்க போய் பிடிச்சி வருவாங்க. சில பேர் வீடுங்கள்ல பூந்தி மீன் ஆக்கி வச்சிருந்து அதை தள்ளிட்டு அதை சாப்பிட்டு அவங்க சொல்லுவாங்க, இது பிடிங்க வந்து பிடிங்க, இது பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிவிடுவாங்க. அவங்க கே சொன்னவொடனே அது பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு இவங்க ஆமாம் இங்க ஆக்கி சாப்பிட்ருவாங்க. இப்போ மூணு வேளை நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா, நாங்கள் ஒரே வேளை தான் சாப்பிட்றோம். நாங்கள் ஒரு கிலோ சாப்பாடு வந்து நாலு அஞ்சு பேர் இருந்தாலும் அது வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாயந்தரம் கொஞ்சம் சாப்பிடுவோம், மத்தியானம் காலையில் அப்படி சாப்பிடுவோம். ஒரு வேளை சாப்பிடுவேன், ஒரு வேளை ஆக்கிட்டு தான் சாப்பிடுவேன். அதுதான் ஆமாம் அவ்வளோ கஷ்டத்தில் தான் இருக்கிறோம் நாங்கள். அதில் அவ்வளோ கஷ்டத்தை இருந்து எப்படி வீடு கட்ட முடியும், இந்த வீடெல்லாம் பாரு எப்படி இருக்குதுன்னு. உருவம் வந்து சங்கல் வச்சு வீடு கட்டியிருக்கிறோம். அதுக்குள்ள வீடு கவர்மெண்ட்டில் கொஞ்சம் கட்டி கொடுத்தாங்க, அந்த வீடை தான் வாங்கி கொண்டு இருக்கிறோம். ஐயோ அதுதான் நிறைய குடிப்பாங்க, பொம்பளை ஆம்பளை நிறைய குடிக்கிறது. இந்த குப்பை பொறுக்கிறாங்க இங்கே தான், இங்கே தான் இருக்கிறவங்க குப்பை பொறுக்கிறாங்களே ஒரே வாசனை. நீங்கள் வாங்க அந்த தொட்டியாண்ட கொஞ்சம் நீங்கள் ஓரமாக போங்க, என்ன வாசனை வருதுன்னு பாருங்க. வாசனை வருதா இல்லையா, இந்த மீன் அதெல்லாம் போட்டு கப்புன்னு ஒரு வாசனை வரும், அதில் போய் பொறுக்கிறாங்க. அது சாப்பிட சாப்பிடாத சாப்பிட சாப்பிட முடியாது. அந்த வாசனை போய் வந்தாக்கா சாப்பிடு ஆம்பளை பொண்ணு ஒரு பாட்டில் வாங்கி பாதி பாதி குடிக்கும். அது குடிச்சா தான் குடிப்பாங்க, என்ன பண்ணுறது. அது தானே கை வச்சு எடுக்குது, ஆம்பளை கூட கை வச்சு எடுக்கிறான். அதில் அதனால அது குறிச்சதாங்க சாப்பிட சாப்பிடும். அந்த வாசனை வந்து சோர் துண்டுறதுக்கு முடியாது. அந்த வாசனை பார்த்துட்டு வரேங்க இல்லையா, அது சோர் துண்டுறதுக்கு முடியாது. அதனால தான் குடிக்கிறது. ஆனால் குடித்தானாக்க சண்டை பயங்கரமாக போடும், பயங்கரமாக சண்டை போடும், பயங்கரமாக ஃபுல்லாக குடிச்சிருவாங்க. இருக்கிற காசு குடிச்சிரு குடிச்சிருவாங்க, 200-300 இருந்தால் அது குடிச்சிட்டு. அதுதான் பிரச்சனை.
1: உடம்புக்கு நல்லது இல்லைன்னு
0: தெரியும், நல்லது இல்லை தெரிஞ்சு கூட இந்த வாசனைத்தால தான் குடிக்கிறாங்க. ஆனால் சும்மா எதுனா குடிக்கிறது இல்லை. நாங்கள் எப்போ ஒரு கல்யாணம்னா விசேஷமானதான் நாங்கள் குடிப்போம்.
1: இங்கே கரண்ட் தண்ணி வசதி எல்லாம் இருக்கா?
0: கரண்ட் இருக்காம்மா, கரண்ட் முன்ன போய் போய் வந்துக்கணும் இருந்தது, இப்போ ஃபுல்லாக கரண்ட் இருக்கு. ஆனாக்கா நாங்கள் கரண்ட் பில் கட்டுறோம், கட்டுறது எங்கள் தாழ்ந்தப்பட்ட ஜாதிக்கு வேலை வட்டு ஒன்றும் இல்லை. அதிக கொஞ்சம் கம்மியாக எங்களுக்கு கரண்ட் போட்டால் நல்லா இருக்கும், இலவசமாக கரண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். அல்ல ஊரில் இலவசமாக கொடுக்குறாங்க ஒன் சர்வீஸ், அது போல் ஒன் சர்வீஸ் எங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். தண்ணி குடிக்கிற தண்ணி மாத்திரம் இல்லை, இன்னும் குளிக்கிற தண்ணி எல்லாம் இருக்குது, பம்பெல்லாம் இருக்குது. குடிக்கிற தண்ணி தான் கார்பரேஷன் தண்ணி தான் வைக்கல ஒன்றும், அந்த தண்ணிக்கு தான் மேயர் ரெண்டு எய்து கொடுத்துருக்குறோம். வாட்டர் கேன் தண்ணி வாங்கி குடிக்கிறோம், 35 ரூபாய் கொடுத்து.
1: நீங்கள் மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: தொழிலுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குது. ஏதோ கவர்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு எதனா கொடுத்தாக்கா சாப்பிடுக்கு எதனா சிலுக்கு எதனா ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தாலும், எந்த ஒரு வேலை இருக்கிற வேலை. இப்போ எங்கள் ஜாதியில் வந்து ஒரு பேப்பர் பொருள் இருந்தாலும் சுத்தமாக இருக்கும் ரோடு. நாங்கள் எங்கள் ஜாதியில் ஒரு மண்ணும் விட மாட்டோம், அது கிளீனாக இருக்கும். ஏதோ ஒரு தோட்டம் வேலை போனாலும் கிளீனாக பண்ணுவோம். ஆனால் அந்த வேலை செய்கிறது திருட போக மாட்டோம், ஏதோ கொள்ளை மீள போக மாட்டோம். கொள்ளைன்னு சுள்ளி சும்மா போய் பிடிச்சி போட்டாலே எங்கள் ஜாதிக்காரங்க உயிர் விட்டுறாங்க. நரிக்கொம்பு விற்றானு விற்போம், நாங்கள் காசுக்காக மானத்தையே விற்க மாட்டோம். அது போல் நாங்கள் யாருக்கும் காசுக்காக எங்கள் பொம்பளைங்க மானத்தை விற்க மாட்டாங்க. நாங்கள் சத்தானும் சரி போயிட்டு ஒரு பிச்சை கேட்டி சாப்பிட்டதும் சரி தான், அந்த மாதிரி எல்லாம் மானத்துக்கு போக மாட்டோம்.

0: ஒரு நல்ல வீடு, நல்ல ஃபேமிலி, நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வேலை, நல்ல படிப்பு, இப்படி எல்லாமே நல்லதாகவே கிடச்சிருக்க ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட போய் உங்களுக்கு ஏதாச்சும் குறை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமான்னு தான் சொல்லுவாங்க. இப்படி எல்லாமே நல்லதாக கிடச்சிருக்கிற ஒரு மனுஷனே அவங்க வாழ்க்கையில் ஒரு குறை இருக்குன்னு சொல்லும்போது எதுவுமே இல்லாத ஒரு குப்பை சேகரிக்கும் மக்களோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும், அதை பற்றி நம்ம ஒரு குப்பை சேகரிக்கும் மக்கள்கிட்ட கேட்கலாம் வாங்க.
1: வணக்கம், உங்க பெயர்?
2: ரவிக்குமார்.
1: நீங்க எவ்வளவு வருஷமா இந்த தொழில இருக்கீங்க?
2: கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேல இருக்கிறேன். 52 வயசு ஆகுது எனக்கு. 52 வயசுல படிப்பறிவு கிடையாது, கைத்தொழில் எதுவும் தெரியாது. அதனால இந்த குப்பை பொருள் வேலையை ஒரு தொழிலாக வச்சுக்கினேன். அதுலேருந்து இதே வேலையை ஆகி போச்சு. கல்யாணமும் ஆச்சு, பிள்ளைங்களையும் பெற்றேன், அதுங்களையும் கட்டி கொடுத்தேன். இன்றைக்கி 4 பேர் இருக்கிறாங்க பேர பிள்ளைங்க. இன்றைக்கும் இந்த வேலை செஞ்சு தான் சாப்பிட்டு நிற்கிறேன். நான் தான் சம்பாதிச்சு நான் தான் சாப்பிட்டு நிற்கிறேன். துன்றது தூங்குறது எல்லாமே பிளாட் போகிறது தான். நான் வீடுன்றதே கிடையாது. கொண்டாட்டி செத்துட்டாங்க, அவங்க செத்து 7 வருஷம் ஆகுது. 7 வருஷ காலமாக நான் தனியாக தான் இருக்கிறேன். பசங்களெல்லாம் போகிறது கிடையாது. ஆமாம், அதுங்களும் என்னால் வர்றது கிடையாது, நானும் போகிறது கிடையாது.
1: எந்த மாதிரி பொருட்களெல்லாம் நீங்கள் சேகரிப்பீங்க?
2: பால் கவரு, புட்டி, பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி பொருளெல்லாம் சேகரிப்போம். அட்டை, ஒயிட்டு இந்த மாதிரி பொருளெல்லாம். அது எதுவும் ஒவ்வொரு விலை. இந்த தண்ணி கேன் வருது தெரியுமா, அதுதான் இப்போ விலை. 20 ரூபா போடுறாங்க ஒரு கிலோவுக்கு. மிச்சம் பிளாஸ்டிக்கு தெரியுமா, அது 18 ரூபா போடுறாங்க ஒரு கிலோ. நாம மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிப்போம்மா. அந்த 100 ரூபா சம்பாதிச்சுனாக்கா 1.5 கோடி குச்சிருவேன். அவ்வளோதான். குப்பை தொட்டில் சாப்பாடு எதனா கிடைக்கும், இல்லைன்னா யாருன்னா கொடுப்பாங்கம்மா, அதை வச்சு சாப்பிடுவோம்மா. அப்படியே இல்லாத போனால் நைட்டில் வந்து கம்முன்னு பார்த்துப்போம்மா, எதுவுமே இல்லைன்ட்டு. அவ்வளோதான்மா.
1: அவங்கள படிக்க வச்சிங்களா நீங்கள்?
2: யாரு?
1: உங்கள் பசங்களை?
2: ஆ, 2 பேரும் படிக்க வச்சேன்.
1: நீங்கள் வேறு வேலைக்கு ஏன் போகல?
2: கைத்தொழில் தெரியாதே, கையில் தொழில் ஒன்றுமே தெரியாது.
1: 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தீங்க?
2: பிச்சா ஓட்டியிருந்தேன்.
1: அந்த தொழில் ஏன் விட்டுட்டீங்க?
2: அது வருமானம் இல்லையே. அப்போனா 3 ரூபா வாடகை இருந்தது ஒரு நாளைக்கு, கொஞ்சம் வருமானம் இருந்தது. இப்போ 30 ரூபா வாடகை ஆயிடுச்சு, வருமானமே கிடையாது. ரிச்சாவே யாரும் கூப்பிட்டு

0: போட்டனா துட்டா குறா அப்படின்ட்டு வாங்கினோம் வந்து நேர்களா நம்ம அவங்ககிட்டயும் போய் கடன் கேட்க போறது கிடையாது. கருவி போட்டோமா காசு வாங்கினோமா வந்து நேர்களாமா. அதாம்மா
1: நீங்க இந்த மாதிரி வேலை பண்ணும்போது கையில எந்த உரையும் யூஸ் பண்றது
0: இல்லை போடுமா நிறைய
1: குச்சிங்களை
0: குத்தம் அது என்ன பண்றது அதுக்குன்னு இது போட்டுக்கினாக்கா அதான் சொல்லுவாங்க பறந்து பறந்து பாடுபட்டாலும் படுக்க பாயில்லைன்ற கதையை தாம்மா அந்த கோணி தாம்மா எனக்கு எல்லாமே எங்க போய் படுக்கிறோம் அங்கே இந்த கோணி போட்டுருந்தாம்மா பத்து பண்ணாங்க இதாம்மா என் கதி.
1: உங்களுக்கு ஏதாவது மோசமான அனுபவங்கள் இருந்ததா இந்த தொழில் பண்றதுனால போலீஸ் எல்லாம் பிடிச்சிருக்காங்களா அந்த மாதிரி ஏதாவது வேலை
0: பிடிச்சிக்கிறாங்க சந்தேகத்தில் பிடிச்சிக்கிறாங்க சந்தேகத்தில் ரோட்டில் பத்துக்கிறோம்ல அந்த மாதிரி நேரத்தில் பூச்சிப்பாங்க பூச்சின்னு போய் விசாரணை பண்ணி கையில் எதனா எடுப்பானுங்க எடுத்துக்கணும் காலையில் ஓடுவானுங்க வெயிட்டு தட்டுவானுங்க.
1: காலையில் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க?
0: காலையில் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேனாக்கா 10 மணிக்குள்ள ஒரு கோட்டருக்கு சம்பாதிச்சிருவேன். அதுக்கு மேல் பட்டு தோய் இப்போ பாரு.
1: எந்தெந்த ஏரியாவில் போவீங்க?
0: மயிலாப்பூர் ஏரியா மட்டும்தான். மயிலாப்பூர் விட்டு வேறு எங்கேயுமே போக மாட்டேன். பல வருஷ காலமாக இந்த ஏரியாவில் தான் சுற்றி நிற்கிறேன் நான். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை அதான் சொல்கிறேன்னே 30 வருஷம் ஆகி போச்சுமான்ட்டு 51 வயசு ஆகுதுமா எனக்கு 1967 பிறந்தேன் நான் 61 பிறந்தேன். ஆமாம் இன்னும் இப்படி தான் இருக்கிறேன். என்ன பண்ணுறது அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க யாருக்கும் புரோஜனம் இல்லை யாருக்கும் நான் புரோஜனம் இல்லை அதனால் அப்படியே சுற்றி கிடைக்கிறோமா.
1: கவர்மெண்ட்ல இது மாதிரிலாம் உங்களை மாதிரி யாருமே இல்லாதவங்களுக்குலாம் வந்துட்டு இது இருக்குல்ல தனியாக அது மாதிரி அவங்க ஒரு ஒரு கார்பரேஷன் மாதிரி செட் பண்ணிட்டு அவங்களுக்கு அங்கேயே தொழில் கற்றுக் கொடுத்து சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்களே நீங்கள் அந்த மாதிரி இதுலலாம் போய் சேரறதில்ல?
0: அதெல்லாம் அடிமைம்மா இது வந்து அடிமை கிடையாது. நான் என்றைக்கு நான் இப்போ சம்பாதிக்கிறேனோ எங்கே தூங்குறேனோ அங்கே படுத்துப்பேன் அங்கே தூங்குவேன். இது அடிமைன்றதே கிடையாது. அது வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்கறது வந்து அவன் போடுற கட்டையில் தான் நான் நடக்கணும். அதுதான் முறை. ஆமாம்
1: நீங்கள் வீடுகள் எல்லாம் போய் எடுப்பீங்களா பேப்பர் அதெல்லாம்?
0: அதெல்லாம் எடுக்க மாட்டோம்.
2: நீங்கள் ரொம்ப நாளாக
0: யாருன்னா ஒருத்தர் கூப்பிட்டு கொடுப்பாங்க அதெல்லாம் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. வண்டிக்காரங்க வருவாங்கப்பா நாங்கள் வண்டியில் கொட்டிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வண்டிக்காரனுங்களாம் வந்து விசிலாச்சு எங்கள் பாவத்தை கொட்டிக்கிறான். அவன் விசில் அடிக்கிறான்ல அதனால குப்பையை வெளியே கொட்ட மாட்டாங்க. அவன் வர வரைக்கும் வச்சு நிற்கிறாங்கம்மா என்னம்மா போடுறது.
1: இப்போ இந்த குப்பை லோரியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கேருந்து எடுப்பீங்களா இதெல்லாம்?
0: ஆமாம் இப்போ அவனுக்கு போயிட்டானுங்கல்ல 2 மணிக்கு போயிட்டானுங்க. இதுக்கு மேலே போட்டு ஒரு அளவு சம்பாதிக்கலாம். ஏன்னா ஒரு 60-70 ரூபாய் காலையில் அவ்வளோதான். அதுக்கப்புறம் 12 மணிக்கு சாப்பிட்டு ஒரு நேரம் எங்கன்னா ஓரமாக பார்த்துக்க வேண்டியதான். அந்த அம்மா ஹோட்டல் சாப்பாடு தான்.
1: அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா அம்மா உணவகம்?
0: ஆ 1 ரூபாய் இட்லி மத்தியானத்தில் 5 ரூபாய்க்கு சாப்பாடு யார் கொடுக்குறாப்பா? இதுக்கு கஷ்டத்துக்கு அதுதான் கரெக்டாக இருக்குது வேறு வழி கிடையாது. ஆமாம் இன்னும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா அது பரவாயில்ல. காலையில் 5 ரூபாய் இருந்தால் 5 இட்லி ஆனால் துண்ண முடியல அந்த 5 இட்லி சாப்பிட முடியல. ஆ அந்த மாதிரி இருக்குது.

0: இவ்வளவு நேரம் நம்ம இந்த ப்ரோக்ராம்ல குப்பை சேகரிக்கும் மக்களின் வாழ்க்கை கஷ்டங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க வாழ்க்கையில அனுபவிக்கிற பிரச்சனைகளை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதற்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லையா? இத பத்தி ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் டாக்டர் ஸ்ரீதர் சார் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
1: குப்பையாளர் இரண்டு வகை. மாநகராட்சி நகராட்சி பணியாளர்கள் வந்து தெருவை சுத்தம் செய்கிறார்கள், அது வந்து குப்பை அள்ளுவது என்று சொல்லலாம். இப்போ ராக் பிக்கிங் என்பது வந்து குப்பையில் இருக்கக்கூடிய

0: பயன்படுத்தக்கூடிய பொருட்களை சேகரித்து அதை விற்பது இல்லையா? அதை செய்வதற்கு வந்து சிறுவர்களை, அதாவது குழந்தை தொழிலாளர்களை பயன்படுத்துவது நிறைய நடக்கிறது. சைல்ட் லேபர் நிறைய இருக்கு. இந்த வேலையை வந்து செய்பவர்கள் வந்து ஏழ்மையால செய்யறாங்க. அதாவது ராட்டிக்கல்ஸ்ங்கிற தொழில் எப்படி உருவாகுது? இந்த நம்ம நாட்டில் வந்து வேஸ்ட் டிஸ்போசலுக்கு, சுவேஜ் டிஸ்போசலுக்கு குப்பைகளையும் கழிவுகளையும் வந்து அகற்றுவதற்கு, அவற்றை வந்து மறு உருவாக்கம் செய்வதற்கு ஒரு சரியான ஒரு திட்டம் செயல்பாடு இல்லை. இப்ப வெளிநாட்டில் உள்ளது போல அனைவரும் வீட்டில் இருந்தாலும் அலுவலகத்தில் இருந்தாலும் குப்பைகளை வந்து ஒரு பையில் போட்டு கட்டி வெளியில் வைக்க வேண்டும். மாநகராட்சி பணியாளரோ நகராட்சி பணியாளரோ அந்த பையில் கட்டி வைக்கப்பட்டுள்ள குப்பையை வந்து எடுத்து சென்று அகற்றிவிட வேண்டும் என்ற ஒரு நிலை நமது நாட்டில் இருந்தால் குப்பைகள் சேராது பணியாளர்கள், மாநகராட்சி பணியாளர்கள் குப்பைகளை, கழிவுகளை கையால் தொட வேண்டிய ஒரு நிலை ஏற்படாது. அதற்கு சட்டங்களை நம்ம நாட்டில் கொண்டு வர வேண்டும். அது மட்டும் இல்லை, ராக் பிக்கிங்கும் இருக்காது. ஏன்னா வந்து குப்பைகளை பையில் கட்டி போட்டுவிட்டு அதை வந்து அப்படியே வந்து கொண்டு போய் அதை வந்து சுவேஜ் டிஸ்போசல் ஃபேக்டரியில வந்து அதை ரீசைக்கிள் பண்ணிடுவாங்க. கார்பேஜ் டம்ப்ஸ் இருக்கும், அங்கே டம்ப் பண்ணிடுவாங்க. இங்க வந்து அரசு குப்பைகளை வந்து ஒரு இடத்துல போட்டுட்டு போயிடுறாங்க. அதனால அங்க போய் வந்து இந்த ராக் பிக்கர்ஸ் வந்து அங்க போய் வந்து இந்த குப்பைகளை வந்து துழாவுறாங்க. பயோடிக்ரேடபிள் வேஸ்ட் எல்லாம் பிரிச்சு டம்ப்ல போடணும், மற்றதெல்லாம் வந்து எரிச்சிடணும் இல்லையா? அதாவது அடிப்படையில் வந்து கார்பேஜ் டிஸ்போசல், குப்பையை அகற்றுவதற்கு, குப்பை கழிவுகளை அகற்றுவதற்கு, அகற்றப்பட்ட குப்பை கழிவுகளை வந்து மறு உருவாக்கம் செய்வதற்கு, குப்பைகளையும் கழிவுகளையும் சுகாதாரமான முறையில், முறையான முறையில் அகற்றுவதற்கே இங்கு ஒரு அமைப்பு, ஒரு சட்ட அமைப்பு, ஒரு செயல்பாட்டு அமைப்பு நம்ம ஊரில் கிடையாது, நம்ம நாட்டில் கிடையாது. அப்புறம் அள்ளப்பட்ட குப்பையை வந்து முறையான வழியில் அழிப்பதும் கிடையாது. மக்களே பிரித்து வேற வேற குப்பை பையில போட்டு வைக்க சொல்லணும், இல்லை மக்கள் போடுற குப்பையை வந்து ஒரு ஒரு பையில கட்டி வைக்க சொல்லணும் வெளிநாட்டில் செய்கிற மாதிரி. அதை வந்து மாநகராட்சி பணியாளரும் நகராட்சி பணியாளரும் எடுத்துட்டு போய் அங்கே மாநகராட்சியுடைய ஃபேக்டரியில, மாநகராட்சியுடைய தொழிற்சாலையில் பயோடிகிரேடபிள் வேஸ்ட், மறு உருவாக்கம் செய்யக்கூடிய கழிவுகள், மறு உருவாக்கம் செய்ய முடியாத கழிவுகள்னு பிரிக்கணும். பிரித்து மறு உருவாக்கம் செய்யக்கூடிய கழிவுகளை அரசாங்கமே வந்து ரீசைக்கிள் பண்ணணும். அப்படி பண்ணால் இந்த மாதிரி ராக்கிகர்ஸ்க்கு வேலையே இருக்காது இல்லையா? இந்த மாதிரி பெரு முதலாளிகள், பண முதலைகள், ஏழைகளை பயன்படுத்தி குப்பை கூளங்களில வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பொருட்களை அள்ளி வாருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்காது.
1: காலையில எழுந்ததுமே கொஞ்சம் கூட அவங்க வாழ்க்கைய பத்தி யோசிக்காம நம்ம வீடு நம்ம நாடு எங்கும் சுத்தம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட கிளம்புறவங்க தான் இந்த குப்பை அள்ளும் மக்கள். உண்மையில் குப்பை அள்ளுறவன் குப்பைக்காரன் அல்ல, குப்பை போடுறவன் தான் குப்பைக்காரன். மனிதர்கள் பல விதம், மனித எண்ணங்களும் பல ஆயிரம் விதம். இந்த காலத்துல மனுஷங்க குப்பைய வீட்டுல மட்டும் இல்ல, மனசுலயும் வச்சிருக்காங்க. இந்த மனதில் இருக்கும் குப்பையும் வீட்டில் இருக்கும் குப்பையும் சரியான முறையில் அகற்றினால்தான் நம்மளுக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. இந்த நிகழ்ச்சிக்காக விடைபெறுவது நாங்க ஆஜய் கிருஷ்ணா, ஆஜய் கிருத்திகா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.
4: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டிய சேவ் பண்ணுங்க. Produced and brought to you by MOP சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளோ பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: MOP சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு
1: பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர

0: எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக
1: வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம். ஜூன் 19 தேதி கொண்டாடப்படும் தேசிய வாசிப்பு தினத்தை முன்னிட்டு நேஷனல் ரீடிங் மிஷன் 2026 ஒரு மாபெரும் விழிப்புணர்வு முயற்சியாக செம்கா, சிஆர்ஏ மற்றும் பிஎன் பணிக்கர் அறக்கட்டளை ஆகியவற்றுடன் இணைந்து தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலி நிலையம் பெருமையுடன் வழங்குகிறது வாசிப்பு திருவிழா. வாசிப்பு திருவிழா ஜூன் 20 முதல் ஜூலை 20 வரை நடைபெறும் இந்த ஒரு மாத சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நோக்கம் பொது மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து கற்றல், சிந்தனை மற்றும் அறிவு பகிர்வை வளர்ப்பதாகும். இந்த தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலி நிலையம் வாசிப்பின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் புதிய தொடர் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் அனைத்து வயதினரிடமும் வாசிப்பின் மீதான ஆர்வத்தை வளர்த்து அறிவார்ந்த மற்றும் வளமான சமுதாயத்தை உருவாக்கும் உயரிய நோக்கத்தை முன்னெடுத்து வருகிறோம். அன்பார்ந்த நேயர்களே, எம்ஓபி சமுதாய வானொலியின் வாசிப்பு திருவிழா சிறப்பு தொடர் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜி மகாலட்சுமி. நேயர்களே, பி என் பணிக்கர் பவுண்டேஷன், அறக்கட்டளை, சிஆர்ஏ, செம்கா மற்றும் இவர்களோட நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் வாசிப்பு திருவிழாவில் வாசிப்பை நேசிப்போம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த வாசிப்பை நேசிப்போம் நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு நம்ம நிலையத்திற்கு மிஸ்டர் வெங்கட் ராமன் அவர்கள் வந்திருக்காங்க. புகழ்பெற்ற எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் ஃபார் உமன்ல பல வருடங்களா புகைப்பட ஆசிரியரா பணியாற்றிட்டு வராங்க. இன்னைக்கு நம்ம நிலையத்திற்கு வந்திருக்கிற முக்கிய காரணம் என்னன்னா, இந்த புத்தக திருவிழால நம்ம வாசிப்போம் நேசிப்போம் நிகழ்ச்சியில அவர் தான் மிகவும் ரசித்த புத்தகங்கள், புத்தக ஆசிரியர்கள் குறித்து நம்மளோட பேச வந்திருக்காங்க. வாங்க நேயர்களே, நேரம் கடத்தாம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம்
1: சார். உங்களை வந்து ஒரு ரெப்யூட்டட் போட்டோகிராஃபி டீச்சரா எங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு கூட இன்னொரு சைடு வந்து நீங்க ஒரு மிகப்பெரிய புக் லவர், கரெக்டா? ஒரு புத்தக வாசிப்பாளர். சோ உங்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நாங்க நீங்க தெரிஞ்சுக்க போறோம். முதற்கண், முத முத உங்களுக்கு புத்தகங்கள் மேல ஆர்வம் எப்படி வந்துச்சு சார்? அந்த விதைய உங்களுக்கு போட்டது யாரு?
2: ஆக்சுவலா குடும்பத்துல பாத்தீங்கன்னா எங்க குடும்பம் வந்து எழுத்தாளர்கள் அண்ட் தென் பிளே ரைட்ஸ், அப்புறம் வந்து பாடகர். சோ வந்து அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக் குடும்பத்துல இருந்து தான் நான் வந்து உருவாகிருக்கேன்னு சொல்லலாம்.
1: ஓகே.
2: சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கலை குடும்பம், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. சோ சிறுவனா இருக்கிறச்சியே பாத்தீங்கன்னா எப்ப பாரு யாரு வீட்டுக்கு வந்தாலும் வந்து எப்ப பாரு கலையை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு புக்கை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் எங்கிட்ட கேட்பாங்க, என்னடா அந்த புக்கை படிச்சா நீ அப்படின்னா, அவங்க என்ன பேசுறாங்க என்ன ஒண்ணும் புரியல. அப்ப அப்பாட்ட போய் கேட்பாங்க, அப்பா என்ன புக் அது, சரி வா என்னோட உட்காரு நான் என்ன படிச்சு கட்டுறேன்னு சொல்லி அவர் வந்து அந்த புத்தகத்துல வந்து அவங்க அந்த எழுதியிருக்கிறது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு நாடகம் மாதிரி அதை வந்து அவர் பேசி அதை அப்படியே வந்து ஒரு ரியலிஸ்டிக்கா எடுத்துட்டு வருவாரு.
1: ஸ்டோரி டெல்லிங்
2: வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படியே வந்து சின்ன குழந்தை, ஓ இப்படி எல்லாம் நடக்குமா, இப்படி எல்லாம் இருக்குமா, கடைசியில எல்லாம் முடிச்சுப்புறோம், ஏ இதெல்லாம் போயிடா, இது வந்து ரைட்டிங்ல பாத்தீங்கன்னா அப்படிதான் எழுதுவோம், இதுதான் ஃபிக்ஷன் அப்படின்னு வர. அப்ப அந்த வார்த்தையில எனக்கு வந்து ரொம்ப ஒண்ணுமே புரியாது இருக்கும். சோ எங்க போனாலும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கலை குடும்பத்துல வந்து எங்க போனாலும் அதனால எல்லாருக்கிட்டயும் புக் இருக்கும், ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டே இருப்பாங்க. சோ எனக்கே டவுட், ஐயோ நான் இந்த புக்கை படிச்சுட்டு தான் வந்து அந்த மாமாவை போய் பாக்கணும், இல்ல ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு விட்டா தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சுட்டு. அப்புறம் வந்து என்னன்னா அந்த புக்கை பார்த்தோன்னே எனக்கு வந்து டிசைன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சோ எந்த புக்ல வந்து அட்டைப்படம் வந்து ரொம்ப அழகா இருக்குமோ அந்த புக்கெல்லாம் நான் பதுக்கி எடுத்து வச்சிருவேன். அண்ட் அந்த எடுத்து வச்சதுனால வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சா போறாது, இது உள்ள என்னதான் இருக்கு பாக்கலாமே சொல்லிட்டு எடுத்து பார்ப்பேன். ரெண்டு வரி படிச்சுட்டு இது நம்மளுக்கு புரியாத சப்ஜெக்ட், அது வந்து சின்ன வயசுல 10-20 வயசு தாண்டின அப்புறம் பாத்தீங்கன்னா அதே புக் எடுத்து வச்சா அந்த காலத்துல படிக்காதது இப்ப படிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படிதான் அந்த இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிட்டு ஒரு ரொம்ப பெரிய கலெக்ஷனே இருக்கு.
1: பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லலாம், உங்க ஃபேமிலி உங்களுக்கு பண்ணிருக்கு இல்லையா? இன்னைக்கு வந்து இவ்வளவு புத்தகங்கள் நீங்க படிக்கிறதுக்கு உங்க ஃபேமிலி ஒரு பெரிய காரணம்னு சொன்னா மிக இல்ல.
2: ஓகே
1: சரி, ஆரம்பத்துல குடும்ப நபர்களால புத்தகம் உங்களுக்கு வந்து வாழ்க்கைக்குள்ள வந்துச்சு. சோ நீ ஆரம்ப காலம்னு சொன்னா மிக இல்ல.
2: ஓகே
1: சரி, ஆரம்பத்துல குடும்ப நபர்களால புத்தகம் உங்களுக்கு வந்து

எனக்கு அவ்வளவு கார்ட்டூன்ஸ் போட்டு கொடுத்திருக்காரு. இப்ப அதெல்லாம் யோசிச்சா
அப்புறம் தான் எங்களுக்கே தெரிய வருது.

0: எழுதி ஒரு ஆத்தரா பப்ளிஷ் பண்ணிட்டேன் ரெண்டு புக். நான் வந்து மத்தவங்களுக்கு புக் டிசைன் பண்ணி எடிட் பண்ணி பிரிண்ட் போட்டு பப்ளிஷ் பண்ணி ஒரு 150 books I have already done so far because எனக்கு புக் பத்தி தெரியும். சோ அதனால வந்து என்னன்னா I am very happy to be associated. இன்னும் வந்து வளர வளர்தான் எனக்கு அவர் எவ்வளவு கிரேட், எவ்வளவு பெரிய ஆத்தர், எப்படி அவங்க வந்து செய்றாங்கன்றது இன்னும் நான் அப்ரிஷியேட் பண்றேன். And I think that's the correct way to go is what I feel.
1: ஆமா, I can understand. நீங்க சொல்லும்போது எனக்கு புரியுது. அவ்வளோ, ஏன்னா உங்களோட அந்த இளம் பருவத்துல இந்த கண்டிப்பா இந்த கிரேட்னஸ் உங்களால அப்ப புரிஞ்சிருக்க முடியாது. வளர வளர நீங்க நினைச்சிருப்பீங்க. எப்பேற்பட்ட ஒரு ஆளுமையோட நம்ம வந்து உரையாடி இருக்கோம் இல்லையா?
0: கரெக்ட்.
1: அண்ட் நீங்க இப்ப சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னு ஆர்வமா ஆயிடுச்சு. நீங்க ரெண்டு புக்க பப்ளிஷ் பண்ணேன்னு சொன்னீங்க ஆத்தரா, அத பத்தி அந்த அனுபவம் சொல்ல முடியுமா? ஒரு ரைட்டரோட நான் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒரு பெருமை.
0: இல்ல இல்ல, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பூச்சிகள் வந்து நிறைய ஆராய்ச்சி செய்யறேன். அதனால தான் வந்து என்னோட இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா பூச்சி வெங்கட்னு சொல்வாங்க.
1: ஓகே.
0: நிறைய பேருக்கு பூச்சி வெங்கட்னா தெரியும். வெங்கட்ரமன் அது யார் பா? அது என்னோட பூச்சி ரோ அவரா சார் அப்படின்னு நான் சொல்றது வந்து 1990 ஆல்மோஸ்ட் 30-40 வருஷம் முன்னாடி. அப்ப என்னன்னா வந்து எனக்கு வந்து நேச்சர்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸி. சோ வந்து நான் பாட்டு பூச்சியை கையில பிடிப்பேன், என்னெல்லாம் தொடுவேன், ஒண்ணு எனக்கு எல்லாம் ஒண்ணு ஆனதே கிடையாது. அந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்த பிறகு வந்து ரெண்டு மூணு சயின்டிஸ்ட் எங்கிட்ட வந்து நீங்க வந்து பூச்சிகளை பத்தி பயப்படுறதே இல்ல, எங்களுக்கு வந்து ஒரு பூச்சி போட்டோ எடுக்கிறவரு ஒருத்தர் தேவை. நீங்க வந்து கொஞ்சம் வந்து இந்த என்ன சொல்றது விவசாயி வந்து என்னன்னா ஹெல்ப்ஃபுல் இன்செக்ட்ஸ் ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க வந்து அதுக்கு கொஞ்சம் ஒரு போஸ்டர் மாதிரி பண்ணி ஒரு புக் மாதிரி போட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? நான் என்ன செய்வேன், ஸ்கூட்டர்ல உட்காந்துட்டு கேமரா எல்லாம் தூக்கிட்டு செங்கல் பெட்டி இந்த இடம் அந்த இடம் எல்லாம் பைக்ல சுத்திட்டு அந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு இடம், அவ்வளவு பசுமையான காத்து, அந்த சாப்பாடு அவங்க செஞ்சு போடுவாங்க பாருங்க அப்பா. அதெல்லாம் நம்ம வந்து நினைச்சாலே இப்ப வந்து இப்ப நாக்கெல்லாம் கூட்டிட்டு அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி தரமான ஒரு சாப்பாடு, கிளீன் ஏர், சத்தமே இருக்காது. என்னோட வேலை என்ன? பிடிச்ச வேலை, போய் இன்செக்ட்ஸ் போட்டோ எடு.
1: கடைசியில் என்னாச்சு
0: வந்து இப்ப ரொம்ப ரீசெண்டா 2017 வந்து கலம் கிரியான் சொல்லிட்டு நம்ம சன்மார்க் குரூப் இருக்கு இல்லைங்களா, அவங்களோட பப்ளிகேஷன் டிவிஷன் வந்து எங்கிட்ட போன் பண்ணிட்டு வி வாண்ட் யூ டு ரைட் எ புக் ஆன் இன்செக்ட்ஸ். ஐ செட் மேம் நீங்க இந்த ஏரியாலயே இல்ல, என்னமா நினைக்கிறீங்கன்னு இல்ல சார், நீங்க ஒருத்தர் தான் சார் எழுதணும்னாங்க. சரி, நான் எல்லாத்தையும் போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எழுதிட்டு கம்ப்ளீட்டா புக்கை போட்டு அது 2017 இட் வாஸ் எ கிராண்ட் சக்சஸ்.
1: தட்ஸ் அமேசிங். அது இன்னும்
0: பீப்பிள் ஆர் ஆஸ்கிங் மீ ஃபார் தி புக். அது பிரிண்ட் பிரிண்ட் தாண்டி போயாச்சு.
1: அந்த ரெண்டு புக் பேர் மறுபடியும் நேரில் கா சொல்ல முடியுமா?
0: ஓகே, எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் புக் எனக்கு ஞாபகம் இல்ல, ஏனா அந்த புக் வந்து ரொம்ப நாள் முன்னாடி நான் போட்டது. இது வந்து இன்செக்ட்ஸ் கார்டியன்ஸ் ஆஃப் நேச்சர். ஐ திங்க் நம்ம லைப்ரரியில கூட ஒரு புக் நான் வந்து கிஃப்ட்டா கொடுத்தேன்.
1: அவசியம் உங்களுக்காக நான் படிச்சிட்டு அதோட ஃபீட்பேக் கொடுக்கறேன் சார்.
0: சோ அது வந்து என்னன்னா நிறைய பேர் அந்த புக்கை படிச்சிட்டு சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி சார் எங்களுக்கு பூச்சிகள் மேல ரொம்ப ஒரு மாதிரி ஒரு தெரியாத பயம் ஒன்னு இருந்துச்சு, ஆனா உங்களோட போட்டோகிராஃப்ஸ் பார்த்து நீங்க எழுதுறத ஸ்டைல பார்த்தோம்னா எங்களுக்கு அது ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த பயம் எல்லாம் போயிடுச்சுன்னு ஒரு லேடி வேற ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு பூச்சிகள் நண்பன் ஆயிட்டாங்க. ஒரு பயத்துல இருந்து ஒரு நண்பன் ஆனதுல விரோதியில இருந்து நண்பன் சொன்னீங்கன்னா அது என்ன ஒரு பெரிய கரெக்ட். சரி, ஒரு எழுத்தாளர் வந்து இதுதான் அவங்களோட லைஃப். பீப்பிளோட ஆட்டிடியூட்ஸ் மாத்தி வேற மாதிரி ஒரு என்ன சொல்ற மாத்தி யோசின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மாத்தி கவனி அப்படிதான் நான் சொல்லுவேன். தட் இஸ் எ வெரி நைஸ் திங் தட் ஹேப்பன்.
1: சோ இந்த அனுபவம், இந்த பூச்சிகள புகைப்படம் எடுத்த அனுபவம் வந்து உங்களை ஒரு எழுத்தாளரா ஆக்கிருக்குன்னு சொல்லலாம்.
0: அது மட்டும் இல்ல மேம், எழுத்தாளர் மட்டும் இல்ல, இன்னொன்னு என்னன்னா வந்து லைஃப் வந்து எப்படி ஹேண்டில் பண்றது. பூச்சிகள் பாத்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு ரிவார்டே எதிர்பார்க்காது. அது பாட்டுக்கு ஏதோ வந்து தேனி போயிட்டு இருக்கு, அது வந்து நம்ம சொல்றது அந்த ஹனி எடுக்கும், அது வந்து எவ்வளவு தூரத்துக்கு நம்மள ஹெல்ப் பண்றதுன்னு அதுக்கு தெரியவே தெரியாது.
1: அது கடமையா செஞ்சுட்டு போயிடும்.
0: எக்ஸாக்ட்லி. சோ அதான் சொல்ற டு யுவர் டியூட்டி, ரிவார்ட் வரது வரட்டும் வரலன்றது யூ ஆர் நாட் ஹியர் டு சே டு யுவர் டியூட்டி.
1: அவ்வளவு பெரிய பகவத்கீதை சாராம்சத்தை நீங்க ஒரு பூச்சில சொல்லிட்டீங்க. கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதீங்க.
0: ரெண்டாவது வந்து கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணீங்கன்னா யாராவது ஒருத்தர் பின்னாடி பின்னாடி வந்து அடிச்சிருவாங்க. அந்த பூச்சி பாத்தீங்கன்னா அந்த பூச்சி வந்து ஒரு பூச்சி சாப்பிடும், அது அரை செகண்ட் வெயிட் பண்ணி பின்னாடி இன்னொரு பூச்சி வந்து அதை சாப்பிடும். சோ ஆல்வேஸ் கவனம், கவனம், கவனிப்பா இரு. கொஞ்சம் கூட ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நீங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கு பிறக்கல. வேலை செஞ்சு உன்னோட டியூட்டியை செஞ்சு எல்லாருக்கும் ஒரு வந்து உதாரணமா எக்ஸாம்பிள் இருக்கிறது உன்னோட வேலை.
1: புத்தகங்கள் வந்து உங்களை வந்து நீங்க எழுத்தாளரா உங்களை காட்டியிருக்கு. சார், இப்ப நீங்க நிறைய புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, இன்னும் நிறைய புத்தகங்கள் இந்த ஜர்னல நான் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு ஆசை இருக்கா?
0: இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அது வந்து என்னன்னா, நான் படிக்க படிக்க வந்து எந்த ஜர்னல எல்லாம் எழுதணும்னா எனக்கு வந்து மோர் ஆஃப் பிலாசபி. ஏன்னா வந்து நம்மளோட எந்த வாழ்க்கையில அனுபவத்தை வச்சாலும் அது ஏதோ ஒரு மீனிங்கோட தான் வந்துட்டு இருக்கு. அந்த மீனிங் வந்து நம்ம அதை வந்து என்னன்னா வந்து ஒரு என்ன சாறு பிழிகிற மாதிரி எடுத்த ஜூஸ் மட்டும் எடுத்து கொடுத்தோம்னா அது இன்னும் நல்லது. அதை உட்காந்து வெட்டி கட்டு போட்டு எல்லாம் சேர்ந்துட்டு ஜூஸ் கொடுத்தா எல்லாரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க.
1: எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டி என்னன்னா நம்மளுக்கு வந்து அவர் வித்தியாசமா கண் படல.
0: வளமும் போல வந்து அவர் மாதிரி ஆத்தரை கிடையாது. அவர் என்னதான் எழுதிருக்காரு, என்னத்தான் பண்ணாரு? ஏன்னா எனக்கு வந்து மத்த ஆத்தர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிம்பிள் மரியோ மிராண்டான்னு ஒரு எக்ஸலன்ட் இவரு கார்டூனிஸ்ட் இருக்காரு, அப்ப இறந்துட்டாரு அவரு. ஆர் கே லக்ஷ்மண் இஸ் மை அங்கிள் ஹூஸ் ஆல்சோ கார்டூனிஸ்ட். எனக்கு பாத்தீங்கன்னா மிராண்டாவோட டிராயிங்ஸ் எனக்கு இன்னும் பிடிக்கும். நிறைய பேர் கிட்ட ஜோக்க கேட்டிருக்காங்க, ஏண்டா நான் போட்டு சொல்ல பிடிக்காதா, மிராண்டா தான் பிடிப்பேன்னு என்னோட ஆர் கே லக்ஷ்மணே கேட்டிருக்காரு. நான் சொன்னேன், ஏன்னா உங்களை டெய்லி நான் பாக்குறேன், நீங்க எப்ப பார்த்தாலும் எனக்கு வரைஞ்சு கொடுத்துட்டே இருக்கீங்க. பண்ணிட்டு அங்கிள் அவரே புக் எழுதிருக்காரு, அவ்வளவு பெரிய பிரபல ஒரு எழுத்தாளர்னா அவரோட புக்கை படிக்காத என்னயா பண்றேன் நான் வாழ்க்கையில அப்படின்னு என்னையா நான் வந்து ஐ வாஸ் ஆக்சுவலி ஆங்கிரி வித் மை செல்ஃப். நீ எப்படி எப்படி எல்லாம் செய்யலாம், அவரோட புக்கை படி, அதுக்கப்புறம் மத்த புக்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு நானே எடுத்து ஒரு ஒரு புக்கா படிக்க ஆரம்பிச்ச உடனே அப்போதான் அட பாவீங்களா என்ன எனக்கு தோணித்தான் மேம், நம்மளோட குடும்பத்தை பத்தி தான் அவர் ஆக்சுவலா எழுதியிருக்காரு.
1: ஓகே,
0: அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அவர் யூஸ் பண்ற பேரு, அந்த இன்சிடென்ட், அந்த நடக்கிறதெல்லாம் நடவடிக்கை எல்லாம் பார்த்தா, டே இது எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கேன், ஏதோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு. அப்புறம் தான் எங்க அம்மா பாட்டு கேட்ட, ஆமாண்டா நாங்க செய்யற சேட்டை, நாங்க செய்யற ஆல் நான்சென்ஸ் அவர் பார்த்துட்டு, அவர் எவ்வளவு பெரிய எழுத்தாளர் ஆயிட்டாரு பார்த்தேன். எங்க அப்பா வந்து ரொம்ப சிரிப்பா சொல்லாரு, ஏய் என்னால் தான் அவர் எழுத்தாளர் ஆனாரு, கொஞ்சமாவது என்ன கவனிக்கிறாரா பாத்தியா அப்படின்னு. சோ அப்பதான் தெரிய வந்தது, ஆத்தர்ஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னா அப்சர்வேஷன் பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன நடந்துட்டு இருக்குன்னு அந்த கவனத்திலேயே இருப்பாங்க. அந்த கவனம் வச்சு டக்கு டக்குன்னு அப்படி. இப்ப பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் ஒரு இடத்துல அவங்க விட்டீங்கன்னா அவங்க அப்படியே பாத்துட்டு டிராப் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு என்னடா எப்படி அந்த மாயமா அவ்வளவு அழகா, ஏன்னா தேர் அப்சர்விங். அதேதான் எழுத்தாளர், எழுத்தாளர் வந்து எழுதுறாரு, ஆர்டிஸ்ட் வந்து டிராப் பண்றாங்க. தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் இட் இஸ். நான் என்னன்னு சொன்னீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து டூட்லிங், டூடில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. டூட்ல வந்து நீங்க சும்மா போர்டா உட்கார்ந்து இருக்கிற சைட்ல சின்னதா வரைஞ்சிட்டே இருப்பீங்க. அது வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டோட டிராயிங்கோட சம்பந்தப்பட்டது. நான் எப்படி சொல்றேன்னா ஐ அம் டூட்லிங், ஐ அம் டூட்லிங் வித் வேர்ட்ஸ். சோ நான் சும்மா உட்கார்ந்து இருக்கிறச்ச நான் பாட்டுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு லைன் எழுதிட்டே இருப்பேன். ஐ சா ஹிம் டுடே, ஹி வாஸ் லுக்கிங் வெரி ஃபன்னி. அவனை பார்த்து சிரிப்பா வருது, ஆனா நான் ஏன் அவனை பார்த்து சிரிச்சேன், அவன் என்ன செஞ்சான் அந்த சிரிப்பு கலப்புறதுக்கு அப்படின்னு நான் சும்மா டைப் அடிச்சுட்டே இருப்பேன். கடைசியில பார்த்தா ஒரு ஹாபிட்டாவே வந்துருச்சு. ஏன்னா நம்ம நீங்க தான் சொல்ற ரோட் டிராபிக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஆட்டோல உட்காந்து டே ஏன்டா கொஞ்சம் உருப்படியா ஓட்ட மாட்டியா அதை அப்படியே எழுதுவேன். திஸ் ஃபெலோ இஸ் இன்கேபிள் ஆஃப் டிரைவிங், ஐ வண்டர் வாட் எல்ஸ் ஹி வில் டிரைவ் இன் ஹிஸ் லைஃப் அப்படின்னு சும்மா நான் எழுதிட்டே இருப்பேன். இப்ப பார்த்தா அது ஒரு பெரிய ஸ்டோரியாவே வந்துட்டு இருக்கு. பண்ணி 90 இயர்ஸ் அப்புறமும் இட் இஸ் ஸ்டில் ரெலவென்ட். இன்னைக்கு கூட நீங்க அந்த புக்கை படிச்சீங்கன்னா எப்படா இவர் அந்த காலத்து இப்படி எல்லாம் யோசிச்சிருப்பாரு. இப்ப கூட இதே தான் நடந்துட்டு இருக்கு. 90 வருஷத்துல ஒண்ணும் மாறவே இல்ல. அதுதான் ரொம்ப சிரிப்பா இருக்கு. அதான் விஸ்டம். அப்படின்னா ஒரு 90 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படிலாம் நடக்கும், இதெல்லாம் நடக்க போறதே நம்ம ஆளுங்க இப்படிதான். அப்சலூட்லி. அதனால இப்ப படிச்சா எனக்கு ஒரே சிரிப்பா வருது. எப்படா இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க.
1: மகத்தான கலை வந்து காலத்தை வென்றும் நிற்கும் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு திரு ஆர் கே நாராயண் சாரோட படைப்புகளே உதாரணம்னு சொல்லலாம் இல்லீங்களா சார். சோ இப்போ இந்த புக்க பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இவர் எழுதின மத்த புத்தகங்கள் நீங்க என்ன படிச்ச அனுபவங்கள் சொல்ல முடியுமா?
0: ஓகே, அனுபவம்ன்றது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அது வந்து என்ன ஒரு என்ன சொல்றது உணர்ச்சியை வந்து கலக்கி விட்டது எங்கிட்டன்றதுதான். சோ அப்படி பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணு மேன் ஈட்டர் ஆஃப் மால்குடி அப்படின்னு ஒண்ணு வரும். அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு டைகர் பத்தி ஒரு புலிய பத்தி எழுதியிருப்பாரு. அப்புறம் ரெண்டாவது வந்து மால்குடி டேஸ் இட் செல்ஃப், மால்குடி டேஸ் அந்த மாதிரி. ஏன்னா மால்குடின்ற ஒரு டவுன் வந்து பாத்தீங்கன்னா அவரோட லைஃப்ல வந்து ஃபுல்லாவே இருந்திருக்கு. சோ நாங்கெல்லாம் வந்து ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிற பாத்தீங்கன்னா அவர் மைசூர்ல இருந்த போது அவரோட வீட்டுக்கு வந்து அடிக்கடி நாங்க போவோம். சோ அது ஒரு ஒரு ஸ்டோரியில பாத்தீங்கன்னா அவர் எழுதியிருப்பாரு, பையன் வந்து கிளாஸ் ரூம்ல போயிட்டு போர் அடிச்சுட்டு உட்காந்துருக்கான். அந்த டீச்சர் வந்து எதையோ பேசிட்டு எனக்கு இப்ப கூட சிரிப்பு வரும். எனக்கு டவுட் இருந்துச்சு மேடம் நேத்தி, அது படிச்சோட டேய் நான் கிளாஸ்ல அப்படிதான் பண்றேன், அதனால தான் பசங்க தூங்குறாங்களா என் கிளாஸ்ல. அவ்வளவு ஒரு கரெக்டா 90 முன்னாடியே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ்ல எப்படி ஃபீல் பண்றன்றதை எழுதியிருக்காரு. சோ ஆஸ் எ டீச்சர் டுடே ஐ ஃபீல் ஓ மை காஷ் அம் ஐ தி டீச்சர் தட் ஹி ஹஸ் ரிட்டன் இன் தி புக். நான் வந்து அந்த மாதிரி தான் போர் அடிக்கிறேன் நான் பசங்கள. நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நேத்தி முந்தா நேத்தி நம்ம பசங்களை போய் கேட்டேன், ஏன் கிளாஸ்ல உள்ள சேட்டை பண்றீங்க, உங்களை நான் போர் அடிக்கிறேன். இல்ல சார், உங்களால தான் நாங்க சேட்டை பண்றோம்ட்டாங்க. சோ இட் வாஸ் ஹிலேரியஸ். சோ தி ரெலெவன்ஸ். ரெண்டாவது அவர் இன்னொரு ஒரு சின்ன லைன் எழுதியிருக்காரு, அவன் ஏன் அந்த கிளாஸ் ரூம் ரொம்ப பிடிக்கும்னா அப்படி லெப்ட்ல பார்த்தானா அந்த விண்டோ வழியா வெளியில ட்ரெயின் போயிட்டு இருக்கு. அந்த ட்ரெயின் போறது கரெக்டா டைமிங்க பார்த்து அவன் வந்து சரி பெல் அடிக்கிற டைம் வந்தாச்சு, இப்ப வீட்டுக்கு ஓடுற டைம் வந்தாச்சுன்னு அதை தான் அவன் கவனிப்பு. அந்த மாஸ்டர் என்ன சொல்றாரு அவனுக்கு கவனிப்பே இல்ல. அது என்னன்னா அவரோட மைசூர் வீட்டுல பாத்தீங்கன்னா வெளியில வந்து ரயில்வே லைன் போகும். நாங்க சின்ன குழந்தையா அந்த ஜன்னல்ல உட்காந்துட்டு எப்படா ட்ரெயின் வரும்னு பாத்துட்டு இருப்போம். அது அப்படி குறிப்பிட்டா எழுதியிருக்காரு. சோ எனக்கு என்னன்னா எங்களை பார்த்து அவர் எழுதினாரா இல்ல நாங்க அதை படிச்சுட்டு அதை வச்சு நாங்க இந்த மாதிரி உருவாக்கிட்டுமா? அமேசிங்.
1: புரியல.
0: அதான் வந்து அவரோட ஒர்க்க படிக்க படிக்க பாத்தீங்கன்னா அது அந்த மால்குடி டேஸ் மேனிட்ரியா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா. நான் நிறைய வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி நான் செய்யறேன், அது பார்ட் ஆஃப் மை அபிஷியல் ஒர்க். அதனால பாத்தீங்கன்னா எவ்ரி டைம் அந்த டைகரை பாக்குறச்ச கேமராவை கீழே வச்சிடணும் போல இருக்கு. அதோட ராயல் மெஜஸ்டி அப்படி வந்து ஒரு போட்டோ ஒரு போட்டோகிராஃப் புகைப்படத்துல அதை வந்து நம்ம கீழே தள்ளக்கூடாது. அது அவ்வளவு ஒரு வண்டர்ஃபுல் கிரீச்சர் போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு நானும் எடுத்து பாடுறா அப்படின்னு நம்ம காட்டக்கூடாது. அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதனால நான் ஒரு தடவை என்ன பண்ணுறேன், அந்த டைகரை போட்டோ எடுக்கிறச்ச பாத்தீங்கன்னா கேமரா கீழே வச்சிட்டேன். டிரைவர் கேட்கறான், சார் எடுங்க சார், ஹிந்தியில சொல்றான், எடுங்க சார், என்ன சார் அவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு காசு கொடுத்து நீங்க வந்திருக்கீங்க, எடுங்க சார். நான் சரிப்பா அது எப்படி உட்காந்துருக்கு பாத்தீங்கன்னா, ஆமா சார் நான் ரசிக்கிறேன்னு அவனுக்கு எம்எல் ரொம்ப ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. சார் நீங்க ஒருத்தர் தான் சார் இப்படி பேசுறீங்க, அவனும் பத்தி பத்தியமா போட்டோ எடுக்கிறான், கிட்ட போ கிட்ட போ, நீங்க ஒருத்தர் தான் சார் அப்படி
1: நிக்கிறேன்.
0: நான் வந்து கொடுத்து வச்சிருப்பேன், இப்படி சென்னையில இருந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு அது நம்மளுக்கு வந்து ஒரு தர்சனம் கொடுக்கறதுன்னா அது சும்மாவா அப்படி இருக்கும் வேணாமா அப்படின்னு ஒரு மாதிரி என்ன பார்த்தான். சரி சாரோட ரொம்ப பேசக்கூடாது, ரொம்ப பிலாசபி போட்டுருவாரு. சோ அந்த மாதிரி ஸ்டோரியில பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஃபீலிங் அவர் எப்படி இது. அப்புறம் நான் யோசிச்சேன், நம்ம அங்கிள் வந்து இந்த மாதிரிலாம் சஃபாரி போயிருப்பாரா. அப்புறம் நான் அவங்களோட மத்த அங்கிள்ஸ் கேட்டபோது இசட் ஒண்ணு தெரியுமா, அவர் ஆக்சுவலா ஒரு இடத்துக்கு போல. அப்புறம் கேட்டேன் எப்படின்னு, இது வந்து ரட்யார்ட் கிப்ளிங்னு ஒரு ஆத்தர் இருக்காரு இல்லையா, ரட்யார்ட் கிப்ளிங் மாதிரியே தான். ஜங்கிள் புக்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த புக்குனால அவருக்கு அந்த பேர் வந்ததா இல்ல அவருனால இது இவர் எழுதினாரு தெரியாது. இன்னும் சிரிப்பு யாருக்கிட்ட சொன்னா இன்னும் அதை பத்தி பேசிட்டு இருக்க எங்களுக்கே தெரியாதரா.
1: நீங்க பெருமையா சொல்லிக்கலாம்,
0: சுவாமிநாதன் வந்து இங்க வந்ததா, இங்க வந்து சுவாமிநாதன் வந்ததான்றது ஹிலேரியஸ்
1: கனெக்ஷன்.
0: பசங்க எல்லாம் அங்க போவாங்க. எப்ப அவரு சென்னை கடைசியில பாத்தீங்கன்னா மேம், ஆர் கே நாராயண் பிறந்தது சென்னை பொரசவாக்கத்துல, அப்புறம் இறந்ததும் இங்க சென்னை. ஏன் அப்படி பண்ணீங்கன்னா இல்லப்பா சென்னை விட்டு நான் போவே முடியாது, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு இந்த சிட்டியை ரசிச்சு. அதை பத்தி அவர் பேசினதே பாத்தீங்கன்னா அவர் ஒன் ஆஃப் த ஃபியூ பீப்பிள் ஹூ லைக் த சிட்டி தட் ஹி வாண்டட் டு கம் பேக் இன் ரிட்டையர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் இன் அலர்பெட் அண்ட் தென் ஹி பாஸ்ட் அவே. அப்ப கூட பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் வந்தோம்னா அவர் வந்து வீட்டுல பேசவே மாட்டாரு, என்ன பாத்துட்டே இருப்பாரு. நாங்கெல்லாம் நாலஞ்சு பேர் உட்காந்து சும்மா அரட்டை அடிச்சுட்டே இருக்கோம், இன்னதான் பேசுறாங்க இன்னதான் பண்றாங்க. ஆக்சுவலா கடைசி நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன் மேகசின்ல அவர் ஆக்சுவலா எழுதிட்டு இருந்தார் காலம். ராம் வந்து அவரோட ரொம்ப பெரிய ரசிகர், அண்ட் அவர் ஆக்சுவலா அவங்களோட வீடு வந்து பொரசாக்கத்துல வந்து இடிச்சு பிளாட் கட்டுற போது அந்த நுழைவாசல் இருக்கு பாத்தீங்களா, அந்த டோரோட ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா ராம் வந்து அதை வாங்கிட்டு அவரோட வீட்டுல என்ட்ரன்ஸ்ல வச்சிருக்காரு, ஏன்னா அது ஒரு ஞாபகார்த்தமா. சோ அந்த லெவலுக்கு அவர் வந்து அந்த வீடை பத்தி எழுதியிருக்காரு. சோ அதனால வந்து ரெண்டாவது மேம் ஃபேமிலியில வந்து ஒவ்வொருத்தருக்குள்ள அந்த இன்ட்ரெஸ்ட். மெரினான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இது பிளே ரைட் இருந்தாரு, ரீசெண்டா ஹி பாஸ்ட் அவே. மெரினா இஸ் வெரி வெரி வெல் நோன் இன் தி ஓல்ட் டேஸ் ஃபார் பிளேஸ் வாஷிங்டன் திருமணம் எல்லாமே அவர் தான் எழுதியது. அவரும் நாராயணும் கசின்ஸ். சோ இவர் வந்து அவரை சேலஞ்ச் பண்ணாரு, அவரு இவரை சேலஞ்ச் பண்ணுவாரு. நீ என்னடா பெருசா எழுதின, நீ என்ன ரொம்ப பெரிய எழுத்தாளரா, நீ என்ன ரொம்ப பெரிய பிளே ரைட்டா, சரி உன் பிளேய சொல்லு பாக்கலாம். அவரு பேச பேச பேச இவர் நோட் பண்ணிட்டே வருவாரு, இவரு சொல்ல சொல்ல சொல்ல அவர் நோட் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. சேம் திங் ஹேப்பன் டு அஸ். சோ இந்த புக்கை படிச்சு நான் கேள்வி கேட்பேன், அந்த சுவாமின்றது எப்படி, அந்த ராஜம்னு ஒரு பையன் இருக்கான், இவன் மணின்னு ஒரு பையன் இருக்கான். இந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு டவுட் ஏன்னா நான் உடனே யோசிப்பேன், மணி நிஜமாவே என் கிளாஸ்ல தெரிஞ்சானா, பிகாஸ் எங்க கிளாஸ்ல இந்த மாதிரி ரவுடி பையன் இருந்தான். அண்ட் நான் எப்படின்னா எல்லாரும் பார்த்து பயம் எனக்கு, ஏன்னா ரொம்ப உள்ளியா இருந்தேன். சோ நான் இந்த ராஜமும் இந்த மணியும் ஃப்ரெண்ட் ஆன மாதிரி நானும் வந்து அந்த மணி அந்த ஆளை போய் ஃப்ரெண்ட் பண்ணிட்டேன். அவ்வளவு பெருசா குண்டா இருப்பான், ஆனா என்ன பார்த்த உடனே ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிடுவான். இந்த ஸ்டோரியை படிச்சோன்னு டே என் குடும்பம் என் லைஃப் மாதிரியே தான்டா இருக்கு. அவர் அந்த 1935 எப்படி இதெல்லாம் யோசிச்சாரு. சோ when I read the stories my life is just coming there. And he said நாங்கெல்லாம் பிறக்கவே இல்ல, அவரு புக் எழுதி 30 வருஷம் கழிச்சு நானே பிறந்தேன். இப்படி அவ்வளவு ஒரு அழகா வருதுன்னா அப்சர்வேஷன் பீங் பார்ட் ஆஃப் இட். கரெக்ட். அப்படி பாத்தீங்கன்னா நம்ம எம்ஓபிலே நிறைய நம்ம ஸ்டோரிஸ் எல்லாம் எழுதலாம். I think it's a wonderful thing to be part of such a place to do that.
1: டெஃபினட்டா நீங்க எழுதணும். நீங்க சொல்லும் போதே தெரியுது அவரோட கிரேட்னஸ் நீங்க எந்த அளவுக்கு உணர்ந்தீங்கன்னா இவ்வளவு ரசிச்சிருப்பீங்கல்ல சார். இன்னொன்னு பெரிய டேக்அவே எங்களுக்கு என்னன்னா, லைஃப்ல அப்சர்வ் பண்ண மட்டும் பத்தாது, அதை எவ்வளவு அழகா சார் அப்ளை பண்ணிருந்தா காலத்தை வென்று அந்த காவியம் நின்னு இருக்கும் இல்லையா.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, நீங்க கரெக்டா சொன்னீங்க.
2: வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் RJ மகாலட்சுமி. தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு MOP சமுதாய வானொலியில் வாசிப்பு திருவிழாவின் ஒரு பகுதியாக வாசிப்பை நேசிப்போம் என்ற சிறப்பு நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவதில் MOP சமுதாய வானொலி மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது. புத்தகங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அவை நம்மை மகிழ்ச்சியாக உணர செய்யலாம், புதிய விஷயங்களை கற்றுத்தரலாம், மிகுந்த ஆழமான சிந்தனைக்கு நம்மை உட்படுத்தலாம், சிரிக்க வைக்கலாம், சிந்திக்க வைக்கலாம், ஏன் நம் வாழ்க்கையை மாற்றவும் செய்யலாம். ஒரு நல்ல புத்தகம் நமக்கு புதிய யோசனைகள் மற்றும் மாறுபட்ட சிந்தனை முறைகளுக்கான கதவை திறக்கும் வல்லமை படைத்தவை. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு வகையான பிரபலமான மற்றும் சிறப்பான பல புத்தகங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். ஒவ்வொரு முறையும் ஒரு அற்புதமான புத்தகத்தை பற்றி உங்களுக்கு சொல்கின்றோம். அதை எழுதியவரை பற்றிய சில முக்கியமான தகவல்களை பகிர்கின்றோம். மேலும் அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு முன்னோட்டத்தை கொடுக்கவும், அதனை மேலும் படிக்க தூண்டவும் அந்த புத்தகத்தின் ஒரு சிறு பகுதியை, சில பக்கங்கள் அல்லது சிறிய பத்தியை வாசிக்கின்றோம். நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, இது ஒரு முழுமையான ஒலி புத்தகம், அதாவது ஆடியோ புக் அல்ல. நாங்கள் இதில் முழு புத்தகத்தையும் வாசிப்பதில்லை. ஏனெனில் அந்த புத்தகத்தின் உரிமைகள் அதனுடைய ஆசிரியர்கள் மற்றும் பதிப்பாளர்களுக்கு சொந்தமானவை. நாங்கள் பகிரும் இந்த சிறிய பகுதிகள் வாசிப்பதிலும் புத்தகங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்த மேற்கொள்ளும் சிறு முயற்சியாகும். இந்த நிகழ்ச்சியில் கூறப்படும் புத்தகங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதன் பிரதியை ஒரு புத்தக கடையில் தேடி பெறலாம், அல்லது நூலகத்திலிருந்து இரவல் வாங்கலாம், அல்லது இணையத்தில் வலைதளங்களில் சரியான முறையில் படிக்கலாம், அல்லது தெரிந்த ஒருவரிடமிருந்து பெற்று படிக்கலாம். இவ்வாறாக பல பல வழிகளின் மூலம் வாசிக்கலாம். வாசிப்பின் மிகச்சிறந்த அம்சம் என்னவென்றால் முழு கதையையும் நீங்களே அனுபவித்து உணர்வதுதான். என்ன நேயர்களே, அற்புதமான புத்தகங்களை பற்றி தெரிந்து கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இதோ உங்களுக்காக MOP சமுதாய வானொலியில் வாசிப்பு திருவிழாவின் வாசிப்பை நேசிப்போம் புத்தகங்களுக்கான புதிய தொடர்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.
1: இப்ப இந்த சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி வருவோம் சார்.
0: கண்டிப்பா
1: இன்னைக்கு அந்த புக் பத்தி தான் நீங்க வந்து நிறைய சொல்ல போறீங்க சார். நிறைய புக் அவ எழுதினாலும் வை சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெங்கட்ராமன் சாருக்கு அதுல அப்படி என்ன ஒரு இன்ஸ்பிரேஷன்?
0: வெளியிலிருந்து ஒரு மூவியை பாக்குற மாதிரி, ஒரு சினிமா பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. அதுதான் நார்மலா. பட் சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிற போது நானே, அதுதான் என்னை பத்தி எழுதியிருக்காரா அப்படின்னு ஒரு ஃபீலிங். ஏன்னா நானே யோசிச்சு, என் வாழ்க்கையில இந்த மாதிரிலாம் நடந்திருக்கேன், எனக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் வந்திருக்கேன், இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் ஸ்கூல், இதே மாதிரி ஹெட் மாஸ்டரோட ரூம்ல போய் நின்று தப்பா என்ன கூப்பிட்டாரு நினைச்சிட்டு நான் உடனே நடுங்கி போய், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ரெஸ்ட் ரூம் போற லெவலுக்கு எனக்கு வந்து பயம் வந்துருச்சு. ஆனா அங்க போய் பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ்
1: பண்ணிருக்காரு
0: அவரு, பாத்தியா நீ ரொம்ப நல்லா செய்யற, ரொம்ப நல்லது, ஆனா மத்தவங்களோட சேராத அப்படின்னு நம்ம காலேஜ்ல இருந்து கிளம்பி 6 புக் கடைக்கு போய் இந்த புக் இருக்கான்னு நான் தேடி இருக்கேன்.
1: இல்லையா சார்?
0: இல்ல, நம்புறீங்களா? இல்ல கேட்டா அவ என்ன சொல்றா, சாரி யூ பிளேஸ் தி ஆர்டர் வில் கிவ் இட் நவ. டேய் இந்த ஸ்டைல் பேச்சல எனக்கு வேணாம்டா, இப்ப இருக்கா இல்லையா சொல்லு. சாரி சார் வி டோன்ட். அதுக்கு பாருங்க, ஏதோ கம்ப்யூட்டரை தட்டுறான், ஏதோ லிஸ்ட் பாக்குறான், நீ போய் அங்க போய் ரேக்ல பார்த்தா இருக்கா இல்லையான்னு சொல்லு. நோ சார் வி டோன்ட் ஹேவ் இட் எல்லாம் சொல்றா. அதுக்கு என்ன வெயிட் பண்ண வச்சு பசிய கிளப்பி விட்டு. கடைசியில ஜோக் என்னன்னா, எங்க வீடு பக்கத்துல இருக்கிற புக் ஷாப் ஒரு 100 மீட்டர் தள்ளிங்கன்னா இருக்கு, பார்த்தா அவன் வச்சிருக்கான் எல்லாத்தையும். நான் சொல்ல அடைச்ச அதான் சொல்றேன், நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம பேக் யார்ட்லயே பாக்குறது இல்ல, வெளியில பாக்குறோம். சோ அங்கே வாங்கிட்டு நான் இமீடியட்டா ஓடி போய் காப்பி எடுத்து டஸ்ட் பண்ணி எங்க அம்மாட்ட சொன்னேன், ஏய் கடச்சிட்டு தடா ரொம்ப நல்லதுடா, நாளைக்கு அட்லீஸ்ட் நீ கையில வச்சிருப்பல அப்படினு. சோ அப்படியெல்லாம் நாங்க அது இன்ட்ரஸ்ட் எடுத்து, நான் ஆக்சுவலா வந்து உங்களுக்கு அந்த பழைய காப்பி எடுத்துட்டு வந்து, ஏனா அவரோட ஆட்டோகிராஃப் எல்லாம் அதுல இருக்கு. ஒவ்வொரு புக்லயும் வந்து எங்களுக்கு வந்து ஒவ்வொரு புக்லயும் வந்து டு வெங்கட் அப்படினு போட்டு அப்படியெல்லாம் போட்டு டேட் போட்டு அந்த オリジナル அது அப்படியே வச்சிருக்கோம் நாங்க. பட் ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சிருக்கோம்.
1: கண்டிப்பா
0: எங்க இருக்குன்றது
1: பொக்கிஷம்
0: மாதிரி, அதெல்லாம் வந்து பொக்கிஷம் தான் கண்டிப்பா.
1: இந்த மாதிரி ஒரு அரிய பொக்கிஷத்தை பாதுகாக்கறதே உங்களோட மிகப்பெரிய கடமையா
0: நான் பாக்குறேன். நான் வந்து ஐ அம் ஆல்சோ an archivist by profession. சோ நான் வந்து எனக்கு என்னன்னா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். அது வந்து ரொம்ப தரந்து காட்டினா அது வந்து போயிரும்னு சொல்லிட்டு, ஏனா புக் எல்லாம் நான் ரெஸ்டோர் பண்றேன். சோ அதெல்லாம் அந்த வர்க் இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன். எங்க வீட்லயே இருக்கிற பழைய புக், அது ஆர் கே நாராயணோட பழைய புக்ஸ் எல்லாம். சோ இதுல ஒவ்வொரு ஸ்டோரியும் பாத்தீங்கன்னா, கடைசி சாப்டர் இந்த புக்ல பாத்தீங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட் வந்து கடைசியில அவன் வந்து ஒரு போலீஸ் ஆபீசரோட பையன், எங்களோட ஓன் அங்கிள் இஸ் அ போலீஸ் ஆபீசர்.
1: ஓகே,
0: அதான் யோசிச்சு என்னடா இது கரெக்டா எழுதியிருக்காரு. சோ அந்த போலீஸ் ஆபீசர் வந்து டிரான்ஸ்பர்ல போயிட்டே இருப்பாரு. என்னோட அத்திமேரும் வந்து பாத்தீங்கன்னா, வந்து அத்தையோட ஹஸ்பண்ட் வந்து இஸ் அ போலீஸ் ஆபீசர், ஹி வாஸ் அப்ப ஆஃப் கோர்ஸ் உயிரோட இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்தாலே வந்து ஊர் பரபரப்பா இருக்கும். அவர் உங்க வீட்டுக்கு வர்றாரா? எங்க வீட்டுக்கு எதிர்க்க பாத்தீங்கன்னா 10 போலீஸ் வண்டி நிக்கும். நான் அப்படியே பெருசா, நான் யார் தெரியுமா, நான் வந்து அவரோட ரிவ்யூ நான் ப்ரௌடா சொல்லிப்பேன். அதே மாதிரி அந்த பையன் அந்த ஸ்கூலுக்குள்ள வரச்ச, ஐ அம் தி சன் ஆஃப் தி போலீஸ் கமிஷனர் அப்படின்னு ஒரு ப்ரௌடா வருவான். நானும் இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கேன்ல அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலிங் இருக்கு. அப்படிலாம் அவ்வளவு அழகா எழுதிருக்காரு. கடைசியில அவன் வந்து ஊரை விட்டுட்டு போறேன், அப்பா டிரான்ஸ்பர் ஆகாது. இந்த பையன் பார்த்தா அப்பதான் ஃபீல் பண்றான், ஐயோ அவன் போயிட்டானே, ஐயோ நான் அவனை பார்க்க போறேன். ஐ ஹேட் தி சேம் ஃபீலிங் வென் ஐ லெஃப்ட் மை 10th ஸ்டாண்டர்ட் டு சேஞ்ச் ஸ்கூல்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திருப்பியும் பாப்போமா இல்லையா,
1: ஏதோ
0: அதான் நீங்க எப்ப பிரியறீங்களோ அப்பதான் வந்து அந்த கனெக்ஷனோட வேல்யூ தெரியும். அது வரைக்கும் வந்து அவன் தானே இருக்கண்டா, அதான் கிச்சா தான் இருக்கான், பிச்சாங்கதான் இருக்கான், அவன வருவான். ஏய் பிச்சா இனிமே வரமாட்டான்டா, ஏன்னா அவங்க அப்பா டிரான்ஸ்பர், ஐயோ போயிட்டான், ஐயோ என்னடா அது, அப்பதான் ஃபீலிங் சே, நம்ம அப்பவே பேசிக்கலாமே, அந்த ஒரு காஃபி அடிச்சிருக்கலாமே, அவன் வீட்டுக்கு போயிருக்கலாமே, அப்பதான் தோணும். அதெல்லாம் அந்த ஃபீலிங் எல்லாம் அவ்வளவு அழகா எடுத்துக்காரு.
1: வெயில தான் தெரியும் நிலையோட அருமை. எக்ஸாக்ட்லி,
0: அப்சல்யூட்லி. அப்பதான் வந்து இது படிக்க படிக்க வந்து எவ்வளவு தூரம் படிச்சாலும் இன்னும் கூட சிரிக்கிறேன். 90 வருஷம் கழிச்சு கூட நான் வந்து பாத்தீங்கன்னா சிரிக்கிறேன்.
1: சிரிக்கிறீங்க?
0: ஆமா, ஏன்னா நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருக்குடா அப்படின்னு. இப்ப நம்மளுக்கு இருக்கிற கிரேட்டஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, அடுத்த ஜெனரேஷனுக்கு இதுவும் நீங்க வந்து பிளீஸ் கன்சிடர் வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் புக்னா என்ன அப்படின்னு வி ஆர் ட்ரைங் டு
1: ஷார்ட். இந்த கேம்பெயினோட இன்னும் சொல்ல போனா முக்கியமான அப்ஜெக்டிவே அதுதான்
0: சார். மக்களிடையே
1: புக் படிக்கிறத எடுத்துட்டு போகணும், அதுவும் குறிப்பா இளைஞர்கள் மத்தியில இத ப்ரோமோட் பண்ணணும்.
0: ஏன்னா வந்து டிஜிட்டல் வந்து வந்ததுனால நான் வந்து கெடுதல்னு சொல்ல மாட்டேன், ஆனா அவங்க என்ன செய்யணும்னா, எங்க அதை யூஸ் பண்ணணும், எங்க வந்து யூஸ் பண்ண கூடாது, அதுதான் அவங்க கத்துக்கணும்.
1: அவங்களுக்கு ஏன் புக் படிக்கணும், புக் படிக்கிறதுனால அவங்க என்ன நன்மைகள் அடையலாம், ஒரு தீவிர வாசகரா நீங்க சொல்லுங்க சார்.
0: ஆமா கண்டிப்பா, என்னன்னா வந்து மேம் பல பல காரணங்கள் இருக்கு. ஆனா இப்ப என்ன மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங்னா, we have to look at the practical side. அவங்களா அவங்களோட ஆர்குமெண்ட் என்னன்றத புரிஞ்சுக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க, சார் இப்ப வந்து ஒரு 400 புக் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், 400 புக் நான் 400 புக்கையும் வந்து ட்ரெயின்ல எடுத்துட்டு போக முடியுமா? வேற நான் வந்து என்னோட மொபைல் போன்லயோ டேப்லெட்லயோ வந்து பாத்தீங்கன்னா 400 புக்கையும் எடுத்துட்டு போலாம், அதுல எந்த புக் வேணுமோ நான் படிச்சுக்கலாம், அதனால வந்து எனக்கு வந்து அது இன்னும் ஈஸி அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா, புக்ல வந்து பாத்தீங்கன்னா புக்ல இருக்கிற கண்டென்ட் தவிர வேற ஒண்ணும் கிடையாது, அதனால உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனே வராது. அதனால என்ன பண்ண, உங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அதுலதான் இருக்கும். வேற நீங்க எந்த டிவைஸ் எந்த டிஜிட்டல் டிவைஸ் யூஸ் பண்ணாலும் அதுல புக் மட்டுமா இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு போட்டு அதனால உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். அதனால அதுல இருக்கிற எசன்ஸ், அதுல இருக்கிற ரசத்தை வந்து நீங்க வந்து எடுக்கவே முடியாது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன் புக் படிக்கிறது. இன்னொரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு புக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிடும். ஏன்னா நீங்க வந்து அந்த புக்கை வந்து அந்த ரேக்ல பார்த்த உடனே, ஏய் நான் சின்ன வயசுல அந்த புக் எனக்கு அம்மா கொடுத்தாங்கல்ல, தந்து பார்த்தா டு மின்னி அப்படின்னு, சாரி மேமோட பேர் எழுதிட்டேன் பிகாஸ் ரொம்ப நல்ல நேம், என்னோட கசினோட பேரும் மின்னி தான், மின்னி வித் லாட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அம்மா அப்படின்னு போடுறாங்க. பார்த்தா ஆறு வயசுல அந்த புக் வந்திருக்கும், நீ உங்களுக்கே இப்போ ஒரு ஆறு வயசு குழந்தை இருக்கும், நீங்களே ஒரு 48 வயசு இருப்பீங்க, 38 வயசு என்னோட குழந்தைக்கு அதை நான் காட்ட போறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபீலிங் வந்து ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி அதை டெவலப் ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஸ்ட்ரெஸ், இப்ப இருக்கிற வந்து ஸ்ட்ரெயின் ஆஃப் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கூட இருக்கிறது, which has been with you for all these years, அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம சொல்றது ஒரு புக்கோட டெவலப் ஆகும். ரெண்டாவது புக்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் நீங்க திருப்பியும் திருப்பியும் அந்த பேஜுக்கு போய் திருப்பியும் திருப்பியும் நீங்க அதை வந்து அந்த படத்தை பார்த்து 10 தடவை நீங்க அதை படிச்சு பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் ரீசன் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஹெல்த் வைஸ், கண்ணு வந்து புக்க படிச்சா கெடாது.
1: கரெக்ட்,
0: அதுதான் நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்
1: ஓவர் டிஜிட்டல் யூசேஜ்ல கண்டிப்பா கண்ணு
0: பாருங்க. நான் டிஜிட்டல் வந்து யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்ல, ஆனா உங்களுக்கு வந்து அதுல இருக்கிற ரொம்ப வேரியட் ஐட்டம்ஸ் வரதுனால எங்க வந்து நிறுத்துறதுன்னு உங்களுக்கு தெரியறது
1: இல்ல. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். இப்போ நீங்க நிறைய புத்தகங்கள் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அவசியம் தமிழ் புத்தகங்கள் பத்தி உங்கள்ட்ட கேட்டே ஆகணும். ஏன்னா இந்த நேர்காணல் நான் ஒண்ணு கவனிச்சேன், நீங்க ரொம்ப அழகான தமிழ் பேசுறீங்க. கண்டிப்பா இது தமிழ் புத்தகங்களும் கண்டிப்பா உங்களுக்கு
0: போயிட்டாங்க சின்ன வயசுல இருக்கிற தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்தது. சோ அது 5 வருஷத்துக்கு அங்க இருந்துட்டு அதனாலதான் அந்த ஹிந்தி பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா டெவலப் ஆச்சு. ஆனா அப்ப கூட பாத்தீங்கன்னா நாங்க வந்த போது அவங்க வந்து பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கும், எதையோ கதையை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சது கல்கி எடுத்தீங்கன்னா, கல்கி கிருஷ்ணமூர்த்தி வந்து நம்ம ஃபேமிலியில ரொம்ப பெரிய ஃப்ரெண்டுன்றதா அப்பதான் தெரிய வந்தது. அவங்க வந்து கிச்சா கிச்சான் எதையோ சொல்லிட்டு இருப்பாங்க, யாரா கிச்சான் ஒண்ணு, அப்புறம் வந்து கல்கின்ற மேகசின் ஒண்ணு வரும், அதை வந்து எடுத்து பார்த்தோன்னா இதுதான் அந்த கிச்சா அப்படின்னு வந்து ஜென்ரலா பேசினா, ஓ மை காட் கல்கி கிருஷ்ணமூர்த்தி நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டா அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் அந்த ஒரு பயமே வந்தது. ஏன்னா நம்ம வந்து அந்த லெவலுக்கு வரணும், இந்த குடும்பத்துல சேர்ந்த ஒரு ஒத்தர்னா ஒரு பேசிக் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வந்தாதான் நம்ம அந்த லெவலுக்கு டெவலப் பண்ணும். அப்புறம் நானே வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சோம்னா, அம்மா வந்து என்னன்னா அந்த பொன்னியின் செல்வனோட ரொம்ப ரொம்ப பெரிய ரசிகர் வந்து எங்க அம்மா. அந்த காலத்திலயும் வந்து அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்செல்லாம் படிச்சு அவங்கதான் வந்து அந்த ஸ்டோரி எல்லாம் எனக்கு படிப்பாங்க. சோ அந்த சீரியலைசேஷன் அந்த புக்ஸ் எல்லாம் வந்து கிடைச்ச உடனே அவங்க எவ்ரி டே என்ன உட்கார வச்சு அந்த ஸ்டோரி எல்லாம் சொன்னா நான் அப்படியே உட்காந்து கேட்டுட்டே இருப்பேன். ரியல் டைம் ஆடியோ புக், ஆமா ஆடியோ புக் கேட்டுட்டே இருப்பேன். அப்புறம் நான் அப்படியே நிறுத்தி கேட்பேன், அந்த மாமல்லபுரம்ன்றது எப்படிமா, அந்த கோடிக்கரை என்ன. அப்பவே லைஃப்ல எனக்கு ஒரு ஐடியா, இந்த இடத்துக்கெல்லாம் அது வந்து நிஜமோ பொய்யோ அந்த இடத்தெல்லாம் போய் பார்க்கணும். ஏன்னா கல்கி வந்து ஒரு என்ன ஒரு மாதிரி எழுத்தாளர்னா, அந்த ரியலிஸ்டிக் அண்ட் கற்பனை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எது ஃபால்ஸ் எது ரியல்னு தெரியாத மாதிரி அவ்வளோ ஒரு அழகான எழுத்து வந்து அப்படி எடுத்துட்டு போகும். சோ அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 4 வருஷம் முன்னாடி 3 வருஷம் முன்னாடி அந்த பொன்னியின் செல்வன் இருக்கிற எல்லா இடத்துக்கும் என்னால போக முடிஞ்சது ஒரு ப்ராஜெக்ட்ல. சோ அந்த ஒரிஜினல் இது லைட் ஹவுஸ் போய் பார்த்தேன், நின்ன உடனே எனக்கு ஆஹா நினைவுகள்ரிக்கு எப்படி வந்து ஒரு ஒரு மகன் வந்து ஒரு புலவரோட மகன் வந்து ஒரு பெரிய ராஜா வாழ்றன்றது அந்த ஸ்டோரி அவ்வளவு அழகா போகும். கோனார் பப்ளிகேஷன், நான் அப்புறம் வந்து என்ன செஞ்சேனா வந்து அந்த கோனார் பப்ளிகேஷன் எங்க இருக்குன்னு ராயப்பேட்டல அந்த பப்ளிகேஷன் ஆபீஸ்ல போய் புலவர் மகன் அவங்க ஒரு மாதிரி பார்த்தாங்க, என்ன அப்படி என்ன புலவர் மகன் அங்க வயசான ஒருத்தர் இருந்தாரு பின்னாடி, மா அது அந்த காலத்து ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்மா, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு அதை பத்தி தெரியாது, அவரு சொல்றாரு அவரு ஆபீஸ்ல வரு. என்ன பார்த்து சார் நீங்க அந்த புக்கை படிச்சு, ஆமா சார் நான் காலேஜ்ல ஸ்கூல்ல எல்லாம் அந்த புக்கை படிச்சுதாங்க வந்தோன்னா, சார் இப்ப அது பிரிண்ட்லயே இல்ல சார், ஏதாவது கிடைச்சதுன்னா நான் பாக்குறேன், ஏதாவது ஒண்ணு எங்களோட பப்ளிகேஷன்ல பின்னாடி எங்கேயாவது இருக்கும், சரி எப்படியாவது எனக்கு அதை கண்டுபிடிச்சு கொடுங்க, ஏன்னா அதெல்லாம் அவ்வளவு ஒரு பயங்கரமான ஞாபகம். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன தமிழ், ஆமா தமிழ் இதெல்லாம் வந்து வீட்டுல வந்து அதை பத்தி பேசி படிச்சு அதுலதான் வந்து தமிழ்ல வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு. அப்புறம் வந்து எனக்கு வந்து நிறைய இந்த கதைகள்ல வந்து எந்தெந்த இடம், மாமல்லபுரத்துல எல்லா இடத்துக்கும் நான் விசிட் பண்ணி அந்த கோடியக்கரை எல்லாத்தையும் நின்று லோக்கல்ஸ் கிட்ட பேசி எப்படி இந்த இடம் வந்தது. சில இடம் பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் கழிச்சு கூட மாறவே
1: இல்லை,
0: இருக்கு அந்த வாழ்க்கை அப்படிதான் இருக்காங்க. அதான் நீங்க அந்த ஏரியாக்கெல்லாம் போனீங்கன்னா யூ கெட் டிரான்ஸ்போர்ட் இன் டு டைம். ஒரு 200 வருஷம் 300 வருஷம் இருந்த மாதிரி அதே ஃபீலிங் வந்துடும்.
1: டைம் மெஷின்ல பின்னாடி போன மாதிரி.
0: அதான் நான் வந்து என்ன சொல்றேன்னா, ஏன் எல்லாரும் அந்த புத்தகங்களை படிக்கணும்னா, நீங்க வந்து அதை பிரிசர்வ் பண்ணணும். அதுதான் வந்து உங்களோட அஸ்திவாரம். உங்களுக்கு வந்து பெரிய பில்டிங் கட்டுவீங்க, ஒரு என்ன சொல்றது அடுக்குமாடி கட்டுவீங்க, பட் அந்த அஸ்திவாரம் சரியில்லைனா அப்படியே சரிஞ்சிரும்.
1: ஆமா, அஸ்திவாரத்துல ஆட்டம் கண்டுறோம்.
0: அதுதான் வந்து உங்க வாழ்க்கை. அஸ்திவாரம்ன்றது உங்களோட படிப்பு. இது ரெண்டும் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுனா யூ ஹேவ் எ பெர்ஃபெக்ட் ரியலி சாலிட் கிரவுண்டிங் இன் வாட் எவர் யூ டு.
1: சார், இந்த நேர்காணலோட மிகப்பெரிய ஹைலைட்டா நான் இந்த இதை பாக்குறேன். இப்ப சொன்னீங்க இல்லையா, அவங்க படிப்பு வந்து அவங்களோட கட்டடங்கள் மாணவர்களுக்கு, அதே புத்தகங்க வாசிப்பு வந்து அவங்களோட அஸ்திவாரம் சொன்னீங்க பாத்தீங்களா. நிஜமாவே இது வந்து மேஜர் ஹைலைட் தான். இது கண்டிப்பா கேட்டுட்டு இருக்க லிசனர்ஸ் எல்லாருமே இதை வந்து இன்புட்ஸா எடுத்துக்கணும் இல்லையா.
0: நம்பிக்கை
1: இருக்கு. அதான் அழகான ஒரு விதையை நீங்க போட்டிருக்கீங்க சார் அவங்க மனசுல. இந்த நிகழ்ச்சியை கேட்டு யாராவது எங்க நேயர்கள் வந்து புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அது கண்டிப்பா உங்களோட நேர்காணல்
0: என்ன இருக்கு. ரொம்ப அழகா ஸ்மைல் பண்ணிட்டு குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு மேம் எல்லாம் பாப்பேன். மினி மேம் எப்பவுமே அவங்களோட மூஞ்சில வந்து ஒரு சிரிப்பு இருக்கும். ஹலோ சார், ஹவ் ஆர் யூ சார் சொல்லிட்டு போவாங்க. யார் இவங்க, நம்ம காலேஜுக்கு சேர்ந்தவங்க தானே, என்ன செய்யறாங்க அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருந்துட்டே இருக்கும். ஆனா நேரம் வந்து பார்த்து எனக்கும் தெரியும் ஸ்டுடியோல எத்தனை ஒர்க் பண்ணிருக்கேன், வந்து எவ்வளவு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஸ்டுடியோ ஒர்க்ன்றது எனக்கு நல்லா தெரியும். நான் வந்து வந்ததே கிடையாது. சோ எனக்கு எப்பவுமே கியூரியாசிட்டி. இந்த நீங்க வந்து இந்த ஆஃபர் கொடுத்தோன்னா சான்ஸ், நம்ம போய் இப்ப பாக்க போறோம், என்னதான் நடக்கிறது பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்ல போட்டேன். எனக்கு வந்து என்ன வந்து உங்ககிட்ட மிக்க நன்றி. நான் ஏன் சொல்லணும்னா, எனக்கு ஒரு வாய்ப்பு

0: திரு வெங்கட்ராமன் சாரும் அதுக்கு ஒரு காரணம் தான் சொல்லுவேன் நானு. அதுவே இந்த நிகழ்ச்சியோட வெற்றி நான் நினைக்கிறேன். ஓகே, என்ன நேர்களே, தேங்க்யூ சோ மச் சார். என்ன நேர்களே, இவ நேரம் வாசிப்பு திருவிழாவின் வாசிப்பை நேசிப்போம் நிகழ்ச்சியில திரு வெங்கட்ராமன் சார் அவர்கள் நிறைய விஷயங்கள், அரிய தகவல்களை நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதா அமையும் நான் நம்புறேன். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான நேர்காணலோட சுவாரஸ்யமான மனிதர்களோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம். ஜூன் 19 தேதி கொண்டாடப்படும் தேசிய வாசிப்பு தினத்தை முன்னிட்டு நேஷனல் ரீடிங் மிஷன் 2026 ஒரு மாபெரும் விழிப்புணர்வு முயற்சியாக செம்கா, CRA மற்றும் PN பணிக்கர் அறக்கட்டளை ஆகியவற்றுடன் இணைந்து தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு MOP சமுதாய வானொலி நிலையம் பெருமையுடன் வழங்குகிறது வாசிப்பு திருவிழா. வாசிப்பு திருவிழா ஜூன் 20 முதல் ஜூலை 20 வரை நடைபெறும் இந்த ஒரு மாத சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நோக்கம் பொது மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து கற்றல், சிந்தனை மற்றும் அறிவு பகிர்வை வளர்ப்பதாகும். இந்த தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு MOP சமுதாய வானொலி நிலையம் வாசிப்பின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் புதிய தொடர் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் அனைத்து வயதினரிடமும் வாசிப்பின் மீதான ஆர்வத்தை வளர்த்து அறிவார்ந்த மற்றும் வளமான சமுதாயத்தை உருவாக்கும் உயரிய நோக்கத்தை முன்னெடுத்து வருகிறோம். அன்பார்ந்த நேயர்களே, MOP சமுதாய வானொலியின் வாசிப்பு திருவிழா சிறப்பு தொடர் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.
1: நம்ம

0: And so, you're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா என்ன?
2: பென் வாங்கணும், அவ்வளவுதான். பென் வாங்கணும்,
1: கடைக்கு போட்டு வந்துடலாம். வரியா இப்பயே
2: போலாம் அண்ணா. பென் வாங்கணும், காட்டுங்களேன் கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
1: அந்த பென் எவ்வளோண்ணா?
3: இதுவா? 50 ரூபீஸ்.
2: அது
3: 25.
2: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
2: ஏ, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லா இருக்கு.
3: அது வாங்கிக்கலாமா?
2: ஓகே. அது எவ்வளோ
1: சொன்னீங்க?
3: 50.
1: அது கொடுக்காத
3: யார் அது?
4: என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
1: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
4: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோஷியபிள். நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
3: ஏ, அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
1: இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ்னா அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
2: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
4: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்கு நான் அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
2: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
1: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை. இப்போ
3: என்னங்க அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
2: என்னங்க நீங்க மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
3: எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
2: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லனா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்ததை கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோஷியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது பிக்சட் ரேட்னு அவசியம் இல்ல, அதுல நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
0: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும்

மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

0: வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரி நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வீட்டுகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்கும் நேர்காசு மேல காசு.
2: எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8 இதுல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்மள்கிட்ட வர இந்த ஸ்டுடியோக்கு வந்திருக்கிறவர் மிஸ்டர் வெங்கடேஷ். இவர் என்ஆர்டிசி அவங்களோட கன்சல்டன்ட். என்ஆர்டிசி அப்படிங்கிற நிறுவனம் வந்து இது ஒரு வந்து ஒரு அரசாங்க நிறுவனம். இது வந்து இந்த ரிசர்ச் சென்டர் டெவலப்மெண்ட் சென்டர் மூலமா இவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து பப்ளிக்குக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் விமென்ஸுக்கும் எப்படி வந்து பிசினஸ் பண்றது, டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி பிசினஸ் பண்றது. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் வந்து வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப திருப்பி ஜாஸ்தி இருக்கு. வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரி ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஆனா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு இருக்காது. பிசினஸ் அதனால வந்து பிசினஸ் பண்றது வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப சேஃபஸ்ட். ஒரு வேலைக்கு போறதை விட பல பேருக்கு வேலை கொடுக்கறது தான் நம்ம வந்து மெயினா நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த என்ஆர்டிசி நிறுவனத்தின் மூலம் என்னென்ன நம்ம வந்து விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுட்டு அதன் மூலமா நம்ம அதை பயனடைஞ்சு எப்படி நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, அவங்களை எப்படி அப்ரோச் பண்றது, இப்படி கேள்விகளுக்கெல்லாம் திரு வெங்கடேஷ் அவங்க வந்து இன்னைக்கு பதில் அளிக்க போறாங்க. வணக்கம் சார்.
3: வணக்கம் மேடம்.
2: சார், என்ஆர்டிசி அப்படின்னா என்ன, அது வந்து என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கோ இல்ல அதோட ரோல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
3: என்ஆர்டிசி நேஷனல் ரிசர்ச் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தேசிய ஆராய்ச்சி மேம்பாட்டுக் கழகம் சொல்றோம். இது 1953 இந்திய அரசாங்கத்தோட அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சுக்கு டிபார்ட்மெண்ட் கீழே தொடங்கப்பட்ட ஒரு முன்னோடி ஆராய்ச்சி நிறுவனம். குறிப்பாக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா புதிய புதிய தொழில்நுட்பங்களை வந்து ப்ரொமோட் பண்ணி அதை நிறுவனங்களுக்கு தொழில் கூடங்களுக்கு கொண்டு போகிறதுல ஒரு முன்னோடி நிறுவனமாக செயல்படுறோம். எங்கள்கிட்ட பல்வேறு துறைகளில் வந்து ஆராய்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த அறிவியல் தொழில்நுட்ப இயக்ககங்கள் மற்றும் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் கூட சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி அதை தொழில்நுட்ப கூடங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு பாலமாக நாங்கள் இருக்கணும்.
2: இப்போ இந்த டெக்னாலஜி பத்தி வந்து ஏற்கனவே ரிசர்ச் பண்ணியிருக்கிற டெக்னாலஜி வந்து பப்ளிக்கு கொண்டு போறதுல என்ஆர்டிசியோட ரோல் ஜாஸ்தி இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ என்ன மாதிரியான டெக்னாலஜி சார் அது?
3: இது எண்ணற்ற துறைகள் வந்து எங்களுடைய நிறுவனத்தின் கீழே இருக்காங்க. ஒன்று உயிர் தொழில்நுட்பவியல் துறை, ரசாயனத்துறை, ஊரக தொழில்நுட்பத்துறை, அப்புறம் கெமிக்கல் இந்த மாதிரி துறை, அப்புறம் பெண்களுக்கான சுயதொழில் மேம்பாட்டு பிரிவு, இப்படி பல்வேறு துறைகள் இருந்து அவங்களோட துறை வல்லுநர்கள் கூட சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த புதிய தொழில்நுட்பங்கள் புதிய டெக்னாலஜிஸை வந்து எங்கள் நிறுவனத்துக்கு கொண்டு வந்து அதை நாங்கள் செக் பண்ணுறோம், கரெக்டாக வருமா, இதை நம்ம ஃபீல்டுக்கு லேப் டு லேண்ட் கொண்டு போக முடியுமா இங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் மற்ற நிறுவனங்களுக்கு வந்து பரிந்துரை செய்கிறோம். புதிதாக தொழில் தொடங்குறவங்களுக்கும் வந்து பரிந்துரை செய்து இந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தா நல்ல ஒரு லாபகரமான ஒரு நிறுவனம் என்டர்பிரைஸா கொண்டு வரலாம் அப்படின்னு நாங்கள்
2: சயின்டிஃபிக்கா இன்னும் என்னென்ன பண்ண முடியும் அவங்களால. கால நேரத்தை குறைச்சி, பண செலவுகளை குறைச்சி, இன்னும் நிறைய பேருக்கு இது எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க அவங்களுக்கு அந்த டெக்னாலஜி மூலமா சொல்றீங்க. எஸ் மிஸ்டர் ரகுராம், Sir, can you just explain what is technology, what are all the technologies you take into business, and how the public or students or women will know about your recent technology, modified technologies, and how they can get benefit out of this technology into business?
4: See, we at NRDC work very close with many R&D institutions in this country, like ICAR, CSIR, ICMR, R&D institutions, Central Silk Board. Many of the public R&D institutions we are associated with. Having associated with that, we know what are the latest technologies that are being developed in all these institutions. Okay. Now, these technologies could be useful both for the small-scale sector, medium, and even the large-scale sector.
2: Okay. So even the small scale industry can also benefit it of tough technology, latest
4: very
2: technology.
4: Very much. In fact, majority of our clients are from the small scale sector only.
2: So because there is a wrong impression about the business thing, any technology means they will be always thinking that only the top level, only the big manufacturing unit. So they could use the main technology. We are all very small units. We can't use anything. So this is a wrong impression, I think so. So I think it will be a happy news for those who are all listening the thing. Even the small unit, they can use the technology. So sir will be explaining more about it, so it will the listeners can benefit out of it.
4: As I have mentioned to you, most of our technologies have been taken by small scale industries.
2: Yes sir.
4: And of course, next to some extent, the medium scale.
2: Okay.
4: Technologies change very fast.
2: Okay.
4: So our clients are mostly existing industries and even the front-end entrepreneurs who have just started getting into a new business.
2: Okay.
4: So we have technologies which could cater to both type of people.
2: Okay.
4: But essentially, I would definitely not like to come out and say that technology is a big word and it is accessible only by large industries.
2: Yes.
4: As I have mentioned earlier, I would like to reiterate that technologies for small-scale industries also are plenty in number and which can be accessed from us. Most of our clients are from the small-scale sector also.
2: Okay. So what are all the type of industries or industries and also business which they can adopt technology?
4: No, technologies are from different areas.
2: Okay.
4: We have technologies in the agriculture field.
2: Okay.
4: We have technologies in the biotech field.
2: Okay.
4: We have technologies in the chemical field.
2: Okay.
4: We have technologies in the sericulture field.
2: Okay.
4: It's only a matter of which is a technology which is rightly suited for that particular locality.
2: Okay.
4: For that particular entrepreneur.
2: Okay.
4: So based on that, we try to encourage them into getting into one of these areas.
2: Okay.
4: Then the most important is the availability of the market for that particular product in that region is also very specific.
2: Yes.
4: Depending on that, we can talk about and we can suggest to the entrepreneur what technology is required.
2: Okay.
4: For example,
2: okay,
4: sericulture is very much prevailing in states like Tamil Nadu.
2: Yes.
4: Now, we have very many technologies in the field of sericulture.
2: Okay.
4: Which could be accessed by small scale industries, even first time entrepreneurs.
2: Okay.
4: So there are some other technologies also which are again small scale, but
2: okay,
4: which might not be suitable for a place like Tamil Nadu. So it all depends. When people come to us and when we campaign in programs like this, we understand the needs of the client,
2: yeah,
4: the location, the environment and his strengths. Based on that, we recommend the
2: okay
4: technology.
2: You monitor the client and you suggest according whether it's suitable for them then to use all the things.
4: Yes.
2: Yeah. So can you please just tell how they are aware about your programs? Will you conduct any awareness program about the latest technology, and how could they can contact NRDC for their to implement their business?
4: We do conduct a lot of awareness programs all over India.
2: Okay.
4: We are already on the website now,
2: okay,
4: which is the latest mode of communication.
2: Yeah, can you please tell the website address?
4: www.nrdcindia.com.
2: Okay, sir.
4: Most of our technologies are already earmarked or already placed on our website.
2: Okay.
4: In addition to that, we come to places like these colleges,
2: okay,
4: to Confederation of Indian Industries,
2: okay,
4: forums. to the local district industry centers, SISIs, where we go around most of these industrial clusters and try to talk to them about the availability of the technologies and also the facilities that are available for our programs, specifically on women's and cluster development programs.
2: So you talking about the program for cluster and for women. Can you please just quote some of the programs for the women as well as for the cluster of small business? So Vengdesha, neenga vandu inda kelviki neenga badhila koduthinga nariya self help group ku underprivileged women ku bn sector la business pandra women ku students ku pudhu avangalukku la inda badhil vandu romba udhaviya irukum.
3: கண்டிப்பா மேடம். இப்போ எங்களோட துறையில் வந்து பெண்கள் சுயதொழில் மேம்பாட்டு பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்கு. அதற்கு கீழே வந்து
2: இது வந்து சுயதொழில் பண்றவங்களுக்கு,
3: சுயதொழில் பண்றவங்களுக்கு மட்டும். கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்துல இருந்து படித்து வெளியே போற 3rd ஆண்டு மற்றும் முதுநிலை 2rd ஆண்டு பிஎஸ்சி தேர்ட் இயர் எம்எஸ்சி ஃபைனல் இயர் மாணவிகள், அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தணும் அனைத்து பல்கலைக்கழகம்.
2: இது வந்து ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்டால அந்த மாதிரி அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியுமா, இல்ல எல்லா துறையிலும் இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்திக்கலாமா?
3: இல்லதா, நார்மலா வந்து சுய உதவி குழுக்கள் இருக்க மெம்பர்கள் அந்த உறுப்பினர்கள் மொத்தம் நிறைய பேர் எடுத்தீங்கன்னா படிக்காதவங்களா இருக்காங்க, எழுத்தறிவு குறைவானவர்கள். அவங்களே வந்து அறிவியல் ரீதியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தொழில் செஞ்சுக்கிருக்காங்க, இன்க்ளூடிங் இந்த மினரல் வாட்டர் எல்லாம் பண்றது அந்த
2: மாதிரி.
3: அப்படி இருக்கும்போது ஈவன் சமூகவியல் மற்ற துறைகள் அறிவியல் அல்லாத துறை சார்ந்த மாணவிகளும் பண்ணலாம் அப்படிங்கறது எங்களோட கருத்து. அவங்களுக்கும் வந்து பயிற்சிகள் நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு.
2: அப்போ ஒரு வந்து அதுல வந்து ஒரு இதுல சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கறது இல்ல, யாரேனா பண்ணலாம், பயிற்சி கொடுத்தா எல்லாரையும் பண்ண முடியும்.
3: ஒரு ஆர்வம் இருக்கணும், பயிற்சி முயற்சி இது ரெண்டும் இருந்தாலே போதும். சோ இந்த பிரிவுல வந்து முதல்ல ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தணும், அதன் மூலமா அவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன.
2: இது வந்து கல்லூரிகள்ல மட்டும் தான் நடத்துறீங்களா இல்ல எல்லா இடங்களிலும் நடத்துவீங்களா?
3: கல்லூரிகள்ல பல்கலைக்கழகங்கள்ல அகில இந்திய அளவுல நடத்திக்கிட்டு வரோம். இப்போ இங்கே அவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக எடுத்து சொல்லிடுறோம். ஒரு தொழில் முனைவோர்னா யாரு, அதுவும் தொழில்நுட்பத்துடன் கூடிய தொழிலை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறது, அதில்
2: என்னென்ன
3: பிரச்சனைகள் வரும், எப்படி பயன்படுத்தணும், நிதி நிறுவனங்கள் என்னென்ன இருக்குங்கிற மாதிரி ஒரு சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம் பண்ணிடுறோம். இதில் ஒரு 100 மாணவிகள் நம்ம முதல் கட்டமாக தேர்ந்தெடுக்கிறோம். இந்த 100 மாணவிகளில் வந்து அந்த ஃபீட்பேக் வரதை பார்த்து 2nd கட்ட தேர்வுக்கு ஒரு 50 or 40 மாணவிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எந்தெந்த ஃபீல்டுல ட்ரைனிங் வேணும், அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப அவைலபிலிட்டியை பொறுத்து அவங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கறோம். ஒரு தொழில்நுட்பம் ஒரு டெக்னாலஜி பேஸ்டா கொடுக்கறோம். அந்த பயிற்சி முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு 3rd கட்டமா வங்கிகள் கூட ஒரு இணைப்பு ஏற்படுத்துறோம், நெட்வொர்க்கிங். எப்படி அவங்க வந்து ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் வாங்குறது, எப்படி வந்து ஸ்டார்ட் பண்றது, ரிப்போர்ட் ஃபீசிபிலிட்டி எப்படி எழுதுறது, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எக்கனாமிக் வயபிலிட்டி இருக்கா, இல்லைன்னா எந்த மாதிரி நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம்.
2: ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு
3: கொடுக்கணும். ஆமா, அவங்களுக்கு வந்து பயிற்சிகள் கொடுக்கறோம் வித் பேங்கிங் செக்டரோட. அவங்க அதெல்லாம் எழுதி சப்மிட் பண்ண பிறகு பேங்க்ல லோன் வாங்கி தொழில் ஆரம்பிச்சிடுறாங்க. நாங்கள் எங்கெங்க எந்தெந்த மிஷினரிஸ் கிடைக்குங்கிறதையும் சொல்லிடுறோம், அவங்களுக்கு வாங்குறதுக்கான வழிவகைகளும் சொல்லி கொடுத்துறோம். அதுக்கப்புறமா ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்ச பிறகு அவங்களுக்கு விற்பனைக்கும் நாங்களுடைய நெட்வொர்க் ஏற்படுத்தி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். எண்ணற்ற தொண்டு நிறுவனங்கள் இருக்காங்க, ஒரு குழுமமா செயல்படுறாங்க, அவங்க அங்கங்க விற்பனை சந்தைகள் நடத்துறாங்க, பையர் செல்லர் மீட், அதுல போய் அவங்க ஒரு தொகுதியா வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். சோ இது பெண்கள் சுயதொழில் மேம்பாட்டு பிரிவோட ஒரு நோக்கம், என்னென்ன பண்றோங்கிறதான
2: திட்டங்கள் அவங்க வந்து ஆரம்பிச்சு வெற்றிகரமா பண்ணிருக்காங்க, அந்த அந்த துறையை கொஞ்சம் சொல்ல முடியுமா, என்னென்ன துறைகள்ல அவங்க வெற்றி பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு?
3: முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த திட்டம் வந்து சமீபத்தில் தொடங்கப்பட்டது, அதனால அதிகம் இதுல நாங்க பண்ணிரல. முதல் கட்டம் தான் இப்ப முடிந்த தருவாயில் இருக்கின்றன, அதாவது அவேர்னஸ் ப்ரோக்ராம். இப்ப அடுத்தபடியாக மே ஏப்ரல் ஜூன் மேல வந்து 2nd கட்ட பயிற்சிக்கு நாங்க மாணவிகளை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறிப்பா

0: ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் ஆர்வம் காட்டுறாங்க.
1: ஓகே.
0: அதே மாதிரி லோக்கலி அவைலபிள் ரிசோர்ஸஸை வச்சு அக்ரி பேஸ்டாக வந்து ஆர்வம் காட்டுறாங்க. நம்மளுடைய ரகுராமன் சார் சொன்ன மாதிரி செரிக்கல்ச்சர்லையும் மாணவிகள் ரொம்ப ஆர்வம்
1: காட்டுறாங்க. ஓகே, அது ஒரு நல்ல வாய்ப்புள்ள துறை தான். ஒரு வாய்ப்புள்ள
0: துறைகள், அதற்கு நல்ல ஒரு விற்பனைக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு. அதற்கான மெட்டீரியல்ஸ் ஈஸி அவைலபிலிட்டி இருக்கு, ரா மெட்டீரியல்ஸ். அதனால பெண்கள் வந்து நல்ல ஆர்வம் காட்டுறாங்க இந்த ரெண்டு துறைகளும் குறிப்பாக தெரிஞ்சு.
1: இப்ப இந்த ஃபுட் ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இதுல வந்து நிறைய வந்து சின்ன சின்ன குழுக்களாகவும் சரி, சின்ன ஸ்டூடெண்ட்ஸும் சரி, நிறைய வந்து வீட்டில இருந்தே தயாரிச்சு பண்றாங்க. இவங்களுக்கு வந்து அந்த நவீன டெக்னாலஜியும் சேர்றப்போ இன்னும் அவங்களால ஒரு நிறைய ஒரு பெரிய லெவலுக்கு அவங்க போக முடியும் இல்லீங்களா?
0: டைம் கன்சூமிங் சொல்றது அதிகமா சேவைக்க முடியும். அதன் மூலம் அந்த டயத்தை வந்து இன்னும் ப்ரொடக்ஷன்ல வந்து அதிகப்படுத்த முடியும் தொழில்நுட்பத்தின் உதவியால. இந்த ட்ரெஜரி சொல்றோம்ல,
1: ஆமா சார்,
0: அந்த கடினம் படுத்தி வேலை பார்க்கறது வந்து ரெடியூஸ் பண்ணி.
1: ஓகே சார்,
0: எனர்ஜி சேவ் பண்ணிடலாம்.
1: ஓகே, எனர்ஜி சேவ் பண்ணலாம். இன்னும் எப்படி வந்து சயின்டிபிக்கா பண்ணா அவங்களுக்கு இன்னும் ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியா வரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ ஃபுட் ப்ராசஸிங்ல என்னென்ன ஐட்டம்ஸ் அவங்களால பண்ண முடியும் சார்? அதிகமா டிமாண்ட் இருக்கு, பண்ண முடியும் நம்புறீங்க நம்ம இந்த சூழ்நிலையில?
0: கன்வென்ஷனலா பாத்தீங்கன்னா நம்ம உதாரணமா தயாரிக்கக்கூடிய சாம்பார் பொடியில இருந்து பப்பட்ல இருந்து ஆல்ரெடி பண்ணிட்டாங்க ஊர் வாயில இருந்து. அதுல வந்து இன்ஸ்டன்ட் மிக்சர்ஸ் வந்து இப்ப நிறைய வந்துகிட்டு இருக்கு. அந்த உடனடி பாயாசம் இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணிக்கிட்டு வராங்க. அதுலயே உயிர் தொழில்நுட்பவியல் துறையில வந்து அசோலா, ஸ்பைரலினா இதுலயும் மிக்ஸ் பண்ணி எப்படியெல்லாம் வடை போடுறது, அதை எப்படி பயன்படுத்துறது, ஏன்னா ஸ்பைரலினா புரதச்சத்து அதிகமா இருக்கு. இந்த மாதிரி இது வளரும் துறைன்னு கூட நம்ம சொல்லலாம்.
1: ஓகே, சோ அதுல இருந்து அந்த ஊட்டச்சத்தையும் சேர்த்து அவங்களுக்கு இணைஞ்சு அந்த இது மாதிரி கொடுக்கறாங்க,
0: பயிற்சிகள் கொடுக்கறாங்க. அதுக்கு மைசூர்ல இருக்க சிஎஃப்டிஆர்ஐ நிறுவனத்திலயும் நாங்க இணைப்பு வச்சிருக்கோம். அவங்க பெண்களுக்கு தேவையான பயிற்சிகள், உடனடி உணவுப் பொருட்கள் தயாரிப்பு, எப்படி எல்லாம் பேக் பண்ணலாம் அட்ராக்டிவா, எல்லாமே வந்து சொல்லி
1: பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியும் அங்க ரொம்ப அட்ராக்டிவா. ஏன்னா இப்ப வந்து இப்போ இந்த உலகமயமாக்கலுக்கு அப்புறம் நிறைய வந்து வெளிநாட்டு நிறுவனங்களும் வந்து இப்போ உள்ளூர் சந்தையோட போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு விற்பனையும் சரி, விளம்பரங்களும் சரி, அப்போ வந்து அந்த அவங்களோட போட்டி போட்டு நம்ம செய்யற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த டெக்னாலஜி தேவைப்படுது. இப்போ அந்த விதத்துல நீங்க ஹெல்ப் பண்றீங்கல்ல சார், எப்படி அதை பேக்கேஜ் பண்றது, எப்படி அதை மார்க்கெட் பண்றது,
0: அந்த நிறுவனங்கள் கூட இணைந்து அந்த பெண்களுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கறோம் எந்த முறையெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாஸோட பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: ஓகே சார். மிஸ்டர் ரகுராம் சார், கேன் யூ ஜஸ்ட் டெல் அஸ் வாட் இஸ் த விஷன் ஆஃப் என்ஆர்டிசி?
2: த விஷன் ஆஃப் என்ஆர்டிசி டெஃபினெட்லி இஸ் டுவர்ட்ஸ் இன்க்ரீசிங் எம்ப்ளாய்மெண்ட். ஹவு இட் கேன் ஹேப்பன் இஸ் ட்ரைங் டு பி more industrial nation, as a result of which employment increases. And how you make it industrial is through very strong technology that has been generated from our own Indian R&D institutions.
1: Okay.
2: Because we strongly believe most of these technologies are suitable, keeping in view of our environmental requirement and societal benefits.
1: Okay.
2: So we are heading towards providing employment to the public by having very strong technology based industry.
1: Okay. Do you think that people are cooperating to your vision?
2: Very much.
1: Okay.
2: Very much.
1: They are interested to learn the new technology and also adopt themselves into the new technology.
2: Yes. As okay. I mentioned to you, the best technologies that are generated, why I call them best? Because they are developed keeping in mind the local requirement.
1: Okay. Sir, in there is a recent phenomenon, there is a lot of change in the attitude of women. For an example, before 10 years, the business, it's only with men. It's a man-dominated world. But now, most of the women and also the students are interested to start a business. They want to become an entrepreneur. So according to NRDC, how do you feel that and how you are helping women to become an entrepreneur? And it's very challenging for them also.
2: We at NRDC have very strong belief about the capability of women in running an industry. That is the reason why, in fact, we are here in MOP College.
1: Yes.
2: We have a separate division for encouraging women in getting into entrepreneurship called Women's Entrepreneurship Development Program. Having said that, we also strongly believe that women has the capability of absorbing the technology that has been given by the R&D institutions.
1: Okay.
2: Entrepreneurship from our end is all about how you absorb the technology and how you manage people. So we strongly believe that women have this capability. That is why we have got into this area of Women Entrepreneurship Development Program. Mm. And we have been going to the interior villages, towns, not only confining ourselves to large cities and metros, to teach them about what all this entrepreneurship development is about. Okay. And trying to encourage them and get into this business.
1: Okay. According to your concern, do you think that women is more they are interested only for small business like a pickle or a textile unit, to start a textile unit, or they are more interested to start a big unit, say a factory or that kind of things also? Scenario is changing?
2: Scenario is definitely changing.
1: Okay.
2: I would definitely not confine myself and make a divide which says that these are meant for women and these technologies are meant for men.
1: Okay.
2: There is absolutely no divide.
1: Okay.
2: All technologies are available for everyone.
1: Okay.
2: But we have seen a lot of change over the years that is happening. Women are coming out of traditional pickle making or garment based sort of industries. Mm-hmm. And they are getting into businesses where strong technology is required.
1: Yeah.
2: Definitely that change is being observed.
1: Yeah. It's nice to hear such a good thing from you people, sir. And according to NRTC, what's your goal?
2: As I mentioned earlier, we feel that we will be successful when I have transferred the maximum number of technologies, create more industries, and indirectly or directly create more employment.
1: Okay. Out of India, can you just state how far Tamil Nadu's place in entrepreneurship?
2: Tamil Nadu has got a very strong culture of entrepreneurship. In fact, from NRDC's point of view, that is one of the reasons that we have decided earlier that we should have a regional office in the south.
1: Okay.
2: So that is why we are operating a very strong regional office in the south to cater to the needs of the southern states. And Tamil Nadu definitely remains a very strong state as far as absorbing of technology is concerned.
1: Okay. Sir, out of Chennai, you have any other plans to go for the deep village you are talking about? Like deep south, like Madurai, Coimbatore, where there are more agriculture based and other, especially in Coimbatore, there are more technically that spinning mill or that kind of things. So you have any specified things like that?
2: Yes, we have plans in the next coming year. We will select different areas of expertise and specialization that is available in these towns.
1: Okay.
2: And accordingly conduct programs like this.
1: Yeah.
2: Coimbatore is a very strong base for mechanical industry, textile industry.
1: Yes.
2: So we will definitely try to conduct programs. Similarly, in other small towns, we have an intention and definitely we will definitely go ahead in trying to reach to the smaller areas, smaller towns.
1: Smaller town also. So what will be like out of 5 years or 10 years, you will be thinking that India will be the most entrepreneurship, I mean, it will be more equal and challenging in the world for technology as well as for industrial growth.
2: Very much. We very strongly believe that technology is the base for development of industrialization in any country.
1: Any country.
2: And that is the area which we are trying to tackle. If an industry or if an entrepreneur has got technology-based industry, there is no question of failure.
1: Okay. வெங்கடேசன் சார், நீங்கள் வந்து முதல்ல சொல்லிட்டு இருந்தீங்க, அதாவது வந்து இந்த சில மகளிருக்காகவே சில திட்டங்கள்லாம் என்ஆர்டிசியில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவாக சில திட்டங்கள் இருக்கு அப்படின்னு. இப்போது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலுக்கு மட்டும்தான் டெக்னாலஜியில், சின்ன தொழில் பண்ணுறவங்க, புதுசாக தொழில் முறையில் முயற்சியில் இறங்குறவங்க கூட டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னென்ன டெக்னாலஜின்னு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கீங்களா? இந்தந்த துறையில் இந்தந்த டெக்னிக்கலாக இப்போது வந்து சிறு தொழில் முனைவோர்களும் சரி, பெண் தொழில் முனைவோர்களும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு?
0: இதில் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வேரியஸ் பிரான்ச்சஸ் இருக்குது,
1: ஓகே,
0: ஒவ்வொரு விங்ஸும்.
1: ஓகே,
0: அதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் எண்ணற்ற தொழில்நுட்பங்கள் இருக்குது, டெக்னாலஜிஸ், நம்பர் ஆஃப் டெக்னாலஜிஸ் இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா அக்ரோ அண்ட் ஃபுட் டெக்னாலஜிஸ், பயோடெக்னாலஜி விங், நேனோ டெக்னாலஜி, கெமிக்கல்ஸ் விங், இன்க்ளூடிங் பெஸ்டிசைட்ஸ், ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல்ஸ், மெட்டலர்ஜி, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ். ஒவ்வொரு சப்கேட்டு கீழே வந்து கிட்டத்தட்ட 100, 150, 200 மொத்தம் 5000 டெக்னாலஜிஸ்க்கு மேலே இருக்கு. அதில் நாங்கள் வந்து டிவைட் பண்ணுறோம் எதெல்லாம் வந்து பெண்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், ஏரியா பேஸ்டு, ரீஜனல் பேஸ்டுங்கிற மாதிரி அதன் மூலயமா பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: ஓகே, இப்போ ஒரு பெண் தொழில் முனைவோரோ இல்லை ஒரு குழுவோ உங்களை வந்து சந்திச்சாங்க அப்படின்னாக்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கு, அவங்க இருக்கிற ஏரியாவுக்கு எது சூட்டபுளாக இருக்கும், அவங்களுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி அவங்க இருக்கிற பண்ணிட்டு இருக்கிறதுக்கு போட்டால் இன்னும் அவங்க நல்லா ஈல்டு கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் நீங்களே அசஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ட்ரைனிங்கும் கொடுத்து அவங்கள சக்சஸ்ஃபுல் என்டர்பிரனரா மாத்துறதுக்கு என்ஆர்டிசியோட இந்த டிவிஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்
0: பண்ணிருக்காங்க. அந்த அப்கிரேடேஷன் பண்றோம் அவங்களோட ஸ்கில்ல,
1: ஓகே,
0: ட்ரைனிங் கொடுத்து.
1: என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் சார்?
0: அதான் இந்த துறையில இந்த சொன்ன லிஸ்ட் அவுட் பண்ண டெக்னாலஜிஸ்ல அவங்க ஆல்ரெடி பண்ணிக்கிறாங்க.
1: ஓகே,
0: இதுல எப்படி வந்து சயின்டிபிக் டெக்னாலஜிஸ் இன்புட் கொடுக்கலாம் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி
1: அதுக்கெல்லாம் வந்து சார்ஜஸ் கொடுக்கணுமா இல்ல ஃப்ரீ
0: ட்ரைனிங்
1: எல்லாமே ஃப்ரீ
0: எல்லாமே வந்து.
1: ஓகே,
0: இன் கேஸ் இவங்க இங்க இருந்து டெல்லி போய் ட்ரைனிங் பண்ணணும்னாலும் அதுக்கு அந்த இன்ஸ்டிடியூட்டோட நாங்கள் எம்ஓஇ எல்லாம் போட்டு இவங்களை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே அனுப்பிச்சி வைக்கிறோம். திஸ் இஸ் ஆல்சோ
1: ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு. ஓகே சார், இப்போ வந்து உங்களை எப்படி அணுகிறது? இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து நீங்க அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்றீங்க,
0: ஆனா
1: இப்போ வந்து இந்த ஒரு இது கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கிறதுனால ஒரு விளம்பரங்கள் டிவியில வருதோ இல்ல ரேடியோல விளம்பரங்கள் வருது இல்ல செய்தித்தாள்ல வந்து இதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் வருது இல்ல வந்து அதை ஜேர்னல்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கா?
0: இப்போ புதுசா நாங்க என்னென்ன கண்டுபிடிக்க அல்லது ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் துறையில் என்னென்ன கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சியாளர்கள் பண்றாங்களோ சயின்டிஸ்ட் எல்லாம் அவங்க ஆர்டிகிள் சப்மிட் பண்ணுவாங்க. எங்கிட்ட ரெண்டு மேகசின்ஸ் இருக்கு, ஒன்னு ஆங்கிலம் இன்னொன்னு ஹிந்தி. இதுல இன்வென்ஷன் இன்டெலிஜென்ஸ் சொல்லி பை மந்த்லி வருது, இது ஆங்கிலத்துல. இன்னொன்னு அவிஷ்கார் சொல்லி ஹிந்தி மேகசின்ஸ் வருது,
1: தமிழ்ல கிடையாது,
0: தமிழ்ல கிடையாது. அதுக்கு நாங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரீஜனல் லாங்குவேஜ்லயும் கிராஸ் ரூட் லெவல்ல வந்து ரீச் ஆகணும்.
1: ஓகே சார், ஏன்னா தமிழ்ல வந்து தமிழ்நாட்டுல வந்து சார் சொன்ன மாதிரி நிறைய என்டர்பிரினர்ஸ் வந்து ஓவரால் இந்தியாவில நிறைய இருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அதனாலதான் நாங்க ரீஜனல் ஆபீஸும் கொண்டு வந்திருக்கோம்னாரு. தமிழ்லயும் இந்த முயற்சி வந்ததுன்னா நிறைய பேருக்கு இது நிச்சயமா, ஏன்னா அந்த டெக்னாலஜி வந்து அவங்க மதர் டங்ல தமிழ்ல படிக்கிறப்ப இன்னும் மோர் சூட் ஆகும் அப்படின்னு இருக்கும்.
0: தமிழ் மட்டும் இல்லாம மற்ற
1: எல்லா லாங்குவேஜ்லயும், ஓகே, ஹிந்தியை தவிர்த்து தெலுங்கு, கன்னடா, மலையாளம்,
0: அடிமட்டத்தில் இருக்கவங்களுக்கு அவங்களும் யூஸ் பண்ணிக்கிறவங்க அந்த நோக்கத்தின் அடிப்படையில்
1: பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் சார் உங்களுடைய முகவரி அப்புறம் உங்களுடைய தொலைபேசி எண் இதெல்லாம் சொன்னீங்கன்னா நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்.
0: எங்களுடைய அலுவலகம் வந்து மெயின் ஹெட் குவார்டர்ஸ் டெல்லியில இருக்கு, ரீஜனல் சென்டர் பெங்களூர்ல ஒன்று இருக்கு. இப்ப நான் டெல்லி முகவரியை கொடுக்குறேன்.
1: ஓகே சார், நேர்கள் இதை வந்து குறிச்சுப்பாங்கன்னு நம்புறேன். ஸோ இதனால அவர் சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணி அவங்க ட்ரைனிங்காக இருக்கட்டும் எனி டெக்னாலஜியோ என்ஆர்டிசியை வந்து பயன்படுத்திட்டு அவங்களும் முன்னேறலாம்,
0: கிராமத்தை முன்னேற்றலாம்.
1: ஆமா, கிராமத்தை முன்னேற்றலாம், நாட்டை முன்னேற்றலாம், பல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவங்க கொடுக்கலாம்.
0: அவங்க கிட்டே இருக்கு, பட் ஒரு தெரியல விழிப்புணர்வு,
1: விழிப்புணர்வு
0: யாரும் எங்க அணுகணும்னு தெரியல,
1: தெரியல.
0: இப்போ எங்களுடைய முகவரி நான் சொல்றேன்,
1: நேயர்கள்
0: குறிச்சுக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நேஷனல் ரிசர்ச் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அனுசந்தான் விகாஸ், 20:22, ஜம்ரூத்பூர் கம்யூனிட்டி சென்டர், கைலாஸ் காலனி எக்ஸ்டென்ஷன், நியூ டெல்லி, 11:00:48. தொலைபேசி எண் 011-2924-04-01. இணையதள முகவரி வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துடலாம், www.nrdcindia.com. கண்டினியூஸ்.
1: ஓகே சார்,
0: இமெயில் அட்ரஸ் WRIT2@nrdc.in. இது ஹெட் குவார்டர்ஸோட அட்ரஸ்.
1: ஓகே,
0: ரீஜனல் சென்டர் பெங்களூர்ல இருக்குது, நேஷனல் ரிசர்ச் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், 107 சிவகிருபா, 8th Main, 19th Cross, மல்லேஸ்வரம், பெங்களூர், 560055. இது பெங்களூர் ஆஃபீஸோட முகவரி. அவங்க தொலைபேசி எண் 0802334-1255. அவங்களுடைய இமெயில் அட்ரஸ்.
1: ஏன்னா இன்னைக்கு வந்து மொபைல் ஃபோன்ல பேசுறாங்களோ இல்லையோ நிச்சயமா எல்லாரும் வந்து இமெயில் அனுப்புறதுக்கு பழகி இருப்பாங்க. ஸோ இமெயில் அனுப்பிச்சா கூட நீங்க வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க.
0: nrdc@vsnl.com இது வந்து பெங்களூர் ஆஃபீஸோட இமெயில் அட்ரஸ். அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணும்போது மேனேஜர் என்ஆர்டிசி ரீஜனல் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சனாலே போதும். அதே மாதிரி வெப்சைட்ல போய் பார்த்தாலே எந்த துறைக்கு வந்து யார் யார் ஹெட்டிங்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ அவங்களோட பேரை போட்டு அவங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ அவங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கு. அதனால கன்சர்ன் பர்சனை வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு என்ன தொழில்நுட்ப ரீதியாக சந்தேகங்கள் இருக்கிறாலும் சரி, அவங்க என்ன பண்ண விரும்புறாங்க, என்ன வேணும் ஆக்சுவலாங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம்.
1: ஓகே சார். சார், இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நடத்துறீங்களா, செமினார் எல்லாம் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்துறீங்க. இப்போ அந்த மாதிரி விமென்ஸ்க்கு படிச்சு முடிச்சுட்டு போறவங்களுக்கு வந்து விமென்ஸ்க்கு புதுசா தொழில் பண்றவங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி செமினார் இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவங்களும் வந்து கலந்துக்கலாம் இல்லையா?
0: எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த மாதிரி இத்தனை பேரு இந்த பகுதியில இருந்து ஆர்வமா இருக்கோம்னு அவங்களை எங்கெங்க நாங்க நடத்துறோமோ அந்த பர்டிகுலர் ரீஜன்ல வந்து
1: பண்ணிக்கலாம். ஓகே.
0: தனியா வந்து அஞ்சு பேருக்காக நடத்துற காட்டிலும் எந்த ஏரியாவில் இப்ப சென்னையில இங்க நடத்தணும், பக்கத்துல திருவள்ளூர் இந்த மாதிரி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எங்களுக்கு லெட்டர் வந்திருக்குன்னா அவங்களுக்கு நாங்க இன்வைட் பண்ணி இங்க வந்துருக்கோம்னு சொல்லி ஒரே ப்ரோக்ராம் நடத்திடலாம்.
1: ஓகே சார். ஏன்னா அதுவும் அவங்களுக்கு வந்து ஒருத்தரோட ஒருத்தர் இன்டராக்ட் பண்றப்போ நிறைய ஐடியாஸும் அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். வேற என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? ஸோ இதுவரைக்கும் வந்து நேர்களுக்கு வந்து என்ஆர்டிசியுடைய ரோல் பற்றியும் அவங்க பண்ணுற அந்த டெக்னாலஜிக்குள்ளே வந்து எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதன் மூலமாக வந்து தொழில் தொடங்கிறதுக்கோ இல்லை ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த புது புது டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதிக அளவுக்கு அதுலேருந்து பெனிஃபிட் அடைகிறத பற்றி வெங்கடேசன் சார் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நமக்கு சொல்லியிருக்காரு. அது மாதிரி வந்து சிறப்பு மகளிர் திட்டத்தை பற்றின என்னென்ன டெக்னாலஜி அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதையும் அவர் வந்து சொன்னார். முகவரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நிச்சயமாக வந்து இதுக்கு வந்து நமக்கு வந்து நேர்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு குறிப்பு. ஏன்னா நம்ம வந்து பெங்களூருக்கோ இல்லை டெல்லிக்கோ போய் அந்த செமினார் அட்டன் பண்ணுறதுக்கு கூட அவங்க அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நிச்சயமாக வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம எங்கள் நேர்களுக்காக இவ்வளோ தகவல்கள் நீங்கள் சொன்னதுக்கு வந்து எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ மூலமாக எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வேறு ஏதாவது நிகழ்ச்சிகளோ இல்லை புது டெக்னாலஜி ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தீங்க இல்லை புதுசாக இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் இமெயிலோ இல்லை ப்ரௌஷர்ஸ் அமிச்சிங்கன்னா எங்கள் நேர்களுக்கும் தொடர்ந்து நாங்கள் அந்த நாங்கள் எங்கள் கம்யூனிட்டி ரேடியோ மூலமாக நாங்கள் அதை அனௌன்ஸ் பண்ணுவோம்.

0: எக்ஸாம் எப்படிடா பண்ண?
1: சூப்பராக பண்ணியிருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ஸில் வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லேயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனால் அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகுண்டா. அப்பாவே ஊர்லேருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளாலலாம் அங்கே படிக்க முடியுமா?
1: ஆனால் அம்மா, உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறையா படிக்கணும், நிறையா மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாமல் கவலையே படாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பேங்குக்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோனுங்கிற பேரில் நிறையா ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க, நீங்களும் உங்கள் குழந்தைய படிக்க வைக்கலாம். திஸ் பிஎஸ்ஏ வாஸ் ப்ராட் யூ பை எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ சர்வீஸ் 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்கள்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட 1 லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான்
3: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் எம்ஓபி வாக்.

0: our community, our pride. வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே துர்கா. நம்ம எல்லாருக்கும் காஞ்சிபுரம் பட்டு, பனாரஸ் பட்டு, மைசூர் பட்டுன்னு எல்லார் வீட்லயும் பட்டு புடவைகள் அடுக்கி வச்சிருப்போம். ஆனா இந்த பட்டு புடவைகள் எப்படி உருவாக்கப்படுது, ஒரு புடவை உருவாக்கத்துக்கு பின்னாடி எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, அதுக்கு எவ்வளவு பணிகள் மேற்கொள்றாங்கன்றத பத்தி நம்மள பல பேருக்கு தெரியாது. அதனால இந்த பட்டுப்புழு எப்படி வளர்க்கறாங்க, எப்படி பராமரிக்கிறாங்க, எப்படி அந்த கூடுகளை பதப்படுத்துறாங்கன்னு இன்னைக்கு நம்மளோட பல கேள்விக்கு பதில் சொல்ல போறாங்க திரு ஜமுனா அவர்கள். இவங்க 10 ஆண்டு காலமாக பட்டுப்பூச்சிகளை வளர்த்திருக்காங்க. அப்புறம் என்ன நேயர்களே, வாங்க நேரத்தை கடத்தாம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த செரிகல்ச்சர்னு சொல்லக்கூடிய பட்டுப்பூச்சி வளர்ப்பு பத்தி எங்க நேயர்களுக்காக கொஞ்சம் எளிமையா சொல்லுங்க மேம்.
1: பட்டுப்பூச்சி வளர்ப்புனா முத நம்ம வந்து செடியை பராமரிக்கிறது தான் முக்கியம். நம்ம தோட்டத்தை வந்து எப்பயுமே முதல் செடி நடவு நட்டு செடி வளர்க்கணும். செடி வளர்த்ததுக்கு அப்புறம் முட்டையை வாங்கி பட்டுப்புழுவை வளர்க்க ஆரம்பிக்கணும். நம்ம முட்டை வந்து கவர்மெண்ட்ல இருந்து தருவாங்க. அந்த முட்டையை என்னைக்கு பொறிக்கும்னு டேட் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த டேட்ல நம்ம எடுத்து வச்சு மல்பரி இலை, ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம உணவா கொடுக்குற இலையோட பேரு மல்பரி இலை. அந்த இலை மட்டும்தான் அது சாப்பிடும், வேற எதுவுமே சாப்பிடாது. அந்த இலைய நம்ம வந்து முட்டை பொறிக்கும் போது அது மேல வச்சோம்னா அது பொறிச்சதுமே ரொம்ப சின்ன புழு, கண்ணுக்கு தெரியாத புழுவா இருக்கும். அந்த புழு அப்படியே அந்த இலைய சாப்பிட்டு சாப்பிட்டு வளரும். மொத்தம் வந்து 21 நாள்ல 4 முறை அது உடம்புல இருக்கிற தோலை உரிக்கும். 4 முறை உரிக்கும். 4 முறை தோல் உரிக்கும் போதும் ஒவ்வொரு தடவை தோல் உரிக்கும் போது ஒரு 24 மணி நேரம் சாப்பிடாது. அந்த டைம்ல நம்ம அதுக்கு உணவு வைக்க கூடாது. வச்சா புழு மேல வைக்கிற உணவு புழுவை போட்டு அமுக்கி அது செத்துரும். அதனால அந்த தோல் உரிக்கும் போது நம்ம சாப்பாடு வைக்க கூடாது. அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் தோல் உரிச்சு தாண்டும் போதும் புழுவோட அளவு பெருசாகும். அப்ப நம்ம இடத்த பெருசாக்கி அதை வந்து அகலப்படுத்தி வச்சுட்டே இருக்கணும். நம்ம வந்து தோட்டத்தை பராமரிக்கிறதுலாம் பட்டுப்புழு வளர்ப்போட முக்கியமே இருக்கு.
0: ஓகேங்க மேம், எந்த விஷயம் இருந்தாலும் ஆர்வம் தான் ரொம்ப முக்கியம். சோ நீங்க சொல்லுங்க மேம், இந்த துறைக்கு எப்படி வந்தீங்க, எது உங்களை ரொம்ப ஈர்த்தது?
1: இல்ல, பக்கத்துல எல்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க, ஓரளவு பார்க்கும்போது பிடிச்சிருந்தது அந்த வேலை. எல்லாம் சுத்தி இருந்த விவசாயிகள் செய்யறத பார்த்துதான் நாங்களும் ஆர்வமா அதுல வந்தோம்.
0: எப்பவுமே எல்லா பிசினஸ்லயும் பாசிட்டிவ் சைட்ஸும் இருக்கும், நெகட்டிவ் சைட்ஸும் இருக்கும். அது போல 10 வருடங்கள்ல நீங்க இந்த துறையில இருந்திருக்கீங்க, அதுல நீங்க என்னென்ன இன்னல்கள்லாம் சந்திச்சிருக்கீங்க, அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க மேம்.
1: இன்னல்கள்னு பார்த்தா மழை காலத்துல வந்து நம்ம அந்த செடியை எடுத்து அந்த இலையை எடுத்துட்டு வந்து நம்ம செட்டில் சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வெயில் காலத்துல வந்து புழுவுக்கு நோய் தாக்கம் அதிகமா இருக்கும். மழை காலத்துல வந்து சுண்ணாம்பு கட்டி நோயின்னு ஒரு நோய் வரும். வெயில் காலத்துல வந்து பால் பூச்சின்னு ஒரு நோய் வரும். அப்ப வந்து நம்ம கொஞ்சம் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் எங்களை நாங்கள் வளர்க்கும் போது எங்களுக்கு தெரியல, இதை வந்து நல்லா காற்றோட்டமான இடத்துல வைக்கணும், அப்புறம் இதை வந்து ரொம்ப நெருக்கலா வைக்க கூடாதுன்ற விஷயம் தெரியாம நெருக்கலா வச்சு அந்த நெருக்கல் என்னாச்சுன்னா மொத்த புழு செத்துருச்சு. அந்த தடவை எங்களால வந்து மகசூலை எடுக்க முடியல, அந்த தடவை போச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிதான் இந்த மாதிரி சிக்கல்லாம் வரும்.
0: ஓகே, இந்த பட்டுப்புழுக்களை வளர்க்குற துறையில என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம வளர்த்துக்கணும், இந்த துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது?
1: இது முத வந்து தோட்டத்தை பராமரிக்கிறது தான் முக்கியம். எந்நேரமுமே தோட்டம் வந்து ஈரப்பதமா இருக்கணும். தோட்டத்தை எந்த அளவுக்கு ஈரமா வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த இலையில ஈரச்சத்து நிறைய இருக்கும். அந்த ஈரச்சத்து இருக்கும் போது என்ன ஆகும், புழுவுக்கு வந்து சரியான சத்து கிடைக்கும். நடவு நடுறதும் அதே மாதிரிதான். செடியை ரொம்ப நெருக்கமா நடக்கூடாது, தள்ளி தள்ளி நடணும். தள்ளி தள்ளி நட்டாதான் இலை வந்து பெருசு பெருசா விடும். நெருக்கல நட்டோம்னா இலை குட்டியாயிரும், அப்புறம் அதோட சத்து கம்மியாயிரும். அது ஒண்ணு. அப்புறம் புழுவை வந்து நல்லா செட்டு வந்து காற்றோட்டமா நல்லா ஜன்னல்லாம் வச்சு நல்லா காத்து நல்லா வரணும். அப்புறம் ஓரளவு குளுமையாவும் இருக்கணும். ரொம்ப குளுமையாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அனலாவும் இருக்கக்கூடாது. ஓரளவு குளுமையா வச்சுக்கணும். இலைய போடும்போது அதுல வந்து ஈரப்பதம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஈரப்பதத்தோட தான் இலைய வைக்கணும். கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாத இலை வச்சோம்னா புழு வந்து வளராது. அதனால ஈரப்பதத்தோட இலை வைக்கணும். ஒவ்வொரு அந்த தோல் உரிக்கிற டைம் பார்த்து கரெக்டா அதை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி கரெக்டாக இலை வச்சு அதை எடுக்கணும். புழு வந்து இறை சாப்பிட்ற 21 நாளுக்கு அப்புறம் அது கூடு கட்டுற பருவம் வரும்போது அதோட சாப்பிட்றத நிறுத்திடும். அந்த டைம் நம்ம கவனமாக பார்த்து அதை வந்து மாற்றணும். அதுதான் முக்கியம்.
0: நீங்க பட்டுப்புழுக்களை பராமரித்த 10 வருடங்கள்ல என்னென்ன வளர்ச்சிகள்லாம் இந்த துறையில ஏற்பட்டிருக்கு, அந்த மாற்றங்கள்லாம் உங்களுக்கு உதவிகரமா இருந்திருக்கா?
1: கண்டிப்பா. ஆரம்பத்துல எப்படின்னா, நாங்க வளர்க்கும் போது ஓரளவு ஒரு 2 தடவை தோல் உரிக்கிற வரைக்கும் நாங்க இலைய பறிச்சு அதை சின்ன சின்னதா கட் பண்ணி தான் போடுவோம். அந்த கட் பண்ணி போடும்போது என்ன ஆகும்னா, நம்ம கட் பண்ணும்போது அதுல இருக்கிற ஈரசத்து போயிடுது. அது தெரியாமையே அதை நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அப்ப என்னாச்சு, புழுவோட வளர்ச்சி சரியா இல்லை, கொஞ்சம் மகசூல் கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, இலையை வந்து கட் பண்ணாமையே வைக்கலாம் அப்படின்னு. கடைசி 21வது நாள் வரைக்குமே நாங்கள் இலையை மட்டுமே பறித்து போட்டோம். அப்போ என்னன்னா, எங்களுக்கு வந்து வேலையாட்களும் அதிகம் தேவைப்பட்டாங்க. ஒரு நாளைக்கு 5 தடவை நாங்கள் இற வச்சோம். அந்த அப்போங்கும்போது எங்களுக்கு வேலை ஜாஸ்தியாக இருந்தது. வெறும் இலையை மட்டும் வைக்கும்போது சட்டுன்னு காஞ்சிரும் இலை, அப்போ புழுவோட வளர்ச்சி கம்மியாக இருக்கும். இதெல்லாம் நாங்கள் எப்படி மாற்றினோம்னா, ஒரு ஈர அப்புறம் இலையாக வைக்காம கிளையாக அறுத்து கிளையை வச்சோம். ஆரம்பத்தில் புழு சின்னதாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், இலம் தளிர் இலையாக வைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் புழு வளர வளர அதுக்கு அடுத்தடுத்துன்னு நல்லா, அப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜில் நல்ல கிளையாகவே வைக்கலாம். இது ஒன்று. இது அப்போ வந்து 2 டைம் தான் இலை வைக்கிற மாதிரி இருக்கும், காலையிலையும் சாயந்தரமும் 2 டைம் தான். 5 டைம் தேவைப்படலை. இலைய கிளையாக அறுக்கும்போது வேலையாலும் அந்தளவுக்கு தேவைப்படலை, கம்மியான வேலையாலே தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் கூடு கட்டுற ஸ்டேஜில் என்ன பண்ணோம், அதை வந்து ஃபஸ்ட்டு சந்திரிகா தட்டுன்னு ஒரு தனியாக ஒரு இடத்துல ஒரு பெரிய தட்டு வச்சு அந்த தட்டில் இந்த புழுவை எடுத்து அதை விட்டோம். அவங்க அந்த புழு அதில் கூடு கட்டுச்சு. அப்புறம் என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் வலைன்னு ஒன்று வந்தது. அதை என்ன பண்ணோன்னா, நம்ம ரேக்கிலையே அப்படியே மேலேயே அந்த வலையை வச்சு விட்டுட்டா அந்த புழு அதுவே ஏறி கூடு கட்டிக்கும். அப்போ எங்களுக்கு பிறக்கி எடுத்து விடுற வேலை மிச்சம். பட்டுப்புழு வந்து கூடு கட்டுற ஸ்டேஜில் எங்களுக்கு 3 நாள் தூக்கம் இல்லாமல் இருக்கும். எந்த டைம் அது கலர் மாறும்னு பார்த்து அதை எடுத்து எடுத்து தட்டில் விட்டுட்டு இருந்தோம். அப்போ இந்த வலை வைக்கிற விஷயம் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு அந்த வேலையே மிச்சமாயிடுச்சு. அந்த 21 நாள் சாப்பாடு நிறுத்தினதுமே நாங்கள் வலையை வச்சுருவோம், வலையை வச்சதுமே அதுவே தானாக ஏறி கட்டிக்கும். அதனால எங்களுக்கு அது சிரமம் இல்லாமல் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய எங்களுக்கு ஸ்கில்ஸ் கிடைச்சிது.
0: ஓகே மேம், இந்த மாதிரியான இயற்கை வளர்ப்பு விஷயங்களுக்கு அரசு நிறைய உதவி மானியங்கள்லாம் கொடுக்கறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஸ்கீம் மூலமாவது உதவிகள் கிடைச்சிருக்கா? அப்படி இருந்தா எவ்வளவு உதவியா இருந்தது அது கிடைச்சது அப்படி பத்தி சொல்லுங்க.
1: எங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கல. கிடைச்சிருந்தா நாங்க அந்த ஃபீல்ட்லயே இன்னும் நிலைச்சிருந்திருக்கலாம். நாங்க அதை விட்டு வெளியே வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எப்பயுமே வந்து கவர்மெண்டோட எந்த சலுகையுமே கொஞ்சம் கீழே அது இருக்கிறவங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. ஓரளவு பெரிய பெரிய ஆளுங்களுக்கு, நிறைய நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு, பெரிய பெரிய நிலக்கிழார்களுக்கு தான் கிடைக்குதே தவிர குறு விவசாயிகளுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. அப்ப அவங்களால அதுல வந்து பெரிய அளவுல முன்னேற முடியல. இதுதான் காரணம்.
0: நீங்க 10 வருடங்களா இந்த பட்டுப்புழுக்களை வளர்க்கறதுல ஈடுபட்டு இருக்கீங்க, ஆனா அதை கைவிட காரணம் என்ன மேம்?
1: அதான், முத வந்து நாங்கள் வளர்க்குறது வந்து சொந்த நிலம் இல்லை, நாங்கள் லீஸுக்கு தான் நிலம் எடுத்து வளர்த்தோம். அதனால எங்களுக்கு நாங்கள் பட்டுப்புழு வளர்த்த இடத்துக்கும் எங்களோட நிலத்துக்குமான தூரம் வந்து ஜாஸ்தி. இலையை பறித்து அங்கேருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்க வச்சு எங்களால் பராமரிக்க முடியலை, அது ஒரு பிரச்சனை மெயின். அப்புறம் வந்து எங்களுக்கு நாங்கள் வளர்த்த இடம் வந்து தேனி மாவட்டம். அங்கே வந்து இது பட்டுப்புழு கூடு வாங்குறதுக்கான சந்தை இருந்தால் கூட வியாபாரிகள் வரமாட்டாங்க. நாங்கள் அதை எடுத்துட்டு கோயம்புத்தூருக்கோ சேலத்துக்கோ தான் எடுத்துட்டு போய் அதை விற்க வேண்டியது இருக்கும். அப்ப எங்களுக்கு கொண்டு போய் விற்கிற நேரத்துக்கும் எங்களுக்கு விலையும் அந்த அளவுக்கு கிடைக்கிற விலை எங்களோட வருமான இதுக்கு, எங்களோட உழைப்புக்கு போதுமானதா இல்லை. எங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே பக்கத்துல பக்கத்துலயே இருந்தது அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதனாலதான் நாங்க விட்டுட்டோம்.
0: ஓகே மேம், என்ன நேயர்களே, ஒரு பட்டுப்புடவைக்கு பின்னாடி எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, பட்டுப்புழுக்கள் வளர்ச்சின்றது எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ன்றது மட்டும் இல்லாமல் இந்த துறையில் என்னென்ன சவால்கள்லாம் இருக்குது, இந்த பட்டுப்புழு வளர்ப்பு தொழிலில் ஈடுபட என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் நம்ம டெவலப் பண்ணிக்கணும், அதே நேரம் இந்த துறையில் எவ்வளோ இன்னல்கள் இருக்குன்றத பற்றி இவ்வளோ பொறுமையாக அழகாக நம்மளுக்காக திரு ஜமுனா அவர்கள் பதிலளித்தாங்க. ரொம்ப தேங்க்யூ மேம். இது போன்ற சுவாரஸ்யமான மற்றொரு நேர்காணல்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்ஜே துர்கா. இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டு ரசிச்சது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலையில எவ்வளவு தெரியுமா?

0: நாலு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகேன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகேன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் எம்ஓபி சமூக

0: எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுல ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி உமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம் பிளீஸ். நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளியிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து, நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக

0: is MOP Vaishnav's Community Radio at 107.8 FM.
1: அனு எங்க போன பாரு எப்படி ரூம் குப்பையா வச்சிருக்க ஒன்னொன்னு ஒவ்வொரு மூலையில. ஐயோ அம்மா புலம்ப ஆரம்பிச்சிட்டியா? இரு வரேன். கொஞ்ச நேரம் கூட ஜாலியா விளையாட விட மாட்டியா? முதல்ல ரூம் கிளீன் பண்ண, அப்புறம் நான் உன்னை எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன்.
2: இதோ வரேன் இரு.
1: இது என்னது அம்மா? இது என்னது? ஏதோ துண்டு பேப்பர் செம்ம பழசா இருக்கு.
3: ஏண்டி கத்துற? வேலையா இருக்கேன், வரேன் இரு. ஏன் என்ன என்ன கேக்குற காமி? ஹே, இது எப்படி உனக்கு கிடைச்சது? இத நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். பொக்கிஷண்டி, இது தூக்கி போடாத, குடுங்க.
1: அப்படி என்னம்மா அந்த பேப்பர்ல இருக்கு?
3: இது ஒரு டெலிகிராம். உங்க அப்பா மதுரையில வேலை செய்யும் போது எனக்கு அனுப்பிச்சது.
1: அம்மா, டெலிகிராம்னா என்ன? அது நம்ம போஸ்ட் அனுப்புறோமே அந்த மாதிரியா?
3: இது போஸ்ட் மாதிரிதான், ஆனா சீக்கிரமா முக்கியமா ஒரு விஷயத்த பரிமாறணும்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். பாரு, உங்க அப்பா ஊருக்கு என்ன பாக்க வரேன்னு எழுதி அனுப்பிச்சிருக்காரு, பாத்தியா?
1: ஆமாமா, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு மெசேஜ்.
3: அந்த காலத்துல தகவல் பரிமாற்றம் இல்லாம இருக்கும் போது சுதந்திரத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரங்க கொண்டு வந்த விஷயம் இது.
1: அம்மா, அந்த காலம் ஓகே, இப்போதான் இன்டர்நெட் மொபைல் எல்லாம் வந்துருச்சே, அப்புறம் எதுக்கு டெலிகிராம்? அதான் இப்போ அவ்வளவா யாரும் தபால் கூட அனுப்புறது இல்லையே.
3: இந்த சேவை இந்தியாவுக்கு வந்து 163 வருஷம் ஆகுது. அப்பெல்லாம் தகவலுக்கு மட்டும் உபயோகப்படுத்தாம வணிகத்துக்கு கூட உபயோகப்படுத்தினாங்க. நீ சொன்னது சரிதான், இப்போ இந்த சேவைக்கு உபயோகம் இல்லாததுனாலதான் அரசு இந்த சேவைய மூடிட்டாங்க.
1: ஐயோ, எப்பமா மூடினாங்க?
3: இந்த வருஷம்தான், போன மாசம் July 14 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நியூஸ் பேப்பர், நியூஸ் சேனல் எல்லாம் கூட வந்துச்சே. எங்க எப்ப பார்த்தாலும் சினிமா, பாட்டு, கார்ட்டூன், இத தவிர வேற என்னத்த பாக்குற?
1: ச்சே அம்மா, ஜஸ்ட் மிஸ்மா. இத தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே தாத்தா பாட்டிக்கு ஒரு தந்தி அனுப்பிச்சிருப்பேனே.
3: ஆமா, நானும் அனுப்பிச்சிருப்பேன், நிறைய வேலை இருந்துச்சு, மறந்தே போச்சு.
1: பரவாயில்லம்மா, ஆனா அதான் என்கிட்ட அப்பா அனுப்புன இந்த தந்தி இருக்குல்ல, கண்டிப்பா இத பத்திரமா வச்சுக்குவேன்.
3: இது மட்டும் இல்ல, தாத்தா நிறைய தந்தி அனுப்பிச்சு வாங்கினத நான் பாத்திருக்கேன் சின்ன வயசுல. அதனால கண்டிப்பா இந்த வாட்டி ஊருக்கு போகும்போது உனக்கு நான் அதையெல்லாம் காட்டுறேன்.
1: ஓகே மாம்.
3: அனு, இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பாத்தியா?
1: இல்லம்மா, நான் இப்போதானே எந்திரிச்சேன். ஏன், என்ன இருக்கு?
3: அன்னைக்கு நம்ம தந்தி சேவைய பத்தி பேசினோம்ல, அத பத்தி இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு.
1: என்னமா வந்திருக்கு?
3: தந்தி சேவைய பத்தி மக்களுக்கு சொல்ல ஒரு பொருட்காட்சி நடத்துறாங்களாம். அந்த பொருட்காட்சி முதல் முதலா வந்த தந்தி கடைசியா வந்தது வரைக்கும் டிஸ்பிளேல வச்சிருக்காங்க.
1: எங்கம்மா நடக்குது?
3: LIC பில்டிங்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்ல தான்மா அந்த எக்ஸிபிஷன் நடக்குது.
1: அம்மா அம்மா, என்ன கூட்டிட்டு போமா? எனக்கு பாக்கணும் போல ஆசையா இருக்கு.
3: சரி வா, போலாம். நீ கேட்ட மாதிரி நான் உன்னை இந்த பொருட்காட்சிக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம முதல்ல இவங்க கிட்ட தந்தி சேவைய பத்தி கேக்கலாம், வா.
4: செல்லமாள்னு செக்ஷன் சூப்பர்வைசரா டெலிகிராம் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணவங்க நம்ம கூட இருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க மேம்.
5: என்னோட சர்வீஸ் வந்து கிட்டத்தட்ட 38 இந்த சென்ட்ரல் டெலிகிராம் ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன் நான். இப்ப வந்து டெலிகிராம் சர்வீஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, அதனால வேற BSNL டெலிஃபோன்ஸ் போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க ஆப்ஷனுக்காக.
4: உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க ஒர்க் பண்ணும்போது அதாவது ப்ராசஸ் எப்படி போகுது, நீங்க எப்படி அனுப்புறீங்க, அது எல்லா ப்ராசஸும் எனக்கு வேணும் டீடைலா.
5: அதாவது டெலிகிராம் வந்து பப்ளிக் வந்து கொடுப்பாங்க அவங்களுடைய தேவைகளை முன்னிட்டு. அதாவது பொதுவாக வந்து நிறைய அட்வொகேட்ஸ் நிறைய இது பண்ணுவாங்க, டெலிகிராம்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து ஃபைனான்ஸ் கம்பெனி எல்லாம் இருக்கு இல்லையா, ஃபைனான்ஸ் கம்பெனியில் வந்து வெஹிக்கிள் லோன் கொடுக்கறது, ஃபைனான்ஸ் ஹவுசிங் லோன் கொடுக்கறது, அந்த மாதிரி கொடுத்துட்டு திருப்பி கட்டாதவங்களோ இல்லை கட்டணுன்ற வந்து இன்டிமேஷன் கொடுக்கறதோ அந்த மாதிரி டெலிகிராம்ஸ் வந்து இப்போ அதுதான் பொதுவாக வந்துகிட்டு இருக்கீங்க. அப்புறம் இதோட கன்ஃபர்மேஷன் வந்து கேட்டு வாங்கிப்பாங்க. பட் நான் வந்து 75 அப்பாயின்மெண்ட்டு, அப்போல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10,000 மேலே டெலிகிராம் வந்துட்டுருக்கோம். அன்னைக்கு பேங்க்ஸ் எல்லாம் வந்து டெபாசிட் அக்கௌண்ட்டு, கிரெடிட் அக்கௌண்ட்டு, டெலக்ஸு, அதுக்கு வந்து டெலிபிரிண்ட் ஒர்க் பண்ணுறது, அப்புறம் இது மாதிரி நிறைய அப்போ இருந்தது. நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து டெலிபிரிண்டரில் வந்து எலக்ட்ரானிக் டெலிபிரிண்டர், அப்புறம் வந்து எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அட்வான்ஸாக மாறிட்டு ஒன்ஸ் வந்து இப்போ வந்து கம்ப்யூட்டரில் வந்தது. WTMS இது ஒன்று ட்ரிவாண்டத்தில் தான் இருக்குது. இது ஆல் ஓவர் இந்தியா வந்து WTMS ட்ரிவாண்டத்தில் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இவங்க எங்கே போகணுமோ, இப்போ டெலிகிராம் இங்கே புக் பண்ணி இங்கே சென்ட் பண்ணி அடுத்த 5 மினிட்ஸில் எங்கே போகணுமோ டெஸ்டினேஷனுக்கு போயிடும் போயிட்டு. அந்த மாதிரி என்ன ஒன்று நாளடைவில் வந்து இந்த டெலிகிராம் டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு ஆள் 82 ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. அதனால ரிட்டையர்மெண்ட்டு, டெத்து, இந்த மாதிரி வந்து ஆளுங்க குறைஞ்சிட்டு போனதுனால டெலிகிராமை வந்து அட் த டைம் கரெக்ட் டைமுக்கு போய் டெலிவரி பண்ணுறதுக்கு முடியாத போயிடுச்சு. இன்றைக்கி வந்து எல்லாமே அட்வான்ஸாக மாறிக்கிட்டு வர சூழலில் டெலிகிராமோட தேவைகள் குறைஞ்சி போயிட்டதுனால இன்றைக்கி வந்து இது காலத்தின் கட்டாயம். இது வந்து ஏன்னா மற்ற கண்ட்ரீஸ்லலாம் இல்லை, அந்த சூழ்நிலை வந்து இந்தியாவுக்கும் அது வந்திருக்குது. அதான் சொல்லுங்க
4: உங்களோட நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன?
5: எங்களோட நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து சூப்பர்வைஷன். நான் ஒரு 5 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னால் வந்து டெலிகிராம் புக் பண்ணுறது, சென்ட் பண்ணுறது, என்ட்ரி போடுறது, அதை வந்து அது சம்மந்தப்பட்ட ஒர்க்கு அதுக்கு முன்னால் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ வந்து ஸ்டாஃப் 10 பேர் 20 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு செக்ஷன் வாங்க, ஒரு 10 பேர் ஒரு செக்ஷன், 11 பேர் இருந்தாங்கன்னா ஒரு சூப்பர்வைசர் போடுவாங்க. அந்த மாதிரி நான் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
4: அதாவது டெலிகிராம்னாலே அது ஒரு கெட்ட செய்தி இல்லை, ஒரு வந்து ஒரு மாதிரி ஒரு அலர்ட் அப்படின்றது தான் மக்கள் மனசுல பதிஞ்சிருக்கு. நீங்க என்ன அதை பத்தி ஃபீல் பண்றீங்க? அதாவது நல்ல செய்தியும் இருக்கு, கெட்ட செய்தியும் இருக்கு, ஆனா வந்து கெட்ட செய்தி ரொம்ப டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி ஒரு அலர்ட், ஐயோ டெலிகிராமா என்ன ஏதுன்னு பாப்போம் அப்படின்னு ஒரு மாதிரி பதறி அடிச்சுட்டு ஒரு மாதிரி அலறாங்க மக்கள். அந்த மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு.
5: இல்ல அது வந்து ஆரம்பத்துலதான் அந்த மாதிரி இருந்தது. அதாவது டெலிகிராம் அதாவது நமக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால டெலகிராம்னு சொன்னா அது டெத் மெசேஜ், டெத் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தது அப்போ. இன்ஃபேக்ட் அப்போ சொல்ல போனா நான் 75 அப்பாயின்மெண்ட்டு எனக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து கொண்டு வந்தது டெலகிராம் தான். அது மாதிரி நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் வந்து கெட்ட செய்திகள்ன்றது வந்து டெலகிராமில் வந்து இல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா கிரீட்டிங்ஸ் எல்லாம் பாதிக்கு பாதி இன்னைக்கு வந்து அது பர்த்டே ஆகட்டும், வெட்டிங் டே ஆகட்டும், கல்யாண நிகழ்ச்சிகள் இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே கிரீட்டிங்ஸ் வந்து டெலிகிராம் நேரடியாகவும் கொடுக்கலாம். இன்னொன்று ஃபோன்லேயே ஃபோனோகிராம் இருக்கு, அது வந்து நல்ல கலர்ஃபுல்லான கார்டு. முன்னாலெல்லாம் வந்து அது மாதிரியெல்லாம் இருந்தது. கிரீட்டிங்ஸ் டெலிகிராம்னா கலர்ஃபுல்லாக கார்டு போட்டு அது அதில் தான் நாங்கள் வந்து டெலிவரி பண்ணுவோம். அந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் வந்து இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த டெத்து இதெல்லாம் ஏன்னா இன்றைக்கி வந்து செல்லு, SMS இந்த மாதிரி ஆகிட்டதுனால உங்களுக்கு டெத்து தகவலே வந்து டெலிகிராம் மூலமாக போகணுன்ற அவசியம் இல்லை. எது வந்து போகணும்னா இப்போ வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ், இப்போ TB ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க, இல்லை ஜெயிலில் ஏதாவது டெத்துன்னு எடுத்துக்கோங்க, இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக டெலிகிராம் கொடுப்பாங்க. அவங்க வந்து இது மாதிரி நாங்கள் இன்டிமேஷன் கொடுத்துட்டோம் அவங்க வீட்டுக்கு அப்படின்றதுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கொடுப்பாங்க. மற்றபடி நிறைய டெலிகிராம் போகிறது வந்து அட்வொகேட்ஸுக்கு வந்து அதாவது இன்டிமேஷன். இப்போ நான் வந்து திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு வந்து இன்டிமேஷன் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸும் சொல்லுவாங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி இன்னும் சொல்லப்போனால் வந்து இப்போ தூக்கு தண்டனை விதிக்கிறாங்க, அதை நிறுத்துறதுக்கு கூட வந்து அட் த டைம் அந்த கரெக்ட் டைமில் போய் டெலிகிராம் போய் சேர்ந்து தூக்கு தண்டனை நிறுத்தின சம்பவங்கள்லாம் வந்து நிறைய அது மாதிரி நடந்திருக்கு. அது மாதிரி டெத்து கெட்ட செய்தின்றது வந்து ஒரு சிறு துளி தான், மற்றபடி இதோட உபயோகம் மற்றபடி சந்தோஷமான விஷயங்களுக்கு தான் இது வந்து அதிகமாக பயன்பட்டிருக்கு. ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கு. இது வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிக்காகட்டும், அட்வொகேட்ஸ்களுக்காகட்டும் அது மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான. ஆமாம், இப்போ இன்றைக்கி இன்னும் அது வந்து சொல்ல போனோன்னா வந்து ஏழை ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ மற்றவங்களாம் வந்து இப்போ SMS பண்ணிடுவாங்க, படிக்க தெரிஞ்சவங்க தான் அதை ஈஸியாக பண்ண முடியும். இப்போ சாதாரண ஒரு கிராமத்து ஜனங்கள் இல்லை அங்கே ஒரு MLA மூலமாக அவங்களுடைய எதிர்ப்பையோ இல்லை வந்து ஒரு ராங்கான ஒரு போஸ்டிங் போட்டிருக்காங்க அதை கவர்மெண்ட்டுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னா ஒரு பல்காக 1000 2000 கணக்கான 5000 எல்லாம் சேர்ந்து அவ்வளோ தந்திகள் வந்து அவங்க தெரிவிக்க முடியும்னா அந்த தந்தி மூலமாக தான் அவங்க வந்து தெரிவிக்க முடியும். நேராக போயிட்டு அவங்க வந்து மினிஸ்டரையோ யாரையுமே போய் பார்க்க முடியாது. இப்படி இதில் தெரிவித்தா எப்படியும் நம்ம வந்து செய்தி, அவங்க சொல்ல வேண்டிய செய்தி எப்படியாவது போய் சேர வேண்டியவங்களுக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. ஒரு ஏழு ஜனங்களோட முக்கியமான இதுவாகவும் இந்த தந்தி இருந்தது. இன்னைக்கு அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லாத போயிடுச்சு. அட்லீஸ்ட் மினிமமாவது இந்த ஒரு தந்தியை வந்து வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட.
2: இந்த காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு டெலிகிராம் அப்படின்ற ஒரு விஷயமே சில பேருக்கு தெரியறதே கிடையாது. ஏன்னா அந்த ரொம்ப டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னால அது இப்போ எடுத்து சொல்லவும் இல்லை. இப்போ அது ஒரு ஹிஸ்டரியோட இப்போ அந்த கடைசி நாள் ஜூலை 14 அன்னைக்கு ஆயிரக்கணக்கில் டெலிகிராம் போயிருக்கும். அதாவது நாங்களும் சரித்திரத்தில் இடம் பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நீங்க வந்து உங்களோட உறவினர்கள் இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கு டெலிகிராம் அனுப்பிச்சிருக்கீங்களா? என்ன மாதிரி டெலிகிராம் உங்க எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அவங்களோட காண்டாக்ட் பண்ணது ஏதாவது கொஞ்சம்?
5: இல்லை, நாங்கள் வந்து டெலிகிராம் வந்து கொடுத்தது அப்படின்னா நிறைய வந்து வெட்டிங் டேக்காக கொடுத்துருப்போம். கல்யாணத்துக்கு போக முடியலை, பர்த்டேக்கு போக முடியலை, அந்த மாதிரி டைமில் வந்து இந்த டெலிகிராம் கொடுத்துருப்போம். ஆனால் இந்த ஜூலை 14 வந்து நாங்கள் ஒரு டெலிகிராம் வந்து என்னோட மருமகள் வந்து லேட்டராக கன்சீவ் ஆகியிருக்காங்க, அதை வாழ்த்தி வந்து அதை ஒரு டெலிகிராம் கொடுத்தோம். அது டாக்டர் சொன்ன டேட்டு, அந்த பர்த்டேட்டு வந்து அதையும் போட்டு நான் அவங்களுக்கு வந்து ஒரு பர்த்டே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டு அந்த மாதிரி அதை ஷேர் பண்ணிக்கிட்டோம். லாஸ்ட் டேக்கு முந்தின நாள் வந்து ஒரு பையன் இது மாதிரி நான் கடைசியாக டெலிகிராம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து என்னை அப்ரோச் பண்ணாப்புல. நான் சொன்னேன், நிறைய பேர் அந்த ஆம்பிஷனில் நான் கடைசியாக கொடுக்கணும்னு இருப்பாங்க. நீங்கள் எப்படி அதை பண்ண முடியும்? நீங்கள் ஒவ்வொருத்தராக வர நீங்கள் லாஸ்ட்லாம் நின்றுட்டு அப்படி வேணால் உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு. பட் அவர் வந்து போகிற நேரத்தில் வந்து என்னோடய நேமை கேட்டார். கேட்டுட்டு அடுத்த நாள் ஆக்சுவலாக சண்டேன்றதுனால நான் டியூட்டிக்கு வர முடியலை. பட் அவர் வந்து இது மாதிரி நான் என்னை நேமை கேட்டதுனால நான் இது மாதிரி அவங்களோட ரிலேட்டிவு, நான் வந்து லாஸ்டாக டெலிகிராம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவரோட ஆம்பிஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டார். கடைசியாக இருந்து அடுத்த நாள் வந்தோடனே சொன்னாங்க, இது மாதிரி உங்கள் ரிலேட்டிவ் தான் லாஸ்ட் டெலிகிராம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்போது வந்து யார் எவரன்னு பார்த்தா கடைசிக்கு முதல் நாள் கேட்டேன், அந்த பையன் போல இருக்கு. எனிவே அவனோட விருப்பத்தை வந்து இதன் மூலமாக பூர்த்தி பண்ணிக்கிட்டான்றது சந்தோஷம் தான். லாஸ்ட் டெலிகிராம் கொடுத்து அவன் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அந்த பையன் போயிருக்காங்க, அது சந்தோஷமாக தான் இருந்தது.
2: அதாவது இப்போ டெலிகிராம் அனுப்புகிற ப்ராசஸ், வேலைகள் உள்ள அது எப்படி போகுது, எப்படி கொடுக்குறாங்க? சில பேருக்கு இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு டெலிகிராம்னா என்ன, ஒரு தந்தி போய் சேருது அவ்வளவுதான் தெரியும். உள்ளக்குள்ளார நடக்கிற ப்ராசஸ் எதுவுமே தெரியாது. அது கொஞ்சம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
5: அதாவது தந்தி வந்து ரெண்டு விதமாக கொடுக்கலாம். ஒன்று, தந்தி ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு டெலிகிராம் ஃபார்ம் வாங்கி அட்ரஸ் ஃபில்லப் பண்ணி மேட்ரு இடத்துல வந்து நம்ம செய்தியை அதை ஃபில்லப் பண்ணிவிட்டு கொடுக்கறது ஒரு மெத்தடு. இன்னொன்று வந்து ஃபோனோகிராம். நம்ம அங்கே வரவே தேவையில்லை, வீட்டில் இருந்தபடியே ஃபோனில் நம்ம மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அதுக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் வேணும்னா கூட, கன்ஃபர்மேட்டரி காப்பி வேணும்னா அடிஷ்னலாக வந்து 10 ரூபீஸ் பே பண்ணோன்னா அது வந்து நமக்கு அந்த காப்பியை வந்து நமக்கு அனுப்பிடுறாங்க. இப்போ டெலிகிராம் வாங்கி புக் பண்ணி புக் பண்ணிட்ட உடனே அடுத்து பக்கத்துலேயே தான் அந்த சென்ட் பண்ணுறது இருக்கும். சென்டிங் அந்த மிஷினுக்கு வந்த உடனே அங்கே இருக்கிற வந்து டீலிங் அசிஸ்டன்ட் சென்ட் பண்ணுவாங்க. சென்ட் பண்ணுறது வந்து வித்தின் சென்ட் பண்ணி ஒரு பட்டனை தட்டின உடனே அது எங்கள் டெஸ்டினேஷனுக்கு எங்கே போகணுமோ அது இமீடியட்டாக போயிடும். போனதுக்கப்புறம் வந்து இங்கேயும் இங்கே சென்ட் பண்ணும்போதும் ஒரு என்ட்ரி, அந்த எல்என் நம்பரு, அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறது எல்லா விஷயங்களும் இங்கேயும் நடக்கும். அது மாதிரி அங்கே போன பிறகும் வந்து அதை பர்டிகுலர்ஸ் வந்து எல்லாம் வந்து காப்பி, எப்போ ரிசீவ் டைம், எப்போ எல்லாம், அந்த எல்என் நம்பர் என்ன, ஆக்சுவலாக சீரியல் நம்பர், எந்த ஆஃபீஸ் ஆஃப் ஆரிஜின்லேருந்து வந்திருக்கு, அந்த வேர்ட்ஸு இதெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர்ஸ் வந்து அதை ப்ரியாம்பிள்னு சொல்லுவோம். பிரியாமல்னா அந்த புக்கிங் எக்ஸ்பிரஸ்ஸு, புக்கிங் டைமு, சீரியல் நம்பர், ஆஃபீஸ் ஆஃப் ஆரிஜின், டேட்டு, வேர்ட்ஸு, அது மாதிரி சப்போஸ் டிலேயாக போகணும்னா டிலே இன்டிமேஷன் அப்படி இந்த மாதிரி அந்த இதெல்லாம் அது பண்ணிவிட்டு அது அங்கே உள்ள டெலிவரி ஏரியாவான்னு பார்ப்போம். டெலிவரி ஏரியாவாக இருந்தால் பிரிச்சுட்டு மெசஞ்சர்கிட்ட போட்டு டெலிவரிக்கு அனுப்புவோம். சப்போஸ் அது வந்து வேற ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் திருப்பியும் அது வந்து மறுபடியும் சென்ட் பண்ணி அது எங்கே போகணுமோ அந்த மாதிரி போகும். அது முன்னால் வந்து டெலிவரி ஏரியாவாக இருந்தால் மெசஞ்சர் எடுத்துகிட்டு போவாங்க. சப்போஸ் டெலிவரி ஏரியா தாண்டி இருந்ததுன்னா நாங்கள் வந்து பை போஸ்டில் தான் போஸ்ட்மேன் மூலமாக தான் நாங்கள் இதை அனுப்புவோம். இப்படி தான் ஒரு டெலிகிராம் புக் பண்ணி டெலிவரி வந்து அட்ரஸுக்கு வந்து பை மெசஞ்சரோ போஸ்ட்மேன் மூலமாகவோ போய் சேரும். இது போய் சேரலை, அவங்கள பார்க்க முடியல, இவங்க போகிற அட்ரஸ்ஸையும் அங்கே இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க ரிமார்க் போட்டு ஒன்று டோர் க்ளோஸ்டோ இல்லை ஆஃபீஸ் க்ளோஸ்டு இல்லை வந்து அட்ரஸ்ஸை அன்னோன்னு இந்த மாதிரியாக இருந்தால் அந்த டெலகிராம் வந்து ரிட்டன் ஆகிடும். எங்களுக்கு ரிட்டன் ஆகும்போது நாங்கள் மறுபடியும் ஒரு அதை பர்டிகுலர்ஸ் என்ட்ரி போட்டுட்டு பார்ட்டிக்கு வந்து உங்கள் டெலகிராம் வந்து டெலிவரி ஆகலை அப்படின்றத வந்து இன்டிமேஷன் நாங்கள் பார்ட்டிக்கு அனுப்பிவிடுவோம்.
4: இப்போ என்ன மாதிரி நீங்க ஒர்க் பண்ண டயத்துலேருந்து இது வரைக்கும் நீங்க சொல்றீங்கல்ல டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்ட்டு, அந்த டெலகிராம் அனுப்புறதுக்கான மெஷின் அது எப்படி ஒர்க் பண்ணிச்சு? அதுல மார்ஸ் கோட் அப்படின்னு சொல்றாங்க, அந்த அந்த இது மெஷின் ஆப்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்களா இல்ல என்ன மாதிரி அது ப்ராசஸ்?
5: இதுல ரெண்டு இது இருக்கு, டெலகிராஃபிஸ்ட்னு ஒரு கேடரு, டெலிகிராஃப் அசிஸ்டன்ட்னு ஒரு கேடரு. இந்த டெலிகிராஃப் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 3 மந்த்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த டெலிகிராஃபிஸ்ட்ன்றவங்களுக்கு வந்து 9 மந்த்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த 9 மந்த்ஸ் வந்து மோர்ஸ் கோடு தான் அவங்களுக்கு வந்து மெயினாக இது பண்ணுவாங்க. அப்போ இந்த கட்டுக்கடா அப்படின்னு சொல்றது, அந்த கட்கடா கட்டு கட் கட் கட்கடா அப்படி ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு கட்கடான்னா அதுக்கு என்ன லெட்டர் அப்படின்றது உண்டு. அது ஆரம்பத்தில் இருந்தது கிட்டத்தட்ட 40 இயர்ஸுக்கு முன்னால் இந்த மாஸ் வந்து இருந்தது. இப்போ வந்து அதுக்கப்புறம் காலப்போக்கில் டெலிபிரிண்டர் அடிக்கிறது, அது கிட்டத்தட்ட டைப்ரைட்டர் மாதிரி உங்களுக்கு. அது டெலிபிரிண்டர் காலம் முடிஞ்ச பிறகு எலக்ட்ரானிக் டெலிபிரிண்டர் அதுக்கப்புறம் வந்தது. எலக்ட்ரானிக் இது முடிஞ்ச பிறகு வந்து கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சு எல்லாமே. ஒன்று வித்தின் ஒரு அதாவது மாஸ்டர் கம்ப்யூட்டர் ஒன்று திருவாண்டத்தில் ஒர்க் பண்ணது, மற்றதெல்லாம் வந்து அதோட பிரான்ச் மாதிரி ஃபுல்லாக எல்லாம் அது மாதிரி தான் அதுக்கப்புறம் வளர்ந்தது.
4: இப்போ இந்த எலக்ட்ரானிக் அந்த கம்ப்யூட்டர்னு சொல்கிறீங்களா நீங்கள், அப்போ ஒவ்வொரு தடவையும் மெசேஜ் அனுப்பும்போது அதை ரெக்கார்ட் பண்ணி இதுவாகவே வச்சுருப்பீங்களா?
5: ஆமாம், அது வந்து மெமரியில் வந்து அது ஃபுல்லாக இருக்கும். எப்போ வேணாலும் நம்ம டேட்டு சீரியல்

0: நம்பர் டேட்டு எல்என் இது கொடுத்தோம்னாலே நம்ம பர்டிகுலர்ஸ் வந்து எடுத்துடலாம், காப்பி எடுத்துடலாம். எல்லாம் வந்து சேஃபாக கம்ப்யூட்டர்லேயே இருக்கும். அது ஃப்ளாப்பிலையும் காப்பி பண்ணி வச்சிட்ருப்பாங்க.
1: இப்போ இது 163 வருஷமா ஃபங்க்ஷன் பண்ண ஒரு சேவைய இப்போ மூடும் நிலைமை வந்துடுச்சு. ஸோ நீங்க எவ்வளோ அட்டாச்சா இதுக்கு ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்கீங்க இந்த டெலிகிராம் சர்வீஸ்க்கு, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இதை க்ளோஸ் பண்ணதுனால? உங்களுக்கு எப்படி, வாட் இஸ் யுவர் எமோஷன், ஹவு இஸ் யுவர் ஃபீலிங்?
0: அதாவது என்ன சொல்றது, ரொம்பவே வந்து வருத்தமா இருக்கு எனக்கு. கிட்டத்தட்ட நான் 38 இயர்ஸ் சர்வீஸ் முடிச்சிட்டேன். இன்னும் எனக்கு 1.5 வருஷம் தான் இருக்கு. இப்போ நான் என்ன நினைக்க தோணுதுன்னா, என்னவோ எனக்காகவே இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி நான் அந்த இதுக்கு வேலைக்கு வந்த மாதிரியும், என்னோட சர்வீஸ் இதை இப்போ முடிஞ்சு போயிட்டு இது க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்கு. இது ஒரு வருத்தமா இருக்குது எனக்கு. இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்கு எனக்கு. அந்த சர்வீஸையும் நான் இங்கே இதுலயே நான் முடிச்சிருந்தேன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்பவே மனசு திருப்தியோட நான் வந்து ரிட்டையர்ட் ஆகுவேன். ஆனா என்ன, இது காலத்தின் கட்டாயம் வந்து 82ல வந்து ரெக்ரூட்மெண்டே கிடையாது. அதனால இது போக போக டையிங் கேடர் மாதிரி ஆயிடுச்சு. எந்த இதுலயுமே ரெக்ரூட்மெண்ட் இல்ல. அதோட அப்ப வந்து மோனோபோலி இது ஒண்ணு மட்டும்தான், டிஓடியா இது இருந்தது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். இன்னைக்கு வந்து காலத்தின் கட்டாயம் இல்ல வந்து மற்ற பிரைவேட் கம்பெனிலாம் ஏர்செல், ஏர்டெல், வோடஃபோன் இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு.
1: இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணி இந்த சர்வீஸ க்ளோஸ் பண்ணதுனால இதுல ஒர்க் பண்ணவங்களுக்கு இப்போ வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் ஜாப்ஸ் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்றாங்க?
0: இல்ல, இது வந்து முதல்ல டெலிகிராஃப் டிபார்ட்மெண்ட் வந்து போஸ்டலோட இணைஞ்சிருந்தது. 82 வரைக்கும் போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப்ஸ் தான் சொல்லுவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து போஸ்டல் தனியா பிரிச்சாங்க. இது வந்து டெலிஃபோன்ஸோட சேர்ந்தது. இப்போ நாங்க கிட்டத்தட்ட இங்க இருந்த ஸ்டாஃப் எல்லாம் ஒரு 80% மேல நடுவுலயே டெலிபோன்ஸை நோக்கி அவங்க ஆப்ஷன் கொடுத்து அங்க போயாச்சு. இப்போ இது க்ளோஸ் ஆன பிறகு இங்க இருக்கிறவங்க மீதி உள்ளவங்களும் ஆப்ஷன் கொடுத்து டெலிபோன்ஸுக்கு தான் நாங்க போவோம். டெலிபோன்ஸ் நிறைய இடங்கள்ல இருக்கு. ஃப்ளவர் பஸார் இருக்கு, கிண்டியில இருக்கு, கோடம்பாக்கா இருக்கு, நிறைய ஆபீஸ் இருக்கு. அங்கங்க போயிடுவாங்க அவங்கவுங்க. எங்க வீடு எங்க இருக்கோ வீட்டு பக்கத்துல போறவங்க நியரரா இருக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க.
1: அங்க அந்த அவங்களுக்கு என்ன மாதிரி டெசிக்னேஷன் கொடுப்பாங்க?
0: டெசிக்னேஷன் எல்லாம் இதே டெசிக்னேஷன் தான்.
1: கம்யூனிகேஷன்
0: பிஎஸ்என்எல் தானே? ஏன்னா டெலிகிராஃப் இதுவும் நாங்க வந்து டெலிகிராஃப் ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தா கூட பிஎஸ்என்எல்ல தானே இருக்கும். அதனால பிஎஸ்என்எல்ல தான் சர்வீஸ். இது ஒரு மாதிரியான ஒர்க்கு, அது வந்து டெலிபோன்ஸ் அது வேற மாதிரியான ஒர்க் தான் இருக்கும். நாங்க வந்து அதை புதுசா போய் கத்துக்கிட்டு தான் அதை போய் செய்யணும். கிட்டத்தட்ட 30-35 வருஷமாவே எல்லாம் இங்க பார்த்தா மினிமம் 30 இயர்ஸ் சர்வீஸ் முடிச்சவங்க தான் இருப்பாங்க. இன்னைக்கு பிரைவேட்லயே வந்து 10-15 வருஷம் ஆனா வந்து வெளியில அனுப்பிச்சிடுறாங்க. இங்க வந்து 30 வருஷம் சர்வீஸ் முடிச்சவங்க தான் மினிமம், 30-38 வருஷம் ரிட்டையரிங் ஸ்டேஜ். 2015லாம் நிறைய வந்து ரிட்டையர்ட் ஆக போறாங்க. அப்ப அந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் நாங்க போய் போக போறோம். வேற இடத்துக்கு போய் அங்க உள்ள நேச்சர் ஆஃப் ஒர்க்கு கம்ப்ளீட்டா வேறதான். இதுல என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கு ஒரே மாதிரி இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கு ஒரே மாதிரி இருக்கும், டிராஃபிக் ஒர்க்கு வேற மாதிரி இருக்கும். அங்க போறவங்க வந்து நாங்க புதுசா கத்துக்கிட்டு தான் வேலை செய்யணும்.
1: நீங்க வந்து 75 சர்வீஸ் பண்றேன்னு சொல்றீங்க. அந்த காலத்துல பெண்களுக்கு வந்து ஒரு படிக்கிறதே ஒரு பெரிய பெரும் பாடா இருந்தது. உங்களை எப்படி ஒர்க் பண்ண அனுப்பிச்சாங்க? உங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு?
0: இல்ல, அதுக்கும் 75 முன்னால உள்ள ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாலதான் அந்த மாதிரியான காலகட்டம் வந்திருக்கும். பட் 75 நாங்க வரும்போதெல்லாம் வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க, வந்து நிறைய மார்க் வாங்கினா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்குக்கு போயிடலாம். அதனால நிறைய மார்க் வாங்கணும், மார்க் வாங்கினா வந்து ஈஸியா, ஏன்னா வேற எந்த ரெக்கமெண்டேஷன் எதுவும் பணம் கொடுத்து போறது அந்த மாதிரி எல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல வந்து அப்படி கிடையாது. மார்க்கை வச்சே செலக்ட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி தான் என்னோடதும் மார்க் வச்சு செலக்ட் பண்ணி வந்தது தான். ஏன்னா அப்போ 75 லேடிஸ் வரலாம், வேலைக்கு வர்றது வந்து ஒன்றும் தடுக்கப்படலை. அப்போ வந்து இங்க நாங்க வரும்போது வந்து நைட் டியூட்டி இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஜென்ஸ் லேடிஸ் நிறைய வர ஆரம்பிச்ச உடனே இந்த ஆம்பளைங்க வந்து போட்டி போட ஆரம்பிச்சாங்க. அவங்களும் ஈக்குவலா வந்துட்டாங்க. நாங்க மட்டும் நைட் வரணுமா அப்படின்றதுனால ஒரு கட்டத்துல ஒரு 70 1980 அந்த வாக்கில் வந்து லேடிஸுக்கும் நைட் டியூட்டி கொண்டு வரப்பட்டது. நைட் டியூட்டி எல்லா டியூட்டி 24 hours இந்த கேட் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் சாத்தினதே கிடையாது, மூடினதே கிடையாது இந்த கேட்டு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் டிராஃபிக்லாம் படிப்படியாக குறைஞ்ச பிறதான் வந்து நாங்கள் மறுபடியும் நைட் டியூட்டி லேடிஸ் நைட் டியூட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸுக்கு வேண்டாம் அப்படின்னு, ஏன்னா பாதுகாப்பு இல்லை, ரொம்ப ஒருத்தர் ரெண்டு பேர் வரோம் நைட்டில் வந்து பாதுகாப்பு இல்லை எடுக்கணும் அப்படின்னு சொன்னது. அது வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் எல்லாருக்குமே அது வந்து நைட் டியூட்டி எடுத்துட்டாங்க, நைட் டியூட்டியவே எடுத்துட்டாங்க அந்த ஃபைட் பண்ணி. அதனால் லேடிஸு படிக்கிறதோ இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. இன்னும் லேடிஸ் சொல்லப்போனால் இன்னும் அதிகமாகவே படித்து வராங்க, நிச்சயமாக வரணும்.
1: நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக?
0: இன்றைய காலகட்டம் வந்து ரொம்ப அது இளைஞர்களுக்கு வந்து ஒரு போட்டி மிகுந்த காலம் இது. நாங்கள்லாம் வரும்போது வந்து ஈஸியாக ஜாப் வேலை கிடச்சிது, கவர்மெண்ட் வேலை. அன்னைக்கு வந்து அரையனா காசு கிடச்சா கூட அது வந்து கவர்மெண்ட்டில் வாங்கணுன்ற மாதிரி அன்னைக்கு அண்டைய நிலைமை இருந்தது. இன்றைக்கி உள்ள பிள்ளைங்க இளைஞர்களை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை கிடச்சா கூட அதை வேண்டான்னு சொல்லிட்டு வந்து ப்ரைவேட்டுக்கு போகிறது. ஏன்னா அங்கே வந்து சம்பளம் வந்து அதிகமாக தராங்க, ஆனால் அதிகமாக தரதுக்கு ஏற்ற மாதிரி வந்து டபுளாக வந்து வேலையை வந்து அவங்கள்ட்ட வந்து உறிஞ்சப்படுகிறது நிறைய. அவங்கள அறியாமலே அந்த பணத்தை கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 12 hours வேலையை வந்து அவங்கள்ட்ட வந்து வாங்குறாங்க. அது வந்து அவங்களுக்கு தெரியலை, இன்றைய காலகட்டத்தில் அப்படி போயிட்டுருக்கு. இருந்தாலும் இந்த பிள்ளைகள் வந்து இன்றைக்கி இளைஞர்கள் வந்து இந்த நேரம் காலம் உழைக்கும் தன்மை இதெல்லாம் வந்து அவங்கவுங்க அதை ஸ்டடி பண்ணிக்கணும். ஸ்டடி பண்ணிக்கிட்டு கரெக்டாக நம்மளுடைய வேலையை செய்கிறதோ வாழ்க்கை முறையை சரியாக இது பண்ணிக்கணும், வாழ்க்கை முறையை சரியாக அமைச்சுக்கணும். இன்னொன்று வந்து என்ன சொல்கிறது, இன்னைக்கு பல பல வியாதிகள் அது அதாவது இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்ற மாதிரி வியாதிகள் பெருகி போச்சு. அதுக்கு வந்து காரணம் வந்து இன்னைக்கு உள்ள இந்த தாராள மயம் தனியார் மயம் அத்தனை உலகத்தரம் வாய்ந்த அத்தனை இதையும் வந்து நம்ம நாட்டில் கொண்டு வந்தாச்சு. கலாச்சாரத்தை கலாச்சாரம் முதல் கொண்டு ஃபுட் ஹேபிட்ஸ் முதல் கொண்டு நம்ம கொண்டு வந்தாச்சு. ஆனால் வந்து அந்தந்த நாட்டுக்குரிய சீதோஷண நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் இருந்தது. இங்கே வந்து நம்ம இங்கே உள்ள சீதோஷண நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அப்போ ஃபுட் ஹேபிட்ஸ் இருந்தது. இன்றைக்கி வந்து அது அப்படியே டோட்டலாக மாறி போச்சு. அதுக்கு ஏற்ற வந்து விளைவுகளையும் நாம் வந்து அனுபவிச்சுட்ருக்கோம். நீ பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்லேயே வந்து சுகரு பிபி எல்லா வியாதிகளையும் சின்னதுலே வந்துடுது. அதெல்லாம் நினச்சா வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் இருப்பாங்க வந்து, அதாவது என்னதான் வந்து மெடிசின் அட்வான்ஸாக போனால் கூட சின்ன பிள்ளைங்களே வந்து உடம்புக்கு வியாதி வந்துருது அப்படின்னும் போது வந்து அது பல விதமான மன உளைச்சல்கள் சம்பாதிச்சா கூட ஒரு பக்கம் அது இருந்தால் கூட இந்த இதோடே இந்த ப்ரெஷர்லேயே வந்து அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. அதனால் என்ன பணம் எவ்வளோ வந்தாலும் எவ்வளோ கலாச்சாரம் மாறினாலும் நம்ம இந்த நாட்டுக்கு என்ன தேவை, இந்த இங்கே உள்ள கல்ச்சர் எப்படி இருக்குது, இங்கே உள்ள சீதர்ஷ நிலையில் இருக்குது, அதுக்குரிய ஃபுட் ஹேபிட் என்ன, அதை வந்து நாம் அடாப்ட் பண்ணிக்கிட்டோன்னா வந்து இந்த இந்த மாதிரி நோய்கள்லேருந்து நாம் கொஞ்சம் தற்காத்து கொள்ளலாம் அப்படின்றது.
1: சரியா சொன்னீங்க. இப்போ நீங்க ஒர்க் பண்ண உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க இருந்த இந்த சூழலை உங்க பசங்க அந்த ஜெனரேஷனுக்கு நீங்க எடுத்துட்டு போயிட்டு ஷேர் பண்ணிருக்கீங்களா? அதாவது இந்த டெலிகிராம் சர்வீஸ தெரியப்படுத்தணும், இப்போ மூடியாச்சு, இப்போ அடுத்த ஜெனரேஷன் வந்து அது ஒரு ஹிஸ்டரியா பாக்கட்டுமே, நான் அந்த ஹிஸ்டரியில நானும் ஒரு ஆளா இருந்தேன்னு நீங்க பெருமையா நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்களா?
0: ஷேர் பண்ணிருக்கீங்களா? நான் ஷேர் பண்ணிருக்கிறேன். ஏன்னா என்னோட சன்னே வந்து ஏர்டெல்ல ஒர்க் பண்ணுறாங்க, நான் இதில் இருக்கிறேன், அவங்க ஏர்டெல்ல இருக்காங்க. அதனால அதுவும் டெலிகம்யூனிகேஷன்னா எல்லாம் வந்து பையன்கிட்ட வந்து சொல்லியிருக்கோம் நாங்கள் எங்களோட ஒர்க் எப்படி என்னம்மா எங்களுக்கு. அவங்க கூட சொல்லுவாங்க நான் இந்த அதாவது செல்லு 9444 பிஎஸ்என்எல் செல் வச்சுருந்தா நீங்கள் ஏர்டெல் வச்சுக்கோங்க, அது என்ன ரெண்டு பேரும் பேசலாம் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் எங்கள் மாமனார் வந்து டெலிகம்யூனிகேஷன் இருக்காங்க, எங்கள் ஹஸ்பண்ட் டெலிகம்யூனிகேஷன், நானும் அதே டெலிகம்யூனிகேஷன். பட் என் பையனும் ஒரு விதத்தில் ப்ரைவேட்டாக இருந்தால் கூட அவனும் டெலிகம்யூனிகேஷனில் தான் இருக்கிறாங்க. அதனால ரெண்டு பேருக்குமே எல்லாமே தெரியும். நான் என்னோட இதை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன்.
1: இவ்வளவு நேரம் பொறுமையா என் கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னீங்க. இவ்வளவு நேரம் உங்க அனுபவங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. அதாவது உங்களோட ஃபுல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எல்லாமே அந்த காலத்துல எப்படி இருந்தது எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அது ஒரு எப்படி ஒரு வரலாறு மாதிரி என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப பயனுள்ளதா இருந்தது இந்த காலகட்டத்து இளைஞர்களுக்கு. எனக்கு ஓரளவுக்கு டெலிகிராம்னா என்ன, தந்தி மெசேஜ் கொண்டு போறாங்க வராங்க அவ்வளவுதான் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுக்கு இவ்வளவு தூரம் இவ்வளவு பேர் இவ்வளவு ஆட்கள் வேலையில தேவைப்படுறாங்க, இவ்வளவு செயல்பாடு இருக்குங்கிறது இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: இந்த டெலிகிராம் துறை இவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா வளர்ந்து வரதுக்கு அதுல ஒர்க் பண்ண மெசஞ்சர்ஸும் ஒரு முக்கியமான காரணம் தான். இங்க ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்டான ரெண்டு மெசஞ்சர்ஸ் என்ன பேச போறாங்கன்னு கேட்கல வாங்க.
3: ஹலோ, குட் மார்னிங் சார். நான் தர்மராஜ் பேசுகிறேன். 38 வருஷம் நான் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். என் சர்வீஸ் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு குட் சர்வீஸாக இருந்தது. ஒரு 30-35 வருஷமாக நல்ல பப்ளிக்கெல்லாம் நல்ல ஒரு இதுவாக இருந்தது, பிரயோஜனமாக இருந்தது அது. இப்போ அது வந்து டெலகிராம்ன்றது ஒரு நல்ல பப்ளிக் ரொம்ப மூமெண்ட்ஸில் இருந்தது, நல்ல ஒரு இதுவாக இருந்தது அது. டெலகிராம்ன்றது நல்ல ஒரு குட் நியூஸாக வரும், டெத்து வரும், நல்லது வரும், கிரீட்டிங்ஸ் வரும், எல்லாமே அது இப்போ பப்ளிகளுக்கு ஒரு நல்ல இதுவாக இருந்தது. இது அந்த நேரத்துலலாம் செல்லுன்றதுலாம் அவ்வளோ கிடையாது. இப்போ அந்த டெலகிராம்னால ஜனங்களுக்கு பப்ளிகளுக்கெல்லாம் வந்து டெலகிராம் வந்து சேர்ந்தால் எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருந்தது அது டெலகிராம். இப்போ வந்து அது இப்போ எடுத்ததுனால ரொம்ப பப்ளிக்லாம் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது, கஷ்டமாக இருக்குது. இந்த செல்லு வந்ததுனால இதெல்லாம் க்ளோஸ் ஆகி போச்சு.
1: எந்த அளவு அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது?
3: அது நல்ல பயனுள்ள பப்ளிகளுக்கு போய் அந்த டெலகிராம்லாம் போய் சேர்த்து நல்ல இதெல்லாம் போய் சேரும். ஒரு ஊர்லேருந்து வராங்க, ஒரு எமர்ஜென்சி பார்க்க முடியல, டெலகிராமால் தெரிஞ்சுன்னு உடனே இம்மிடியேட்டாக ஊருக்கு போவாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல பயனுள்ளதாக இருந்தது டெலகிராம். 160 வருஷம் டெலகிராம் டிபார்ட்மெண்ட் இருந்தது, அதுவும் தஞ்சையும் போயின்னு வாங்கன்னு இருந்தது. இப்போ தற்சமயம் அது எடுத்ததுனால பப்ளிகளுக்குலாம் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது.
1: அது இப்போ மூணுனால வந்து இப்போ ஒர்க் பண்ண அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்களுக்குலாம் என்ன மாதிரி ஒரு இழப்பு?
3: அது வந்து எங்களுக்குலாம் ஒரு பேரிழப்பாக இருந்தால வந்து ஆளுங்கள்லாம் பட்டாக்குள் வந்து ஆளுங்களை நிறுத்திடுறாங்க. டெலகிராம் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுனால அந்த டெலகிராம் டிபார்ட்மெண்ட்டை மூடிட்டு எல்லாம் டெலிஃபோன்ஸில் போகிற நிலைமை ஏற்படுது. அதால் வந்து டெலகிராமால் எங்களுக்கு எல்லாம் பப்ளிக்காக சரி பாதிப்பு, அதே நேரத்தில் வேலை செய்தவங்களுக்கும் அது பாதிப்பு ஏற்பட்டுருக்கு இந்த டெலகிராம் டிபார்ட்மெண்ட் மூடுறதுனால.
1: இப்போ இதில் ஒர்க் பண்ணவங்களுக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வேலை கொடுக்குறாங்களா? என்ன மாதிரி அவங்களோட ஃபியூச்சர்?
3: இப்போ வந்து வேற இதில் டெலிஃபோன்ஸில் அவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. அந்த டெலிகிராம் குரூப் கிடையாது, அவங்க வேற அவுட் சைடு உள்ள இன்ல என்னென்ன வேலை செய்யணுமோ இதில் டெலிஃபோன்ஸில் அவங்க அனுப்புகிறாங்க ஆளுங்களை. இப்போ டெலிகிராம் க்ளோஸ் பண்ணுறதுனால
1: நீங்கள் டெலிகிராமில் என்ன டிவிஷனில் என்னமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களோட டெசிக்னேஷன் என்ன?
3: என்னுடைய டெசிக்னேஷன் டெலிகிராப் மேன் அவுட்டோர். வெளியில் போய் தஞ்சி பட்டுவாடா பண்ணுறது.
1: போய் கொடுத்துட்டு வந்தீங்களா?
3: டெலிகிராம் போய் கையெழுத்து வாங்க கொடுத்து சீட்டு வச்சு என்ன ஒன்றும் இல்லை.
1: அப்புறம் நீங்க வந்து இப்போ அதாவது நீங்க இப்போ டெலிகிராம் டெலிவர் பண்றீங்கன்னா அதாவது இப்போ படிக்காதவங்க இருப்பாங்க, அந்த படிப்பறிவு இல்லாம இருப்பாங்க, அவங்களுக்குலாம் நீங்க படிச்சு காட்டுவீங்களா? அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? ஒரு சந்தோஷமான விஷயம்னா உங்களுக்கு வந்து காசு கொடுக்கறதும் இல்ல உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கறதும் இல்ல, சோகமான விஷயம்னா நீங்க அவங்க குடும்பத்தோட அட்டாச்சா இருந்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா?
3: அவங்க போய் டெலகிராம் கொடுத்தா நல்ல செய்தி கொடுத்தா அவங்க வந்து அது பச்சி சொல்ல சொல்லுவாங்க, நாங்கள் பச்சி காட்டுவோம். எங்களுக்கு காசு எதனா கொடுத்தனா டீ சாப்பிடுப்பான்னு சொல்லி பச்சை ரோதை கொடுப்பாங்க.
1: இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நம்மளோட இன்னைக்கு முகமது ஷாபுதீன் இருக்காரு. அவர் இங்க டெலிகிராப் ஆபீஸ்ல டிஓ ஒர்க் பண்ணியிருந்தாரு. இப்போ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: ரிட்டையர்ட் ஆகிட்டேன் நான். 38 வருஷம் 5 மாதம் வேலை செஞ்சேன். ரொம்ப கஷ்டமான வேலை தான் இது, தண்டி பட்டுவாரா பண்ணுறது. மழையிலும் புயலும் வெயிலையும் கஷ்டப்படணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். இருந்தாலும் அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த தண்டி க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது மனசுக்கு.
1: நீங்க எந்தெந்த இடத்துக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க டெலிகிராம்?
4: பெரும்பாலும் நான் சிடிஓ சென்னையிலே தான் இருந்தேன். சென்னை 1 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் டெலிவரி பண்ணணும். அங்கே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே 1 பேட்டை இதெல்லாம் போய் டெலிவரி பண்ணிட்டு வந்திருக்கோம். 5 கிலோமீட்டருக்கு மேலே நைட்லேயும் பகல்லையும் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டு வந்திருக்கோம். கஷ்டமான வேலை தான் அது, தண்டி பட்டுவாரா பண்ணுறது. நல்ல செய்தியும் வரும், கெட்ட செய்தியும் வரும், எல்லாம் போய் சொல்லுவோம். ஏழைங்களுக்கு பணக்காரங்களுக்கு வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் செய்தி இங்க வரும்.
1: இந்த சர்வீஸ், அதாவது நீங்க கொண்டு போய் பட்டுவாடா பண்ற சர்வீஸ் பெரும்பாலும் எந்த வருஷம் வரைக்கும் இருந்துச்சு?
4: மற்றபடி ஹைகோர்ட்ல வக்கீலங்களுக்கு நீதிபதிகளுக்கு எல்லாருக்கும் தந்திங்க வரும். அவங்களாம் இம்பார்ட்டன்ட் தந்திங்க இருந்தது, அதெல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. அவங்களுக்கும் வருத்தமாக தான் இருக்கும். ஒரு நல்லதோ கெட்டதோ செய்து சீக்கிரம் போய் சேரும், சீக்கிரம் வரும், அதெல்லாம் இப்போ இல்லை. இப்போ அதான் மனசுக்கு வருத்தமாக இருக்காங்க.
1: உங்கள் நீங்கள் ஏதாவது உங்கள் சொந்தக்காரங்களுக்கு உங்களை சேர்ந்தவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா?
4: அனுப்பிச்சிருக்கிறோம். அங்கேருந்து கூட வந்திருக்கேன், என் வீட்டுக்கு வந்திருக்கு.
1: அதாவது எதுவுமே கம்யூனிகேஷனே இல்லாத காலத்துல உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் இப்போ வந்து ஸ்தம்பிச்சு போய் நின்னு போச்சு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருந்திருக்கும், மனசுக்கு ரொம்ப
4: ரொம்ப பாதிக்குது மனசுக்கு.
1: அதாவது நீங்க வந்து இவ்வளவு வருஷமா இருந்து அதை சர்வீஸ் பண்ணிருக்கீங்க, அது உங்களுக்கு ஒரு குழந்தை மாதிரி நீங்க வந்து ட்ரீட் பண்ணிருப்பீங்க. இப்போ இவ்வளவு தூரம் பொறுமையா என்கிட்ட உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி ஐயா.
2: ஒரு வியப்ப ஊட்டும் process இவங்க எவ்வளவு அழகா explain பண்ணாங்க. இவங்க சொன்னதுல இருந்து எனக்கு இன்னும் இந்த எக்ஸிபிஷன்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையா இருக்கு. வாமா அவகிட்ட கேக்கலாம்.
5: என் பேர் பாலகிருஷ்ணன் தாஸ். இங்க நாங்க பழைய காலத்து டெலிகிராம்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இது ஒரு ஹிஸ்டரி டைப். இது ஹிஸ்டரியில் எப்படி வருஷம் வருஷம் வருதோ இந்த மாதிரி இந்த கம்பெனிகளும் மாறி மாறி வருது. முதல்ல வந்தது 1851. 1851 இந்தியன்ஸ் டெலிகிராம் வந்து சர்வீஸ்க்காக தான் யூஸ் செஞ்சாங்க. சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான். இட் இஸ் நாட் மெயின் ஃபார் பப்ளிக். பப்ளிக்கு 1854 ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டெலிகிராம் 1851 ரொம்ப ரேரு. 1854 ஜென்ரல் பப்ளிக் இங்கே வந்திருக்கிறது. இங்கே கம்பெனி பேர் ஈஸ்ட் இந்தியா டெலிகிராம் கம்பெனின்னு பேர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸுக்கு எல்லாம் அதில் இருக்கும். எவ்வளோ 400 miles 1 ரூபா, 16 words அதுக்கு மேலே ஆச்சுன்னா 2 ரூபா. 1854 1 ரூபான்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. இதை டெலிவரி செய்யறதுக்கு 1/2 mile இருந்தால் ஃப்ரீயாக டெலிவரி. 1854 1 ரூபான்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. இதை டெலிவரி செய்யறதுக்கு 1/2 mile இருந்தால் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுவாங்க. 1/2 mile மேலே இருந்ததுன்னா 1 mile 6 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ பீப்புள் அஃபோர்டபிள் பீப்புள் கேன் ஒன்லி சென்ட் டெலிகிராம்ஸ், ரிசீவ் டெலிகிராம்ஸ். அந்த காலத்தில் இதே மாதிரி போனாங்கன்னா அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கு, அது ஹர் மெஜஸ்டி டெலிகிராம்ஸ்னு வந்தது. குயின் விக்டோரியா வரைச்சு, விக்டோரியா வரைச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி போயிட்டு விக்டோரியா வந்துடுது. அப்போ வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா டெலிகிராஃபுக்குன்ட்டு ஸ்டாம்ப்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த டெலிகிராஃபி ஸ்டாம்ப்ஸு ரசீதில் பாதி இருக்கும், மெசேஜில் பாதி இருக்கும். அதை கிழிச்சிட்டு நம்ம ரசீது தந்துடுவாங்க டெலிகிராம் அனுப்பிச்சதுக்கு. பாக்கி ரசீது வந்து டெலிகிராமோடு இருக்கும். அந்த மாதிரி டெலிகிராஃபிக் ஸ்டாம்ப்ஸ் கூட இருக்குது. அது தவிர இங்கே ஒவ்வொரு விதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சைசஸ் ஹவ் பீன் யூஸ்ட் இன் தீஸ் திங்ஸ். எனக்கு தமிழில் தெரியல, அதனால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேப்பர், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது மெசேஜ் கூட அவங்க கவரில் அனுப்புறது கூட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்து சில டைப் இப்படியே வந்தீங்கன்னா இந்த நாங்கள் நினச்சோம் வந்து டெலிகிராம் டிபார்ட்மெண்ட் மாதிரி செய்கிறாங்கன்ட்டு. அது டிபார்ட்மெண்ட் அப்புறம் இந்தியன் டெலிகிராம்ஸ் வந்துடுது. இந்தியன் டெலிகிராம்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அப்போவே கூட டெலிகிராம்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு கொண்டு போயிட்டு செஞ்சாங்க. அவங்களும் இதை யூஸ் டு சார்ஜ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய என்னென்ன ரயில்வேஸ் இருந்திருக்குன்ட்டு பார்க்கலாம். நீங்கள் ஜோத்பூர் ரயில்வே, சவுத் இந்தியன் ரயில்வே, நார்த், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரயில்வேஸ் அவங்க லெட்டரேட்லேயே இருக்கும், மெசேஜ் இருக்கும். இங்கே எவ்வளோ வேர்ட்ஸ் யூஸ் செய்கிறாங்களோ அந்த போஸ்ட் கலெக்ஷன் கூட செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த மெசேஜ் அனுப்புகிறாங்க, இதுக்கு தனியாக ஒரு கவர்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, பிரிண்ட் ஆகாமல் இருக்குது. நிறைய விதமான கவர்ஸு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெலிகிராம்ஸ் ஆர் தேர். இதே மாதிரி ஃபாரின்லேருந்து அவங்க கூட இங்கே கம்பெனி வச்சுருந்துருக்காங்க, அவங்க கூட டெலிகிராம்ஸ் வாங்கி ஃபாரின் அனுப்புறாங்க. இங்கே இருக்கு, இங்கே 4 கம்பெனிஸ் போட்டிருக்கோம் நாங்கள். இந்த 1899

0: ரசீது கூட எங்க இருக்கு, அதான் இந்த ஸ்டாம்ப்ஸ் கூட நீங்க பாக்கலாம். அப்பவே 20 ரூபாய் ஸ்டாம்ப் யூஸ் செஞ்ச போஸ்டேஜ் யூஸ் செஞ்சிருக்காங்க. போஸ்டேஜ் ஸ்டாம்ப் சர்வீஸ் சார்ஜஸ். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி வேல்யூ ஆஃப் மணி, ஹவு பீப்புள் கேன் அஃபோர்ட். இன்ஸ்பைட் ஆஃப் அர்ஜென்ட் டெலிகிராம்ஸ் மென்ட் ஃபார் அர்ஜென்ட் பர்பஸஸ் மோஸ்ட்லி இட் ஹஸ் பீன் யூஸ். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய டெலிகிராம்ஸும் பார்க்கலாம் நீங்கள். மெசேஜஸ் ஆகுது 90% நீங்கள் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பீப்புள் யூஸ் திஸ் திங். இந்த மாதிரி நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம் இங்கேருந்து சரக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரூபா அனுப்புங்க. ரூபா அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க டெலிகிராம் அனுப்புகிறாங்க.
1: என்ன மாதிரி கமர்ஷியல் கம்பெனி சார்?
0: சில எக்ஸ்போர்ட்காக நம்ம மிளகு அதெல்லாம் அனுப்புறாங்க. அவங்க வந்து வந்த உடனே வந்துட்டு இருந்தாங்க, அப்புறம் ரூபா சேர்த்து அனுப்புவாங்க. அந்த மாதிரி முன்னாடி ஆரம்பத்தில் அதுதான் இருந்தது. அப்புறம் துணி மணி வந்தது, இம்போர்ட் செய்வாங்க, அதுக்கு ஷிப்மெண்ட் அனுப்பிச்சிட்டோம். இந்த டெலிகிராம்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி கமர்ஷியல் திங்ஸ்.
1: இதெல்லாம் இண்டிபெண்டன்ஸ் முன்னாடியே இருந்ததா இல்ல அதுக்கப்புறமா வந்ததா?
0: இதெல்லாம் 1854 இருந்தே நடக்கிறது.
1: இந்த கமர்ஷியல் கம்பெனிஸ் அனுப்பினது?
0: ஆமா ஆமா, எல்லாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்தே கமர்ஷியலுக்காக வந்தாங்க. வந்து அவங்க இங்க நம்மளோட சரக்கு கொண்டு வாங்க, இங்கிருந்து கொண்டு போவாங்க. ஜென்ரலி லெதரு காண்டிமெண்ட்ஸ் இதெல்லாம் போயின்னு காட்டன் போகும், ஈஜிப்சியன் காட்டன்ஸ் வரும், ஈஜிப்சியனுக்கு துணி வரும். அதெல்லாம் சில டெலிகிராம்ஸ்ல மெசேஜஸ்ல இருக்கு. இந்த ஷிப் வருது சொல்லுவாங்க. அந்த ஷிப் வருது 2 மாசம் வரும், 3 மாசம் வரும், அதுக்குள்ள இவங்க பேராயிடுவாங்க. ஸோ லைக் திட் மெசேஜஸ் ஆகுது. வார்த்தையத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பேப்பர் இல்லை, மெசேஜ் அனுப்பணும். என்ன செய்வாங்கன்னா சில டேட்டில் கையில் வந்து பேப்பர் யூஸ் செஞ்சுருக்காங்க, அது பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரெவன்யூ இருக்கிறதுனால அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கியிருப்பாங்க. இப்போ சில இங்கே பார்த்தீங்கன்னா லிப்டன்ஸ் கம்பெனி, அந்த 1920 அந்த கம்பெனி அங்கே அதோ
1: அதுக்கப்புறம்
0: பின்னாடியும் இந்த ரசீதுலேயும் பாருங்க. இந்த மாதிரி அதை ரசீது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ வார் இந்த இம்பேக்ட் இருக்க என்ன, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1914-18 நடந்தது, 1920 டெலிகிராம்ஸ் இதெல்லாம். ஸோ இங்கே இது அப்புறம் கிரீட்டிங்ஸ்க்கு அவங்க டெலிகிராம்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. கிரீட்டிங்ஸில் நம்ம அனுப்பிச்சா இப்போ அனுப்பிச்சிருக்காங்கன்னு தேவை. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் கிரீட்டிங்ஸ்க்காக தனியாக டெலிகிராம்ஸ் வந்துருக்கு.
1: என்ன மாதிரி கிரீட்டிங்ஸ் சார்?
0: இப்போ மேரேஜுக்கு கிரீட்டிங்ஸ் அனுப்புங்க, வெல் விஷஸ் அனுப்புங்க, ஹாப்பி ஜர்னி, இந்த மாதிரி மெசேஜஸ் அது.
1: பார்ன்
0: வாய்ஸ் இந்த மாதிரி மெசேஜஸ்
1: சார். லைக் எப்படி சொல்றது, அந்த பண்டிகைங்களுக்கு லைக் கிறிஸ்துமஸ் தீபாவளி அந்த மாதிரி?
0: ஆமா, இதோ இங்க இருக்கு பாருங்க, கிறிஸ்துமஸ்க்கு தீபாவளி இதெல்லாம் கிரீட்டிங்ஸ் இருக்கு. மேரேஜ் கிரீட்டிங்ஸ்,
1: மேரேஜ் இன்விடேஷன்ஸ் கூட அனுப்புவாங்களா எப்படி? இல்ல
0: இல்ல, இதுக்குன்னு தனியா அவங்க கவர் கூட செஞ்சிருப்பாங்க, அந்த கவர்ல போட்டு அனுப்புவாங்க. ஸோ இதெல்லாம் இது 1951 100 வருஷம் கொண்டாடினாங்க டெலிகிராம் வந்ததுக்கு. அப்போ ஒரு கிரீட்டிங் சட்டம் இதையும் போட்டிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப பார்க்கவே கஷ்டம் கிடைச்சிருக்கு. இந்த கவர் கூட இருக்குல்ல, இந்த கவர்ல கூட அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அந்த ஃபிலிம் அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி வாங்கிட்டு,
1: அதாவது நீங்க வந்து அந்த டெலிகிராம் அனுப்புறதுக்கு யூஸ் பண்ற கவர்லயே சைட்ல அந்த காலத்திலேயே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுது. அப்ப அவ்வளவு கமர்ஷியலா விக்கிறதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க.
0: அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால அப்படியே எல்லாம் பேப்பர்ல வருது. அந்த காலத்துல பேப்பர் அவ்வளோ போய் சேராது. இந்த டெலிகிராம்ஸ்ல ஃபார்ம்ஸ்ல இந்த மாதிரி யூஸ் செஞ்சிருக்காங்க. இது நாவல் ஐடியா, நம்ம இப்பதான் வந்திருக்க நினைக்கிறோம். இப்போ மேக்தூத் கார்டன் வருது, அதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாமே அந்த காலத்துல டெலிகிராம்ஸ் அனுப்புறதுக்கு, ரசீட்ஸ் போடுறதுக்கு, எல்லாத்துலயும் ரூபா செஞ்சிருக்காங்க. எல்லாத்துலயும் ரூபா செஞ்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லோகோஸ் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் மாறிக்கிட்டே வரும். இந்த சேவிங்ஸ் பேங்க் கூட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் டிபார்ட்மெண்ட்லேயே தராங்க. நீங்க சேவிங்ஸ் பேங்க் நீங்க தெரியாம பாருங்க, சேவிங்ஸ் பேங்க் இருக்கு. ஒரு ரூபா விபிபிக்கு செய்யற போல டெலிகிராம் கூட தந்து அவங்க ரூபா தந்துதான் வாங்கணும். அது ரொம்ப ரேர். டெலிகிராம் அனுப்பிச்சிட்டாங்க, டெலிகிராம் அனுப்பிச்சிருக்க அப்புறம் நம்ம ரூபா தந்தான் டெலிகிராம் போவோம். அது இல்லாம இந்த மாதிரி அனுப்பிச்சிட்டு அங்க ரூபா வாங்கிக்கன்றாங்க. அதையும் செஞ்சிருக்காங்க.
1: அதாவது இப்போ இந்த டெலிகிராம் அனுப்பிச்சதுக்கு ரூபா கூட வந்து கலெக்ட் பண்ணிக்கோன்னு ஒரு டெலிகிராம் மூலமா அவங்க அனுப்புறாங்க.
0: ஆமா,
1: இது வந்து ஜப்பான் ரிசீவர் டு பே
0: சார்ஜஸ் என்னன்னா அந்த காலத்துல
1: ஜப்பான்னுனால ரொம்ப அந்த ஒரு பழைய காலத்து அந்த ஒரு இது இருக்கு பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு.
0: ஆமா, இந்த இதுல ஒரு பெக்குலாரிட்டி என்னன்னா பேப்பரே இல்ல. கவர் செய்யறதுக்கு என்ன
1: செஞ்சாங்கன்னா
0: வார்த்தையில நிறைய மேப் எல்லாம் இருந்ததுல ரோல் ரோலா இருந்தது, அதை கட் பண்ணி கவர் செஞ்சிருக்காங்க.
1: ஆஃப்டர் தி வார்,
0: அதாவது இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க. After, before independence. So like that, Britishers did not have paper also.
1: Sir, இவ்ளோ தூரம் இவ்ளோ டெலிகிராம்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நீங்க எப்படி உங்க அசோசியேஷன் இதெல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி வருது உங்க கையில?
0: நாங்க என்ன செய்யறோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கு. இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு டேஸ்ட் டான்ஸ் செய்யணும்னு வச்சுங்க, டான்ஸ் டைம்ஸ் சேர்க்க சொல்லுவேன். ஒவ்வொரு தேசத்துல விதவிதமான டான்ஸஸ் இருக்கும். அது என்ன பேலட் டான்ஸ், என்ன டான்ஸ், பரதநாட்டியமா, குச்சிப்படியா, அது ஒரு ஸ்டடி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா யூ பிகம் அன் எக்ஸ்பர்ட் இன் தட் ஃபீல்டு. லைக் தட் எவ்ரிவன் இஸ் ஹேவிங் தேர் ஓன் வியூஸ், தேர் ஓன் ஐடியாஸ். எஜுகேஷனல் வேல்யூல என்ன எப்படி போகணும்னா இப்போ இதை பார்த்துட்டு வந்தேங்க. ஸோ இந்தியாவில் டெலிகிராம்ஸ் எப்பப்போ மாறின்னு வந்திருக்கு, எப்பப்போ அது இதாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு தெரியுது. ஸோ கிராஜுவலி ஃபார் ஸ்மால் போர்ஷன் வி அப்ரிஷியேட் ஓவர் ஹியர் அண்ட் இட் இஸ் அப்ரிஷியேட் மட். ஏன்னா 100 வருஷத்து 150 வருஷத்துக்கு முன்னே டெலிகிராம் இருக்குன்னா ஒரு ஆச்சரியமான இது. இதில் ஒரு செலெக்ஷன் போட்டிருக்கோம். எங்கள் மெம்பர் இத்திராஜன்ட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு, இன்னொரு மெம்பரும் போட்டிருக்காரு. இதுதான் டெலிகிராஃபிக் ஸ்டாம்ப்ஸ் அந்த காலத்தில். இது ஒரிஜினல் டெலிகிராம்,
1: இந்தியன் டெலிகிராஃப் சென்டினரி.
0: இந்த சென்டினரிக்கு இது மொமெண்டோவாக தந்தாங்க,
1: இஷ்யூ பண்ணாங்க,
0: ஸ்டாம்ப் பண்ணாங்க. இது ஒரிஜினல் ஸ்டாம்ப்ஸ், பட் திஸ் இஸ் ரீப்ரிண்ட்.
1: ஓகே,
0: as a token they are given this thing.
1: இதுல வந்து வெளிநாட்டு வெள்ளைக்காரர்களோட முகம் இதுல வந்து
0: கிங் எட்வர்டு, குயின் விக்டோரியா. அவங்க நம்ம இந்தியா வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அப்புறம் குயின் விக்டோரியா, எட்வர்டு, கிங் ஜார்ஜ் 5th, கிங் ஜார்ஜ் 6th இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் 1900 முந்தியது. ஸோ இதுதான் ஒரிஜினல் ஸ்டாம்ப்ஸ். டிபார்ட்மெண்ட் 1951 சென்டினரி செலிப்ரேஷனுக்கு தே ப்ராட் அவுட் எ திங். நல்லா டெலிகிராம் ஒன்று இருக்கு, அசோசியேட் பிரஸ் ஆஃப் இந்தியான்னு இருக்கு. இந்த அசோசியேட் பிரஸ் ஆஃப் இந்தியா என்ன செய்யணும்னா டெலிகிராம்ஸ்ல தே சென்ட் தி மெசேஜஸ் டு இங்கிலாந்து. இந்த மெசேஜ் என்னன்னா, நம்ம யூனோ மகாத்மா காந்தி நேஷனல் ஃபாதர் அவரை கொண்டவர் கோட்ஸே. கோட்ஸே இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ், ஒன் டே கோர்ட் ப்ரொசீடிங் June 24th of 1948. அது இந்த மெசேஜ், இந்த இது இங்க இருக்கு, ஒரிஜினல் இருக்கு.
1: இது வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க.
0: ஆமா,
1: என்ன
0: இருக்கும் இந்த நாலு ஸ்டாம்ப் இருக்கு. இது மகாத்மா காந்தி ஸ்டாம்ப் போஸ்டேஜுக்கு யூஸ், தபாலுக்கு கட்டணத்தை செஞ்சிருக்காங்க. மகாத்மா காந்தி ஸ்டாம்ப் 4-1 1948 அப்போ அவர் சுடப்பட்டார். அதுக்கப்புறமா வந்து ஒரு சிறில 1 ஸ்டாம்ப், 3 10 ரூபாய். இந்த 1 ஸ்டாம்ப் இந்தியாவுக்குள்ளார எங்கன்னா போஸ்ட் அனுப்பணும்னா அப்போ 1 ஒரு கவருக்கு ஒட்டணும், 3 வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக ஒட்டணும். 12 இப்போ ஓவர்சீஸ் ஏர்மேல் அனுப்பினா 12 போஸ்டேஜ். அப்போ 10 ரூபாய் ஒன்றும் யூஸேஜே கிடையாது. ஆனால் நாட்டுடைய தலைவர்ன்றதுனால ஒன்று போட்டாங்க. இன்னைக்கு என்னன்னா, இது 4 கிடைக்கிறது கஷ்டம், இது ரொம்ப கஷ்டம். இந்த ஸ்டாம்ப் இருக்கே, இன்னைக்கு யூஸ் செஞ்ச ஸ்டாம்ப்னால் 3000 ரூபாய், 10 ரூபாய் ஸ்டாம்ப் 3000 ரூபாய்க்கு எங்களாட்டம் வாங்குவாங்க. அன்யூஸ் இருந்தால் 10,000 ரூபாய் போடுறது. இது மேலே ராஜாஜி வந்து கவர்னராக இருக்கிறச்சு, அவருக்குன்னு தனியாக சர்வீஸுக்காக ஓர்பின் சர்வீஸ்ன்றவங்க மேலே சர்வீஸ் ஓர்பின்ட்டு அது இன்றைக்கி லட்சக்கணக்கில் போடுறது. அந்த ஸ்டாம்ப் கிடைக்காது. அது யார்த்தையாக இருந்தால் அவன் வாசணும். தெரியாமனா இது ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பி செய்யறது. கட்டணம் வந்து ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டிட்டு டெலிகிராமில் ஒட்டணும், அதை ஒட்டிட்டு அதை வச்சுப்பாங்க. அதுதான் இது டெலிகிராம், பழைய டெலிகிராம் சொல்லுறது. இன்னும் ஒட்டின ஸ்டாம்போட கிடைக்கிறது. கிரீட்டிங்ஸ், ஆமாம், இதுதான் கிரீட்டிங்ஸ். இது இந்தியாவில் கிரீட்டிங்ஸ்ன்ட்டு வந்திருக்கு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்.
1: கலர் பிரிண்ட்ல இருக்கு.
0: ஆமாம், கலர் பிரிண்ட்ல
1: இருக்கு.
0: மெசேஜ் கூட அப்படி இருக்கும், கையில்
1: இருக்கும்.
0: 90% பிளஸிங்ஸ் தான் இருக்கும்.
1: மீதி
0: வந்து இந்த ஒரு டெலிகிராம் நான் சொன்னேன், இந்த 1851 முன்னாடி இதெல்லாம் எக்ஸ்னு எக்ஸ்பிரஸ், ஆர்டினரி டெலிகிராம், எக்ஸ்பிரஸ்
1: டெலிகிராம்னு போட்டுருக்கு. டெலிகிராம் சென்ட் டு பாகிஸ்தான் ஃப்ரம் பாம்பே, எ கண்டோலன்ஸ் மெசேஜ் சென்ட் பை பிரசிடென்ட் ஆஃப் முஸ்லிம் ஆர்கனைசேஷன் டு த முஸ்லிம் ஆர்கனைசேஷன் டு த பாகிஸ்தான் கவர்மெண்ட் கராச்சி.
0: இது வந்து மோஸ்ட் கோட், ஆமா, டக் டக்குன்ட்டு இருக்கும். இந்த மிஷன் இங்க
1: அது புரிஞ்சுக்கிறதுக்கு அது எப்படி சார், அதுலயே அதுல ட்ரெயின் பண்ணிருக்கிறவங்க தான்
0: ஷார்ட் ஹேண்ட் எப்படி நீங்க செய்யறீங்களோ அந்த மாதிரி ட்ரைனிங் இருக்கு. ட்ரைனிங் கோர்ஸ் இருக்கு. தே நோ ஹவ் டு டூ தட் திங். இங்க லேட்டஸ்டா கூட
1: இப்போ அது அந்த மாதிரி பண்ணி அனுப்புறாங்கல்ல.
0: இப்ப பண்றது இல்ல, இப்போ
1: அந்த காலத்துல அப்படி அனுப்பிச்சாங்கல்ல. அப்போ அந்த ஆபீஸ்ல அதை ரிசீவ் பண்ணிட்டு அதை வேர்ட்ஸா கன்வெர்ட் பண்ணி எழுதி தான் அனுப்புவாங்க.
0: ஆமா ஆமா ஆமா. சில டைத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த கன்வெர்ட் பண்ணி அனுப்பிச்சா கூட சில வில்லேஜஸ்ல இன்டீரியர்ல இருப்பாங்க, அவங்களுக்கு லாங்குவேஜே தெரியாது. அதுக்காக அந்த போஸ்ட் ஆஃபீஸ்காரங்க என்ன செய்வாங்கன்னா, அது பின்னாடியே அது இந்த டிரான்ஸ்லேட் அந்த லாங்குவேஜ் எந்த தமிழ்னா தமிழ், மலையாளம்னா மலையாளம் செஞ்சு சில இடத்துல அனுப்பிச்சு உண்டு. ஏன்னா போஸ்ட்மேனுக்கும் படிக்க தெரியாது, ஒன்றுக்கு ஒன்று பிரச்சனைவான். உதாரணத்தை ஒன்று சொல்கிறேன். ஒரு தடவை ஒரு டெலிகிராம் போச்சு, எங்கள் அப்பா அஜ்மீர்

0: பார்த்தீங்கன்னா 1854 1 ரூபாய் 2 ரூபான்னு எவ்வளவு காஸ்ட்லி, அது எவ்வளவு பப்ளிக் அனுப்ப முடியும்
1: சார்? இங்க குவேக்கர் ரோட்ஸ் ட்ரிங்க், லிப்டான் டீ, குவேக்கர் ரோட்ஸ் எல்லாம் இப்போ வந்ததுன்னு நாங்க நினைச்சோம். அது அந்த காலத்துல இருந்தே இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு சார். ஃபான்ட்ஸ் எல்லாம், பிரிண்டிங் எல்லாம்
0: நல்லா இருக்கு, மெசேஜ் கூட நல்லா இருக்கும் பாருங்க.
1: சோ ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர்ல டைப் பண்ணி அத கட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுவாங்களா
0: இல்ல? இது ஒரிஜினல் பேப்பர்.
1: ஓகே,
0: இது நான் இப்ப சொல்ற மோர்ஸ், அதுல வந்து இந்த இது கட் பண்ணி ஒட்டிடுவாங்க மெசேஜ்.
1: ஓகே, இந்த ஹேண்ட் ரைட்டிங்
0: எல்லாம் பை போஸ்ட் ஆபீஸ் பேப்பர்.
1: சிங்கப்பூர்
0: வந்திருக்கும், சிங்கப்பூர்ல இருந்து இங்க இந்தியாவுக்கு வந்திருக்கும் இது.
1: ஓகே, ரங்கூன் போட்டிருக்க சார். சிங்கப்பூருக்கு ஏதோ ஒரு டெலிகிராம் அனுப்பிச்சிருக்காங்க சார். The Radio and Cable Communication of India was subsidiary corporation formed by Imperial and International Communication Limited. And the radio telegraph company in 1932 to operate India's extended communication to other countries. See paid sampling at the bottom nu potirukku.
0: Adu vandu ipo kuda and club irukke but very active illa. It was a club, private people are doing it.
1: Okay,
0: recognized also.
1: Okay, adanal dhaan adu India radio telegraph nu potirukku.
0: Inga par ஆஸ்திரேலியா ரேடியோ போட்டிருப்பாங்க பாருங்க, இதை படிங்க.
1: கேபிள் அண்ட் வயர்லெஸ் லிமிடெட் ஃப்ரம் ரங்கூன் டு தேவக்கோட்டை இன் 1946 போட்டிருக்கு.
0: பார்த்தீங்களா, இட் இஸ் நாட் இந்தியன் கம்பெனி, இட் இஸ் ஃபாரின் கம்பெனி.
1: ஓகே, இந்த அதாவது ரங்கூன்ல இருந்து நம்மளுக்கு வந்திருக்கு.
0: ஆமா ஆமா.
1: என்னென்ன மெசேஜ் இருக்கு சார்? LC Lakshmanan Chettiar, 98 Mogul Street, Rangoon. Your letter dismissed immediately. Wake me periyappa.
0: So idha appo na nam chitnat karanga Rangoon Malayalam perkanga appo appo message anupanga nam south la vande chitnat karanga la nirya senjirukanga me community enak therinja ponna illa.
1: இது ஆஸ்திரேலியா அண்ட் சைனானு ஒரு டெலிகிராஃப், தி ஈஸ்டர்ன் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஸ்திரேலியா அண்ட் சைனா டெலிகிராஃப்னு போட்டிருக்கு.
0: ஆமா,
1: இதுல என்ன சார் மெசேஜ்? ரிசீவ் சார்ட்டர் பேங்க்
0: டிராஃப்ட்
1: 30,000, அதாவது ரசீத் மாதிரியா சார்?
0: இல்ல, they are sending the message stating we have received money from bank.
1: ஓகே ஓகே சார், இது ஒரு ரசீதாவும் வச்சுப்பாங்களா இல்ல?
0: அனுப்பிச்சிருக்காங்க
1: அவங்க வந்து தே டு தி நெசசரி. அப்ப பணம் எப்படி சார் அவங்க
0: இத வச்சு பேங்க் கான்சல் இன்னும் வரலன்னா சார் தெரியாம இருந்திருக்கு பாருங்க, உடனே அவங்க ஃபாலோ அப் பண்ணுவாங்க. உடனே வந்துடாது சில டைத்துல சார் தெரியாம வந்துருக்கு உங்க அக்கௌண்ட்ல என்னைக்கு கிரெடிட் ஆகும் சொல்லுங்க.
1: இங்க தி இந்தியன் ரேடியோ அண்ட் கம்யூனிகேஷன் லிமிடெட் ஃப்ரம் பெனகாக் டு மெட்ராஸ் எழுதியிருக்கு. இதுல வந்து சுப்பிரமணியம் இங்கேயும் அகைன் செட்டியார், ஹி ஹஸ் சென்ட் சேயிங் ரெமிட்டட் 18765 இந்தியன் பேங்க், அதாவது அவர் பணம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஆமா,
0: 90% செட்டி நாட்காரங்க தான் இங்க இருக்கும். They know how to store everything.
1: Okay.
0: ஆனா இந்த பேப்பர் தான் நாங்க பேக்கிங் பண்ணி வச்சிருக்கோம்.
1: Not showing properly, it has gone to this thing. I have not any bytes by Coral Lal send fault

0: சார், கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் ஈஸி ஈஸி அன்கிளியரா இருக்கு. ஆனா ஐ அட்மயர் அ லாட் ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங் இன் ஆல் தீஸ்
1: மெசேஜஸ் ஆல்சோ ஆர் குட் இன் திஸ் பிகாஸ் இந்த மெசேஜஸ்ல என்ன இருக்குன்னா ஆத்தென்டிட்டி ஒன் இஸ் தேர் இமிடியட்லி sent, they know the matter has been finalized or some such thing, then we would have to go on think about it. So this is a good way of communication in those days.
0: இப்போ இந்த எக்ஸிபிஷன் எவ்வளவு தூரம் அவேரா இருக்கு, பப்ளிக் எவ்வளவு பேர் வந்து பாத்துருக்காங்க?
1: பப்ளிக் அவ்வளவு வரல மேடம், பிகாஸ் we are given good publicity. Unfortunately, இது வந்து explain பண்ணது ஆள் இல்லை. ஒன்றும் ஐ கம் ஹியர் ஆன் சாட்டர்டேஸ், அதர் டேஸ் ஐ எம் நாட் ஏபிள் டு கம் ஓவர் ஹியர். அதர் பீப்பிள் ஒன்றும் ஸ்டாம்ப் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பார்க்க வந்தேன்றாங்க. இது பார்க்கறது நான் வரல சார், இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்கணும். நான் இன்ஸ்ட்ருமெண்ட் நான் சொன்னேன், தே ஆர் நாட் ஏபிள் டு கெட் மீ த இன்ஸ்ட்ருமெண்ட் பிகாஸ் வி ஆர் கன்ஃபைன்ட்.
0: டெலிகிராம் இது பண்ண பிக்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க நிறைய, ஒரு ரெண்டு மூணு டெலிகிராம்ல.
1: அது அவங்க சோர்ஸ்ல எங்கேயோ இருக்கான், அங்கன்னு கொண்டு வர முடியாதுட்டாங்க, சரி விட்டேன்.
0: ஆனா இதுவே ஒவ்வொரு அட் அ பாயிண்ட் பிஃபோர் இந்தியா வார்ல இருந்து, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து, கமர்ஷியலைஸ் பண்ணதுல இருந்து, கிரீட்டிங்ஸ்ல இருந்து, முக்கியமான அந்த கோர்ட் ஃபைலிங்ஸ்ல இருந்து, எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கு, அதுவும் ரொம்ப அதிசயமா இருக்கு பாக்குறதுக்கு. இவ்வளவு தூரம் இதை பிரிசர்வ் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் வச்சிருக்கீங்க, ரொம்ப அதாவது இந்த காலத்துக்கு ஜெனரேஷனுக்கு ஒரு ஒரு இதுவா இருக்கும். தே வில் ஹேவ் அன் ஐடியா ஆஃப் ஹவ் இட் வாஸ் பிஃபோர் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சார்.
1: நாட் ஒன்லி தட், see people are unaware of so many things, especially telegrams என்னன்னு இப்ப ஒருத்தரும் தெரியாது. How important it played in this history. இதில் வந்து டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் தி டெலிகிராம், டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் ஹவு இட் ஹஸ் ட்ரான்ஸ்ஃபர், மீந்து தனியாக இருந்தது, அப்புறம் போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப் டிபார்ட்மெண்ட் வந்துச்சு, அப்புறம் தனியாக திரும்பி வந்துருச்சு, அப்புறம் பிஎஸ்என்எல்லோடு இப்போ இருந்துருக்கு. நோ சர்வீசஸ் ஆர் நாட் ரிக்வயர்ட் பிகாஸ் மாடர்ன் டெக்னாலஜி ஹவ் கம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ நேச்சுரலி இட் ஹேட் இட்ஸ் ஓன் டெத், நாட் டெத், நாட் யூசேஜ், ஐ நாட் சே டெத். ஸோ in order to thank the department, we thought of bringing out a cover,
0: okay,
1: thanking the department services,
0: okay.
1: That's we wanted a special cover which has not been sanctioned. I put one cover there, sample, I'll show you that thing.
0: Okay.
1: This is a telegram sent on 14th of this month to say telegrams are stopped according to circulars. 15th is the last day, but 15th has not worked because 14th night order seriyathu. 14th being a Sunday, only two telegraph office was functioning. We went there, shown them this is the last day of telegram. This is a special cover we brought out to commemorate this event.
0: Okay.
1: But we wanted a special cancellation which was not granted. Yet we have put here this one cover. It is morsing work.
0: Morse codes, dots, dashes. அதை வச்சு டெக்கரேட் பண்ணி ஒரு கவர்
1: போட்டுருக்கு. இது வந்து அந்த 1951ல வந்ததுல கவர்
0: அந்த ஸ்டாம்ப் சென்டினரியோட ஸ்டாம்ப். அப்புறம் இங்க வந்து இந்த பில்டிங் ஆக்ரா
1: போஸ்டேஜ்
0: ஓகே ஓகே ஓகே
1: ஹஸ் பீன் சென்ட் ஆன் லாஸ்ட் டே.
0: ஓகே ஓகே சார், இந்த மாதிரி பழைய காலத்து ஃப்ரம் பிஃபோர் வார் டில் அப் டு டேட் இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் போடணும், பப்ளிக்கு தெரியப்படுத்தணும், இந்த மாதிரி இருந்தது, இவ்வளோ இந்த காலத்துலலாம் இப்படி இருந்துச்சு அப்படின்னு காமிக்கணும் அப்படின்ற ஒரு ஷேர் பண்ணும் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு எப்படி வந்தது, எப்படி நீங்கள் ஹவு டிட் யூ கோ அபவுட் இட்?
1: ஓகே, இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன்ஸில் நாங்கள் என்ன செய்கிறோன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது இந்த விஷயம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாலேஜ் இருக்கும். ரெண்டாவது எல்லாரும் சொல்லுவாங்க டெலிகிராமுக்கும் ஸ்டாம்புக்கும் சம்பந்தம் இல்லைன்னுபாங்க. இதில் சம்பந்தம் இருக்குன்னு நாங்கள் எப்படி சொல்கிறோன்னா டெலிகிராம்ஸ்க்கு தனியாக ஸ்டாம்ப் இஷ்யூ பண்ணியிருக்காங்க 1879ல். ஸோ அந்த ஸ்டாம்பை அப்புறமா டிஸ்கண்டினியூ பண்ணி அப்புறம் யூஸ்வல் ஸ்டாம்ப்ஸை ஒட்டி டெலிகிராம்ஸ் என்ன ஃபீஸ் ஆகுதோ ஒட்டினிருந்தாங்க. ஸோ இட் ஃபார்ம்ஸ் அண்ட் பார்ட் ஆஃப் டெலிகிராம்ஸ். அப்போ யோசிச்சேன், யார்கிட்ட நாலஞ்சு மெம்பர் கேட்டேன்ப்பா உங்கள்கிட்ட ஏதாவது டெலிகிராம்ஸ் இருக்கான்ட்டு. இந்த ஹால் எங்களுக்கா இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போடுறதுக்காக தந்திருக்காங்க. வி புட் மெனி எக்ஸிபிட்ஸ் லைக் திஸ். முஸ்லீம்ஸ் வந்தால் சேர்ந்து காந்தி இது இந்த மாதிரி போடுறோம். ஒவ்வொருத்தன்ட்டையும் ஒவ்வொரு கலெக்ஷன் நல்லா ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கு. இந்த டேகா பொறுத்த மட்டும் எத்திராஜ்ன்ற ஒரு மெம்பர் இருக்காரு, அவர்த்த நாங்கள் பெருமை பேசணும். அவர் என்ன சொன்ன, என்கிட்ட பார்க்குறேன் சார் பார்க்குறேன்ட்டு பார்த்து எடுத்து வந்தார். அது அப்புறமா நாங்கள் பிரித்து பார்த்து இந்த மாதிரி டிவைட் பண்ணோம். எப்படி ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் வருதோ அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். நான் எல்டில் பிட் டிசப்பாயின்ட் பிகாஸ் இதில் இன்னும் கொஞ்சம் நாங்கள் டெக்னிக்கல் வேர்ட்ஸாக நாங்கள் செஞ்சுருக்கலாம், அது டைம் இல்லை எங்களுக்கு. இவ்வளோ வருவான்னு கூட நான் நினைக்கல. ஏன்னா எல்லாரும் நூற்றம்பது வருஷத்துக்கு மீது தெரியும் எங்கே கிடைக்கும். இது கிடைச்சிருக்கிறது முக்கியமாக அவருக்கும் திருப்தி. இதனால பிபிசி இவங்கெல்லாம் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, அவங்களுக்கும் மெசேஜ் பண்ணியிருக்கேன். அவங்க கேட்டிருக்காங்க, எத்திராஜன்ற மெம்பரு அவரை எல்லாம் ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அவங்க. ஸோ தே ஆர் வெரி ஹாப்பி இன் தட் வே. தே வி ஆர் ப்ரௌட் அபவுட் அவர் மெம்பர்ஸ் ரைசிங் அப் டு அகேஷன் ஃபார் சச் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஒரு ஹிண்ட் வந்தது அப்புறம் மக்கள் டிவி கூட இப்போ கேள்விப்பட்டேன், 45 minutes காமிச்சாங்கன்னா ஐ வாஸ் நாட் அவேர் ஆஃப் இட். ஸோ மக்கள் டிவிக்காரங்க சொன்னாங்க இப்படி கத்தாலே சொன்னோம். They first have something they are covered up.
0: இந்த மாதிரி உங்களோட எக்ஸிபிஷன்ஸ் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டடா இருந்து ஏதாவது பப்ளிக் வந்து உங்களோட இந்த அசோசியேஷன்ல ஜாயின் பண்ணணும்னு பண்ணிருக்காங்களா சார்?
1: அசோசியேஷன்ல ஜாயின் பண்றவங்க ஸ்டாம்ப் கட்டும் வராங்க, எப்படியா மாசம் 4-5 பேர் ஜாயின் ஆறாங்க. அவங்க கத்துறோம் ஸ்டாம்ப் கலெக்ஷன் முன்னாடி நீ ஏன் செய்யறன்னு கேட்பேன் அவனுக்கு, என்னத்துக்காக உனக்கு அது இன்ட்ரெஸ்ட் வருது. அப்போ அவன்ட்டு பேச வச்சு தெரியுது கொடுக்குறானா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்காக செய்கிறானா இல்லை இதுக்கு. அவனுக்கு வி மோர் தேம் அக்கார்டிங் டு தேர் டேஸ்ட். சப்போசிங் இஃப் எ மேன் கம்ஸ் ஃபார் லேர்னிங் ஃபார் என்ஜாயிங் தி ஹாபி, அவனே இது செருப்பா இது செருப்பா செஞ்சு இந்த சின்ன பையங்க வராங்க ஃப்ரீயாக போகணும் கொஞ்சம். அப்புறம் அவங்களுக்கு கேம்ஸ் இருந்தால் கேம்ஸ் டைம்ஸ் வரும், இந்த மாதிரி அந்த கேம்ஸ் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்புறம் வேறு என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு கேட்பேன், soccer ke other ke kinda, and they come to know so many games afterwards. Then they improve on the teach subject. That is the main thing, how we train up people. Now we are come here, you have said you are radio thing, you are in communication. I am happy to hear, but unfortunately the persons who are here or not here, I have done my best.
0: Yeah sir, I had a very nice information or a journey through the full exhibition. Yeah, it was nice. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்தது, நல்லா இருந்தது சார்.
1: ஐ மை செல்ஃப் டெல் யூ ஃப்ரங்க்லி ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் இட் டு பீ லைக் திஸ் பிகாஸ் ஐ நெவர் ஐ தாட் அபவுட் 100 60 50 60 இயர்ஸ் டைம்ஸ் ஆர் சம்திங் வில் பி தேர், பட் 150 இயர்ஸ் அன்இமேஜினபிள். நாட் ஒன்லி தட், பிஃபோர் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டெலிகிராம் சிஸ்டம் தேர் இஸ் அ கவர் ஸ்டேட்டிங் தட் டெலிகிராம் ஹஸ் பீன் சென்ட் இன் 1848.
0: கரெக்ட்.
1: So, something unheard.
0: It is a miracle.
1: Miraculous thing. So, I must thank the person who has brought it for you.
0: சார், இவ்வளோ நேரம் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு எல்லா ஐடியாவும் கொடுத்தீங்க, கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி என் கண்ணு முன்னாடி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது இட் வாஸ் வெரி ஸ்பிளெண்டட். அண்ட் தேங்க்ஸ் அலாட் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி சார். இங்கே இவ்வளோ பொறுமையாக வந்து எனக்கு ஒவ்வொன்றத்தையும் ஃப்ரம் தி வார் டைம்லேருந்து இப்போ கமர்ஷியலைஸ் பண்ணதுலேருந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெலிகிராம்ஸ் காமிச்சிங்க. எவ்வளோ தூரம் அந்த காலத்துலேருந்தே ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி கமர்ஷியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, கிரீட்டிங்ஸ் கொடுத்தாங்க, அப்புறம் வந்து கோட் ஃபைலிங்ஸ் இருந்தது, இது எவ்வளவோ கண்ணுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப இட் இஸ் லைக் சோ நைஸ். அண்ட் ஐ குட் விஷுவலைஸ் ஹவு இட் வாஸ் டியூரிங் வென் ஐ வாஸ் நாட் தேர். இட் வாஸ் வெரி நைஸ் சார். தேங்க்ஸ்.
1: தேங்க்யூ மச்.
2: தந்தி சேவைக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். என்ன நேயர்களே, போஸ்ட் ஆபீஸ் போகும்போது இந்த சத்தத்தை எங்க கேட்டிருக்கீங்களா? இது வேற எதுவும் இல்லங்க, நீங்க உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஒரு தந்தி அனுப்பும் போது இந்த ஒலியோட அந்த செய்தி போய் அவங்களை சேரும். இப்போ அண்மையில இந்த தந்தி சேவையை மூடிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி தந்தி சேவைக்கான ஒரு சமர்ப்பணம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வெல்கம் பேக் நேயர்களே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். இப்போ இந்த டெலிகிராம் எக்ஸிபிஷனுக்கு வந்த சில பப்ளிக்கோட வியூஸ் டெலிகிராம பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: சரவணன் நம்ம கூட ஒருத்தர் இருக்காரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டு
3: தெரிஞ்சுக்கலாம். இங்க வரும்போது மவுண்டன்ல ஜஸ்ட் ஐ கேம், ஐ சா தட் அன் எக்ஸிபிஷன் பேனர் ஓதி, ஐ கேம் இன்சைட். I didn't expect, I'm really cherished with my old memories. இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியறது வந்து எவ்வளோ எவ்வளோ வந்துட்டு அந்த அந்த டைமில் வந்து கம்யூனிகேஷன் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு, அதை பீப்புள் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது புரிய வந்தது. இன்னொரு உண்மை எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, டெலிகிராஃப் வந்து கேம் டு அன் எண்டுன்றது இங்கே வந்து தான் தெரிஞ்சது. தென் ஐ டிசைடட், ஒரு நாள் வந்து என்னோட குழந்தைய கூப்பிட்டு வந்து இப்படிலாம் கம்யூனிகேஷன் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு, எப்படி வந்து இப்போ வளர்ச்சி ஆயிருக்குன்னு காட்டணும்னு ரொம்ப விருப்பப்படுறேன். நான் இங்கே என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த விட ஒரு இந்த எக்ஸிபிஷன் வைக்கும் போது அந்த மிஷினை வச்சுருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு ஒரு ஃபீல் பண்ணுறேன். ஒரு சினாப்சிஸ் மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கேன். ஏன்னா தெரியாதவங்களுக்கு அந்த எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது தெரியாதவங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்க நல்ல வாய்ப்பாக இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து அந்த டைமில் வந்து ஒரு போஸ்டேஜில் வந்து எப்படி வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதும் ஒரு தெரிய வந்திருக்கு, வியப்பாக இருக்குது. அதுலேயுமே வந்துட்டு அது எப்படி வந்து ஒரு ஒரு ப்ராடக்டை எப்படி ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க, ஒரு இப்போதைக்கு வந்து ஒரு இனோவேட்டிவ் ஐடியாவாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டெக்னாலஜி இதை வந்துட்டு ஸ்கில்லை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு, தென் அந்த மெசேஜஸ் பார்க்கும்போது அந்த எவ்வளோ இப்போ நம்ம வந்து தேவையில்லாமல் நிறைய நிறைய லெட்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து எப்படி மெசேஜ் கம்யூனிகேட் ஆகணுன்றது இங்கே வந்து ஒரு ஃபுல்லாக படித்தாலே நம்ம வந்து எவ்வளோ தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு பதில் வந்து லாங்குவேஜை வந்து ஹவுது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக யூஸ் பண்ணுறலான்றதை வந்து கற்றுக்கலாம். அந்த இதில் அன்னசரி தேவையில்லாத ஒரு வொர்க்காபுலரி, தேவையில்லாத ஒரு இங்கிலீஷ் ஹை லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதோட சிம்பிள் லாங்குவேஜ் விச் த கம்யூனிகேஷன் நார்மலாக ஒரு கம்யூனிகேஷனுக்கு ஒரு சென்டர் அண்ட் ரிசீவர் ரீச் ஆகணும், அதுக்கு என்ன தேவை அதுன்றது இங்கே இருக்க இந்த லெட்டர்ஸ், பிஸ்னஸ் லெட்டர்ஸ், பர்சனல் லெட்டர்ஸ், அஃபிஷியல் லெட்டர்ஸை படிக்கும்போது நிறைய தெரியறது. மை சின்சியர் தேங்க்ஸ் டு த டிபார்ட்மெண்ட் ஃபார் அரேஞ்சிங் திஸ் டைப் ஆஃப் ஷேரிங் தர் ஓல்டு மெமரிஸ் அண்ட் வீக் பை த யங்ஸ்டர்ஸ் அண்ட் த லோ நவ் கரண்ட் பீப்புள். இதை பார்த்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். வி விஷ் த டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட், த போஸ்டேஜ் அண்ட் டெலிகிராஃபிக் டிபார்ட்மெண்ட் லாங் லைஃப்.
0: இங்கே நம்ம கூட மிஸ்டர் தினேஷ்குமார் இந்த எக்ஸிபிஷனை பார்க்க வந்திருக்காங்க, அவங்க கிட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறாருன்னு
4: கேட்குறவாங்க. இது ஒரு பொக்கிஷம், இது அழியக்கூடாத ஒரு பொக்கிஷம். ரொம்ப அழகாக இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் இதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதை பார்க்க கிடைக்காது, 1857 இருக்கிற டெலிகிராம்ஸ் இங்கே இருக்கிற அவைலபிள் இருக்குது, பார்க்குறதுக்கு கிடைக்கவே கிடைக்காத ஒரு அபூர்வமான ஒரு பொருள். இது இப்போது சமீபத்தில் இதோட சகாப்தம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இது இப்போ இருக்கவங்களும் தயவு சேர்ந்து அவங்கக்கிட்ட ஓல்டு ஏதாவது இருந்தாலும் ப்ரிசர்வ் பண்ணி வைங்க. இது ஒரு கிடைக்காத ஒரு பொருள், வண்டர்ஃபுல் திங் இட் இஸ். இட் இஸ் அன் ஆன்டிக். ஆஸ் பர் கமர்ஷியல் மார்க்கெட்னு பார்க்க போனீங்கனாலும் இதுக்கு வந்துட்டு இப்போ வேல்யூ பூம் ஆகிட்டு இருக்கு. இட் இஸ் அன் தட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட். அதுவும் ஒரு விதமாக சொல்லலாம், கலெக்டர்ஸ் அந்த மாதிரியும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு கிடைக்காத ஒரு பொருள்.
0: நீங்கள் இது வரைக்கும் எதாவது டெலிகிராம் எதாவது அனுப்பிச்சிருக்கீங்களா?
4: அனுப்பிச்சிருக்கோம், டெலிகிராம்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு உங்களாம் அனுப்பிச்சிருக்கோம்.
0: ரீசெண்டாக மூட போகிறாங்க இந்த சர்வீஸ் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணீங்களா இல்லை நார்மலாகவே பண்ணுறீங்களா?
4: நார்மலாக இதுக்கு ரொம்ப லாங் பேக் இந்த கொரியர் சர்வீஸ் எப்போ வந்ததோ அதுக்கப்புறம் இது கம்மியாயிடுச்சு, அனுப்புறதில்லை. பை மெயின் மெசேஜிங் வந்துச்சு, எஸ்எம்எஸ் ஃபோனில் வந்த உடனே இதோட அவசியம் தேவைப்படலை. ஆனால் ஒன்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து அதுதான் பெஸ்ட் சர்வீஸாக இருந்தது. அது டெலிகிராம்னாலே எல்லாருமே ஒரு பயம், ஐயோ என்ன டெலிகிராம் வந்திருக்கு,
0: அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்டாவே இருக்கு, ஒரு பயம், ஒரு கெட்ட செய்தி அப்படின்னு. ஒரு
4: அதிகமான பட்சத்துல கெட்ட செய்தியும் சொல்லலாம். சில விஷயங்கள்ல பார்க்க போகும்போது டெலிகிராம்ங்கிறது வந்துட்டு ஏதோ ஒரு எமர்ஜென்சிங்கிறது ஜனங்களுக்கு தெரியும். இன்னைக்கு டேட்ல அந்த எமர்ஜென்சிங்கிறது கிடையவே கிடையாது.
0: ஆனா இங்க இந்த

0: ரிசப்ஷன்ல ஃபுல்லா கிரீட்டிங் கார்ட்ஸ் விஷஸ் அப்புறம் அந்த கவர்ஸ்லயே நிறைய கமர்ஷியல் இதெல்லாம் போட்டிருக்காங்க பாக்குறதுக்கு. அந்த காலத்துலயே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்பவே அட்வர்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா நம்மளுக்கு இப்பதான் தெரிய வருது. ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு.
1: அந்த நேரத்துல இது ஒண்ணுதான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு நூதன முறை தான் அந்த நேரத்துல பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆனா இன்னைக்கு டேட்ல வந்து அதுதான் சொல்றமே, நீங்க எது எடுத்தீங்கனாலும் அதுல ஒரு பிரிண்டிங் இருக்கு. என்ன கவர் எது எடுத்தீங்கனாலும் அதுல
0: பிரிண்ட் விடுறது இல்ல, அந்த ஒரு
1: எதுவும் விடுறது ஒரு ஸ்பேஸும் விடுறது இல்ல. எல்லாமே வியாபார ரீதியில போயிட்டு இருக்குது. இது வந்துட்டு ரொம்ப ஈஸியஸ்ட் வே. அந்த நேரத்துல கம்பெனிஸும் ரொம்ப கம்மியா இருந்தது,
0: காம்படிஷன்
1: ரொம்ப ஒண்ணுமே இல்லைன்ற லெவல்ல இருந்தது, காம்படிஷன்ஸே இல்லைன்ற லெவல்ல இருந்தது. இதுவும் ஒரு வண்டர்ஃபுல் திங் தான். நீங்க நோட்டிஃபை பண்ணி சொன்னதும் அது ஒரு இதுக்கு நீங்க எடுத்துன்னு வரணும்னு பார்க்கும்போது தான் அதுவும் தெரியுது. ஆமா, இதுவும் அந்த நேரத்தில் வந்ததுன்னு சொல்லிட்டு அது தெரியப்படுகிறது. ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல் திங். அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு முறை அந்த நேரத்தில் தெரியப்பட்டது. அதிகமாக பார்க்க போனீங்கன்னா ஃபாரின் கம்பெனிஸ் நிறைய இருக்கு. அப்போ
0: ஈஸ்ட் இந்தியா
1: கம்பெனிஸ் அதில் இந்த ஃபாரின் கம்பெனிஸ் அதிகமாக பார்க்க முடியும். நல்லா இருக்கு அந்த ஒரு பொருள்.
0: அதுவும் அந்த பேப்பர்ஸ் அவங்களோட அந்த ரைட்டிங் ஸ்டைல் பிரிண்ட்
1: ரோமன் லெட்டர்ஸ் அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஸ்டைல்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு டேட்ல எனக்கு தெரிஞ்சு எவ்ரி ஒரு 10,000 ஒரு ஆளவு தான் இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்ஸ் பார்க்க முடியும். அந்த இந்த ஹேண்ட் ரைட்டிங்ஸும் கிடைக்காது. இப்போ யாருமே அந்த ரோமன் லெட்டர்ஸும் எழுத தெரியாது, அதிகமான ஜனங்களுக்கு தெரியாது.
0: ஆனா இதுவே வெளிநாட்டுலனா ஒரு பழைய பொக்கிஷமான ஒரு விஷயத்துக்கு நிறைய வேல்யூ இருக்கு. அந்த அதை வந்து நம்ம இந்தியன்ஸ் ஏன் அதை அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தரமாட்டாங்கன்னு தெரியல. அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. இதே இந்த எக்ஸிபிஷன் பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் வரா மாதிரி தெரியல.
1: இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா இதே வந்துட்டு இது ஒரு வைரம் பச்சை வைடூரியம் அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னா இம்பார்ட்டன்ஸ் நிறைய தெரிஞ்சிருக்கும். இது காகிதம் தானே, காகிதத்துக்கு மதிப்பு இல்லை. இதே வந்துட்டு இந்த காகிதம் வந்து காந்திஜி லெட்டர்னு சொல்லிங்கன்னா அது ஒரு ஆப்ஷன்ல போயிருக்கும்.
0: கரெக்ட்.
1: இது காமன் பப்ளிக் எதுனா இது என்கிட்டே இருக்கும்பா, அப்போ அவருடைய இருக்கும்பா, இன்னைக்கு இது தெரியாது.
0: ஆனா இது வந்து 100 வருஷம் இருந்ததுல இருந்து வச்சிருக்காங்க.
1: 100 வருஷம் தாங்க. ஆனா இப்போ இந்த டெலகிராம் மூடினதுக்கு அப்புறம் இதோட மதிப்பு எனக்கு தெரிஞ்சு அதிகமாகும்.
0: ஆமா, ஏன்னா மூடின அன்னைக்கே எவ்வளவு 1000 டெலிகிராம் சமைச்சிருக்காங்க அன்னைக்கு, அந்த கடைசி நாள் அன்னைக்கு.
1: அதுல நானும் ஒருத்தன்.
0: நீங்க என்ன அனுப்பிச்சீங்க சார், யாருக்கு அனுப்பிச்சீங்க?
1: Just friends க்கு தான். That's all.
0: Greetings மாரியம்.
1: அவ்வளவுதான். That's all. Hi hello னு சொல்லிட்டு
0: நம்மளும் அந்த ஒரு சரித்திரத்துல இருக்கணும்.
1: ஆமா, சரித்திரம்தான். இது திருப்பி இந்த நாள் கிடைக்காது, வராது. அந்த ஒரு சரித்திரத்துல நம்மளும் ஒரு பார்ட் ஆஃப் இதுவா இருக்கணும்ன்றனால வந்து இது பண்ணோம். லைன்ல நின்னு அந்த அவ்வளோ பேர் கியூல நின்று.
0: அது காஸ்ட் எவ்வளோ சார், அது எப்படி பண்ணீங்க, அந்த ப்ராசஸ் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
1: ப்ராசஸ் வந்துட்டு டெலகிராம் லாஸ்ட் அனுப்பிச்சது 33 rupees ஆச்சு. 33 rupeesங்கிறது ஒரு விஷயம் கிடையாது. காஸ்டிங்ன்னு பார்க்க போகும்போது இது கொஞ்சம் சர்வீஸ் வந்து கொஞ்சம் இன்னைக்கு டேட்ல வந்து கொரியர் இப்போ அனுப்பிச்சுமா அடுத்த 2-3 hours, 4 hours அங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. டெலகிராம்ங்கிறது கொஞ்சம் டைம் அவர் செய்து அந்த ஒரு சர்வீஸ்.
0: நம்மளோட குழந்தைங்க நம்மளோட ஜெனரேஷனுக்கு நானும் ஒரு பாட்டா இருந்தேன் அப்படின்னு பெருமையா சொல்றது
1: அதுக்கோசம் தான் இதை வந்துட்டு இது பண்ணது.
0: நீங்க எவ்வளவு ஒண்ணுதான் அனுப்பிச்சிங்களா?
1: இல்ல, ஒரு 6-7 ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சிருந்தோம் மொத்தமா. அந்த மாதிரி ஒரு லைன் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வெரி சேட் டேன்னு சில பேருக்கு அமைச்சிருக்கோம். அதுவும் அமைச்சோம். ஏன்னா இது ஒரு
0: ஹிஸ்டரி
1: புரியுது. இது மாதிரி ஒரு சர்வீசஸ் எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர்ல இருந்து எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சர்வீசஸ். அந்த நேரத்தில் இது ஒன்று தான் இருந்தது. ஸோ டெலிஃபோனோட இது அதிகமாக வந்துட்டு கருதப்படுகிற ஒரு இது.
0: ஏன்னா டெலிஃபோன் வந்து ஒரு தெருவுலயே ஒருத்தர்கிட்ட தான் இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. இதுனா நம்ம ஜஸ்ட் போயிட்டு பே பண்ணிட்டு இதுதான் மெசேஜ்னு சொல்லி அனுப்பிச்சு கன்வே பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது
1: அது இருந்தது. பிளஸ் அதுதான் சொல்லணும் உங்களுக்கு, அதுக்கு எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியும் டெலகிராம்ங்கிறதுக்கு ஒரு மதிப்பே வேற இருந்தது. முதல்ல டெலகிராம்னால எல்லாம் ஒரு அலர்ட்னஸ் இருந்தது. இப்போ வந்துட்டு அது இல்லை.
0: அது அது அதை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அதோட அருமை எல்லாருக்கும் புரிய வருது.
1: இன்னும் சில வருடங்களுக்கு பிறகு வந்துட்டு இதோட அருமை என்னன்றதும் தெரிய போகுது. இது ஒரு அப்போதான் ஒரு டெலகிராம்
0: தேடி ஓடி வருவாங்க
1: 100% வருவாங்க. கிடைக்காது. இன்னைக்கு டேட்ல எப்படி நம்ம இந்த ப்ரீஷியஸ் டைமண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்க போறோமோ இதுவும் அதே மாதிரி ஒரு விஷயத்துல ஆக போகுது. ஏன்னா இது பேப்பருங்கிறதும் அதிக ஒரு இதுக்கும் ஒரு லெவல் இருக்கு. அதுக்கு மேல இதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கவும் முடியாது. இட் கெட் டஸ்ட், அதுவும் இதாயிடும்.
0: இங்க இவ்வளவு அழகா அதை பிளாஸ்டிக் கவர்ல பேக் பண்ணி ஒவ்வொரு டெலிகிராமும் என்னென்ன அதுல படிக்க முடியலன்னா அதுல பிரிண்ட் பண்ணி அவ்வளவு அழகா எஃபர்ட்ஸ் எடுத்து எழுதி அலைன் பண்ணி அழகா வச்சிருக்கிறாங்க.
1: அதுதான் வந்துட்டு போஸ்ட் ஆபீஸ் நம்ம வெறும் பாராட்டக்கூடிய விஷயம். என்னன்னு சொன்னா அது அந்த அளவுக்கு வண்டர்ஃபுல்லா எடுத்து அதை கலெக்ஷன் பண்ணி இந்த இயர்ல இருந்து எல்லாம் எடுத்து பிரைவேட் பர்சன்ஸ் எல்லாம் போய் கலெக்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்து இது நம்ம
0: அசோசியேஷன் அந்த ஸ்டாம்ப் இது பண்றவங்க தான் ஆர்கனைஸே பண்ணிருக்காங்க.
1: அவங்க எத்தனை இடத்துல அங்கே போய் கலெக்ஷன் பண்ணியிருப்பாங்க எத்தனை பேர், இதில் எவ்வளோ ரூபா, லட்சம் ஆயிரம் கணக்கான ரூபா செலவு, லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணிட்டு இந்த பொருளெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது அவங்களோட ப்ரைவேட், இது அது வேறு விஷயம். ஆனால் இது இந்த சர்வீஸ்க்கோசரம், ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்கோசரமோ, இந்த பொருளை காட்டுறதுக்கோசரமோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐ ஆம் வெரி தேங்க்ஃபுல் டு தட் பர்சன்ஸ் ஆல்சோ. யார் யாரெல்லாம் இதில்
0: நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தாங்க.
1: ஆமாம், நிச்சயமாக இது கிடைக்காது. இது வந்துட்டு ஒரு அபூர்வமான ஒரு பொருள் தான் அப்படின்னு தான் சொல்லுவேன்.
0: இதுக்குன்னு இப்போ தனியாக ஒரு மியூசியம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
1: 100% பர்மனன்ட்.
0: ஆனால் இதில் அந்த இன்னும் அந்த மெஷின்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா, அந்த டைப் பண்ணுற மெஷின்ஸ்லாம் வச்சிருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்.
1: இருக்கு, அதுவும் இருக்கு. வரும்போது ஆகாதுன்றது ஒண்ணுமே இல்லை.
0: கரெக்ட்,
1: அவங்க நிச்சயமாகும். ஏன்னா அவங்களுக்கும் அது ஒரு அந்த பொருள் வாங்கி அவங்க ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன மதிப்பு, அந்த பொருள் எல்லாருக்குமே தெரியணுன்றதான அவங்களும் வாங்கி வச்சு.
0: ஒரு அவேர்னஸ் மாதிரி, ஒரு ஹிஸ்டரி இந்த மாதிரி இருந்திருக்குன்னு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு.
1: ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் டெலகிராம், இட்ஸ் ஒண்டர்ஃபுல். அது கிடைக்காத ஒரு சர்வீஸ். இன்றைக்கி டேட்டில் இந்த ஸ்டாம்ப்ஸ், மினியேச்சர்ஸ் இதெல்லாம் ரெகுலர் போஸ்ட் தானே இருக்குது. இதுவும் நாங்கள் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு ஹிஸ்ட்ரி தான்.
0: நீங்க அது ஒரு ஹாபியா
1: பண்ணீங்க? அது ஒரு ஹாபி தான். அது
0: நீங்க என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க?
1: மினியேச்சர்ஸ், ஸ்டாம்ப்ஸ் இல்ல மினியேச்சர்ஸ் ஒன்னு கொடுப்பாங்க.
0: ஓகே,
1: ஃபர்ஸ்ட் டே கவர்ஸ், ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே ஒரு அந்த மாதிரி ஒரு இருக்கு. எனக்கு பின்னாடி எனக்கு வந்து ரெண்டு கிட்ஸ், அவங்களுக்கு வசந்த ரெண்டு ரெண்டு செட்டா, அது தனியா வர கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் அவங்க ஃபியூச்சர்ல அது அப்படியே கண்டினியூ பண்ணணுங்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியணும் இது என்னது, இது இப்படி ஃபாதர் என்ன கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு, இவ்வளவு வருஷமா வச்சிருக்காரு, இது என்னது அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்கோசம் தான். இதுக்கே இன்னைக்கு டேட்லேருந்து நான் ரெண்டு ரெண்டு செட்டாக கலெக்ட் பண்ணி வரேன். ஸோ ஐ கேன் கிவ் போத் தெம், ரெண்டு பேருக்கும் ஒரு செட் நான் கொடுக்க முடியும். அது வந்து அவங்க திருப்பி ஃபியூச்சர்ல அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணனும்.
0: ஆனா இது எவ்வளவு பேர் இது ஒரு ஹாபியா வச்சிருக்காங்க, அதுவே ஒரு பெரிய அபூர்வமான ஒரு விஷயமா இருக்கு.
1: இது நம்ம இன்னைக்கு வர ஜெனரேஷனுக்கு நம்ம இந்த மாதிரி புகுத்துனாதான் உண்டு. இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன், நான் ஒன் ஆஃப் தி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கேன். என்னோட கிட்ஸ் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, ஆனால் டேடி ஏதோ பண்ணுறாரு, இதை எடுத்து வச்சிருக்காரு, இது அவ்வளோ காஸ்ட்லின்னு சொன்னார், இது இந்த மாதிரி ஒரு பொருள்னு சொன்னார், இது கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காருங்கிறது அவங்களுக்கு எங்கேயாவது பிரெயினில் ஒரு பார்ட் ஆஃப் இதில் அவங்களுக்கு மெமரியில் இருக்கும். இது வந்துட்டு ஃபியூச்சர்லேயே அப்படியே தொடரணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் நோபடி ஹஸ் சீன் தி ஃபியூச்சர், ஐ அம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட். அதே மாதிரி எல்லா பீப்புள்ஸும் அந்த மாதிரி எந்த ஒரு பழைய பொருளுக்கும் மதிப்பு கொடுத்தா ரொம்ப நல்லது. ஏன்னா இதெல்லாம் வந்து அழிந்து போகக்கூடிய பொருள்கள், அழிய வைக்காதீங்க. தயவு சேர்ந்து ப்ரிசர்வ் பண்ணி வைங்க, அதுக்குன்ட்டு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, அது தயவு சேர்ந்து கொடுங்க, அதுவே ப்ரிசர்வ் பண்ணி வைங்கன்றதை நான் சொல்லுவேன்.
0: கரெக்டாக யூ செட் த ரைட் வேர்ட், யூ காட் த ரைட் வேர்ட் சார். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் கோல்டன் வேர்ட்ஸ். யா, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஷேரிங் தி. நம்மளோட மிஸ்டர் லக்ஷ்மி நாராயணன் இருக்காரு, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம் வாங்க.
2: இந்த டெலிகிராஃபிக் சர்வீஸ்ன்றது வந்து அந்த காலத்திலிருந்தே பார்த்தோம்னாக்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப முக்கியமான செய்தி அர்ஜென்ட்டாக போய் சேர வேண்டியது, அந்த மாதிரியானதுக்கு தான் டெலிகிராஃபி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. சாதாரணமாக அது டொமஸ்டிக் சர்க்கிள்ஸில் வந்து யூசேஜ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதே ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாங்க யாராவது, இல்லை ஏதோ ஒரு பர்த்து, இல்லை ஏதோ ஒரு ரிசல்ட்டு பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற சொல்கிறதுக்கெலாம் இருக்கும். அண்ட் கம்யூனிகேஷன் இல்லாத போது, அதுவும் டீப் இன்சைட் தி வில்லேஜ்லாம் போகணுன்ற போது, இப்போவே போகணுன்னாக்க கூட கம்யூனிகேஷனே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற காலத்தில், இங்கிருந்து அந்த ஜோன் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகும் டெலிகிராஃப் ஆஃபீஸ்க்கு, அங்கிருந்து ஒரு மெசஞ்சர் பாய், அதுவும் கால்நடையாக போவாங்க இல்லை சைக்கிளில் போவாங்க, அந்த மாதிரி ஒரு 5-8 கிலோமீட்டர் கொண்டு போய் அதை கொடுப்பாங்க. அதுவும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் த மெசேஜ். அது போற இடத்துல சந்தோஷமா இருக்கிறதா இருந்தால் அந்த பாய் வில் பி பேட்டர்னைஸ்ட் வித் சம் டிப், அதர்வைஸ் அவங்க தே வில் ஸ்டார்ட் கிரைங் அண்ட் ஹி ஹஸ் டு கம் பேக் ஆல் தி வே டிசப்பாயிண்டட். இந்த மாதிரி இருந்தது. அப்புறம் கமர்ஷியல் யூசேஜில் நிறைய இதெல்லாம் இருந்துருந்தது. அதாவது இப்போ ஏதாவது ஒரு கன்சைன்மெண்ட் ரிலீஸ் பண்ணணும்னாலோ, பர்ச்சேஸ் ஆர்டர் ரிலீஸ் பண்ணிட்டோம்னாலோ, பேமெண்ட் இத்தனை நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காகவோ, இல்லை அந்த மாதிரியானது, இல்லை ப்ரைஸ் கொட்டேஷன் கேட்கறது, அதெல்லாம் இருந்தது. அந்த டெலிகிராஃப் வந்து அந்த கமர்ஷியல் யூசேஜ்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோனோகிராம் ஸ்டைலுக்கு போக ஆரம்பிச்சுது. இதாக ஃபோன்லேயே சொல்லிடுவாங்க, இந்த சார்ஜஸ் வில் பி டெலிகிராஃபிக் சார்ஜஸ் பிளஸ் தி ஃபோன் சார்ஜஸ். அதனால இதுக்குன்னு ஒரு மெசஞ்சர் போயோ, இல்லை ஆஃபீஸில் எழுதி கொடுத்து கொண்டு போய் டெலிகிராஃபிக் ஆஃபீஸில் லைனில் நின்று பண்ணுறதோ, அதெல்லாம் தேவையில்லாத இருந்துருந்தது. பட் அட் த சேம் டைம் ரைட்டிங் டெலிகிராம் இட் செல்ஃப் வாஸ் அ ஆர்ட். எதனாலன்னா, நம்ம நார்மல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிராமட்டிக்கலி அதெல்லாம் எழுதிட்டு இருந்தோம்னாலும் ரொம்ப காஸ்ட் ஆகிடும். ஃபுல் ஸ்டாப் வச்சோம்னாலும், ஈவன் ஒன் ஃபுல் ஸ்டாப் வாஸ் கன்சிடர்ட் டு பி அ வேர்ட். ஆகியனால பீப்புள் காட் ட்ரெயின்ட் ஜென்ரலி ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அஸ் டு ஹவு டு மேக் இட் அப்படின்றது. பட் நவ் கரண்ட்லி, இதுக்கு முன்னாடி ஒரு 20-30 இயர்ஸ் முன்னாடியாவது மேரேஜஸ்க்கு அந்த மாதிரி இந்த கோடட் டெலிகிராம்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து இட் ஹஸ் பிகம் அப்சல்யூட்லி ரிடன்டன்ட் வித் தி கம்யூனிகேஷன் அண்ட் தி சேஞ்சஸ் தட் ஹவ் டேக்கன் ஓவர். இப்போ ஏதாவது ஒரு போட்டோகிராஃப் அப்படின்னால அடுத்த 5 seconds இட் கேன் பி சீன் இன் தி யூஎஸ் அப்படின்ற அளவுக்குலாம் கம்யூனிகேஷன் வந்ததுனால இட் இஸ் டெஃபினெட்லி அவுட் ஆஃப் ரீச். இப்போ ரொம்ப அடிக்கடி தெரிஞ்சது என்னன்னா லெட்டக பிரைம் மினிஸ்டருக்காக ஒரு டெலிகிராம் அனுப்புங்க எல்லாரும் அப்படின்னு பொலிட்டிகல் பார்ட்டி சொன்னாங்கன்னா அது அனுப்புறது இந்த மாதிரியானதுக்கு தான் யூஸ் ஆயிட்டு இருந்தது. தி சேம் ரிசோர்சஸ் ஆஃப் பீப்புள் should definitely be used for better purposes because you know with the technology change or ibrada modala computer varunra bodu kuda ellarkum vela poidum idha computer vandare thappu appdin irundanga even railways la kuda protest pannit irundanga. We have to evolve through time with the change in the technology and the advantages of the technology. So inala this is the way that telegraph has been over a period happening and it's now right I would consider that people have to be used for other purposes than telegraph which is out of date.
0: Ipo in the service vandu stop panitaanga or niluvela vandirthu. So what do you feel, is it right, wrong, or what is your emotion towards this?
2: இதெல்லாம் வந்து எமோஷன் இல்லாம பார்க்க வேண்டியது. எமோஷன் இல்லாம பார்த்தோம்னா இட் இஸ் 100% ரைட். மேபி இட் குட் ஹவ் பீன் டன் ஈவன் லிட்டில் ஏர்லியர், தேர் இஸ் நதிங் ராங் இன் தட். ஒவ்வொரு பீரியட் இருந்தா ஆகணும். நமக்கு ஸ்டீம் இன்ஜின் இருந்தது அப்படின்றதுக்காக எமோஷனலி ஸ்டீம் இன்ஜின் அப்படின்னு போயிட்டு இருந்தோம். அப்படிலாம் நாங்கள் டெல்லியில் போகும்போது தலையில போய் தலையை ஒரு ஆட்டோ ஆட்டணும்னா கறிக்கறியா உள்ள வந்துவிடும். அப்புறம் டீசல் இன்ஜின் வந்தது, எலக்ட்ரிக் இன்ஜின் வந்தது, அந்த மாதிரி வேரியஸ் திங்ஸ் கீப் சேஞ்சிங். இதெல்லாம் ஒரு விண்டேஜ் ஆகணும்னா வச்சுக்கலாம், இல்ல ஒரு எக்ஸிபிஷன் வைக்கலாம், இல்ல ஒரு மியூசியம்ல வைக்கலாம், இப்படிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லட்டா அந்த காலத்து ராஜா காலத்து ஜார்ஜ் காலத்து காயின் இருந்தது, இதெல்லாம் மாத்திட்டுமே அப்படின்னு வருத்தப்படுறமா, அந்த மாதிரி தான் இதெல்லாம். ஒவ்வொரு பீரியட் இட் ஹஸ் டு சேஞ்ச். It's the right decision that it has been taken.
0: And in the 163 years service stop panna anniki ellarum nariya kootama poi aayira kanakala telegram amchaanga. Neenga idu varaikkum in the 163 years la edha oru thiravayavadhu amchirkeengala? Enna maari
2: amchirukka? Paradara amchirukuren, adu vandu commercial usage kaga amchirukuren. Adhe nerathila indha mari greeting telegrams amchirukuren. இந்தியெல்லாம் அந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னா கூட கம்மி இமீடியட்லின்னு அதை எடுத்துட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல காமிச்சோம்னாக்கா ஸ்பெஷல் கோட்டால அவங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாமே இருந்திருக்கு. ஐ ஹவ் பின் யூசிங் இட் மோர் ஃப்ரீக்வெண்ட்லி இந்த மாதிரி இருந்தால் போது. பட் இப்போ அது வந்து தேவையில்லாத ஆயிடுத்து, அதனால இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன் பிகாஸ் வி கம்யூனிகேட் சோ ஈஸிலி.
0: அண்ட் ஹவ் யூ ப்ரிசர்வ்ட் 1 or 2 டு ஷோ இட் டு யுவர் கிராண்ட் சில்ட்ரன்?
2: அந்த மாதிரி ஒண்ணுமே தோணல, ஏன்னா நோபடி எவர் தாட் ப்ராபப்ளி தட் இந்த மாதிரியானது கம் டு அன் எண்ட் அப்படின்றதுக்கு. இட்ஸ் லைக் யூனோ ஆஸ்கிங் ஃபார் யூ ஹேவ் தி பஸ் டிக்கெட் விச் யூ டிராவல் சம் 30 years பிஃபோர் பிகாஸ் இட் பிகம்ஸ் அ வெரி காமன் ஒன். அஃப்கோர்ஸ் வி ஹவ் பின் ப்ரிசர்விங் தி நியூஸ் பேப்பர் ஆஃப் தி இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே 1948-1950 இதெல்லாம் ஸ்டில் அவர் ஃபேமிலி ஹேஸ் இட். அன்னைக்கு மகாத்மா காந்தி சுட்ட அண்ணியுடைய நியூஸ் பேப்பர், ஜவஹர்லால் நேரு செத்து பண்ண அண்ணி நியூஸ் பேப்பர்லாம், பட் இதெல்லாம் எங்களுக்கு தாட் ப்ராசஸ்ல வரவே இல்லை. அதுதான்.
0: ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்ல இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. தேங்க் யூ சார்.
3: நம்ம நாட்டுல இப்படி ஒரு அற்புதமான சேவை இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. நல்ல வேலை நான் இன்னைக்கு இந்த பொருட்காட்சிக்கு வந்தேன். இன்னைக்கு மட்டும் நான் வரலன்னா இந்த சேவைய பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. நான் நிச்சயமா என்னோட நண்பர்கள் கிட்ட இங்க சொன்ன விஷயங்கள், இங்க காமிச்ச சந்திப்பத்தி எல்லாம் சொல்லுவேன். தேங்க்ஸ்மா என்னோட ஆசையை நிறைவேற்றினதுக்கு.
4: எனக்கு நீ நன்றி சொல்றதை விட இந்த பொருட்காட்சியை நடத்துறவங்களுக்கும் இங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணிக்கிட்டவங்களுக்கும் தான் நீ நன்றி சொல்லணும்.
3: நன்றி.

This is MOP Vaishnav's Community Radio at 107.8 FM. Don't

0: எங்கம்மா போனா?
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: அஞ்சு ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில நூறு ரூபா கொடுத்தா நான் போய் பிச்சை எடுக்க முடியா? சில்லறை சில்லறை எடுத்துன்னு வந்தேன். சில்லறை கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாம எதுக்குமா பஸ்ல ஏறுற?

0: ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா பஸ் எவ்வளவுங்க நடக்கிறது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்தை அடைக்குது.
1: யோ, யார் யாரு காலில் லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ்க்கு இடம் விடுங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நான் இறங்குவங்க, வழி விடுங்க. ஐயோ, கால வேற மிதிக்கிறீங்க. இங்க நாங்க நடந்து வரது தெரியாதா உங்களுக்கு? வழி விடுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்குவாங்க. நாங்க
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியாக நான் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லோரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லோரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ் ஆட்டோ ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு.

0: நம்ம வந்து வீட்டில இருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த நாலு பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

திருநாள், அது பொங்கல் திருநாள். தாய் திருநாள் என்றாலே அது தமிழர் திருநாள். எம்ஓபி வைணவ கல்லூரியின் தமிழ் துறையின் பைந்தமிழ் மன்றம் சார்பாக பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியில் கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள் பங்கேற்றார். அந்நிகழ்ச்சியிலிருந்து சில பகுதி இப்பொழுது நீங்கள் கேட்க.

0: தீட்டுகிறாய்.
1: தமிழன் கண்ட புதுவிழா, தரணிக்கெல்லாம் பொதுவிழா, உழவுக்கு புத்துயிர் ஊட்டும் விழா, உள்ளத்துக்கு மகிழ்ச்சி ஊட்டும் விழா, உழவர்க்கு நன்றி காட்டும் விழா. நமது கல்லூரியின் பைந்தமிழ் மன்றத்தின் பொங்கல் திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். வரவேற்புரை ஆற்றுவதற்கு நமது தமிழ்துறை தலைவர் முனைவர் ராஜேஸ்வரி அவர்களை அழைக்கின்றேன்.
2: இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முதற் காரணமாய் அமைந்த கல்லூரி செயலர் திரு மனோஜ்குமார் சொந்தாலியா மற்றும் முதல்வர் முனைவர் லலிதா பாலகிருஷ்ணன் ஆகியோருக்கு என் சிரம் தாழ்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த மொழியில் இறைவா உன்னை வாழ்த்துவது? எல்லா வார்த்தைகளும் எச்சில் வார்த்தைகள். என் தந்தை மொழியாம் தமிழில் உன்னை வாழ்த்துகிறேன். காரணம், தமிழில்தான் இந்திய பெண்ணை போல அழகாக பொட்டு வைத்திருக்கிறது மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18, 247 வண்ணங்களால் ஆன ரங்கோலி தமிழ் மொழி. நம் தமிழ்தாயின் தலைமகன் நா முத்துக்குமார் அவர்கள் தமிழ் படித்தவர்களுக்கு இருந்த முற்றுப்புள்ளியெல்லாம் நெற்றி பொட்டாக்கி காட்டியவர். இந்த வெற்றி திருமகன் 100 ஆண்டுகள் ஆகுமாம் ஒரு முத்து உருவாக 10 மாதத்தில் உருவான தமிழ் முத்து நம் சொத்து. உமிழ் நீரும் கூட தமிழ் நீராய் சுரக்க தொடங்கியது உங்கள் கவிதைகளில்தான். பிள்ளை பெற்றெடுத்தவர்கள் மத்தியில் தம்பிகளை பெற்றெடுத்தவர் தமிழறிஞர் அண்ணா. அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் தந்த தமிழ் வரம் நா முத்துக்குமார் அவர்கள். உங்கள் பாடல் இசைத்தட்டில் பதிவாகுவதாக யார் சொன்னார்கள்? இல்லை இல்லை, எங்கள் இதயங்களில் அல்லவா அது பதிவாகி இருக்கிறது. தமிழ் தேசியத்தின் அடையாளம் என்றால் நாம் நா முத்துக்குமார் அவர்கள் தமிழ் தேசிய விருதுகளின் அடையாளம். 2 தேசிய விருதுகளை பெற்றுள்ளீர்கள். அந்த சுவடே தெரியாத தன்னம்பிக்கை மனிதர், பண்பாட்டு நெறியாளர் முத்துக்குமார் அவர்கள். உங்கள் படைப்புகள் எல்லாமே உன்னத நிலை அடைந்திருப்பதை உலகமே அறியும். தேமா புலிமாவை விட கவிதையில் ஆன்மா முக்கியம் என்று நினைக்கும் கவிஞர்களின் ஆத்மா நம் கவிஞர். திரைப்படங்களை எல்லாம் திவ்ய தேசமாக்கிவிட்டீர்கள். படக்கொட்டகைகளை எல்லாம் பாடம் பெற்ற ஸ்தலங்களாக மாற்றிவிட்டீர்கள். நாங்கள் வகுப்பு பாடம் எடுக்கும் ஆசிரியர்கள் என்றால் நீங்கள் வாழ்க்கை பாடம் நடத்தும் ஆசிரியர், பேராசிரியர். மனிதர்களின் மானம் காக்கும் நூலில் செய்த உடைகளைப் போல தமிழரின் மானம் காக்கும் பல நூல்களை எழுதி வரும் இவர் ஒரு நூலாசிரியர், பதிப்பாசிரியர், ஞானாசிரியர், நல்லாசிரியர், தமிழ் கற்ற பேராசிரியர். துட்டுக்கு பாட்டெழுதாமல் தமிழ் மெட்டுக்கு பாட்டெழுதும் பச்சை தமிழன் இவர். அன்னாரை வருக வருக என என் இரு கரம் கூப்பி வரவேற்பதில் பெருமை உறுகிறேன். எல்லா தமிழ் நிகழ்ச்சிகளுக்கும் என்னோடு பல வகையிலும் பணிபுரிகின்ற என் சக பேராசிரியர்களுக்கும், தமிழ் புரியவே இல்லை என்றாலும் தமிழை புரிந்து கொள்வோம் என்று அமர்ந்திருக்கக்கூடிய பிறமொழியைச் சேர்ந்த மாணவிகளுக்கும் என் நன்றியினையும் வரவேற்பினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.
3: எம்ஓபி வைஷ்ணவ கல்லூரி தோழிகளுக்கு முதலில் என்னுடைய காலை வணக்கத்தையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் பாராட்டினா கூச்சமாக தான் இருக்கு, அதுவும் விடாமல் பாராட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நான் எல்லாத்திலுமிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கவேன். நானே எழுந்து வந்து மைக்கை பிடிங்கலான்னு நினச்சேன். பைந்தமிழ் மன்றம் இந்த தமிழ்துறை விழாவிலே உங்களுக்கு முன்பு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது என்னுடைய கல்லூரி காலம் மனதிலே நிழலாடியது. இதே சென்னையிலே பச்சைப்பன் கல்லூரியிலே நான் எம்ஏ தமிழ் இலக்கியம் படித்தேன். அதற்கு பிறகு சென்னை பல்கலைக்கழகத்திலே முனைவர் பட்டம் ஒரு 7 ஆண்டுகள் பிஹெச்டி திரைப்பட பாடல்கள் குறித்து ஆய்வு செய்து பிஹெச்டி டாக்டர் பட்டம் வாங்கினேன். அந்த நான் படித்தது வந்து 97 டிகிரி, 98 எம்ஃபில், அப்புறம் 98 2006 பிஹெச்டி. இது ஒரு காதல் குண்டேன் திரைப்படத்தில் தேவதையை கண்டேன் ஒரு பாடல் நான் எழுதியிருப்பேன். அந்த பாடலில் ஒரு ஒரு வண்ணத்துப்பூச்சி வந்தன் வழி தேடி வந்தது, அதன் வண்ணங்கள் மட்டும் இன்று விரலோடு உள்ளது என்ற அந்த வரிகள் தான் என்று எனக்கு இப்போது நினைவு கருகிறது. இந்த மாணவ பருவம் என்பது ஒரு வண்ணத்து பூச்சியை போன்றது. இதிலே ஒரு அதிசயம் என்னவென்றால், ஆச்சரியம் என்னவென்றால், அது நம் கைகளில் நம் விரல்களில் அமர்ந்திருக்கும் பொழுது அதனுடைய அருமை நமக்கு தெரியாது. இந்த கல்லூரி பருவம் முடிந்த பிறகுதான் நாம் ஒரு குடும்ப வாழ்க்கையோ அல்லது ஒரு தொழிலுக்கோ அடியெடுத்து வைக்கும் பொழுது தான் இந்த காலகட்டம் நமக்கு ஞாபகம் வரும். உலகத்திலேயே எந்த உறவை விடவும் சிறந்தது நட்பு மட்டுமே. அந்த நட்பை ஆழமாக விதைப்பது இந்த கல்லூரி காலகட்டம் மட்டுமே. நாங்கள் கல்லூரியிலே படித்த மாணவர்கள் எல்லோருமே சென்ற மாதம் 40 பேரும் சந்தித்த என்னுடைய வகுப்பு தோழர்கள் எல்லோருமே, எல்லோரும் தலையெல்லாம் முடியலாம் குட்டி போய் தொப்பெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு 2 நாளில் நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அந்த நட்பு தான், அதாவது என்னென்னா, மற்ற உறவுகள் சொந்தக்காரங்கள்லாம் நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் கூட இருப்பாங்க. நண்பன் மட்டும்தான், தோழன் மட்டும்தான், தோழி மட்டும்தான், துன்பத்துலேயும் நம்ம பக்கத்தில் வந்து ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு உறவு. அந்த உறவை ஜாதி மதமற்ற, மொழி எல்லைகள் அற்ற, ஏழை பணக்காரன் என்கிற ஏற்றத்தாழ்வற்ற அந்த நட்பை விதைக்கிற ஒரு விதை நிலம்தான் இந்த கல்லூரி காலகட்டம். நாங்கள் கல்லூரியில் படித்த போது நாங்கள் கிளாஸ் ரூம் போனதை விட கவிதை போட்டிக்கு போனது தான் அதிகம். சென்னையில் இருக்க எல்லா கல்லூரி, இங்கே MOB வைஷ்ணவா கல்லூரி உட்பட எல்லா கல்லூரி, அனைத்து கல்லூரி போட்டிகளுக்கு நாங்கள் போவோம். அந்த காலகட்டத்தில் ஒரு 5 ஆண்டுகள் வந்து எல்லா கோப்பையிலையும் எல்லா அந்த சர்டிஃபிகேட்லேயும் முதல் பரிசு கவிதை போட்டின்ட்டு என் பேர் எழுதியிருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு பயிற்சி காலமாக அதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். காலையில் கிளம்பணுமா MIT போவோம், அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாமே ஒரே நாள்லேயே சில நேரங்களில் கல்ச்சரில் சேர்ப்பாங்க. காலையில் MITனா மதியம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, ஒரு பிரசிடென்சி, வெவ்வேறு கல்லூரியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 மாணவர்கள் எல்லாருமே போட்டிக்கு வந்தவங்க. கவிதை போட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரத்துக்கு, இல்லை சில நேரங்களில் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட தலைப்பு கொடுப்பாங்க. அந்த 10 நிமிஷத்தில் நாங்கள் கவிதை எழுதணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்பர்ஸ் கொடுப்பாங்க, அந்த நம்பர் படி கூடுவாங்க. எதிர்க்க யாருமே கை தட்ட மாட்டாங்க, ஏன்னா கை தட்டிட்டு அந்த கவிதை நல்ல கவிதைன்ட்டு ப்ரைஸ் கொடுத்துட்டு போகிறாங்கன்ட்டு எல்லாருமே, ஏன்னா எல்லோரும் வந்தவங்க ஆடியன்ஸும் போட்டிக்கு வந்தவங்க தான். எங்கள் செட்டில் மட்டும்தான் நல்ல கவிதைகள் யார் படித்தாலும் கை தட்டுவோம், அது யாருக்கு வேண்டுமானு பொறுத்து நல்ல கவிதையை பாராட்டுவோம்ட்டு நாங்கள் ஒரு இதுவை கொண்டு வந்தோம். இன்றைக்கு என்னுடன் அந்த போட்டிகளுக்கு, பேச்சு போட்டி கவிதை போட்டிகளுக்கு வந்த அந்த தோழர்கள் தோழிகள் எல்லாருமே மீடியாவில் இருக்காங்க. சிலர் பத்திரிகை துறையில் இருக்காங்க, சிலர் தொலைக்காட்சியில் வந்து செய்தி வாசிப்பாளராக இருக்காங்க, நான் திரைத்துறையில் இருக்கேன். இப்படி எல்லாமே அந்த அன்று எடுத்த அந்த பயிற்சி தான். அந்த தலைப்பு கொடுத்த உடனே வரும். இப்போ சினிமாவில் வந்து ஒரு மெட்டு கொடுத்த உடனே உடனே பாடல் வருது பார்த்தீங்களா. நேற்று கூட எந்திரன் பாட்டு பாடல் எழுதிட்டு வந்தேன், இல்லை சொல்கிறேன். அதுக்கப்புறம் தெரி வரப்போகுது. இது எல்லாமே இந்த பயிற்சி, அன்று எடுத்த அந்த பயிற்சி தான் காரணம். இங்கே அழகாக சகோதரி ஆனந்த யாழை பாடலை வந்து மிக அழகாக பாடினார். ஆக உங்களிடம் கூட நிறைய பாடலாசிரியர்கள் இருக்கிறார்கள், கவிஞர்கள் இருக்கிறார்கள், பாடகிகள் இருக்கிறார்கள். அதனால் இது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் அது வந்து ஒரு வண்ணத்துப்பூச்சியோட கூட்டுக்குழு பருவம்னு ஒரு பருவம் இருக்கு இல்லையா, ஒரு லார்வா ஸ்டேஜ், அந்த பருவத்தில் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் நிறைய படிக்கணும். அதாவது நான் சொல்ல வருவது பாடப்புத்தகம் மட்டும் இல்லை, ஒரு நீங்கள் மேக்ஸ் படிச்சிங்கன்னா ஒரு கணிதம் வந்து மேக்ஸ் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கும், ஒரு கெமிஸ்ட்ரி புத்தகம் கெமிஸ்ட்ரி மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கும், ஒரு பாட்னி புத்தகம் பாட்னி மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கும். இலக்கியம்தான் வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கும். உலகமெங்குமே எப்படி சக மனிதர்களை நேசிப்பது, எப்படி மனிதநேயத்தை உலகமெங்கும் விதைப்பது, எப்படி வாழ்க்கையை எதிர்கொள்வது என்ற தன்னம்பிக்கை எல்லாமே இலக்கியம்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஆக ஒரு நாளைக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் பாடப்புத்தகம் தவிர்த்து நீங்கள் வந்து ஒரு நல்ல கவிதையோ அல்லது நல்ல ஒரு கதையையோ நீங்கள் படித்தீர்கள் என்றால், அந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோமே, ஒரு 8 மணி நேரம் பாடப்புத்தகம் படித்த அந்த சோர்வு எல்லாமே ஒரு நல்ல கவிதை, அது எல்லாத்தையுமே நீக்கிடும். அடுத்த நாளுக்கு உங்களை தயார்படுத்தும். இப்போ ஈரோடு தமிழ் நண்பன் ஒரு கவிதை எழுதியிருக்காரு, 10வது முறை கீழே விழுந்தவனை முத்தமிட்டு பூமி சொன்னது, 10வது முறை கீழே விழுந்தவனை முத்தமிட்டு பூமி சொன்னது, எழுந்திரு மகனே எழுந்திரு, 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ. அந்த கவிதை முறை. இப்போ இந்த கவிதையை படிக்கும்போது ஒரு தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா. ஒரு ஜென் கவிதை ஒன்று, ஒரு பறவை ஒரு மரத்தின் கிளையில் அமரும் பொழுது, ஒரு பறவை ஒரு மரத்தின் கிளையில் அமரும் பொழுது அந்த கிளை எந்த நேரம் வேண்டுமானாலும் முறிந்துவிடக்கூடும் என்ற பயத்தில் சந்தேகத்தில் அமர்வதில்லை. ஏனென்றால் அது நம்புவது அந்த கிளைகளை அல்ல, தன் சிறகுகளை. இப்படி ஒரு நல்ல கவிதை படிக்கும்போது, இப்போ ஈழத்தை பற்றிலாம் பேசிட்டு இருந்தாங்க, உணர்ச்சி கவிஞர் ஈழத்து கவிஞர் காசி அனந்தன் ரெண்டே ரெண்டு கவிதை எழுது, அவர் நிறைய கவிதை எழுதியிருக்காரு, அதில் ரொம்ப இதயத்தை தொடர்ற மாதிரி ஈழப் பிரச்சனை பற்றி ரெண்டு கவிதை எழுதியிருக்காரு. உங்களுக்கு ஊரில் சுடுகாடு இருக்கிறது, எங்களுக்கு ஊரே சுடுகாடாக இருக்கிறது. எங்களை கொன்று மண்ணில் புதைக்கலாம், எங்கள் மண்ணை எங்கு புதைப்பீர்கள். ஆக ஒரு கவிதை நம்மளை அழ வைக்குது, சிரிக்க வைக்குது, நம்மளை வந்து உணர்ச்சி வசப்பட வைக்குது. இதுதான் ஒரு இலக்கியத்துக்கான ரோலாக நான் நினைக்கிறேன். உலகமெங்கும் உலக நாடுகள் பல நாடுகளை வந்து போர் செய்து பிடித்த ஹிட்லர் கூட அவருடைய தளபதிகிட்ட சொன்ன ஒரே வார்த்தை இதுதான், ஒரு நாட்டின் மீது நீங்கள் படையெடுக்கிறதா இருந்தால் முதல்ல அந்த நாட்டின் மீது படையெடுக்காதீங்க, அந்த நாட்டோட கலை இலக்கியம் கலாச்சாரம் இது மூணுத்தையும் அழிச்சிருங்க, அந்த நாடு தானும் அழிஞ்சிடும். நம்ம போரே செய்தோம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த எதிரி நாட்டு மீது போர் எடுக்கிற மூலம் முதல்ல அந்த நாட்டோட நூலகத்தை கொளுத்துறான். இலங்கையில் எல்லா நாடுகளையும் நீங்கள் பாருங்கள், ரஷ்யாவில் எந்த நாடு எடுத்தாலும் முதல்ல அந்த நாட்டோட லைப்ரரி. ஏன்னா இந்த இலக்கியம் தான் 2000 வருஷம் முன்னாடி தமிழன் எப்படி வாழ்ந்தான்றது சொல்கிறது தான் தொல்காப்பியம். அது இல்லைனா தெரியாது. திருக்குறள் தமிழன் எப்படி ஒரு நெறியோடு வாழ்ந்தான், சங்க இலக்கியங்கள் அகநானூறு புறநானூறு இது எல்லாமே நீங்கள் பாருங்கள். அந்த காலகட்டத்தில் வந்த மன்னர்கள் இல்லை, அந்த காலகட்டத்தில் வந்த மருத்துவர்கள் இல்லை, அந்த காலத்தில் வந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னு இல்லை. ஒரு படைப்பாளி ஒரு எழுத்தாளன் தான் அடுத்த தலைமுறைக்கு அந்த வாழ்க்கையையும் அவர்களை பற்றி அந்த சான்றுகளையும் கொண்டு சொல்கிறான். ஆக அது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக அவன் வந்து அதை எடுத்துகிட்டு போகிறான். ஆக நம்ம வந்து நிறைய வாசிக்க தான் வந்து உங்களுக்கு வந்து பல்வேறு விதமான ஒரு சிறகுகள் முளைக்கும். ஒரு புத்தகம் நல்ல புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது உங்கள் முதுகுக்கு பின்னாடி ரெண்டு தன்மை, ஒரு புத்தகத்தை நீங்கள் தொடும்போது படிக்கும்போது அதை தொடும்போது ஒரு புதிய அனுபவத்தை தொடுறீங்க, ஒரு புதிய உலகத்துக்குள்ளே போகிறீங்க. உங்கள் ஜன்னலை திறந்து ஒரு புதிய வானமும் புதிய வெளிச்சமும் உங்கள் இதயத்துக்குள்ளே வந்து குதிக்கிறோம். இது வந்து உங்களுக்கு நிறைய கனவுகள் உள்ள பருவம். நாங்களும் அப்படி கனவு கண்டு தான் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். நான் ஒரு என்னுடைய கவிதை ஒன்று பகிர்ந்துக்கிறேன், இந்த கனவுகள் பற்றின கவிதை தான் அது. கவிதையோட தலைப்பு 5வது வகுப்பு 1வது பிரிவு. 5வது வகுப்பு 1வது பிரிவு. மழை பெய்யாத நாட்களிலும் மஞ்சள் குடையோடு வரும் திலகவதி டீச்சர். மழை பெய்யாத நாட்களிலும் மஞ்சள் குடையோடு வரும் திலகவதி டீச்சர் வகுப்பின் முதல் நாளன்று எங்களை எல்லாம் எழுப்பி கேள்வி கேட்டார், படித்து முடித்ததும் என்ன ஆக போகிறீங்க என்று. முதல் பெஞ்சை யாருக்குமே விட்டுத்தராத கவிதாவும் வனிதாவும் டாக்டர் என்றார்கள் கோரஸாக. இன்று திருமணம் முடிந்து கூந்தலில் சருகிய சீப்புடன் பிள்ளையை பள்ளிக்கு வழி அனுப்பும் கவிதாவையும் ரேஷன் கடைக்கு வரிசையில் வனிதாவையும் அவ்வப்போது பார்க்க நேர்கிறது. இன்ஜினியராவன் என்று சொன்ன எல் சுரேஷ்குமார் பாதியில் ஃபெயிலாகி பட்டுத்தறினையே சென்று விட்டான். எங்கள் அப்பாவுடைய இரும்பு கடையை பார்த்துப்பேன், எங்கள் அப்பாவுடைய இரும்பு கடையை பார்த்துப்பேன். கடைசி பெஞ்ச் சிஎன் ராஜேஷ் சொன்னபோது வகுப்பே சிரித்தது. இன்றவன் நியூ ஜெர்சியில் மருத்துவராக பணியாற்றி கொண்டே நுண் உயிரியலை ஆராய்கிறான். ஃப்ளைட் ஓட்டுவேன் என்று சொல்லி எங்களை எல்லாம் ஆச்சரியங்களில் தள்ளிய அகஸ்டின் செல்லபாபு TNPSC தேர்வு எழுதி கடைநிலை ஊழியனானான். அணுசக்தி விஞ்ஞானி ஆவேன் என்று சொன்ன நான் திரைப்படங்களுக்கு பாடல் எழுதி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையின் காற்று எல்லோரையும் திசை மாற்றி போட வாத்தியாராவேன் என்று சொன்ன குண்டு சுரேஷ் மட்டும் நாங்கள் படித்த அதே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறான். மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்கிற எப்படி இருக்க மாப்பிள என்றேன். எப்படி இருக்க மாப்பிள என்றேன். சாக்பீஸ் துகள் படிந்த கரங்களால் என் கைகளை பிடித்து கொண்டு படித்து முடித்ததும் என்ன ஆக போகிறீங்க என்று என் மாணவர்களிடம் நான் கேட்பதே இல்லை என்றார். ஆக இதுதான் வந்து வாழ்க்கையோட இனிய முரண். நம்ம ஒன்று நினைப்போம், வேற ஒரு விதமாக நம்ம மாறுவோம். அதுதான் வாழ்க்கையில் இருக்க ஒரு சுவாரஸ்யமும் கூட. நீங்கள் கிரைம் நாவலில் கடைசி பக்கம் எடுத்தோன்னே படிச்சிட்டிங்கன்னா அந்த கிரைம் நாவலை படிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதுபோல் தான் வாழ்க்கை. அது ஒரு கிளைடாஸ்கோப்புக்குள்ள இருக்க வளைவு துண்டு மாதிரி அது தினமும் வெவ்வேறு சித்திரங்களை நம் கண்முன் உருட்டி காட்டிக்கொண்டே இருக்கும். ஆக ஒரு நல்ல இலக்கியம் ஒரு மனிதநேயத்தை எப்படி விதைக்கிறதோ அதை போலவே நீங்கள் உங்கள் வாழ்க்கை முழுக்க நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. நீங்கள் தான் அடுத்த தலைமுறை. அடுத்த தலைமுறையை உருவாக்கப் போகிறவர்கள் நீங்கள் தான். அடுத்த தலைமுறையை கொண்டு செல்ல போகிற

பொங்கல் உங்கள் மனதில் அந்த ஒரு நினைவை கொண்டு வரட்டும். நான் விருப்பப்படுறதெல்லாம் இதுதான். நம்ம ஒரு படத்துக்கு போகிறோம், ஒரு 500 ரூபா 1000 ரூபா டிக்கெட் வாங்குகிறோம், பார்க்கிங் எல்லாம் முடிஞ்சு, அது மாதம் 1000 ரூபா புத்தகம் ஒதுக்குங்க. ஒரு வீடு, ஒரு வீடில் ஒரு சமையலறை இருக்குது, வரவேற்பறை இருக்குது, படுக்கை அறை இருக்குது, ஒரு கூடம் இருக்குது, அதே மாதிரி ஒரு நூலக அறையும் நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம வந்து அதை வந்து உருவாக்கணும். மாதம் ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம், மாதம் 30 புத்தகம் வாங்குங்க. நீங்கள் வருட இறுதியில் திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் 365 புத்தகம் உங்களுக்கு கையில் இருந்திருக்கும். அதை போல் எழுத நினைக்கிற சகோதரிகளுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒன்றில் காலையிலேருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு நடந்த சம்பவங்களை ஒரு டைரியில் எழுதுங்க. நீங்கள் கவிதையாக எழுத ட்ரை பண்ணாதீங்க, கதையாக எழுத ட்ரை பண்ணாதீங்க. காலையில் நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது எதிர்க்க சிக்னலில் வந்து ஒரு குழந்தை பைக்லேருந்து உங்களை பார்த்து ஒரு அதிகப்படியாக ஒரு 5 செகண்ட்ஸ் வச்சுருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு பாதித்த ஒரு விஷயம் கண்ணை மூடிட்டு யோசனை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு என்னென்ன உங்களை பாதிச்சிருக்கு, அது நல்ல விஷயமாகவும் இருக்கலாம், கெட்ட விஷயமாகவும் இருக்கலாம், உங்களுக்கு வந்த கோபமாகவும் இருக்கலாம், கண்ணீராகவும் இருக்கலாம், அல்லது நெகிழ்ச்சியாகவும் இருக்கலாம். அது அந்த முழு பக்கம் கூட எழுதணும்னு நீங்கள் தேவையில்லை, ஒரு 1/2 பக்கம் எழுதினா கூட போதும். நீங்கள் வருட இறுதியில் அதெல்லாம் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு 365 பக்கம் இருக்கும். அதில் 5 பக்கம் நீங்கள் நல்லா எழுதியிருந்தாவே நீங்களும் பெரிய எழுதலாது தான். இன்றைக்கி வந்து பிளாக்ஸ்லாம் வந்துச்சு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு எல்லாமே. நாங்களாம் ஒரு காலத்தில் படிக்கும்போது எங்கள் அப்பா தமிழ் ஆசிரியர், எங்கள் வீடு முழுக்க முட்டை முட்டையாக புத்தகங்கள் சேகரித்து வச்சுருந்தார். அது இல்லாமல் நாங்கள் காஞ்சிபுரம், எங்கள் ஊரை சுற்றி இருந்த எல்லா லைப்ரரிலையுமே என்னை மெம்பர் ஆக்கினார். கிட்டத்தட்ட 32 நூலகங்களில் வந்து மெம்பர் ஆக்கினார். சனி ஞாயிறு ஆனால் எனக்கு லைப்ரரியாக போயிட்டு அந்த படித்த புத்தகத்தை கொடுத்துட்டா மீதி புது புத்தகம் எடுத்து வர்றது தான் என்னோடய வேலையாக இருக்கும். ஆனாலும் கூட காஞ்சிபுரம் போன்ற ஒரு நகரத்தில் நான் நினச்ச புத்தகம் கிடைக்காது. இப்போது தமிழில் முக்கியமான எழுத்தாளர்கள், உலக இலக்கியங்களுக்கு சவால் விடுகிற எழுத்தாளர்கள்லாம் தமிழில் நிறைய பேர் இருக்காங்க. லாசாரா, தீ ஜானகிராமன், சுந்தர ராமசாமி, கல்யாண்ஜி, வனதாசன்ற பேரில் ஒரு கதையும் எழுதுவார், கவிதை கல்யாண்ஜி, கலாபிரியா, ஜி நாகராஜன், கி ராஜநாராயணன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆ மாதவன் இந்த வருடம் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறார். பழமலை, இப்படி நிறைய எழுத்தாளர்கள். இப்போ தி ஜானகிராமனுடைய மோகம் உள்ளோ அல்லது அம்மா வந்தாலோ மரப்பசுவோ ஒரு நாவல் நீங்கள் படித்தீங்கன்னா அடுத்தது அவருடைய எழுதின எல்லாமே படிக்கணும்னு ஒரு ஆசை வரும். நான் அப்படி தான் முதல்ல அவருடைய மரப்பசு படித்தேன். மரப்பசு படித்த பிறகு மற்ற புத்தகம் எங்கேயுமே கிடைக்கல. காஞ்சிபுரத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும் வச்சுருந்தார், ஆனால் அவர் வீட்டுக்கு தரமாட்டேன், வேணால் இங்கேயே உட்காந்து படிச்சுட்டு போங்கன்னு வர. அது 1000 பக்கம் நாவல். நான் தினமும் அவர் வீட்டு திண்ணையில் உட்காந்து ஒரு 20 பக்கம் 50 பக்கம் அப்படி இருட்டு வரைக்கும் படிப்பேன். அவங்க வீட்டில் விளக்கேற்றிட்டாங்கன்னா புத்தகத்தை பிடிக்குவாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு விளக்கேற்றுவாங்க. விளக்கேற்றின பிறகு எதுவும் நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லிட்டு நான் 4:30 மணி ஸ்கூல் விட்டு போயிட்டு அந்த 1.5 மணி நேரம் படித்து அடுத்த நாள் 4:30 மணிக்கு அப்படி தான் அந்த புத்தகங்கள்லாம் படித்தேன். ஆக அதெல்லாம் தான் நமக்கு வந்து தன்னம்பிக்கையை, நமக்கான வாழ்க்கை நெறியை வந்து அறிமுகப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். இது இந்த நாளின் சபதமாக நீங்கள் இளைய தலைமை எடுத்துக்கொள்ள வேண்டும். சமீபத்தில் நேற்று கூட ஒரு கவிதை படித்தேன், ஒரு சந்தால் பழங்குடி மொழி, அதில் சந்தால் மொழியில் ஒரு பழங்குடி பெண்ணு ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அவங்க அப்பா கிட்ட அவங்க வேண்டுகோள் வைக்கிறாங்க, என்ன வேண்டுகோள்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வரணும் அப்படின்ட்டு. அந்த கவிதை இப்போ ஆரம்பிக்குது, அப்பா உன் ஆடு மாடுகளை விற்றுதான் நீ என்னை பார்க்க வர வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட தூரத்தில் எனக்கு திருமணம் செய்து வைக்காது. உன் ஆடு மாடுகளை எல்லாம் விற்றுதான் நீ என்னை பார்க்க வர வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட தூரத்தில் எனக்கு திருமணம் செய்து வைக்காதே. வாசலில் இருந்து பார்க்கையில் சூரிய உதயம் தெரியாத வீட்டில், தோட்டத்தில் இருந்து பார்க்கையில் சந்திர உதயம் தெரியாத வீட்டில் என் திருமணம் வேண்டாம். கோழி ஆடு மாடு இல்லாத, கால்நடைகள் இல்லாத வீட்டில் வேண்டாம். வாழ்க்கையில் ஒரு முறை கூட ஒரு விதையை கூட ஊண்டிராதவனுடைய கையில் என்னை பிடிச்சிக்கிட்டு இருக்காது. கை என்கிற வார்த்தையே எழுத தெரியாதவன் கையிலும் என்னை பிடித்து கொடுக்காதீர்கள். நான் அக்கறையில் அழுதால் அந்த அழுகையை கேட்டு இக்கரையிலிருந்து நீ ஓடி வர வேண்டும், அந்த தொலைவில் செய்துவை என் திருமணத்தின் ஒரு பெண் பதிவு பண்ணுறாங்க. ஆக இந்த மாதிரி உங்களோட வழிகள், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய விடுதலை, உங்களுடைய ஏக்கம், நீங்கள் செய்ய நினைக்கிற செயல்பாடுகள் எல்லாமே நீங்கள் இலக்கியத்தில் நீங்கள் பதிவு பண்ணணும். அதுக்காக படிப்பையும் விட்டுறாதீங்க, அதுவும் முக்கியம். அந்த ஓய்வு நேரங்களில் இதையும் படிங்க. இந்த ஒரு கருத்தோடு இன்றைய உரையை நான் முடித்துக்கொள்ள நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் உங்கள் மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு அந்த சகோதரி ஆனந்த அழை பாடினதுன்னா. நான் அடுத்தடுத்து நான் வாங்கிய இரண்டு தேசிய விருதுகளும் பெண் குழந்தைகள் வாங்கி கொடுத்தது தான். ஆனந்த அழையில் ஒரு குழந்தை நடித்து வாங்கி கொடுத்தது, ஆனந்த அழை பாடலுக்கு

0: ஒரு குழந்தை நடித்து வாங்கி கொடுத்தது. இந்த சைவம் திரைப்படத்திலே அழகே அழகிய பாடலுக்காக ஒரு குழந்தை பாடி வாங்கி கொடுத்தது. ஆக இந்த நல்ல நாளிலே இந்த கல்லூரியில் வந்து உங்களுடைய உரையாடியது ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மீண்டும் என்னுடைய கடந்த காலத்திற்கு நான் சென்று வந்த ஒரு சந்தோஷத்தை உங்களுடைய இந்த அத்தனை உற்சாகமான முகங்கள் கொடுக்கின்றன. நாங்கள்லாம் பச்சைப்பன் கல்லூரியில் தமிழ் மன்ற விழா சும்மா 8 பேர் தான் எதிர்க்க இருப்பாங்க. அந்த 8 பேரும் மைக் செட் போட்டவங்க, அப்புறம் வந்து சேர் எடுத்து போட்டவங்க, அப்புறம் தமிழ்துறை செயலாளர் செக்ரட்டரி, அப்படி இவ்வளோ முகங்கள் தமிழ். அதுவும் வந்து தமிழை ஒரு மேஜர் இல்லாமல் லாங்குவேஜ் மட்டும் இருக்கிற ஒரு கல்லூரியில் இவ்வளோ தமிழ் ஆர்வத்தோடு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
1: மின்னலே வியக்கும் உங்கள் வேகம் கண்டு கண்ணிமைக்கும் நொடியில் தமிழை தாளாட்டும் என்னே உங்கள் சிந்தனை விளையாட்டு. வியந்தோம் மின்னல் தாக்கும் மரமாய் சட்டென்று. நட்பை விளைக்கும் விதைநிலமாய் இருக்கும் இக்கல்லூரியில் இலக்கிய சுனைநீர் பொங்க இத்தனை மணித்துளிகள் எங்களுடன் உரையாடி தங்களின் யதார்த்த அனுபவங்களை எடுத்துக்காட்டாய் கூறி எதிர்நீச்சல் அடிப்பது எப்படி என்று மொழிந்த தங்களின் வார்த்தைகளுக்கு நன்றி. செந்தமிழே, தமிழ் தரும் இயலே, இயல் தரும் கவியே, கவி தரும் அமுதே, தங்களது கவித்திறமையால் நம்மை திளைக்க வைக்க வருகிறார்கள் 3ஆம் ஆண்டு சமூகவியலை சேர்ந்த வைஷ்ணவி.
2: வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்துணை பெயருக்கும் எனது காலை வணக்கங்கள். கவிதையின் தலைப்பு தைமகளே வருக. தைமகளே வருக, புதியதொரு ஆண்டில் பூ பெய்து இருக்கிறாய் நின்னிலை அறியா வண்ணம். தைமகளே வருக, புதுவருடமே உனக்கு மாற்றங்கள் நிச்சயம் உண்டு மனதாலும் மானத்தாலும். தைமகளே வருக, வீறு கொண்டு நடப்பாய் என்று விதைத்து இருப்பாய், நன்னிலையில் நானிலம் போற்றப் போவதாய் நினைத்திருப்பாய், உலகிற்கே உயர்நிலையில் உயரப்போவதாய் உரைத்திருப்பாய். வீறு கொண்டு நடப்பாய் என்று விதைத்திருப்பாய், நன்னிலையில் நானிலம் போற்றப் போவதாய் நினைத்திருப்பாய், உலகிற்கே உயர்நிலையில் உயரப்போவதாய் உரைத்திருப்பாய். தைமகளே வருக, கவலை கொள்கிறாயோ, கொடுத்த வாக்கை விசைவில் வைக்க முடியவில்லை என்று வெம்புகிறாயோ, தளராதே, நீயும் அரசியலில் குதித்துவிடு. அங்கே சத்தியமெல்லாம் சர்க்கரை பொங்கலே, அங்கே சத்தியமெல்லாம் சர்க்கரை பொங்கலே. தைமகளே வருக, வாழ்த்துக்கள், இரட்டை பிரசவம் உனக்கு, ஆனால் சற்று வித்தியாசம், ஒன்று தையில் ஒன்று சித்திரையில். நில், வியப்பு உண்டு இன்னும் விடைபெறாதே. உன் பிரசவத்தின் முடிவு உன் வழியில் மட்டுமில்லை, ஒரு இனத்தின் வழியில் புதைந்து கிடக்கிறது. உனக்கு மட்டுமே போகி, உனக்கு மட்டுமே வாசப்பொங்கல், உனக்கு மட்டுமே மாட்டுப்பொங்கல், உனக்கு மட்டுமே காணும் பொங்கல். அரசியல் அரியணைக்கு நீ மொத்தத்தில் விடுமுறை நாள். தைமகளே வருக, எதிர்பார்ப்புகளும் எதிர்ப்புகளும் நிறைந்த வருடம் உனக்கு. ஆம், பாரம்பரியம் மட்டுமல்ல உன் பரம்பரையும் புதைந்து கொண்டிருக்கிறது. உன் கலாச்சாரத்தை காப்பது காவு வாங்குவதாம், உன் கலாச்சாரத்தை காப்பது காவு வாங்குவதாம், உன் பண்பாட்டை பதப்படுத்துவது பகுத்தறிவு இல்லையாம், உனது பண்பாட்டை பதப்படுத்துவது பகுத்தறிவு இல்லையாம், உன் மொழியை முன்னெடுத்து செல்வது மூடத்தனமாம், உனது மொழியை முன்னெடுத்து செல்வது மூடத்தனமாம், உன் இனத்தை தாங்க நினைப்பது தாக்குதலாம். தைமகளே வருக, வந்தால் வருத்தம் கொள்வாய், எனினும் வந்து விடுவாய், வந்தால் சற்று விகாரமாக வேவா, தசையிலும் வேசிமணம் பார்க்கும் தர்வமான்கள் உலாவரும் நரகத்தில். தைமகளே, நீ மட்டும் விதிவிலக்கல்ல, அதனால் சற்று விகாரமாகவே வா. உரிமைகள் மறுத்து உடைமைகள் மறந்து பேச்சின் சுதந்திரம் அற்று மனிதனின் அடிப்படை சுதந்திரம் முற்றும் புதுவுலகிற்கு. தைமகளே வருக, பதறாதே, பயம் கொள்ளாதே, எல்லாம் கொஞ்ச காலம்தான், நிலை மாறாது, அவர்களின் நிலையாமைக்கு நீ மாற்றப்படுவாய். இந்த நிலை மாறாது, அவர்களின் நிலையாமைக்கு நீ மாற்றப்படுவாய். தைமகளே வருக, தைமகளே வருக, எதிர்மறையாய் எழுதிவிட்டேனோ அத்துணையும் இல்லை, நிதர்சனத்தை நினைவு கூர்ந்திருக்கிறேன் உங்களிடம். தைமகளே வருக, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.
1: அடுத்ததாக வருகிறார் இரண்டாம் ஆண்டு ஜேர்னலிசத்தை சேர்ந்த பாரத்.
2: தலைப்பு தைமகளேவா. தை திருநாள், தமிழர் திருநாள். ஏழு பானையில் பொங்கல் பொங்கி ஒன்பது காய் கூட்டாக்கி மஞ்சள் நற்குணம் அறிந்து மதத்தை மறந்து தமிழனாய் மஞ்சள் கட்டி சாணம் தெளித்து 51 புலி கம்பி கோலமிட்டு புதிதாய் பூக்கும் பூசணி பூவை பறித்து சாண உருண்டையின் மேல் பொருத்தி செம்மன் கொண்டு கோலத்தை சிங்காரித்து பாட்டன் பேத்தி என மூன்று தலைமுறையினரும் ஒன்றிணைந்து புத்தாடை அணிந்து மார்கழி மாதம் அறுவடை செய்த நெல் அரிசியில் பொங்கல் பொங்கி ஒரு உருண்டை பொங்க சோற்றையும் காய் கூட்டையும் இனிப்பு பண்டம் என நாருசித்த கருப்பட்டி வெள்ள பொங்கலும் வருடத்தின் ஒரே நாளிற்கானதாய் மனம் அறிந்த மனம் கொண்ட பாலிலிருந்து திரித்த நெய்யினை ஊற்றி பூசணி இலையில் இவை அனைத்தையும் சூரியனுக்கு படையலிட்டு சூரிய பகவானே என கை கூப்பி வணங்கி உறைந்திருக்கும் எங்களின் வாழ்வில் உன் கதிர்களை கொண்டு புத்துணர்வு பெற செய்து இனிவரும் 12 திங்களுக்கு அரிசி உணவு உண்ணும் அளவுக்கு செல்வம் செழித்தோங்க ஏழு தலைமுறையினரும் மகிழ்ச்சியாய் ஒன்றிணைந்து மண் வளமும் மழை வளமும் உடல் நலத்தையும் எங்கள் வாழ்வில் உறுதி செய் என சமத்துவ பொங்கலின் மூலம் ஐம்பூதங்களை வழிபட்டு நன்றி தெரிவித்து அடுத்த வருடத்திற்கான பயணத்தை துவங்கினோம் நாம். ஆனால் இன்றோ மழை பொய்த்தது, எங்களின் நிலம் அனைத்தும் வறண்டது. மண்ணின் மனமுகர காத்து கொண்டிருக்கிறோம் பல காலமாய். ஒருபடி அரிசி சோறு உண்டு ஆயிற்று பல திங்கள். சோற்றின் ருசி மறந்தோம், கூழ் பருகி சலித்தது எங்கள் நா. மூன்று தலை அறுவடை செய்த நிலங்களோ தற்பொழுது எங்களுக்கு மீதம் வைத்திருப்பவை மட்டையும் உமியும். சீமைக்கு சென்றிருக்கும் என் மகன்களும் எந்தன் வாரிசுகளும் இந்த தை திருநாளையாவது எங்களுடன் செலவிட வருவார்களா என ஏங்கி திறந்து வைத்துள்ளோம் எங்கள் வீட்டின் கதவுகளை. விருந்தோம்பல் மறவாத நான் தூக்கி நிறுத்த முயன்ற என் தமிழனின் பண்பாட்டை மறந்து சிக்கர் கோலமொட்டி மஞ்சள் சாயம் தெளித்து குக்கரில் பொங்கலாக்கி டென்ட் கொட்டாவில் படம் பார்த்த காலம் போய் டிவி போட்டியில் பார்க்கும் காலம் வந்தது. டிவியில் மட்டுமே சூரியனை சூரியன் என அடையாளம் காட்ட தெரிந்த அளவிற்கு அவர்களின் அறிவை மழுங்கச் செய்துள்ளோம் நாம். என் அடுத்த தலைமுறையினர் சேற்றில் கால் வைக்க தயங்கி சீமையில் அகதிகளாக தஞ்சம் புகுந்துள்ளனர். வா மகளே வா, எங்கள் அவல நிலையை காணவா. காத்து கொண்டுள்ளேன். சிறு புள்ளில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை என இயற்கையின் அழகறிந்து துண்டு துண்டாய் போன என் கனவுகளை உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை இன்னும் வேண்டுமடி. உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை இன்னும் வேண்டுமடி என பாடி என் அடுத்த தலைமுறையினர் நான் நட்ட நாத்திற்கு உரமாய் மாறுவர் என்ற ஊன்றுகோலை தர வா என் தைமகளே வாய். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி.
1: கவிமலையில் நம்மை நனைய வைத்த தோழிகள் இப்போது இசைமலையில் நம்மை நனைய வைக்க வருகிறார் முதலாம் ஆண்டு மாணவி லலிதா.

ரொம்ப அழகான குரல், நல்லா பாடினாங்க. கவிதையும் அந்த கவிஞர்களோட அந்த ரெண்டு கவிதையும் கூட ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. எனக்கு இந்த விழா முடியும் முறை இருக்க வேண்டும் என்று தான் தோன்றது.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. ஜூலை 17 நாள் இன்னைக்கு உலக நீதி தினம். இதை பத்தி தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
1: ஏய், இன்னைக்கு ஜூலை 17 பா, தெரியுமா?
2: ஆமாமா தெரியும், சண்டே தானே, இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கணும்ப்பா.
1: எப்ப பார்த்தாலும் சண்டே ரெஸ்ட் எடுக்கணும். இத பத்தியே யோசிச்சிட்டேன். நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வர, அத பத்தி கேக்குறியா முதல்ல?
2: ஓ, முக்கியமான விஷயமா? சரி, பேசி பேசி.
1: சரி சரி, இன்னைக்கு வந்து வேர்ல்ட் டே ஃபார் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ், அதாவது உலக நீதி தினம். ஓகேவா? அத பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன், கேட்டுக்கோ. உலக நீதி தினம் வந்து எதுக்கு கொண்டாடுறாங்க, ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு உனக்கு தெரியுமா? சரி, 1998 இருந்து இதை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி இது வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 1998 இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அப்படின்றது தொடங்கப்பட்டது. இது தொடங்கப்பட்ட சமயத்திலிருந்து தான் நம்ம இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் டே அப்படின்றத கொண்டாடுறோம். இந்த உலக நீதி தினம் எதுக்கு கொண்டாடப்படணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நீதி என்பதே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏன்னா வந்து நீதி, நேர்மை, நியாயம் இப்படி வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டிருப்போம். இது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் அப்படின்றத மக்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு நாள் தான் இது.
2: நீ சொன்ன மாதிரி நீதிடா, நேர்மடா, நியாயம்டா, தர்மம்டா இப்படின்னு டைலாக் விட நல்லாதான் இருக்கும். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு நாளா?
1: கரெக்ட், டைலாக் விட நல்லாதான் இருக்கும். நீதிய வந்து வேணுமா அப்படி ஒரு நாள் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது பதில அதை செலிப்ரேட் பண்றதை பத்தி யோசிக்கலாம். ஆக்சுவலா பாத்தோம்னா, பாதிக்கு மேல படங்கள், நம்ம பாக்குற திரைப்படங்கள் வந்து நீதிய பேஸ் பண்ணிதான் இருக்கு. நீதி, உண்மை, இத பத்தின தேடுதல், அதை பத்தி தான் வந்து படங்களே எடுக்கிறாங்க. அதே நேரத்துல வந்து உலக நீதி தினம் எதுக்கு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து நீதி போய் சேரணும். அதாவது மக்களுக்கு வந்து எது சரி எது தவறு அப்படின்ற வித்தியாசம் தெரியணும் அப்படின்றது தான் இந்த நாளோட முக்கியத்துவம். இது மட்டும் இல்லாம உலகத்துல வந்து தினமும் வந்து கிரைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. வன்கொடுமைகள் இது வந்து ரொம்ப அதிகமாயிட்டே வருது. இதை வந்து தடுக்கணும் அப்படின்றத பத்தி யங்கர் ஜெனரேஷனுக்கும் சரி, இப்போ அடல்ட்ஸா இருக்கிறவங்களுக்கும் புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த நாள். அதுதான் இந்த நாளோட இம்பார்ட்டன்ஸ். இது எப்படி ஆரம்பிச்சது, நீதினா என்ன அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்தோம்.
2: நீ எல்லாமே சர்வதேசம் சர்வதேசம் சொல்ற, நம்ம லொக்காலிட்டியில நம்ம என்ன பண்ணணும் அத பத்தி ஏதாவது சொல்லு.
1: கரெக்டான பாயிண்ட் தான். ஓகே, சோ வந்து என்ஜிஓஸ் நிறைய பாத்திருப்ப, கரெக்டா? சோ இதுல வந்து சில என்ஜிஓஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, மக்களுக்கு நீதி கொண்டு போய் சேர்க்கறதுக்காக வந்து லாயர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது வந்து எல்லாராலையும் எல்லா நேரத்திலயும் லாயருக்கு ஃபீ பே பண்றது இல்ல, வந்து அதுக்கு தேவையான பணம் வந்து அவங்க கிட்ட இருக்காது. இந்த நிதி உதவிய கூட சில என்ஜிஓக்கள் செய்யறாங்க. அந்த மாதிரி என்ஜிஓக்களை நாட செய்யலாம் மக்கள். இது வந்து ஒரு ஒரு விதமான விஷயம். அடுத்தது வந்து நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, எஜுகேட் யுவர் செல்ஃப். அதாவது சுத்தி நடக்கிற செய்திகள், சுத்தி நம்ம சொசைட்டில என்ன நடக்குது அப்படின்றது எப்பவுமே புரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து மிக முக்கியம். நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி, எவ்ரி மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுத்தி நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே சுத்தி நடக்கிற கிரைம்ஸ் என்ன, என்னென்ன வன்கொடுமை, என்னென்ன கொடுமைகள் நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு டூல் நம்ம கையில இருக்கு. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இது போல நிறைய விஷயங்கள் நம்ம கையில இருக்கு. இதை வந்து சும்மா வீடியோஸ் பார்த்துட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணாம, ஒரு கம்யூனிட்டி பில்டிங்க்கும் ஒரு அவேர்னஸ்க்கும் இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து போராட்டங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா வந்து ஏதோ சொல்ல விரும்புறாங்க, பெட்டிஷன் போடுவாங்க. ஸோ இந்த போராட்டங்கள், இந்த பெட்டிஷன்லாம் போடும்போது நம்ம வந்து செய்யணும்னு அவசியம் இல்லைனா கூட அவங்க கூட போய் நின்று அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க என்ன செய்ய விரும்புறாங்க அப்படின்றத பத்தி நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்க கூட நின்று. ஸோ இதை மாதிரி சின்ன சின்ன ப்ரொட்டஸ்ட்லாம் கூட நம்ம வந்து தூரத்துல இருந்தோ சரி அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு பார்ட்டா இருக்கணும்னு நீங்க வந்து நினைச்சிங்கன்னா நீங்க அதில் போய் ஒரு பகுதியை செய்யலாம். அதுக்கடுத்தது வாலண்டியர். நீங்க வந்து இந்த என்ஜிஓ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. இப்ப வாலண்டியர் சர்வீஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. நீங்க வந்து வாலண்டியர் பண்றது மூலமா நிறைய புது மக்களை பாப்பீங்க, சமுதாயத்தை வந்து இன்னும் நல்லா புரிஞ்சுப்பீங்க. ஒரு சமுதாயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும்னா அந்த சமுதாயத்துக்கு நீங்க ஏதாவது திரும்பி கொடுக்கணும், அதுதான் வந்து வாலண்டியரிங். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். அதே நேரத்துல வந்து நீங்க வந்து பாலிடிக்ஸ், எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, அரசியல் எதுக்குப்பா நமக்கு, அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு இருப்பாங்க. பட் ஆஸ் யங் பீப்புளா, ஒரு ஃபியூச்சர் ஜென்ரேஷனா வந்து பாலிடிக்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கோங்க, அதே நேரத்துல வந்து பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆயிக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸ் தெரிவிக்கலாம், இல்லைன்னா வந்து நியூஸை தெரிஞ்சுக்கலாம். இது மூலியமா வந்து நீங்க அரசியல் அப்படின்ற விஷயத்த வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது நம்ம ஏரியாஸ்ல வந்து லோக்கல் ரேடியோ, கம்யூனிட்டி ரேடியோ கண்டிப்பா இருக்கும்.
2: ஆமா ஆமா, நம்ம ஏரியால கூட எம்ஓபி சமுதாய வானொலி இருக்குல்ல.
1: ஆமா ஆமா, எம்ஓபி சமுதாய வானொலி வந்து 8 ஜோன், அதுகிட்ட வந்து தேனாம்பேட், நுங்கம்பாக்கம் போன்ற பல ஏரியாக்கள்ல இருக்கு. இந்த மாதிரி ஏரியாவில் நீங்க வாழ்ந்தீங்கன்னா இந்த மாதிரி சமுதாய வானொலியை நாடி அவங்களோட உதவியை பெற்று நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சமுதாய வானொலிகள் மூலமா வெளிப்படுத்தலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய டூல். ஏன்னா வந்து ஒரு சமுதாய வானொலியில் எடுத்தீங்கன்னா அதை வந்து 1-2 பேர் கேட்கறதில்ல, பல மக்கள் கேட்கறாங்க. அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வந்து ஆக்டிவிஸ்ட் இல்லைனா வந்து எழுத்தாளர்கள் இவங்க இல்லை ஓவியர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து எழுத்தாளர்கள் வந்து வெறுமை வந்து வார்த்தைகள் மட்டும் சொல்கிறது இல்லை, பல நேரங்களில் வந்து அவங்க மனுஷங்களோட ஒரு பிரதிபிம்பத்தையும் அவங்க காட்டுறாங்க அவங்களோட எழுத்துக்கள் மூலயமா. அதனால் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மூலயமா வந்து ஒரு விதத்தில் வந்து நீங்கள் கிரைம்ஸை குறைக்கிறீங்க, ஒரு விதத்தில் மக்களை புரிஞ்சுக்கிறீங்க, சமுதாயத்தை புரிஞ்சுக்கிறீங்க. இதுக்கு அடுத்தது இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவேராக இருக்கிறது. எப்போவுமே வந்து நியூஸ் அப்டேட்டாக இருக்கீங்க, அவேராக இருக்கீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஆக்சிடென்ட் இல்லை ஏதாவது நடக்குதுங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு போகும்போது நீங்கள் யோசிப்பீங்க, ஓ இங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, நம்ம எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றத பற்றி யோசிப்பீங்க. அதே போல தான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போனோம், இல்லை கூட்டமான இடத்துக்கு போனால் இங்கே ஒரு தெஃப்ட் நடக்குது அப்படின்னா வந்து ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து இது நடக்காமல் இருக்கணும், ஸோ நம்ம வந்து அதுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது யோசிக்கணும். ஸோ வந்து சேஃப்டியாக இருக்கிறது, அவேராக இருக்கிறது வந்து கிரைம்ஸை வந்து ரொம்ப குறைக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருக்கோம். கடைசியாக நான் வந்து எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா பீ கைண்ட். கைண்ட்னஸ்ன்றதான் வந்து உலகத்திலே ஒரு மிக முக்கியமான அண்ட் இட்ஸ் அ ஃப்ரீ எமோஷன். ஸோ யார் வேணாலும் எங்கே வேணாலும் கைண்ட்னஸ் அண்ட் கம்பேஷனை காமிக்கலாம். ஸோ கிரைமை குறைக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து கம்பேஷனேட் இண்டிவிஜுவல்ஸாக ஆகணும் அப்படின்றதான் நம்மளோட மெயின் டார்கெட்டாக இருக்கணும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஸோ வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் டேக்கு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச பங்கை பண்ணுங்க, அதே நேரத்தில் வந்து மக்களுக்கு உதவுங்க. நாளைக்கு யாராவது உங்ககிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, இல்லை எனக்கு எதிராக இந்த வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா மூஞ்ச திருப்பிட்டு போயிடாதீங்க, அவங்களுக்கு கூட நில்லுங்க, அவங்க கூட பக்கபலமாக நின்று அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோங்க.
2: குற்றம் புரிந்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்டவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: है எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன், எம்ஓபியின் சமுதாய வானொலி. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபிசிஆர்எஸ் 107.8 எம்ஓபிசிஆர்எஸ் 107.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல். இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே எம்ஓபி சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சியை வழங்குறாங்க.

0: top right.
1: ஒரு மனிதன் தனது சூழலையும் சுற்றுச்சூழலையும் பற்றி படிப்பதுதான் சூழலியல். அந்த சூழலியலை பத்தி இந்த காலத்து தலைமுறையினர் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கறத ஒரு வினாடி வினா மூலமா தெரிஞ்சுக்க போறோம். நான் உங்க ஆர்ஜே நிஷா, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நமது சமுதாயம் நமது பெருமை. இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். நம்மளோட இன்னைக்கு எம்ஓபி வைணவ கல்லூரி மாணவிகள் இணைந்திருக்காங்க. அவங்க இப்ப அவங்கள பத்தி அறிமுகப்படுத்திப்பாங்க.
2: நான் அமல், செகண்ட் இயர் பிஏ ஜேர்னலிசம் படிச்சுட்டு இருக்கேன்.
3: நான் சாரதி, செகண்ட் இயர் பிஏ ஜேர்னலிசம் படிச்சுட்டு இருக்கேன்.
4: நான் சௌமியா, தேர்ட் இயர் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன்.
5: என் பேர் விஜயலட்சுமி, நான் பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறேன் மேக்ஸ்.
6: நான் சக்தி பிரியா, நான் செகண்ட் இயர் ஜேர்னலிசம் படிச்சுட்டு இருக்கேன்.
1: இப்ப கேள்விக்குள்ள போயிடலாமா?
3: போலாமே.
1: இக்கோசிஸ்டம் என்ற சொல்லை தமிழாக்கம் செய்க.
3: நான் சொல்றேன்,
1: சொல்லுங்க சாரதி.
3: சுற்றுச்சூழல்.
1: அருமை, சரியான விடை. அடுத்த க்வெஸ்சன், ஆம்னிவோரஸ் என்றால் தமிழில் என்ன? யாருக்கு ஆன்சர் தெரியும்?
5: நான் ட்ரை பண்றேன். ஆக்சுவலி லைக் சர்வ உண்ணி இந்த மாதிரி ஏதோ கேள்விப்பட்டேன். கரெக்டா?
1: சரியான விடை. பெரும்பாலும் பிற விலங்கின் இறைச்சிகளை உண்டு உயிர் வாடும் விலங்குகளை எந்த வகையில் சேர்ப்போம்?
6: நான் சொல்லிட்டா?
1: சொல்லுங்க சக்தி.
6: கார்னிவோர்ஸ்.
1: சரி, தமிழில் என்ன?
6: தமிழ்ல தெரியல.
3: ஊன் உண்ணிகளா?
1: சரியான விடை சௌமியா. பாயிண்ட்ஸ தொடர்ந்து கவுண்ட்ல வச்சுட்டே வாங்க. நீங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு கவுண்ட் பண்ணிட்டே வாங்க. இந்த பாயிண்ட் சௌமியா அண்ட் சக்தி ரெண்டு பேருக்கும் ஹாஃப் ஹாஃபா போகுது. அடுத்த கேள்வி, தமிழில் ஃபுட் செயின் என்றால் என்ன?
3: நான் சொல்றேன்.
1: சொல்லுங்க சக்தி.
6: உணவு சங்கிலி.
1: சரியான விடை. ஐந்தாவது கேள்வி, உயிர்கோளம் ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
2: நான் சொல்றேன்.
1: சொல்லுங்க அமல்.
2: பயோஸ்பியர்.
1: சரியான விடை. ஒரு மிருகம் மற்றொரு மிருகத்தை வேட்டையாடுவதை என்னவென்று கூறுவோம்?
3: நான் சொல்றேன்.
1: சொல்லுங்க சாரதி.
3: வேட்டையாடுதல்.
1: சரியான விடை. அடுத்த கேள்வி, நீச் என்ற சொல் சுற்றுச்சூழலில் எதை குறிக்கிறது?
6: நான் சொல்லட்டா?
1: சொல்லுங்க சக்தி.
6: ஒட்டுண்ணி அந்த மாதிரி ஏதாவது?
1: தவறான விடை. வேற யாராவது முயற்சி பண்றீங்களா?
3: திரும்ப கேட்க முடியுமா க்வெஸ்சன்?
1: நீச் என்ற சொல் சுற்றுச்சூழலில் எதை குறிக்கிறது? இந்த கேள்விக்கான விடை யாருக்காவது தெரியுதா?
3: தெரியவில்லை.
5: பாஸ். பாஸ்.
1: இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீச் அப்படிங்கிற சொல் ஒரு உயிரினத்தோட சுற்றுச்சூழல்ல அதோட பங்கை குறிக்கிறது. அடுத்த கேள்வி, ஏபயாட்டிக் என்ற சொல் தமிழில் என்ன?
6: நான் சொல்லட்டா?
1: சொல்லுங்க சக்தி.
5: உயிர் இல்லாத பொருட்கள்.
1: சரியான விடை. வாழ்விடம் என்றால் ஆங்கிலத்தில் என்ன?
2: நான் சொல்றேன்.
1: அமல் சொல்லுங்க.
2: ஹேபிடேட்.
1: சரியான விடை. அடுத்த கேள்வி, உணவு சங்கிலியை இணைப்பது யாது?
6: நான் சொல்லட்டா?
1: சொல்லுங்க.
6: ஃபுட் வெப்.
1: சரியான விடை. தமிழில் என்ன?
3: உணவு வலை.
1: சரியான விடை. ரெண்டு பேருக்கும் ஆறாறு மார்க் போகுது. பயோடெக் ஃபேக்டர் என்ற சொல்லை தமிழாக்கம் செய்க. யாருக்காவது ஆன்சர் தெரியுமா?
3: தெரியல.
1: உயிரியல் காரணிகள் அப்படிங்கறதா அதோட பொருள். அடுத்த கேள்வி, கூட்டு வாழ்வு என்றதை ஆங்கிலத்தை எவ்வாறு கூறுகிறோம்? யாருக்காவது ஆன்சர் தெரியுமா?
2: ஹெட்ரோட்ராப்ஸ்.
1: தவறான விடை. சிம்பயோசிஸ். அடுத்த கேள்வி, கலப்பு உணவை உண்ணும் ஜீவராசிகளை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கிறோம்?
6: நான் சொல்றேன்.
1: சொல்லுங்க விஜி.
6: ஆம்னிவோர்.
1: தவறான விடை. சரியான விடை. அடுத்த கேள்வி, பரஸ்வரம் என்ற சொல் ஆங்கிலத்தில் என்ன? யார் ஆன்சர் சொல்றீங்க?
2: நான் சொல்றேன்.
1: சொல்லுங்க அமல்.
2: ஹெட்ரோட்ராப்ஸ்.
1: சரியான விடை. அடுத்த கேள்வி, பரஸ்வரம் என்ற சொல் ஆங்கிலத்தில் என்ன?
3: நான் சொல்றேன்.
1: சொல்லுங்க சௌமியா.
3: மியூச்சுவலிசம்.
1: சரியான விடை. அடுத்த கேள்வி, கன்சியூமரிசம் என்ற சொல் தமிழில் என்ன?
3: நுகர்வோர். நான் சொல்றேன்.
1: சரியான விடை சௌமியா. ஆனா அடுத்த முறை பெயரை முதலில் கூறவும். அடுத்த கேள்வி, டீகம்போசர் என்ற சொல் தமிழாக்கம் செய்க.
3: நான் சொல்றேன். சிதைப்போர்.
1: சரியான விடை. ஆனா அத ப்ராப்பரா ப்ரொனவுன்ஸ்
5: நான் சொல்றேன். சிதைக்கும் பிராணிகள்.
1: சரியான விடை விஜி. இந்த கேள்விக்கு பாதி பாதி மதிப்பெண்கள் விஜிக்கும் சௌமியாக்கும் போகிறது. அடுத்த கேள்வி, துவக்கவாதம் என்ற சொல் ஆங்கிலத்தில் என்ன?
3: ஸ்டார்டிங் ஸ்டேஜ்.
1: தவறான விடை சாரதி.
5: நான் ட்ரை பண்ணுறேன் கரெக்டான்னு தெரில.
2: சொல்லுங்க விஜி.
5: காமனிசம்.
2: சரியான விடை காமனலிசம். அடுத்த கேள்வி, பயோடைவர்சிட்டி என்ற சொல்லை தமிழாக்கம் செய்க. யாருக்கு தெரியும்?
6: தெரியல.
4: தெரியல.
2: இதற்கான விடை உயிர் பன்முகத்தன்மை. அடுத்த கேள்வி, உயிர்கோளம் அப்படிங்கிறத விளக்குக தமிழில். யாருக்காவது விடை தெரியுமா?
6: தெரியல.
4: தெரியாது.
2: எல்லா சூழ் மண்டலங்களிலும் உலகளாவிய ஒட்டுமொத்த தொகுப்பாகும், அதைதான் உயிர்கோளம் என்று அழைக்கிறோம். அடுத்த கேள்வி, உயிர் இயக்கம் என்ற சொல்லை ஆங்கிலத்தில் என்ன? விடை யாருக்கு தெரியும்?
6: எனக்கு தெரியும்.
2: சொல்லுங்க அமல்.
6: பயோம்.
2: சரியான விடை. அடுத்த கேள்வி, டெட்ரீஷியஸ் என்ற சொல்லை தமிழாக்கம் செய்க.
4: நான் சொல்றேன்.
2: சொல்லுங்க சௌமியா.
4: சிதைவு.
2: சரியான விடை. அடுத்ததா ஒரு எளிமையான கேள்வி, ஊட்டச்சத்துக்கள் என்ற சொல் ஆங்கிலத்தில் என்ன?
6: சொல்றேன்.
2: சொல்லுங்க.
4: தவறான
2: விடை சாரதி. சரியான விடை சக்தி. அடுத்த கேள்வி, பயோமாஸ் என்ற சொல்லை தமிழாக்கம் செய்க. யாராவது முயற்சி செய்றீங்களா?
6: நான் ட்ரை பண்ணட்டா?
2: உயிர் சக்தி.
6: உயிர் மண்டலம்.
2: தவறான விடை.
4: நான் சொல்லட்டா?
2: சொல்லுங்க சௌமியா.
4: உயிர் பொருட்கள்.
2: சரியான விடை. அடுத்த கேள்வி, தன்னோட உணவை தானே உற்பத்தி செய்யும் உயிரினங்களை தமிழில் எவ்வாறு அழைக்கிறோம்? யாருக்காவது தெரியுமா?
5: இங்கிலீஷ்ல தெரியும், சொல்லலாமா?
2: சொல்லுங்க.
5: ஆட்டோட்ரோப்ஸ்.
2: சரியான விடை. தமிழில் யாராவது முயற்சி செய்றீங்களா? அதுக்கான விடை தன்னுண வாக்கிகள். அடுத்த கேள்வி, இறுதியான கேள்வி, எல்லாரும் கவனமா கேளுங்க. பூமியை நோக்கி ஒரு செடி வேறிட்டால் அதை என்னவென்று கூறுகிறோம்?
5: நான் சொல்றேன்.
2: இல்ல, ஆங்கிலத்தில் கூறலாம்.
5: ஜியோட்ரோப்ஸ்.
2: சரியான விடை.
5: தேங்க்யூ.
2: இந்த நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா போயிருக்கும்னு நாங்க நம்புறோம். முதலாவதாக வெற்றி பெற்றது, 5 புள்ளிகள் எடுத்து முதலாவதாக வந்தது சௌமியா.
4: தேங்க்யூ.
2: 4 புள்ளிகள் எடுத்து இரண்டாவதாக வந்தது விஜயலட்சுமி.
4: தேங்க்யூ.
2: 3 புள்ளி எடுத்து மூன்றாவதாக வந்தது சக்தி பிரியா.
4: தேங்க்யூ.
2: இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு நீங்க தொடர்ந்து இருக்க வேண்டியது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இந்த வினாடி வினால பங்கேற்ற அனைத்து எம்ஓபி வைணவ கல்லூரி மாணவிகளுக்கும் எனது நன்றிகள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜே நிஷா.

0: வணக்கம் நேயர்களே, எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்ப நம்ம கூட நிறைய சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. இப்போ பாட போறாங்க. இப்ப முதல்ல பாட போறது ரஜியா பேகம்.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது குடலை பற்றி பாட்டு பாட வந்துள்ளேன்.

0: இப்ப ரஜியா பேகன் பாடினதை கேட்டோம், ரொம்ப இனிமையா பாடினாங்க. இப்ப அடுத்ததா வைஷாலி பாட வராங்க.
1: அனைவருக்கும் வணக்கம்.

0: இவனை தினமும் எண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
1: இப்ப வைஷாலி பாடினதும் கேட்டீங்க, ரொம்ப அருமையா பாடினாங்க. இப்ப அடுத்ததா ரெண்டு பேர் வந்து சேர்ந்து பாட போறாங்க, பிருந்தா அண்ட் சரவ், கேட்கலாம்.
2: அனைவருக்கும் மழையை பத்தி பாட வந்துள்ள

0: நன்றி வணக்கம்.
1: இப்ப இந்த எல்லா குழந்தைங்களும் பேசினது கேட்டீங்க, ரொம்ப அருமையா இனிமையா பாடினாங்க, நம்மளுக்காக இவ்வளவு தூரம் வந்து பாடியிருக்காங்க. இதே போல மற்றொரு நாள் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி வணக்கம்.
2: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்புள் பை தி பீப்புள் அண்ட் டு தி பீப்புள். இட்ஸ் MOP 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.

0: चोट लगे है मन को, निशान लगे है तन को, लेकिन डटे रहेंगे, दुनिया को उठ उठ के दिखाएंगे, अब ये भी लट सकते हैं और वापस आ सकते हैं।
1: गुड डे चेन्नई, वेलकम टू एमओपी कम्युनिटी रेडियो 107.8 एफएम। बॉलीवुड एक्ट्रेस कल्की खोखलिन रिसेंटली रिवील्ड दैट शी वाज सेक्सुअली अब्यूज्ड एज अ चाइल्ड, which brought the issue of child sexual abuse, a growing but underreported horrible truth, to the forefront yet again. Statistics suggest that nearly 53% of children in our country are victims of sexual abuse, but speaking about it is considered taboo in our society. Today, we are here to address this very sensitive but burning issue that is heavily impacting our society. Let us now hear from few people on their thoughts on child abuse.
2: Child abuse அப்படினு சொன்னா ஜெனரலா சில்ட்ரனுக்கு தன்ன அபியூஸ் பண்றாங்க அப்படினே தெரியாது. ஏன்னா எத்தனை நிறைய ஸ்கூல் குழந்தைங்க பாத்தீங்கன்னா அவங்க செக்ஷுவல் அபியூஸ்க்கு ஆளாறாங்க. அவங்களுக்கு தாங்க என்ன தன்னை என்ன பண்றாங்க, ஒருத்தர் ஒரு பெரியவர் தன்னை என்ன பண்றாரு அப்படிங்கிற எந்த விதமான ஒரு ஐடியாவுமே அவங்களுக்கு இல்ல. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸ் வந்து இதை குட் டச் இதை பேட் டச் அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்கள்லேருந்து சொல்லிக் கொடுக்கணும். அவங்க பியூபர்ட்டி அடையிறாங்க அடையலை அந்த ஏஜில், பட் சின்ன குழந்தைங்களுக்கு இது என்ன இப்படி தொட்டால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கணும், ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க, நம்ம எப்படி குழந்தைகிட்ட இதை ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த யோசனையே வேண்டாம். உங்கள் குழந்தை நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதது குட் டச் இதது பேட் டச் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஸ்கூலில் என்ன நடக்குதுங்கிறத ஓப்பனாக உங்கள் குழந்தைகிட்ட கேட்டுக்கோங்க. என்ன நடந்தது, இன்னைக்கு கிளாஸில் என்ன பண்ணாங்கன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் டெய்லி கேட்க ஆரம்பிங்க. ஸோ தட் குழந்தைங்க உங்ககிட்ட ஒரு ஓப்பன்னஸோட சொல்ல ஆரம்பிப்பாங்க. அண்ட் செக்ஷுவல் அபியூஸும் தாண்டி நிறைய சைல்ட் லேபர்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க. ஒரு கேஸ் ஸ்டடி சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் டீப் இன்டீரியர் சவுத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு அந்த பசங்களுக்கு தெரியாது. அதில் ஒரு பையன், மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன், ஜார்க்கண்டில் இருக்கிற ஒரு அங்கே இருக்கிற ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் ஒர்க் பண்ணுறான். அவன் சரியாக அன்றைக்கி ஒர்க் பண்ணலை, அவனுக்கு உடம்பு சரியில்லை, அன்றைக்கி சரியாக ஒர்க் பண்ணல அப்படிங்கிறனால சுட சுட காய்ச்சிட்டு இருக்கிற எண்ணெயை முதலாளி அவன் மேலே ஊற்றுறாரு. அவனுக்கு அதுக்காக லீவும் கொடுக்கப்படல, என்ன காய்ச்சி ஊற்றிட்டா அவனுக்கு உடம்பு சரியில்லை, லீவும் கொடுக்கப்படல, அந்த உடம்பு சரியில்லாதோடய அவன் வந்து வேலை செய்கிறான். ஸோ இதை வந்து சில என்ஜிஓஸ் பார்த்து கூட்டிகிட்டு வந்து காப்பாற்றுறாங்க. எல்லாத்தையுமே என்ஜிஓஸே செய்யணும் அப்படின்னு இல்லாமல், நீங்கள் பார்க்குறீங்க எங்கேயாச்சும் சைல்டு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பீப்புள் தான் இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்கள காப்பாற்றி கொண்டு வரணும். நிறைய சைல்டு ஹெல்ப்லைன்ஸ் இருக்குது, லைக் 1098 ஒரு சைல்டு ஹெல்ப்லைன் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க.
3: சைல்டு அபியூஸ் வந்து எல்லா இடத்துலையுமே நடந்துட்டுதான் இருக்குது, பட் நமக்கு தான் வந்து அது தெரியல. இப்போது ஸ்லம்டாக் மில்லினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்தது தெரியுமா, எல்லாருமே டெஃபினட்டாக அந்த மூவி பார்த்துருப்போம், அந்த மூவிக்கு நிறைய அவார்ட்ஸ் எல்லாமே கூட கிடச்சிது. ஸோ அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நடந்தது அத்தனையுமே வந்து உண்மை, அது எல்லாமே இன்னும் கூட அது ஒரு சில ஏரியாஸில் எல்லாத்துலேயுமே நடந்துட்டுதான் இருக்குது, நமக்கு தான் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க குழந்தைகளே வந்து சைல்டு அபியூஸ் பண்ணப்படுறாங்க, பட் அது வந்து நமக்கு அவ்வளோ இதுவாக தெரியல நமக்கு, பட் அதெல்லாம் இருக்குது. ஸோ ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி தான் வந்து இப்படியெல்லாம் நடிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க, பட் இது எல்லாமே இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறமா வந்து நம்ம யாரையுமே வந்து தொட விடக்கூடாது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஏஜ் இருக்குது அப்படின்னா, லைக் ஏஜ் அட்டன் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா, ஸோ ஆண்கள் வந்து இந்த மாதிரி, ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சம் நம்ம அவங்கக்கிட்ட நெருங்கி பேசக்கூடாது. ஸோ நம்மளே வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடாது அவங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு டீச் பண்ணணும். அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பேயில் வந்து ஒரு சில மாதங்கள் தான் ஆது அந்த குழந்தையே பிறந்து, ஸோ அந்த குழந்தைய வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு பாவம் உள்ளது. ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்துட்டுருக்கு. இது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்னாக்கா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரொடெக்டிவ் சர்வீஸ். ஸோ அது எவ்வளோ அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரியல, பட் இன்னும் கொஞ்சம் அவங்க ஸ்ட்ராங்காக வந்து எஃபோர்ட் எடுத்து கொஞ்சம் லைக் அவங்க கண்டிப்பாக வந்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா இதெல்லாமே குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
2: இப்போ வெளி உலகம் தாண்டி வீட்டுக்குள்ளே லேடிஸ்க்கு வந்து சேஃப்டி இல்லை. லேடிஸ் குழந்தைங்களுக்கு தனியாக வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க, மாமாவை நம்பி சித்தப்பாவை நம்பி அப்படின்னா அந்த குழந்தைங்களும் அப்யூஸ் செய்யப்படுறாங்க, அவங்களுக்கே அதில் சேஃப்டி இல்லை. அந்த குழந்தைங்களுக்கு மோரோவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியல. நேற்று ஃபேஸ்புக்கில் ஒரு சின்ன போஸ்ட் பார்த்தேன், 10 குழந்தை வந்து ப்ரெக்னென்ட். ஸோ அந்த குழந்தைக்கு தான் ஏன் ப்ரெக்னென்ட் ஆனால் தான் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனோங்கிற எந்த ஒரு விஷயமே தெரியாது, அந்த குழந்தை ப்ரெக்னென்ட். அதே மாதிரி இன்னொரு கேஸ் நான் வந்து படித்தேன் ஃபேஸ்புக், நான் அக்கௌண்ட் ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில், அது என்னன்னா, ஒரு பாம்பேல பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே டிராக்ல பிறந்த சில மாதங்களே ஆன குழந்தை வந்து செக்ஷுவல் அபியூஸ் செய்யப்பட்டு தூக்கி வீசப்பட்டிருக்கு. அந்த குழந்தையோட இன்டெஸ்டைன் எல்லாமே வயிற்ற விட்டு வெளில வந்துருச்சு. ஸோ அந்த இன்டெஸ்டைனை திருப்பி உள்ள வச்சு தைக்கிறதுக்கு 25 தையல் அந்த பிஞ்சு குழந்தைக்கு போட்டிருக்காங்க. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், பிறந்த சில மாசங்களான குழந்தை அது. அந்த அளவுக்கு என்ன ஆச்சு ஜென்ஸ்க்கு? தயவு செய்து எப்போதுமே சொல்லுவாங்க லேடிஸ்லாம் பார்த்து போயிட்டு பார்த்துவாங்கன்னு, ஆனால் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஜென்ஸ் வந்து லேடிஸை மதிக்க சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. பாய்ஸ்க்கு உங்கள் சிஸ்டரை மதிக்கிற மாதிரியே வெளியில் போகிற பெண்களுக்கு மரியாதை கொடுங்க, நீங்கள் பார்க்குற பெண்களுக்கு மரியாதை கொடுங்க, உங்கள் சிஸ்டராக நினச்சிக்கோங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள நடத்துங்க.
1: வெல், தட் வாஸ் இன்டென்ஸ். நவ் லெட் இஸ் ஹியர் தி ஸ்டோரி ஆஃப் Priya, a 10-year-old girl, and how she deals with child abuse.
4: Hi Priya, you're earlier than usual. How was school? What would you like to eat?
5: Nothing, Veena auntie. I'm not hungry.
4: What happened, kid? Anything wrong?
5: Leave me alone, auntie. I'm not really in the mood to talk.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் விமனாக மாற்ற எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு You're listening to MOP 107.8.
1: Tulsi Helen, welcome to MOP Vaishnav. It's a real pleasure to have you here today. It's great to have an athlete of your caliber here to talk to us about how you've done so well in the arena of boxing. Now, I'd like to start at the very beginning of your journey. Now, you started at a very early age. You were 12 years old when you first got into boxing, and I want to ask, how did you get so interested at the age of 12?
2: So, Eric, ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இங்க வந்தது. நீங்க வந்து பாக்ஸிங் வந்து பாக்ஸிங்ல வந்து ரொம்ப ஏர்லி ஏஜ்ல வந்தீங்க, ஒரு 12 வயசுல. சோ 12 வயசுல பாக்ஸிங்ல எப்படி உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் வந்தது?
3: பாக்ஸிங் அண்ட் தேங்க்ஸ் டு வைஷ்ணவா காலேஜ் அண்ட் சாரி MBA வைஷ்ணவா காலேஜ். Thank you so much and thank you so much sir enna inge invite pannadukku and na boxing la vandu 12 vayasu la enak eppadi interest vandhadu appadina enoda akkava paathadhan enoda sister dhaan vandu first vandu pathina boxing field ulla vandanga so avungala paathittu dhaan na vandu indha field ulle vandhen so akka vandu first boxing pandrache vandu pathina akka vandu kavuttaanga na vandu win pannanga but win pannala appdinte loser appdin solitaanga so adukaprama dhaan andha field ku la na keela ring la irangi fight pannenga sir oda எப்படி வந்து நீங்க அக்கா வின் பண்ணிருக்காங்க, நீங்க வந்து தோத்துட்டீங்க சொன்னீங்க. சோ அதுக்கப்புறமா தான் நான் வந்து எங்க சார் சொன்னாரு, இந்த ஃபீல்டு உள்ள வந்து பாரு, அப்பதான் உனக்கு தெரியும், நீ பாக்ஸர் ஆயிப்பாரு, அப்பதான் உனக்கு அந்த இது பத்தி புரியும் அப்படின்ட்டு. சோ அக்காவும் வந்து சொன்னாங்க, வேணா இந்த ஃபீல்டு உள்ள எல்லாம் வராத, ரொம்ப டஃபா இருக்கும், பல்லுலாம் உடஞ்சிரும், மூஞ்சிலாம் கட் ஆயிடும் அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு இருந்த மைண்ட் செட் அப்படின்னா அக்காவையும் இப்படி பண்ணிட்டாங்க, சரி ஓகே நம்ம இந்த ஃபீல்டு உள்ள போய் பார்ப்போம். எனக்கு அந்த நேரத்துக்கு வந்து வயசு அப்படிலாம் எனக்கு எதுவுமே தோணல, எனக்கு வந்து அடிக்கணும், ஏன்னா எங்க அக்காவை வந்து இப்படி பண்ணிட்டாங்க, சோ நம்ம போனாலும் நம்மளும் இப்படி பண்றாங்களா பாக்கலாம் அப்படின்ட்டு. சோ அந்த இன்ட்ரெஸ்டோட தான் நான் பாக்ஸிங் ஃபீல்டு உள்ள வந்தேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நான் முகமது அலியோட ஃபைட், எனக்கு பாக்ஸிங் வந்து பிடிக்கும், சின்ன வயசுல இருந்து பிடிக்கும், பட் ஆனா அக்கா மூலமா தான் நான் இந்த ஃபீல்டு உள்ள வந்தேன்.
4: So she says her biggest inspiration was her elder sister, who was also a boxer by profession, but she was always put down by people around her, so, you know, she was discouraged. So she wanted to give a try into the field, and she wanted to see what the field actually was, so she also drew inspiration from Muhammad Ali. So she started watching all his fights, and then amidst a lot of discouraging words, even for her, she still made it into the field.
1: So, as your elder sister being one of your greatest inspirations, tell me about your other family support. Did your parents support you? Did anybody else from your extended family support you as a boxer?
2: உங்களோட சிஸ்டர் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், பட் இதுக்கு உங்க ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணாங்களா இல்ல ஹெசிடேட் பண்ணாங்களா, எப்படி அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி?
3: ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வீட்டில் தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபேமிலி இஷ்யூனால நான் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். ஸோ வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா என்னோட சப்போர்ட் அப்படின்றது, ஃபேமிலி சப்போர்ட்ன்றது வந்து சுத்தமாக கிடையாது. எனக்கு அப்பா வந்து ஹேண்டிகேப், ஸோ அப்பா வந்து கிறிஸ்டினில் கன்வெர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன இஷ்யூனால என்னால் வந்து நான் கன்வெர்ட் இன்ன வரைக்கும் நான் ஆகலை. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வந்து ஃபேமிலியிலேயே தான் இருந்தாள். ஸோ நான் இனி வரைக்கும் நான் ஃபேமிலியில் இல்லை, ஃபேமிலி சப்போர்ட் சுத்தமாக எனக்கு கிடையாது எனக்கு. பட் நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், டாமினோஸ், பெட்ரோல் பங்க் அண்ட் கறிக்கடை கூட வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் பேக் வந்து நான் ஆட்டோ ஓட்டியிருந்தேன் 1 இயர். இந்த சேம் காலேஜில் இப்போ செகண்ட் இயராக 3rd இயர் படிக்கிறாங்களா தெரியல, அந்த பொண்ணை வந்து பிக்கப் ட்ராப் நான் தான் ஆட்டோவில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதே காலேஜில் இன்னைக்கு நான் வந்து என்னை இந்த அளவுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. நான் எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, பட் அதுக்கு காரணம் நான் மட்டும்தான். ஏன் அப்படின்னா என்னால் முடியும் அப்படின்ட்டு ஒரு விஷயம், எது ஒன்று பண்ணாலும் வந்து நம்மளால முடியும், பிகாஸ் நம்ம இன்னொருத்தவங்களோட சப்போர்ட்டு என்னைக்கு நம்ம வந்து ஓகே இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு என்னைக்கு நம்ம மைண்டில் அது தோணுதோ நம்ம சோம்பேறி ஆயிடுறோம், பிகாஸ் அவங்க பண்றாங்க நம்மையே வந்து இதை பண்ணோம். என்னோட வேலையை வந்து நான் ஸ்டாப் பண்ணிடுறேன், இப்போ ஒன்றும் இல்லை ஜென்ரல் நீங்க வீட்டுல இருந்து வரீங்க அப்படின்னா வீட்டுல அம்மா துணி துவச்சி வச்சிருப்பாங்க, சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க, எல்லாம் நம்ம காலேஜ்ல இருந்து போனோன்னா ஹையா போய் உட்காந்து சாப்பிடலாம். பட் நான் அப்படி கிடையாது, எல்லா வேலையும் நான் தான் பாக்கணும். சோ அப்ப நான் இன்னும் என்ன சுறுசுறுப்பா ஆக்கிக்கிறேன். ஓகே, இந்த வேலை முடிஞ்சோடனே நம்மளுக்கு இந்த வேலை இருக்கு, இந்த வேலை முடிஞ்சோடனே அடுத்த வேலை இருக்கு. சோ நான் வந்து என்ன சோம்பேறியாக்க விரும்பல. காலையில நான் 4:30 ஆக்சுவலி நான் பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா என்னோட வேக்கப் டைம் 3:00. ஏன் அப்படின்னா 2000s பஸ் இந்த மாதிரி நிறைய வசதி எல்லாம் கிடையாது. நான் வந்து தொரப்பாக்கத்துல இருந்தேன், தனியா தான் இருந்தேன் தொரப்பாக்கத்துல. என்னோட வீட்டுல இருந்து என்னோட பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 kilometers நடந்துதான் வரணும். சோ நான் என்னோட ட்ரைனிங் 3:00 ஸ்டார்ட் பண்ணுவேன், 2:45 நான் எந்திரிச்சிருவேன். 3:00 ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணனா அந்த 3 kilometers நான் ரன்னிங்லயே வந்துட்டு கரெக்டா 4:00 பஸ் பிடிக்கணும். அப்பதான் நான் கரெக்டா ஸ்டேடியத்துக்கு அந்த பஸ்ஸை நான் பிடிக்க முடியும். சோ அதனால அப்படிதான் என்னோட இது. சோ நான் என்ன எவ்வளவு சுறுசுறுப்பா விஷயத்த நான் எப்படி என்னோட வேலையை நானே செய்யறேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். எனக்கு சப்போர்ட்ன்றது வந்து எப்படி அப்படின்னா ஆக்சுவலி இப்பதான் கேக்குறாங்க, உன்னோட பேக்ரவுண்ட் யாரு, உனக்கு ஸ்பான்சர் யார் பண்றாங்க அப்படின்ட்டு. இப்பதான் அந்த ஸ்பான்சர்ன்ற ஒரு விஷயமே வந்து டேலண்ட்ன்ற ஒரு விஷயத்த பாக்குறத விட உனக்கு பின்னாடி யார் அங்க நிக்கிறா அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்ப பெருசா இருக்க தவிர டேலண்ட வந்து கொஞ்சம் எல்லாருமே வந்து ரொம்ப மறந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து அம்மா அப்பா சப்போர்ட் இல்லை அப்படின்னு நான் இன்னி வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதே இல்லை. எனக்கு அம்மா அப்பாவோட சப்போர்ட் இல்லை, அக்கா சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது, ஒரு நாளும் நான் ஃபீல் பண்ணது கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு ஆண்டவன் வந்து எனக்கு உண்மையாக சொல்ல போனால் ஐம் ஏ ஹெல்த்தி ஸ்ட்ராங். ஹூ த பெஸ்ட் அப்படின்னு கேட்டால் நான் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு நான் தான் பெஸ்ட். என் கண்ணாடி முன்னாடி நான் நிற்கும் போது யார் அழகாக இருக்கா, யார் ஸ்ட்ராங்காக இருக்கா, இப்போ வந்து என்ன இப்போ யார் அடிக்க சொன்னாலும் நான் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பேன். பிகாஸ் ஒரு சிங்கம் வந்து ஒரு காட்டுக்குள்ள வந்து எந்த நேரத்துல வந்து வேட்டையாடுறதுக்கு அது ரெடியா இருக்கும், இந்த நேரத்துல தான் வேட்டையாடுறதுக்கு ரெடி. சேம் மிலிட்ரி மேன்ஸ் எந்த நேரத்துல வேணா அவங்களுக்கு போர் ஸ்டார்ட் ஆகலாம், எந்த நேரத்துல வேணா அவங்களோட குண்டு வந்து நெஞ்சில பாயலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த விமன் வந்து அந்த மாதிரி தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ட்டு நான் நினைக்கிறேன். சப்போர்ட் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நான் ஃபீல் பண்ணது கிடையாது. பேரண்ட்ஸ் அக்கா சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நான் ஃபீல் பண்ண.
5: ஸோ ஷீ சே ஷீ ஹேட் நோ சப்போர்ட் ஃப்ரம் ஹர் ஃபேமிலி, தேர் இஸ் கம்ப்ளீட்லி நோ சப்போர்ட் ஃப்ரம் ஹர் ஃபேமிலி. ஷீ ஹேட் டு டேக் கேர் ஆஃப் ஆல் ஹர் நீட்ஸ். She worked in Domino's and she even had a shop selling meat. You know, she had to face all odds to be in the position she is right now. And her family also had to face a lot of struggles. Her father, she said her father had to convert into a Christian. He had to move out of his religion due to some personal reasons, but she chose not to. She also says she chooses not to be lazy at all, because it is that drive that keeps her going every day. And she said in the very initial stages of her life, when she had to come into this field, she had to wake up at 2:45 in the morning to be able to go to her training at 3:00. So she woke up at 2:45, got ready by 3, and she had to walk 3 kilometers to a nearby bus stand to take a bus and go to her stadium or her place of practice. And she feels, she says if someone asks her who is the best, she'd say she is the best. So she says she's always ready to fight. Bring anyone in front of her and ask her to hit them, she'd hit them.
6: So yeah, one more thing is she's having a proud moment today here. Like, she used to drive auto, she used to earn money by driving auto, and she has picked up MOP girls, dropped MOP girls. She's very proud to be sitting here as a chief guest today. Like, you know, so yeah, that's about it.
1: So I want to talk to you about something that you said. You talk about this burning desire in you, the fact that you can face somebody else and feel like you can beat them. You're not afraid of anybody else. The fact that you could get up at 2:30 in the morning to train. And yet, you didn't have family support. And there are so many other athletes out there that have family support. But you believed in yourself. You had something, this fire that burned inside you that said you could defeat anybody in the ring, that you had these fists of fury, and that nobody could stop you once you stepped inside that ring. Where did you find this inner desire? Where did you get this fire that just continued to burn when you didn't have that support system that others have?
6: ஸோ எல்லா அத்லீட்ஸ்க்கும் இப்போ வந்து ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு. பட் உங்களுக்கு வந்து எப்போவுமே இது இருக்கு, என்னால் யாராக இருந்தாலும் என்னால் வந்து பாக்ஸிங் பண்ண முடியும், என்னால் டிஃபீட் பண்ண முடியும், நான் தான் வின்னர். இந்த தைரியம், இந்த லைக் அணையாத ஒரு தீ, இந்த மாதிரி நான் வின் பண்ணுவேன் வின் பண்ணுவேன், ஃபேமிலி சப்போர்ட் இல்லாத போது உங்களுக்கு எப்படி இருந்தது?
3: ஆக்சுவலி இந்த வெறி, அந்த தீ அப்படின்றது வந்து எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்னை கிண்டல் பண்ணியிருக்காங்க. பாய்ஸாக இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும். இப்போது சில ஃப்ரெண்ட்ஸ், நான் பேர் சொல்ல விரும்பலை, அவங்களாம் ஃபேமிலியில் இருக்காங்க, ஃபேமிலிக்கு பயங்கரமாக சப்போர்ட் இருக்குது. அவங்க வந்து படிக்க மாட்டாங்க, வேலைக்கும் ஒழுங்காக போக மாட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம வந்து யாருன்னு இந்த உலகத்துக்கு காமிச்சே ஆகணும். இந்த இந்தியாவுக்கு இல்லை, வேர்ல்டுக்கு நான் யாருன்னு காமிக்கணும். ஏன்னா எனக்கு யாருமே இல்லை. ஆனால் நான் அப்போ தெரியும் போது எல்லாருமே என்னோட ரிலேட்டிவ் ஆவாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க, என்னோட அக்கா தங்கச்சி ஆவாங்க, என்னோட எல்லாருமே வந்து அப்போ அந்த ஓகே துளசி, ஏ துளசியா அப்படின்னு. பிகாஸ் எனக்கு வந்து என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து நான் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது நான் என்னோட மைண்ட்லேயும் சரி என்னோட மனசுலையும் சரி ஒன்னே ஒன்று மட்டும் நினச்சேன், நான் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, தப்பான வழியில் போகக்கூடாது. இந்த மூணு விஷயம் மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சேன். இன்னி வரைக்கும் நான் பொய்ன்ற ஒரு விஷயம் நான் வந்து உண்மையாகவே சொன்னது கிடையாது. பிகாஸ் ஒரு பொய் நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா அடுத்து லைனா பொய்யாதாங்க சொல்லிட்டே இருப்போம். இதை மறைக்கிறதுக்கு இன்னொன்னு, மறைக்கிறதுக்கு இன்னொன்னு. ஸோ இந்த மாதிரி கண்டினியூவா நம்ம வந்து நம்மளுக்குள்ளே ஆக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், எனக்கு இதுனா இதுதான், இப்படி நான் இப்படிதான் இருப்பேன். உன்னால அக்செப்ட் பண்ண முடிஞ்சா அக்செப்ட் பண்ணிக்கோ, இல்லையா நான் ஃபீலே பண்ண மாட்டேங்க. சேம் தான், ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா எனக்கு அது கிடைக்கல, நான் ஒரு பொருள் மேலேயோ இது மாதிரிலயோ நான் ஆசைப்படுறேன். இந்த சேம் தான், எனக்கு என் அம்மா கூடவே இருக்கணும்னு எனக்கு ஆசை, என் அம்மா இல்ல. ஸோ அதுக்காக நான் ஃபீல் பண்ணதில்லை, ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் ஃபீல் பண்ணாமல் இருந்ததுன்னா கிடையாது, நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்போ அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அம்மாங்க சாப்பாடு ஊட்டுவாங்க, அம்மா கூடவே தூங்குவாங்க, அப்போல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், எனக்கு யாருமே இல்லையே. ஸோ நம்ம கூடயும் வந்து நம்மளை கேர் எடுத்துக்க யாருமே இல்லையான்ட்டு அந்த தீன்ற ஒரு விஷயம் அங்கேருந்து தான் உருவாச்சு எனக்கு. நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் அங்கே தான் கொண்டு வந்தேன். ஏன் அப்படின்னா, இப்போ தான் சேம் தான், ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு விஷயந்தான், ஏன் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டோம்னா வேற மைண்ட் எங்கேயும் போகாது. ஸோ அதனால என்னோட மைண்ட் செட்டில் வந்து இந்த ஃபயர் அர்த்தி தமிழ் எவ்வளோ லாங்குவேஜ் அதுக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ நான் ஃப்ரீயாக வச்சுக்கிட்டேன்னா என்னோட மைண்ட் வேற எதனா தப்பான வேலையை செய்ய சொல்லி தூண்டிகிட்டே இருக்கும். ஸோ அதனால நான் எனக்கு கொடுத்துக்கிட்ட ஒரு, நான் பிஸியாகவே இருப்பேன், எப்பவுமே பிஸியாக இருப்பேன். காலையில் எழுந்திரிச்சேன்னா நேராக ரன்னிங் போயிடுவேன், ரிட்டர்ன் வருவேன், சாப்பிடுவேன், கொஞ்ச நேரம் இருப்பேன். ஓகே அடுத்தது என்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம், பைக் ரேஸ், அடுத்து பைக் ரைடு. எனக்கு பைக் ரைட் போகணும். அது சேம் நான் நெக்ஸ்ட் என்னோட அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா 28 ஸ்டேட்டு பைக்லேயே பண்ண போகிறேன். ஸோ யா, ஸோ என்னோட என்ன வந்து நான் பிஸியாகவே வச்சுப்பேன், எப்பவுமே நான் பிஸியாக வச்சுப்பேன். நான் யாருன்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து நான் எனக்குள்ள நான் வளர்த்துக்கிற ஒரு விஷயம்தான், எல்லா கிளாஸ் பாக்ஸிங் கிளாஸ் போவேன், இல்லையா பாக்ஸிங் யாருனா எடுக்க சொல்கிறாங்களோ அதை போய் எடுப்பேன். ஸோ நான் சும்மாவே இருக்க மாட்டேன், ரொம்ப எனக்கு எல்லாம் சொல்லுவாங்க நீ துரு துருன்னு இருக்க எந்த ஒரு வேலை, வீட்டு வேலை இருந்தால் கூடங்க, நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து இதுவாகவே இருக்க போகிறது கிடையாது. ஒரு செல்லை யூஸ் பண்ணால் கூட அது நல்ல விதமாகவும் யூஸ் பண்ணலாம், கெட்ட விதமாகவும் யூஸ் பண்ணலாம், எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். பட் நான் செல்லுன்னு ஒரு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒருத்தங்களை போய் மீட் பண்ணுறேன்னா, 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு நான் ஒருத்தங்களை போய் மீட் பண்ணுறனாலும் அவங்களும் நம்மளுக்கும் யூஸான ஒரு விஷயம் இருந்ததுன்னா நான் போய் பார்ப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோட ப்ராக்டிஸாக இருக்கட்டும், இப்போ எனக்கு மைண்ட் செட் கூட நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சானாதான் என்கிட்ட தான் இருக்குது, நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆக்சுவலி லாஸ்ட் டைம் நான் SFL ஃபைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கமே வரல, நைட்டில் நைட்டு ஃபுல்லாக ஜிம்மில் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். எல்லாம் கேட்டாங்க என்ன பைத்தியகாச்சா நீ நைட்டு 12:30 ஒரு மணிக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. பிகாஸ் எனக்கு தூக்கம் வரல. ஸோ அடுத்தது என்ன என்னோட வேலை, ட்ரைனிங் பண்ணுறது தான். ஸோ அது நான் பண்ணுறேன், நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாச்சும் வந்து என்ன நான் ஃபிட்டாக வச்சுக்கணும், ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நான் ஃபிட்டாக வச்சுக்கணும், நான் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஸோ ஒரு ஃபைட்டர் அப்படின்னும் போது எந்த டைமில் வந்தால் அட்டாக் அப்படின்னும் போது பண்ணிடணும், அதுதான் நம்மளுக்கு. ஸோ அதுதான் நான் எனக்குள்ளே வளர்த்துக்கணும் ஒரு சின்ன விஷயம் தான்.
5: ஸோ ஷீ செட் தி ஃபயர் ஆஃப் கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன், ஷீ தட் ஃபயர் கேம் இன் டு ஹர் பிகாஸ் ஷீ வாண்டட் த வேர்ல்ட் டு நோ ஹூ துளசி வாஸ். When someone uttered her name, she wanted the people in the world to, you know, remember her with something great. The next thing is, she has 3 basic principles in her life. She wouldn't do anything wrong. She wouldn't steal. And then, she wouldn't lie. So these were the three basic principles, and she's still been following this today, and she says she has never uttered a lie ever in her life. And the second thing is she believes that an idle mind is a devil's workshop. So she just never stays idle, and if not for boxing, if there is no tournament or if there's no coaching, when she's out of tournament or coaching, she goes for bike rides. And the next great thing on her agenda is that she's going to be covering all the 28 states of the Indian subcontinent on her bike, all the 28 states. And she says she has felt low in many points in her life because she has never had a motherly figure in her life to support her, to give her care. And she admits that she has also felt bad because of that when her friends spend time with her, with their mothers. So she's felt bad during those times. So she's had her own low points in her life. So beating all that, she decided to break all odds, and today she is where we are, we were all seeing.
1: So it's interesting that you talk about that in terms of looking back, and that you feel a little bit of regret that you didn't have a mother figure in your life, because now I look at where you're at in your career and you've decided to mentor other boxers. How does that play a role in the way that you train others and you coach others?
6: So ungalku motherly figure illa or amma illa and mari idala irundhirukku ipo neenga coaching and mentoring innora nariya ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் கோச் பண்ணுறீங்க பாக்ஸிங், அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறீங்க இப்படி பண்ணணும் அது பண்ணணும், அதில் வந்து உங்களோட பங்கு எவ்வளோ இருக்குது, அதில் நீங்கள் எப்படி இவ்வளோ இன்வால்வ்மெண்ட்டோடு பண்ணுறீங்க, உங்களோட அதோட விஷன் என்ன அதை எடுத்துக்கிட்டு?
3: ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் பண்ணும்போதும் சரி, நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போதும் சரி, கோச் நம்மக்கிட்ட நம்ம கோச் எப்படி நடந்துக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோச்சாக இறங்கும் போது நான் வந்து ஸ்டூடெண்ட்டுன்ற லெவலில் தான் நான் ப்ராக்டிஸ் கொடுப்பேன். பிகாஸ் நான் வந்து நிறைய காலேஜில் கூட நான் எடுத்திருக்கேன், மேக்ஸிமம் நாட் கேர்ள்ஸ் காலேஜ் இன்னும் நான் எடுத்தது இல்லை, பிகாஸ் கேர்ள்ஸ் எல்லாமே பாக்ஸிங் அப்படின்னாலுமே இது பண்ணுவாங்க. நான் பாய்ஸ் கிட்ட எடுத்திருக்கேன், நான் 50 பேருக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் நாள் கிளாஸ் எடுக்கிறேன். என்னோடய ஸ்டூடெண்ட் 39வது ஸ்டூடெண்ட் அங்கே நிற்கும் போது, ஸோ அவனோட கரெக்ஷன் எனக்கு இங்கேருந்து நான் அங்கே பார்க்குறேன் அப்படின்னா, அப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து என்னோட மைண்ட் செட்லேருந்து எல்லாமே மைண்ட்லேருந்து எல்லாத்துலேயுமே தான் என்னோட ஃபுல் இது வந்து அங்கே தான் இருக்கணும். எந்த ஒரு வேலை செய்கிறோமோ அதுவாக நம்ம மாறிடணும். இப்போ நான் கோச்சுனா நான் கோச்சாக நான் மாறணும், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஓகே நான் ஸ்டூடெண்ட்டா, நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது இன்னொருத்தவங்களை நான் கரெக்ஷன் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா பிகாஸ் நான் ஸ்டூடெண்ட். இப்போ நான் கோச் அப்படின்னு அந்த இடத்துல நான் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் கோச், பட் நான் டோட்டலாக ஸ்டூடெண்ட் ஆக முடியாது. நான் ஃப்ரெண்ட்லியாக டீல் பண்ண பண்ணலாம், பட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக டீல் பண்ணா நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கோச் அப்படின்னும் போது அவங்களோட ஃபுல் இப்போ எப்படி சொல்றது, ஒரு நான் 5 வயசு 10 வயசு குழந்தைக்கு எடுக்கிறேன் அப்படின்னா நான் ரொம்ப திமுறா நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த குழந்தைகிட்ட பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா அந்த குழந்தை எனக்கு வராது, அடுத்த வாட்டி வராது. ஸோ நான் அதோட லெவலுக்கு முட்டி போட்டு இறங்கி அப்படி இல்லைடா இப்படி தான்டா பண்ணணும், இப்படி பண்ணி பாரு நல்லா இருக்கும், ஸ்டைலா இருக்கும், ஜாலியா இருக்கும், அடி பார்க்கலாம், நீ இவ்வளோதான் அடிப்பியா, நீ இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக அடிக்கலாம். ஸோ அந்த குழந்தைகிட்ட வந்து நம்ம குழந்தையா தான் இறங்கணும், அதை விட்டுட்டு இல்லை நீ இப்படிதான் பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தை நம்ம மறுநாள்லேருந்து என்ன மதிக்கவே மதிக்காது. வந்துட்டாங்க இவங்க. ஸோ அது வேண்டாம் வெறுப்பா தான் ஒரு விஷயத்த பண்ணுமே அது. ஸோ ஒரு கோச் அப்படின்னும் போது ஒரு பாக்ஸர் இவன் ஃபைட்டரா ரெடி ஆவானா ஆக மாட்டானா அப்படின்ற ஒரு விஷயம் கோச்சுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி தான் நான் என்னோட ஸ்டூடெண்ட் வந்து டைம் பாஸ்க்கு வராங்களா, இல்லை வேற ஃபிட்னஸ்க்காக வராங்களா, இல்லை ஃபைட்டராக இறங்கணுன்றதுக்காக வராங்களா அப்படின்ட்டு. நான் இப்போ வரைக்கும் நான் பீச்சில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் கோச்சிங், எனக்கு பிளேஸ்லாம் கிடையாது, இந்த இடத்துல தான் எடுக்கிறேன் அந்த இடத்துல எடுக்கிறேன் இது என்னோட அகாடமி அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு விஷயம்லாம் கிடையாது. நான் பீச் மாரி நான் பெசி பீச்சில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், பெசநகரில் ஓப்பன் பிளேஸில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போதைக்கு என்னோடய ஸ்டூடெண்ட் ஒரு 10 பேர் இருக்காங்க, வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த லெவலில் இறங்கும் போது நான் ப்ராக்டிஸ் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும், பிகாஸ் ஏன்னா அவங்கள நான் ஃபுல்லாக வாட்ச் பண்ணும். So watch panna
5: mode and her mindset simple. Her training method is really she takes in a student depending on what their mindset is. If they really want to be a fighter or if they're just coming for fitness So that is how she takes in her students. And her commitment is to such a level that even if there are 40 students standing in a line and the 40th student there commits a mistake, she can still find that out. So that is her commitment towards the sport. And she deals with different kind of student, you know, in a different manner. So, for example, she gave us an example of a five-year-old kid. If a five-year-old kid comes to her for training, she wouldn't be this hard-tasking master. She would rather be a soft person. You know, she would encourage him. Even if the student does not know what his or her ability is, she would encourage that kid more and more, and you know, make him or her perform you know, better than his or her abilities. So that is what she says.
1: Final question: what was that moment like for you when you defeated Olympic champion Mary Kom?
6: So எப்படி இருந்தது அந்த தருணம்?
3: மெரிகாமோட எல்லாம் ஃபைட் பண்ணும்போது எல்லாம் கேட்குறாங்க எப்படி இருந்தது உங்களுக்கு, இது நிறைய பேர் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பயம்லான்ற ஒரு விஷயன்றது வந்து சேம் தான். 12 வயசுலேருந்து நான் வெளியில் வந்தேன், எல்லாம் சொல்லுவாங்க பேய்க்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. சிம்பிள், பேய்க்கே நிறைய பேர் பயப்படுவாங்க. ரோட்டில் நம்ம அப்படி நடந்து போகும் நாய் அப்படி குறுக்கு போச்சுன்னா ஐயோ ஐயோ இதுக்கு மேலே நம்மளால முடியாது. நான் 2009 அப்போது 2010 ஸ்டார்ட் ஆகுறது. ஸோ டிசம்பர் ஃபைட் நான் பண்ணுறேன். எல்லாருமே ஏபி அண்ட் ஆந்திரப்பிரதேஷ் டெல்லி டீம் எல்லாரும் வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. பிகாஸ் த வெயிட் கேட்டகரி என்னும் போது என்னோட வெயிட் கேட்டகரி என்னோட பார்ட்னர் சொல்கிறாங்க மெரிகாமோட ஃபைட் இன்றைக்கி உனக்கு. ஆ ஓகே பரவாயில்ல, ரொம்ப கூலாக இருந்தேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா அவங்களுக்கும் ரெண்டு கை தான் இருக்குது, எனக்கும் ரெண்டு கை தான் இருக்குது. அவங்களும் என்ன அடிக்க போறாங்க, நானும் அவங்கள அடிக்க போறேன். ஸோ அவங்க வேர்ல்ட் சாம்பியன் ஒலிம்பிக் பிரான்ஸ் மெடல், அப்போ நான் ஃபைட் பண்ணும்போது அவங்க ஒலிம்பிக் பிரான்ஸ் மெடல்லாம் கிடையாது, வேர்ல்ட் சாம்பியன் வேர்ல்ட் கோல்டு மெடல். ஸோ அப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னும் போது சிம்பிள், அவ்வளோ ஒரு பாக்ஸர், நானும் ஒரு பாக்ஸர், அவ வேர்ல்ட் சாம்பியனா இருக்கலாங்க, நானும் ஒரு நேஷனல் சாம்பியன், நானும் ஒரு இந்தியன் பிளேயர், அவ்வளோதானே தவிர அவ்வளோ ஒரு பொண்ணு தான், நானும் ஒரு பொண்ணு தான். ஸோ எனக்கு இது வந்து பயன்ற ஒரு விஷயமே கிடையாது. பிகாஸ் நான் தனியாகவே வளரும் போது அதுவே பயம் இல்லாத போது ஒருத்தங்களை போய் அடிக்க போகிறோம், நம்மளும் ட்ரெயின் பண்ணியிருக்கோம், அவங்களும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. என்ன அவங்களுக்கு நிறைய ஃபாரின் கோச் இருக்காங்க, நம்மளுக்கு ஃபாரின் கோச் கிடையாது, நம்மளுக்கு தமிழ்நாடு கோச் மட்டும்தான். ஆனால் எனக்கும் அதே சக்தி இருக்குது, அவளுக்கும் அதே சக்தி இருக்குது. ஸோ சேம் பவர் தான், ரெண்டு பேருக்குமே ஒரே விஷயம் தான் இருக்குது. ஸோ அதனால கீழேருந்து என்னை வந்து யூபி போனால் டெல்லி போன்னு கேட்குறாங்க, பார்க்கலாம் சப்பாத்தி பெருசா ரைஸ் பெருசான்னா, என்ன திடீர்னு சப்பாத்தி பெருசா ரைஸ் பெருசா? ஆமா அமெரிக்கா வந்து ஒன்லி சப்பாத்தி, நீ ஒன்லி ரைஸ், பாக்கலாம் தமிழ்நாடு பெஸ்டா இல்ல மணிப்பூரி பெஸ்டா அப்படின்னு. மணிப்பூரி ஆவாங்க. ஸோ நான் சொன்னேன் பாக்கலாம், இன்னைக்கு நான் அவளை அடிக்கிறேன், நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏறினேன். என்ன ஒரு சின்ன என்ன மைண்டு அப்செட் ஆகணும் அப்படின்னா, நான் ரெட் கார்னர், ஓகேங்களா, ரெட் கார்னர்னா இது ரெட் கார்னர் சார்ஜ் போட்டு நான் மேலே ஏறணும். என்னோட ஆப்போசிட்ல இந்த மாதிரி உட்காந்துருக்கா அவளும், அவங்களுக்கு எப்பவுமே ரொம்ப எல்லாருமே மரியாதை கொடுப்பாங்க. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்போசிட்ல அவ்வளோ ரெட் கார்னர் போட்டிருந்தான். என்னடா இது, நம்ம மாற்றி போட்டோமா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன இதுவாயிடுச்சு. அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன், முதல்ல போய் அவ கார்னர் என்ன கார்னர் கேளு, ஏன் இந்த சார்ஜ் போட்டுக்க, பிகாஸ் ஏன்னா வேர்ல்ட் சாம்பியன், வேர்ல்ட் சாம்பியன் இருந்தனால அவங்கள கேட்க மாட்டாங்க, அவங்களும் ரெட் கார்னரே போட்டு ஏறினாங்க. மேலே ப்ளூ கலர் போட்டிருந்தாங்க, கீழே ரெட் கலர் சார்ஜ் போட்டிருந்தாங்க. ஆனால் இதே தப்பை நாங்கள் பண்ணோன்னா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்குவாங்க. ஸோ அங்கேயே எங்களுக்கு என்ன கேட்டால் அவங்க வேர்ல்ட் சாம்பியனு, நாங்கள் வந்து நேஷனல் இந்தியன் பிளேயர், அவ்வளோதான் அந்த ஒரு வித்தியாசம். ஃபைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேலே ஏறினவுடனே சரியான ரைட்டு வாங்கினேன் நான், சும்மா என் தலை சுற்றி பட்டாம்பூச்சிலாம் பறந்தது. எந்திரிச்சேன், சரி ஓகே ரைஸை பற்றி வர பேசிட்டாங்க, மடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு ரெண்டாவது எந்திரிச்சேன். ஆக்சுவலி எங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 8 கவுண்ட் கொடுப்பாங்க, 1, 2, 3, 4 அந்த மாதிரி 8 வரைக்கும் கொடுப்பாங்க. நான் 7 வரைக்கும் கீழேயே உட்காந்துருந்தேன், அதனால எந்திரிச்சு அடிக்கலாமா இல்லை நம்ம அடிக்க வேணாமா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் 7 அப்படின்னு நம்ம தான் 8 அப்படின்ட்டு பாக்ஸ் அப்படின்னாங்க, ரைட்டு லெஃப்ட்டு கடிச்சேன், கவுண்டிங் ஸ்டார்ட் மேரிகாமுக்கு சரியான கவுண்டிங் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சேன், நான் அடிச்சுதான் அவளுக்கு கவுண்டிங் கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு, சரி ஓகே அப்படின்ட்டு கவுண்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அவங்களுக்கு கவுண்டிங் கொடுத்தோடனே ஸ்டேஜில் இருக்க சுற்றி இருக்க அஃபிஷியல் எல்லாருமே எந்திரிச்சாங்க. அந்த ஃபைட் ஆக்சுவலி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பஞ்ச் அடித்தேன், நான் ரெண்டு வாட்டி அவளுக்கு கவுண்டிங் கொடுக்குறேன், நான் ஒரே ஒரு பஞ்ச் அடித்தேன்னா அவள் நான் 31 பஞ்ச் அடித்தா சொல்லிட்டு எனக்கு ஸ்கோர் கொடுக்குறாங்க. 4 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணுறேன், 4 ரவுண்டு ஓகேங்களா, 3 நிமிஷம் 4 ரவுண்டு போடுறோம், நான் ஒரே ஒரு அடி அடித்தேன், அவள் என்ன 31 அடி அடித்தான்னு சொல்லிட்டு கவுண்டிங் கொடுத்தாங்க. ஸோ அப்போவே நான் வந்து அஃபிஷியல் பார்த்துட்டு சொன்னேன், சூப்பர் ஜட்ஜ்மெண்ட்டு, சூப்பராக கொடுத்தீங்க, நல்லா கவுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படி காமிச்சேன் நான். ஸோ காமிச்சிட்டு நான் சொன்னேன் அடுத்த வாட்டி உன்னை அடிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க பிரேக் விட்டாங்க, பிகாஸ் அவங்களுக்கு குழந்தை கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தது, பிரேக் விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமும் திருப்பி ஃபீல்டு உள்ளே வந்தாங்க, அவங்க ஸ்டாப் பண்ணல, ஃபீல்டு உள்ளே வந்தாங்க. சீரியஸ்லி ஆசம், ஏன்னா கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து திருப்பி வந்தாங்க. ரெண்டாவது வாட்டி வரும்போது பிங்கின்னு சொல்லிட்டு இப்போது இந்தியா லெவலில் அவங்களும் டாப் பாக்ஸர், அவள் வந்து நான் சொன்னேன் பாடி பஞ்ச் இறக்கு மெரிக்காம உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது மெரிக்காம பீட் பண்ணியிருக்கா பிங்கி. அவள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல், நாங்கள் எல்லாருமே இன்னும் காண்டாக்டில் தான் இருக்கோம், ஏன் துளசி நீ வரல, தயவுசெய்து உள்ளவா, ஃபீல்டு உள்ளவா அப்படின்ட்டு. பட் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நம்மளை அனுப்பவே மாட்றாங்க. நான் வெளி ஸ்டேட்காக விளையாடும் போது என்னால் இப்போ திருப்பி கண்டினியூவாக என்னால் பாக்ஸிங் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ சேம் தான் பயம்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னும் போது எனக்கு ஜாலியாக இருக்கும் அமெரிக்கா மோட போடும்போது. ஏன் அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் பாக்ஸரோட நம்ம போடும்போது நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் அதிகமாகும் ஓகேன்னு. பட் ஆனால் அவங்க எல்லாமே ஃபவுல் பஞ்செலாம் அடிக்கும் போது அவங்கள இது பண்ண மாட்டாங்க, நம்மளை தான் இது பண்ணுவாங்க. நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ், ஜாலியாக தான் இருந்தது.
5: So she says, unlike others who would get scared even by a small dog passing their way suddenly, when she was told she was going to fight Mary Kom, she was at her best. She was really cool. So she didn't have even a bit of fear. So when she met Mary Kom in 2009 in the ring, an opponent from UP, Uttar Pradesh, she challenged Tulsi saying, let us see if rice wins or wheat wins. This means rice denotes a South Indian, that is a Tamilian, and wheat denotes Manipuri, who is Mary Kom. So she indirectly said, let's see if wheat wins or rice wins. So that sparked, ignited a spark in her, and she wanted to give her best. But what happened in the game was that in the first round, Tulsi was given a very hard blow by Mary Kom, and then the challenge that was given by the UPI to her flashed in her mind, and in the next round she gave the blow back. So she gave one punch, but due to some certain officials there, they recorded as Tulsi gave one punch and Mary Kom gave 31 punches the final score was such. So that was a blatant lie, and that was a blatant fake score. So she signaled the official saying, you guys are really doing a bad job. So she did this. So after that, that was their meeting in 2009. And after that, Mary Kom got married and she had kids. So she was out of the field for a few years. And then once she made her comeback, they met again, right? And this time, she exactly knew what she had to do, and she gave it back. And she had another friend called Pinky, who is also now being recognized as a very good boxer. Very recently, Pinky also defeated Mary Kom, and one of the very few boxers who have actually done that. So she said, since just because Mary Kom is a world champion and she's a national champion, there is a lot of discrimination shown to her. And in the previous question, like she I forgot to mention, she was saying she has no particular premise to conduct her coaching. She trains her students on the sands of the Elliot's Beach in Besanagar. So that is the commitment she gives to her sport and to her profession.
3: And last ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இன்னமும் என்னால் ஏன் வந்து மேலே போக முடியல அப்படின்னா, மெரிக்காம் ஏன் வந்து இது பண்ணாங்கன்னா, பிகாஸ் ஸ்பான்சர். இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப்லேருந்து ரீபாக்லேருந்து நைக் அடிடாஸ் அவங்களோட போடுற ஒரு ஒரு பிராண்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயம் தான். அவங்களுக்கு மைண்ட் ஃபுல்லாக வந்து அவங்க வந்து ஹையாக காலையில் ட்ரைனிங் பண்ணுவாங்க, திருப்பி ஈவினிங் ட்ரைனிங் பண்ணுவாங்க, போவாங்க. பட் என்னோட விஷயம் அப்படி கிடையவே கிடையாது, டோட்டலாக எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும். பட் நம்ம ஸ்டேட்டில் மட்டும் ஏன் இந்த ஒரு விஷயம் நடக்குதுன்னு என்னால் புரிஞ்சுக்கவே முடியல இன்னமும். பிகாஸ் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு ஸ்பான்சர் அப்படின்னு பேசினா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் கேட்குற க்வெஸ்சன் வந்து, அப்படியா நீங்கள் பாக்ஸரா? ஓ, நான் 13 வருஷம் பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கேன், நான் 13 வருஷமா எவ்வளோ மெடல் அடிச்சு கொடுத்துருக்கேன் தமிழ்நாட்டுக்கு, நீங்கள் பாக்ஸரான்ட்டு ஒரு ஆச்சரியமாக கேட்குறாங்க. அப்போவே வந்து இவங்கிட்டலாம் நான் வந்து கேட்குறேன் பத்தியா அப்படின்னு ஒரு என்ன விஷயம்னா, ஏன்னா இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையில் எழுந்திரிக்கணும், ஒர்க்குக்கும் போகணும், ஒர்க் அவுட்டும் கொடுக்கணும், நானும் ஒர்க் அவுட் பண்ணணும், அதுக்கப்புறம் திருப்பி வேலைக்கு போகணும், திருப்பி நான் வீட்டுக்கு வரணும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. பட் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாகவே அதர் ஸ்டேட்டுன்னு போயிட்டாலே கேரளாலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லேயே ஃபஸ்ட்டு வராங்க, படிப்புலேயும் ஃபஸ்ட்டு வராங்க, எல்லாத்துலேயும் வராங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துட்ருக்க ஒரு விஷயம் தான், அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ஃப்ரீட்னஸ் தான், எல்லா விஷயத்துலையுமே படிப்புலேயா இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸில் இருக்கணும். இப்போ காலேஜ் ஒருத்தவங்க படிச்சிருக்காங்க ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாக இருக்காங்கன்னா பரவாயில்லம்மா, நீ முதல்ல மைண்ட் அதில் வை. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகிடும்னா, ஓகே நம்மளுக்கு இதுதான் வேலை, இதை மட்டும் தான் நம்ம செய்யணும், நம்ம இதை மெடல் அடிக்கணும் அப்படின்ற ஒரு இது. பட் நம்மளுக்கு அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கவங்க இப்போ நீ படிச்சு தான் ஆகணும், நீ கிளாஸுக்கு வந்து தான் ஆகணும், நீ ட்ரைனிங்கும் பண்ணி தான் ஆகணும். அப்போ நம்ம ஜீரோவாக ஆயிடும் அப்படியே அந்த இடத்துல. ஏன்னா ஓரளவுக்கு தான் நம்மளால வந்து இது. இப்போ அவங்க சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்லேருந்து எல்லா விஷயத்துலேருந்தும் அவங்களுக்கு ஒருத்தவங்க கை கொடுத்துட்டு இருக்காங்க. பட் நம்ம இடத்துல வந்து அப்படி கிடையாது.
5: So one important thing she told us about is about the sponsorship. So in case of Mary Kom, who's already a world champion, she's recognized all over the world. You know, she gets sponsorship from very big companies like MRF, Reebok and all that. When she approaches someone for sponsorship, the very first question she's asked is, "Are you really a boxer? You don't seem to look like that." Just because she fights only in the national level, and she's a very known boxer in the state level, but no one actually cares if you are a state boxer or not. They just want you to be a world champion. But what she says is, if I have to be a world champion, I first need to get the support for that. The second thing is that in Tamil Nadu, she thinks academics is given more important than sports. Unlike in Kerala, where, you know, in states like Kerala, students are encouraged to get into what they want. You know, they are not pressurized to study as much as, you know, Tamil Nadu students are done. So she feels amidst all that pressure, you know, many people like her are, you know, finding it really difficult to come up in boxing. She says if she has the required sponsors, she'll obviously give her best.
1: Tulsi Helen, you're definitely and truly an inspiration to all athletes, to students here at MOP Vaishnav, to boys and girls who want to get into sports, and to everybody across Tamil Nadu and throughout India. Thank you so much for being here today and telling your personal story. I think it's going to reverberate around Tamil Nadu, definitely here across the campus. Thank you so much.
3: Thank you so much.
1: Thank you.

0: இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நேத்து நடந்த நிகழ்ச்சியோட தொடர்ச்சி. நேத்து மண்ணோட வகைகள்ல சில வகைகளை பார்த்தோம், இன்னைக்கு மீதி இருக்க வகைகளை பார்ப்போம். ஆனா ரஞ்சினி, நம் இந்த வானொலி கேட்கிற சிலர் என்கிட்ட கேட்டாங்க, எந்த மண்ணில் வந்து நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும்னு உனக்கு எதுவும் தெரியுமா?
1: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது கருப்பு மண்ணா தான் இருக்கும். எதுக்கும் ஒரு தடவை சுஷ்மிதா போய் கேட்டு பார்க்கலாமா?
0: வாருங்கள் நேயர்களே, நம்ம இன்னும் நிறைய கத்துக்கலாம்.
2: என்ன தனியா சளி பிடிச்சிருச்சா? சொன்னோமே நேத்துக்கு.
3: அதுதான் சொல்ற பேச்சு கேக்குறது கிடையாது, நம்ம சொல்ற பேச்சு கேட்டாதானே நல்லா இருக்க முடியும். நான் அப்படி படிச்சு படிச்சு சொன்னேன் ரஞ்சினி, மழையில நனையாத நனையாதேன்னு.
2: ஆமா, ரொம்ப ஓவரா பேசினா கொடை இருந்தும் மழையில நினைச்சிட்டு வருவேன்னு.
4: மழையில நினைச்சதுக்கெல்லாம் எனக்கு வரல, நான் வேற தண்ணி குடிச்சேன், அதனாலதான் வந்தது. த்ரோட் இன்ஃபெக்ஷனால
3: நாங்க நம்பிட்டோம்.
2: ஆமா, இங்க ரீல் விடாத தனியா.
3: சரி, அப்புறம் வேற என்ன?
4: சரி, அந்த இன்னொரு அஞ்சு வகைகள் இருக்கு, அதையும் சொல்லு. நீ பிளேடு போடுறத கேக்குறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம்.
3: பாரு ரஞ்சினி, எப்படி சளிப்பா சொல்லிக்கிறா.
2: பிளேடா?
4: ஆமா ஆமா, சுஷ்மிதா என்ன சொன்னாலும் அது பிளேடு தான்.
3: உனக்கு ரொம்ப திமிராயிடுச்சு. நீ பரவாயில்ல, நீ கேக்கலனா பரவாயில்ல, நம்ம நேயர்கள் கேட்டுப்பாங்க. மத்த அஞ்சு வகைகள் மண்ணை பத்தி நான் இன்னைக்கு சொல்ல போறேன்.
2: ஏ சுஷ்மிதா, நேர்கள் மட்டும் என்ன, நானும் கேக்குவேன்.
3: சரி, இன்னைக்கு நம்ம பாக்க போறது வந்து நம்மளோட நாலாவது வகை மண்ணு. அதாவது இது வந்து சுண்ணாம்பு சத்து நிறைய மண்ணு சொல்லுவாங்க. ஏன்னா இது பேர் வந்து சாக்கி மண்ணு.
4: இதுதான் சல்லி மண்ணு சொல்லுவாங்களா?
3: ஓ, அது அப்படிதான் சொல்லுவாங்களா? ஊர்ல இருந்து வந்ததுனால உனக்குதான் அதெல்லாம் தெரியும் நினைச்சிருந்தேன். பரவாயில்ல,
4: தெரியல, நான் அப்படிதான் நினைக்கிறேன்.
3: சரி, இத வந்து என்ன சொல்லுவாங்க, சுண்ணாம்பு மண்ணு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை சொல்றதுக்கு இந்த மண்ணு நீ பாத்தனா சத்து வந்து ரொம்பவே கம்மி. செடி வகைகளுக்கு வந்து தேவையான வந்து எந்த சத்துமே இல்ல இருக்கா இல்ல வந்து இந்த மண்ணில கிடையாது. இந்த மாதிரி மண்ணில செடி வளர்க்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா தன்யா?
4: தெரியலையே, என்ன செய்யணும் சொல்லு.
3: இந்த மாதிரி மண் வகையில நம்ம செடி வளர்க்கணும்னா நிறைய உரம் சேர்க்க வேண்டி இருக்கும். இது வந்து இந்த மண்ணில வந்து என்ன சொல்லணும்னா ஆழமே ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால வந்து அது ரொம்ப மேலோட்டமா தான் இருக்கும். அதனாலதான் உரம் சேர்க்கிறோம். ஏன்னா மண்ணோட சக்தி, மண்ணோட குவான்டிட்டி, அதாவது அளவு வந்து நம்மளால அப்படிதான் அதிகரிக்கப்படுத்த முடியும். அதனாலதான் நம்ம இங்க இந்த மண் வகையில செடி வளர்க்கணும்னா உரம் சேர்க்கணும்னு சொல்றோம். ஆனா இந்த மண் வகையில இருக்கிற பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா ரஞ்சினி?
2: என்ன? தெரியாது.
3: மழை பெஞ்சிருச்சுனா இந்த மண்ணு கட்டி தட்டிடும். அதனால செடிகளால அதுல உயிர் வாழ முடியாது.
4: சுண்ணாம்பு சத்து எப்படி சுஷ்மிதா மண்ணில வரும்? இந்த இறந்து போன மிருகங்களோட எலும்புகளோ?
3: அப்படியே சொல்லலாம் தன்யா. ஏன்னா வந்து இந்த மண்ணில வந்து கால்சியம் சில சில இடத்துல வந்து, இப்ப நம்ம பாத்தோம்னா நம்ம இந்தியாலேயே வந்து சில சில இடங்கள்ல வந்து நிறைய அயன் ஓர், அதாவது கரி, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட நிறைய இடத்துல கிடைக்கும் இல்லையா? அப்ப இந்த மாதிரி சுண்ணாம்பு நிறைய கிடைக்கிற இடத்துலதான் இந்த மாதிரி மண்ணு அதிகமா காணப்படுது தன்யா.
4: அதாவது லைம் ஸ்டோன் நிறைய கிடைக்கிற இடத்துலங்கிற. சரி, அடுத்த வகை என்னது சொல்லு.
3: அடுத்த வகை மண்ணு நீ பாத்துட்டு ஈரமண். இத வந்து எங்க நம்ம அதிகமா பாக்கலாம்? கடல் பக்கத்துல இருக்கிற சதுப்பு நிலம் அந்த மாதிரி இடத்துலதான் வெட் சாண்ட்னு சொல்லுவாங்க. இதுல வந்து நீ பாத்தீங்கன்னா 20% தான் ஹியூமஸ் இருக்குது. இதுலயே இரண்டு நில வகை இருக்குது. அது உனக்கு என்னன்னு தெரியுமா ரஞ்சினி?
2: எனக்கு தெரியாதே.
3: உனக்கு என்னதான் தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனா இதுல வந்து நீ பாத்தீங்கன்னா பழுப்பு நிறம் மற்றும் கருப்பு நிறம் இந்த மாதிரி ரெண்டு வகை இருக்குது. இதுல வந்து பழுப்பு நிறம் வந்து செடி வளர்ச்சிக்கு கருப்பு நிறத்தை விட நல்லது. சிலரிக்கீரை இந்த வகை மண்ணிலதான் நிறைய வளரும். சிலரிக்கிற என்ன உனக்கு என்னன்னு தெரியுதா?
2: சுஷ்மிதா என்கிட்டயே கேக்கிட்டே இருக்கே, எனக்கு தான் தெரியாது.
4: நம்ம தான் சூப்ல எல்லாம் போடுவோமே சுஷ்மிதா, அந்த சிலரி தானே?
3: கரெக்ட் தன்யா, நீ சாப்பிட்டு இருப்ப. ஆனா அது உனக்கு இதுதான் இதுன்னு உனக்கு தெரியல. பரவாயில்ல ரஞ்சினி, நம்ம அப்படியே நம்ம கத்துக்கலாம். வேணா கத்துக்கிறதுக்கு என்னைக்குமே ஒரு எல்லையே கிடையாது. நாலேஜ் இஸ் லைக் அன் ஓஷன். சரி, இந்த மண்ணு வந்து நம்ம பாத்தோம், இந்த மண்ணுல வந்து செடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து இது வந்து கடல் பக்கத்துல காணப்படுது. அதனால இந்த மண்ணுல செடி நம்ம வளர்க்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. தண்ணி நிறைய கிடைக்கும் தான் நான் இல்லன்னு சொல்லல, பட் ஆனா இந்த இடத்துல வந்து செடி வளர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இதுக்கு செடிக்கு தேவையான சத்துக்கள் வந்து இந்த மண்ணில கிடையாது. செடி வளர்ச்சி அதனால முடியாது.
4: ஆமா ஆமா, அது மட்டும் இல்ல, செடி எல்லாம் கடல் கிட்ட வந்துச்சுன்னா கடலை வந்து தாக்கினு இல்லையா, அதனால கூட இருக்கலாம்.
3: நீங்க சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட் தானே. அதனாலதான் வெறும் சிலரிக்கீரை வந்து என்ன சின்னதா வளர்ற செடின்றதுனாலதான் மேபி அதை அங்க வளர்க்கறாங்கல்ல.
4: அது மட்டும் இல்ல, ஒருவேளை அதோட வேர்கள் வந்து ரொம்ப கெட்டியா இருக்கலாம், தண்ணி வந்து அடிச்சாலும் அது வந்து அத மண்ணோட நினைச்சுக்கிற சக்தி அதுக்கு இருக்கலாமா?
3: பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த மண்ணிலயாவது ஒரு செடி வளருது, அதை நினைச்சு நம்ம பெருமை பண்ணும்.
4: ஆமா ஆமா, ஹிரோஷிமா நாகசாகில செடியே வளராதாமா, அதை விட இது எவ்வளவோ பரவாயில்லதான் கண்டிப்பா.
3: சரி, இந்த வகை இப்ப நம்ம பார்த்தது வந்து நாலாவது மற்றும் ஐந்தாவது வகை மண்ண பாத்துட்டோம். அடுத்தது வந்து ஆறாவது வகை, இது வந்து சிகப்பு மண். இது தென்னிந்தியால அதிகமா இருக்கு.
2: அது என்ன சிகப்பு மண்?
3: அதுதான், சிகப்புனா சிவப்பு கலர்.
4: தெம்மண்ணு தானே சொல்லுவோம்
3: அதை, அப்படி கூட சொல்லலாம். பட் சிகப்பு மண்ன்றது அது கலருக்கு ஏத்தாது, அதோட நிறத்துக்கு ஏத்த மாதிரி. ஏன்னா அந்த மண்ணை நீ பார்த்தாலே நீ சிகப்பு கலர் இருக்கும் தெரியுமா ரஞ்சினி?
2: ஓ,
4: செம்மண் தெரியாத ரஞ்சினி உனக்கு? செம்மண்ண நிறைய நம்ம இந்த டெரக்கோட்டா கூட பண்ணுவாங்களே செம்மண், ஞாபகம் இருக்கா?
2: ஓ அந்த மண் தானா?
3: ஆமா, நிறைய குதிரைகள் அதுக்கப்புறம் விளக்குகள் எல்லாம் நம்ம நிறைய பண்ணி விற்பாங்க. இதுதான் இந்த சிகப்பு மண். இதுக்கு இந்த சிகப்பு நிறம் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா தன்யா?
4: எப்படி சுஷ்மிதா?
3: இந்த மண்ணுக்கு வந்து சிகப்பு நிறம் எப்படி வந்துச்சுன்னா, அதுல இருக்கிற இரும்பு சக்தி, அதாவது அயன்.
4: ஓ ஆமா ஆமா, நம்ம ரத்தத்துல கூட எதுக்கு சிகப்பு நிறம் இருக்குன்னா அது காரணம் அயன் தானே.
3: ஹீமோகுளோபின். அதனால இப்ப இந்த மண்ணுக்கு வந்து ஹீமோகுளோபின் கிடையாது, அதுக்கு வந்து அதுல இருக்கிற இரும்பு சக்தினால அந்த மண் நிறைய சிகப்பா இருக்கு. இந்த மண் வந்து அடைமழையில தான் உருவாகும், அதனால இது வந்து ரொம்ப ரேரா தான் கிடைக்கும் நம்மளுக்கு.
4: ஓ அப்படின்னா இந்த மண்ணு வந்து மணலோட உள்பகுதியில இருக்கும், மழை பெஞ்சா உள்பகுதியெல்லாம் மேல வரும்போது இந்த மண்ணு வந்துருது போல சுஷ்மிதா, அப்படியா இருக்கும்?
3: கரெக்ட் தானே, நீ சொல்றது அப்படியா இருக்கும்ல. அப்படிதான் இந்த நல்ல அடைமழை பெய்யறப்போ அந்த நம்ம ரோட்லயே நம்ம பார்த்தோம்னா ரஞ்சினி, மழை நல்லா பெஞ்சுனா ரோடு ரொம்ப கிளீனா இருக்கும்ல, ஏன்னா மேல இருக்கிற அந்த மண்ணு எல்லாமே மழை அடிச்சுட்டு போயிடுது இல்லையா? அதனாலதான் இதே மாதிரிதான் நம்ம ரோட்ல வந்து ஏன் நம்மளுக்கு மண்ணோட நிக்குதுன்னா, அதுக்கு கீழே தார் போட்டிருக்கோம். இந்த தார் வந்து கண்டிப்பா தண்ணில கரையக்கூடிய விஷயம் கிடையாது, அது ரொம்ப லேசான விஷயமும் கிடையாது, அது ரொம்ப கனமான விஷயம். அதனால மழை அப்படியே நீ பாத்தனா நம்ம ரோட்ல ரொம்ப மழை பெஞ்சிச்சுன்னா பள்ளம் எல்லாம் விழுந்துரும். அது ஏன் தெரியுமா? ஏன்னா கீழே இருக்கிற மண்ணு மேபி கொஞ்சம் ரொம்ப இலசா இருந்தாலும் ரொம்ப லூசா இருந்தாலும் அந்த மழையோட தாக்கத்தினால அந்த இடத்துல பள்ளம் விழுந்துரும். ஏன்னா இங்க அந்த தார் வந்து அந்த இறங்கிடும் அந்த லூசா இருக்கிற இடத்துல. அதனாலதான் நம்ம ரோட்ல வந்து மழை பெஞ்சா அதிகமா பள்ளம் வருது.
4: ஆமா ஆமா, அது மட்டும் இல்ல சுஷ்மிதா, எத்தனை ரோட்ல நடுவுல எங்கெங்கெல்லாம் குழியும் குண்டுமா இருக்கு, அதுக்குள்ள நம்ம எத்தனை பேர் விழுந்து என்னென்னலாம் பிரச்சனை வந்துருது அதனால.
3: ஆனா உனக்கு தெரியுமா தன்யா, இந்த மண்ணு வந்து செடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது.
4: ஆமா ஆமா, களிமண் செம்மண்ல எவ்வளவு செடி வளரும் தெரியுமா? எங்க ஊர்கிட்ட எல்லாம் அந்த நம்ம அந்த பனைமரம் தென்னை மரம் செம்மண்லதான் வளரும்.
3: அதுவும் சரி, இதுல வந்து நிறைய காய்கறி பழம் முந்திரி திராட்சை அதெல்லாம் இந்த மண்ணலதான் வளரும்.
4: ஆமா ஆமா, நல்ல செம்மண்ல வளர்ந்து வளர்ந்து நம்மள அது செம்மையாக்கிறது போல.
3: ஏன்னா இந்த மண்ணில வந்து செடி வளர்ச்சிக்கு தேவையானது ஒரு விதத்துல அயன் சக்தியை நம்ம சொல்லலாம். அந்த சக்தி இரும்பு சக்தி வந்து நம்ம செடிகள் இருந்தாதான் அதுல இருந்துதான் நம்மளோட காய்கறிகளுக்கெல்லாம் அதெல்லாம் போகுது. சோ இந்த மண்ணில் அந்த சத்து நிறைய இருந்தாதான் நம்ம காய்கறிகளுக்கும் அது வந்து சேரும்.
4: அப்பனா மீதி செடிகள் மித்த மண்ணில் வளர செடிகளும் இதுல வளருமா சுஷ்மிதா?
3: அப்படி எல்லா செடிகளுமே, ஏன்னா நிறைய செடிகளுக்கு இந்த மண் நம்ம உபயோகிக்கலாம். ஆனா நம்மள சாப்பிடக்கூடிய பொருட்கள், அதாவது இந்த உணவு தர செடிகள் எல்லாம் வந்து இந்த மண்ணில் வளர்த்தணும்னா அது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம உணவுல இரும்பு சத்து சேர்த்துக்கு இது ஒரு வழியில உதவியா இருக்கும்.
4: அப்பனா பீட்ரூட்ல

0: நல்லா வளரும் சொல்லு.
1: ஆமா, அதனாலதான் அது செகப்பு கலர்ல இருக்குல்ல. சரி, நம்ம கடைசியா நம்ம பாக்க போற மண் வந்து கருப்பு மண்.
0: கருப்பு மண்ணா? களிமண்ணும் கருப்பு மண்ணும் வேற வேறையா?
1: அது உனக்கு தெரியாதா? கருப்பு மண் வந்து, இந்த கருப்பு மண் வந்து நம்ம நாட்டோட நடுப்பகுதியான மகாராஷ்டிரா, சௌராஷ்டிரா, கோதாவரி, கிருஷ்ணா நதிப்படுக்கையில இருக்கு.
0: அப்படா இந்த மண்ணு நல்லா கோதுமை வளரும் சொல்லு.
1: அடி பாவி, என்னதான் இருந்தாலும் மகாராஷ்டிரா சௌராஷ்டிரா எல்லாம் நம்ம கோதுமையை விட நம்ம அரிசியெல்லாம் கூட வளர்க்கறாங்க தன்யா.
0: ஆனா ஜாஸ்தியா கோதுமை தானே வளர்க்கறாங்க.
1: ஆனா இந்த மண்ணில வளர ஜாஸ்தியா வளரக்கூடிய செடி வேற ஏதோ.
0: ஓ, இப்படிதான் ட்விஸ்ட் வேற இருக்கா?
1: ஆமா, நல்ல வெயில்ல மணல் பகுதி. இந்த மண்ண பத்தி வேற ஏதாவது நான் சொல்லவா?
0: சொல்லு சொல்லு.
1: இந்த மண்ணை நீ பாத்தனா ரொம்ப மென்மையாவும் இருக்கும், நிறைய சத்துக்கள் இதுல இருக்கு.
0: என்னென்ன சத்தமா இருக்கும்
1: இத? இந்த மண், இந்த மண்ல வந்து செடிக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே நிறைய அளவுல இருக்கு. நீ எடுத்துக்கிட்ட இந்த கால்சியம், பாஸ்பரஸ், நைட்ரஜன், இந்த மாதிரி சத்துக்கள்லாம் இந்த மண்ல நிறையவே காணப்படும்.
0: என்ன சுஷ்மிதா விட்டா, நம்ம சாப்பாடு சாப்பிடறதுக்கு பதில மண்ணே சாப்பிடலாம் சொல்லிருவேன்.
1: நீ விட்டா அதையும் செய்வ, அதெல்லாம் இல்ல. ஆனா இந்த மண்ல இருக்கிற பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அதாவது ஒரு குற்றம் நம்ம இந்த மண்ணுக்கு சொல்லணும்னா இதைதான் சொல்லலாம். வெயில் காலத்துல இந்த மண்ணு வந்து நிறைய வெயில்னால, நிறைய சூரியனோட தாக்கத்தினால பிளந்துரும் மண்ணே.
0: நிறைய இடத்துல நான் பாத்திருக்கேன், அப்படியே பாலம் பாலமா இருக்கும் அந்த மண்ணுல.
1: கரெக்ட். அதனாலதான் இத வந்து நிறைய வெயில் காலத்துல வந்து இந்த மண்ணை வந்து நம்ம பாத்து. அதனால என்ன பண்ணுவாங்க அங்க இருக்கிற விவசாயிங்க, வெயில் காலத்துல இந்த செடி நட்டுடுவாங்க. அதனால அந்த டைம்ல வந்து அதுல தண்ணி நம்ம ஊத்தி ஊத்தி வைக்கிறதுனால இந்த மண்ணுல அந்த தண்ணி நல்லா நின்று அந்த பிளவுகள் ஏற்படாம தவிர்க்கும்.
0: ஓ, செடி இதுக்கு அப்புறம் ப்ரொடெக்ஷன்.
1: ஆமா, ஆனா நான் இப்ப வரைக்கும் அந்த செடி எது வளரும்னு அவங்க கிட்ட சொல்லவே இல்லையே.
0: சொல்லு சொல்லு கேப்போம்.
1: பருத்தி, அதாவது காட்டன் செடி தான் இந்த இந்த மண்ணில அதிகமா வளரக்கூடிய செடி.
0: பரவாயில்லையே, காட்டனுக்கும் இவ்வளவு சத்து தேவையிருக்கா வளர்றதுக்கு?
1: ஆனா இதுதான், ஏன்னா காட்டனுக்கு தேவையான மண், அதோட தேவையான மண் மத்த எல்லா மண்ணுங்களை விட அது இதுலதான் விளைச்சல் ஜாஸ்தியா தரும்ன்றதுனாலதான் இந்த மண்ணில அதை வளர்க்கறாங்க.
0: ஓ, மீதி மண்ணெல்லாம் அது அப்பனா ஜாஸ்தியா விளையாதா?
1: இல்ல, அதனாலதான் சொல்லுவாங்க இல்லையா, காட்டன்ல கூட நீ பாத்தேன்னா அந்த பஞ்சுக்குள்ள நிறைய கருப்பு கலர்ல இருக்கும்னு பாத்திருக்கேன். அதுவும் இந்த மண்ணுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க.
0: ஓ அப்படியா, அது வந்து காட்டனோட விதைகள்ல?
1: ஆமா, அதனாலதான் சொல்லுவாங்க, பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க விதையும் மண்ணும் ஒரே நிறத்துல இருக்கிறதுனாலதான் காட்டன் வெள்ளையா இருக்குன்னு.
0: ஓ சரி
1: சரி, இதுதான் வந்து கருப்பு மண்ணை பத்தி. இதுக்கப்புறம் நான் வேற என்ன சொல்லட்டும்?
0: ஓ, கடைசி வகை மண்ணை பத்தி உனக்கு தெரியாதா? அப்ப ஒரு வகை என் கையில கொடுத்தமா பேசுறதுக்கு, இவ்வளவு நேரம் நீயே பேச
1: ரொம்ப பண்ணாத. சரி, ஏதோ புள்ள ரொம்ப நேரமா வெட்டியா உட்காந்துட்டு இருக்க, கொஞ்சம் ஒரு டயலாக் பேச விடலாம், ரொம்பதான் பண்ணிக்கிறேன்.
0: சரி விடு, கடைசி நானே முடிச்சுக்கிறேன் எல்லாத்தையும். கடைசி வகையான மண் வந்து வண்டல் மண். அதாவது இப்ப நம்ம வந்து ஆறு நதி எல்லாம் ஓடுது இல்ல, அதெல்லாம் ஓடும் போது அதோட ரெண்டு பகுதியிலயும் கரையில சேமிக்கிற மண்ணு தான் இந்த வண்டல் மண். சரியா, இந்த மண்ல வந்து நிறைய சத்துக்கள் இருக்கும் சுஷ்மிதா. ஏன்னா ஆறு நதியும் ஓடுறதால அது மண்ணோட அடிபாகத்தெல்லாம் தொட்டு அங்க இருக்க சத்தெல்லாம் எடுத்து வெளியே கொண்டு வந்துடுறதால எல்லா சத்தும் அங்க இருக்கு. இதுல எல்லா வகையான செடியும் வளர்க்கலாம். கோதுமை, அரிசி, சோளம், கம்பு, எல்லாம் சாப்பிடறதுக்கான எண்ணெய், தக்காளி, எல்லாம் வளர்க்கலாம். எல்லாமே நல்லா வளரும் இந்த மண்ணில.
1: சரி தன்யா, அப்ப இதுல நிறைய வளர்ற செடி வகைகள் என்னன்னு சொல்றியா?
0: இதுல வந்து தக்காளி, கோதுமை, உருளை, சூரியகாந்தி. சூரியகாந்தி எல்லாம் கூட இதுல வளரும். கடுகு, சணல், அதாவது கயருக்கு நம்ம பண்றதுக்கு நம்ம வளர்க்கறோம்ல செடி, சணல் செடி, அது சோளம், அரிசி எல்லாம் வளரும் சுஷ்மிதா. இது அதுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே இந்த மண்ணில வளர்க்கலாம்.
1: இப்ப இந்த மண்ணு தான் அப்ப மண்ணை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன்னே சொல்லலாம், ஏன்னா இல்லதான் இவ்வளவும் வளருது இல்ல.
0: ஆமா ஆமா, அதனாலதான் பழைய காலத்துலாம் பாத்தேன்னா அந்த நதி பக்கத்திலேயே நல்ல பாத்து கட்டி நல்ல செடி வளர்த்திருப்பாங்க முந்தியெல்லாம் விவசாயிகள் எல்லாம். அது காரணம் இதுதான்.
1: உங்களோட பேசி பேசி மண்ணோட வகைகள் மற்றும் அடுக்குகள் பத்தி எவ்வளவு கத்துக்கிட்டேன். அப்ப ரஞ்சினி கத்துக்கிட்டா நம்ம நேயர்களுக்கும் இதெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும் தானியா. இன்னும் நல்ல நிகழ்ச்சிகளோட நாங்க உங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறோம்.
0: பாய்.
2: பாத்தியா, நீ சொன்ன மாதிரி கருப்பு மண்ணில தான் நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும் போல. ஏன்னா அதுலதானே நிறைய தண்ணிய தேக்கி வச்சுக்கிற சக்தி இருக்குன்னு சுஷ்மிதா சொன்னா?
3: ஆமா.
2: சரி, இப்போ மண்ணுல இருக்க எல்லா வகைகளை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த நிகழ்ச்சியில நம்ம நில சரிவு பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறது ரஞ்சினி, தன்யா.

0: அம்மா, பர்த்டே சூப்பரா இருந்துச்சுல. இதுதான் என்னோட பெஸ்ட் பர்த்டேமா.
1: அப்படியா, நீ ஹாப்பி தானே? சரி, இப்ப நாளைக்கு ஸ்கூல் இருக்கல மதி, லேட் ஆயிடும், நீ போய் தூங்கு சரியா?
0: அம்மா, இந்த டெக்கரேஷன் கேண்டில்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கு, கொஞ்ச நேரம் எரிஞ்சிட்டே இருக்கட்டுமேமா, ப்ளீஸ் ப்ளீஸ்.
1: சரி மதி, நானும் அந்த டெக்கரேஷனுக்காக தான் வாங்கினேன். சரி ஓகே, கொஞ்ச நேரம் எரியட்டும், நான் அப்புறமாவே ஆஃப் பண்ணிக்கிறேன்.
0: ப்ராமிஸ்மா?
1: ப்ராமிஸ் தாக்கண்ணா.
0: சரிம்மா, நான் போய் தூங்க போறேன். அம்மா அம்மா, ஸ்மோக் எங்க இருந்து வருது?
1: ஐயோ மதி, கர்டன்ஸ்ல தீ பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.
0: அம்மா, எனக்கு பயமா இருக்கு.
1: பயப்படாத மதி, அம்மா இருக்கல, நம்ம வெளியில போயிடலாம். நான் டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்றேன். அச்சச்சோ, டோர் வேற ஹீட்டா இருக்கேம்மா, ஓபன் பண்ண முடியலையே. சரி இரு, நான் ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்றேன். ஹலோ ஹலோ, 101 ஃபயர் சர்வீஸ் ஆங்க, எங்க வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட்ங்க, ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வந்து காப்பாத்துங்களேன். காப்பாத்த வந்துட்டு இருக்காங்க மதி, நீ பயப்படாதமா, அம்மா இருக்கேன் சரியா?
0: அச்சோ, அப்போ பர்த்டே கேண்டில்னால தான் இவ்ளோ பெரிய ஃபயர் ஆச்சா ஆண்டி?
2: இல்ல பாப்பா, பர்த்டே கேண்டில் ஏத்தினது தப்பு இல்ல, ஆனா சரியான நேரத்துல அணைக்காம இருந்தது தான் தப்பு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடக்காம இருக்கும்.
0: சரிங்க ஆண்டி, இதுக்கப்புறம் இது மாதிரியான கேர்லெஸ் மிஸ்டேக் நடக்காம கான்சியஸா இருக்க ட்ரை பண்றேன். தேங்க்யூ ஆண்டி.
1: இந்த மாதிரி கொண்டாட்டங்கள்ல நெருப்பு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். குழந்தைங்க நெருப்பு சார்ந்த பொருளோட விளையாடாம பாத்துக்கோங்க, ஏன்னா அந்த இடத்துல செலிப்ரேஷனை விடவும் நம்ம சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர், உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
3: சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதைய என்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேக்கிற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது.

0: 97.8. வணக்கம் சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன சுட்டீஸ், இன்னைக்கு கதை கேட்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா? இந்த கதை நேரம்ல வாங்க நம்ம கதை கேட்கலாம். சுட்டீஸ், எப்ப பாரு டிவி, மொபைல் போன், வீடியோ கேம்ஸ் கேட்டு உங்களுக்கு போர் அடிக்கலையா? அதெல்லாம் ஒரு சைட்ல போட்டுட்டு நம்ம ஷோக்கு கேட்க வாங்க. இங்க உங்களுக்காக புதுசா ஒரு கதை வச்சிருக்கோம், ரொம்ப ஜாலியா கேட்டு நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. என்ன, ஓகேவா? வாங்க கதைக்குள்ள போகலாம்.
1: என்ன
2: தெனாலிராமன் வேஷம் தான் போட்டேன், ஆனா எனக்கு அவரை பத்தி ரொம்ப ஒன்னும் பெருசா தெரியாது. அவரை பத்தி சொல்லுக்கா, கேக்கலாம்.
1: அவரை பத்தி நான் சொல்ல போறது இல்ல, அவரை பத்தின ஒரு கதையை தான் நான் உனக்கு சொல்ல போறேன். மண்டு
2: சரி சொல்லுக்கா.
1: கேளு. ஒரு நாள் கிருஷ்ணதேவராயரோட ஃப்ரெண்டு, கிருஷ்ணதேவராயர் ஒரு மன்னர் தான், அவரோட ஃப்ரெண்டு அவருக்கு டின்னருக்காக கூப்பிட்டு இருந்தாரு. உடனே இந்த கிருஷ்ணதேவராயர் மன்னர் அவரோட வீட்டுக்கு போனாரு. அங்க போய் பெருசா விருந்தெல்லாம் வச்சாரு அவரோட நண்பர். உடனே இவர் நல்லா சாப்பிட்டுட்டு அவருக்கு, ஆனா அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் இருந்தது. அது என்ன டிஷ் தெரியுமா? அதுக்கு பேர் கத்திரிக்காய் குழம்புன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அது கிருஷ்ணதேவராயருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே அவர் ஃப்ரெண்டு கிட்ட போய், இந்த காய்கறி உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த நண்பர், நான் இது ரொம்ப தொலைவுல இருக்க ஒரு தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்தேன், எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த விருந்து உனக்காக வச்சேன் அப்படின்னு சொல்வாரு. உடனே கிருஷ்ணதேவராயர் ரொம்ப மகிழ்ந்துட்டு, எனக்கும் இதுல ஒரு செடி தருவியா, நானும் என் தோட்டத்துல போய் வச்சுட்டு நிறைய காய்கறி வச்சுட்டு நல்லா சாப்பிடுவேன்ல அப்படின்னு. உடனே மன்னர், சரி அதனால என்ன, நீயும் என்னோட நண்பர் தானே, நான் உனக்கு தரேன் அப்படின்னு எடுத்து கொடுப்பாரு. உடனே ரொம்ப மகிழ்ச்சியோட கிருஷ்ணதேவராயர் அவரோட தோட்டத்துல போய் இதை வச்சு அதை பாத்துக்கறதுக்கு ஒரு ரெண்டு காவலாளிய தனியா வச்சுப்பாரு. அந்த நல்லா நல்லா பாத்துட்டு நிறைய காய்கறி எல்லாம் வர தொடங்கிருச்சு. அதுல கிருஷ்ணதேவராயருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு, டெய்லியும் நம்ம இதை வச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஒரு நாள் அவர் என்ன பண்ணுவாரு, அவரோட நண்பர் தெனாலிராமன் இருந்தாரு. அப்போ என்னாச்சு, ஒரு நாள் தெனாலிராமனுக்கு விருந்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. உடனே தெனாலிராமனை கூட்டிட்டு வந்துட்டு இந்த கத்திரிக்காய் வச்சு ஒரு விருந்து வச்சாரு. தெனாலிராமனுக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிச்சு போச்சு. மன்னர் கிட்ட கேட்க கொஞ்சம் தயங்கினாரு. இருந்தாலும் மன்னரும் தெனாலிராமனும் ஃப்ரெண்டு தான், ஆனாலும் அவருக்கு ரொம்ப தயங்கினால எதுவுமே கேட்காம வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆனாலும் அவர் கத்திரிக்காயோட சுவை அவரை வாய் விட்டு போகவே இல்லை, அந்த நினைப்பாவே இருந்தாரு. உடனே ஒரு நாள் என்ன தெரியுமா பண்ணாரு,
2: என்னக்கா பண்ணாரு,
1: திருட்டுத்தனமா கிருஷ்ணதேவராயரோட மன்னர் தோட்டத்துக்கு போயிட்டு கத்திரிக்காவை பறிச்சுட்டு வந்துட்டாரு. காவலாளிங்க இதெல்லாம் பாத்திருந்திருக்காங்க, ஆனா மன்னர் கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லல. ஏன் தெரியுமா, மன்னரும் தெனாலிராமனும் ரொம்ப நண்பர்கள், அதனால எதுக்கே தேவையில்லாம இவர்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு காவலாளிகளும் விட்டுட்டாங்க. ஆனா ஒரு நாள் கிருஷ்ணதேவராயருக்கு இத பத்தி தெரிய வந்துருச்சு. தெரிய வந்தோன்னா காவலாளர் கிட்ட போய் கேட்டாங்க, என்ன இங்க இருந்து காய்கறி எல்லாம் குறைஞ்சுகிட்டே இருக்கு, எங்க போச்சு அப்படின்னு. காவலாளர்கள் சொன்னாங்க, இல்ல மன்னா, ஒரு நாள் தெனாலிராமன் வந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டாரு, எங்க கிட்டயும் எந்த உதவியும் கேட்கல, அவர் பாட்னு வந்தாரு பறிச்சுட்டு போயிட்டாரு, எங்களால தடுக்கவும் முடியல அப்படின்னாரு. உடனே கிருஷ்ணதேவராயர், யார் என்ன பண்ணாலும் சரி, இதுக்காக நான் யாரையும் விட்டு கொடுக்க போறது இல்ல, அவன் செஞ்சு திருட்டுத்தனும், அதனால அவனை புடிச்சு சிறைக்குள்ள போட்டுருங்க அப்படின்னு உத்தரவிட்டுருவாரு. உடனே தெனாலிராமனை புடிச்சு சிறையில வந்து போட்டுருவாரு. ஆனா இதுக்கு நடுவுல என்னாச்சு தெரியுமா, ஒரு நாள்
2: என்னக்காச்சு,
1: கத்திரிக்காவை பறிச்சு தெனாலிராமன் வீட்டுக்கு போனார்ல, அன்னைக்கு செம்மையா அவரு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஐயோ, இன்னைக்கு நம்ம கத்திரிக்காவை வச்சு சமைக்க போறோம் அப்படின்ட்டு மனைவி கிட்ட போய் தெனாலிராமன் கத்திரிக்காவை போய் கொடுத்தாரு. மனைவி நல்லா ருசியா அதை வச்சு குழம்பு பண்ணிருந்திருக்காங்க. பண்ணோடனே இவருக்கு தன்னோட மகனும் இதை சாப்பிடணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு இருந்திருக்காரு. மகனை பத்தி மனைவி கிட்ட கேட்டோன்னே அவன் நல்லா தூங்குறான்னு சொல்லி இருந்திருக்காங்க. உடனே இவர் போய் மகனை எழுப்பி இருந்திருக்காரு, ஆனா அந்த பையன் நல்லா தூங்கி இருக்கான். உடனே இவர் என்ன பண்ணிருக்காரு, கொஞ்சம் தண்ணி எடுத்து மூஞ்சில தெளிச்சு எழுப்பியிருக்காரு.
2: தண்ணியா,
1: நீ பண்ணுவல எப்பவுமே லேட்டா எழுந்துக்கிறதுக்கு, அது மாதிரிதான் அவரும் பண்ணிருக்காரு, தண்ணிய எழுப்பியிருக்காரு. உடனே இந்த பையனை தூக்கத்துல எழுந்து அவங்க அம்மா செஞ்ச சுவையான கத்திரி குழம்பு நல்லா சாப்பிட்டிருக்கான். சாப்பிட்ட உடனே விடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்ச உடனே அன்னைக்குதான் தெனாலிராமனை சிறைய புடிச்சிட்டாங்க எல்லாருமே. சிறையில அடைச்ச உடனே மன்னர் வந்து தெனாலிராமனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருந்திருக்காரு. என்ன தெரியுமா, தெனாலிராமா மறுபடியும் நான் உன்கிட்ட கேக்குறேன், நீ தோட்டத்துல இருக்கிற கத்திரிக்காவை பறிச்சியா திருடிட்டு போனியா அப்படின்னு
2: கேட்டிருந்திருக்காரு.
1: ஆனாலும் தெனாலிராமன் எதுவுமே பேசாம, இல்ல மன்னா நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே அப்படின்ட்டு தான் செஞ்சதை கூட ஒத்துக்காம கல்லூலி மங்க மாதிரி ஒன்ன மாதிரி நின்றுருக்காராங்க.
2: சரி,
1: உடனே என்ன பண்ணிருக்காரு, நீ வந்து பொய் மேல போய் சொல்ற, நீ சிறைக்குள்ள இரு அப்படின்ட்டு சிறைக்குள்ள போட்டுருவாரு. ஆனா தெனாலிராம மன்னா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தாங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. சரி, என்ன சான்ஸ் வேணும் உனக்கு அப்படின்ட்டு கிருஷ்ணதேவராயன் கேட்ட உடனே தெனாலிராமன் சொல்வாரு, நான் மட்டும் சாப்பிடலையம்மாண்ணா, என் குடும்பமும் சாப்பிட்டுச்சுன்னு நீங்க சொல்றீங்க, அப்ப என் குடும்பத்துல இருக்கவங்களை கூட்டிட்டு வாங்க, அவங்க கிட்டே நீங்க கேளுங்க அப்படின்னு. உடனே கிருஷ்ணதேவராயர், ஆமா உனக்கு ஒரு மகன் இருக்கான்ல, அவனை கூட்டிட்டு வா, குழந்தைங்க பொதுவா பொய் சொல்லாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு அந்த மகனை கூட்டிட்டு வருவாரு. கூட்டிட்டு வந்த உடனே இவன் அவங்க பையன்கிட்ட கேப்பாரு, இந்த மாதிரி, ஏன்பா நேத்து உங்க அப்பா உனக்கு கத்திரிக்காய் வச்சு ஏதாவது குழம்பு செஞ்சு கொடுத்தாரா அப்படின்ட்டு. எனக்கு அதை பத்திலாம் எதுவும் தெரியாது மன்னா, ஆனா நேத்து ரொம்ப சுவையா ஒரு குழம்பு இருந்தது, எப்போ நீ இதை சாப்பிட்ட அப்படின்னு கேப்பாரு. உடனே அதுக்கு அவரு, அந்த பையன் நேத்து செம்மையா மழை பெஞ்சதுல மன்னா, அப்போதான் நான் இதை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். நேத்து மழை பெஞ்சுதா அப்படின்ட்டு மன்னர் காவலாளிங்க கிட்ட கேப்பாரு. அதுக்கு காவலாளிங்க, ஐயோ மன்னா இந்த நாட்டுல மழை பெஞ்சு ஒரு வருஷம் ஆகுது, நேத்து மட்டும் எப்படி மன்னா மழை பெஞ்சிருக்க முடியும் அப்படின்னு கிருஷ்ணதேவராயருக்கு சந்தேகம் வந்துடும். இவருக்கு தெனாலிராம மேல டவுட் இருந்தாலும் தன்னோட நட்பனாச்சே அப்படின்ட்டு இவன் செஞ்ச தில்லு முள்ளையும் மனசுல வச்சுட்டு நக்கலா சிரிச்சிட்டு ரெண்டு பேரையும் விடுவிடிச்சிருவாரு. இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது?
2: என்னக்கா என்ன சொல்ல வரீங்க, எனக்கு புரியலையே.
1: நம்ம எப்பவுமே நேர்மையா இருக்கணும். நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா அதை குறுக்கு வழியில கேட்காம, நம்ம செய்யறது தப்போ சரியோ நீ போய் அவங்க கிட்ட நேரடியா கேட்கணும். எப்பவுமே திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது.
2: சரிக்கா,
1: நான் எப்பவுமே என்கிட்ட இருந்து திருடுவல்ல, இதுக்கு மேலயும் நீ இந்த மாதிரி செய்யக்கூடாது. சரியா?
2: செய்ய மாட்டேங்கா.
1: சரி, போய் தூங்கு. குட் நைட்.
2: குட் நைட் கா.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: Hi everybody, I'm singer Unnikrishnan and you're listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்கம் மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்கு

0: இரத்த தானம் செய்யும் உள்ளம் மனிதாபிமானத்தின் சன்னிதானம். இரத்த தானம் செய்ய பணம் வேண்டாம், மனம் இருந்தால் போதும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: நான் டாக்டர் அம்பிகா காமேஸ்வர். நாம் சாப்பிடும் உணவு வகைகளை பொறுத்தே நமது ஆரோக்கியம் அமைகிறது. பெண்கள் உடல் அளவிலும் மன அளவிலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், கண்டிப்பாக. அதற்கு சமவீட்டு உணவு மிக்க அவசியம். விலை குறைவான உணவு வகைகள் கூட நம்மை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவும். உதாரணத்திற்கு கீரை வகைகள், நெல்லிக்காய், நிலக்கடலை, ராகி போன்றவைகளை நமது அன்றாட சமையலில் சேர்த்துக் கொண்டால் நாமும் நமது குடும்பமும் ஆரோக்கியமாக வாழ முடியும்.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து.

Sa ni sa ga di di sa ni sa ga di ga sa ni sa ga.

0: உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: முதுமை என்பது தவிர்க்க முடியாத ஒரு பருவம். மற்ற பருவங்களை விட முதுமையில்தான் வயதானவர்கள் இளமையாகிறார்கள். இளமை என்பது குழந்தை போன்றது. ஆகவே அவர்களின் மனோபக்குவம் ஒரு குழந்தையைப் போல் ஆகுகின்றது. ஆகவே இப்பருவத்தில் தான் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்த்தவர்களுக்கு நாம் தான் அர்த்தத்தோடு செயல்பட வேண்டும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்ம நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வீட்டுகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நாம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ எ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.

0: உங்ககிட்ட முதியோர் இல்லத்தை பத்தி ஒன்னு ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிடாதீங்க, ஒரு நிமிஷம் இதை கேளுங்க. முதியோர் இல்லத்துல ஒரு அம்மா சொல்றாங்க, கருவறையில உன்னை வச்சு நான் எப்படி கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டேன், ஆனா உன் வீட்டுல ஒரு இடம் எனக்கு இல்லன்னு சொல்லி குப்பை ஆட்டம் என்ன தூக்கி வெளியே எறிஞ்சியே அப்படின்னு ஒரு அம்மா கதறாங்க.
1: நம்ம பெத்தவங்களை வச்சு பார்க்க வேண்டிய இடம் முதியோர் இல்லம் இல்லைங்க, நம்ம அன்பான வீடுதான்.
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் த பாடி. ஸோ கிடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகும். ஸோ சேவ் வாட்டர்.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
2: ஆமாப்பா, நான் எனக்கு ஒரு சப்மிஷன் போகணும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: சௌமியா ஆச்சரியமா இருக்கு, மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகான் தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீ?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் அவ பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழ் ஆனாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் என்ன ஆயிடுச்சுட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ, என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு. அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091, மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வழங்கும்
1: மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கானங்கள்
1: மதுர கானங்கள் மதுர கானங்கள்.
2: இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர்

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோட்டை வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.